0: என்ன நடக்குது அங்க? ஆமா இதெல்லாம் எங்கிட்டு போச்சு?
1: இன்னொரு இட்லி இருக்கா?
0: இன்னொரு இட்லியா? ஆமா இதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கா நீ?
1: இப்ப இட்லி இருக்கா?
0: 500 ரூபா இல்லையா?
1: என்னடா ஹோட்டல் எடுத்துறீங்க? ஹோட்டல் பேர் என்னடா?
0: மாயாண்டி விலாசு.
1: நிலந்து வச்சுங்க
0: விலாசா. அட பாவி, இலையை விட்டு வச்ச பாரு. ஐயோ ஐயோ, என்னது பேப்பர் தெரியுதா? வாங்கினது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு. ஒன்றரை குள்ள எனக்கு ஹோட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துகிட்டு காலிட்லி அரைஞ்சி சாப்பிட்டு இருக்கீங்க. இட்லி சாப்பிட, இட்லி அசிங்கப்படுத்திட்டாங்களே. போராளி, ரெண்டு எருமையும் ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. ரெண்டுக்கு 2 ரூபா வாங்கிக்க.
2: ஏண்டா இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபா தானா? எடுங்க எடுங்க. என்ன மூஞ்சியெல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குளிச்சீங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சீங்களா?
3: நாங்க யார் தெரியுமா?
2: யாரு?
3: ஹெல்த் இன்ஸ்பெக்டர்.
0: ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஆமா,
3: சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாத்து கிடந்துச்சு.
0: பள்ளி பாச்சாவா? அது எப்ப கிடந்துச்சு?
3: சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபா அபராதம்.
0: 2000 ரூபா அபராதமா?
3: இல்ல கடை சீல் வச்சிருவோம்.
2: ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, அபராதத்தை கட்டிடுறேன்.
0: இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே.
2: பாக்கியராதா வராங்க?
0: வரமாட்டேன்.
2: அப்ப அங்க இருந்தே கேளு, ஏற்கனவே 10000 ரூபா பாக்கி, இப்ப இவங்களுக்கு அழுத 2000 ஓம் கணக்குல தான் ஏத்த போறேன்.
0: ஒரு வடது இங்க இருக்க, அங்க இருந்து வந்துட்டேன். ஒரு ஆளு ஒரே ஒரு மெது வடத்து இருக்கான், ஒரு 1.5 ரூபா வாங்கி அங்க பாக்கிட்ட.
2: பழைய பாக்கி 12000 இந்த 3000 உன் கணக்கை ஏத்துற. இன்னில இருந்து ராப்பகல மாங்கு மாங்குன்னு உழைச்சு இந்த கடனை நீ கழிக்கிற.

0: மனம் விட்டு சிரிக்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் நகைச்சுவை நிகழ்ச்சி.
1: Physics.

சட்டம் முன்ன மாதிரி உண்ட பேசணும் அவ்வளவுதானடா. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடா. அப்படி டவுசர் போய் கையப்படி அங்கதானே பீடி இப்படி இருக்கு அது எல்லாம்.

0: சட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும்ட்டையும் அந்த மாதிரி கத்திரிச்சுக்கணும். நாளைக்கு உன்னை டவுன் கூட்டி போய் முழுசா ஆளையே மாத்தணும். நிறைய வேலை இருக்குப்பா.
1: என்ன புள்ளப்பானே, உனக்கு என்ன ஏத்த இருந்தா புள்ளுகிட்ட அவன் தலையில தூக்கி விட்டுட்டு நீ கைய வீசிட்டு வருவேன். இரு போய் தலைவர்கிட்ட சொல்றேன்.
0: புண்ணாக்க திட்டு வந்து பேசலாம் பாரு பேச்சு.
2: வாங்க மாப்ள.
3: அப்பா இருக்கார
2: உள்ள சம்பள பணத்தை பிரிச்சுட்டு
4: இருக்காரு.
3: என்னடி முணங்குற?
4: நீ என்ன முறைக்கிற?
3: ஏய், ஏதாவது பேசுன வாய தச்சிருவேன்,
4: கைய முறிச்சிருவேன்,
3: கண்ண நோண்டிடுவேன்.
2: என்ன ரெண்டு பேரும் ரொம்ப பிரியமா பேசிக்கிறீங்க?
3: என்ன சரியா பிரிச்சிட்டீங்களா, இல்ல இந்த கவர்ல அமௌண்ட் ஜாஸ்தியா போட்டுருக்கீங்களா?
2: பத்து காசு கூட பேலன்ஸ் இல்லாம சரியா பிரிச்சுக்கிறேன். ஒரு 25 காசு மிச்சம் இருந்தது, அதை உண்டியில போட்டேன். ஒரு 50 ரூபாய் அந்த குறாடு.
3: 50 ரூபாயா?
2: தண்ணி போடணும் மகனே. அம்மா ஒரு 50
4: ரூபாய் அம்மாட்ட கேட்டுங்க.
2: வாங்கயா உட்காரு.
5: ஆடு உட்காரியா. என்ன மச்சான்?
2: அது ஒண்ணும் இல்ல, ஒரு 50 ரூபாய் கைமாத்தல் புரியா.
5: என்னங்க அது? என்கிட்ட கைமாத்து கட்டிட்டு உங்களுக்கு அசிங்கமா இல்ல?
6: எங்களை விட ஜாஸ்தியா சம்பளம் வாங்குறது நீங்க தான்.
2: வாஸ்தவம் தாயா, உங்களை விட நான் அதிகமா சம்பளம் வாங்குறேன். ஆனா நீங்க ஒரு கவர்ல போட்டு ஒரு வீட்டுல உண்டு கொடுக்குறீங்க. நான் இருக்கிறத ரெண்டு கவர்ல போட்டு ரெண்டு வீட்டுல உண்டு கொடுத்துறேன்னா கடைசியில கை செலவுக்கே காசு இல்லாம போகுது. யோ, ஒரு 50 ரூபாய் கொடுங்க. ஐயோ,
6: எங்க கிட்ட காசே இல்ல ஏட்டியா.
2: யோ, 50 ரூபாய் தான் கேக்குறேன். ஒன்லி 50 பாக்ஸ். ஐயோ
6: இல்லீங்க
3: ஏட்டையா, இவங்க கிட்ட எல்லாம் கேட்காதீங்க, என்கிட்ட கேளுங்க. இந்தாங்க 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் தரேன். ஆனா ஒண்ணு, இவங்க கிட்ட சொல்லி வைங்க என்ன அடி கூடாதுன்னு.
2: கௌரவமா நடத்துங்க, மேல கை வைக்க கூடாது. நம்ம தேங்க்ஸ்.
3: ஆமா ஏட்டையா, ரெண்டு குடும்பத்தை வச்சு எப்படி சமாளிக்கிறீங்க? தண்ட சச்சரவு எல்லாம் வராதா?
2: அப்படி என்ன ஒண்ணு வரக்கூடாதுன்னு தான் ஒருத்தி மேற்கு தொகுதியில வச்சுட்டா, இன்னொருத்தி கிழக்கு தொகுதியில வச்சுட்டேன். இந்த சின்ன இருக்காள ரொம்ப தங்கமானவ, கபிச்சியே சாப்பிட மாட்டா, பியூர் வெஜிடேரியன். அவருக்காள பெரியவ, கவிச்சி தூண்டு இல்லாம கை கூட நினைக்க மாட்டா.
3: ஆமா ஏட்டையா, ரெண்டு பேருக்கு சண்டையே வராதா?
6: நாங்க தான் அப்பப்ப பாத்துக்கிட்டு இருக்கோமே, சண்டையே வராது.
2: ரொம்ப பாசமா இருப்பாளுங்க. எங்காவது பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்னு பாத்துட்டாலும் கூட அவ அக்காம்பா இவ தங்கச்சியும்பா அப்படியே கட்டி பிடிச்சுக்குவாங்க.
5: ஏட்டையா விட அமைதி பூங்கா.
6: நாங்க தான் பாத்துக்கிட்டு
2: இருக்கிறோமே. மேலாந்திரி போய் வேலையை பாரு.
7: ஏமா, மல்லிகைப்பூ மொளை என்ன விலை?
8: 80 காசுமா.
7: கிழவு நம்ம வீட்டுக்கு தானே வரேன்னு சொன்னாரு, இவ எதுக்கு மல்லிப்பூ வாங்குறா?
8: ஏமா, 10 மொழ மல்லிப்பூ கூட
7: முட்டக்கண்ணா நம்ம வீட்டுக்கு தானே வரணும், இவ எதுக்கு மல்லிகைப்பூ வாங்குறா?
8: இந்தா முளத்துக்கு 1 ரூபாய் தரேன், 15 முளம் போடு. இந்தாமா முளை 1.5 ரூபான்னு 20 முளை மல்லிப்பூ கூட.
7: இந்த பாருங்க, எங்கிட்ட இருக்கிறதே 10 முழம், யாரா ஒருத்தர் வாங்கிக்கங்க. இத பாருமா, நான் தானே உங்ககிட்ட முதல்ல கேட்டேன், நீ எனக்கு தானே தரணும்? கண்ட கண்ட கழுதிங்கள கேட்டா கொடுத்துறதா? படியேறி வம்புக்கு வர வக்கில்லாதவளுங்க எல்லாம் பஜாருக்கு வந்து பஜாரித்தனம் பண்ண பாக்குறாளுங்க. இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத.
8: இத பாரு, மூஞ்சுக்கு முன்னாடி வரலாட்டி பேசினா மூக்க பேத்துடுவேன்.
7: அடியே, என் கை நான் ஆட்டுவேன். உன் மேலப்பட்ட கேளுடி
8: கேக்குறதா?
3: அங்க பாருங்க, உங்க அம்மாவை சுத்தி மண்டை போட்டு இருக்காங்க.

0: இருக்க காட்டு.
1: பாரு கேட்ரி கையா,

0: எங்க காட்டு
1: கேட்டையா? அமைதியான குடும்பம்னு இப்பத்தானே சொன்னீங்க.
0: நம்மள தன்னைக்காவது சந்தோஷமா இருப்பாங்கன்னு பார்த்தா ஒன்னாம் தேதியை ஆரம்பிச்சிட்டாளுங்க. ஒன்னாம் தேதி எப்படின்னா 31st நிலைமை யோசிச்சு பாருயா. மிஸ்டர் தேவர், இந்த கேஸ நீங்க டீல் பண்ணுங்க, எனக்காக ஐஜி காத்துட்டு இருப்பாரு, நான் வரேன்.
2: நடக்கட்டும் நடக்கட்டும்.
3: சொல்ல கண்ண, நீ பாடு என்ன ராஜா மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க? நான் ஒருத்தர குப்பா வரை கொட்டிக்கிட்டா எப்ப போய் சேர்றத?
2: என்னடா விளையாடுறியா? ஐயா சட்டை பேண்ட் பெல்ட் எல்லாம் போட்டிருக்காரு, என்ன போய் குப்பா வர சொல்றியடா?
3: பேசுவடா பேசுவ.
2: ஏய் சும்மா பேசிக்கு நிக்காதடா, நேரம் ஆகுதுல்ல, போய் குப்பைய வர்றா போடா.
4: பாட்டி என்னடி, இன்னைக்கு சாயந்தரம் நெல்லு குத்த போகணுமா? செல்லக்கண்ணு வீட்டுல போய் வண்டி மாடு கேட்டு வர சொன்னாங்க.
5: யாரு?
4: மாப்பிள்ளைக்கு
5: இன்னைக்கு காலையில என் மாப்பிள விழுப்புரத்துக்கு போறேன்னு சொன்னாரு. இந்நேரம் போயிட்டு இருப்பாரு, அங்க செல்லக்கணு மட்டும்தான் தனியா இருப்பான். என் பேத்தியை இப்ப அனுப்புனா ஏதாவது வழி பிறக்காதான்னு பாக்குறேன். நீ வேற
0: என்னடா புள்ள போன?
3: நான் தாங்க விளைச்சிறேன்.
0: உனக்கு இது மாதிரி யாரும் கொலை சட்டை வாங்கி தரலையா? என்னடா சிரிக்கிற? நீ இது மாதிரி கொலை சட்டை மாட்டிக்கிட்டு அந்த சக்கர தண்டை போய் நின்னுக்கா, எரு தானா வண்டியில ஏறிக்கும்ல.
3: அப்புறம்
0: அதாவது கொழுத்து போய் தடுமாறுதுவ. கொலை சட்டை போட்டுக்கல என்ன இருக்குது? நம்ம வீட்டு வேலைய நாம தான் செய்யணும். அதை விட்டு விட்டு அதை மாட்டிக்கிட்டு நின்னா ஊர்ல ஆக ஓகே சொல்ல போறாங்க. இதெல்லாம் என்னத்துக்கு பேசுறது? அது அதுக்கு தானா தெரியணும். வர்ற
3: ஐயா
0: இவ்வளவு
6: மல்ல மல்ல மல்ல
0: இதா? டேய் என்னாச்சு உனக்கு? இவன் எதுக்கு ஓடுறான்?
3: அந்த பக்கமா சைடுல திரும்பி பாருங்க.
0: ஓ சந்திராவா, இது வந்து அவனுக்கு என்ன குப்பை வாரி கொட்ட வேண்டியதானே?
3: உங்களுக்கு
0: இருங்க.
7: காதல் பாட்டு பாட ஆரம்பிச்சாலே கடைசியில தண்ணீர் தான் கொண்டு வந்து விடும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் முன்கூட்டியே முன்னேற்பாடா உன்னுடைய டிரெஸ் கொண்டு வந்து வண்டியில வச்சிருக்கிறேன். சட்டு புட்டுன்னு அந்த டிரெஸ் மாட்டிக்கிட்டு இருட்டத்துக்கு முன்னால வீட்டுக்கு போயிடுறியா?
8: டார்லிங்.
7: என்னது டார்ஜிலிங்க?
8: டார்லிங்.
7: ஓஹோ, அப்ப நான் துண்ட எடுத்துக்கிட்டு புறப்படவா?
8: உங்க இஷ்டம்.
7: உங்க இஷ்டம்னா அப்ப நான் குடூர்லயே இருக்கவா?

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்த பாடல்களை கேட்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ கடவுளின் பெயரை எப்படி சொன்னாலும் பலன் கிடைக்கும் என்கிறார்கள் அருளாளர்கள். உதாரணமாக, ஐயா வந்தாரா தெரியுமா என்று ஒருவரிடம் கேட்டால், அவர் வந்தாராம், நடந்ததை கேட்டாராம், கொஞ்ச நேரம் காத்திருந்தாராம், அப்புறம் சாப்பிட்டாராம், கிளம்பிட்டாராம் என்று பதில் சொல்வதாக வைத்துக்கொள்வோம். இப்படி வார்த்தைக்கு வார்த்தை ராம் என்று சொன்னதால் சொன்னவர் கேட்டவர் இருவருக்கும் ராம பக்தரான ஆஞ்சநேயரின் அருள் கிடைக்கும் என்கிறார் வாரியார் சுவாமிகள். நல்ல செயல்களை கிழக்கு நோக்கி செய்வது சிறப்பு. சாப்பிடும் பொழுதும் தூங்கும் பொழுதும் வடக்கு தவிர்த்த திசைகளை நோக்கி இருக்க வேண்டும். வேதம் சொல்பவர்கள் தெற்கு நோக்கியும், கை கால் கழுவும் போது மேற்கு நோக்கியும், மலஜலம் கழிக்கும் போது வடக்கு நோக்கியும் இருப்பது நல்லது. யோகாசனம் தியானம் போன்றவற்றை காலையில் கிழக்கிலும் மற்ற நேரங்களில் வடக்கு நோக்கியும் செய்வது உத்தமம். கௌரவர்களில் மூத்தவனான துரியோதனின் சித்தப்பா விதுரர். சாந்த குணமுள்ள இவரை மகாத்மா என்பர். கோபமே வராத இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் இரண்டு ரக மனிதர்கள் மீது கோபம் ஏற்பட்டது. தேவைக்கு அதிகமாக பணம் இருந்தும் கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுக்காமல் வேடிக்கை பார்ப்பவர்கள், வறுமையில் வாடும்பொழுது ராமா கிருஷ்ணா என திருமாலின் திருநாமத்தை சொல்லி வழிபடாமல் துன்பப்படுகிறேனே, காப்பாற்ற யாரும் இல்லையே என்று புலம்புபவர்கள் ஆகியவர்கள் அந்த ரகத்தினர். இவர்களில் கழுத்தில் கல்லை கட்டி நடுவில் தள்ளிவிட வேண்டும் என்கிறார் விதுரர். கொடுக்கும் மனமும் பக்தியும் மனிதனுக்கு மிக அவசியம் என்பது அவருடைய கருத்து. இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

திருப்பதி ஏழுமலையானுக்கு வியாழக்கிழமைகளில் பூ வங்கி சேவை நடைபெறும். சுவாமிக்கு கீழாடை, மேலாடை, மெல்லிய வேட்டி அணிவிக்கப்படும். அதன் மீது மேனி முழுவதும் பூக்களால் ஆன ஆடை அணிவிக்கப்படும். பூ ஆடையில் பொலிந்து தோன்றியவர் என்னும் குறிப்பு சிலப்பதிகாரத்தில் உள்ளது. வெள்ளிக்கிழமை காலையில் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் நடக்கும். தண்ணீர், பால், சந்தனத்தால் அபிஷேகம் செய்வர். சந்தனத்தில் பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, புனுகு சேர்ப்பர். அபிஷேகத்தின் போது ஸ்ரீ சுக்தம், புருஷ சுக்தம், நாராயண சுக்தம் ஆகிய மந்திரங்கள் ஜபிக்கப்படும். பின்னர் பட்டாடை, பொன், வைர ஆபரணத்தால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை செய்வர். இந்த வழிபாடு விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வழிபட வந்த சோழ மன்னன் ஒருவன் காவிரியில் நீராடினான். அவன் கழுத்தில் கிடந்த முத்து மாலை ஆற்றில் அடித்து சென்றது. வருத்தம் ஏற்பட்டாலும் சிவார்ப்பணம் என்று சொல்லி கோவிலுக்குள் நுழைந்தான். அப்பொழுது கருவறையில் சுவாமிக்கு காவிரி தீர்த்தத்தால் அபிஷேகம் நடந்தது. யாரும் எதிர்பாராத வகையில் தீர்த்த குடத்தில் இருந்து முத்து மாலை சுவாமியின் கழுத்தில் விழுந்தது. இதை கண்ட மன்னனுக்கு ஆனந்த கண்ணீர் பெருகியது. நன்றி கடனாக புதிய கோபுரம் ஒன்றை கட்ட உத்தரவிட்டான். இந்த கோபுரத்திற்கு ஆரம் விட்டான் கோபுரம் என்று பெயர். அதாவது ஆரம் என்பதற்கு முத்து மாலை என்று பொருள்.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். எந்த செயலில் இறங்கும் முன்பும் யோசித்து இறங்க வேண்டும். இறங்கிய பிறகு எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை முறியடித்து வெற்றி பெற்றே தீர வேண்டும். ஒரு மன்னன் தன் படைகளை எதிரி நாட்டுக்கு போருக்கு அனுப்பினான். அந்த இரு நாடுகளையும் ஒரு பாலம் பிரித்தது. பாலத்தை கடந்து சென்ற படைகள் எதிரி படையுடன் மோதின. எதிரி படை பலமாக இருந்ததால் மன்னனின் படை திணறியது. பாலத்தின் வழியே புறமுதுகிட்டு ஓடி வந்தது. மன்னனுக்கோ அவமானம் தாங்கவில்லை. படைத்தலைவனை கடிந்து கொண்டான். என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ எனக்கு தெரியாது. நீ மீண்டும் படைகளுடன் போ. எனக்கு தேவை எதிரி மன்னனின் தலை என்று சொல்லி அனுப்பிவிட்டான். படைத்தலைவன் மீண்டும் சண்டைக்கு போனான். அப்பொழுதும் எதிரிகளை அசைக்க முடியவில்லை. படைகள் மீண்டும் பாலம் வழியே தப்பி ஓடி வந்துவிட்டன. மன்னனோ கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டான். வாருங்கள், மீண்டும் போவோம். இந்த படைத்தலைவன் எனக்கு தேவையில்லை. நானே தலைமையேற்று வருகிறேன் என்றான். படைகள் மன்னன் தலைமையில் புறப்பட்டு எதிரி நாட்டுக்குள் நுழைந்தன. எதிரிகளின் கை ஓங்கியது. மன்னனின் படைகள் பாலத்தை நோக்கி ஓடின. அவன் யோசித்தான். அந்த பாலத்தை குண்டு வீசி தகர்த்து விட்டான். படைகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. எதிரிகளிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் படு ஆவேசமாக போரிட்டனர். எதிரிகள் தோற்க எதிரி மன்னனை சிறைப்பிடித்தான். அவனது நாட்டை கைப்பற்றி தன்னுடையது ஆக்கிக் கொண்டான். பார்த்தீர்களா, உயிருக்கு ஆபத்து வரும்போதுதான் உத்வேகம் வருகிறது. நாம் எதை சார்ந்தும் இருக்கக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி வெற்றி பெற செய்ய வேண்டும். கலைப்பையின் மேல் தன் கைகளை வைத்து பின்னிட்டு பார்க்கின்ற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்கிறது பைபிள். முன்வைத்த காலை பின்வைப்பவன் இறைவனால் வெறுக்கப்படுகிறான்.

நெப்போலியன் ரஷ்யா மீது படையெடுத்தார். அவரது படைகள் ஒரு குளிர்ந்த ஆற்றை கடக்க வேண்டி இருந்தது. தண்ணீரில் பனிக்கட்டிகள் மிதந்தன. ஆற்றை கடக்கும் பாலத்தை ரஷ்யர்கள் நொறுக்கிவிட்டனர். தண்ணீருக்குள் இறங்கினால் விரைத்து செத்துப்போவார்கள் வீரர்கள். என்ன செய்வதென யோசித்த வேளையில் நெப்போலியன் தன் வீரர்களிடம் இந்த உலகத்திலேயே சிறந்தது எது என கேட்டார். பல வீரர்கள் முன்வந்து தியாகம் என்றனர். சரி, இந்த ஆற்றை கடக்க வேண்டும், அதற்காக தியாகம் செய்ய முன் வருபவர்கள் யார் என்றார் நெப்போலியன். பல வீரர்கள் போட்டி போட்டு கொண்டு வந்தனர். நீங்கள் தண்ணீரில் இறங்கி வரிசையாக குனிந்து நில்லுங்கள். உங்கள் மூக்கில் தண்ணீர் ஏறாத அளவுக்கு மூச்சடக்கி நிற்க வேண்டும். குளிர் உங்களை வாட்டும், அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். அவர்கள் சம்மதித்தனர். ஆற்றில் இறங்கி முதுகை காட்டி வரிசையாக நின்றனர். நெப்போலியனின் படைகள் குதிரைகள் எல்லாம் அவர்களின் முதுகின் மேலேறி ஆற்றை கடந்தன. மறுகரைக்கு சென்ற நெப்போலியன் திரும்பி பார்த்தார். கடக்க உதவிய எந்த வீரனுமே உயிருடன் இல்லை. எல்லோரும் பனியோடு பனியாக உறைந்து கிடந்தார்கள். நாட்டிற்காக அந்த வீரர்கள் தியாகம் செய்தது போல மனிதர்களின் பாவத்தை ஏற்று உயிரை கொடுத்தார் இயேசு. தியாகம் ஒவ்வொரு மனிதனின் இரத்தத்திலும் ஊறியிருக்க வேண்டும்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். ஒருவர் செய்த உதவிக்கு கைமாறு செய்வது அவசியம். அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் உதவி செய்தவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு வகை நன்றி. எவன் அல்லாவின் அடியார்க்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாவிற்கும் நன்றி செலுத்த மாட்டான். உங்களுக்கு உணவு கொடுத்தவருக்கு நல்லருளும் அபிவிருத்தியும் உண்டாவதற்கு துஆ செய்யுங்கள். அதுவே உணவு அளித்தவருக்கு நீங்கள் செய்யும் நன்றி. எனது முயற்சியோ ஆற்றலோ எதுவுமே இல்லாமல் எனக்கு உணவு கொடுத்த அல்லாவுக்கே நன்றி உரித்தாகுக என்று உணவு உண்ட பிறகு எவர் கூறுகின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒருமுறை நபிகள் நாயகத்துடன் முஆத் பின் ஜபலி என்பவர் வண்டியில் சென்று கொண்டிருந்தார். நாயகம் முன்னாலும் அவர் பின்னாலும் இருந்தனர். நாயகம் அவரை சத்தமாக அழைத்தார். அதற்கு முஆத், நபிகளாரே, நான் பின்னால் தான் இருக்கிறேன், என்ன சொல்லுங்கள் என்றார். நாயகம் எதுவும் சொல்லவில்லை. நாயகம் மீண்டும் அவரை அழைத்தார். அப்பொழுதும் அவர், நாயகமே, இதோ நான் உங்கள் அருகில் தான் உள்ளேன் என்றார். அப்பவும் அவர் அமைதியாகிவிட்டார். வண்டி சிறிது தூரம் கடந்ததும் மீண்டும் அழைத்தார். அண்ணலே, தாங்கள் என்னிடம் என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லுங்கள், உங்கள் கருத்தை கேட்க நான் ஆவலாயிருக்கிறேன் என்றார் முஆத். முஆதே, அல்லாவிற்கு மக்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அதை தாங்களே சொல்லுங்கள். ஏனெனில் அல்லாவிற்கும் அவனது தூதரான தங்களுக்குமே அது தெரியும் என்றார் முஆத். மக்கள் அல்லாவிற்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும். அல்லாவிற்கு இணையாக வேறு யாரையும் ஈடு வைக்க கூடாது. மீண்டும் நபிகள் முஆத்திடம், அல்லாஹ் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கூறுகிறேன். கீழ்ப்படிந்து வாழும் மக்களை அவன் துன்பம் தராமல் இருக்க வேண்டும் என்றார். இதை மும்முறை அழைத்து ஏன் கூறினார் புரிகிறதா? ஒரே தடவையில் அழைத்து இந்த முக்கிய கருத்தை சொல்லிவிட்டால் சில காலத்தில் இவை மறந்துவிடலாம். ஆனால் மும்முறை அழைத்து சொன்னதன் மூலம் இந்த நிகழ்ச்சி மறக்காமல் நினைவில் இருக்கும். அப்பொழுது சொல்லப்பட்ட கருத்தும் மறக்காது என்பதால் நபிகள் நாயகம் இந்த யுக்தியை பயன்படுத்தினார்.

இன்றைய ரமலான் சிந்தனைகள். தாய்க்கு சேவை செய்யுங்கள். அலி மக்தூம் மகாயிமி என்ற மகான் சிறுவராக இருந்த காலத்தில் ஒரு இரவில் அவருடைய தாயார், மகனே, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். வீட்டில் தண்ணீர் இல்லை, எனவே கிணற்றுக்கு போய் தண்ணீர் கொண்டு வந்தார். அவர் வருவதற்குள் தாயார் தூங்கிவிட்டார். மகாயிமி விடிய விடிய அம்மாவின் அருகில் கோப்பையுடன் காத்திருந்தார். மறுநாள் காலை தாயார் கண் விழித்தார். வியப்பு மேலிட, மகனே, எவ்வளவு நேரம் இப்படி நிற்கிறாய் என்று கேட்டார். அம்மா, நேற்றிரவு தாங்கள் தண்ணீர் கேட்டீர்கள், நான் கொண்டு வருவதற்குள் உறங்கிவிட்டீர்கள். விழித்தவுடன் கேட்டால் கொடுக்கலாம் என தங்கள் அருகிலேயே உறங்காமல் காத்து நிற்கிறேன் அம்மா என்றார். அந்த தாயடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மகனுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். தாயின் காலடியிலேயே சொர்க்கம் இருக்கிறது என்ற நபிகள் நாயகத்தின் பொன்மொழி நம் அனைவருக்கும் பொருந்தும்.

படை கரமேந்தி படை கொண்டு பகை வென்ற எம்மான் பதுரு படையரசர் முகம் காண்பதென்னாள் பதுரு படையரசர் முகம்

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்வாக நமது சிந்தனைக்கு போதும் என்ற மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும் வேண்டுகிறார் வாரியார் சுவாமிகள். மகிழ்ச்சி என்பது அவரவர் மனநிலையை பொறுத்தது. பணக்காரனோ ஏழையோ யாராக இருந்தாலும் போதும் என்ற மனதை இறைவனிடம் வேண்டி பெற வேண்டும். முதுமைக்கு தேவையானதை இளமையிலும் மறுபிறவிக்கு தேவையானதை இப்பிறவியிலும் தேட வேண்டும். கண்ணுக்கு தெரிந்த உயிர்களுக்கு தொண்டு செய்வதோடு கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். கல்வி, தானம், உடல் நலம் மூன்றிலும் தேர்ச்சி பெற இடைவிடாத முயற்சியும் பயிற்சியும் அவசியம். நல்லவர்களின் உபதேசத்தை காது கொடுத்து கேட்க வேண்டும். சாதுக்களின் நல்ல வார்த்தைகள் காது வழியாக உண்ணும் உணவு போன்றது. இறைவன் நமக்கு செய்யும் அத்தனை செயலுமே அருள்தான். சில நேரத்தில் சோதனைகள் குறுக்கிடும் போது துன்பம் போல தோன்றலாம், ஆனால் அதுவும் கூட அறியாமையே. பலர் சேர்ந்து முறையிடும் போது அரசு அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுப்பது போல பலர் இணைந்து நடத்தும் கூட்டு பிரார்த்தனைக்கும் உடனடியாக பலன் கிடைக்கும். இனிய சொற்களை பேசும் நல்லவர்களுக்கு உலகில் துன்பம் உண்டாகாது. யமவாதனே இல்லாமல் கடவுளின் திருவடியை அடையும் பாக்கியம் கிடைக்கும். திருமால் வாமனராக அவதரித்து இரண்டு அடியால் மூ உலகையும் அளந்தது போல வள்ளுவர் திருக்குறளால் எல்லா உலகங்களையும் அளந்தார். அந்த குறள் காட்டும் நல்வழியில் நடப்பது நமது கடமை. பொறுமை கடலை விட பெரியது. கடல் சூழ்ந்த இந்த உலகம் அழிந்தாலும் பொறுமை மிக்கவர்களின் புகழ் என்றும் நிலைத்து இருக்கும். தீப்பந்தத்தை கீழ் நோக்கி பிடித்தாலும் அதன் ஒளிச்சுடர் மேல் நோக்கி நிற்கும். செல்வம் இழந்த நிலையிலும் நல்லவர்கள் உள்ளத்தால் உயர்ந்து நிற்பார்கள். மற்றவரை மேலேற்றும் ஏணி தான் மேலே செல்வது இல்லை, ஆனால் நல்ல கருத்துக்களை உலகிற்கு உபதேசிப்பவர்கள் தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துபவராக இருக்க வேண்டும். இணைந்திருங்கள்.

ரத்த தானத்தின் போது சேகரிக்கப்படும் ரத்தம் நன்கு சுத்தம் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளில் சேகரிக்கப்படுகிறது. மேலும் இதன் பைகளில் சிறிதளவு சிட்ரேட் உப்பு கரைசல் நிரப்பப்பட்டு இருக்கும். இந்த கரைசல் இரத்தம் உறைவதை தடுக்கும் திறன் உடையது. இதனால்தான் இரத்தம் உறையாமல் இருக்கிறது. சேகரிக்கப்படும் இரத்தம் உடனே குளிர்சாதன பெட்டியில் -4 முதல் 6 டிகிரி சென்டிகிரேடு வரை குளிர்ந்த நிலையில் பதப்படுத்தப்படுகிறது. இந்த குளிர் தட்பவெட்ப நிலையில் என்சைம்கள் செயல்பாடுகள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. இதனால் இரத்தம் நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்குபவர்களே தேனீயுடன் ஒப்பிடுவர். ஆனால் தேனீயோ சோம்பேறித்தனமான ஒரு உயிரினம். இரவு பகல் எந்த நேரமும் உழைக்கும் ஒரே உயிரினம் எறும்புதான். தேனீயை பற்றிய சில ஆய்வுகள் இதோ. தேனீக்கள் வெகு தொலைவு சென்று மலர்களில் தேனை சேகரித்து திரும்பும். அவை தேன் கூட்டை அடைந்தவுடன் கூட்டை சுற்றி பறந்தபடி தம் அடிவயிற்றை அசைத்து 8 முறை நடனமாடுமாம். இந்த நடனத்தின் மூலம் கூட்டில் உள்ள தேனீக்களுக்கு தேன் இருக்கும் திசை தெரிவிக்கப்படுவதாக நோபல் பரிசு பெற்ற உயிரியலாளர் கார்ன்வோன் பிரிஸ்க் கூறியுள்ளார். கடந்த 1960 வெளியிடப்பட்ட இந்த தகவல் சரியானது என இங்கிலாந்து ஆய்வுக்குழு நிரூபித்துள்ளது. டாக்டர் ஜோரிலே தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வின் முடிவுகள் நேச்சர் அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளன. தேனியின் நடனத்தை பார்த்து இந்த சிக்கலான குறியீடுகளை மற்ற தேனீக்களால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை பலர் நம்ப மறுத்தனர். ஆனால் இது குறித்து நடத்தப்பட்ட அறிவியல் பூர்வமான ஆய்வில் தேனீக்களின் நடன குறிப்புகளின்படி மற்ற தேனீக்கள் தேன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. தேனீக்களின் நடனம் குறித்து நோபல் பரிசு பெற்ற உயிரியலாளர் கார்ல் வோன் பிரிஸ்ட் கூறுகையில், தேனீ சேகரித்து திரும்பும் தேனீக்கள் கூட்டை நெருங்கியதும் தேன் கூட்டை சுற்றி பறந்தபடி தம் அடிவயிற்றை அசைத்து நடனமாடுகின்றன. உடனே தேன் கூட்டில் உள்ள மற்ற தேனீக்கள் நொய் என்ற இறைச்சலுடன் நடனமாடும். தேனீக்களை சுற்றி பறக்கின்றன. அப்பொழுது தேன் இருக்கும் திசையை சூரியனை வைத்தே மற்ற தேனீக்களுக்கு குறிப்பிடுகின்றன. அது மட்டுமின்றி தேனீக்களின் அடிவயிறு அசைப்படும் வேகத்தை வைத்துத்தான் தேன் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று உணர்த்தப்படுகிறது என்று கூறியுள்ளார். தேன் மையங்களை செயற்கையாக உருவாக்கி தேனீக்களில் நுண் கருவி பொருத்தி ஆய்வும் செய்யப்பட்டது. அப்பொழுது தேன் உறிஞ்சிய தேனீ கூட்டை அடைந்து நடனமாடியது. அதைத் தொடர்ந்து கூட்டில் உள்ள தேனீக்களும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட தேன் மையத்திற்கு சரியாக வந்து சேர்ந்ததை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தார்கள். இதை ஒருமுறைக்கு இருமுறை அவர்கள் உறுதி செய்தனர். தேனீக்களின் நடனம் வெறும் பொழுதுபோக்கு நடனம் அல்ல, அர்த்தமுள்ள நடனமாகும். இணைந்திருங்கள்.

ஆரோக்கிய குறிப்புகள் சிலவற்றை காணலாம். என்ன கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு? குழந்தை பருவத்தில் வளர்ச்சி வேகமாக இருக்கும். அதே நேரம் குழந்தைகளின் உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் நன்றாக இருக்க சத்தான சரிவிகித உணவு மிகவும் அவசியம். அது குழந்தைகளுக்கு அதிக பருமன், எடை சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கும். இந்த விஷயத்தில் சில முறைப்படி உணவுகளை அளிக்கலாம். குழந்தைகளுக்கு இட்லி, தோசை, பால், குறைவான மில்க் ஷேக், சப்பாத்தி, சாண்ட்விச், தானிய சுண்டல், பருப்பு சாதம், கலவை சாதம், பழங்கள் சாப்பிட கொடுத்து பழக்க வேண்டும். நாள்தோறும் 4 அல்லது 5 முறையாக காய்கறி உணவுகளையும் பழங்களையும் கொடுங்கள். புரதம் செறிந்த இறைச்சி, பருப்பு வகைகள், முட்டை போன்றவற்றை சரியான அளவில் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு நார்ச்சத்து மிகவும் முக்கியம். அவை அதிகம் உள்ள முழு தானிய பிரெட் போன்றவற்றை சாப்பிட கொடுங்கள். எண்ணெயில் பொரித்த உணவுகளை விட சுட்ட, வறுத்த, ஆவியில் வேக வைத்த உணவுகள் நல்லது. கடையில் வாங்கும் உணவுகள், துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இனிப்பு சேர்த்த பழச்சாறுகள், சோடாக்களை கொடுக்காதீர்கள். அதற்கு பதிலாக பாலையும் தண்ணீரையும் கொடுங்கள். இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை, பேரீச்சை, வெல்லம் போன்றவற்றை உணவில் அதிகம் சேருங்கள். நிறைய வண்ணமயமான காய்கறிகள், பழங்கள் என்று சாப்பிடும் ஆசையை தூண்டிவிடலாம். சாண்ட்விச், முந்திரி, பாதாம், உலர் திராட்சை, வேக வைத்த வேர்க்கடலை போன்ற கால்சியம், புரோட்டீன் மற்றும் விட்டமின்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிட கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு இரும்பு சத்து, புரதச்சத்து அதிகம் தேவைப்படும். எனவே கொழுப்பில்லாத மட்டன் சூப்பில் 3 பங்கு தண்ணீர் சேர்த்து முதல் நாள் சிறிதளவு கொடுத்து பாருங்கள். குழந்தைகளுக்கு ஜீரணமானால் இந்த சூப்பை வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் கொடுக்கலாம். இதைத் தவிர சிக்கன் சூப், வேக வைத்து மசித்த பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, பருப்பு சாதம் கொடுக்கலாம். வளர வளர குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்களும் இரும்பு சத்து, கால்சியம் இவற்றின் அளவுகளும் மாறும். அதற்கேற்ப கவனித்து நாம் உணவளிக்க வேண்டும்.

நீதி நூல்களில் நிர்வாகம் பழகுவது எப்படி? கைவரும் வேந்தன் நமக்கென்று காதலித்த செவ்வி தெரியாது உரையற்க ஒவ்வொரு கால் எண்மைய எண்மையனேனும் அரியன் பெரிதம்மா கண்ணிலன் உள் வியப்பினான். இப்பொழுதெல்லாம் நிர்வாகத்துறையில் நிறைய புதிய புத்தகங்கள் வருகின்றன. நல்ல செக்ரட்டரியாக உதவியாளராக இருப்பது எப்படி, நல்ல மேலதிகாரியாக இருப்பது எப்படி என்றபடி அப்படிப்பட்ட புத்தகங்களை எழுதுபவர்களும் படிப்பவர்களும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய பாடல் இது. முதலாளிகள் அல்லது மேல் அதிகாரிகளுடன் பழகும்போது அவர்களிடம் அலுவல் தொடர்பாக ஏதேனும் சொல்ல வேண்டியிருந்தாலும் நேரம் அறிந்து சொல்ல வேண்டும். இவர்தான் நமக்கு நெருக்கமாயிற்றே என்ற நினைப்பில் எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்வது தவறு. ஏனென்றால் நமக்கு எவ்வளவு நெருக்கமான தொடர்பு ஏற்கனவே இருந்து வந்த போதிலும் மன்னன் அதிகாரி முதலாளிக்கு எந்த நேரம் என்ன வேலையோ கவலையோ, ஆகவே எல்லா நேரமும் அவர் காட்சிக்கு எளியவராகவும் கடுஞ்சொல் அல்லாதவராகவும் இருப்பார் என்று நினைக்க வேண்டாம் என்பதை அறிவுறுத்துகிறார் குமரகுருபரர். சமயங்களில் மன்னனே மிகுந்த வேதனையுடன் இருக்கலாம். அப்பொழுது அவனிடம் வெறுப்புணர்வு அதிகமாக இருக்கக்கூடும். இதையும் நாம் உணர்ந்து பழக வேண்டும். இந்த எச்சரிக்கை உணர்வு இன்றைய நிலையில் உயர் அதிகாரிகளின் தனி உதவியாளர்களுக்கு அதிகம் தேவை. குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லப்பட்டு மன்னன் அல்லது அதிகாரி அல்லது முதலாளியால் நிராகரிக்கப்பட்ட கோரிக்கை பின்னர் அவருக்கு நல்ல மனநிலை திரும்பிய போதும் ஏற்கப்படாமல் போய்விடலாம். ஆகவே ஏற்கப்படக்கூடிய நேரம் எது என்பதை அறிந்து கொள்வதும் அதன்படி நடந்து கொள்வதும் மிகவும் அவசியம். இன்றைய நிலையில் தொற்று நோய் போல முதலாளியின் எரிச்சல் படும் தன்மை அவர்களது ஊழியர்களையும் தொற்றிக் கொள்கிறது. என்ன செய்வது? நன்கு வேலை செய்பவர்கள் என்பவர்கள் கொஞ்சம் கோபித்துக் கொள்வதும் இயல்பே. அதை புரிந்து கொள்ள வேண்டும், பொறுத்தும் கொள்ள வேண்டும்.

இது திருத்தலம் உலா. உயர் கல்விக்கு முருகனை தரிசிக்கலாம். உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்கள் தடையின்றி இடம் கிடைக்க திருவாரூர் மாவட்டம் திருக்களர் கிராமத்தில் உள்ள பாரிஜாதவனேஸ்வரர் கோவில் உள்ள முருகனை வியாழன் என்று வழிபட வேண்டும். இதனுடைய தல வரலாறு, பதஞ்சலி வியாக்ரபாரத முனிவர்களுக்கு சிவநடன தரிசனம் அளித்தார். இதை அறிந்த தூர்வாசர் தானும் நடனத்தை காண எண்ணி சிவபூஜை செய்தார். ஒரு வனத்தில் பாரிஜாத மரங்களை நட்டார். தேவலோக தச்சரான விஸ்வகர்மா மூலம் சிவன் கோவில் அமைத்து வழிபட்டார். அவரது பக்தியை ஏற்ற சிவன் நடன காட்சி அளித்தார். இந்த நடனத்தை களரி என்பர். அதனால் இவ்வூர் திருக்களரி எனப்பட்டது. பின் திருக்களர் என மருவியது. சுவாமி அம்மன் சன்னதிகள் கிழக்கு நோக்கி உள்ளன. அம்மனுக்கு அமிர்தவல்லி, இளம் கொம்பன்னாள் என்ற இரு பெயர்கள். வலம்புரி விநாயகர், விஸ்வநாதர், கஜலட்சுமி, அகத்தியர், நாயன்மார், சோமஸ்கந்தர், சந்திரசேகரர், தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர், துர்கை, லக்ஷ்மி, சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு பிரகாரத்தில் சன்னதிகள் உள்ளன. அஷ்டபுஜ துர்கை சிங்கத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறாள். அகோர வீரபத்ரர் தனி சன்னதியில் இருக்கிறார். 80 அடி உயரத்தில் ராஜகோபுரம் உள்ளது. தீர்த்தம் தூர்வாச தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. தூர்வாசருக்கு சிவனுக்குரிய நமச்சிவாய என்ற மந்திரம் உபதேசித்த சண்முகர் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். 6 முகங்கள் 12 கைகளுடன் இருக்கும் இவர் குரு அம்சமாக உள்ளார். வள்ளி தெய்வானை இடம்பெறவில்லை. உயர்கல்விக்கு தடையின்றி இடம் கிடைக்க வியாழன் என்று இவருக்கு பூஜை செய்கின்றனர். நடராஜர் பிரம்ம தாண்டவ கோலத்திலும் எதிரில் தூர்வாசர் கைகூப்பிய நிலையிலும் உள்ளனர். முதல் கும்பாபிஷேகத்தை தூர்வாசர் நடத்தியுள்ளார். பராசரர், காலவ முனிவர் ஆகியோர் பாரிஜாதவனேஸ்வரரை வழிபட்டு நற்கதி அடைந்தனர். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 105வது ஆகும். இங்கு திருப்பணி செய்த கோவிலூர் மடாதிபதி வீரசேகர ஞான தேசிக சுவாமியின் அதிஷ்டானம் அதாவது சமாதி கோவில் அருகில் உள்ளது. இவர் திருக்களர் ஆண்டவன் என்று அழைக்கப்படுகிறார். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் திருவிழா, வைகாசி விசாகம், நவராத்திரி, கந்தர் சஷ்டி, ஆருத்ரா தரிசனம், மார்கழி சஷ்டி திதி, சதய நட்சத்திரத்தில் நமச்சிவாய மந்திரம் உபதேசிக்கும் நிகழ்ச்சி ஆகியவை இத்தலத்தில் நடைபெறுகிறது. இணைந்திருங்கள்.

குட்டி கதை கேட்கலாமா? ஜெய்தீஸ்வய முனிவர் சிவலோகம் வந்தார். அப்பொழுது பார்வதி சிவனிடம், பெருமானே, பொருள் என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன என கேட்டது முனிவர் காதில் விழுந்தது. அதற்கு சிவன், நான் தான் பொருள், நீ அதில் அடங்கியுள்ள சக்தி, எனவே நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை என்றார். இதை முனிவர் மறுத்தார். பொருள்தான் உயர்ந்தது, சக்தி என்பது அதனுள் அடங்கியிருக்கும் ஒன்றே என்றார். இதை கேட்ட பார்வதிக்கு கோபம். என்னை இவர் அவமானப்படுத்துகிறாரே என்று சிவனிடம் கேட்க, பார்வதி, அவரிடம் கோபம் கொள்ளாதே, அவர் ஆசைகளை துறந்த ஞானி என்றார் சிவன். ஆசையில்லாத ஒருவர் இருக்க முடியுமா என்று பார்வதி ஆச்சரியப்படவே அவளை முனிவரின் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார் சிவன். அங்கே முனிவர் கிழிந்த துணிகளை சேர்த்து தனக்கு ஆடையாக தேய்த்து கொண்டு இருந்தார். முனிவர், அவரிடம் ஏதாவது வரம் கேளுங்கள் என்றார் சிவன். எதுவும் தேவையில்லை, இருப்பதே போதும், தாங்கள் அருளை கேட்பது கூட ஒருவகை ஆசைதான் என்றார் முனிவர். இது கேட்ட பார்வதி அவருக்கு அருள் செய்து கிளம்பினாள்.

இனிய எம்டிஆர் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வசந்தத்தின் வாசல்களை திறந்து வைக்கும் இந்த அதிகாலையில் புத்தம் புதிய நாள் என்று பிறந்திருக்கிறது. இந்த நாள் இனிதாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அடுத்த ஒரு மணி நேரமும் உங்களுடன் பொதிகை தென்றல்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

என்ன நேர்களே, எல்லோரும் நலம்தானே? எம்டிஆர் வானொலி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இன்றைய பொதுகை தென்றல் சுகமான பாடல்களுடன் இனிமையான பல தகவல்களையும் வழக்கம் போல சுமந்து வரப்போகிறது. கேட்க காத்திருங்கள், இதயம் நிறைக்க வருகிறது நிகழ்ச்சியின் முதல் பாடல். கேட்டு மகிழுங்கள் அன்பு சொந்தங்களே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்
2: ஜி. கலக்கலன்னு

இன்றைய புதிய தொண்டலில் நாம் கனவுகளை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் இந்த கனவு, ஆழ்மன சிந்தனையின் வெளிப்பாடு என்று கூட இந்த கனவை சொல்கிறார்கள். இப்படி பல காரணங்களை சொல்லிக்கொண்டே போனாலும் கூட இந்த கனவுகளுக்கும் நமது எதிர்காலங்களுக்கும் நிறையவே தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அறிவியல் மட்டுமல்ல, நமது அனைத்து மதங்களும் கூட கனவின் வெளிப்பாடுகள் குறித்து நிறையவே பேசுகிறது. அதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இணைந்திருங்கள். இது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இதமான புதுகை தென்றல் சுமந்து வருகிறது அடுத்த இதமான பாடல்.

இதமான பாடல் கேட்டு முடித்தோம். இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொதுகை தென்றல். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வசனமாக உங்கள் வாசல் தேடி உங்கள் உள்ளம் நாடி வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது MTR FM. கனவுகளை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். பகல் கனவு பலிப்பதில்லை என்று பெரியவர்கள் சொல்ல கேட்டிருப்போம். இரவில் நாம் காணும் ஒவ்வொரு கனவிற்கும் அது நிறைவேறும் காலம் சொல்லப்படுகிறது. பொதுவாக இரவின் முதல் ஜாமத்தில் கண்ட கனவு ஒரு வருடத்திலும், இரண்டாம் ஜாமத்தில் கண்ட கனவு 3 மாதத்திலும், மூன்றாம் ஜாமத்தில் கண்ட கனவு 10 தினங்களிலும் பலிக்கும் என்று சொல்கிறார்கள். விடியற்காலை கனவை பொறுத்தளவில் 3:35 மணியிலிருந்து 6 மணிக்குள் கண்ட கனவுகள் உடனே பலிக்கும் என்று சொல்கிறார்கள். சரி, அப்படி இந்த கனவுகள் என்னென்ன கனவுகள் வந்தால் அவை நமக்கு நல்ல பலன்களை சுப சொப்பனங்களாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது MTR FM வழங்கும் பொதிகை தென்றல்.

எம்டிஆர் சொந்தங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொதுகை தென்றல். பொதுகை தென்றல் இன்று கனவுகளின் பலன்கள், கனவுகள் காட்டும் வழிகள், அதை பற்றிதான் பேசிக்கொண்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த கனவுகளில் பெரும்பாலானோருக்கு வருகிற ஒரு கனவு என்று பார்த்தோமானால் பாம்பை கனவில் கண்டோம் என்று சொல்வதுண்டு. இந்த பாம்பை கனவில் காணும்போது என்னென்ன பலன்கள் உண்டு அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இரட்டை பாம்புகளை கண்டால் நன்மை உண்டாகும் என்று சொல்கிறார்கள். பாம்பு கடித்து விட்டதாக கனவு கண்டால் தன லாபம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. பாம்பு கடித்து ரத்தம் வருவதாக கனவு கண்டால் பிடித்த சனி நீங்கிவிட்டது என்று அர்த்தமாகும் என்று சொல்லப்படுகிறது. சரி, தொடர்ந்து பேசுவோம். நற்பலன் தரும் கனவுகள் என்னென்ன அப்படிங்கறத அடுத்து நம்ம பேச போறோம். காத்திருங்கள். இது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் பொதுகை தென்றல். சுமந்து வருகிறது இன்னும் ஒரு இனிய பாடல்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் வானொலி.

அன்பு சொந்தங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் பொதுகை தென்றல். சுகமான இந்த காலையை மேலும் சுகமாக்கி கொண்டிருக்கிறது இனிய பாடல்களாலும் இனிய தகவல்களாலும் இந்த நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு சுவாரஸ்யத்தோடு வந்து கொண்டிருக்கிறது பொதுகை தென்றல். இன்றைய பொதுகை தென்றல் கனவுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. கனவுகளில் பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, இந்த கனவுகள் அப்படிங்கிறது நம்முடைய ஆழ்மன பதிவுகள் அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு. இருந்தாலும் கூட இந்த கனவுகள் நம்முடைய எதிர்காலத்தை சில விடயங்களை நமக்கு முன்னோக்கியே அறிவிக்கின்ற அறிவிப்புகளும் கூட என்று சொல்லலாம். சரி, இந்த கனவுகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்களை கண்டால் பதவி உயர்வு உண்டு என்று சொல்கிறார்கள். வானவில்லை கனவில் கண்டால் பணம் செல்வாக்கு அதிகரிக்கும், பதவி உயர்வு கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள். கனவில் நிலவை கண்டால் தம்பதிகளிடையே அன்பு பெருகும் என்று சொல்லப்படுகிறது. விவசாயிகள் உழுவதைப் போல கனவு கண்டால் சேமிப்பு மேலும் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதிய தென்றல். புதிய தென்றல் சுமந்து வரும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். உங்களுக்காக பொதிகை தென்றல் வந்து கொண்டிருக்கிறது. பொதிகை தென்றலில் இன்று கனவுகளின் பலன்கள் என்னென்ன என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். தூங்கும் போது ஏற்படுகிற கனவுகளுக்கு நிறைய பலன்கள் உண்டு என்று சொல்கிறார்கள். அந்த பலன்கள் என்னென்ன என்பதை தான் இன்றைய அதிகாலை வசந்தம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சரி, அடுத்து உயரத்தில் இருந்து விழுவது போல ஒரு கனவு கண்டீர்களானால் பணமும் பாராட்டும் குவியும் என்று சொல்லப்படுகிறது. ஆமை, மீன், தவளை போன்ற நீர்வாழ் உயிரினங்களை கனவில் கண்டால் கவலைகள் பறந்து போகும், நெஞ்சிலே நிம்மதி பிறக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மயில் வானம்பாடியை கனவில் கண்டால் தம்பதிகளிடையே நெருக்கம் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. சரி, தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம் பொதிகை தென்றலோடு. பொதிகை தென்றல் சுமந்து வரும் அடுத்த ராகம்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இந்த அதிகாலையில் உங்களுக்காக சுகமான பாடல்களோடு இனிய தகவல்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் 24 மணி நேரமும் கேட்டு ரசிக்கலாம். இணையதளம் ஊடாக நீங்கள் கேட்டு ரசிப்பதற்கு www.mtrfm.com அப்படிங்கிற நம்மளுடைய இணையதளத்தின் ஊடாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இனிமையான பல நிகழ்வுகளை எடுத்து வருகிறது நம்முடைய எம்டிஆர் எஃப்எம். பல்வேறு அறிவிப்பாளர்கள் பல்வேறு தளங்களில் இருந்தும் நிகழ்ச்சிகளை படைத்து வருகிறார்கள். இன்றைய பொதுகை சென்றலில் நாம் பேசிக்கொண்டிருப்பது கனவுகளின் பலன்கள் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். சரி, அடுத்து அரிசி. அரிசியை கனவில் கண்டாலோ சந்தையில் வாங்கி வருவது போல் கனவு கண்டாலோ செய்யும் தொழிலில் அபிவிருத்தி அடையும், லாபம் அதிகரிக்கும் என்று சொல்கிறார்கள். சரி, பொதுவாகவே கனவில் இன்னொரு சூட்சமம் கூட இருக்கு. என்ன அப்படின்னா, நல்ல நிகழ்வுகளை கனவில் கண்டால் அது தீய பலன்களையும், தீய நிகழ்வுகள் அதாவது மேலிருந்து கீழே விழுவது போல, நாய் கடிப்பது போல, பாம்பு கொத்துவது போல, இது போன்ற கனவுகள் ஒரு நல்ல பலனை தரும் என்று சொல்கிறார்கள். தீயை கனவில் கண்டால் தொழில் விருத்தி ஏற்படும் என்றும் சொல்கிறார்கள். இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. கனவு என்றுமே ஒரு சூட்சமமான ஒரு விஷயமும் கூட இல்லையா? தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதுகை தென்றல்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

வேண்டுமுகளை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய புதிய தென்றலுக்காக, புதிய தென்றல் இன்று சுமந்து வந்து கொண்டிருக்கும் விடயம் கனவு, கனவுகளின் பலன்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. நிறைய பேர் நம்மிடம் கேட்கும் சொல்லும் ஒரு கனவு என்ன அப்படின்னா, அந்த கொய்யா மரம் பழத்தை வந்து கனவில் காண்பது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது உண்மையிலே அது நல்ல விடயம் என்று சொல்கிறார்கள். பழத்தை உண்பது போல காணின் நோய்கள் விலகும் என்று சொல்கிறார்கள். தொழில் உயர்வு அடையும், உத்தியோக உதவியும், உத்தியோக பதவியும் உயர்வடையும் அப்படின்னு சொல்றாங்க. மனமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்றும் சொல்கிறார்கள். கொய்யா மரத்தை கனவில் காண்பது நல்லது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRF வழங்கும் புதுகை தென்றல். அன்பு சொந்தங்களுக்காக இன்னும் ஒரு தென்றல் சுமந்து வரும் ராகம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த நிகழ்ச்சி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் பொதுகை தென்றல். இன்றைய பொதுகை தென்றல் உங்களுக்கு சுகமானதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். கனவுகளை பொறுத்தவரையில் நல்ல கனவுகள் கெட்ட கனவுகள் என்பதை விட அந்த கனவுகள் கெட்ட கனவுகளாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த கனவுகள் பலிக்க வேண்டாம் என்று இறைவனிடம் பிரார்த்தியுங்கள். அதே போல நல்ல எண்ணங்களை எந்த நேரமும் நல்ல நிகழ்வுகளை மனதுக்குள் அசை போடுங்கள். இன்னும் சொல்லப்போனால் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக காய்கறிகளை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்கள், பழங்களை அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அடிக்கடி இது போன்ற கனவுகள் இரவு முழுவதுமே வந்து கனவுகள் வருகிறது என்றால் தொடர்ந்து நம்மளுடைய ஆழ்மனம் இயங்கிக் கொண்டே இருப்பதனால் தான் கனவுகள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது என்றும் கூட சொல்லலாம். குளிர்ந்த பிரதேசங்களில் இருப்பவர்களுக்கு கனவு நிலை அதிகமாக தோன்றும் என்றும் சொல்கிறார்கள். இது இயற்கையாகவே நமது மூளை இந்த மாதிரியான சக்திகளை சமிகைகளை அனுப்புகிறது என்றும் சொல்கிறார்கள். சரி, எது எப்படியாயினும் நல்ல கனவுகள் பலிக்கட்டும், கெட்ட கனவுகள் நடைபெறாமல் இருக்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய பொதுகை தென்றலை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு பொதுகை தென்றலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை புலந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் சிறுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் தமிழகத்தின் கலையகத்திலிருந்து அப்துல் பாசித். பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்
1: ஜி, கலக்கலன்னு கலக்குறோம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.
3: பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. அந்த புதுமை பெண்களடி.
4: வணக்கம் நேயர்களே, நாம் இணைந்திருப்பது MTR பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நான் உங்க மணிமேகலை. ஒவ்வொரு வாரமும் நாம புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில நிறைய சாதனைகள் புரிந்த புரட்சி பெண்களை, புதுமை பெண்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் அதே போல ஒரு புதுமை பெண்ணை பத்தியா நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பார் என்னும் மேற்கோளை பல இடங்களில் கேட்டிருக்கலாம். ஆனால் பின் நிற்பதாக சொல்லப்படும் பெண்ணையும் இணைத்து இணையாக பயணிப்பதே சரியானது என்று எந்த கணவர் நினைக்கிறாரோ அந்த பெண் நிச்சயமாக ஒரு சாதனை பெண்ணாகத்தான் இருப்பாள். இன்றைய புதுமை பெண்ணாக நாம் தேர்வு செய்திருக்கும் பெண்ணும் அப்படித்தான். அவர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க தாங்க தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மை. தொண்டர்களுக்கு நாகம்மையார், பெரியாரின் மனைவி என பொதுவாக இவரை பற்றி தெரியும். ஆனால் பெரியாரியம் உருவாக்கிய மகத்தான பெண்களில் முதன்மையானவர் நாகம்மையார். பகுத்தறிவு சமூகத்துக்காக பெருமளவில் தன் உழைப்பினை செலுத்தியிருக்கிறார். சரி, அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னர் ஒரு பாடல் கேட்போம். சேரன் பாண்டியன் படத்திலிருந்து காதல் கடிதம், அந்த பாட்டை கேட்டு முடிச்சுட்டு பிறகு நாம நாகம்மையாரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில நாம தந்தை பெரியாரின் மனைவியான நாகம்மை அவங்கள பத்தி தான் நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாகம்மை சென்னை மாகாணத்தில் இருந்த சேலம் மாவட்டத்தில் தாதம்பட்டி என்ற ஊரில் ரெங்கசாமி மற்றும் பொன்னுத்தாய் என்ற பெற்றோருக்கு 1885 மகளாக பிறந்தார். நாகம்மை முறையான கல்வி பயின்றதில்லை. ஆயிரத்தி 1885 பிறந்த நாகம்மை வசதி குறைவான குடும்பம் என்பதால் ஏற்கனவே மனமான ஒருவருக்கு நாகம்மையை திருமணம் செய்ய முடிவு செய்தனர் அவர்களுடைய பெற்றோர். நாகம்மையோ தனது உறவினரான பெரியாரை தான் மனம் முடிப்பேன், இல்லையே தற்கொலை செய்து கொள்வேன் என்று உறுதியாக இருந்தார். பெரியாருக்கோ வசதி படைத்த வேறிடத்தில் பெண் பார்க்கும் படலம் தொடங்கியிருந்தது. உடனே பெரியார் நாகம்மாளை தான் மணப்பேன் என்று மறுக்க முடியாத தன்மையில் கூறிவிட்டார். மனமொத்த இருவரின் திருமணம் 1898 நடந்தது. சரிங்க, ஒரு பாடல் கேட்போம், அதற்கு பிறகு நாம நாகம்மையார பத்தி தெரிஞ்சுக்கலாம். வருஷம் எல்லாம் வசந்தம் படத்திலிருந்து முதன் முதலாய் உனை என்ற பாடலை கேட்போம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இன்றைய புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில நாம தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மையார் அவங்களை பத்தி தான் நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இவங்களுக்கு 1898 திருமணம் நடந்தது. தந்தை பெரியாரின் குடும்பமோ சடங்கு சம்பிரதாயம் இந்த முறைகள்ல வந்து ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க. ஆனால் பெரியார் இதற்கு எதிர்மாறான குணமுடையவர். எந்த சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணினாலும் அதுல உள்ள நல்ல கருத்துக்களை வந்து அவர் எடுத்து சொல்லுவாரு. அது மூட நம்பிக்கையா இருந்தா அதை எதிர்ப்பாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை தந்தை பெரியார் கேள்வி கேட்டு அதோட விளக்கத்தை வந்து அவங்க உணரணும் அப்படிங்கிறபடி சொல்லுவாரு. இந்த குணம் அவருக்கு அவருடைய மனைவிக்கு வேணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்து அதே மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து அவருடைய மனைவிய தன்னுடைய இணையா தன்னுடைய கொள்கைக்கு ஏற்ப அவர் இணைச்சுக்கிட்டு வந்தாரு. பெரியார்கிட்ட உள்ள ஒரு நல்ல குணம் என்னன்னா, அவரு ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இல்லாதவன் இருப்பவன் இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் அவர் பார்க்க மாட்டாரு. இதே குணத்தோட தன் மனைவியும் இருக்க வேணும் அப்படின்னு அவரு நினைச்சாரு. நாகம்மையாருக்கும் பெரியார ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனாலையும் அவருடைய குணநலன்களை பத்தி நல்லா தெரியும் அப்படிங்கறதுனாலையும் அவங்களோட சேர்ந்து பெரியார் என்ன சொல்றாரோ அதை அவங்க கேட்பாங்க. இந்த குணம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு பொருத்தமான தம்பதியராகவே அவங்கள வந்து வாழ வச்சது. பெரும் வணிக குடும்பத்தில் இருந்ததால் பட்டாடை தான் கட்ட வேண்டும் என்று பெரியாரின் அம்மா வந்து நாகம்மையாருக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க உடுத்தியிருந்த உடைகள் ரொம்ப ஆடம்பரமா இருக்குது அப்படிங்கிறத பெரியார் அடிக்கடி அவங்க கிட்ட சொல்லி அவங்க பட்டாடை உடுத்துவதை தவிர்க்க வைத்து கதராடையை அணிய வைத்தார். ஒத்துழைமை இயக்கத்தில் பெரியார் தீவிரமாக செயல்பட தொடங்கியதும் அதில் தானும் இணைந்து கொண்டு பெரியாரின் சொல்லுக்கு ஏற்ப கதராடையை உடுத்த தொடங்கினார். நல்ல மனைவியாக இருந்திருக்காங்க. சரி, ஒரு பாடல் கேட்போம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திலிருந்து மல்லிகை பூவே மல்லிகை பூவே பாடலை நம்ம கேட்கலாம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நாம தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மையார் அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாகம்மை அவங்க இருக்காங்களா, அவங்களோட குணம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல குணம். கணவர் என்ன சொல்றாரோ அதை பின்பற்றி தான் நடப்பாங்க. இருந்தாலும் அவங்க தொண்டர்களுக்கு நிறைய உதவி செய்யணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு முழு மூச்சாகவே இருந்தது. நாகம்மையின் குணங்களில் பலராலும் குறிப்பிடப்படுவது விருந்தோம்பல். நள்ளிரவுக்கு தொண்டர்களோடு வந்தாலும் இன்முகத்துடன் உணவு உபசரிப்பார் நாகம்மையார். பெரியார் உணவு விஷயத்தில் சிக்கனம் காட்ட நினைப்பவர், அதனால் நெய் போன்றவற்றை தவிர்க்க சொல்வார். நாகம்மையோ பெரியாருக்கு மட்டும் தவிர்த்து மற்றவர்களுக்கு உணவளிப்பார், நன்றாக கவனிப்பார், உணவு தருவார், சிறந்த உணவுகளை மற்றவர்களுக்கும் தருவார். 1921 காங்கிரஸ் கட்சியில் இருந்த போது கள்ளுக்கடை மறியலை முன்னெடுத்தார் பெரியார். தன் தோப்பில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார். போராட்டம் தீவிரமானதை உணர்ந்த வெள்ளையர் அரசு தடை உத்தரவு போட்டது. அதையும் மீறி போராடி சிறை சென்றார் பெரியார். ஆயினும் போராட்டம் தொடர்ந்தது. நாகம்மையும் பெரியாரின் சகோதரி கண்ணம்மாளும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். சரி, ஒரு பாடல் கேட்போம். இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத பாடலுக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறுமலர்ச்சி படத்திலிருந்து நன்றி சொல்ல உனக்கு, இந்த பாடலை நம்ம கேட்போம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில நாம சுயமரியாதை சுடர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மையார் அவங்கள பத்தி தான் நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கல்லுக்கடை மறியல் போராட்டத்துல பெரியார் சிறை செஞ்சிட்டாங்க. ஆனா அந்த போராட்டம் பயங்கரமா தொடர்ந்து போயிட்டே இருந்தது. அதற்கு காரணம் பெரியாரின் சகோதரி கண்ணம்மாவும் பெரியாரின் மனைவி நாகம்மையாரும் தான். அவங்க இந்திய அளவில் பேசக்கூடிய போராட்டமாக இதை முன்னின்று நடத்தினாங்க. கல்லுக்கடை மறியல் போராட்டத்தை நிறுத்த சொல்லி காந்தியிடம் சிலர் கேட்ட போது, மறியலை நிறுத்துவது என் கையில் இல்லை, அது ஈரோட்டில் இரண்டு பெண்களிடம் இருக்கிறது, அவர்களை தான் கேட்க வேண்டும் என்றார் காந்தியடிகள். இதிலிருந்து இவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தின் தீவிரத்தை நாம் உணரலாம். பெரியாரின் பேச்சோடு பெரியார் விடுதலை பெண் விடுதலை பெண் விடுதலை பெண் சுதந்திரம் அப்படின்னு அவர் பேச்சோட நிப்பாட்டிக்கலைங்க. அவரு அத தன் குடும்பத்து பெண்களை வைத்தே அதை வந்து அவரு எடுத்துக்காட்ட அமைச்சாரு அப்படின்னு யார் சொல்றாங்க, காமராஜர் சொல்லியிருக்காரு. அதாவது பெரியார் பேச்சோடு நில்லாமல் தம் வீட்டு பெண்களை மறியல் செய்ய வைத்தார். இதை கேட்ட தமிழகமே அதிசயித்தது என்று வியந்து காமராஜர் சிலர்கிட்ட சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா, அதுதான் பெரியார், அதுதான் பெரியாரோட சிறந்த செயல் கொள்கை எல்லாமே பெண் விடுதலை பெண் சுதந்திரம். சரிங்க, ஒரு பாடல் கேட்போம். எண்ணறிகள் நீ இருந்தால் படத்திலிருந்து எந்தன் உயிரே எந்தன் உயிரே இந்த பாடலை கேட்போம். மறுபடி நாம நாகம்மையார பத்தி தெரிஞ்சுக்கலாம்.

0: நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில நாம தந்தை பெரியாரின் துணைவியார் நாகம்மை அவங்கள பத்தி தான் நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க பெரியாரோடு சேர்ந்து மிக பெரிய நிறைய போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. ஆணுக்கு நிகரா சரிசமமா பெரியார் அவங்களை எந்த போராட்டத்திலையும் கலந்துக்க சொல்லி அனுமதிச்சிருந்தாங்க. அவங்களும் பெரியாருக்கு தக்க துணையாக எல்லா நேரங்களிலும் போராட்டங்கள் அனைத்திலும் வந்து அவங்க வந்து பங்கேற்றாங்க. கேரளாவில தாழ்த்தப்பட்ட மக்களை தெருவுக்கள் அனுமதிக்காததை எதிர்த்த பெரியாரின் வைக்கம் போராட்டம் பலராலும் அறியப்பட்ட ஒன்று. அதில் நாகம்மை உள்ளிட்ட பெண்களின் பங்களிப்பும் இருந்தது. நாகம்மை என்ன பண்ணினாங்கன்னா, தன்னுடைய நாத்தனார் கண்ணம்மாள் உள்ளிட்ட 5 பெண்களுடன் வைக்கம் தெருவுக்குள் நுழைந்தார். எந்த சாதி என போலீஸ் கேட்க, சாதி பார்த்து அனுமதிப்பதும் மறுப்பதும் கூடாது, அனைவரையும் அனுமதிக்க வேண்டும் என தீர்க்கமாக பேசினார் நாகம்மை. அதுவரை போராட்டத்தில் கலந்து கொள்ளும் ஆண்கள் மீதே நடவடிக்கை எடுத்த காவலர்கள் இவர்களை என்ன செய்வது என குழம்பினர். ஆண்களுக்கான நடவடிக்கையே இவர்கள் மீதும் பாய்ந்தது. இறுதியில் வைக்கம் போராட்டம் மகத்தான வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த தெருவுக்குள்ள சில கோயில்களுக்குள்ளேயும் போக அவங்களுக்கு ஒரு அனுமதி கிடைச்சது. இந்த போராட்டத்திற்கு பெரியார் ஒரு காரணம்னா அதில் பாதி பங்கு நாகம்மை அவர்களே சாரும். சரி, ஒரு பாடல் கேட்போம், அதற்கு பிறகு நாம நிறைய தெரிஞ்சுக்கலாம். பூவே உனக்காக படத்திலிருந்து சொல்லாமலே யார் பார்த்தது என்ற பாடலை நம்ம கேட்கலாம்.
1: சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான்

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில நாம பகுத்தறிவு பகலவன் பெரியாரின் துணைவியார் நாகம்மை அவர்களை பத்தி தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். பெரியாரின் பணிகளில் உற்ற தோழர் போல பயணித்தவர் நாகம்மையார். பெரியார் சுற்றுப்பயணத்தில் இருக்கும் போதெல்லாம் குடியரசு பத்திரிகையின் பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக நடத்தினார். மூட நம்பிக்கை கருத்துக்களும் பழக்க வழக்கங்களும் பரவி கிடந்த அந்த காலத்தில் அதற்கு எதிராக குரல் கொடுப்பது எளிதானது அல்ல. நாகம்மை துணிவோடு அந்த பணியை செய்தார். 1929 ஆண்டுகளில் சாதி மறுப்பு மற்றும் விதவை திருமணங்கள் பலவும் நாகம்மையின் தலைமையில் நடைபெற்றுள்ளது. சரி, ஒரு பாடல் கேட்போம், மறுபடி நாம தெரிஞ்சுக்கலாம். துள்ளாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து தொட தொட என தொடங்கும் பாடலை கேட்போம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நாம தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மையார் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாகம்மையார் சின்ன வயதுல கல்வி கற்கவில்லை, பள்ளிக்கூடம் செல்லவில்லை, ஆனாலும் பள்ளிக்கே சென்றிராத நாகம்மை சமூக சீர்திருத்த கருத்தில் உறுதியாக இருந்தது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. தன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் மக்களுக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் சமத்துவத்திற்காகவும் உழைத்த நாகம்மையின் உயிர் 1933 மே 11 நாள் நீங்கியது. அவரின் இழப்பை பற்றி பெரியார் சொல்லும்போது, நாகம்மாள் உயிர் வாழ்ந்ததும் வாழ ஆசைப்பட்டதும் எனக்காகவே ஒழிய தனக்காக அல்ல என்பதை நன்றாக உணர்ந்தேன். இவற்றுக்கு நான் கூறும் சிறிய சமாதானம், நாகம்மாளின் இவ்வளவு காரியங்களையும் பொதுநல சேவையில் ஈடுபட்ட பிறகு பொதுநல காரியங்களுக்கும் சுயமரியாதை இயக்கத்துக்குமே நான் பயன்படுத்தி வந்தேன் என்பதுதான் என்று குறிப்பிட்டார். ஆமாங்க, ஒரு நல்ல மனைவியா பெரியார் வழியிலே பெரியார் சொன்ன அத்தனை பேச்சையும் அவங்க கடமையே கண்ணென்று கேட்டு பெரியாருடைய வழியிலேயே வந்தாங்க. மக்களுக்கு அவ்வளோ உதவி செஞ்சாங்க, பெண்கள் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு பெண்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு நல்லா தெரியும். அதனால அவங்க பெரியார் என்ன சொல்றாங்களோ அதை தவறாமல் கடைபிடித்த ஒரு நல்ல பெண்மணியா இருந்திருக்காங்க. சரி, ஒரு பாடல் கேட்போம், அதற்கு பிறகு நாம மறுபடியும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிரியமானவளே படத்திலிருந்து எனக்கு ஒரு சிநேகிதி இந்த பாடலை கேட்போம். மறுபடியும் நாம நாகம்மையார பத்தி தெரிஞ்சுக்கலாம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நாம தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மையார் அவங்கள பத்தி தான் இவ்வளவு நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா நம்ம நாகம்மையார் என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும்னா, பெண் கல்வியின் இன்றியமையாமை, கலப்பு மனம், விதவைகள் மறுமணம், சுயமரியாதை திருமணம் போன்ற கருத்துக்களை தமது பிரச்சாரங்களில் வலியுறுத்தினார். 4/12/1923 அன்று திருச்சியில் மதராஸ், அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு மதராஸ் அப்படிங்கிற பேர்ல இருந்தது, மதராஸ் மாகாண காங்கிரஸ் முதலாவது கமிட்டியில் அனைத்திந்திய காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாகம்மை. தமிழ்நாட்டில் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் நாகம்மை ஆவார். 1924 ஏப்ரலில் கேரள மாநிலம் வைக்கத்தில் அன்றைய மதராஸின் ஒரு பகுதியில் ஈழவர் எனப்படும் தீயர், புலையர் ஆகியோருக்கு இழைக்கப்பட்ட தீண்டாமை கொடுமையை ஒழிக்க நடைபெற்ற போராட்டங்களுக்கு இங்கிருந்தே, அதாவது ஈரோட்டிலிருந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதிக்கு பெண்களை அழைத்து கொண்டு போய் போராட்டம் செய்தார். சரி, ஒரு பாடல் கேட்போம். வசீகரா படத்திலிருந்து நெஞ்சம் ஒருமுறை, அந்த பாடலை கேட்போம்.

0: கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி, பாரதி சொன்னானே கவி பாரதி சொன்னானே, அந்த புதுமை பெண்களடி.
1: நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நாம இந்த வார நிகழ்ச்சியில தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மை அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுடைய நினைவாக தந்தை பெரியார் சமூக பணியின் நினைவாகவே நாகம்மையார் இல்லம் என்ற பெயரில் ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கான இல்லம் தந்தை பெரியாரால் 1959 உருவாக்கப்பட்டது. பெண்கள் விடுதலை, பெண்கள் சுதந்திரம், பெண்களுக்கு சொத்துரிமை, பெண் கல்வி, பெண் கைம்பெண் மறுமணம் என்று பெண்கள் முன்னேற்றத்திற்கான நிறைய முயற்சிகளை தந்தை பெரியார் செய்திருந்தாலும் அதற்கு முக்கிய முழு முக்கிய காரணமாக இருந்தவர் தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மையார். அவங்கள நாம கண்டிப்பா நினைவு வைத்துக் கொள்ளுவோம். நேயர்கள் இதுவரை கேட்டது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த எம்டிஆர் பண்பலை இயக்குனர் மீரா அவர்களுக்கும் மற்ற உடன்பிறப்புகளுக்கும் நன்றி கூறி உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் மணிமேகலை. நன்றி, வணக்கம் உறவுகளே.
0: புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்ட்ரியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR F

உலகமெங்கும் கம்பீரமாக வலம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ்பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகள். நமது எம்டிஆர் எஃப்எம் தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக உயிரே உனக்காக என்ற படத்திலிருந்து கவிதைகள் விரியும் விழியிலே, கனவுகள் புரியும் மொழியிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூக்கள் விடும் தூது என்ற படத்தில் இருந்து கதிரவனை பார்த்து காலை விடும் தூது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிலவே மலரே என்ற படத்திலிருந்து மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பொண்ணு நினைச்சா என்ற படத்திலிருந்து உதயமே உயிரே நிலவே அழைத்தும் வாராததேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், உமாரமணன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடு நிலாவே என்ற படத்திலிருந்து சித்திரை மாதத்து நிலவு வருது வழிவிடு வழிவிடு மேகமே வழிவிடு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோஜ் சித்ரா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூமழை பொழியுது என்ற படத்திலிருந்து நதியா நதியா நைல் நதியா நதி போல் நெளியும் நடையா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்திலிருந்து நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கட்டபொம்மன் என்ற படத்திலிருந்து கூண்டை விட்டு ஒரு பறவை கோடு தாண்டி போச்சு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. சுசீலா, கே. ஜே. ஜெயசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆஹா என்ற படத்திலிருந்து முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக உனக்காகவே வாழ்கிறேன் என்ற படத்திலிருந்து கண்கள் ரெண்டும் சந்தம் சொல்ல காதல் என்னும் சொந்தம் கொள்ள என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சொல்ல துடிக்கிது மனசு என்ற படத்தில் இருந்து எனது விழி வழி மேலே கனவு பழ விழி மேலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி, பி ஜெயச்சந்திரன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக ஊர் மரியாதை என்ற படத்திலிருந்து கிச்சிலி சம்பா குத்தி எழுத்தேன், மொச்ச குழம்பும் வச்சி எழுத்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஷாதி. இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள் கேட்போமா? மோனிசா என் மோனலிசா என்ற திரைப்படுத்து பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். அந்த திரைப்படத்திலிருந்து உயிரே வா என்ற வரி எடுத்து பாடுகின்றது காது கொடுப்போம் ஒலிக்கும் பாடலை.

அவரை தொடர்ந்து வரும் பாடல் டிராஞ்சி நீங்கள் தந்த பாடல். வீரமணி திருநாடு மத்திய மாகாணம் கட்டணில் இருந்து தந்திருக்கின்றீர்கள். எங்கிருந்தோ அழைக்கும் என்ற ஒரு பாடல் என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி நீங்கள் தந்த பாடல். கனவுகளே கனவுகளே என்ற உத்தமன் திரைப்படுத்த பாடல்தான் நீங்கள் தந்த பாடல். இதுவோ அந்த பாடல்.

0: witness the power of the punch. Only on Eros Now.
1: இருக்கின்ற பாடலை கேட்போம். சர்வதேச நேயர் விருப்பத்திலே

இளவரசி அவர்களும் வன்கோவர் மாநிலம் கனடாவிலிருந்து சகல கலா வல்லவனே என்று பாட வைக்கின்றார் பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்தில் இருந்து.

தொடர்ந்து வன்பவர் மாநிலத்து வசந்தி தோம் தோம் தத்தி தோம் என்ற ஒரு பாடல் அள்ளித்தந்த வானம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

கொண்டே ஒழிக்கும் பாடல்களோடு இணைந்து கொள்ளும் எங்கள் காதோரம் வந்து இனிக்கும் பாடலாக அடுத்து வரும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ என்ற ரோஜா கூட்டம் திரைப்படத்து பாடலாக அந்த பாடலை தருகின்றார் கனடா வான்கூவர் மாநிலத்திலிருந்து காஞ்சனா.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களுள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினரின் பாடல்களும் ஒலிக்க இருக்கின்றன. அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மேகத்தில் ஒன்றாய் நின்றோமே என்ற வரி கொண்ட பாடலை காதல் சடுகுடு திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்கள்.

அதை போன்று மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து அன்புடன் நீண்டகால உறவு கேவிஸ் அவர்கள் மஞ்சக்காட்டு மைனா என்ற வரியெடுக்கும் பாடலை மனதை திருடிவிட்டாய் திரைப்படுத்து பாடலாக ஒலிக்க வைக்கின்றார்.

இவர்கள் வந்துவிட்டால் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து அன்பு ரமணியும் வருவார். பெண்ணே நீயும் பெண்ணா என்று கேட்கும் பிரியமான தோழி திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள், சர்வதேசம் எங்கும் தித்திக்கும் தேனான பாடல்கள் வலம் பெறும் வேளையிலே ஒன்றிய தமிழ் வானொலியிலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள்.

தொடர்ந்து சர்வதேச நேயர் விருப்பப்பாடலை கேட்போம் என்று எண்ணும் வேளையிலே சிங்கார பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த ஒரு பாடல், நினைத்தது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு என்ற ஒரு பாடலை நினைப்பது நிறைவேறும் திரைப்படத்திலிருந்து ஒலிபரப்ப வைக்கின்றார்.

ஐரோப்பிய மண்டலம் செல்வோமா? சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நீரோஷனின் பாடலை கேட்க வேண்டும் என்று எண்ணும் வேளையிலே அவர் விருப்பமாக அவருக்கு விருப்பமான ஒரு பாடலை தந்திருக்கின்றார். உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படுத்து பாடலாக இது என் இதயத்தை காணவில்லை என்ற வரியை முதல் வரியாக கொண்டு

அவர் வந்துவிட்டால் ஐரோப்பிய மண் என்னவளும் பெறுவாள்தானே என்று அவர் தரும் பாடல் என் மனவானில் திரைப்படுத்து பாடல். என்ன சொல்லி பாடுவது என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல்.

அப்படியாக ஒரு பாடலை வளமை போல தந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். தை பொங்கல் திரைப்படத்திலிருந்து பனி விழும் பூநிலவே என்ற வரியோடு அன்புக்கும் பாசத்துக்குரிய கா. வைசேன ஆசான் அவர்கள் கன்னடா மண்ணில் இருந்தேன்.

0: பத்து பைசா பாக்குற தலைவர்.
1: Yeah.

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்களை உலகெங்கும் கேட்டு மகிழும் வண்ணம் அனுப்பி வைத்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல் பதிவு செய்த அன்பு உறவினர்களின் பாடல்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்தோம் என்ற திருப்தியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடும் அன்போடும்.

வெளியில் ஒதுக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும்

0: அவனது வழியாகும், அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறுத்தின் முதல் பாடலை தருகின்றார். நெய்வேலியில் இருந்து அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன் அவர்கள், வரதராஜபுரம் விஜயகுமார், கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களையும் இணைத்து கேட்க விரும்பும் அந்த பாடல் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்ற முதல் வரியை கொண்ட புதிய பறவை திரைப்படத்து பாடல்.

தொடரும் பாடல் மொழியல் தமிழ் வானொலியின் நேரத்தை அலங்கரித்துக் கொண்டு ஒலிக்க இருக்கின்றது. அன்புடன் தந்து மகளும் அன்பு உறவாக சிதம்பரம் ரமணி ராஜேஷ் அவர்கள். ரமணி ராஜேஷ் அவர்கள் தான் மட்டும் அல்லாமல் தன்னுடைய உறவுகளோடு பங்கஜம் கோவிந்தராஜன் அவர்களை மேல் வளையமா தேவியிலிருந்து தன்னுடைய உறவுகளோடு கேட்கின்றார். கண்ணிலே இருப்பது என்ன கன்னிகளமானே என்ற வரி கொண்ட பாடலை அம்பிகாவதி திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்தார்.

ஒலிக்கும் பாடல்களோடுதான் அடுத்து வரும் பாடல்கள் இரண்டு பாடல்கள் ஒரே திரைப்படத்தில் ஒலிக்க இருக்கின்றன. நாடோடி என்ற திரைப்படத்திலிருந்து 1966 ஆண்டு வெளிவந்த பிரபல பின்னணி பாடகர் பி. சுசீலா அம்மாவும் எல் ஆர். ஈஸ்வரி அம்மாவும் இணைந்து பாடிய பாடலாக அன்றொரு நாள் இதே நிலவில்

அவர் இருந்தார் என் அருகே என்ற பாடல். அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து. அன்பு அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தையும் நண்பர்களையும் இணைத்து கேட்கின்றார் இந்த பாடலை.

தொடரும் பாடல் அதே திரைப்படம் நாடோடி என்ற திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் பி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடியதாக அன்றொரு நாள் இதே நிலவில் அவள் இருந்தால் என் அருகே நான் அடைக்கலமானேன் என்ற பல்லவியோடு சரணங்களையும் தர வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய உறவுகளோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவிலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்திற்கான பாடல்களை நேயர் விருப்ப பாடல்களாக கேட்டு மகிழ்கின்றோம். வாடிக்கை மறந்தது நீனோ, என்னை வாட்டிட ஆசைதானோ, அற்புதமான பல்லவி கொண்ட பாடல். கல்யாண பரிசு திரைப்படத்தில் பாடிய பாடல். இன்று அந்த பாடலை தன்னுடன் தனது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் இவர்களையும் உலக தமிழர்களோடு இணைத்து கேட்க விரும்பி அனுப்பி வைத்திருக்கின்றார். நீண்டகால உறவு. நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபரிஷாதிக் அவர்கள் ஒலிக்கின்றது பாடல்.

இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்துக்கான பாடல்களை விருப்ப பாடல்களாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட போறேன், வாழை மரம் கட்ட போறேன் என்று ஒரு பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். அந்த பாடல் இன்று மீண்டும் வருகின்றது. நினைவு சின்னம் திரைப்படத்தில் இருந்து புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து மேல ஓடுதுறை காரைக்கால் எஸ் சேப்பு விஜயராகன் அவர்கள் பாட வைக்கின்றார்கள். நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.

தங்கப்பதக்கம் திரைப்பட பாடல் ஒன்றை அன்புடன் ரங்கராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார். அந்த திரைப்படத்து பாடல் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று வரியெடுத்து பாடும் வேளை ரங்கராஜ் உங்களோடு இணைந்து கோகிலா கலையரசன் ரங்கநாயகி கேட்கின்றார்கள். வண்ணாமடை பாலக்காடு கேரள மாநிலத்தில் இருந்து

அடுத்து வரும் பாடல் தங்க மகன் என்ற திரைப்படத்து பாடலை அன்போடு தருகின்றார்கள் மயிலை பட்டாபி அவர்களும் அவருடைய நண்பர்களுமாக. புதிய நண்பர்களை இணைத்திருக்கின்றார், இல்லை பழைய நண்பர்கள் தான் அவர்களோடு இணைந்து கேட்கின்றார். அவர் எழுதி அனுப்பிய வரிகள் துல்லியமாக படிக்க முடியவில்லை, இருப்பினும் வழக்கமாக அவர் எங்களோடு வந்து பல நண்பர்களும் உறவுகளையும் கேட்க வேளையிலே ராத்திரியில் பொத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் வரி எடுத்து பாடுகின்றனர்.

உறவுகளோடு உறவாக என்னுமோர் பாடலை தந்திருக்கின்றார். விதி வரைந்த பாதை வழியே வாழ்க்கை என்ற விதி என்ற திரைப்படுத்து பாடலை. திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபாதான் இந்த பாடலை தந்தவர். அவர் தன்னோடு ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா நட்பவி, அவர்களோடு மது, ஸ்ரீ, சிவசங்கரன், நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களை இணைக்கின்ற வேளையிலே நாங்களும் இணைகின்றோம், உங்களோடு கேட்டு மகள் என்றோம். அன்பு உறவுகளே,

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் நிறுத்திற்கான பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.

வாழ்த்து கூறி வணக்கம் தந்து, கண்ணே உனக்கு என்ன குறை என்றும், பூ பூத்த நந்தவனத்து திரைப்படுத்து பாடலை என்று தன்னோடு இணைத்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களோடு கேட்கின்றார் திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள்.

அடுத்து வரும் பாடல் அன்பே அன்பே என்று சாதனை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த பாடல்தான் அந்த பாடல். மகள் ஓடு கேட்போம்.

நேயர் நேரத்து பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கும் வேளையில் எந்த பாடலையும் தாருங்களேன் என்று சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து கேட்கின்றார். உன்னை தொட்டு தென்றல் என்ற வரியை முதல் வரி கொண்டு தலை வாசல் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்கள்.

மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள் சொல்லாயோ சோலைக்கிளி என்ற பாடலை அல்லி அர்ஜுனா திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

பாடல்களோடு எழுது பாடல் வந்தால் நிறைவுக்கு கொண்டு வரலாம் தானே என்பது போன்று வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ் நீங்கள் தந்த பாடலையும் கேட்டு நிறைவுக்கு கொண்டு வருவோம் நிகழ்ச்சியை. தொட்டு தொட்டு என்னை என்ற வரி கொண்ட காதல் திரைப்படுத்து பாடல்தான் ஒலிக்க வைக்கும் பாடல்.

0: அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

முள்ளங்களில் பரவசம் டிஜிட்டல் ஒளித்தரம் மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறி காற்றலையில் இணையும் நான் கலையகத்தில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அங்கும் இங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இந்த இங்கிதமான வேளையிலே மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல இன்றும் ஒலிக்க இருக்கின்றன சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். முதலில் ஒலிக்கும் பாடல் மெர்க்யூரி பூவே என்று வரி எடுத்து புதிய கீதை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றன. அந்த பாடல் அன்புடன் அருள் மோகன் அவர்கள் இங்கிலாந்திலிருந்து தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் ஈழமணி திருநாட்டில் இருந்து மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராம்ஜி தந்த பாடலாக நாங்கள் கேட்போம். காதலி என்ற திரைப்படத்து பாடலை அந்த பாடல் மும்பை காற்றே என்று முதல் வரி கொண்டு பாடுகின்றது.

மீண்டும் ஒரு பாடல் ஈழமணி திரு நாட்டிலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி நீங்கள் தந்த பாடல் கனவு கண்ட காதல் என்ற ஒரு அற்புதமான பாடல் அக்பர் திரைப்படத்திலிருந்து இன்று கேட்க இருக்கின்றோம். ஒலிக்கின்றது சர்வதேச நேயர் விருப்பத்திலே அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கனடா உறவினர்களின் பாடல். மொன்றியல் மாநகரம் தனுஷன், நீங்கள் என் கண்களோடு என் கண்ணோடு என்ற வரியை அறிந்தும் அறியாமலும் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றீர்கள்.

ஒரு மாநிலத்து இளவரசியும் ஒரு பாடலை தருகின்றார். ரோஜா பூந்தோட்டம் என்று பாடுகின்றது அந்த பாடல். கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்தில் இருந்தது.

இந்த வேளையிலே அல்பர்டா மாநிலம் கனடாவில் இருந்து சாந்தினியின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது, கேட்போம். உன் மார்பில் வெளிமூடி என்ற அற்புதமான பாடல் வரி எடுத்து முழுவதையும் நினைத்தேன் வந்த இத்திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அந்தபடியிலே வன்கூவர் மாநிலத்து வசந்தியின் பாடலும் காற்றலைக்கு வருகின்றது. கேளாமல் கையிலே என்ற வரி அழகிய தமிழ் மகன் திரைப்படத்தில் இருந்தது.

மீண்டும் கருடா உறவான வன்கூவர் மாநிலம் காஞ்சனா ஏதோ நினைக்கிறேன் என்ற வரியை தலைநகரம் திரைப்படத்திலிருந்து முழுமையாக பாடி வருகின்றது காற்றலையிலே.

0: உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நீயர் விருப்பத்திற்கான பாடல்கள். அந்த வரிசையில் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடலையும் கேட்க இருக்கின்றோம். அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து சிறகுகள் வந்தது என்ற பாடலை சர்வம் என்ற திரைப்படத்திலிருந்து தருகிறார்கள்.
1: எனக்கு என்ன அதனாலதான் என்னால ஒரு உயிர் போயிடக்கூடாது.

அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேதேஸ் நீண்ட கால உறவு உங்களின் பாடல். பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து கனா கண்டேனடி தோழி என்று பாட வைக்கின்றீர்கள்.

இவர்கள் வந்துவிட்டால் ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து அன்பு ரமணியும் வருவார்தானே. ஐஸ் கட்டி என்று வரி எடுத்து மதுரை என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது பாடல்.

அவர்களோடு உறவுகளாக சிங்கப்பூர் சிங்காரபூமி அங்கிருந்து மகாலிங்கம் அவர்களும் காதலிக்க நேரமில்லை என்ற ஒரு பாடலை காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

இந்த வேளையிலே ஐரோப்பிய கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரோஷன் ஒரு கல் ஒரு கண்ணாடி என்ற ஒரு பாடல் சிவா மனதில் சக்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள்.

அடுத்து வரும் பாடலும் ஐரோப்பிய மண் என்னவள் நீங்கள் தந்த பாடல். என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றீர்கள். ஒரே முறை உன் தரிசனம் என்ற வரி எடுத்து பாடி.

வழியில இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தருகின்றார் கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள். அவாகப்பட்டது மகாஜனங்களே என்ற திரைப்படுத்து பாடல் ஏனடி நீ என்னை என்று வரியெடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். முன்னில் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள், திட்டிக்கும் தீனான பாடல்கள், திசை என்னும் இசை பரப்பி எங்கள் இதயம் நிரப்பிச் செல்வகின்றது என்று கூறிக்கொண்டு பாடல்களை அனுப்பி வைத்தவர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திக்கலாம் என்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக தமிழோடு.

0: உலகமக்கு தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்

0: அவனது வழியாகும், அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேயர் நேரத்திற்கான முதல் பாடல் பிரம்மா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இவள் ஒரு இளங்குருவி என்ற வரி எடுத்து பல்லவியோடு சரணங்களையும் தர வேண்டும் என்று பாடும் நிலா எஸ்பிபி அவர்களுடைய குரலே கேட்க விரும்புகின்றோம் என்று சிதம்பரம் ரமணி ராஜேஷ் அவர்களும் மீனாட்சி ரமணி சூர்யா மற்றும் மேல் வளையமா தேவியிலிருந்து பங்கஜம் கோவிந்தராஜன் இவர்களும் காத்துக் கொண்டிருக்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடரும் பாடல் உங்களுக்கு இருக்கும் வேளையிலே அந்த பாடலை கரிசல் காட்டு பூவை திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். எத்தனை மணிக்கு என்ற முதல் பதத்தை கொண்டு வரும் அந்த பாடல் இன்றைய தின வாழ்த்துக்களோடு கேட்கின்றார்கள் தமிழ்நாடு மயிலை பட்டாபி அவர்கள். வளமை போல மயிலை பட்டாபி அவர்களே, நீங்கள் ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா அவர்களோடு குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன் மற்றும் ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் கேட்கும் வேளையிலே பாலகுமார் ஜனனியையும் இணைத்துக் கொள்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

முன்னன் திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? அந்த பாடல் இரண்டு உறுப்பினர்களால், இரண்டு குழுவினர்களால் விரும்பப்படும் பாடல். அந்த பாடல் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்களும், தர்மபுரி மாவட்டம் தகடூரிலிருந்து சாந்தி, சந்துரு, விஜயஸ்ரீ, நிர்மலம்மா இவர்களும் கேட்கின்றார்கள். மன்னன் திரைப்படத்து பாடல்தான் அந்த பாடல். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது அம்மா என்றழைக்காத உயிரில்லையே என்ற பாடலை. இரு குழுவினர்களும் கேட்கும் அந்த பாடல் மன்னன் திரைப்படத்திலிருந்து இப்பொழுது மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் வேளையிலே நாங்களும் அவர்களோடு இணைந்து கேட்டு மகிழ்வோம்.

உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மூன்றியல் தமிழ் வானொலி. காற்றலையில் கலந்துவிடும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள், வளமையாக வரும் நேயர் நேரத்தில் பாடல்களை தினமும் கேட்டு மகளும் உறவுகளோடு இன்னும் ஒரு உறவு வருகின்றார். அரசடிக்குப்பம் நெய்வேலி யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள். மீனாட்டம் கண்கொண்ட மீனாட்சி என்ற பல்லவி சரணங்களோடு தருகின்றது பிள்ளையோ பிள்ளை திரைப்படத்தில் இருந்து. சரவணன் அவர்களே, நீங்கள் கேட்க வந்த பாடலை வரதராஜபுரத்திலிருந்து விஜயகுமார், கிருஷ்ணகிரியில் இருந்து கனகராஜ் இவர்களும் செவி மடுக்கின்றார்கள் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்கும் பாடல்களை இன்னுமொரு பாடலை தந்து மகள வைக்கின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள். தங்க தோணியிலே தவளும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ, என்ன அற்புதமான வரி கொண்ட பல்லவி. தொடர்ந்து சரணங்களையும் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து ஒலித்து வைக்கும் வேளையிலே பழமை போல அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒன்றியல் தமிழ் வானொலியில். தினம் தோறும் மலரும் நேயர் நேயத்திற்கான நேயர் விருப்ப பாடல்கள்.

அரும்பரும்பா சரம் தொடுத்த அழகு மாலை, இந்த பல்லவியை கேட்போமே சரணங்களோடு. சின்னத்தாயி என்ற திரைப்படத்து பாடல். தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த பாடல்.

பெரும் இனிமையான பாடல் நீல நிறமேகம் எல்லாம் என்று வரி எடுத்து பாடுகின்றது திருமலை தெய்வம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை அனுப்பி வைத்து விட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியில் இருந்து ஷியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நற்பவி மதுசூரி மற்றும் சிவசங்கரன் நரமுகையாள் தமிழ் இனியாள். ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் இணைவோமே.

வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒலித்துக் கொண்டிருக்கும் காதக்கிணி கீதங்கள் தித்திக்கும் தீனான பாடல்களாக ஒலிக்கும் வேளையிலே பழமை போறது என்றும் ஒரே திரைப்படத்திலிருந்து இரண்டு பாடலை தருகின்றார்கள். முதலில் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தை முனைத்து 1963 ஆண்டு திரைக்கு வந்த நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து இசை அரசி பி சுசீலா அம்மாவின் குரலில் கேட்ட நெஞ்சம் மறக்கவில்லை அதன் நினைவை இழக்கவில்லை என்ற பாடல்.

அடுத்து வரும் பாடல் கூட அந்த திரைப்படத்திலிருந்து தான் ஒலிக்க வைக்கின்றார் எங்களுடைய அன்பு உறவு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடும் உலக தமிழர்களோடும். நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படம் பாடல் பிரபல பின்னணி பாடகர் இசை மாமணி பி பி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் குரல் கொடுக்கின்றனர்.

தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடலும் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. அந்த உறவுகளை அந்த பாடலை எங்களுக்கு தந்திருக்கின்றார் உபய வேதாந்த புறத்திலிருந்து வணக்கம் கூறி வாழ்த்துக்கள் தந்த சோமா ஸ்கந்தன் அவர்கள். அவர் தனியே அவர் மட்டும் கேட்காமல் அவரோடு இணைந்து காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் ராஜலட்சுமியுடன் செவி நடக்கின்றார்கள். நிழல்கள் திரைப்படுத்த பாடல்தான் அவர்கள் காத்திருந்து கேட்க இருக்கும் பாடல். தூரத்தில் நான் கண்ட உன்முகம் என்று மனமுருக பாடுகின்றது.

மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். ஆடிப்பட்டம் தேடி சென்னல் விதை போட்டு பல்லவி இதுதான். தொடர்ந்து சரணங்களையும் பாட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு சிதம்பரத்திலே வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தன்னுடைய உறவுகளோடு.

கொடுக்கின்ற பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல், கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு ரதீஷ் அனுப்பி வைத்த பாடலையும் கேட்போம். ஏனோ கண்கள் என்று ஆரம்பிக்கும் முதல் வரி கல்வனின் காதலி என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

வேளையிலே இறுதியாக ஒரு பாடலை நாங்கள் கேட்டு மகள இருக்கின்றோம். அந்த பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் அனுப்பி வைத்திருக்கின்றார் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்புடன் ஜோர்ஜ். நீண்டகால உறவு முன்னியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் அவர் சகியே சகியே என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் யூத் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தில் இருந்து ஒலிபரப்பாகும் கதம்பம். தினந்தோறும் வரும் கதம்பத்தில் என்றும் வந்து உங்களோடு இணைந்து கொள்ள காற்றலையில் வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவிக்கும் இந்த வேளையிலே இவர்களையெல்லாம் உணர வைத்த அன்பு தமிழை நான் அறிய வைத்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கூறி வணக்கம் கூறி அவர்களை காற்றலைக்கு வரவழைத்து எங்களுக்கு பலம் தர வேண்டும், பலம் தர வேண்டும், நலம் தர வேண்டும் என்று கேட்டு முகம் தெரிந்த தெரியாத உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளே, உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன் மோன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிபரப்பாகும் கதம்பத்திற்கு.

காற்றோடு காற்றாக கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் கூறிய நான் எங்கள் காலநிலையையும் சற்று அலசி பார்ப்போம் என்று பார்க்கும் வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் சுற்றாடல் கனடாவில் இப்பொழுது எங்களுக்கு காட்சி தருகின்ற காலநிலையை பார்த்தால் பூஜ்ஜியத்துக்கு கீழே ஒரு பாகை என்று கூறலாம். நேற்றைய தினம் இரண்டு பாகை, அது படிப்படியாக கூடி குறைந்து மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகாலை வேளையிலே பூஜ்ஜியத்துக்கு கீழே ஒரு பாகை என்று கூறுகின்றது. இது தொடர்ந்து சைபருக்கு வந்து பூஜ்ஜியத்துக்கு வந்து அதன் பின்பு பூஜ்ஜியத்துக்கு மேலே என்ற ப்ளஸ் என்ற நிலைக்கு வரக்கூடும். ஆனால் எதிர்பார்த்தபடி பகல் 12 மணிக்கு, அதாவது எங்களுடைய 12 மணி, உங்களுக்கு அப்பொழுது நிச்சயமாக 10:30 மணியாக இருக்கலாம் இரவு, அந்த வேளையிலே இது ஒரு மைனஸை தவிர்த்து ப்ளஸ், அதாவது பூச்சியதுக்கெழுந்து மேலெழுந்து வந்து வெப்பத்துக்கு வருகின்றது. ஆனால் அந்த வெப்பம் பெரிதாக நாங்கள் உணரக்கூடிய வகையில் இல்லைத்தான், குளிர்நிலையில் தான் இருக்கின்றது. நிலம், காற்று அத்தனையும், சூரியன் நல்ல பகிரங்கமாக தன்னுடைய கரங்களை விரித்து வெளிச்சத்தை கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது சூரிய பகவான் அதி உன்னதமாக முன்னமாக அவர் முற்படுவதால் எங்களுடைய நேரம் கணிக்கப்பட்டு நாங்கள் வளமையாக வரும் நேரத்தை விட ஒரு மணி நேரம் முந்தி வந்திருக்கின்றோம். 6:54 கிட்டத்தட்ட 7 மணிக்கு தான் எங்களுடைய பொழுது புலர்ந்தது. இப்பொழுது அது இரவு 7:16 வரைக்கும் இருக்கலாம் என்று 12 மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட பகலே எங்களுக்கு தர இருக்கின்றது. கூடிய பகல் என்று கூறினேன் தானே, படிப்படியாக இது கூடிக்கொண்டு செல்லும். ஆனால் வெப்பம் பூஜ்ஜியத்தை விட்டு மேலே கிளம்பினாலும் கூட அது வெப்பமாக எங்களால் உணரப்பட மாட்டாது. அதிகாலையில் கூட நாங்கள் எங்களுடைய தலையத்துக்கு உட்புக முன்பு வெளியே பார்த்தால் குளிராகத்தான் இருக்கும். குளிராங்கி தொப்பி இல்லாமல் நாங்கள் வெளியே செல்ல முடியாது, ஆனால் நடமாட முடியும். அந்த குளிராங்கிகளுடன் நாங்கள் கவசங்களை அணிந்து கொண்டு நடமாட முடியும். பனிக்குவியல்கள் குறைந்து விட்டன. சில இடங்களிலே பூமி தாயினால் உறிஞ்சப்பட்டு உள்வாங்கப்பட்டிருக்கின்ற பனி நீராக, ஆனால் நிலங்கள் ஈரளிப்பாகத்தான் இருக்கின்றன. கால் வைத்து நாங்கள் நிலத்தில் நடக்கும் பொழுது அது ஈரளிப்பாக சொத சொதப்பாக இருக்கும். ஆனால் நாங்கள் கனடாவில் இருக்கும் வேளையிலே மண்ணிலே கால் வைக்கும் பாக்கியம் எங்களுக்கு இல்லை. வீட்டு தோட்டங்கள் முன்னுக்கு இருக்கிற பூங்கன்றுகளை நாங்கள் சீர் செய்யும் வேளையில் கூட காலில் காலங்கி காலணி இல்லாமல் நிற்க முடியாது. காலணியுடன் தான் அந்த பணிகளை நாங்கள் செய்வோம். அதனால் இந்த மண்ணிலே எங்கள் கால் பதிப்பதும் பூமியினுடைய ஈர்ப்பு எங்கள் காலில் எங்கள் மேனியில் படுவதும் குறைவு என்றுதான் கூற வேண்டும். அதனால் பல வருத்தங்கள் உண்டு. எங்கள் நாட்டில் அப்படி இல்லை. வெறும் தரையிலே வெறும் காலுடன் நாங்கள் நடந்து செல்லும் பொழுது பூமி தாயினுடைய அதிர்வுகள் எங்கள் காலிலே படுகின்றது. அது நிச்சயமாக உடல் நலத்துக்கு தேவையான ஒன்று. மேலை நாடுகளில் அந்த வாய்ப்பு இல்லை. வீடு, வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்தால் நடைபாதை, நடைபாதையிலிருந்து நாங்கள் காலை வைத்தால் வீதி, வீதியிலிருந்து வாகனம், வாகனத்திலிருந்து இறங்கினால் தரிப்படங்கள் எல்லாம் மண் என்பது கிடையாது. மண்ணிலே நாங்கள் வாகனத்தை நிறுத்துவதாக இருந்தால் கோடை காலத்தில் உல்லாச பயணிகள் வந்து தங்கி செல்லும் இடங்கள் ஆத்தங்கரையோரம், கடற்கரை அப்படியான பகுதிகளிலே நாங்கள் செல்ல முடியும். மணலிலே கால் வைக்க, மண்ணிலே கால் வைக்க, அங்கும் கூட பாத அணிகளோடு தான் நாங்கள் அங்கே நடைபயணம் செய்வோம். தண்ணீருக்குள்ளே இறங்கும் பொழுது தான் பாத அணிகளை கலட்ட முடியும். அதனால் மண் கூட தண்ணீருக்குள்ளே உள்ள ஆற்றுக்குள்ளே, கடற்கரையிலே உள்ள, கடலுக்குள்ளே உள்ள மண்ணிலே தான் காலை வைக்க இருக்கின்றோம் நாங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் ஒரு படி கட்டி வீட்டுக்கு பின்னாலே அணைப்பு வைத்து அதனுள்ளே மணல்களை கொண்டு குவித்து விடுவோம். அதிலிருந்து விளையாடும் பொழுது கூட வெறுங்காலுடன் விளையாட முடியாதவர்கள் காலிலே அணி காலணி போட்டு தான் விளையாடுகிறார்கள். விளையாட்டு மைதானத்திலே விளையாட்டுகளை நாங்கள் வீராங்கனைகள் எல்லாம் வீர விளையாட்டுகளை செய்யும் பொழுதும் வெறுங்காலுடன் செய்வதில்லை தானே உறவுகளே. அதனால் இந்த பூமியினுடைய அதிர்வு எங்களுக்கு தேவை. பூமியினுடைய ஈர்ப்பு, புவியீர்ப்பு இருப்பதால் தான் இந்த பூமியிலே எங்கும் நிலத்திலே ஊன்றி இருக்கின்றன. மரம், செடி, கொடி எதுவாக இருந்த வாகனம் சரி, எது சரி போவதாக இருந்தால் புவி ஈர்ப்பு இருப்பதனால் தான் அவை புவியிலே நடைமாடுகின்றன. வானூர்தி அந்த புவியீர்ப்புக்கும் அப்பால் சென்றுதான் பறந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். அதனால் எங்களுக்கு இந்த மண்ணிலே கால் பதிப்பதோ மண்ணை தொட்டு பார்க்கும் பாக்கியமோ எங்களுக்கு இல்லை. அதனால் தான்
அது மட்டுமல்லாமல் சூரியனுடைய ஒளி எங்கள் உடலுக்கு தேவை. புவி ஈர்ப்பும் புவியினுடைய அதிர்வும் சூரியனுடைய ஒளியும் எங்கள் உடலிலே பட வேண்டும். சூரியனுடைய ஒளியிலே வைட்டமின் டி என்று உயிர்ச்சத்து டி என்று கூறப்படுகின்ற சத்து இருக்கின்றது. அதுதான் எங்கள் தோலுக்கு எலும்புக்கு பலத்தை கொடுப்பது. அது கிடையாது உங்களுக்கு இருக்கும் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு வருகின்ற சூரிய ஒளி கூட குளிரினால் குளிர் புகுத்தப்பட்டுத்தான் வருகின்றது. அதனால் அந்த கோடை காலமான ஐந்தாவது மாத அல்ல ஆறாவது மாதத்தின் பிற்பகுதி ஏழாம் மாதம் எட்டாவது மாதத்தின் இறுதி வாரம் வரை அந்த இரண்டு இரண்டரை மாதம் தான் எங்களுக்கு அந்த கோடை சரியான கோடை கிடைக்கும், சரியான உஷ்ணம் கிடைக்கும். ஏனைய நாட்களில் சூரியனுடைய ஒளி இருக்கும், வெளிச்சம் இருக்கும், பூரணமான அந்த சத்தினை பெறக்கூடிய வகையில் எங்களுக்கு வெப்பம் கிடைக்காது. அதனால் தான் இங்குள்ள மரங்கள் பச்சையம் என்றதை மரம் என்றால் தெளிகொடிகளிலே பச்சையம் இருக்க வேண்டும். அந்த பச்சையம் தயாரிப்பதற்கு சூரிய ஒளி நிச்சயம் வேண்டும். சூரிய ஒளிப்படாத அந்த மரங்கள் பழுத்து மஞ்சள் நிறமாக ஊதா நிறமாக வருவதற்கு காரணம் சூரியனுடைய ஒளி இல்லை, அந்த விட்டமின் டி என்பது. அதனால் தான் இங்குள்ள மரங்கள் பலவிதமான நிறங்களிலே நீங்கள் அதனுடைய இலைகளை குலைகளை பார்க்க முடியும். அந்த குறிப்பிட்ட மாதங்களிலே தான் அந்த பச்சை பசையில் அன்றிருக்கும். அது தயாரிப்பதற்கு சூரியனுடைய உச்சம் திறம்பட இருக்க வேண்டும் என்பவர் ஒளி. இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. எங்களுக்கு நேரம் இப்பொழுது 10:41 காலை நேரம். முற்பகலாக காட்டும் வேலை உங்களுக்கு 8:11 இரவு நேரமாக காட்டும் கூறப்படுகின்றது. வழமையாக 9 ஆரம்பிக்கின்ற நிகழ்ச்சியை நான் 8 ஆரம்பித்து விட்டேனே என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். காரணம் வழக்கமாக நான் உங்களோடு வருகின்ற நேரத்துக்கு நான் வந்து இணையும் வேலை 1 முந்தி வந்து இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த நிலை எனக்கு தடுமாற்றங்கள் இருந்து என்றும் நான் கடிகாரத்தை பார்த்துத்தான் வருகின்றேன். அங்கே அழைப்பு ஒலிகளை வைத்துத்தான் இருக்கின்றோம். அது மாறித்தான் எங்களுக்கு வரும். நான் 1 கூடுதலாக உங்களோடு வந்து அளவலாகத்தான் வந்திருக்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியில் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்றுதான் கூறிக்கொண்டு ஆரம்பிக்கலாம் என்று எண்ணும். காற்றோட்டத்தை பார்க்க போனால் இன்று எந்த விதமான காற்றோட்டத்தையும் காணவில்லை. காற்று ஊதி கொண்டிருப்பது போன்றுதான் இருக்கின்றது. இவை காற்றினுடைய வேகம் எங்களுக்கு சரியாக புலப்படாத வகையில் அமுக்கமாக ஒரு அமைதியாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது ஆசிய நாடுகளிலே பங்குனி மாதம் ஆகிவிட்டது. பங்குனி மாதத்தில் உங்களுக்கு பகல் வழி போறவர்களை பார்ப்பதே பாவமாக இருக்கக்கூடிய வெயில் தகர்த்து கொண்டு இருக்கும் என்பதை நான் உணரக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய காற்றோட்டத்தை பார்க்க போனால் என்று காற்றோட்டம் எங்களுக்கு வலுவாக இல்லை. காற்றோட்டம் எங்களுக்கு குறைந்தே விட்டது. காற்றோட்டம் என்பது எங்களுக்கு தெரியவே இல்லை. காற்று வீசுகிறதா என்று புரியவே இல்லை. ஆனாலும் இலேசாக ஊதிக்கொண்டுதான் இருக்கின்றது. நாங்கள் சுவாசிக்க வேண்டும் தானே. அடுத்து நாங்கள் வீட்டின் உள்ளே எப்பொழுதும் 24 12 மாதமும் எங்களுடைய இல்லங்கள் அலுவலகங்கள் கலையகங்கள் காரியாலயங்கள் பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டுத்தான் இருக்கும். வாயில் அடைக்கப்பட்டிருக்கும். ஆலயங்கள் கூட முன்கதவு சாத்தப்பட்டு தான் இருக்கும். அது ஒரு கோபுரம் மாதிரி அமைத்துவிட்டு அதனுள்ளே தான் ஆலயத்தை வைத்து கும்பிடுவார்கள். இந்த கோடை காலத்தில் அந்த 3 காலங்களிலே வெளிக்கதவை குறிப்பிட்ட நேரத்துக்குத்தான் திறந்து விட முடியும். அந்த காலத்தில் இரவு நேரம் குளிராகத்தான் இருக்க செய்யும். இது கனடாவை பற்றி நீங்கள் உங்களுடைய பூகோள அமைப்புகளில் பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். காற்றோட்டம் என்பதற்கு காணவில்லை. இன்று பனிப்பொழிவு என்பது இல்லை என்று எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் உங்களுக்கு முன்பே கூறியிருக்கிறேன், கனடாவின் காலநிலையை நாங்கள் கணக்கிட முடியாது. திடீரென்று பனி பொழியலாம், திடீரென்று மழை பொழியலாம். இன்று படிப்படியாக இது மேல்நிலைக்கு சென்று 3 பகையை தொடும். பூஜ்ஜியத்துக்கு மேலே +3 என்று கூறப்படுகின்ற 3 தொடும். அதன் பின்பு குறைந்து கொண்டு வந்து பூஜ்ஜியத்துக்கு கிளை 4 வரை சென்று வரும். ஏற்ற இறக்கமாகத்தான் இந்த காலநிலை இருக்கும். காலநிலையை நாங்கள் பார்த்து கொண்டு எங்கள் பயணங்களையோ எங்கள் அலுவல்களையோ செய்வது அல்ல.
வழக்கமாக இந்த காலம் இப்படித்தானே என்று எண்ணிக்கொண்டு எங்களுடைய வெளியே செல்லும் வேளையில் இரண்டு விதமான உடைகளை கொண்டு செல்வோம். சாதாரணமானது ஒன்று, அதற்கு மேலே குளிர்ச்சட்டை, அதற்கு மேலே மேல் அங்கி, குளிர் அங்கி, கோட் என்று அந்த குளிர், அதையும் கொண்டு தான் செல்வோம். வாகனத்துக்குள்ளே அது இருக்கும். வாகனம் இல்லாமல் பயணம் செய்வது இங்கு அரிது. சாதாரணமாக நடைப்பயணம் செய்யும் வேளையில் கூட மேலங்கியை கலட்டி எங்கள் நல்ல வெப்பம் போன்று இருந்தால், எங்களுக்கு வெப்பம் தேவை என்று எண்ணினால், இந்த வெயில் படுகின்றதை எங்கள் மேனியில் பட வேண்டும் என்று எண்ணினால், அந்த குளிரங்கியை எடுத்து இடையிலே துண்டு போல் கட்டிக்கொண்டு குழந்தைகளிருந்து பெரியவர்கள் செல்வார்கள். ஆனால் அந்த மேலங்கி இல்லாமல் வெளியே நடமாட மாட்டோம். ஏன்னா திடீரென்று குளிர் வர உடனே நாங்கள் மேலங்கியை போட்டு மூடிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதிலிருந்து நோய்கள் உற்பத்தியாகும். இந்த காலநிலையில்தான் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களுக்கு பலவிதமான நோய்கள் தொற்றுவது உண்டு. ஏனென்றால் இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே உள்ள பூமி என்ற பகுதியிலே பலவிதமான கிருமிகள், அதாவது நோய் கிருமிகள், நல்ல கிருமிகள், கெட்ட கிருமிகள் என்று பல உண்டு. அவற்றை வைரஸ் என்றும் பாக்டீரியா என்றும் ஆங்கிலத்திலே கூறுகின்றார்கள். எப்படி எங்கள் வயல் நிலங்களிலே வருடம் வருடம் வித்தியாசமான பூச்சிகள், புழுக்கள், வண்டுகள் வந்து எங்கள் பாசனத்திலே வருகின்ற விளைபொருட்களை அழிக்கின்றதோ, அதற்கு மருந்துகளை கண்டுபிடித்து தெளிக்கின்றார்கள், வீசுகின்றார்கள், தூவுகின்றார்கள், அழிக்கின்றார்கள், அதிலிருந்து பாதுகாக்கின்றார்கள் பயிரினங்களையும் அதனுடைய பெறுபேறுகளையும். அப்போ அறுவடை காலம் இல்லை, முளைத்து வந்த காலம், முளைவை விட்டு ஒரு சிறிது நாட்களுக்கு பின்பு அன்பு பூர்க்கும் காலம், காய்க்கும் காலம் என்றெல்லாம் இருக்கின்றன. அந்த காலங்களிலே விதம் விதமான நோய்க்கிருமிகள் வந்து விவசாயத்துக்கு எதிரிகளாக இருக்கின்றார்கள். அவற்றை அழிப்பதற்கு விவசாய துணைக்களங்களும் அரசாங்கங்களும் சேர்ந்து பலவிதமான மருந்துக்கள், திரவங்களை கண்டுபிடித்து தெளித்து அதிலிருந்து பாதுகாத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த வருடம் நாங்கள் உபயோகிக்கின்ற மருந்தை விட அடுத்த வருடம் வருகின்ற புதிதாக தோன்றுகின்ற அந்த கிருமி, அந்த வைரஸ் வீரியம் வாய்ந்ததாக இருக்கும். அதனால் அதற்கு வேறு ஒன்று கண்டுபிடிக்க வேண்டும், மாற்று சிகிச்சை வேண்டும் அல்லவா? அதே போன்றுதான் மக்களுக்கும் எங்களுக்கும் இந்த தொற்று ஏற்படுவதற்கு பாரிய வருத்தங்கள் இருக்கின்றது. பிற காலத்தால் அழியாத, அன்று கேள்விப்படாத, இன்று கேள்விப்படுகின்ற கூடுதலான மக்களை தாக்கி கொண்டு அதி தீவிரமான நோய்களுக்கு மருந்துகளை கண்டுபிடித்து கொண்டிருக்கும் வேளையிலே இந்த சில்லறையான நோய்கள், தடிமல், காய்ச்சல், இருமல், தும்மல், தொண்டை கரகரப்பு போன்றவை ஏற்படுவது வழக்கம். அதற்கு இவர்கள் புதிது புதிதாக மாத்திரைகளையோ ஊசி மூலம் ஏற்படுத்துகின்ற மருந்துகளையோ கண்டுபிடிக்கின்றார்கள். அதை கண்டுபிடித்து வருவதற்குள் இந்த கிருமி தலை தூக்கிவிடும். எப்பொழுது இந்த கிருமி தோன்றும் என்று இவர்களுக்கு தெரியாது. இந்த வருடம் வந்த வைரஸை அழிப்பதற்காக மருந்துகளை கண்டுபிடித்து எல்லாரிடம் விநியோகிக்கப்பட அந்த நோய்க்கிருமி ஓரளவு பரவி முற்றிவிடும். பின்பு அதை கொண்டு வந்து அழிக்கும் பொழுது அது மாற்று உருவம் எடுத்து வேறாக வர பார்க்கும். அதனால் வைத்தியத்துறையும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது, நோயும் வந்து கொண்டே இருக்கின்றது. நோயற்ற உயிரினங்களை இந்த உலகில், இந்த பூமியில் காண முடியாது. எந்த உயிரினமாவது நோயிலிருந்து விடுபட முடியாது. அதனால்தான் என்னவோ அந்த ஞானி கூறினார், நோய்கள், அதாவது உயிர்களினை நோய்கள் பின்பற்றுவது, தொற்றுவது வழக்கம், அதை மாற்ற முடியாது. முதுமை, அந்த கிருமிகள் வந்து இந்த மருந்துக்கும் வீரியமாக தொழிற்பட்டு தாங்கள் வெற்றி அடைந்து ஆட்சி பெற்ற பல கிருமிகளினால் ஏற்படும் வருத்தங்களை மாற்றுவது இற்ற வரைக்கும் கடினமாக இருக்கின்றது. புற்றுநோய் என்பது என்ன என்று இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றார். ஏதோ கூறுகின்றார்கள், கண்டுபிடித்து விட்டோம், பத்து நாளில் நிப்பாடு, இந்த மருந்தை சாப்பிடுங்கள், அந்த வழியை பின்பற்றுங்கள் என்று இந்த சமூக வலைத்தளத்தில் ஏதோ பிதற்றுகின்றார்கள். உண்மை அல்ல. அது கண்டுபிடித்திருந்தால் ஏன் இந்த நோய் மனிதருக்கு முற்றி கொண்டு வருகின்றது? இன்னும் அது கூடிக்கொண்டு போகின்றதே தவிர குறையவே இல்லை. அன்று வந்த ஊடகங்கள் செய்திகளை தரும் பொழுது மனித நேயத்தோடு செய்தி தரும் வேளையிலே அதை மிகவும் காருண்யத்தோடு தந்தார்கள், உண்மை செய்திகளை தந்தார்கள். உண்மைக்கு புறம்பானது தந்தால் அவர்களுக்கு தண்டனைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருந்த ஒரு காலம். இப்பொழுது அது இல்லை. யார் வேண்டுமென்றாலும் எது வேண்டுமென்றாலும் செய்யலாம், எப்படியும் ஒழித்து மறைத்து செய்யலாம்.
இப்பொழுது மக்கள் மக்களோடு மக்களாக இதயத்தோடு இதயம் ஒன்றி வாழ வேண்டும் என்று எண்ணவில்லை. எந்த இதயத்தை அமுக்கி எந்த இதயம் முன்னேறலாம் என்று எண்ணித்தான் வாழுகின்றார்கள். அது சொந்தமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அந்நியர்களாக இருக்கலாம், ஊரவர்களாக இருக்கலாம், அயலவர்களாக இருக்கலாம். பாருங்களேன், எத்தனை ஆயிரம் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மைல் கிலோ தூரத்தில் இருக்கின்ற நாட்டுக்கும் நாட்டுக்கும் விரல் விரலை இப்படி சுன்றதுக்கிடையிலே அழித்து விடுகிறார்கள். அவ்வளவு தூரம் விஞ்ஞானம் வளர்ந்து அவையெல்லாம் அந்த விஞ்ஞான வளர்ச்சி அத்தனையும் போருக்குத்தான் உதவுகின்ற. அந்த போர் என்றால் என்ன? இதயத்தை இதயம் அழிக்கின்றது தானே. எண்ணி பாருங்கள், தகவல்களை பொய்யாக கொடுப்பது, பொய்யாக கொடுத்து கொண்டு பித்தலாட்டத்தனமான முறையிலே போர்களை நடத்துவது, யாருக்கும் யாருக்கும் போர் நடக்கின்றால் அந்த நாட்டின் தலைவருக்கும் தலைவருடைய பெயரும் தான் அங்கே பிரபல்யமாக பொறிக்கப்படும். மக்களை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்களுக்காக நாங்கள் ஆட்சி செலுத்துகிறோம் என்று வந்து அந்த மக்களை மறந்து மக்களை கொல்லுகின்ற தலைவர்களைத்தான் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம். தலைமைத்துவங்கள் எல்லாம் என்ன கூறுகின்றது? அவர்களுக்கு விடா முயற்சியோடு கோபம் அதிகரித்து அதனால் வரும் விதண்டாவாதங்கள் தான் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. இதயங்களை இதயங்கள் அழிக்கும் பொழுது அதை பார்த்தும் கேட்டும் கொள்ளும் இதயங்கள் அழுகின்றன அல்லவா? இறைவன் அப்படி படைக்கவில்லை. அதனால் தான் என்னவோ அவனின்றி அணுவும் அசையாது என்றதுக்காக அவனுடைய அணையின்றி அகம்பாவம் கொண்டு இப்படி நடப்பவர்களை அப்படியே அழித்து விடுவார்கள். நிச்சயமாக இவர்களுக்கு அழிவு உண்டு. யாருக்கு? அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துபவர்களுக்கு. நான் யாரென்று குறிப்பிடவில்லை, அரசியலும் பேசவில்லை. இப்பொழுது சமுதாயத்தை பற்றித்தான் எங்களுடைய சிந்தனைகள் இருக்கு. நாங்கள் சமுதாயத்தில் ஒரு அங்கம். எங்களுக்கு ஏற்படுகிற துன்பத்தைத்தானே நாங்கள் கூற வேண்டும். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் போர். அவர்கள் தங்கள் தங்களுடைய திறமையான விஞ்ஞான வளர்ச்சியை கூறுகின்றார்களே தவிர அந்த மக்களுக்கு என்ன விமோசனத்தை கொடுக்கலாம், ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணவில்லை. சாதாரணமான முதுமொழியை முன்னோர்கள் கூறினார்கள், வீட்டினுக்குள்ளே ஆமை புகுந்தால் அந்த வீடு வாழாது என்று. அது இந்த நாலு காலம் தலையும் கொண்டு தன்னுடைய புலன்களை அடக்கிக் கொள்ளும் சக்தியுள்ள நீண்டகால உயிர் வாழும் ஆமை இனம் அல்ல. எங்களுக்குள்ளே காணப்படுகின்ற மை பொறாமை, இயலாமை, முயலாமை, ஆற்றாமை போன்றவைதான். அந்த மைகள் அந்த ஆமைகள் வீட்டுக்குள்ளே புகுந்தால் வீடு எப்படி வாழாதோ, அந்த ஆமைகள் நாட்டுக்குள்ளே நாட்டு தலைவர்களின் மனதுக்குள்ளே புகுந்தால் எப்படி இருக்கும்? அதிகாரங்களை கையில் வைத்து கொண்டு என்னால் முடியும் என்ற அந்த ஆணவத்தோடு திரிகின்றார்கள். அதனால் தான் என்னவோ ஆன்மீகத்தில் ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்று மலன்கள் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த மும்மலங்களுக்கெல்லாம் பொல்லாதது ஆணவ மலம். அந்த ஆணவம் கொண்டுதான் அட்டூழியம் செய்கின்றார்கள். அதுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது? மக்கள் தான் கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் தானே வாக்கினை அளித்து தலைவர்களை தெரிவு செய்கின்றோம். நாங்கள் எங்கள் வாக்கினை சரியாக பயன்படுத்தினால் இந்த நிலை வர முடியாது. நல்லாட்சி நடந்த காலங்கள் ஒன்று நமது பூமியில் இருந்தது. அந்த காலத்தில் நாங்கள் பிறக்கவில்லை. நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், மூதாதையர்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்பொழுதெல்லாம் விஞ்ஞானத்திலே அது கண்டோம், இது கண்டோம், அதை கண்டுபிடித்தோம் என்று கூறுகின்ற இது எல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஞானிகள், யோகிகள், ரிஷிகளினாலே ஆய்வு செய்யப்பட்டு எங்களுக்கு அறிய தந்திருக்கின்றார்கள். அதிலும் புண்ணிய பூமியாம் பாரத பூமி. பாரத பூமியில் இல்லாத ஆராய்ச்சியை இந்த உலகத்தில் யாரும் செய்யவில்லை. பாரதத்தில் தான் அன்று ரிஷிகள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் இருந்தார்கள். உதாரணமாக எல்லோருக்கும் எல்லோருடைய மனதிலும் எல்லோருடைய வாயிலும் புகழக்கூடிய திருமூலர் என்ற ரிஷி என்ற அந்த சித்தர் என்று தான் கூற வேண்டும். அவருக்கு உரியதை விடவா உலகத்தை பற்றி கூறப்போகின்றார்கள்? ஏன்னா அண்மையிலே இந்த திருவள்ளுவர் கூறுகின்றாரு. இப்பொழுதுதான் இவர்கள் அதை கண்டுபிடித்தோம், இதை கண்டுபிடித்தோம், விஞ்ஞானம், மெய்ஞானம், செயற்கை விஞ்ஞானம், செயற்கை நுண்ணறிவு, அதிசிறந்த செயற்கை நுண்ணறிவு என்றெல்லாம் அல்லோல கல்லோலப்படுகின்றது உலகம் இன்று இந்த விஞ்ஞான வளர்ச்சியினால். ஆனால் அன்று வந்த அஞ்ஞானத்திலே வந்த ஆய்வுகளில் கண்ட உண்மைகளினால் மனிதன் மனிதனாக வாழ்ந்தார்கள். நீண்ட நேரம் நான் மட்டும் பேசுகிறேன் அன்பு உறவுகளே.
6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்துக்கு உங்களுக்கு வசதியின்படி நீங்கள் வரலாம் என்று சொல்லோடு பாடல் என்ற நிகழ்வு தானே. நேரம் 10:55, உங்களுடைய நேரம் வழக்கமான நேரத்துக்கு இன்னும் நேரம் இருந்தாலும் வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், வேறு பணிகளில் இருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது எங்கிருந்தாலும் எப்பொழுதும் கேட்கக்கூடிய வசதியை விஞ்ஞான உலகம் தந்திருக்கின்றது எங்களுக்கு, கைபேசி என்று ஒன்றும் அதிலும் இலவச தொடர்பு தளங்கள் எத்தனையோ திறக்கப்பட்டிருக்கின்றன. ஆதலால் வானொலி இருக்கும் இடம் சென்றுதான் ஒரு வானொலியினுடைய செய்திகளையோ பாடல்களையோ கேட்க வேண்டும் என்றில்லை, செல்லுவிடம் எல்லாம் எங்கிருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம். ஆதலால் உங்களுக்கு வசதி உள்ள நேரம் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு ஓடி வாருங்கள், பேசுவோம். பேசிவிட்டு நீங்கள் பேசும் பேச்சு நாங்கள் பேசும் நேரத்திலேயே அது ஒரு சொற்களை கண்டுபிடிக்கலாம். அந்த சொற்களுக்கு அமைய பாடல்கள் இருக்கா என்று பார்க்கலாம், அல்லது நீங்கள் கொண்டு வந்து தரும் பாடல்களிலிருந்தே நாங்கள் சொற்களை தேடிக்கொள்ளலாம். இது தமிழ், நம் தாய்மொழியிலே தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். தாய்மொழியிலே எத்தனை விதமான அங்கங்கள் உண்டு, எழுத்துக்கு எழுத்து வித்தியாசம் உண்டு, எழுத்துக்கு எழுத்து கருத்து பொருள் உண்டு, ஒவ்வொரு சொற்கள் உண்டு, அந்த சொற்களுக்கு பதங்கள், அந்த சொற்களில் வருகின்ற கருத்துக்கள் பல இருக்கின்றன. ஒரு பதம் இத்தனை பொருள்களை தருகின்றது, எல்லா பதமும் சேர்ந்து ஒரு பொருளை குறிக்கின்றது, இப்படியாக இருக்கின்றது. வாருங்கள் பேசி மகிழ்வோம். காற்றோடு காற்றாக கலந்து காற்றலையிலே நாங்கள் புகுந்து கதம்பத்திலே இணைந்து சொல்லோடு பாடல் நாடுவோம்.

இங்கே நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் வானொலி ஆரம்பித்து விட்டது என்பதை தெரிந்து அழகான மலர்கொத்து வைத்து வரவேற்றிருக்கின்றார். வருக வருக வென்று நானும் அவருக்கு வணக்கமும் கூறி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். அவருடைய மனநிலை இப்பொழுது ஓரளவு சமாதான நிலைக்கு வந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். அவருக்கு ஏற்பட்ட இந்நிலையில் இருந்து எல்லோருக்கும் அது வருவது வழக்கம். உலகத்தில் அந்த நிலையை மீறி யாராலும் வாழ முடியாது. மாநிலத்தில் விதியை வெல்ல மனிதர் யாரும் இல்லையே என்ற பாடல் கேட்டிருப்பீர்கள். அற்புதமான பாடல் அல்லவா? இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது. நீங்கள் முடிந்தால் அழைக்கலாம். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். உங்கள் கருத்துக்களையும் என்னோடு இணைந்து பகிருங்கள். உங்கள் காலநிலைகளை பற்றி நாங்கள் பேசி மகிழலாம். ஓடி வாருங்கள்.

இனிமையான இந்த வேளையிலே எனது கரத்தில் கிடைத்த ஒரு பாடல் பாடல் என் எண்ணத்துக்கு வந்தது என்ப உறவுகளே, அது கரத்தில் கிடைத்திருக்கின்றது. இந்த உலகில் நான் இன்று முதலில் பேசிய பேச்சும் இன்று இந்த உலகில் நடைபெறும் சம்பவங்களையும் நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது துன்பம்தான் மிகுதியாக இருக்கின்றது. அந்த துன்பத்துக்கு காரணங்கள் என்ன என்பதற்கு எல்லாவற்றையும் நாங்கள் அலசி ஆராய்ந்து இறுதியிலே கூறிக்கொள்வது விதி, எல்லாம் தலை விதி. எப்படித்தான் நாங்கள் சுற்றி சுழன்றாலும், எவ்வளவு பொருளாதாரத்தில் மிதந்து வந்தாலும், அறிவிலே சிறந்து உயர்ந்து வந்தாலும், ஆய்வுகளிலே சிறந்து பல புதுமைகளை கண்டாலும், நடைபெற வேண்டிய இயற்கை என்ற ஒன்று இருக்கின்றது. வாழ்வு என்றால் என்ன, இப்படித்தான் வாழ்வு, வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்பதை விதிக்கப்பட்டிருக்கின்றது. யாரால், இருவருக்கும் தெரியாது. ஒருவரால் விதிக்கப்பட்டிருக்கின்றது, அவரால் இது ஆளப்படுகின்றது. அதைத்தான் நாங்கள் எல்லாம் வல்ல, எங்களுக்கு மேலான, எங்களால் அறிய முடியாத, இனம் காண முடியாத, உருவம் காண முடியாத, அருவம் உருவம் அரு உருவம் கொண்ட இறைவன் என்று எல்லா வழிபாட்டு தலங்களிலும் கூறுகின்றார்கள். அது சைவ சமயமாக இருக்கலாம், இந்து மதமாக இருக்கலாம், கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், இஸ்லாமிய மதமாக இருக்கலாம். அவையெல்லாம் கூறுவது பெரும்பான்மையான இந்த மதங்கள் எல்லாம் கூறும் அந்த வழிவழி வந்த இறை தூதர்கள் என்றெல்லாம் பெருமக்கள் என்று கூறப்பட்டு கொண்டாடி கொண்டிருக்கும் நாங்கள் இவர்களெல்லாம் கூறுவது எங்களுக்கு என்னவென்றால், இறைவன் ஒருவன் தான், ஏகன். அவனை வெல்ல யாராலும் முடியாது. அவன் தருவதுதான் விதி, தலை எழுத்து என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா. 1948 ஆண்டு ஒரு திரைப்படம் சம்சாரம் என்று வெளிவந்த வேளை நாங்கள் நான் பிறந்து ஒரு வருடம் அந்த திரைப்படம் வந்த காலம். நீங்கள் எனக்கு பின்புதான் நீங்கள் எல்லோரும் இருக்கின்றீர்கள் நான் நம்பிக்கொள்வது வழக்கம். என் அன்பு உறவுகளை, நீங்கள் பிறந்திருக்க முடியாதுதான். அந்த திரைப்படத்தில் எங்கள் குடும்ப தலையன் மீசை முறுக்கு மீசைக்காரன் தாடிக்காரன் குள்ள மனிதன் திருவள்ளுவன் ஐயன் எங்கள் பூட்டன் கூறியிருக்கின்றார். பீரன் அவர் வந்து பரன், அதாவது எங்கள் ஏழு தலைமுறைக்கு முன்பினவர். பரன் கூறியிருக்கின்றார் ஒரு திருக்குறள், ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முன்னுறும் என்று தந்திருக்கின்றார். இந்த குறளைத்தான் அடிப்படையாக வைத்து, ஊழ் என்பது விதி, அந்த விதி பயன்படி தான் எல்லாம் நடக்கும். அதைவிட பெரியது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதை வெல்லவும் யாராலும் முடியாது என்ற கருத்து படுகிறது அந்த கருத்து. அதை அடிப்படையாக வச்சு பிரபல பின்னணி பாடகர் ஏ.எம். ராஜா அவர்களின் குரலிலே ஒரு பாடல், அந்த வரிகளை தந்தவர் கவிஞர்களுக்கு திலகமாக இருந்த கொத்தமங்கலம் சுப்பு ஐயா அவர்கள். எம்மானி சங்கர சாஸ்திரி அவர்கள் இசையமைத்து கொடுத்த அந்த பாடலை ஏ.எம். ராஜா ஐயா பாடுகின்றார். இப்படி எங்கே ஒரு தடவை அந்த பாடலை கேட்டு பார்ப்போமா?

அற்புதமான வரிகளை கொண்ட அந்த பாடல் எங்களுக்கு தரும் பதில் என்னவென்றால், இந்த மாநிலத்திலே விதி என்று ஒன்று இருக்கின்றது. விதிக்கப்பட்டுத்தான் நாங்கள் வந்தோம். இன்னாருடைய வயிற்றிலே இன்னார் பிறக்க வேண்டும், இன்னாருக்கு இந்த வேளையிலே இன்னது நடக்க வேண்டும், இவன் ஆண்டியாக வாழ்வான், அரசனாக வாழ்வான், ஞானியாக வாழ்வான், யோகம் உள்ளவனாக வாழ்வான் என்றெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு. அந்த விதியை தாண்டி நாங்கள் யாரும் வெல்ல முடியாது. அந்த விதியை வென்றவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. விதிப்படி நடந்தே ஆகும் என்று நீதி என்ற ஒன்று இருக்கின்றது. மக்களால் அது நிர்வகிக்கப்படும் வேளையிலே அந்த நீதி மாற்றப்படுகின்றது. அந்த நீதி ஒருவருக்கொருவர் வித்தியாசமாக அநியாயமான முறையிலே நியாயமான முறையில் இல்லை, அநியாயமாகவும் நடைபெற்று வருகின்றது. ஒருவருக்கு மரண தண்டனை தீர்க்கப்படுவது நியாயமா இல்லையா என்பதை நியாய துரந்தரர்கள் வாதாடி வென்றெடுத்து கொடுக்கும் வேளை நீதி வந்து அதை மாற்றி அமைக்க பார்க்கின்றது. பணத்தால் பலத்தால் எல்லாம் மாற்றுகிறது, ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான நீதி மனநீதி. அந்த மனநீதியை நாங்கள் உணர வேண்டுமென்று ஆறாவது அறிவையும் கொடுத்த அந்த இறைவன் அவன் தரும் கட்டளை, அவனால் விதிக்கப்பட்டதை யாராலும் மாற்ற முடியாது. இவருக்கு இப்போதான் எப்பொழுது சாவு எப்பொழுது பிறப்பு என்று நியமிப்பது அவர்தான். அதை மாற்றி யாரும் அமைக்க முடியுமா? முடியாது. இந்த உயிரினங்கள் அத்தனைக்கும் விதி என்று ஒன்று இருக்கின்றது. அந்த விதி என்றது என்றால் நியாயம். அந்த நியாயத்தின்படி தான் அவர்களுக்கு எந்தெந்த நேரத்தில் எது நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை எங்களுடைய மனம் என்ற புத்தி என்ற ஆறாவது அறிவினால் கணக்கிட்டு நாங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். யாசகம் செய்யும் ஒருவன் கூட தன்னுடைய யாசக நிலையை மாற்ற முடியும். அடாவடித்தனம் செய்பவன் கூட தன்னுடைய நிலையை மாற்ற முடியும். அது யாரால்? அந்த மனத்தினால், புத்தியினால் தான். எங்களால் தான் நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். இறைவன் படைத்து விட்டான், அதை மாற்றி அமைக்க முடியாது. அதனால் துன்பங்கள் வருவதற்கு பல காரணம் இந்த ஆன்மாக்களுக்கு உண்டு. இந்த ஆன்மாக்கள் அடையும் துன்பங்கள் எனக்கு மட்டும்தான் என்று எண்ணாமல் நமக்கு எங்களுக்கு என்று எண்ணிக்கொள்வோம். இந்த உலகில் படைக்கப்பட்ட மனித இனமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் அது பொருந்தும். நோயால் வருந்துவது, வயது முதிர்வினால் தள்ளாடுவது, இறுதியிலே இறப்பினால் மறைவது, இவை அத்தனையும் நியதி உண்மையானது. ஆனால் ஒன்றே ஒன்று, மறைந்த பின்பும் பேசப்படும் வகையில் நாங்கள் வாழ்வது. அதனால் தானே வள்ளுவர் கூறினார், தக்கார் தகாதார் என்பதை அவரவர் விட்டு செல்லும் எச்சத்தினால் உணரப்படும். நாங்கள் என்ன செய்தோம் இங்கே? எங்கள் வாழ்க்கை, எங்களுக்கு கிடைத்த வாழ்வு வாழ்க்கை காலத்தை, அது 10 வயதாக இருக்கலாம், 40 வயதாக இருக்கலாம், 80 வயதாக இருக்கலாம், 100 வயதாக இருக்கலாம், ஏன் 120 வயதாக கூட இருக்கலாம். இங்கு கனடாவிலுடைய வயது எல்லை ஆயுள் வந்து 120 வரையும் என்று கூறப்பட்டு வாழ்ந்தவர்கள் இப்பொழுது அப்படி இல்லை, குறைந்து கொண்டு வந்துவிட்டது. காரணம் புற சூழல்கள். அதனால் வாழும் வரை ஆஹா இவர் நல்லவர், இவரைப்போல் வல்லவர், இவரைப்போல் சிறந்தவர், இவரைப்போல் ஜீவகாருண்யம் உள்ளவர் என்றெல்லாம் கூற முடியும். இருக்கும் பொழுது இவன் ஒரு பொல்லாதவன், தீயவன் என்றெல்லாம் கூறுகின்றோம். ஆனால் நேரடியாக கூற மாட்டோம், எங்களுக்குள் பேசிக்கொள்ள மாட்டோம், ஓரிருவர் பேசுவோம். ஆனால் மறைந்த பின்பு எல்லோரும் அத்தியாயம் அத்தியாயமாக எழுதுவார்கள், கச்சிலைகள் மூலம் சிலைகளை படித்து நிறுத்துவார்கள், இப்படியெல்லாம் செய்கின்றார்கள். அவரவர் என்னென்னத்தை செய்துவிட்டு சென்றார்களோ இந்த உலகம் பிரதிபலிப்பாக அவர்களுக்கு காட்டிக்கொள்ளும். இப்பொழுதுதான் உயிரோடு இருக்கும் பொழுதே சிலை வைக்க வேண்டும், உயிரோடு இருக்கும் பொழுது கல் வைக்க வேண்டும் என்றெல்லாம் காசு கொடுத்து செய்கின்றார்கள், வாங்கி கொள்ளுகிறார்கள். முன்பு அப்படி அல்ல. அதனால்தான் நாங்கள் வந்து புதை பொருள் ஆராய்ச்சி மூலம் கூட எங்களுடைய பண்பாடுகளை மறக்க முடியாமல் வரலாறுகளை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், செய்திருக்கின்றார்கள். நல்லது உறவுகளே, எங்கள் ஒரு நல்ல ஒரு பாடலை கேட்டோம். அந்த பாடலை பற்றி நீங்கள் வந்து பேசும்பொழுது எங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் உங்கள் கருத்துக்களை. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

0: மூன்றில் தமிழ் வானொலியின் கதம்பத்தை இன்று நான் 8 மணிக்கு ஆரம்பித்து வைத்தேன். சொல்லோடு பாடல் உண்மையிலே உங்களுக்கு 9 மணிக்குத்தான் ஆரம்பிக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் அந்த வகையிலே உங்கள் நேர அட்டவணைப்படி உங்கள் அக்கிரமங்களை ஆற்றி கொண்டிருக்கும் வேளையிலே நான் வந்துவிட்டேன் பாருங்கள் என்றவுடன் உங்களால் வர முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். வேறு ஈடுபாடோடு இருப்பீர்கள், காரியமில்லை. நீங்கள் உங்களுடைய நேரம் 9 மணிக்கு நீங்கள் வரலாம். அதுவரையும் உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்க ஆவலாக இருக்கின்ற நீண்ட நாள் வர முடியாமல் இருந்தேன். அந்த அடக்கமாக வைத்திருந்த அந்த எண்ணங்கள் உள்ளங்கள் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமைப்படுகின்றேன். அன்றெல்லாம் உண்மையிலே ஊடகங்களுக்கே மிகவும் சிறந்த உயிரோட்டமுள்ள மக்களின் உள்ளத்தை சரியாக தொடுகின்ற ஊடகம் திரைப்படத்துறை பேசும் படம். எங்கள் பாரத நாட்டின் தென்னிந்தியாவில் எங்கள் மொழியிலே இன்றைக்கு 100 ஆண்டுகளை கடந்து சென்ற தென்னக திரையுலகம் தந்த திரைப்படங்கள், அதில் வந்த கதைகள், அதில் வந்த பாடல்கள், அதில் வந்த கருத்துக்கள், அதில் எழுதப்பட்ட வாக்கியங்கள் அத்தனையும் எங்களை பண்படுத்தி கொண்டுதான் சென்றன. அங்கே எந்த விதமான பொய் களவு திருட்டு இல்லை. செய்தால் அது தவறு என்று காட்டிக்கொண்ட நாயகர்களை உருவாக்கித்தான் எங்களோடு இணைந்து கொண்டார்கள். அப்படி வந்த திரைப்படங்கள் தெய்வீக உணர்வை தந்தன, சமுதாய ஏற்றத்தாழ்வை எடுத்து காட்டின, சமுதாயத்தில் அமைந்த சீர்கேடுகளை சுட்டி காட்டி திருந்த வழிகாட்டி தந்தன, பஞ்சமா பாதகங்களை சொல்லிக் கொடுத்தன. சொல்லாலும் பாடலாலும் நடிப்பாலும் காட்சி அமைப்பாலும் நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்ன என்றால் என்றதை எல்லாம் வளர்த்து வைத்தார்கள். உண்மையிலே உலக நாட்டை பொறுத்தவரை திரைப்பட துறைமுகத்திலும் எங்கள் தமிழ் திரைப்பட உலகம் பாரதத்தின் பண்பாடு மனிதர்களின் பண்பாடு. மனிதர்களை உலகத்தில் எங்கும் கூறுவார்கள், பாரதம் இல்லை என்றால் பண்பாடு இல்லை என்ற பாடல் கூட உண்டு. அந்த வகையிலே ஒரு மனத்துக்கு விருப்பமான அன்று தொட்டு இன்று வரை அழியாத ஒரு காவியமான பாடல், என்ன என்ன இனித்து கொண்டிருக்கும் ஒரு இனிய பாடல் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த பாடலை இப்பொழுது இப்போ கேட்போம். ஒரு மனதுக்கு ஆறுதல் கொடுக்கும், இனிமையை கொடுக்கும், இசை என்றால் என்னவென்ற உணர வைக்கும் பாடலாக கிடைத்திருக்கின்றது. அந்த பாடலை கேட்போமா அன்பு உறவுகளே? அந்த பாடலை கேட்கும் பொழுது எங்களை அறியாத உள்ளத்திலே ஒரு ஏதோ ஒன்று ஏற்படுகின்றது. அது எதுவாக இருக்கும்? பாடலை கேட்டால் தானே புரியும். இதோ அந்த பாடலை தருகின்றேன்.
1: நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தானே சாந்தா?
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் என்றால், இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு சாந்தா, பாடு. என் தயக்கம்

சிறப்பான இந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது இசையும் நாதமும் பாடலும் வரிகளும் குரலும் எங்களை எங்கோ கொண்டு செல்கின்றன அல்லவா? எங்களை இதயத்தை எங்கே கொண்டு செல்கின்றது என்பதுதான் வினா. எந்த மகிழ்ச்சியை தருகின்றது என்று எண்ணி பார்க்கும் வழியில் பலவிதமான மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு எந்த விதமான மகிழ்ச்சியை தருகின்றது என்பதை நீங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது எங்களோடு பேசிக் கொள்ளலாம் அன்பு உறவுகளே. இப்பொழுது அன்புடன் எங்களுடைய யோகா ராஜி அவர்கள் என்னுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு தான் அடித்துக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு என்ன நிகழ்ச்சி நடைபெறுவது என்று தெரியவில்லை. 9 மணிக்கு என்று தானே கூறியவர், இது 8 மணியிலிருந்தே ஆரம்பித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அவருக்கு கவலையாக இருக்கின்றது போல இருக்கு. நான் இடையிலே நேரம் கூறியிருந்தேன். இப்பொழுது எங்களுக்கு நேரம் 11:21 முற்பகல், உங்களுக்கு நேரம் 8:51 இரவு நேரமாக இருக்கின்றது. ஈழமணி திருநாட்டிலும் பாரதத்திலும் தென்னகத்திலும் நேரங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், பருவகாலங்கள் மாறினாலும் வானமும் பூமியும் மாறாது இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் மாற்றமடைவது இல்லை, அதில் வாழும் நாங்கள் தான் மாறுகிறோம். பிரபஞ்சம் தன்னுடைய இயற்கைக்கு, பிரபஞ்சத்துக்கு என்ன வகுக்கப்பட்டிருக்கணும் அந்த வகுப்பைத்தான் அது செய்து கொண்டிருக்கின்றது. அவை தேவையில்லாமல் எங்களை போன்று மனமாற்றம் ஏற்படுவதும் இல்லை, இடமாற்றம் ஏற்படுவதும் இல்லை. நாங்கள் தான் மாறிக்கொண்டிருக்கின்றோம். மாற வேண்டாம் என்றுதான் நம் முன்னோர்கள் வழிகாட்டியாக பலவிதமான கருத்துக்களை புகுத்தி இருக்கின்றார்கள். பொன்மொழிகளாக வாழ்க்கை சரித்திரங்கள், புராணங்கள், இவையெல்லாம் அதைத்தான் கூறுகின்றன. மகிழ்வான ஒரு பாடலை கேட்டோம் அல்லவா? இந்த பாடலை கேட்கும் போது மிகவும் சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு அழைப்பில் ஏதாவது தடை இருக்கின்றதா தெரியவில்லை. ஏனென்றால் ஜெகபர் சாதிக் அவர்கள் எனக்கு அழைப்பு விட்டது இங்கே தெரிகின்றது. அவர் வந்து வரவேற்றிருக்கின்றார். அடுத்தவர்களில் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு யோகா ராஜி நீங்கள் அழைக்கின்றீர்கள், அதுவும் புரிகின்றது. நீங்கள் 6478746415 என்ற வளமையான மூன்று தமிழ் வானொலியின் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்தால் இணைந்து கொள்ளலாம். இன்னும் வளமையான எங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு நீங்கள் நினைத்தபடி இன்னும் 8 நிமிடங்கள் உங்களுக்கு இருக்கின்றது. என்றால் இப்பொழுது 8:52 என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். அதனால் உங்கள் கர்மங்கள் கடமைகளை மாற்றிக்கொண்டு வர முடியாது. ஆனால் நான் வந்துவிட்டேன். நான் வந்து நேரத்தை உங்களோடு சென்று பேச வேண்டும் என்ற எண்ணத்திலே என்னுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றீர்கள். அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்ற சில பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்பது உறவுகளே. மூன்றில் தமிழ் வானொலியில் நீங்கள் வந்து பாடல்களை கேட்டு மகளும் வேலையில் அந்த பாடல்களிலிருந்து நாங்கள் சொற்களை தெரிவு செய்து உறவாடி கொள்ளலாம். மூன்றில் தமிழ் வானொலியில் நாங்கள் இன்னும் பாடலை தெரிவு செய்து பார்க்கின்றேன். அந்த பாடல் கிடைத்தால் அந்த பாடலையும் கேட்டு பார்க்கலாம் என்று எண்ணுகின்றேன். இந்த பாடல் கூட பாலமுரளி கிருஷ்ணா ஐயா அவர்களினால், பாலமுரளி அவர்களுடைய குரலில் ஒலித்த ஒரு பாடல், திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒலித்திருக்கின்றது. இதிலும் அந்த மமதை என்பதை எப்படி விட்டு மமதை என்று ஒன்று இருந்தால் அது எங்களை என்ன செய்யும் என்பதை கூறக்கூடிய ஒரு பாடல். அதனால் ஏற்படும் உணர்வு அப்படி வருகின்றது. அது எனக்கு மமதை என்பதை நான் உணர்ந்தவுடன் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பாடல் கூறுகின்றது என்று எண்ணுகின்றேன். அந்த பாடலை ஒரு தடவை கேட்டு பார்ப்போமா உறவுகளே? அந்த பாடல் இதுதான். அது அல்ல, இந்த வலைத்தளத்தில் எடுத்தவுடன் செய்தி வருவதற்கு முன்பு விளம்பரங்கள் வந்து, விளம்பரம் இல்லை என்றால் வியாபாரம் இல்லை. அவர்களுடைய நோக்கமே விளம்பரம் தானே. எங்களுக்கு தார்மீக உணர்வோடு தந்துதவுவதல்ல, தங்களுடைய விளம்பரத்துக்காகத்தான் செய்கின்றார்கள். இது அந்த பாடல்.

எனக்குத்தான் எல்லாம் தெரியும், என்னால் தான் எல்லாம் முடியும் என்றுதான் மக்கள் எண்ணிக்கொண்டு இன்று உலாவுகின்றார்கள். அப்படி வருபவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இது முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. சரியாக 11:30 கனடாவில் முற்பகலாக காட்டும் இந்த வேளையிலே உங்களுக்கு உங்களுடைய நேரம் 9 மணி இரவு நேரம் என்று காட்டுகின்றது. உறவுகளே, நீங்கள் வாருங்கள். 647-8746-1415 என்ற இலக்கத்தோடு தொடர்ந்து பேசி மகிழ்வோம். சொல்லோடு பாடல். இந்த நிகழ்விற்கு நீங்கள் வரும்பொழுது நாங்கள் உங்களோடு பேசுவதற்கு விரும்புகிறோம். எங்கே என்னுடைய தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். எங்களுடைய கலையகத்து தொலைபேசி இலக்கத்துக்கு அழையுங்கள். அழைத்து அழைப்பு கிடைக்காதவர்களோ யாராக இருந்தாலும் ஒரு அடையாளம் தாருங்கள். இதுவரை நேரம் யாரும் அழைக்கவில்லை என்பவுடன் எனக்கு தொலைபேசி இணைப்பில் ஏதாவது தடை இருக்கின்றதா என்று எண்ண தோன்றுகின்றதா என்பவர்களே, இருப்பினும் ஒரு தடவை உங்கள் அடையாளத்தை தாருங்கள். நான் பேசுவது எங்கள் பாடல்கள் உங்களுக்கு கேட்கின்றதா என்பது.

கிருஷ்ணன் அவர்கள் வரவேற்பு தந்திருக்கின்றார். இப்பொழுதுதான் அவர் 9 மணி வானொலியை முடக்கி இருக்கின்றார் போல் தெரிகின்றது. சொல்லோடு பாடல் நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் என்று கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வரவேற்றிருக்கின்றார். அதற்கு முன்பே சரியான நேரத்துக்கு எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்களும் தந்துவிட்டார்கள். இருவரும் அவர் 1 நிமிடம் முந்தியும் இவர் 3 நிமிடத்தாலும் தந்திருக்கின்றார். அதனால் என்னுடைய ஒலி உங்களுக்கு கேட்கின்றது என்பதை நன்றாக புரிந்து கொள்கிறேன். எங்கே பாருங்கள், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வழமையான தொலைபேசி இலக்கத்திற்கு உலகத்தின் பல பாகங்களிலிருந்தும் நீங்கள் எங்கிருந்தும் அழைக்கலாம். கட்டணம் அறவிடப்படாத ஒரு இலக்கம். இப்பொழுது உங்கள் வரவை எதிர்பார்த்து கொண்டு 1 மணி நேரம் உங்களோடு நான் லவி இருந்தேன். எங்கே ஓடி வாருங்கள், இது சொல்லோடு பாடல். உங்களுக்கு விருப்பமான பாடலை கொண்டு வாருங்கள். அதிலிருந்து சொல்லெடுத்து பதங்களை கண்டு நாங்கள் சில பேசிக்கொள்ளலாம் தானே. எங்கே யார் முதலில் வரப்போகின்றீர்கள், ஓடி வாருங்கள்.

0: இது நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடல், இடையிடையே ஒலிக்கின்ற பாடல், நிகழ்ச்சிக்கான இசையோடு வரும் பாடல். இதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்க வேண்டும், இணைய வேண்டும். வருகின்ற முதல் உறவை அணைத்து விடுவோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் முன்பே கூறிவிட்டேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: சிறப்பு சிறப்பு. அங்கே உங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருக்கின்றது கிருஷ்ணா? வெயில் அதிகமாக இருந்தால் பங்குனி மாதம் வெயில் காலம், இனிமேல் அவருடைய ஆட்சி தான் பெருமாறாக இருக்கும். ஏனென்றால் பயிர் இனங்கள் விவசாயத்துக்கு மிக மிக முக்கியமானது தானே இந்த வெப்பம். வெயில் வந்தால் தவிர சூரியனுடைய அனுக்கிரகணம் இருந்தால் தான், அனுக்கிரகம் இருந்தால் தான் இந்த மக்கள் வாழ முடியும். நான் முன்பு சரி எவ்வளவு நேரமாக இந்த வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள்? ஒன்பது மணிக்கு தான் ஆரம்பிக்க வேண்டிய நிகழ்ச்சி, நான் 8 மணிக்கே வந்து விட்டேன் உங்களுக்கு. ஏனென்றால் எனக்கு வேறு எப்படி உங்களோட முன்பு வந்து ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் நீண்ட நேரம் பேசிக் கொள்ளலாம் என்று வந்து நான் பாடல்களை மறுவினால் நல்ல பாடல்களை வரப்பிக் கொண்டு என்னுடைய கருத்துக்களை
1: தெரிவித்துக்கொள்ளேன்.
0: எந்த பாடல் கேட்டீர்கள்? ஓ, இந்த அதுக்கு முதல் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் ஆரம்பத்திலே தந்தேன், சில குறிப்புகள் கூறிவிட்டு அதற்குரிய ஒரு பாடலை தந்திருந்தேன். சம்சாரம் திரைப்படத்திலிருந்து மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே என்ற அற்புதமான ஒரு கருத்தாளம் உள்ள பாடல் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள். 9 மணிக்கு தானே நான் வருவேன். இங்கே மணி மாற்றிவிட்ட நேரம் மாற்றி இருக்கின்றார்கள் அல்லவா, அதனால் எனக்கு சில தடுமாற்றங்கள். பழைய நேரத்தை நினைவு எண்ணிக்கொண்டு ஓடி வந்து விட்டேன். ஓடி வந்து ஆரம்பித்தால் அது 8 மணியாக இருக்குது. சரி, ஆரம்பித்து விட்டோம் தானே என்று நான் சிறிது நேரம் உங்களோட பேசிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது 9 மணிக்கு நீங்கள் வருவீர்கள் என்று தெரியும். ஆனால் ஜெகபிரசாதி அவர்கள் உடனே எனக்கு பதில் போட்டு அவரும் ஒரு தடுமாற்றத்தில் இருந்திருக்கின்றார். அது நிகழ்ச்சியா அல்லது நேரொலியா
1: என்று
0: எண்ணி விட்டீர்கள். ஆனால் நான் அடிக்கடி நேரம் கூறி விடயத்தை கூறியிருந்தேன் வந்து விட்டேன் என்பது அதில் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. சரி, இன்று நீங்கள் எங்களுடைய வானொலிக்கு என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
1: சொல்லோட உங்க தெருவிலே நான் பதிவு செய்கிறேன் ஐயா.
0: அப்ப இன்னும் நாங்கள் என்ன சொல்லுதே கேட்போம் என்று நீங்கள் எண்ணி வரவில்லை அவ்வளவுதானே? சரி, இப்பொழுது பங்குனி மாதம் ஆரம்பித்து விட்டது அல்லவா? பங்குனி மாதம் பகல் வழி போறவரை பார்ப்பதே பாவம் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்கின்றது. அவ்வளவு தூரம் மிகமாக வெப்பமாக இருக்கும் நிலத்திலே எல்லாம் சூரியனுடைய கிரகணம் பட்டு தார் அந்த எங்களோட வீதியை அமைத்து கருப்பு நிறமாக தார் என்பதை தானே போட்டிருப்பார்கள். அது வெப்பத்துக்கு உருகி கொள்ளும், வெப்பத்தை உள்ளே வாங்கி இழுத்து வைத்துக் கொள்ளும், வெளிவிடாது. அதனால் தானே நாங்கள் குடையை பிடிக்கும் பொழுது குடையினுடைய சீலை வந்து கருப்பு நிறத்தில் இருக்கின்றது. வெள்ளை வந்து வெள்ளை அப்படியே திருப்பி அனுப்பிவிடும், இந்த கருப்பு அப்படியே பிடித்து வைத்துக்கொள்ளும் அந்த தார் வந்து அந்த வெப்பத்தை உறிஞ்சி வைத்துக்கொண்டு தன்னை உருக்கி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் நடந்து போகும்பொழுது கீழும் பக்கியாக இருக்கும். மேலே இருந்து எங்களுக்கு சூரியனுடைய ஒளியும் வந்து வெப்பத்தை தந்து கொண்டு தாங்க முடியாமல் இருக்கும் இல்லையா? ஆனால் அது மிகவும் உபயோகப்படக்கூடியது எங்களுடைய உடல் நலத்துக்கு. அதில் விட்டமின் டி என்று ஒன்று இருக்கின்ற ஆரம்பத்து உரையிலேயே அதை கூறியிருந்தேன். விட்டமின் டி என்பது அது எங்களுக்கு கிடைப்பது அரிது, உங்களுக்கு கிடைப்பது பெரிது. அது மட்டுமல்லாமல் இந்த பூமி இருக்கின்றது அல்லவா, நிலம், இந்த நிலத்திலே எங்களுடைய கால் வெறும் கால் பட வேண்டும். நாங்கள் இப்பொழுது பாதரட்சைகள் பாதணிகள் எல்லாம் போட்டுக்கொண்டு செல்கின்றோம் என்றால் பாதை எங்களுக்கு கரடு முரடாக இருக்கின்றதே என்று, ஆனால் நடந்து பழகிவிட்டால் அது பெரிதாக தெரியாது எங்களுக்கு. அந்த பூமியினுடைய அதிர்வு எங்களுக்கு தேவை, எங்கள் உடலுக்கு தேவை. பாருங்கள் அங்கே பூமியினுடைய அதிர்வு என்னவென்றால் பெரிய மின் கம்பங்களை நாட்டும் பொழுது, வீதியோரங்களில் உயர்ந்த கம்பங்களை நாட்டும் பொழுது அதன் அடியிலே ஒரு செப்பு தகடு வைப்பார்கள். கவனித்து பாருங்கள் இனிமேல், எப்போதும் காண முடியாது அதை. ஒரு இடத்துல ஒரு மின்கம்பம் சரிந்து விட்டால் அதை மீண்டும் அதை சீரமைக்கும் பொழுது அல்லது புதிதாக அமைக்கும் பொழுதே நீங்கள் அடிப்பக்கத்தில் பார்க்கலாம், ஒரு செப்புத்தகடு அடித்து விடுவார்கள். அது வந்து பூமியினுடைய அந்த அதிர்வை தாங்கி கொண்டு மேலே செல்ல விடாமல் தன்னுள்ளே வைத்திருக்கும். இல்லை என்றால் எல்லாம் லைட்டெல்லாம் மெரியாது. அதே போன்று எங்களுக்கும் பூமி அதிர்வு, அந்த அதிர்வு எங்கள் உடலுக்கு தேவை, வைப்ரேஷன், அந்த பூமி அதிர்வு எங்களுக்கு தேவை. ஆனால் அதை நாங்கள் குறைத்து கொண்டோம். இப்பொழுது பாதரட்சைகள், அழகழகான பாதணிகள் இல்லையா, குழந்தைகள் எல்லாம் இப்பொழுது சின்ன வயதில் ஓடி விளையாடி மண்ணிலே விளையாடுங்கள். இப்பொழுது குழந்தையிலிருந்தே அதுக்கு காலணிகளை நாங்கள் அணிவித்துக் கொள்ளுகிறோம். அப்போ இந்த உடல் நலம் என்பது மிகவும் முக்கியமானது இல்லைவா? உடல் நலத்துக்கு வேண்டியது நாங்கள் என்ன செய்கிறோம், உணவு மூலம் எடுத்துக் கொள்ளுகின்றோம். உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேக பயிற்சி, உடற்பயிற்சி செய்கின்றோம். அது எங்களை அறியாமல் எங்கள் நடைகள், நாங்கள் உலாவு வருதல், நாங்கள் செய்கின்ற தொழில்கள்லேயே எங்களுக்கு கிடைக்கின்றது. குனிந்து நிமிந்து அதை எடுத்து இதை வைத்து அங்கே இருக்கிறதை இங்கு வைத்து இங்கு இருக்கிறதை அங்கு வைத்து அசைவுகள் இருக்கின்றது. அதற்கேற்ற சக்தியை உணவுகள் மூலம் பெறுகின்றோம்.
1: ஆனால் காலாளி இல்லாமல் நடந்து போறது கொஞ்சம் இன்னைக்கு உள்ளது சுகாதாரமற்றது தானே. நல்லது,
0: மீண்டும் கூறுங்கள், காலணி அணிந்து செல்வதுதான் நல்லது என்று கூறுகிறீர்களா? நல்லது. அதில் போல எதற்காக நீங்கள் காலணி அணிகிறீர்கள்?
1: அசுத்தமா இருக்கு ஐயா, வெளியில போற செலவுமா எச்சி துப்புறது சரியான முறையில இல்ல.
0: நடுவீதியில இருந்து போகிறார்களா? அது எங்கள் நாட்டில் தான், இங்கே அப்படி இங்கெல்லாம் அப்படி இல்லை, எங்கள் நாடுகளும் அது குறைவு குறைவு. அதை சரி சில நேரத்தில் வீட்டில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
1: வீட்டில் போட மாட்டோம்.
0: காலணி போடுவாங்க உங்களுக்கு வீட்டில் இருக்கின்ற, ஏன்னா வீதியிலே எவ்வளவு நேரம் இருக்கின்றீர்கள், வீட்டிலே எவ்வளவு நேரம் இருக்கின்றீர்கள்?
1: வீட்டில் தான் அதிக நேரம்,
0: அதிக நேரம் இருக்கின்றோம். அதனால் எங்களுக்கு அதிக நேரம் பூமியோடு தொடர்பு இருக்கின்றது. வீதியில நாங்கள் போகும்பொழுது நீங்கள் கூறிய கல் இருக்கும், முள் இருக்கும், தார் சுடும், பாதரட்சி அணியத்தான் வேண்டும். குறிப்பாக நீங்கள் சொன்னபடி எங்கள் அந்த எச்சங்கள் பலருடையது, அதில் இருந்து கிருமிகள் எல்லாம் வரலாம் என்பதற்காகத்தான். ஏனென்றால் பாதம் மூலமாகவும் எங்களுக்கு நோய்கள், நோய் கிருமிகள் தொற்றுவது உண்டு. அதனால் வீட்டிலே நாங்கள் வீட்டிலே உலாவும் பொழுது நீங்கள் பாதரட்சி, உங்கள் முத்தம், உங்கள் பின்பக்கம் எல்லாம் நீங்கள் வெறும் திரையிலே வெறும் காலுடன் சுதந்திரமாக பயமின்றி போவீர்கள், கூச்சமின்றி போவீர்கள் இல்லையா? அதற்கேற்ற மாதிரி எங்களுடைய வீடு சுற்றாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கும். வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது உங்களுக்கு பாதரட்சை, பாத அணி வேண்டும். ஏனென்றால் தூய்மை, ஏனைய கல் முள் போன்றவற்றிலிருந்து பாதத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவை. ஆனால் வீட்டிலே நாங்கள் அனுப்பதில்லை தானே. ஆனால் இங்கே நாங்கள் வீட்டிலும் அணியத்தான் வேணும், வெளியையும் அணியத்தான் வேண்டும். சரி, வீட்டிலே அணியாமல் நான் இப்பொழுதெல்லாம் அணியவில்லை, கலட்டி வைத்து விட்டு தான் கலையகத்துக்குள்ளே அமன் நான் அமர்ந்திருக்க நிலப்பகுதி எப்படி இருக்கு? இங்கே என்னுடைய இந்த கலையகம் வந்து பலகையால் ஆக்கப்பட்டது, அதுக்கேற்ற பலகை, சாதாரணமான பலகைகள், இதற்கென செய்யப்பட்ட சத்தங்கள் வெளியே வராமல் எதிரொலிகள் ஏற்படாமல் இருக்கக்கூடிய அமைக்கக்கூடிய நில சீரமைப்பு பொருட்கள் உண்டு இங்கே. சரி, வெளியே செல்வோம் என்றால் என்ன செய்வோம்? பாதரட்சியை போட்டுக் கொண்டு பாதணி அணிந்து கொண்டுதான் வெளியே செல்கின்றோம். அப்படி வெளியே சென்றாலும் மண்ணுக்குள்ளே போக மாட்டோம். வீட்டு கதவை திறந்தால் முன்னுக்கு நிலப்பகுதியெல்லாம் கல் பதிஞ்சிருக்கு, அதில் இருந்து போனாக்க வாகனத்துக்குள்ளே புகுந்துடுவோம். வாகனத்தால் இறங்கினால் வீதி, வீதியிலே தார், அங்காடிகளுக்கு சென்று நிறுத்தி விட்டு போவோம் என்றால் அங்கே நிறுத்துகிற இடமெல்லாம் சிமெண்ட்டு அல்லது தார் போட்ட தரிப்பு நிலையங்கள் இருக்கும். அதனால் எங்களுக்கு மண் கிடைப்பது மிகவும் வருது. எப்பொழுது கிடைக்கும் என்றால் இந்த கோடை காலம் வரும்பொழுது ஓரிரு மாதங்கள் வெளியே சென்று இந்த பீச், அதாவது வந்து கடற்கரை ஆற்றங்கரையில் உலாவுகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அங்கு சென்றாலும் பாதரட்சியோடு தான் சென்று தண்ணீருக்குள்ளே இறங்கும் பொழுதுதான் பாதரட்சியை கலப்போம், பாதணியை கலட்டுவோம். புரிகிறதா? அது அந்த தண்ணீருக்குள்ளே அடியிலே இருக்க நிலம் தான் எங்கள் காலிலே படுகின்றது. இப்போ அது இருந்துட்டு எங்களுக்கு பூமி அதிர்வு கிடைப்பதன் குறைவு, ஆகாயத்திலிருந்து வருகின்ற சூரியனுடைய ஒளி வந்து தாக்கி எங்களுக்கு அந்த வைட்டமின் டி என்பதை தருவதற்கும் அதற்கு பவர் காணாது, சக்தி காணாது. என்ற குளிர் அணுக்கள் அதை குறைத்து கொள்ளும், அது சூட்டை குறைத்து கொள்ளும். ஆனால் வெயிலுடைய ஒளி கிடையாது. அதனால்தான் அந்த குறிப்பிட்ட மாதங்களில் எங்கள் நாட்டிலே பச்சையங்கள் தோன்றி மரங்கள் இலைத்தலைகள் எல்லாம் பச்சையாக இருக்கின்றது. பச்சையாக இருப்பதற்கு சூரியனுடைய ஒளி வேண்டும். பாருங்கள், நீங்கள் ஒரு மாங்கன்று இல்லை ஒரு பூங்கன்று ஒளியை முற்றத்தில் நாட்டி விட்டு அதை மூடி வைத்து பாருங்கள், சூரிய ஒளி படாது விட்டால் அந்த இலைகள் எல்லாம் பழுத்து விடும். ஆமாம், பச்சை. அதே போன்று எங்களுக்கு சூரிய ஒளி முக்கியம், நிலம் முக்கியம், தரை முக்கியம், நடை முக்கியம், இப்படியான கருத்துக்களை நாங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு என்ன பாடல் தோன்றுகின்றது இப்பொழுது?
1: படம் சம்பூர்ண ராமாயணம்.
0: அதுல என்ன பாடல்?
1: பாதுகையே பாதுகையே பாடலையா?
0: பாதுகையே பாதுகையே என்ற பாடல் பரதன் சம்பந்தப்பட்ட காட்சி இல்லையா? பாதுகையே பாதுகையே ராமபிரானிடம் சென்றது. சம்பூர்ண நாங்கள் பாதரட்சியை பற்றி பேசிக்கொண்டு இருந்த பொழுது உங்களுக்கு அப்படி வந்திருக்கிறது. ஆனால் உண்மையிலே நீங்கள் எந்த பாடலையும் நினைத்து வரவில்லை. என்ன
1: நினைத்து வரவில்லை?
0: நேற்றைய தினம் உங்களுக்கு மூன்று பாடல் கிடைத்தது, உங்கள் இருவருக்கும் கவனித்தீர்களா? அதுல அந்த பாடலை தந்தது ஏனென்றால் அன்று வந்த பாடலுக்கும் இன்று வந்த பாடலுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஐயா. ஐயோ, இந்த பாடல்களை பற்றியும் இந்த திரைப்படத்தை பற்றியும் அவ்வளவு விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நத்தை அங்கே ஒன்றும் இல்லை. அந்த படம் வெளிவந்து விட்டதா? தாய் கிளவி வாரா
1: வெளிவந்து நாங்களும் பார்த்துட்டு வந்துட்டோம் ஐயா.
0: பார்த்துட்டீங்களா? எப்படி இருந்தது? ஒண்ணுமே இல்லை.
1: பரவாயில்லை.
0: என்ன பரவாயில்லை? அமையும் அந்த ஒப்பனைகள் பரவ காரியம். ஒப்பனைகள் நன்றாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் முகத்தை மாற்றி ஒப்பனைகளை கடுமையாக செய்து அதற்குரிய பாத்திர படைப்புகள் அங்கே பெறுமதியாக இல்லை. எதுவும் மக்களுக்கு என்ன கூறுகிறார்கள்? அப்படியா? நான் இன்னும் பார்க்கவில்லை, எங்களுக்கு கிடைக்கவில்லை பார்க்கும் வாய்ப்பு. அதே போல இன்னொரு படம் ஐயா என்ன, அன்று மகள் சாந்தினி சாந்தி கேட்டிருந்த அந்த பாடல் அங்கம்மாள், அங்கம்மாள் என்ற திரைப்படம் பார்த்தீர்களா? அதுலேயும் அந்த உடைய காட்சி அமைப்புகள் ஒப்பனைகள் கிராமிய வடிவத்திலே போடுகின்றார்களா? நான் அதுக்குரிய பெருமதி இருக்கவில்லை. நான் இன்னும் படம் பார்க்கவில்லை. சரி, நல்லது. அதனால தான் அந்த அவளுடைய விருப்ப பாடல் அவ குழந்தைகளை எண்ணிக்கொண்டு அந்த பாடலை கேட்டிருப்பார். பேத்திகளை எண்ணிக்கொண்டு அந்த பாடலையும் கொடுத்து இந்த பாடலை இறுதியாக கொடுத்து நேரம் கிடைத்தது. பாதுகையே பாதுகையே என்ற பாடலை நீங்கள் கேட்கக்கூடிய இருந்தது என்றால் நாங்கள் இப்பொழுது பேசிய விடயத்திலே பல பதங்கள் வந்தன. அதிலே உங்களை தொட்டிருக்கிறது பாதுகை, அதாவது பாத அணி பாதரட்சை என்று பேசினோம். நீங்கள் பாதுகை என்று தந்த நல்லதொரு பதத்தை தந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே அந்த பாடலை நாங்கள் கேட்கலாம் என்று எண்ணுகிறேன். கிருஷ்ணா, நலமாக இருக்கின்றீர்கள்? பணி எப்படி செல்கின்றது? நல்லா போய் கொண்டிருக்கிறதா? என்ன இந்த இந்த முறை என்ன வண்ணம், என்ன நிறத்தை மூல நிறமாக பிரதானமான நிறமாக அமைக்கிறீர்கள்?
1: சில்வர் கிரே.
0: சில்வர் கிரே. ஓ, வெள்ளி நரை நிறம். தமிழிலே
1: சொன்னா
0: மூன்றாவது என்ன நிறம்?
1: இரண்டாவது போனா, அதாவது ப்ளூ.
0: ஓ, நீல
1: நிறம்.
0: நீல நிறம். வாழ்த்துக்கள், சிறப்பு. உங்கள் பணி அமைய வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களோடு உங்கள் பாரியாரும் வந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள ஆயத்தமா இருக்கின்றாரா? வணக்கம் மகளே.
2: வணக்கம் பா.
0: வணக்கம் மகளே அனுஷியா, நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கம் பண்ணீங்க. நலமா பா, அம்மா எப்படி இருக்காங்க?
0: அம்மா நலமாகத்தான் இருக்கின்றார். இப்பொழுது ஓய்விலே அமைதியாக இருக்கின்றார். சுறுசுறுப்பு காணாதவருக்கு அப்பாவிடம் இருக்கிற சுறுசுறுப்பு மகளிடம் காணவில்லை. அது என்னால் தான் அவருக்கு அந்த எப்படி சொல்லுவது, தயக்கங்கள் ஏற்படுது, முடியாமல் இருக்கு. அந்நேரத்துக்கு அவ உணவுகள் அதுகளை என்னால் அவன் வந்து நான் கட்டுப்பாடான உணவு என்றபடியால் உணவு வகையிலும் அவவும் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கின்றார். நீ தூக்கத்துக்கு நான் இரவு நேரம் தூங்க வேண்டும். அந்த நேரத்தில் என்னுடைய சில குறைபாடுகள் அதுகளை கவனிப்பதற்காக அவர் தூக்கத்தை விழித்திருக்கின்றார். இப்படி அவவுக்கும் தொல்லைகள் தான். ஏனென்றால் அவர் தான் என்னோட உடன் இருப்பது. மற்றவர்களும் தூரம் தூரமாக இருக்கின்றார்கள். மற்றவர்கள் என்னுடைய தொல்லையை குறைவாக அனுபவிக்கின்றார்கள். இந்த மகள் தான் அதிகமாக அனுபவிக்கின்றார் என்னுடன் இருக்கின்றார். மகள்வாக இருக்கின்றார், மகள்வாக இருக்கின்றார். நேற்றைய தினம் தாய் கிளவி வந்தாவா? எப்படி இருந்தது பாடல்? எப்படி இருந்தது பாடல்? பேர்த்தியல் கேட்டார்கள், கேட்டிருப்பார்கள் என்ன? எனக்கு தெரியும் நீங்கள் அவர்களுக்காக பாடல் கேட்பீர்கள். அதே நேரத்தில் எங்கள் பக்கத்திலே பதி இருக்கின்றார். பதி உங்களை மெதுவாக, எனக்கு புரியும், எனக்கு புரியும். சரியா? அதனால தான் நிறைய இறுதியிலே கோடை மறைந்தால் இன்பம் பெறும் என்ற பாடலும் தந்தேன். சரி, இன்று நீங்கள் என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணிக்கொண்டு வந்தீர்கள்?
2: ஒண்ணுமே
0: என்ன உணவு உங்களுக்கு இன்று? தோசை, சட்னி, இட்லியா? இவர் என்ன, நீங்கள் இல்லாத போது இவர் கடைகளிலே சென்று சாப்பிட உண்டு இருக்கின்றார் கூட வழக்கம் என்ன?
2: ரொம்ப
0: கடையில சாப்பிடமாட்டாங்கப்பா. வாழ்த்துக்கள். அங்க இன்று உங்களுக்கு குளிர் நிலை எப்படி இருக்கின்றது? அங்க குளிர் என்பதை காணவில்லை, சென்று விட்டது, இப்பொழுது வெப்பம் இல்லையா?
2: ஆமாப்பா.
0: என்ன கோலம் போட்டீர்கள்? ஸ்டார் என்ற நட்சத்திரம். என்ன வண்ணங்கள் அதில் போட்டீர்கள்? நிறம்
2: ரோஸ் கலர் போட்டோம்ப்பா. ரோஸ் இந்த மண்ணு கலர் இருக்கும்லப்பா, ஒண்ணு
0: இன்னும் ப்ரௌனோ மண் கலர், மண் கலர், மண் நிறம். பச்சை
2: அது போட்டோம்ப்பா.
0: மஞ்சள்
2: அதெல்லாம்
0: போடுங்க. சரி, இந்த கோலத்தை போடுங்க. சரி, இந்த கோலம் என்பதை பற்றி உங்களுக்கு ஏதாவது பாடல்கள் தெரியுமா?
2: கோலம் பத்தியா?
0: கோலங்கள், கோலம்,
2: என்ன கோலம்,
0: என்ன கோலமா இருக்கும்
2: தெரியலையப்பா எனக்கு.
0: சரி, அது காரியம் இல்லை, அது காரியம் இல்லை. சரி, அது காரியம் இல்லை. அதில் உள்ள நிறம் இருந்தது அல்லவா நீங்கள் கூறுங்க. மண் நிறம், ரோஸ் நிறம். இப்போ ரோஸ் என்றது என்றால் என்ன, என்ன கலர் ரோஸ் என்றதே எப்படி கூறுவது? ரோஸ் சிவப்பா, இளஞ்சிவப்பா?
2: ரோஸ்
0: என்ன, ரோசாப்பூ,
2: ரோஜாப்பூ தான்.
0: சரி, அப்படி ஒரு பாடல் கேட்கலாமே, முடியும். அல்லது உங்களுக்கு விருப்பமான பாடலை கேளுங்கள். வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த, அப்படியா? வசந்த கால அந்த பாடல், அந்த பாடல் முதல் வரி பாடங்கள் பார்ப்போம்.
2: வசந்த கால கோலங்கள்,
0: வசந்த கால கோலங்கள் வானில் வந்த. சரி, அந்த பாடலே வரும் வரிகள் கேட்டு மூலம் கண்டுபிடித்து விட்டீர்கள். கடைசி நேரத்திலாவது உதவி இருந்தாலும் அது அந்த எண்ணம் வந்துவிட்டது. கோலம் என்ற பதம் பெறக்கூடியதாக ஒரு பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் பாடலை நான் தருகின்றேன். நன்றி மகளே, இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் நாளை பொக்கிஷத்தில் சந்திப்போம். நன்றி அம்மா. நன்றி கிருஷ்ணா. வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: நன்றி மகளே, நன்றி, நன்றி. இப்பொழுது எங்கள் அன்பு உறவு நின்ற காலத்துக்கு பின்பு இன்று காற்றிலைக்கு வர எத்தனைக்கின்றார். அவருடைய இணைப்பு நின்று விட்டது, மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகின்றேன். மும்பையில் தமிழ் வானொலியின் காற்றலையில் வந்து இணைந்து சிறப்பித்தார்கள். தம்பதிகளாக, இணையர்களாக இணைந்து எங்களை மகள வைத்து பேசி மகிழ்ந்தபோது பல விடயங்களை நாங்கள் சுற்றி சுற்றி பேசி வந்து கிருஷ்ணா அவர்களுக்கு பாதகையும் அனுஷி அவருக்கு வசந்த கால கோலங்களும் கிடைச்சிருக்கின்றது. இப்பொழுது அழைப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபோசாதி. தாங்கள் மீராமா அனைவரும் நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் ஜெகபர் சாதிக் அவர்களே. உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் காற்றலைக்கு. நீண்ட நாட்கள் நீங்களும் நானும் வராமல் இருந்து நான் நேற்று ஓடி வந்து விட்டேன் என்று நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நேற்று தினம் நீங்கள் முயற்சி பண்ணி இருக்கின்றீர்கள், கிடைக்கவில்லை என்றும் எழுதியிருந்தீர்கள் பார்த்தேன். ஆனால் உங்களுடைய விவரங்களை நான் இங்கே கொடுத்தேன் உறவுகளுக்கு. உங்களுடைய இப்பொழுது அந்த நோன்பு காலத்திலே தினமும் நான் பாடல்களை தரும்போதே உங்கள் மனநிலையை பற்றியும் கூறியிருப்பேன், உங்களுக்கு ஆறுதலும் கூறியிருப்பேன். இப்பொழுது ஒரு பாடல் ஒலிபரப்பியிருந்தேன், அதுவும் உங்களை முதல் முதல் ஆரம்பித்தவுடன் ஒரு பாடல் இருந்தேன், அதுவும் உங்களை மையமாக வைத்துத்தான் மன ஆறுதலுக்காக கூறினேன். இப்பொழுது உங்களுடைய மன அமைதி எப்படி இருக்கின்றது?
3: கொஞ்சம் அமைதியா இருக்கேன். இப்ப
0: இது அது எனக்கு அமைதியாக இருக்கின்றது கூறுகிறீர்கள். நீங்கள் எழுதுகின்ற பாடல்கள் இங்கே தளத்திலே நீங்கள் கேட்கும் பாடல்கள் தருகின்றீர்கள், அதிலே உங்கள் மனநிலையை நான் உணர்கின்றேன். அதனால்தான் இடையிடையே சில மன ஆறுதல் பாடல்களும் தந்து கொண்டிருந்தேன்.
3: நிச்சயமாக
0: மாநிலத்தில் விதியை வெல்ல அல்லது மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர்கள் எந்த உயிர்களும் இந்த உலகத்தில் இல்லை. ஆதலால் எதுவரனும் வரட்டும், நாங்கள் எடுத்த கோலத்தை எடுத்த பாத்திரத்தை சரியாக நடித்து முடிக்க வேண்டும். மானிட பாத்திரத்தை, அந்த மானிட பாத்திரத்துக்கு எல்லா விதமான ரசங்களும் ரசனைகளும் வரும், அவற்றை எல்லாம் தாங்கித்தான் செல்ல வேண்டும்.
3: நிச்சயமா மண்ணில் பிறந்துட்டோம், இருக்கிற வரையும் அவங்க எதையும் தாங்கும் இதயத்தோடு தான் இருக்க வேண்டிய.
0: இடையிடையே நாங்கள் பேசி கொண்டிருந்தோம் உங்களோடு, நானும் என்னோட நீங்களும் எழுத்து மூலமும் உரை மூலமும் என்னால் குரல் மூலம் பேச முடியாத வேளையிலும் கூட எனக்கு ஆறுதல் கூறி எனக்கு இவ்வளவு ஆதரவாக இருந்தீர்கள். உங்களுக்கும் உங்களையும் நாங்கள் நினைத்து கொண்டு தான் இருக்கின்றோம். எல்லாம் காலம் போக போக எல்லாம் சரியாக வரும் இல்லையா? நல்லது. இன்று நீங்கள் இந்த காலம் என்பதை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வரும் என உங்களுடைய இந்த நிலைமை ஏற்பட்டு. நேற்றைய தினம் ஒரு இஸ்லாமிய உறவு என்னை தேடி வந்த உறவு, அவர்கள் நோன்பு முடிந்தவர்கள் என்னிடம் சில விடயங்கள் பேச வந்த ஒரு அன்பு உறவு, அவரோடு பேசும்பொழுது கேட்டிருந்தேன், இந்த நோன்பு காலங்களிலே இந்த ஆன்மாக்களை இறைவன் சேர்த்து கொள்வது புண்ணியகம் என்று கூறுகின்றார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அதனால் உங்களுடைய உறவு இருக்கு மட்டும் இருந்து உங்கள் எல்லோருடைய மனதிலே பதிந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்து உங்கள் அன்பை பெற்று உங்களுக்கு அன்புள்ளவர்களாக வாழ்ந்து விரைந்து செல்லாமல் அவர்கள் முன் செய்த வினைகள், அந்த தீவினைகள், அந்த கர்மயோ, அந்த பலன்கள் எல்லாவற்றையும் கழிக்க வேண்டும் என்று இவ்வுலகில் இருந்து சரியான புண்ணிய காலங்களில் உங்கள் மதப்படி உங்கள் மார்க்கத்தின்படி அந்த காலகட்டத்தில் அவர் அங்கு இறைவனோடு ஐக்கியமானது பெருமைக்குரிய விடயம். அதை நாங்கள் பார்த்து பழக வேண்டிய விடயம், அதை பொறுத்து கொள்ள வேண்டிய விடயம். ஜெகவர் சாதிக் அவர்களே, எனக்கு தெரிந்த வகையில் அந்த நேரத்திலே எவ்வளவு உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் உங்களை உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி உறுதிப்படுத்தினது, உங்கள் உறவுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு தாங்கி இருந்தார்கள், இவற்றையெல்லாம் ஒரு உங்களுக்கு ஒரு பாடம். இந்த இதுவரையிலும் அவரை ஓம்பி அவருக்கு பணிவிடை செய்து அவரை இவ்வுலக விட்டு இறைவனோடு செல்லும் வரை நீங்கள் பொறுமை காத்து அந்த துயரங்களை எல்லாம் தாங்கி கொண்டதுக்கு நன்றி கூற வேண்டும். அது உங்களுக்கு ஒரு புண்ணியம், இதுவும் உங்களுக்கு ஒரு புண்ணியமாக உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு இது இப்பொழுது நீங்கள் விதைக்கின்றீர்கள். நாங்கள் எங்களுடைய தாய் தந்தையரை பேணி மூதியாதையரை பேணி நோயாளிகளை அனுசரித்து வருவது ஒரு பெரும் புண்ணியமானது, மனித நேயம், ஜீவகாருண்யம். அந்த வருகின்ற அந்த நன்மைகள் இறைவன் கணக்கிலே சேர்க்கப்பட்டு எங்களுக்கு திருப்பி தருவதற்கு எங்கள் சந்ததிக்கு அது பயன்படும். ஒரு கன்றை நாங்கள் ஒரு நாட்டி விட்டு அதுக்கு நல்ல பசலைகள் போட்டு நல்ல நீர் ஊற்றி வளர்த்து எடுத்து வருவது போன்ற நாங்கள் செய்கிற கர்மங்கள் எங்களுக்கு எங்கள் சந்ததிக்கு பயன்படுகின்றது. அந்த வகையில் நீங்கள் சிறப்பான செயலை செய்திருக்கின்றீர்கள். அதை அறிந்தவுடன் நானும் மகளும் பேசிக்கொண்டோம். நல்ல கால நல்ல நாளிலே அவ அதுவரையும் காத்திருந்து தன்னுடைய கர்ம வினைகள் எல்லாவற்றை முடித்து இந்த பூமியிலேயே முடித்து கொண்டு அவர் இறைபதம் அடைந்திருக்கின்றார். நான் வானொலியிலும் வந்து அவருடைய செய்தியை தந்து நாங்கள் மௌனம் அனுஷ்டித்து இரங்கல்கள் எல்லாம் செய்திருந்தோம் உங்களுக்காக, உங்களுடைய மன ஆறுதலுக்காக. வலிமையான நிலைமைக்கு வந்து விட்டீர்கள் என்று எண்ணுகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வரும், கவலைப்பட வேண்டும். ஏனென்றால் இன்னும் உங்களுக்கு கடமைகள் பல உண்டு. இப்பொழுதே துஞ்சி கொண்டு போனால் மற்றவற்றை கவனிக்க முடியாது. எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்படையுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள். அவர் இல்லை என்று சொல்வதில்லை. நான் அடிக்கடி இந்த பாடலை கேட்பதுதான் நல்லது. சரி, இன்று நாங்கள் இப்பொழுது பேசிய விடயத்தை வைத்து நீங்கள் என்ன கூற இருக்கின்றீர்கள்? உங்களுடைய அனுபவத்தை கூறுங்களேன்.
3: வயதானவர்களாக இருந்தாலும் நம்ம கடைசி வரைய நம்ம கிட்ட இருந்து அவங்கள கவனிக்கிற பார்த்தீங்களா, அந்த ஒரு நம்முடைய சன்னதிகளுக்கு ஒரு காலத்தில் நிச்சயம் ஒரு உதவியா இருக்கும் ஐயா.
0: நிச்சயமா அடுத்த ஒரு வழியில அடிப்பார். எங்களை பொறுத்தவரையிலே அந்த பாக்கியம் எங்களுக்கு இல்லை ஜெகபர் சாதிக் அவர்களே, அதனால தான் நான் இவ்வளவு ஊன்றி பேசுகிறேன். உங்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியம் என்னை பொறுத்தவரை எங்களுக்கு இல்லையே. ஏன்னா வெளிநாடுகள் தஞ்சம் புகுந்து வந்தோம், அகதிகளாக வந்தோம், எங்கள் எல்லோரையும் இழந்து விட்டு வந்தோம். வந்த பின்பு எத்தனையோ இழந்திருக்கின்றோம் நாங்கள் எல்லாம். என்னுடைய தாய் நான் கிட்ட இல்லை, என்னுடைய தந்தை நான் அங்கு சென்று அவரோடு இருந்து புறப்பட்டு கனடாவில் வந்து இறங்கும் போது அங்கே அவர் காலமாகிவிட்டார். என்னால் போக முடியாது. அடுத்தது தமிழ் என்னுடைய சிறியதாய் அம்மாவுடன் பிறந்தவன். என் மனைவிக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும். மனைவி அங்கு சென்று அவரை நோய் பார்க்க சென்றிருக்கார் இலங்கைக்கு. அவர் சென்ற சில நாட்களில் கொரோனா வந்து தடை போட்டு விட்டார்கள். பின்னால் வருகின்றேன், நீ முன்னே போ, நான் பின்பு வருகின்றேன், என்னுடைய கடமை முடித்து கொண்டு சொல்லிவிட்டு இருந்த நான் செல்ல முடியாமல் போய்விட்டது. அவரை தவறவிட்ட போது என்னால் போக முடியவில்லை. அடுத்து என் தமையை நான் தாய்க்கு தாயாக வந்த அண்ணி, என்னுடைய அண்ணாவனுடைய மனைவி, அவ சென்ற போது என்னால் போக முடியும். இப்பொழுது என் உடன்பிறப்பு சென்ற போது கூட நான் போக முடியவில்லை. இறுதி நேரத்தில் அதை ஒழிக்க, ஆனா உங்களுக்கு கூட இருந்து அனுபவித்து செய்ய வேண்டிய கடமைகளை சீர்வ சிரமட செய்யும் பொழுது இளைய சந்ததிகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கும் ஒரு மன ஆறுதல், நான் எல்லாம் கவனித்துத்தானே விட்டு எல்லாம் செய்திருக்கின்ற மன திருப்தி உங்களுக்கு இருக்கின்றது.
3: நிச்சயமாய்
0: உங்களுடைய எழுத்துக்களே, நீங்கள் என்னோட பேசும்போது சில வார்த்தைகளை நான் கண்டுகொண்டேன். அந்த மனம் உங்களுக்கு நிறைவு வரும். ஏனென்றால் இறுதியாக எனக்கு வந்த இப்படி நடைபெற்று விட்டது. இன்னும் ஒரு கடமை இருக்கின்றது, என்னோட பேசினீர்கள் 40 நாள் கடமை இன்னும் இருக்கின்றது என்று கூறும் பொழுது உங்களோட மன துணிவை, உங்களுடைய மனத்து அந்த ஒரு ஒரு ஒரு இறுக்கமான முடிவு உங்களிடம் இருந்ததை நான் கண்டேன். ஒரு மன திருப்தி இருந்ததை கண்டேன். செய்வன எல்லாவற்றையும் திறம்பட செய்து விட்டேன். இறைவன் அதற்கு அனுகூலமாக என்னை வைத்திருந்தார். உறவு கொண்ட ஒற்றுமையோடு அந்தந்த கடமையை அந்தந்த வழியில் செய்து முடித்து விட்டேன் என்ற ஒரு வசனம் தந்தீர்கள். அது உண்மையிலே எனக்கு நிறைவாகப்பட்டது. அந்த இடத்துல பட்டதுதான் உங்களுக்கு கிடைத்த அந்த பெரும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இதையெல்லாம் நாங்கள் செய்த புண்ணியங்கள், நாங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் செய்த கர்ம வினைகள். தந்தையை இழந்து கவலைப்பட வேண்டும், தமையனை இழந்து கவலைப்பட வேண்டும் இல்லையா? பார்க்க அம்மாவை பார்க்க முடியவில்லை, அவன் உடலை தீண்ட முடியவில்லை என்ற வேதனை இருக்கின்றது. இப்படி ஆனால் நீங்கள் உள்ளூரே இருந்து உங்களோடு வைத்திருந்து அனைத்து அச்சகலகத்தையும் அனுபவித்திருக்கின்றீர்கள். அதுக்கு இவ்வளோ பெரிய பொறுமையான இதயம் வேண்டும். அந்த பொறுமைக்காக மொன்றியல் தமிழ் வானொலி ஊடாக, மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளோடு உங்களுக்கு நன்றியும் ஒரு மன ஆறுதலும் பாராட்டும்
3: தருகின்றேன்.
0: தொடர்ந்து உங்கள் கடமைகளை செய்யுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள். அவர் இல்லை என்று சொல்வதில்
3: உங்களுக்கு
0: நடைபெறுவது சிறப்பாக
3: நிச்சயம்.
0: அதை இப்பொழுது நீங்கள் விதைக்கின்றீர்கள். இந்த விதையின் பெருபெறும் உங்களுக்கு பின்புதான் தெரியும். நன்றி, நன்றி. சரி, என்ன பாடலை கேட்போம் ஜெகபர் சாதிக் அவர்களே என்று?
3: எனக்கு வந்து இந்த ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிற படத்துல இருந்து இங்கு நல்லா இருக்கணும் எல்லோரும் அப்படிங்கிற படம்.
0: அந்த எண்ணம் அப்போது போனமே ஐயா.
3: நிச்சயமாய்யா, நிச்சயமாய்.
0: இப்பொழுது அடுத்தவன் நல்லா இருந்தால் எங்களுக்கு பொறுக்குது இல்லையா இந்த காலத்திலே?
3: அதே மாதிரி அதே
0: நல்லா இருக்க வேண்டும்.
3: நல்லா இருக்கிறது மற்றவர்களுக்கு பிடிக்காதவர்கள்லாம் இருக்காங்க.
0: ஆமா ஆமா, நல்லா இங்கு நல்லா இருக்க வேண்டும் எல்லோரும் என்ற பாடல். இது ஒரு தாய் மக்கள் திரைப்படத்திலா?
3: ஆமாயா,
0: நல்லா. அந்த பாடல் உங்களுக்கு அவள் வருது. எங்களோட பாடல் எங்களை பொறுத்த மட்டும் இல்ல, அடுத்தவர் நல்லா இருந்தா பிடிக்கவில்லைன்னு நாங்கள் அப்படி பார்க்கவில்லை. பெரிய பெரிய உயர்ந்த வர்க்கங்கள் இல்லவா அதை நினைக்கின்றன. அப்படி ஒரு நாடு நல்ல முன்னேற்றத்தில் வருகிறது, அந்த நாடு தன்னுடைய தன்னிச்சையாக வருவது மற்றவனை பொறுத்து கொள்ளுது இல்லையா?
3: ஆமா, அது உண்மைதான்.
0: அவங்களை யார் அந்த பதவிக்கு அனுப்பிவிட்டது? மக்கள் தானே. அந்த மக்களுக்கு ஏன் இந்த துன்பத்தை செய்கின்றார்கள்? அதை எண்ணும் பொழுது வேதனையார். காலையில் எழுந்தவுடன் செய்தி போவது, இப்போ சென்று விட்டால் இதயம் சுக்குநூறாக வடிக்கின்றது நடக்கின்ற சம்பவங்களை பார். அதனால தானே ஒவ்வொரு நிகழ்வும் முடியும் வருகிறது. நாங்கள் என்ன கேட்கின்றோம் இறைவனிடம்? அமைதியான ஒரு நிலையத்தாரை கேட்கணும். ஒரு எண்ணுங்கவில்லை விரைவில் சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று மீண்டும் நாங்கள் எண்ணுவோம். உங்களுடைய பாடல் இங்கு எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற அற்புதமான வரியை கொண்ட பாடலை தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அனுபவங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்ட பொழுது நாங்கள் பல பெற்றுக்கொண்டோம் உங்கள் மூலமாக. மனம் ஆறுதல் அடையுங்கள், செய்வனவற்றை தொடர்ந்து செய்யுங்கள்.
3: இறைவன்
0: யார் துணை இல்லாது விட்டாலும் அவன் துணை உண்டு.
3: நிச்சயமா இறைவன் துணை உண்டு.
0: நன்றி ஜெகபிரசாதிக்கு அவர், உங்கள் குரல் கேட்டு மகிழ்ந்தோம் என்று நாங்கள் எல்லோரும்
3: ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, நன்றி,
0: நன்றி ஜெகபிரசாதிக்கு அவர்களே. நன்றி நன்றி நன்றி
3: நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? ராஜ்குமார், தர்மபுரி.
0: தர்மபுரியிலிருந்து ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்கின்றீர்கள். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா வெயிலோட இருக்கிறேங்க.
0: பங்குனி மாதம் இல்லவா?
1: ஆமாங்க, இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க வெயில போயிட்டு வந்து.
0: கண்டவுடன் ஆனந்தமா இருக்கும், ஆனா வெளியே சென்றவுடன் ஆதங்கம் வராது, மனம் கவலைதான் ஏற்படும். பொப்பம் பொப்பம்.
1: ஆமாங்க, இப்ப அரசாங்கமே எச்சரிக்கை விட்டுருக்குது, 11-4 வெளில வராது.
0: ஓ, அவ்வளவு தூரம் பொப்பம் அதிகரிச்சு. என்ன பங்குனி மாதம் அதிகம் தான். இது வந்து கத்திரி வெள்ளி என்று வரும். என்ன பெரிய பெரிய வெயில் பெறுகிற காலம் உண்டு, அக்கினி நாள் வரும்.

0: இப்போ சைவருக்கு வந்து மேலே ஒரு இரண்டு மூன்று இரண்டு பகைவரை வெறும் உயர்ந்து மீண்டும் பணிந்து விடும். சூரியன் வெளிச்சம் தெரிகின்றது, ஆனால் காற்றோட்டத்தில் வெப்பத்தை எங்களால் உணர முடியாமல் இருக்கிறது. ஆனால் வெளியே நடமாடுகின்றோம்
1: அங்கீகள்.
0: ஆடி மாதம், அதாவது வந்து ஆனி ஆடி ஆனி ஆடி மே ஜூன் நடுப்பகுதி, ஜூலை முழுப்பகுதி, ஆகஸ்ட் முன்பகுதி, அவ்வளவுதான். அதன் பின்பு வெயில், முன்பும் வெயில் இருக்கும். இவ்வளவு பெரிய வெப்பம் உஷ்ணங்கள் இல்லாமல் அந்த அந்த காலகட்டம் தான் கூடுதலான வெப்பம் வரும். அப்ப நீங்கள் வெளியே செல்லும் பொழுது உங்கள் ஆடைகள் எல்லாம் மாற்றி கொண்டிருப்பீர்கள். தேகத்தில் ஒட்டாமல், வியர்வை வந்து வெட்டாமல் எல்லாம் அப்படி அரை கை அப்படி எல்லாம் போடுவீர்கள். ஆசையாக இருக்கின்றது நீங்கள் சொல்லும் பொழுது. அப்படியெல்லாம் போகலாம்,
1: வாங்கயா வாங்கயா வாங்க தமிழ்நாட்டுக்கு.
0: இங்கே மூடி மறைத்து அழகான உடைகளை அழகாக அழகுபட்ட வடிவத்தோடு போட்டாலும் அதுக்கு மேலே ஒரு மேலங்கியே போட்டு விட வேண்டியதான், மறைத்து கொண்டுதான் போக வேண்டும். காலையிலும் நான் கதவை திறந்து வெளியே பார்த்தேன், உடனே மகள் சத்தம் வைத்தார், தலையிலே முக்காடு போட்டுக்கொண்டு போங்கப்பா, தலைக்கு மூடு தொப்பியை போட்டுக்கொண்டு போங்கப்பா என்றால், இந்த குளிர் இங்கே குளிர் தானே ஐயா. நேற்றைய தினம் உங்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்தீர்களா?
1: ஆமா கேட்டு பாடல் கேட்டேன், திருப்பி நான் வந்து நன்றியும் போட்டு விட்டேன். ஆனா நீண்ட நேரம் ஆச்சு நீங்க உங்களோட இது போய் சேர்றது.
0: ஆமா ஆமா சம்பாரிஜி சம்பாரிஜி
1: போயிரும்.
0: இன்றும் நான் 8 மணிக்கே வந்து விட்டேன், உங்களோட 8 மணிக்கு நான் வந்தேன். ஏன்னா இங்க நேரம் மாற்றி விட்டார்கள் அல்லவா?
1: ஓ, ஒரு மணி நேரம்
0: பின்னோக்கி
1: முன்னோக்கி
0: முன்னோக்கி வந்திருக்கோம். இல்லை, பின்னோக்கி சென்றிருக்கின்றோம். ஏனென்றால் அப்படி தான், ஏனென்றால் நான் வளமையாக இப்போ முன்னோக்கி, இப்போ நான் வந்து உங்களுக்கு 9 மணி என்றால் காலை இரவு 9 மணி என்றால் எங்களுக்கு பகல் இன்று இப்பொழுது பகல் 10:30 இருக்கின்றது. இதற்கு முன்பு குளிர்காலத்திலே 11:30 இருக்கும். எங்களை விட 9:30 நீங்கள் முந்தி சென்றீர்கள், இப்பொழுது 10:30. அதில் நான் ஓடி வந்து விட்டேன் மணிக்கூடு. திடீரென்று சில சமயம் கடிகாரங்களும் எங்களுக்கு சதி செய்து விட, திடீரென்று மின் நின்று விட்டால் எல்லாம் மின்னிலே தான் இயங்குகிறது, பேட்டரியில் இல்லை. அது சில சமயத்தில் விட விட்டு விடும். டிஜிட்டல் மயம் அங்கே. அப்போ அப்படி அப்படி என்றால் இப்பொழுது உங்களுக்கு வெளியே சென்று வருவது, இப்பொழுது நீங்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது சுலபமாக இருக்கும், காற்று வீசும் போது நன்றாக இருக்குமே
1: ஐயா? வெளியில் போய் நல்ல குளுமையான காற்று வீசுதுங்க.
0: அந்த காற்று வீசும் போது சில அவசரம் இரவு நேரத்தில் எப்படி இருக்கின்றது?
1: இரவு நேரத்தில் நல்லா இருக்கு, வெளியில நல்லா இருக்கு, வீட்டுக்குள்ள வந்தா தாங்க அதோட அப்படியே இறங்குதுங்க.
0: பூங்காவிலே அல்லது கரையோரம், கடற்கரை ஆத்தங்கரையோரம் என்றால் எப்படி இருக்கும்?
1: நல்ல சிலு சிலு சிலுன்னு இருக்கும்,
0: உல்லாசமாக இருக்கும். அப்படி சிலு சிலு என்று இருக்கின்ற ஒரு உணர்வோடு ஒரு பாடல் ஒன்று தாருங்களேன் கேட்போம். இல்ல உங்களுக்கு அப்படியான ஒரு இடத்துல நீங்கள் இருந்தால் உல்லாசமாக செல்லாபமாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் என்ன பாடல் தோன்றும் உங்களுக்கு?
1: எப்பயுமே கேக்குற பாடல் தான் கேட்கலாம்னு தான் இன்னைக்கு.
0: என்ன பாடல்?
1: ஒரு கணம் ஒரு யுகமாக தோன்ற வேண்டுமான நம்ம இளையராஜா ஐயா பாடல் கேட்கலாம். நாடோடு
0: சென்ற நம்ம தலைவியில பாடலா?
1: ஆமாங்க, அதே அதே அதே பாடல்.
0: ஒரு கணம் ஒரு யுகமாக, நல்ல நல்ல வரிகள், அந்த வரிகள் இல்லையா? ஒரு கணம் ஒரு யுகமாக தோன்றது என்ற பாடல் சிறப்பு. அப்ப இந்த இந்த நேரத்தில் இந்த இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் யாத்திரைகள் ஒன்றும் முன்னேற்கவில்லையா
1: ஐயா? சொல்ல மறந்துட்டீங்க, நாங்க ஒரு 10 நாளைக்கு படி போயிட்டு வந்தேங்க. மங்களூர் போயிருக்கேன். அரபிக்கடல் ஓரத்துல
0: மங்களூர். மங்களூர் மங்களூர்ல இருந்து ஒரு இங்கே கனடாவிலே பணிபுரிந்த ஒரு அன்பு உறவு மங்களூரை சேர்ந்தவர்.

0: அப்ப நான் பெங்களூரைத்தான் இவர் மங்களூர் என்கிறார் என்று அவர் ஒன்றும் இல்லை, பெங்களூர் வேறை மங்களூர் வேறை என்று நன்றாக தமிழ் பேசுவார் அவர். என்னோட சாரத்தியம் பயின்ற ஒருவர், நல்ல நண்பர், நல்ல நண்பர், மங்களூர், அவர் மங்களூர். சரி, மங்களூர் எப்படி இருந்தது ஐயா?
1: ஐயா வெயில் தாங்க. அங்க கிருஷ்ணர் கோயில் இருக்குங்க, உடுப்பி கிருஷ்ணர்னு.
0: ஓ,
1: அழகா இருப்பாரு.
0: ஓ, உடுப்பி கிருஷ்ணர்.
1: நாங்க பொங்கல் அந்த ஜனவரி மாசம் போயிருந்தோங்க ஐயா, தை மாசம். இப்ப எங்க மாமா சரியா பாக்கல, வாடான்னு சொல்லி ஒரு குறுகிய நாள்ல ரயில் எல்லாம் புக் பண்ணிட்டு
0: அந்த பயணம் கிடைச்சது. அந்த
1: தரிசனம்.
0: ஓ, அங்க தமிழ் மக்கள் அதிகம் வாழ்கின்றார்களா? தமிழர்கள்
1: வராங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் எல்லாம் வராங்க.
0: இல்ல, அந்த மங்களூர் நகரை, மங்களூர் மங்களூரை பொறுத்தவரையில் அந்த ஊர் வாசிகள் தமிழர்களா அல்லது வேறு மொழி உள்ளவர்களா?
1: இல்ல இல்ல, அது வந்து கர்நாடகா கேரளா எல்லாம் கலந்து இருக்காங்க.
0: ஓ, அப்படி இருக்கு.
1: ஆமாங்க.
0: அப்ப
1: அடுத்த மாநிலமே வந்து பக்கம் கேரளா.
0: மங்களூர் எந்த மாநிலத்தில் இருக்கின்றது? தமிழ்நாட்டுக்கு தானே?
1: அதான் கர்நாடகா. கர்நாடகா ஐயா,
0: கர்நாடகா
1: கடல் ஓரத்துல இருக்குதுங்க.
0: அரபிக் கடல் ஓரத்துல. அப்ப நல்ல காற்று வீசும் இல்லையா?
1: ஐயா நல்ல காத்துங்க, துறைமுக நகரம்
0: அந்த அரபிக் கடலோரம்.
1: போயிருந்தேன், கடற்கரைக்கு போயிருந்தோம். பொழுதுபோக்கான நிறைய இருக்குங்க,
0: உல்லாசமாக இருக்கு.
1: சின்ன சின்ன ஐலாண்டுக்கு எல்லாம் கப்பல்ல கூட்டு போறாங்க. அப்புறம் அந்த பாராசூட்ல கூட்டு போறாங்க, அந்த போட்ல
0: போ. ஆமா, பாராசூட்ல. ஆமா, கொடுத்து வைத்தவர்கள் ஐயா, நீங்கள் எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள்.
1: நான் போலீங்க,
0: பயமா? உங்களுக்கு பயமோ?
1: போட்டு பசங்க போட்டு நமக்கு என்ன
0: வயசாயிட்டுதா இல்லையே, பசங்க போட்டு ஒண்ணு நாம ஒதுங்குவோம். பயம், பயம், பயம், பயம்.
1: இல்ல இல்ல, பயம் இல்லைங்க, நான் வேஸ்ட் கட்டிட்டு போயிருந்தேன்.
0: ஓ, அதனால பாராசூட்ல போகும்பொழுது வேஸ்ட் என்ன அப்படி இருக்கும்?
1: வேஸ்ட் ஒரு பக்கம் பாருங்க, நான் ஒரு பக்கம் பறந்துட்டு இருக்கேன்.
0: சிறப்பு, சிறப்பாக உரையாடினோம். உங்களுடைய ஒரு கணம் ஒரு யுகமாக என்ற பாடலை ஒலிபரப்பி கேட்டு மகிழ்வோம். இணைந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். நாளைய தினம் பொக்கிஷம், பொக்கிஷத்தில் இணைந்து கொள்ளுங்கள். பொக்கிஷத்தில்
1: என்னெல்லாம்
0: வரும். நன்றி ஐயா. நன்றி ராஜ்குமார் அவர்களை வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சொல்லோடு பாடல்.

0: எளிமையான இந்த வேளையில்தான் அன்புடன் வந்து இணைந்து கொண்ட தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பேசி மகிழ்ந்து பல விடயங்களை பகிர்ந்த வேளையிலே அவருக்கு பாதுகையின் ஞாபகம் வந்தவுடன் சம்பூர்வ ராமாயணத்தில் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். எனக்கு பாதுகையே என்று இந்த பாடல் கிடைத்திருக்கின்றது. நீங்கள் கேட்ட பாடல் இதுதானோ? கேட்டுத்தான் பார்ப்போமே அந்த பாடலை ஒரு தடவை. இங்கே அந்த பாடல் வருது, கேட்போம். இப்பொழுது அடுத்த உறவாக அழைப்பவரை இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம் தேவா, வணக்கம்.
1: ஓம் நமசிவாயா.
0: ஓம் நம சிவாயா என்று உச்சரித்து நாச்சியார் கோவில் தேவா அவர்கள், நீங்கள் இணைந்தவர்களை அன்போடு உங்களை வரவேற்று இணைத்துக் கொண்டேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமோடும், வளமோடும், ஜெயமோடும், மகிழ்ச்சியோடும்,
0: மகிழ்ச்சியோடும் எல்லாவற்றோடும் இருக்கும் நீங்கள், நாங்களும் அப்படி இருக்கின்றோம், திண்டிக்கின்றோம் என்று கூறும் இந்த வேளையிலே நாங்கள் பூச்சியத்துக்கு கீழே ஒரு பாகையிலிருந்து இப்பொழுது சைவரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். வெப்பத்தை காணவில்லை, ஆனால் வெப்பம் போல் வெளியே வெயில் அடித்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு எப்படி இருக்கின்றது?
1: இங்க வந்து வெயிலியா, வெயில்னா ஒரு மாதிரியான வெயிலா இருக்கு, ஜாலியாகவும் இருக்கியா? இல்லதான் எல்லாம் வேலை செய்யணும், எல்லாம் இது பண்றோம். வேலையில கவனம் செலுத்தணும்னா வெயில் தெரியாது,
0: தெரியாது.
1: ஆமா, சும்மா சோம்பேறித்தனமா இது பண்ணிருந்தோம்னா வெயில்.
0: ஓ, அப்படியா? வெயில் என்று எண்ணிக்கொண்டு வெளியே செல்வது சோம்பேறித்தனமாக சென்றால் சுட்டுவிடும், சோழியுடன் சென்றால் சுட்டு விடாது, அப்படித்தானே?
1: ஆமா, ஆமாயா.
0: காரியத்திலே கண்ணா இருந்தால் வெயில் சுடுவது தெரியாது. ஓ, அப்படி ஒன்று இருக்கின்றதா? சரி, காரியம். அப்ப வெளியே நடந்து செல்லும் பொழுது எப்படி இருக்கும்?
1: நடந்து அதே மாதிரிதான்யா, நடந்து செஞ்சா நல்லது தானேயா?
0: வெயில் போகட்டும் தன் பாட்டிலே, நாங்கள் போவோம் எங்கள் பாட்டிலே. தர்றதை தரட்டும், வெயில் பகவான், சூரிய பகவான் எங்களுக்கு கொடுப்பதை கொடுக்கட்டும். சூரிய பகவான்
1: வெயில் அடிக்க
0: இனமாக தருகின்றார் எத்தனையோ விதமான நன்மைகளை.
1: ஆமா,
0: அது நாங்கள் பணம் கொடுத்து பெறுவதில்லை, வருந்தி பெறுவதில்லை, பணம் கொடுத்து பெறுவதில்லை. குருங்க,
1: ஆமா, வெயில் அடிச்சாலும் எந்த காரியம் நிக்க போறது இல்ல, மழை அடிச்சாலும் எந்த இதுவும் நிக்க போறது இல்ல.
0: நடக்கிறது
1: நடந்துகிட்டே இருக்கும்,
0: நடப்பது நடந்து. அதனால்தான் என்னவோ பகவான் சொல்லி இந்த நடந்தது நன்றாகவே நடந்தது, நடக்கின்றது நன்றாகவே நடக்கின்றது, இனி நடக்க போவது நன்றாகவே நடக்கும்.
1: நன்றாகவே
0: அது நீங்கள் கூறியவரு, வெயில், மழை, காற்று, மப்பு, வெப்பம் எல்லாம் மாறி மாறி வந்தாலும் எங்களுக்கு தான் அதை அனுபவிக்க வேண்டியதான்.
1: ஆமா, ஆடி மாசம் காத்து அடிக்கும், உடம்புலாம் உனக்கே வலிக்கும்.
0: ஆடி மாசத்து காத்து அம்மியே தூக்கி கொண்டு போகும், அம்மி பாரம் உள்ளது அதையே தூக்கி வீசி விடும் அந்த காற்று என்று கூறுவார். அவள் பேகமாக விசையாக வருகின்ற காற்று, பேகமாக வீசுகின்ற காற்று, அழுத்தம் கூடிய எல்லா விதமான காற்று கூட இயற்கையில் உள்ளதுக்கு எத்தனை அமைப்புகள் வருகின்றது. காற்றுக்கு எத்தனை பேர் உண்டு. ஒவ்வொரு திசையாலே வரும்பொழுது ஒரு பருவ காலத்தில் வருகின்ற காற்று எங்களுக்கு நன்மையை கொடுக்கத்தானே வருகின்றது. ஒவ்வொரு காற்றும் வேண்டும். ஆனால் இந்த காற்றுகள், மழைகள், வெப்பங்கள் வரும்பொழுது எல்லாம் அதற்கேற்ற வகையில் இந்த நோய் கிருமி இருக்கின்றது அல்வா, இந்த வைரஸ், அது பலம் வாய்ந்தது, அதுதான் பலம் உள்ளது. இந்த இப்பொழுது இந்த சில கிருமிகள் இந்த வெப்பம் அதிக வெப்பத்துக்கு அழிந்து விடும், சில கிருமிகள் அதிக வெப்பத்தில் உருவாகும்
1: உருவாகும்.
0: அப்ப அதற்கு அவனும் செய்ய வேண்டும். நாங்கள் வாழ்வதற்கு
1: காலம்பரில இருந்து வெயில் அடிச்சுது,
0: ஓ
1: இப்ப கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கு, அப்பாடா இப்பதான் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க.
0: அப்புறம்
1: என்ன சொல்றது,
0: கொஞ்சம் நேரம் குழுகுல இருந்தா என்ன இது குழுகுல இருக்கு, கொஞ்சம் வெயில் கதகதப்பு வேணுமே என்று கூறுவார்கள். கதகதப்பு, குழுகுழுப்பு எங்கள் பதங்கள் கதகதப்பா இருக்குது. அப்ப கதகதப்பா இருக்குது என்று சொல்லி வரக்கூடிய ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? நீங்கள் பேசிய கடலோரம் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல்,
1: கடலோரம் வாங்கிய காற்று, அந்த பாட்டையா?
0: அவங்க பாடுங்க, அடுத்த வரிய பாடுங்க.
1: கடலோரம் வாங்கிய காற்று இருந்தது,
0: கடலோரம் வாங்கிய காற்று கதகதப்பா இருந்தது நேற்று, அப்படி இல்ல வரும், குளிராக இருந்தது, அப்படி ஒரு பாடம். இந்த வேளையிலே கடலோரம் இருந்தால் அப்படி இருக்கும்,
1: சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கு,
0: சூப்பர் சூப்பர் சூப்பரா இருந்தது. கடலோரம் வாங்கிய காற்று பாடலை கேட்டு பார்ப்போமா? அந்த பாடல் என்ன கேட்டு பாப்போம். கடலோரம் வாங்கிய காற்று, கடலோரம் கடலோரம் வாங்கிய காற்று, கதகதப்பா இருந்தது நேற்று என்றதற்கு நீங்கள் குளிராக இருந்தது நேற்றுனா இது சரியோ தெரியவில்லை, பாடலை கேட்டால் தான் தெரியும் இல்லையா? சரி, எல்லோரும் நலமா இருக்கின்றார்களா?
1: எல்லாம் சுகமா இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்கு,
0: நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் சிறப்புகள் தேவா, நீங்கள் இணைந்தமைக்கு நன்றி. நாங்கள் அந்த பாடலை உங்களோடு இணைந்து கேட்டு மகிழ்வோம். சிறப்பு நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. நேற்றைய தினம் உங்கள் பாடல் ஒலி விருப்பப்பட்டது உடனே ஒலி தந்து
1: விட்டேன். உங்களுக்கு
0: அங்க போட்டு விட்டு அடையாளம் தந்து விடுவீர்கள் எனக்கு தெரியும். நீங்கள் எங்களுடைய தளத்திலே நீங்கள் பாடல் கேட்க நேர் நேரம் பகுதியிலே உங்களுக்கு உங்களை இணைந்திருக்கிறோம். அப்படி இல்லாதது எனது தொலைபேசியில் நீங்கள் ஒலியாக வைக்கலாம், குரல் மூலம் நீங்கள் பாடல் கேட்கலாம்.
1: என்னுடைய
0: இலக்கத்திலே நீங்கள் குரலால் கேளுங்கள். அது உங்களுடைய பகல் வேளையிலே ஒலிபரப்பாகிறது. நேயர் நேரம் என்று சர்வதேச நேயர் நேரம் என்று ஒவ்வொரு நாளும் இருக்கு.
1: ஆமாயா,
0: பாடல்களை எழுதுகிறார்கள். பகல் வேளையிலே நீங்கள் கேட்கலாம், உங்கள் பகல்லே கேட்கலாம். நீங்கள் பகல் இரண்டரை மணி, உங்கள் பகல் இரண்டரை மணிக்கு முன்பு எழுத வேண்டும். என்ன பாடல் தளத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் எங்களுடைய தலைப்பு எழுதாது விட்டாலும் என்னுடைய என்னுடைய இலக்கத்திலே குரலிலே பதிவு செஞ்சு எனக்கு என்ன பாடல் வேணும் ஐயா என்றால் அந்த பாடல்
1: உங்களோட பேர்
0: போடுங்கள். நன்றி தேவா.
1: தயா இருக்கா?
0: எனக்கு தெரியும் நீங்கள் கேட்டுக்கொண்டு
1: பாட்டு கேட்கறாங்க அப்படின்ட்டு நான் ஆச்சரியமா பார்ப்பேன்.
0: நேயர் நேரம், விடுமுறை விருப்பம் என்றெல்லாம் பெறும் அதிலே எழுதுகிறார்கள் பாடல்களை. அது அதுக்கு ஒரு தளம் உண்டு. நீங்கள் அம்மாவிடம் பேசும்பொழுது அவர் வேணுமென்றால் நாங்கள் இணைத்துடன் நீங்கள் அதிலே எழுதலாம். இல்லை என்றால் என்னுடைய இலக்கத்துக்கு நீங்கள் வளமையாக பேசுவது போன்று என்னிடத்தில் பேசிவிடுங்கள், நான் தருகிறேன்.
1: நன்றி நன்றி
0: நன்றி தேவா. அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். உங்களுடைய கடலோரம் வாங்கிய காத்து குளிரா கதகதப்பா பாடலை கேட்போம். நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் கிருஷ்ணா உங்களுடைய பாடலை ஒரு தடவை கேட்போமா? பாதகையே என்று நீங்கள் கூறினீர்கள், ரெண்டு தடவை பாதகையே சொன்னீர்கள், ஆனால் இங்கே ஒரு பாதகையே தான் இருக்கின்றது. பாடலை கேட்போம்.

0: சிறப்பான அந்த பாடல் சரியான பாடலாகத்தான் இருக்கின்றது. கிருஷ்ணா, உங்களுடைய பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். அண்ணனிடம் சென்று அவருடைய பாத அணிகளை கொண்டு வந்து அரசாட்சி அரச சபையிலே அரியணையிலே வைத்துவிட்டு ஆட்சி விருந்த சகோதர பாசங்கள் வளர்ந்த காலம் ஒன்று. ஆனால் இன்று என்ற கேள்விக்கு வந்துவிட்டோம். இருப்பினும் அன்பு மகள் ரேவதி அழைத்துக் கொண்டே இருக்கின்ற அவரை ஒரு தடவை இணைத்து விடுவோம். வணக்கம். வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம்.
1: வணக்கம் அப்பா.
0: எப்படி இருக்கின்றீர்கள் ரேவதி? வணக்கம். வணக்கம். வானொலி நிறுத்தி விட்டீர்களா?
1: நின்று விட்டதப்பா.
0: அதுவே நின்று விட்டதா? எப்படி இருக்கின்றீர்கள் மகளே?
1: நல்லா இருக்கம்பா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றோம். நேற்றைய தினம் வானொலி ஆரம்பித்தவுடன் நீங்கள் இங்கே பதிவு கேட்டிருந்தீர்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு நன்றி. என்று நான் நேரத்தை முந்தி வந்து விட்டேன். ஒரு மணி நேரம் முன்பாகவே வந்து அமர்ந்து விட்டேன். பிள்ளைகள் எல்லாம் வருவார்கள் என்று நான் இன்று 9 மணிக்கு வருவேன் என்று கூறினால், ஆனால் உங்களுடைய 8 மணிக்கே வந்து விட்டேன். நலமாக இருக்கின்றோம். ஆமாம், நலமாக இருக்கும். வந்து எனக்கு நல்ல நேரம் கிடைத்தது பேசுவதற்கு. என்னுடைய கருத்துக்களை தெரிவித்து பாடல்களும் 2-3 கேட்டுவிட்டு அதன் பின்பு கிருஷ்ணன் ஜெகபிரசாதி போன்றோர் வந்தார்கள். இணைந்தோம். இப்பொழுது நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா மகளே? உடல் நலம் எப்படி இருக்கின்றது?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா. நேத்து வெளியில போயிட்டு
0: வந்ததுனால வர முடியவில்லை. காரியமில்லை, காரியமில்லை. நீங்கள் பதிவிட்டிருந்தீர்கள், நான் பார்த்திருந்தேன். நான் நோயிட்டு இருந்த வேலையிலெல்லாம் எனக்கு ஆறுதலாக அப்பா அப்பாண்டு ஆறுதல் கூறியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள். அதே வந்து ஆண் பிள்ளைகள் கேட்பதை விட பெண் பிள்ளைகள் அப்பாவிடம் உரிமையோடு நாடுவது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். என்னுடைய நிஜ வாழ்விலே கண்டுகொண்டது அது. பிள்ளைகள் எல்லோரும் இந்த பெண் பிள்ளைகள் என்றால் ஓடி வந்து இன்னும் ஆண்மகனை விட பெண் பிள்ளைகள் தான் கூடுதலாக நெருக்கமாக இருப்பார்கள். நீங்கள் எங்களுடைய மஞ்சுளா ஷியாமலா போன்றோர் எல்லோரும் சாந்தி போன்றோர் எல்லோரும் அன்பாக விசாரிப்பீர்கள். அது எனக்கு நல்ல ஆறுதலாக இருந்தது. நான் நலமாக இருக்கின்றேன் மகளே. இப்பொழுது நலமாக இருக்கிறது.
1: உஷ்ணத்தினால் உள்ளுக்குள்ள இருக்கிற உஷ்ணத்தினால் உங்களுக்கு தொண்டை
0: இல்லை? இல்லை அம்மா. என்ன நடந்தேன்னா, நான் அன்று நான் புறப்பட்டு போகும்பொழுது உங்களுக்கு குருதி என்று எனக்கு குருதி பரீட்சை இருக்கின்றது, இரத்த பரிசோதனை இருக்கின்றது. வழக்கமாக வருகின்ற இரத்த பரிசோதனை குடும்ப வைத்தியரிடம் செல்வதற்கும் இதய சிகிச்சை என்னுடைய அந்த நீரிழிவு வைத்தியர்களோடு ஆலோசனை செய்கிற தேதிகள் கொடுப்பார்கள். அதற்கு முன்பு இரத்த பரிசோதனை செய்துவிட்டு தான் போக வேண்டும். அந்த இரத்த பரிசோதனை செய்தால்தான் அங்கிருந்து அவர்களுக்கு அந்த பதில் கிடைக்கும். என்னென்ன நிலையில் என்னுடைய கண்டிஷன் இருக்கின்றது, என்னுடைய நிலை இருக்கின்றது என்று அதை வைத்து எனக்கு வைத்தியம் செய்கிறார். நான் சென்ற ஆண்டு மகளையும் அழைத்து சென்றேன். அவருக்கும் எனக்கும் ஒரே நாளையிலே குடும்ப வைத்தியருடன் நியமனம் இருக்கும். அப்போ எனக்கு அதற்கு முன்பு இதய வைத்தியரும் நீரிழிவு வைத்தியருக்கும் ஒரே நாளையிலே. அப்போ அவர்களுக்கு இந்த அறிக்கை செல்ல வேண்டும் என்று இரத்த பரிசோதனை செய்ய போக வேண்டும் என்று நான் நிகழ்ச்சி முடித்து மறுநாள் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு போய் வந்து விடலாம் என்று சென்றேன். சென்று வந்து நிகழ்ச்சி முடித்து விட்டு நான் போகும் பொழுதே எனக்கு நிலை மாறி வந்து விட்டது. அது என்னவென்றால், நான் தொண்டை அழற்சி என்று தான் நினைந்தேன். அது தொண்டை அழற்சி இருந்து குரல் அழற்சி வரைக்கும் வந்து கொஞ்சம் கடுமையாக்கிறது. அது ஒரு வைரஸ். நான் அந்த இரத்த பரிசோதனைக்கு செல்லும் பொழுது அங்கே ஒருவரும் இல்லை. அந்த உத்தியோகத்தர்களை தவிர வேறு யாரும் இல்லை. அப்போ நான் சந்தோஷப்பட்டேன். அடே, இவ்வளவு தூரம் இரத்த பரிசோதனைக்கு ஆட்கள் வருவதில்லையே. அல்லாது விட்டால் 1 மணி நேரம் காவல் இருக்க வேண்டும். அவ்வளவு தூரம் வரிசையில் நிற்பார்கள். அடே, இப்படி நோயாளிகள் இல்லையே, அது நல்ல விஷயம்தானே என்று நான் எண்ணி கொண்டு வந்தேன். போட்டு விட்டது. ஏன்னா பேச முடியவில்லை மகளே. குரல் என்பது இல்லை எனக்கு. கையாலே தான் நான் காட்டி சொல்ல வேண்டும். அப்போ ஒலிபரப்பு இங்கே வந்து காதிலே ஒலி வாங்கியையும் முன்னாலே எனக்கு ஒலி பெருக்கியையும் கண்ணாலே கணனியையும் பார்த்து கையிலே பேனாவும் வைத்து கொண்டு உங்களோடு இயங்க வேண்டும். அது எனக்கு முடியாமல் இருந்தது. வேறு வருத்தங்கள் ஒன்றும் இல்லை. சர்க்கரை அளவெல்லாம் கணக்காக இருந்தது. நீரிழிவு அதில் ஒரு மாற்றமும் இல்லை. இந்த இது எனக்கு என் வாழ்க்கையில் வரவில்லை. இத்தனை நாடகங்கள், இத்தனை பேச்சுக்கள், போட்டிகள் எல்லாம் செய்து எனக்கு இந்த குரல் அழற்சி வரவே இல்லை. இந்த முறை குரல் அழற்சி வரும் ஒரு காலத்திலே நாங்கள் நாடக மேடைகளிலே அரங்கங்களிலே செய்யும் பொழுது அந்த ஒலிபெருக்கி சாதனம் குறைந்த காலத்தில் நடிக்கும் பொழுது உரத்து பேச வேண்டும். அங்கே தூரத்தில் இருப்பவர்களுக்கு அப்படி உரத்து பேசி நடித்த காலங்களில் அது முடிந்தவுடன் கொஞ்சம் தொண்டையிலே குரல் அடைப்பு இருக்கும், பின்பு வந்துவிடும். இது எனக்கு கடினமாக போய்விட்டது. அதன் பின்பு ஜலதோஷம் என்ன என்று கூற முடியல. அவர்களாலும் கண்டுபிடிக்க முடியாது. இறுதியிலே கண்டுபிடித்தார்கள், இது ஒரு வைரஸ் எல்லோருக்கும் உண்டு. நான் அன்று முகக்கவசம் கூட போட்டுக்கொண்டு தான் போயிருந்தேன். என்ன முகக்கவசம் போடாம போக மகள் விட மாட்டாள், நடந்தேன்னு தெரியாது, வந்து விட்டது. ஆனால் இது வருவது வழக்கம் தானே, நோயினால் பிடிக்கப்படுவது மனித இனத்துக்கு இல்லை உயிரினத்துக்கு நோய் முக்கியமானது தானே, நோய் இல்லாமல் எந்த உயிரினமும் இல்லை தானே மகளே. இப்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? ஏனென்றால் மகள், காலம் செல்ல செல்ல எங்களுக்கு எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைந்து கொண்டு போகுது. எங்களுடைய இரத்தங்கள் வந்து எங்களுடைய குருதி காலம் போக போக அதாவது சக்தி குறைந்து கொண்டு போகும், நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைவு எங்களுக்கு. அதை விட சில சில பக்க நோய்களுக்கு சில சில பில்லைகள் மாத்திரைகளை எடுக்கின்றோம், அதிலே உள்ள பக்க விளைவுகளும் எங்களை தாக்கிக் கொள்ளும். அடுத்து காலநிலை, காலநிலை ஒன்று அன்று நாங்கள் சென்று வந்தபோது சரியான குளிர், மோசமான குளிருக்குள்ள தான் போய் வந்தோம். அப்போ நான் கூறியது இப்போ என்னுடைய வயசுக்கு என்னுடைய உறவினர் வீட்டினுள்ளே தான் இருக்கின்றோம், வீட்டுக்கு உள்ளே இருப்பதும் ஒரு கடிதம் வெப்பம் தானே மகளே. இன்று இப்போ பூச்சியத்துக்கு கீழே ஒன்று இப்பொழுது சைவர் வந்திருக்கின்றது, இன்னும் சிறிது நேரத்தில் மேலே வரும், பின்பு கீழே போய்விடும், வெயில் அடிக்கின்றது, ஆனால் அது அதை அனுபவிக்க முடியாது
1: குளிராகத்தன்று.
0: இல்லை இல்லை, வெளியே சென்றால் வெளியே சென்றால் மூடாமல் போக முடியாது, உள்ளே இப்பொழுது அந்த வெப்ப கருதியில் கொஞ்சம் குறைத்து வைத்திருக்கின்றோம் ஓரளவு. இப்ப இருக்குன்னு மகள் என்னோடு இணைந்து எனக்கு அவ என்னை பரிகரித்துக் கொண்டதால் என்னை பார்த்து கொண்டதால் அவள் உடல் உழைப்பு ஏற்பட்டு அவளுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். பாரதூரமானதன் இல்லை, இயலாமை இருக்கின்றது கொஞ்சம், எனக்கு உணவு கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. அப்ப எல்லா விதமான உணவும் நான் உண்ண மாட்டேன், பிள்ளைகள் வந்து எனக்காக அவர்களும் சில உணவுகளை குறைத்து கொண்டிருப்பார்கள் தானே, அப்பா சாப்பிடலை நான் இப்படி சாப்பிடுறேன் அந்த எண்ணங்கள் அவர்களுக்கு வரலாம், நான் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை, இருப்பினும் தெரியாதா. இது வாழ்க்கை என்றது அப்படித்தானே அம்மா, எதையும் தாங்க இதே வேண்டும். நீங்கள் ஏதாவது மருந்து மாத்திரைகளோடு இருக்கின்றீர்களா?
1: நான் வந்து ஒரு ஒரு பத்தியம் இருந்தேன்ப்பா, ஒரு புத்தூர் கட்டையில மருந்து வாங்கி சாப்பிட்டேன், 50 நாட்கள் 90 நாட்கள் சாப்பிட சொன்னாங்கப்பா, 50 நாட்கள் சாப்பிட்டதுலயும் முட்டி வலி வந்தது, பெசம விட்டுட்டேன்ப்பா நான்.
0: அப்படியா?
1: நான் அதுக்காக பத்தியம் எல்லாம் இருந்தேன், புளிப்பு சாப்பிடாம, பால் காபி டீ எல்லாம் சாப்பிடாம எல்லாம் இருந்தேன்.
0: அது வந்து முட்டி வலிகளுக்கு அது முக்கியமானது, பால்ல இருந்த கூடாதோ?
1: இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா புளிப்பு சுவை வந்து உடல்ல புளிப்பு சுவைய குறைக்கணும், புளிப்புனாலதான் அந்த வாதம் வந்து வருது சொன்னாங்க.
0: அப்படியா?
1: அதனால பத்தியம் இருந்து அந்த கஷாயம் எல்லாம் சாப்பிட்டேன். அப்ப நான் 50 நாட்கள் சாப்பிடும் போது அதுல கொஞ்சம் வலி குறையணும் இல்லப்பா, ஆனாலும் அப்பப்ப வலி வந்தது, அதனால அந்த மருந்தை நிறுத்திக்கிட்டேன், இனி வேற ஒரு சிகிச்சை தான் பாக்கணும்ப்பா.
0: உங்களுடைய குருதி பரிசோதனை செய்யும் பொழுது உங்களுடைய விட்டமின் அயன் அப்படி இருக்கின்றது?
1: அயன் எதுமே நான் டெஸ்டே பண்ணல,
0: செய்து பார்க்கணும். இரும்பு சத்து காரணமாக
1: கோட்டத்தில் போய் முயற்சி பண்ணலாம்னு இருக்கப்பா. அதாவது எப்படின்னாக்கா அமைதியா இருக்குது, என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு அப்படியே முட்டி வலிக்கிறதுப்பா.
0: வைட்டமின் டி முட்டியிலே வந்து வரிவருக்கு வைட்டமின் டி அத்தோடு B12 இருக்கின்றது
1: அயன்.
0: இதுக்கும் ஒரு நல்ல வைத்தியம் ஆலோசனை செய்யும்.
1: ஆமாப்பா, நீங்க சொன்ன உடனே ஞாபகம் வருது, வாரத்துல 2 நாள் அதை நான் எடுத்துக்கிறேன்ப்பா B12.
0: வாரத்துல 2 நாள் தான் எடுக்க சொன்னாரா? வாரத்துல 2 நாள் தான் எடுக்க சொன்னார்களா?
1: வாரத்துக்கு 2 நாள். அப்புறம் டி விட்டமின் வந்து மாசத்துக்கு 1 நாள் எடுக்க சொன்னாங்கப்பா, அதை மட்டும் செய்யறேன்.
0: இந்த டி மட்டும் இல்ல மகள், D3 இருக்கம்மா. அது பில்லையினுடைய அளவு கிட்ட போய் எத்தனை மில்லிகிராம் பில்லு என்று தெரியவில்லை உங்களுடைய, அது கேட்டவன் அதை பாரு. 1000 இருக்கு, 1200, 500, 250 எல்லாம் இருக்கின்றது. உங்களுடைய வலி தன்மைக்கேற்றவாறு வைத்தியர் உங்களுக்கு சொல்லுவார், மன்னிக்க வேண்டும், ஆனால் விரைவில் குணமாக வேண்டும். ஆனால் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி முக்கியம், அதற்காக உங்கள் உடம்பை அதிகமாக வலுக்கட்டாயமாக செய்யக்கூடாது.
1: காலையில் வந்து நாங்கள் யோகாவும் உடற்பயிற்சியும் செய்கிறோம்ப்பா, சிறிய அளவு நடைப்பயிற்சி
0: நிறையா குறைந்த அளவு செய்யலாம். நல்லம் நல்லம். அடுத்ததம்மா, உடல் என்பதை உங்களுக்கு தெரிந்தன, குழந்தையாக பிறந்த நாங்கள் முதிர்ந்து கொண்டு வரும் பொழுது சில குறைபாடுகளினால் ஏற்படுகிற வலிகள் இருக்கத்தான் செய்யும். மஞ்சள் அதிகமாக பாவியுங்க, மஞ்சள்
1: சரியா
0: பதிவுகள் நிலமாக இருந்தது, வாழ்த்து விடயங்கள் எல்லாம் எழுதியிருந்தீர்கள், சில செய்திகள் எல்லாம் பகிர்ந்திருந்தீர்கள். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள்.
1: நேற்று கூட உங்க பதிவை பார்த்தேன்ப்பா, சரி என்னாலதான் வெளில போனதுனால வர
0: முடியல.
1: கண்டிப்பா விடக்கூடாது,
0: இனிமேல்
1: எங்கள் நேரப்படி 8 மணிக்கு ஆரம்பமாப்பா.
0: இல்லை இல்லை, 9 மணி தான் நேரம். நான் எனக்கு இப்ப நேர மாற்றம் வந்ததால என்னுடைய கடிகார மாற்றங்கள்ல சில நான் தவறுதலாகத்தான் என்று 8 மணிக்கு இங்கே வந்து விட்டேன். 8 மணிக்கு வந்து நேற்று கூறியிருந்தேன், நேற்று 8 மணிக்கு வருவேன் என்று முதல் நாள் எழுதியிருந்தேன். என்ன 1 மணி நேரம் முந்தி சென்றால் முந்தி வரலாம், என்னுடைய சாப்பாடு நேரங்கள் அப்போ கலை குறைவாக இருக்கும், வந்து விடலாம். என்றால் முன்பு எங்களுக்கு சரியாக 10:30 முற்பகல் இருக்கும் பொழுது உங்களுக்கு 8 மணியாக இருக்கும். இப்பொழுது நான் அந்த 10 இல்லை முன்பு இதற்கு முன்பு இந்த காலமா இந்த பருவகாலம் மரபுக்கு முதல் மகளே உங்களுடைய 9 மணி எங்களுக்கு 10:30 இருக்கும். இப்பொழுது உங்களுடைய 9 மணி எங்களுக்கு 11:30 இருக்கும், நண்பகலுக்கு முதல். அப்ப நான் வந்து பழைய நீர் வந்தானே 10:30 ஓடி வந்து உட்கார்ந்து பார்த்தேன், 8 மணியாக இந்த நிகழ்ச்சியை மாற்றி ஆரம்பித்து விட்டேன். ஆரம்பித்தவுடன் நேரம் கூறுவோம் என்று பார்த்தால் 8 மணி உங்களுக்கு. சரி, 8 மணிக்கு வந்து விட்டேன், 1 மணி நேரம் முன்பு பேசிக்கொண்டிருப்போம் என்னக்குள்ளே பேசிக்கொண்டிருந்தேன். நான் பேசி பாடல்கள் போட்டு நடத்தி கொண்டிருந்தேன். 9 மணிக்கு வந்து விட்டார் வளமை பொருளுடைய சகோதரர் கிருஷ்ணன் அவர்கள், அவரை தொடர்ந்து மற்றவர்களும் வந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். சரியாக இது வந்து முன்பு என்றால் இந்த நேரம் நான் முடிவடைகிற நேரம், நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நேரம் 12. இப்பொழுது உங்களுக்கு முந்தி தான் பெறுகின்றது. நாளைய தினம் 9 மணிக்கு தான் பெறுவேன், 9 மணியிலிருந்து ஆரம்பிப்போம். நாளைய
1: பொக்கிஷம் கொண்டு வருவீங்களா?
0: நிச்சயம், ஆரம்பித்து விட்டு என்று சொல்லோடு பாடல். நாளைக்கு பொக்கிஷம் உங்களை உனக்காக நான் அப்படி பக்தி வேலை பாட்டுக்கு பதில் பாட்டு பாட ஒரு பாடல் ஒன்றெல்லாம் பெறும். நேற்று நிறைய வந்தார்கள், வந்து வந்து ராஜ யோகா ராஜ
1: நாட்களுக்கு வந்த
0: அவர் வந்திருந்தார் நேற்று. அவருடைய மகள் பாடுவாள் முந்தி, பேசுவாள் அழகாக சின்ன குழந்தையா கோலின், உங்களுக்கு தெரியும் அவர் பழைய பாடலாம் கேட்பார், பாட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு பதில் பாட்டுல நல்லா நல்லா ஓடுவார், நல்லா பாட்டு சொல்லுவார் காலின் என்பவர். அவர் நீண்ட காலத்து பிறகு வந்தவர். முதலில்
1: வானொலியில பாடுவார் பாடலாம்ல, முன்னாடி ஒருத்தர் விக்னேஸ்வரன் ஒருத்தர் வருவார்.
0: ஆமா, அவர் இங்கிலாந்துல இருந்து வருவார். அவர் இப்ப ஏதோ பணிமாற்றம் காரணமாக கொஞ்சம் உடல் குறைவு இருந்தார். மகள் எல்லாம் வந்து பாடுவா, மகள் மகன் எல்லாம் பாடியிருந்தார். அவர்கள் இடம் மாற்றங்கள் வந்து ஏதோ நடைபெற்று வரவில்லை. அடுத்த நேரமும் வரும்போது நேரம் வேலை இடமாற்றம் செய்தாலும் வேலை நேரங்களில் எங்களோட வருவது கொஞ்சம் கடினம்ன்ற மாதிரி தான் கூறியிருந்தார். நான் ஒரு தடவை அவரோடு பேசுகிறேன். அவருடைய தொலைபேசி இலக்கமும் மாறுபட்டிருந்தது. மகள் மகளுக்கு உயர்கல்வி சம்பந்தம் உயர்கல்வியா இது மாற்றம் அடைந்து விட்டது. அவன் இடம் வருவார்கள்,
1: குரல்ல பாடுவார் இல்லப்பா.
0: கிட்டத்தட்ட அப்படி பாடுவேற. நல்லது. இன்று நாங்கள் என்ன பாடலை கேட்கலாம் இப்பொழுது? நாங்கள் பொருங்கள்,
1: டிஎம்எஸ் அவர்களோட பிறந்த நாள் அப்பா.
0: இன்றாதி
1: கோவிந்தராஜனா அவர்களோட நினைவு நாள் அப்பா.
0: ஓ, அவருடைய பிறந்த நாளும் இவருடைய நினைவு நாளும் ஒன்றாக வருகின்றதோ?
1: பாருங்கப்பா, ஒற்றுமைய பாருங்கப்பா.
0: அப்படி இருக்கு. இசை உலகமா, இசை தாய்க்கு என் பிள்ளைகள் அவர்கள் எல்லாம்.
1: அதான் அதான். அதே மாதிரி எம்எஸ்வியும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் இதே மாதிரி வரும்.
0: ஆமா ஆமா, இப்படி வரும். நட்பு மட்டுமல்ல, இசை தெய்வங்கள், கலை தெய்வங்களுக்கு கலைஞர் கூட்டத்தை ஒன்றாக வைத்திருக்கத்தானே வேணும். சரி, அப்ப இன்று என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள் நீங்கள்? இன்று நாங்க பேசிய விடயத்திலிருந்து எடுக்க போகின்றீர்களா, நீங்கள் ஒரு பாடல் கேட்க போகின்றீர்களா?
1: எப்படி அப்பா?
0: நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருந்த விடயத்தில் ஒரு பதத்தை பிடித்து அதிலிருந்து
1: பாடல்
0: தரப்போகின்றீர்களா, இல்லை நீங்கள் ஏதாவது பாடல் தெரிந்து கொண்டு வந்தீர்களா?
1: சொல்றேன். இப்ப டிஎம்எஸ்ஸும் வருவாரே, நேரமும் உங்களோட நேரமும் வரும். அதுல நேரம் இது, நேரம் இது, உங்கள் நேரம் மாற்றமும் வருது.
0: அப்படியா? அவர்கள் பெண்குரல்ல பாடினா அப்படி இருக்கும்.
1: நீங்க எப்ப சொல்லுவீங்க? நான் உடனே
0: சொல்லுங்கள், பாடுங்கள்.

0: அதென்ன பேரம்மா நிரந்தரமா எழுதுற பேர்? நீ நேரம் இது நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டு எழுத நீ எழுத, அது என்னம்மா அது? அது என்னம்மா அந்த பிள்ளை?
1: அதாவது இருவரும் சேர்ந்து ஒரு பிள்ளைக்கு பேர்
0: குழந்தை, குழந்தை இருவரும் சேர்ந்து எழுதுவது குழந்தை தானே. இனிமையான பாடல், நல்ல பாடல் அந்த பாடல். சரி, உங்களுக்கு அந்த அந்த பாடலை ஒலிபரப்பி உங்களோட கேட்டு நாங்களும் மகிழ்வோம். நலமாக இருங்கள், வளமாக இருக்கணும், உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வைத்தியர்கள், எங்களுடைய பிள்ளைகள் வைத்தியர்கள் எல்லோரையும் விட நாங்கள் தான் எங்களை பரிகரித்துக் கொள்ள வேண்டும். அவர்களும் உதவியா இருப்பார்கள். எங்களுடைய என்ன அனுபவம், வயசு, நாங்கள் பல இதுகளை கண்டு கேட்டு அறிந்திருக்கின்றோம். எங்களையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் மகளே. நன்றி அம்மா.
1: வாழ்த்துக்கள்
0: உங்களுக்கு. நன்றி. தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து மீண்டும் ஆரம்பித்து விட்டது கதம்பம் கதம்பத்திலே என்று சொல்லோடு பாடல். விடும் தூது நல்ல தூதாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் வந்து ஒரு பேசி மகிழ்ந்து விட்டு ஒரு பாடலை கலந்துரையாடி விட்டு அந்த சொற்களில் இருந்து தெளிவெடுத்து தரும் சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடலாக நாங்கள் கோலம் பற்றி பேசிய வேளையிலே ஒரு பாடலை கேட்டபோது மகள் அனுஷி அவர்கள் கோலங்கள் பற்றி என்ன பாடலப்பா, வர்ணத்தை பற்றி என்ன பாடலப்பா என்றவுடன் வசந்த கால கோலங்கள் என்று ஒரு பாடலை தந்து விட்டார். வானில் விழுந்த கோடுகள், அவர் முற்றத்திலே கோலங்களை போடும் பொழுது கோடுகள் போட்டு கோலத்தை போட்டிருக்கின்றார்களா, அந்த பதங்கள் அதுக்குள்ளே வரக்கூடிய வகையில் இந்த பாடலை தந்திருக்கிறார். கேட்போம் அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது.

வியாபகமான அந்த பாடல் நாங்கள் பேச்சு வழக்கிலே பேசிக் கொண்டிருந்த போது இணைந்து வந்த பதங்கள் அத்தனையும் இணைத்து புகுத்தி வந்துவிட்டது அந்த பாடல். சிறந்த தெரிவு நிறைவாக கட்டு மகிழ்ந்த மகிழ்வோடு அடுத்து வரும் பாடலையும் கட்டுவிடுவோம் என்று எண்ணுகிறேன். இந்த பாடல் நீண்ட நாட்கள் நானும் வரவில்லை, எங்கள் அன்பு ஜெகபர் சாதிக் அவர்களும் காற்றலைக்கு வருவது கடினமாக இருந்தது. அந்த சூழலெல்லாம் கடந்து இப்பொழுது ஓரளவு மனம் நிறைவு பெற்றிருக்கின்றார். அந்த வேளையிலே ஒரு பாடலை தருகின்றார் அவர். அந்த பாடல் ஒரு தாய் மக்கள் திரைப்படத்திலிருந்து இப்படி ஒலிக்கின்றது. அவர் கேட்ட வகையிலே நாங்கள் பேசிய வகையிலே கேட்போமா அந்த பாடலை? ஜெகபிரசாதிக் அவர்களே, உங்கள் பாடல்.

ஏசல்

0: ஏத்தம் போட்டு ஊத்து நீரை இறைச்சது யாரு? சோத்து கவலை தீர்த்து வைக்க உழைச்சது யாரு? அந்த சமுதாயம் காலமெல்லாம் சிரிக்கவும் பாரு.
1: அந்த சமுதாயம்

அற்புதமான அந்த சிறந்த பாடல் காற்றலையில் கேட்கும் பொழுது சமத்துவம் எங்கள் உள்ளத்திலே தோன்றுகின்றது அல்லவா? எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற அந்த தாராள மனப்பான்மை எல்லோருக்கும் இருக்க வேண்டும், ஒருவருக்கு மட்டும் இருக்கக்கூடாது. நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் தான் பெரியவன், என்னிடம்தான் அது உண்டு இது உண்டு, எங்கே பார்ப்போம், அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற சமத்துவம் வேண்டும். இல்லாதவனுக்கு உள்ளவன் கொடுத்துதவ வேண்டும், உள்ளவனுக்கு இல்லாதவன் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொரு ஒத்தாசை புரிந்து உள்ளன்போடு பழகி கொண்டிருந்தால் எல்லா நன்மைகளும் உண்டாகும். அற்புதமான ஒரு பாடல் ஒரு தாய் மக்கள் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழக்கூடியதாக இருந்தது. எங்கள் அன்பு ஜெகவரசாதி அவர்களே, நீங்கள் தந்த பாடல் சிறப்பான ஒரு பாடல். நாங்கள் பேசி மகிழ்ந்த விடயத்திலே இந்த கருத்துக்கள் அங்கே புகுத்தப்பட வேண்டும், அதை நாங்கள் கடைபிடித்துக் கொள்வோம், மற்றவர்களும் கடைபிடிப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு இனிமையான பாடலை தந்தமைக்கு நன்றி கூறும். இந்த வேளையிலே தான் அன்புடன் வந்திருந்தார் தருமபுரியிலிருந்து எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள். ராஜ்குமார் அவர்கள் வளமையாக வருவது போன்று இன்றும் வந்து அழகாக பேசி முகர்ந்து தன்னுடைய யாத்திரை பற்றியும் ஒரு மாநிலத்துக்கு சென்றிருந்தார் மங்களூர் என்ற, அதை பற்றிய சில விவரங்களை தந்த வேளையில் கால நிலையை பற்றி பேசும் பொழுது அங்கு வெப்பம் அதிகமாக இருக்கின்றது, குளிர் இருந்தால் குழுகுழண்டு இருக்கும், இது கதகதப்பாக வெப்பமாக இருக்கின்றது என்று கூறிவிட்டு அப்பொழுது தான் நாங்கள் பேசினோம். ஒரு கடற்கரையிலோ அல்லது ஒரு பூங்காவனத்திலோ ஒரு ஆற்றங்கரையில் என்றால் எப்படி இருக்கும் என்றால், இப்பொழுது இருக்கின்ற இந்த வெப்பநிலை ஒரு கணம் ஒரு யுகமாக தோன்றது, காலத்தை போக்க முடியவில்லை. அது இப்போ நல்ல காற்றோட்டம் உள்ள வசதியான ஒரு ஆற்றங்கரையில் நின்றிருந்தால் ஒரு கணம் ஒரு யுகம் போல எங்களுக்கு தெரியும். ஒரு யுகத்திலே பெற்ற அனுபவத்தை அந்த குழுமை, அந்த அன்பு, அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த பாட்டில் அவர் கேட்ட பாடலே என்ன கருத்து பெறுகின்றது என்று, நாடோடி தங்கள் திரைப்படுத்த பாடலை கேட்டிருந்தீர்கள் அல்லவா ராஜ்குமார், அந்த பாடல் பாடும் வேளையிலே என்ன கருத்தை வெளிப்படுத்துகிறது கேட்டுத்தான் பார்ப்போமே.

0: சிறப்பான கருத்தை உள்ளடக்கி வந்த ஒரு கணம் ஒரு யுகம் ஏன் தான் தோன்ற வேண்டுமோ என்ற வினாவுக்கு பல விடைகளை கூறிக்கொள்ளலாம். ஆனால் இந்த பாடலே காதல் அனுபவம், ஒருவருக்கு காதல் உருவாகிவிட்டால் அவர் அந்த காதல் நேரத்தில் காதலனோடு காதலியும் நேரத்தை கழிப்பது ஒரு கணம் என்பது இமைப்பொழுது, ஒரு யுகம் என்பது நீண்ட காலம், அது அந்த அவரோடு இருக்கின்ற அந்த அன்பு இன்ப உணர்வு நீண்டிருப்பது ஒரு கணத்தில் ஒரு கணம் கூட ஒரு நீண்ட நேர அனுபவத்தை இன்பத்தை கொடுக்கும். ஒருவேளை அந்த காதல் துன்பம் அவரை காணவில்லை, காதலியை காணவில்லை, காதலனை காணவில்லை, எங்கே பார்க்க முடியவில்லை என்று ஒரு கணம் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது, அந்த ஒரு கண நேரம் கூட ஒரு யுகமாக தோன்றும். அதை அப்படியே நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் ராஜ்குமார் அவர்களோடு நாங்கள் பேசிய வேளையிலே காலநிலையை பற்றி பேசினோம். வெளியே சென்று நாங்கள் அந்த வெப்பத்தின் அதிகத்தை உணர்வமாக இருந்தால் ஒரு கண வெப்பம் உங்களுக்கு ஒரு யுகத்திலே அனுபவித்தது போல நீண்டிருப்பது முடியாமல் இருக்கு. அதே போன்று ஒரு ஆற்றங்கரை ஒரு பூங்காவனத்தில் நாங்கள் இருக்கணும்னா ஒரு கணம் நீண்ட பொழுதில் நாங்கள் இருக்க வேண்டும் போல் தோன்றும். நீண்ட பொழுது அனுபவித்த இன்பத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். அந்த ஒரு கணம் என்பதற்கும் ஒரு யுகம் என்பதையும் ஒன்றுபடுத்தி வந்த ஒரு அற்புதமான பாடல். எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு யுகம் ஒரு வாழ்நாள் பூராவும் நாங்கள் அனுபவதை ஒரு நிமிடத்தில் ஒரு கணத்திலே நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விடயங்களை நாங்கள் ஒரு கணம் ஒரு கணத்தில் ஒரு யுகமாக அனுபவி ஒரு கணத்துக்குள்ளே அனுபவிக்க முடியாத வாரம் இருக்கும். நல்லதொரு பதத்தை நாங்கள் பேசுமகிழ்ந்த வேளையில் இரண்டு பதத்தை பொருத்தி ஒரு பாடலை ராஜ்குமார் நீங்கள் தந்த வேளையில் மிகவும் சிறப்பாக இருந்தது என்று கூறும் இந்த வேளையில் இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை சொல்லோடு பாடல் நிகழ்வுகளை நாங்கள் பேசி மகிழ்ந்து கொண்டு எங்களுக்கு விருப்பமான பாடலை அந்த பேசி மகளும் விடயத்தோடு ஒட்டி வருவது போன்று நாங்கள் பார்த்து கொண்டோம். தமிழிலே எந்த வகையில் எந்த விதத்தில் எந்த வளத்தில் நாங்கள் பேசினாலும் அதற்குள்ளே ஒரு பாடலை நாங்கள் தெரிவது எங்கள் தென்னகத்து திரைப்பட துறைமுக தென்னகத்து திரைப்படத்து துறையிலே பக்குவமாக பொதிந்திருக்கும் புதையலாக பொக்கிஷமாக இருக்கின்ற கோடானு கோடி பாடல்கள் எங்களுக்கு கை கொடுக்கின்றது. பழைய புதிய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் இருந்தாலும் பழைய பாடல்கள் சில காலம் ஒரு 10 வருடம் 15-20 வருடத்துக்கு முன்பு அந்த பாடல்களுக்கு ஈடாக அந்த இசைக்கும் அந்த குரலுக்கும் அந்த பாடலுக்கும் ஈடாக இனிமேல் வருமா என்ற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கின்றது. இருப்பினும் பார்ப்போம், வளர்ந்து கொண்டு வரும் சமுதாயத்தில் வளர்ந்து கொண்டு வரும் மனித இனத்திலே இசை வளர்ந்து கொண்டு வருகின்றது. இசையில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றது தான், அது இசைவாக வந்து சமூகத்தோடு இசைய வேண்டும் என்பதுதான் இயைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இது மாதிரி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை அன்போடு வருகின்ற அன்பு மகளை இணைத்து விடுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மகளே. நலமாக மகளாக மகளே சாந்தி. அங்கே ஒரு சின்ன குரல் வந்தது, யாராக இருக்கும்? ராசாவா? சரி, எப்படி இருக்கிறார்கள் அவர்களுக்கு? என்னுடைய குரல் கேட்கும் தானே ராசா? அழகியலோர் நலமாக இருக்கின்றார்கள். எப்படி சென்றது இந்த இடைக்கால நேரங்கள்? அப்பப்போ என்னுடைய சுகநலம் கேட்டு ஆறுதல் கூறி எழுதியிருந்தீர்கள், என்னுடைய நன்றிகள். பிள்ளைகளெல்லாம் பேசும் பொழுது மகளாகவும் ஆறுதலாகவும் இருந்தது. திடீரென்று ஒரு வைரஸ் தாக்கியதனால் வந்தது தான் அந்த நோய். அது என்னுடைய குரலோடு விளையாடிவிட்டது. குரல் அழற்சி வந்து குரல் வரவே இல்லை, குரல் வர முடியாமல் இருந்தேன். இப்பொழுது நன்றாக இருக்கின்றது தானே? குரல் கேட்கின்றது தானே?
1: இணைந்திருந்தீர்கள்
0: நேரொழிக்கு நான் வராது விட்டாலும் என்னோட நீங்கள் இணைந்து கொண்டிருந்தீர்கள். எல்லா உறவுகளும் உடல் நலம் கேட்டு நானும் அவ்வப்போது சில தகவல்களை நான் முடிந்தவரை தந்து கொண்டிருந்தேன். நேரொலி செய்வது கடினமாக இருந்தது. இடையிலே நான் உங்களுடைய ஒளிப்பதிவு செய்து உங்களுடைய நேர் நேரம் விடுமுறை விருப்பத்தை பதிவு செய்து போட்டிருந்தேன். பதிவிலே நான் ரெக்கார்ட் ரூம் பதிவு அறையில் இருந்து செய்யும் பொழுது நான் ஓய்வெடுத்து விட்டு விட்டு செய்யலாம். நேரொலி என்றால் தொடர்ந்து பேச வேண்டும். காதிலே ஒலி வாங்கி முன்னுக்கு ஒலி பெருக்கி கணனி இது எல்லாவற்றையும் நான் இயக்கிக் கொண்டு செய்வதற்கு கொஞ்சம் எனக்கு வலுக்குறைவாக இருந்தது. இப்போது காரியம் பரவாயில்லையம்மா. மகள் கொஞ்சம் வலுக்குறைவாக இருக்கு, அவள் என்னோட கொஞ்சம் கடினப்பட்டு விட்டார், கஷ்டப்பட்டு விட்டார். அவருக்கும் தெரியாதா ஓய்வு
1: தேவைப்பட்டு
0: தேறி இருக்கின்றார். தேறி இருக்கின்ற நாங்கள் இப்போ காலநிலை மாறி வந்துருக்கு, கொஞ்சம் குளிர் குறைந்து வந்திருக்கின்றது. பனி பனிகள் கரைந்து கொண்டு செல்கின்றது. இன்னும் மரங்களில் இன்னும் முகை வெடித்து இலை பெறவில்லை. இப்பொழுது நாங்கள் இலை துளிர் காலத்தை எதிர்நோக்குகிறோம். இலை உதிர்காலம் சென்று இப்பொழுது இலை துளிர்காலம் வருகின்றது. இன்னும் ஒரு வாரத்தில் நான் நினைக்கின்றேன் மரங்கள் புற்கள் மேலே புற்கள் தெரிகின்றது. இன்னும் பசுமை வரவில்லை. மரங்களிலே தடிகள் பனிகளெல்லாம் கொட்டி கீழே உறைந்து பூமி தாய் அந்த பனியை உறிஞ்சி எடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் மேற்பரப்புகளில் இன்னும் பனித்துளிகள் பனித்துளிகள் இருக்கின்றன. ஆனால் இடையிடையே பனி துளித்து கொண்டிருக்கின்றது, தூறிக்கொண்டிருக்கின்றது விட்டு விட்டு.

0: எங்கே எப்பொழுது வருவார், எப்பொழுது வருவார்?
1: ஆமாங்ய்யா,
0: நானும் விரைவில்
1: ஒரு
0: வருகிறேன்,
1: சில
0: என் விரைவில்
1: பேர்
0: வருகிறேன் என்று எழுதி
1: பறந்துவிடுவீர்கள்.
0: கொண்டிருந்தேன்.
1: ஆமாங்கய்யா,
0: நேற்றைய தினம் வரக்கூடியதா என்று வந்துவிட்டு. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கிறது என்று, வெயில்
1: வெப்பம்.
0: வெப்பம் அதிகரித்தது
1: ஆமாங்கய்யா,
0: என்ன? பங்குனி மாதம் மகளே,
1: அதிகரிக்கிறது.
0: பங்குனி மாதம் பகல்
1: ஆமாங்கய்யா,
0: வழி போபவரை பார்த்திருப்பதையே பாவம் என்று கூறுவார்கள். அவ்வளவு வெப்பமாக இருக்கும், தார் சூடு, நிலச்சூடு, மேல் சூடு என்று எல்லாம் இருக்கும். மரம் செடிகள் எல்லாம் காற்றோட்டம் குறைவாக இருக்கிறபடியால் தான் மரம். ஆனால் இந்த வெயில் உயிரினங்களுக்கு அத்தியாவசியமானது, அத்தியாவசியமானது எங்களுக்கு எல்லாம் தேவை. ஆனால் உங்களை போன்ற பாக்கியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இந்த சூரியன் தெரிகின்றது, வெளிச்சம் நன்ற வெயில் மாதிரி தெரிகின்றது, வெப்பம் தெரியவில்லை. வெப்பம் எங்கள் உடலில், சூரியனுடைய ஒளி நேரடியாக வந்து உடலிலே பட மாட்டாது. இனி எங்களுக்கு அப்படியும் 6வது மாதம் நடுப்பகுதி 2வது வாரத்திலே ஆரம்பிக்கும். 8வது மாதம் துவங்குவதற்கு முன்பு இல்லை, 9வது 7வது மாதம் 8வது மாதம் ஆரம்பத்திலே நின்று விடும் அம்மா வெப்பம். அதன் பின்பு வெயில்கள் வெளிச்சங்கள் இருக்கும், வெப்பம் இருக்கா. எப்படி என்ன கோலம் வந்து விட்டீர்கள்? நட்சத்திர கோலமா? அனுஷாசன நட்சத்திர கோலம். பிள்ளைகளிடம் எப்படி இருக்கின்றார்கள்? மகள் நிலம், மகன் நிலம் எப்படி இருக்கின்றார்கள்?
1: நன்றாக இருக்கிறார்கள். மகனுக்கு பிறந்தால் வெளியூர் சென்று விட்டார்.
0: ஓ, வெளியே சென்று விட்டார். அவர்கள் எல்லாம் இனிமேல் வீட்டில் கொண்டாடவர்களுக்கு நாங்கள் என்ன பேபி ஆண்டு கேட்பார்கள் இல்லையா? அவர்கள் அவர்களுக்கு ஒரு வழி, அவர்களுக்கு ஒரு பாதை இருக்கின்றது. ஐயா எப்படி இருக்காரு? அவருடைய கால் நோவு எல்லாம் மாறிவிட்டு நன்றாக இருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள் அம்மா. சரி, இந்த பாடலே நாங்கள் பேசி மகிழ்ந்தது போன்று என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? இன்று சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களுடைய நினைவு நாளும், டி எம் சவுந்தரராஜன் ஐயாவுக்கு பிறந்த நாளும் என்று மகள் ரேவதி மூலம் அறிந்தேன்.
1: அந்த பாடல் ஆரோமலை, அந்த படத்தில் இருந்து எப்படி வந்தாயோ.
0: ஓ, அந்த பாடல் வேண்டுமா? அது என்ன பதம் அம்மா? அந்த பெயர் ஆரோமலை, அது என்ன பெயர் அது?
1: அதுதான் நான் உங்களை கேட்கலாம்.
0: அது என்ன ஆரோமலை என்று ஒரு பெயர், ஒருவருடைய பெயரா அல்லது ஆறாமலே என்றுதான் அது? அது என்னன்றது தெரியல. ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள், பாடலும் பாடலும் இடையிலே தான் ஆரோமலை என்று ஒரு பதம் வருது. ஆரோமலை என்றது ஆரோமலை, ஆரோ மலையா, ஆரோ என்ற மலையா, ஆரோ ஆரோ யார் ஆரோ என்றும் புரியாமல் இருந்தது. என்ன ஒன்று பாடல்கள் கேட்டிருந்தார்கள், சர்வதேச நேயர் விடுமுறை விருப்பங்களில் வருகின்றது. அந்த பாடலை கேட்டிருக்கின்றார்கள், நான் ஒளிபரப்பி இருக்கின்றேன். எப்படி வந்தாயோ என்ற பாடல் தானே?
1: ஆமாங்கய்யா,
0: எப்படி வந்தாயோ என்று ஒரு பாடல். அந்த பாடல் உங்களுக்கு அந்த பாடலை
1: நானும் அந்த பாட்டு கேட்டேன், இத்தனை நாள் கேட்கல.
0: அப்படியா? நீ என்னுடைய விடுமுறை விருப்பங்கள்ல சர்வதேச நேயர் விருப்பத்துல கேட்டீர்களா?
1: இல்லையா?
0: இது பல தடவை வந்து, 2-3 தடவைகள் வந்திருக்கு இந்த பாடல் வந்து. நேற்றைய தினமும் யாரோ கேட்டிருக்கீங்க. ஆரோ ஆறாமலேயோ ஆரோமலேயோ, இது என்ன வார்த்தைன்னு தெரியல. ஆரோமலை
1: இங்கிலீஷ்ல படிக்கும்போது புரியவே இல்லை, அப்புறம் தமிழ்ல போய் பார்த்தா என்னடா இது இப்படி இருக்கே.
0: அப்படி ஒரு வார்த்தை கண்டுபிடிக்க கடினமாக இருக்கிறது. இல்லாமல் அவர்கள் அதற்கு நல்ல கருத்து இல்லாமல் ஒரு பதம் தரமாட்டார்கள். என்னோ பதியவில்லை, பார்ப்போம், கேட்டுத்தான் பார்ப்போம். நன்றி மகளே, இணைந்து வைக்க அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். மீண்டும் சந்திப்போம் நாளை பொக்கிஷத்திலே.
1: நன்றி,
0: நன்றி அம்மா. வாழ்த்துக்கள், நலமாக இருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேரம் தமிழ் சேவையிலே நாங்கள் சரியாக 1:10 நண்பகலை கண்டுவிட்டோம், நண்பகலை தாண்டி விட்டோம். உங்களுக்கு நேரம் 10:40 இரவு நேரம் காட்டுகின்றது. தேவா வந்து அழகாக பேசி மகிழ்ந்தார். எந்த காலநிலையும், எல்லா காலநிலையும் எங்களுக்கு பொருத்தமானது தான். அது ஒரு காலம் தன்பாட்டில் செல்கின்றது, வெயில் தன்பாட்டில் எரிக்கின்றது, மழை தன்பாட்டில் அடிக்கின்றது, காற்று வீசுகின்றது. நாங்கள் எங்கள் கருமத்திலே கண்ணாக இருந்தால் இவை ஒன்றும் தோற்றாது. இந்த நாளும் கோளும் கிரகமும் இந்த பருவ காலங்களும் எல்லோருக்கும் வேண்டும் என்ற கருத்தை தான் அவரும் கூறியிருக்கார். அதேவேளை நான் கேட்டிருந்தேன், இந்த வேளையிலே வெப்பமாக இருக்கும் காலையில் கடற்கரையிலே இருந்தால் அப்படி இருக்கும் வெப்பம், குழுகுழன்று இருக்கின்றது, கதகதப்பாக இருக்கின்றது என்ற வரி வந்தவுடன் இந்த பாடல் எனக்கும் ஞாபகம் வந்து அவரும் அதை ஆமோதித்து கேட்ட பாடல். இந்த பாடல் ஒலிக்க இருக்கும் இந்த பாடல் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்து பாடல். அதை கேட்போமா தேவா? உங்களோடு நாங்களும் இதுவோ அந்த பாடல்.

உண்மையான இந்த பாடலில் கூட கத கதப்பு குளிர் எல்லாம் என்ற பதங்கள் வந்தது தேவா கூறியது போன்று கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று அது கதகதப்பாக மாறிடுமோ. இப்பொழுது எங்கள் எண்ணம் அதுதான், வெளியே சென்றால் கதகதப்பாக இருக்கின்றது, இரவு நேரத்தில் குளிராக இருக்கின்றது, இந்த குளிர்கள் கதகதப்புகள் வேண்டும். கதகதப்பு குளிர் என்ற வார்த்தையை உள்ளடக்கி வந்த சிறந்த ஒரு பாடல் உங்கள் தெருவில் வந்த பாடலை கேட்டு முடிந்தோம். நீங்கள் கூறிய குளிரும் நான் கூறிய கதகதப்பும் அதற்குள்ளே அமைந்திருந்தது தானே சிறப்பான அந்த பாடலை கேட்ட என்ற சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரிக்க வந்த ரேவதி கேட்ட பாடலுக்கு செல்வோம். அந்த பாடல் அவர் இன்று ஏழிசை மன்னர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளும் பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் நினைவு நாளும் ஒரே நேரத்தில் வருகின்றது. இசை குடும்பத்தில் பிறந்தவர்கள் அவர்கள், இசை தாயினால் அரவணைக்கப்பட்டு எங்களுக்கு அளிக்கப்பட்ட இசை செல்வங்கள் அவர்கள் எல்லாம், அவர்களுடைய பிறந்த நாளை நினைவு நாளை ஒட்டி நாங்களும் அந்த பிறந்த நாள் நினைவு நாளை முன்னிகள் தமிழ் வானொலி அத்தனையும் உணர்ந்து கொண்டு அனைவரும் உணர்ந்து கொண்டு அவர் இருவருடைய குரலும் பெறக்கூடிய பாடல் என்று ஒரு பாடலை தந்திருந்தார். ரிஷி மூலம் திரைப்படுத்த பாடல் தான் அவர் கேட்ட பாடல். நேரம் இது, நேரம் இது, அவர்களை நினைக்கும் அவர்களின் நினைவு கூறும் நேரமாகவும் இருக்கலாம் தானே. ரேவதி உங்கள் பாடலையும் கேட்போம்.

0: தென்னகத்து தமிழ் திரையுலகின் முன்னணி பாடகர்கள் திரு சௌந்தரராஜன் ஐயா அவர்களோடு, திரு சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களோடும். இந்த சௌந்தரராஜன், இந்த கோவிந்தராஜன் என்ற ராஜன்களையெல்லாம் எங்களுக்கு பாடல் ராஜனாக தந்து கேட்டு மகள வைக்கிற ஒருவர் பாடலை கேட்டால் அவருடைய ஞாபகம் வரும். இருவரும் ஒன்று ஒன்று விட்டு விலகாதவர், எங்கள் திரையுலக உலகுக்கு இரு கண்கள் போன்றவர்கள். அந்த வகையிலே அவர்களுடைய நினைவு நாள் இரண்டு ஒன்றாக வந்த நாளிலே சௌந்தரராஜன் ஐயாவின் பாடலை கேட்டு மகள வைத்தார். நாங்கள் பேசிய விடயத்தில் நேர காலத்தை பற்றி பேசினோம், வயதுகளை பற்றி பேசியிருந்தோம். நாங்கள் நேரம் காலம் நாங்கள் வாழும் காலத்தில் எங்களோடு பின்னி பிணைந்தது. நாங்கள் பிறந்த நேரம், வளர்ந்த நேரம், வளருகின்ற நேரம், வளரப்போகின்ற நேரம், வளர்ந்து முடியும் நேரம் என்றெல்லாம் இந்த நேர காலங்கள் எங்களோடு வரும் வேளையில் இந்த பாடலில் வந்த காலம் மிகவும் ஒரு இனிமையான காலம். அற்புதமான பாடல், நல்ல வரிகளை கொண்டு தந்திருந்தீர்கள் ரேவதி, கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பான பாடல். இறுதியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணும் வேளையிலே தான் அன்பு மகள் சாந்தி தர்மபுரியிலிருந்து ஓடி வந்து, நான் நோயிட்ட காலத்தில் அடிக்கடி உங்கள் எல்லோரையும் போல அவரும் அடிக்கடி விசாரித்து கொண்டிருப்பார், நலம் கூறிக்கொண்டு ஆறுதல் கூறிக்கொண்டு. நான் முதலில் கூறினேன், ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் தான் தந்தையிடம் ஆதரவும் அன்பும் காட்டுவது கூட என்று சில தந்தைகள் உணர்வது, சிலருக்கு அது பெண் குழந்தைகள் நெருக்கமாக வருவது ஆண்களுக்கு பொறுத்து கொள்ளாது, அப்பாவோட விவரங்கள் தானே அதிகம். அதே போல நீங்கள் பெறும் பொழுது என் பிள்ளைகள் வந்தது போல என்ற, நான் பெற்ற பிள்ளைகள் இவ்வளவு ஒருத்தியை தவிர மற்றவர்கள் எல்லோரும் தூரத்தில் இருக்கின்றார்கள். அவர்களோடு நான் நேரடியாக பேச முடியாத அளவுக்கு உங்களோடு பேசிக்கணும். அவர்களோடு இப்படி ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் கூட பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. எப்போவாது ஒரு தடவை சென்று பெறலாம். ஆனால் தினமும் பேசுவது எழுத்து மூலம் பதிவு மூலங்கள் தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் குரல் மூலம் நீண்ட நேரம் வந்து மனதுக்கு திறந்து நாங்கள் பேசிக்கொள்வது உங்களோடு தான். அந்த வகையில் ஒன்பது மணிக்கு வர வேண்டியதான் எட்டு மணிக்கே ஓடி வந்து விட்டேன் உங்கள் நேரத்தில். ஏனென்றால் பேச வேண்டும், பழக வேண்டும், உங்களோடு உங்களுடைய குரலை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இறுதியாக ஓடி வந்து தன்னுடைய செல்ல பிராணிகளோடு இணைந்து வந்திருந்தால் அன்பு சாந்தி. ஒரு புதிய திரைப்படுத்த பாடல் நாங்கள் எங்களுடைய பொங்கும் புது வெள்ளத்தில் இரண்டு மூன்று தடவை ஒலித்திருக்கின்றது. அதை விட விடுமுறை விருப்பம் சர்வதேச நேரம் சர்வதேச விடுமுறை விருப்பத்தில் இந்த பாடல் ஒலித்திருக்கின்றது. எனக்கும் அந்த கேள்வி இருந்தது சாந்தி, ஆரோமலே என்று தான் அவர்கள் எழுதுகிறார். ஆரோமலே என்று ஏதாவது என்ன கருத்து என்று பார்க்கணும், புரியவில்லை. இருக்கலாம், இல்லாமல் விடாது. மீண்டும் நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன் அந்த என்ன கருத்தை நிறைவதற்கு. இப்பொழுது அதிலே ஒரு பாடல், எப்படி வந்தாயோ என்ற பதம் தமிழ் பதத்தை தாங்கி வரும் பாடலாக வருகின்றது. எப்படி வந்தாயோ என்று வரி கொண்ட அந்த ஒரு பாடல் இப்பொழுது அந்த பாடலை கேட்போம். சாந்தி, உங்கள் பாடல்.
1: Hey, I'm so excited. I love all her songs.
2: Such a lovely voice, la.
1: Yeah.

எப்படி வந்தாயோ ஃப்ரம் தி ஃபில்ம் ஆர்வமலை வித் ஆல் ஆஃப் யூ.

அதாவது மன்னிக்க வேண்டும், ஆரோமலே என்ற திரைப்படத்து பாடல், ஆரோமலே என்பதற்கு ஏதோ ஒரு பொருள் உண்டு, எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தான் எடுத்தவுடனே சில திரைப்படங்களின் பெயர்களை கண்டுபிடிப்பது கடினம். ஏன் சில பாடல்களில் என்ன வரி வருகின்றது, என்ன தமிழ் பேசுகிறார்கள் என்று தெரியாமல் இருக்கும் வேளையில் இந்த பாடல் அப்படியே எப்படியோ வந்துவிட்டு எப்படி வந்தாயோ என்று ஒருவரை ஒருவர் கேட்கும்போது போன்று சித்துக்குமார் அவர்களோடு சின்மையி அவர்களும் இணைந்து பாடியிருக்கின்றார்கள் இந்த பாடலை. இந்த பாடல் 2-3 தடவைகள் மொன்றியல் தமிழ் வானொலியில் முன்பே வந்துவிட்டது. புது பொங்கும் புது வெள்ளத்தில் வந்த பாடல். அது மட்டுமல்லாமல் சர்வதேச நேயர் விருப்பத்திலும் வந்திருக்கின்றது, ஒலிக்கப்பட்டிருக்கும் வேளையிலும் நான் 2-3 தடவைகள் தேடினேன். ஆரோமலே, ஆரோமலே என்றால் என்ன, ஆறாமலேயா, ஆரோமலேயா, அல்லது ஆரோமலே என்ற மலையா, இது ஒன்று புரியவில்லை. இருப்பினும் களஞ்சியங்களில் சென்று தேடி பார்த்து கூறுகின்றேன். நல்லதோர் பாடல் பொருள் புரிந்திருக்கின்றது. எப்படி வந்தாயோ என் மனதுக்குள்ளே, எப்படியோ வந்துவிட்டேன் நான், இப்படித்தான் வந்தேன் என்று கூறும் வகையிலே ஆணும் பெண்ணும் பாடி சென்ற அந்த பாடலை அன்புடனே சாந்தி உங்களுக்காக ஒலித்த வேளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த புதிய பாடலை அறமலை திரைப்படம் வந்துவிட்டதா புரியவில்லை, வந்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணுவேன். பொங்கும் புது வெள்ளத்தில் வரும் பாடல்கள் திரைக்கு வந்த வர இருக்கின்ற படங்களாகத்தான் இருக்கும், இப்பொழுது வந்த என்ற விவரத்தை நான் வரவில்லை. இருப்பினும் சிறந்த ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். இன்று வந்து இணைந்து சிறப்பித்த உறவுகள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்ல வழிவகுத்தீர்கள். இந்த வேளையிலே உடல்நல குறைவாக இருந்தாலும் ஓடி வந்து இணைந்து விடுவோம் என்று கூறிய ரேவதி, உங்களால் முடிந்தால் நீங்கள் வரலாம். இறுதி பதங்களை, இறுதி முடிவை நீங்கள் கூறலாம், அல்லது முடியாது விட்டால் காரியமில்லை, முடிந்தால் வரலாம் மகளே. இருப்பினும் இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நான் இன்று வெற்றிகரமாக 3 மணி நேரத்தை உங்களோடு செலவிட்டிருக்கின்றேன் என்று எண்ணுகின்றேன். நேரம் சரியாக 1:30 கனடாவில் நண்பகல், உங்களுக்கு 10:11 தொட்டுவிட்டது. வளமையாக நாங்கள் உங்களுக்கு 9:11 தந்த நேரம் 9:11 வர வேண்டும். நான் 8:11 வரை இருந்திருக்கின்றேன் என்ற மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இணைந்து சிறப்பித்த கிருஷ்ணன், அனுஷ்யா, ஜெகபிரசாதிக் அவர்கள், ராஜ்குமார், தேவாஷ், ரேவதி, சாந்தி, உங்களுக்கு என்னமான நன்றிகள். நிகழ்ச்சியை அழகாக நான் தொகுத்து வழங்குவதற்கு உதவியாக இருந்தீர்கள், வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இந்த சொல்லோடு பாடல், இத்தனை பதங்களை நாங்கள் இன்று பேசிவிட்டோம். இந்த பதங்கள் அத்தனைக்கும் பாடல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் பாடல்கள் இருக்கின்றது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அது தென்னக திரைப்பட துறையில் புதைந்து கிடக்கின்றது. கோடான கோடி பாடல்கள் நூறாண்டை தவிர்த்து செல்லும் பயணிக்கும் எங்கள் தென்னகத்து திரைப்பட துறை. இசையால், கவியால், கவிதையால், கருத்துக்களால் உலகத்தை எடுத்தாண்ட ஒரு ஊடகம். இன்று திரையுலகம் திசை மாறி போகின்றதோ என்று வினாவுக்கு ஆளாகிவிட்டதோ என்று என்ன தோன்றும் வேளையில் மீண்டும் மாறிய திசை திரும்பும் தானே. கிழக்கு பறவை வானில் பறக்கின்றது, அது மேற்கு நோக்கி பறக்கின்றதாக இருந்தாலும் வடக்கு நோக்கி தெற்கு நோக்கி வரத்தானே செய்யும். 4 பக்கமும் திசை தானே, எங்கு சென்றாலும் மீண்டும் திரும்பி ஒரு இடத்துக்கு வரத்தான் மனமான இசை எங்களை எல்லாம் இசையை வைத்துக் கொண்டிருக்கும். இந்த வேளையில் இனிமையான பாடல்களை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு சென்று நிறைவுக்கு கொண்டு வர உதவிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, அன்னை, தந்தை, ஆசான் இவர்களுக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே, இவர்களையெல்லாம் நான் அறிந்து கொள்ள கொண்ட அன்பு தமிழ், இதற்கு உறுத்தான என் எல்லாம் அல்ல இறைவன், இவற்றையெல்லாம் கொடுத்து 6வது அறிவையும் தந்து இந்த உலகுக்கு அனுப்பி மொன்றியல் தமிழ் வானொலியில் அமர்த்தி விட்டவைக்கு நன்றி கூறிக்கொண்டு, இதை அழகாக தொகுத்து வழங்குவதற்கு உதவியாக இருந்த உங்களுக்கும் அற்புதமான கருத்துக்களை எல்லாம் பதிவிலிருந்து ஊக்கம் அளித்துக் கொண்டு உலகளாவே இருக்கும் அன்பு உறவினருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு, உங்களோடு நானும் வளமை போல இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனிடம், இறைவா இந்த உலகம் அமைதியாக வாழ வேண்டும், சமதர்மம் சமத்துவம் நிலவ வேண்டும், இந்த அல்லல்கள் அவலங்கள் ஏற்பட வேண்டாம், ஆள வந்து எங்களை மீள கொண்டு செய்வார்கள், நாட்டில் மீட்சி ஏற்படுத்துவார்கள் என்று எண்ணி கரம் தொட்டு புல்லடி போட்டு அனுப்பிவிட்ட அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஈகோ, அதாவது வந்து தன்னிச்சையாக ஆணவம் அகம்பாவம் கொண்டு திரும்புகின்றார்கள். இறைவன் படத்தை இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்ட பணங்கள் பொருள்களை கொண்டு நாங்கள் மக்களின் நல்லாட்சிக்கு மக்களின் நல்வாழ்வுக்கு பயன்படுத்துவோம் என்றால் அந்த பணங்களை எல்லாம் சந்திரனும் செவ்வாயும் செல்வது, ஆயுதங்களை தயாரிப்பது, அணுக்களை தயாரிப்பது, அழிப்பதிலே இருக்கின்றார்களே, இவர்களை என்ன செய்வது? இதற்கு நீ ஆவணம் செய்ய வேண்டும். எங்களுக்கு வேண்டியது அமைதி, சாந்தி, மக்களுக்குள்ளே மனித நேயம், புரிந்துணர்வு, பகுத்து பிரிந்து
பார்த்து மனித நேயத்துடன் அறத்தோடு வாழ வேண்டும். அப்படி நாங்கள் வாழ்வோம். எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இருக்கிறோம். குப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் வேண்டி வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நாளை சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும். மீண்டும் சந்திப்போம் என் அன்பு உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனியும் வணக்கம் என்னென்று நலம் தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தான் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் இருக்கும் கண்ணனவனை கண்ணோடு நினைந்து கொண்டு காற்றலைகள் உங்களோடு மீறா எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். அதாவது நோயற்ற வாழ்வு வேண்டும், குறைவில்லாத செல்வம் நோயற்ற வாழ்வும் என்று

பேய் என்று சொல்லுவார்கள். மனிதர்களை எல்லாம் கெடுத்துவிடும், நல்ல மனங்களை எல்லாம் கெடுத்துவிடும். பணத்துக்காகவே தான் ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு அழிவுகளும் நடக்கிறது. பணம் தான் முக்கியம் என்று நினைச்சு கொண்டு மனிதனையே கொள்ளுகிறான். கத்தி எடுத்து விட்டவனும் உண்டல்ல, அல்லாட்டியை கொலை செய்யணும் பெத்தம்பரவனும் உண்டல்ல. மனதால், பேச்சால், மனதால் இன்னொரு மனிதனுடைய மனதையே சாகடித்து விடுறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பற்றி குறை கூறுவது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பற்றி ஏதாவது என்று சொல்லுவது இந்த பணத்துக்காகத்தான், பணத்துக்காகத்தான். நல்ல நட்பாக இருப்பார்கள், நல்லா பழகி கொண்டிருப்பார்கள். பணத்து இந்த பணம் தான் இடையில் இருந்து அந்த நட்பையும் அன்பையும் குலைத்துவிடும். அதை எல்லாரையும் சொல்லவில்லை, குறிப்பிட்டு 99 விதமாக தான் நடக்கிறது. பணத்தை தேடியே ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மனிதனுக்கு பாசம், அன்பு, கரிவு, இனி ஒரு அன்பு இருந்தால்தான் சந்தோஷமாக இருக்கலாம் என்றதை அறியாமலேயே கடைசியில் இறந்து விடுவான். பணத்தையே மதித்து வாழ்பவனே திருந்த பின் யாருமே திரும்பி பார்க்க மாட்டார். சமுதாயம் அதை நீங்கள் கடைசியில் பார்க்கலாம். இவ்வளவு செல்வந்தனா இருந்தாலும் கூட பேருந்து இறந்த பின்பு யாருமே பார்ப்பதில்லை. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழும் மனிதனுக்கு எங்கேயுமே சிறப்பு இல்லை. சும்மா தந்த பகட்டில் பணத்தாலே அள்ளி வீசி நடைபயிடுவார். பார்க்க அதாவது இல்லாத உயிர்கள், இல்லாத மனிதர்கள் அவரை பார்த்து ஒரு கூலை கும்பிடு போட்டு ஐயா ஐயா ஆண்டுவார். உண்மையான பாசத்தையும் அன்பையும், உண்மையான அவர் மேல் இருக்கும் அக்கறையும் கடைசி மட்டும் கிடைக்காது. இது நான் இப்படியெல்லாம் சொல்லுவதான், என்ன அம்மா இப்படி சொல்றா, பணம் தானே இங்க வாழ்க்கை என்று நினைக்காங்க. ஆதி காலத்துல பணம் இல்லாம பண்டமாற்றோடு வாழ்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய உறவுகளை, தங்களுடைய பாரம்பரியங்களை, தங்களுடைய அன்பு பாசங்களை, கலாச்சாரங்களை எல்லாம் விட்டு கொடுக்காமல் கூட்டாக இருந்து எனக்கு இருப்பதுதான் உனக்கு, உனக்கு இருப்பதுதான் எனக்கு, ஒரு துண்டை கட்டி கொண்டிருந்தாலும் மான மரியாதையோட வாழ்ந்த காலங்கள் இருக்கிறது மனிதர்கள். இது கோடி கோடி பணத்தையும் வைத்து, ஜிலி ஜிலி ஆடையும் வைத்துக் கொண்டு மானமே இல்லாமல் தெரியும் மனிதர்கள் தான் நிறைய. நீங்க அந்த பணம் தான் செய்யற அவ்வளவு தெரியும், நிறைய செய்கிற. ஒரு மனிதனுக்கு தேவை தனக்கு ஏனாத நேரத்துல யாராவது எனக்கு முடியவில்லை என்று சொல்லும் பொழுது அரவணைப்பு, அரவணைப்பான பேச்சும் கொடுக்க தேவையில்லை. இல்லைங்க, சரீர உதவி என்று சொல்லுவாங்க, சரீர உதவி. மனதால, பேச்சால தாதிமார் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் சொல்லுங்க பார்ப்போம். அந்த அவர்களுடைய அன்பான பேச்சில் தான் நோயாளிகளை சுகப்படுகிறார்கள். என்ன அவர்கள் ஏதோ அள்ளி கொடுக்கிறார்களா? இல்லையே, மருந்துகள் கூட இது இவருக்கு சுகமாகுமா ஆகாதா என்ற ஒரு சின்ன ஒரு நிலைப்பாட்டில் தான் எல்லாரும் ஏதோ டெஸ்ட், உங்களையெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் இந்த டாக்டர்ஸ். முதலாவது டாக்டர்ஸ் சொல்லக்கூடாது, இதை உருவாக்குற மருந்துகளை தயாரிப்பவர்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார்கள். இந்த மருந்து சில மனிதனுக்கு இந்த மருந்து பொருந்தாது, அதுலேயே உயிர் போயிடும். அது சில பேருக்கு அப்படித்தான், எல்லா மருந்தும் எல்லா மனிதனுக்கும் அது ஒரு ஏதோ லக் பை சான்ஸ், அதாவது கொடுத்து பார்த்து தப்பிட்டு இந்த மருந்து நல்லதுதான் மற்றவர்களுக்கு கண்டினியூ பண்றது தான் அது. அதனால பணத்தை மட்டும் நம்பி இருக்காதீங்க. அன்பு பாசம் வாய் நிறைய ஒருவரை ஒருவரை நெஞ்சிலே வஞ்சகம் வச்சு பேசும் தன்மை வேண்டவே வேண்டாம். அன்போடு உங்கள்ட்ட ஓடி வரும் ஒரு நாய்க்குட்டியை எப்படி நீங்கள் தலையை தடவி அணைத்து ஒரு விருந்தினருக்கு கொடுக்கிற அன்பையும் பாசத்தையும் கூட இந்த மனிதர்கள் மனிதனுக்கு கொடுக்கிறார்கள் இல்லை என்பதுதான் நிலக்கவலை. தன்னால் முடியவில்லை, ஏழாமல் இருக்கிறது, ஏதோ செய்கிறது, செத்துவிடுவேனோ என்னவோ என்று
ஏதோ ஒரு அன்பை தேடி ஓடுகிறது. இன்னொரு அன்பு எனக்கு அன்பாக இருக்கிறான் ஓடி பேசும்போது, அப்படியா நான் கொஞ்ச நேரத்தில் இருக்கிறேன், அப்படியா நீ கொஞ்சம் பேசாம வீட்டில இரு நான் பேர்ந்து வருகிறேன் என்று சொல்லி அனுப்புவார்கள். ஏன் இப்ப சொந்தங்களுக்கே அப்படித்தானே செய்கிறார்கள். பெத்த தாய்தாப்பன சொல்லும் போது நீ அப்படியே இரு நான் பாரம் நின்றுட்டு மகன் வருவதில்லை. அன்போடு பேச கடைசி கட்டத்தில் தனக்கு ஏதோ நடந்துருமோ என்று தாய் தவித்து ஓடி போய் மகனையோட கொஞ்ச நேரம் வா என்னோட பேசணும், இல்ல இல்ல நான் வார உனக்கு உனக்கு ஒன்னும் செய்ய நீங்க வீட்டை போய் சித்தா பிறகுதானே அவர் போய் பாப்ப அம்மா கூப்பிட்டார். அதுக்கு பின்பு அழுது என்ன பிரயோசனம்? அப்பையும் மகன் யோசிப்பான், அட அம்மா கடைசியா பேச வந்தாவே ஏதோ காசு ஏதோ அங்கேயே ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்கிறவோ எனக்காங்க அதான் சொல்லாம போயிட்டான். அதவர் அவன் பாசத்துல யோசிக்க மாட்டான், பணத்தை எங்கேயோ வச்சுட்டு போயிட்டாவோ இல்ல பேங்க்ல விட்டுட்டு போயிட்டான் யார்ட்டே கொடுத்துட்டு போயிட்டாவோ அதுதான் வாங்க சொல்லி என்னை கடைசியில பேச வந்தாவோ என்னிடம் அதை தவிர விட்டுட்டேன் என்று அவன் யோசிப்பான். மகன் ஒழிய அம்மாவோட கடைசி பேச்சு பேசவில்லையே என்று துன்பப்பட மாட்டான். அதனால தயவு செய்து யாராவது மகனோ சொந்தங்கள் தான் உங்களுடைய உறவுகள் தான் உங்களோட பேச வேண்டுமென்றில்ல, சொந்த அதாவது ரத்த சொந்தங்கள் தான் பேச வேண்டியல்ல. மனிதன் தான் எல்லோரும் அன்பு பாசத்தோடு பழகிறது தான். எனக்கு முடியவில்லை என்று யாராவது உங்களுடைய அடுத்து ஏதோ இவரோடு பேசினால் கொஞ்ச நேரம் பேசினால் தத்து தவறி நான் உறந்து விட்டாலும் பேசினால் சரியாகி விடுமா என்று வரும்போது உங்களுடைய காரியத்திலும் உங்களுடைய உங்களுடைய கண்ணோட்டத்திலும் நீங்கள் உங்களையே நினைச்சு கொண்டு வாழாதீங்க. ஏதோ ஒன்றுக்கு வருகிறார்கள், சரி என்ன நடக்கிறது சரி, உங்களுக்கு அது பொய்யாக தெரிந்தாலும் கூட நீங்கள் அவங்களோட மனசுல அப்படி நினைப்பீங்க பொய்யா இருக்கலாம் தானும் கூட ஒரு வாய் பேச்சு கண்டாலும் என்ன செய்கிறது என்ன ஏது என்று ஏதாவது கேட்டு பாருங்கள். உண்மையாக வருத்தமாக இருக்கும், ஒரு தவித்துக் கொண்டிருக்கும் ஒரு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும், அதுவே ஒரு மருந்து. அப்படி சிலகை மட்டும்தான் பார்க்கலாம். அதனால தயவு செய்து நின்றுட்டு போற நாளை இல்லை. இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நாளைக்கு இருப்பேன் இல்லையோ எனக்கு தெரியாது. ஒவ்வொரு இரவும் ஒவ்வொருடைய மனிதனுடைய நாங்கள் அது சின்ன காலத்தில் எங்களுக்கு என்ன நடக்க போறது என்று தெரியாது. என்ன நடக்கும் என்ன நடக்க போறது அடுத்த நிமிடம் தெரியாது. இதுதான் வாழ்க்கை. அம்மா அப்பா உலகம் ஓடி ஆடி சிரித்து மகளும் ஒரு விளையாட்டு பொருளோடு விளையாடுவது சம நல்ல உணவுகளை சாப்பிடுவது இதுதான் எங்களுக்கு. பின்புதான் இந்த வாழ்க்கை என்ன, அதுவும் இந்த கொரோனா வந்தா பிறகு எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை என்ன என்பது ஒரு சுழற்சியாக. நான் சில பேருக்காக பரவாயில்லை, அது என்ன நாங்க இருக்கிறோம், எங்களை சுத்தி ஆக்கள் இருக்கிறாங்க கதைக்கிறாங்க பேசுறோம், நாங்கள் அழகாக கூட்டம் போட்டு பேசுகிறோம், மற்றவனை பற்றி பரவாயில்ல. தண்டை வீட்டுல வந்தா எல்லாரும் இருக்கிறீங்களா சரி என்று பார்த்தா அது சந்தோஷம். உண்மையிலேயே தனிமையா இருப்பவர்களுக்கு அப்பதான் தெரியும் இனி என்ன என்று. ஒவ்வொரு நாள் இரவு மட்டுமல்ல பகலில் கூட தூங்க போகும் போது நான் இப்பொழுது கண் தூக்கம் வருகிறது, வசதியாக தூங்க போகிறேன், எழுந்திருக்கிறேனா என்ற நினைப்பு தான் எனக்கு இருக்கிறது. அப்படி எல்லாருக்கும் இருக்கு இந்த காலத்துல, இந்த அப்படியான காலகட்டம் இப்பொழுது அது விளங்காமத்தான் நாங்கள் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். யார் யாருக்கு கெட்டது செய்தாலும் அந்த கெட்டவன் கூட நல்லவனியாக வாழ வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்த்தும் ஆசீர்வாதமும். அன்பு என்பது கிடைக்காத ஒன்று, அதை நாடி ஓடி கலை. நீங்க திரை கடல் ஓடி திரவு என் தேடு என்று சொன்ன காலம் போய் முடிந்து விட்டது. நீங்க எல்லாரும் ஆதரத்துல அட்டை பட்டுக்கொண்டிருந்தீங்க திரவியன் தேட முடியாம, அந்த நேரம் உங்களை காப்பாற்றி வைத்திருந்தது இந்த அன்பு பாசம். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு தரவோ ரெண்டு பேரோ பேசி பேசி பேசி அந்த அன்பு தான் உங்களை காத்தது. தண்ணிய குடிச்சாலும் அந்த அன்பு பேச்சு, சுடுதண்ணியை வச்சு குடிச்சாலும் இதோட வாழ்ந்துடலாம், நீங்க குடிங்க நாங்க குடிங்க, அந்த வாழ்வு தான் உங்களை வாழ வைச்சது. திரவியம் அல்ல நல்லது. பல விடயங்களை சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அடி ஒவ்வொரு நாள்
செல்ல செல்ல ஒவ்வொரு பாடத்தை தான் நாங்கள் படிக்கிறோமே அன்றி எதுவுமே தெரியாமல் இருப்பவர்களாக இல்லை. பிறந்ததிலே பிறக்கும் போது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒவ்வொரு படியா தான் தெரியும். பிறந்தோம் அம்மா பேர்ந்து நான் பால் குடிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், வளர வேண்டும், அப்பா கை பிடித்து கூட்டிக் கொண்டு போக வேண்டும், அப்படி ஒவ்வொன்றையும் உருவாக்கி உருவாக்கி மனிதன் கற்றுக்கொண்டே வரான். இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை, இதையெல்லாம் கற்றுக்கொண்டு வருகிறான். முடியும் போதுதான் கற்றவை எல்லாத்தையும் திரும்பி பார்க்கும் காலம் வரும். அந்த இடைவெளிகளையே நாங்கள் எத்தனை அநியாயங்களை செய்கிறோம். உண்மையான அன்பு தெரியாமல் உதறி தள்ளும் உலகம், மனித உலகம் இது. நல்லது இப்பொழுது பாடுவோர் பாடினால் நான் வந்ததே இல்லையே, ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு வந்திருக்க முடியாது. இருந்தாலும் இடையில ஒரு கிழமையிலே இருந்தாலும் உங்களோட வந்து பேசலாம். இந்த பாடல்களை இருந்து கேட்கிறது தானே நிறைய பேச தேவையில்லை அல்லவா என்பதுதான் வர்றது. நீங்கள் வந்து உங்களுடைய இனிமையான குரலில் பாட வேண்டும். திரும்பவும் திரும்பவும் சொல்லுகிறேன், அன்பை மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்து, அன்பை மட்டுமே நீங்கள் அரவணைத்து, அன்புக்காகவே வாழுங்கள். உங்களுக்கு வாழ்க்கை எங்கே இருந்தென்றாலும் சிறப்பாக வரும் என்பதுதான் என்னுடைய கூற்று. ஒருவரோடு பேசும்போது இவர் எனக்கு என்னோட அன்பா இருப்பாரா, அன்பு காட்டுவாரா என்றுதான் ஒவ்வொரு உள்ளமும் இயங்கும். ஆனா பணத்தையே எதிர்பார்த்து இருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அன்பு என்றா என்னக்கு தெரியாது அவர்களுக்கு. அதுதான் சுற்றாடல் பழக்கவில்லை. சுற்றாடல் பழக்கி இருந்தாலும் தங்களுடைய இனத்துக்குள்ள, தங்களுடைய வெத்த சொந்தத்துக்குள்ள மட்டுமே பழக்கி இருக்கிறார்கள். பிறருக்கு அன்பு காட்ட பழக்கவில்லை. சொந்தங்களுக்கு மட்டும்தான், என்னோட மாமா, என்னுடைய அத்தை, என்னோட தம்பி, என்னுடைய அம்மா, என்னுடைய தங்கச்சி, இதெல்லாம் எந்த எந்த எந்த என்று தந்த சுற்றாடுகளை மட்டுமே புழுகி புழுகி சொல்லும். அவர்களை மட்டுமே தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். பரந்த அளவுல பாருங்க, மனிதனா உயிரினம் ஒன்று பிறந்து விட்டால் அந்த உயிரினத்துக்கு அன்பு தேவை. உங்களுடைய கூட்டு, உங்களுடைய ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளேயே அந்த அன்பை வச்சுக்கொண்டு இவர்களை மட்டும்தான், மற்றவர்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, வேண்டியிருக்க கூடாது. நீங்கள் அப்படித்தான் எல்லாரும் வாழ்றோம், வாழுகிறீர்கள். அது தவறு. உயிரினங்கள் எல்லோருக்கும் அன்பு காட்ட, ஒரு கிளிய வச்சு, ஒரு நாயை வச்சு, ஒரு பூனைய வச்சு கொஞ்சி பேசும் மனிதனுக்கு அன்பாக ஒரு தாயையோ அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களையோ தன்னை பாசமா பார்க்கிறவர்களையோ பேச தெரியவில்லை, அரவணைக்க தெரியவில்லை. தனக்கு ஏதோ செய்கிறவன் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா நல்லா செய்யட்டும். இவனுக்கு நேற்று இவன் என்ன மாதிரி இந்த கார்ல ஏறி போனான் பார், உனக்கு நல்லா செய்யட்டும் சொல்லுகிற உலகம் தான் இது. அது உங்களுக்கும் வரப்போகிறது என்றதை மறந்து விட வேண்டாம். கவலை நல்லது, பலவற்றை சொல்லி இருக்கிறோம். புரிந்தவர்களுக்கு புரியும், புரியாதவர்களுக்கு இது என்ன என்று ஒரு சுத்த சூன்யமாக இருக்கும். அன்பு உள்ளவர்களுக்கு இது புரியும், இதுதான் உலகம் என்பது. யாரோடும் நீங்கள் அன்பாக இருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். லக்ஷ்மிகரம், லக்ஷ்மியே உங்களுக்கு வருவாள். கையில் ஒன்றும் இல்லாவிட்டாலும் நீங்கள் உண்மையா லக்ஷ்மி வருதில்லை, துணிவோடு நீங்கள் வாழக்கூடியதாக இருக்கும். நல்லது. மனதில் ரொம்ப பாரம், நேற்று செத்தா இன்றைக்கு பால் என்றுவார்கள், அவர்களுக்கு அன்பில்லை. நீங்க இன்றைக்கு செத்தா நாளைக்கு பால், இன்றைக்கு செத்தா இன்றைக்கே பால் என்று சில பேர் சொல்லுவார்கள். இல்லை, நீங்கள் இருக்கவே வேண்டும், நடக்க முடியாவிட்டாலும் தூக்கி வச்சு பார்ப்போம், நீங்க இருக்கவே வேண்டும் சொல்லுவார்கள் பலர். படா நாங்கள் நான் சாக, இவர் சாக போறான் என்று எதிர்பார்க்கிறத எத்தனையோ உறவுகள். ஒவ்வொரு மனிதனும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது தவறு என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் சாகிறது இயற்கை. அதனால அன்பை, அந்த அன்பு விதைத்த அன்பு செத்த பின்பும் அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். நான் ஒருவரிடம் அன்பு காட்டி சென்று விட்டால் என்னை அவர் அவர்களுக்கும் வரை என்னை நினைவிலேயே வைத்திருப்பார். அதுதான் அன்பு.
நல்லது. நான் ஒரு கண்ணன் பாடலை எடுத்து வருகிறேன். அந்த பாடலுக்கு பின்பாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்றைக்கு எல்லாரும் முதல்ல ஒரு ஒரு பாடல் கொண்டு வாங்க, பாடக்கூடியவர்கள் பாடுங்கள். நிறைய நேரம் நான் நீண்ட நேரம் காட்டலையில் இருக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு கண்ணன் பாடல் ஒன்றை கேட்டு

0: நேரம் சரியாக இப்பொழுது 10:05 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது NTRF ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது இலங்கை இந்திய இலங்கை நேரம். நான் சொன்னது கனடிய நேரம் செய்யா 12:35 காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு முதல் உறவை சந்திக்க போறேன். வணக்கம் ரதீஷ். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல ஒரு பாடலு கேட்டது. இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு பாடலு, ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் கேக்குறேன் இந்த பாடலு.
0: நல்லா இருக்கு. நல்ல பாடல், மற்றது நல்ல வரிகள். நல்ல வரிகள்,
1: நல்ல வரிகள், நல்ல வரிகள்.
0: அந்த வரியை உற்று நோக்கி, இப்ப பாட்டை மட்டும் நாங்க கேட்டாலும் அந்த வரிகளை உற்று நோக்கினால் இந்த அந்த பாடல்
1: மொத்தமா சொன்னா நல்லா இருக்கு. அந்த பாடல் நல்லா பாடி இருக்கு, நல்ல இசை, அந்த வரிகள் நல்லா இருக்கு, எல்லாமே.
0: இப்ப நீங்க சொல்றது மொத்தமா இருக்கிறது எல்லாம் நல்லா இருக்குமாண்டா?
1: அப்படி மொத்தமா இருக்கிறது நல்லா இருக்காது, சரியாது. இந்த பாடல் கேட்கும்போது நல்லா இருக்கு.
0: பாடல் மொத்தத்துல நல்லது. எல்லாரும் மொத்தமா இருக்கணும்னு கூடாது சொன்னீங்க. பாவம் தானே, அது கடவுளால படைக்கப்பட்டது. சாப்பிட்டு சாப்பிட்டு மொத்தமா
1: அது
0: உடல் அமைப்பு,
1: மனிதர்களோட மனதில் அப்படியே பதிஞ்சு தெரியுமா? மொத்தமா இருக்கிறது எப்பவும் வாங்கணும், அதுதான் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் சொல்லி அப்படி ஒரு நினைப்பு இருக்கு.
0: இல்ல இல்ல, மெலியதான் இருக்கிறதான் நல்லதுன்னு கேக்குற. எனக்கு மெலிஞ்சு பொம்பளை வேணும், என்னோட சரியா சிம்பிளா அந்த மாதிரி தேவைன்னு கேக்குறாரு. மொத்தமா இருக்கிறவங்க
1: அப்படி சொல்றவரு, அப்படி சொல்றவரு கொஞ்சம் கம்மி தான். ஒருத்தர பார்த்தா, ஒரு பொம்பளையோ ஒரு ஆம்பளையோ பார்த்தா, ஐயா என்ன ஒல்லியா இருக்கு, நல்லா இல்ல அப்படி சொல்லும். அதிகமா அப்படித்தான் சொல்லும், அதிகமா அப்படித்தான் சொல்லும்.
0: நீங்க அப்படியா சொல்றீங்க? இப்ப ஒல்லியா இருக்கிற பொம்பளைங்க தானே கேக்குறாங்க மொத்தம்.
1: ஒரு கொஞ்சம் நல்லா இருந்தா, ஐயா அந்த பொண்ணு பாரு நல்லா இருக்கு, குண்டா இருக்கு, நல்லா சகப்பா இருக்கு, அப்படி இப்படி எல்லாம்.
0: பிந்து கோஸ்மாயில மொத்தமா இருந்தா இருக்கிறாள், அவங்க போல நல்ல மொத்த மொத்தமா என்ன போடுகிறார்கள். நீங்க யூடியூப்ல இதுல எல்லாம் பாக்குறீங்கல்ல, சில ஜோக்ஸ் போடுறாங்க. உண்மையிலேயே அந்த உடல் அமைப்பு, அது அவர்களுடைய வளர்ச்சி, அது அவர்களுடைய ஒரு குறைபாடு என்று சொல்ல
1: முடியாது. ஒரு பழம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது பாக்குறதுக்கு நல்லா இருந்தா மட்டும் போதாது, சாப்பிடறதுக்கு கூட நல்லா இருக்கும்.
0: அதாவது சில பேர் வந்து வயசானாலும் இந்த நரம்புகள் மெலிஞ்ச தோற்றம் காண முடியாது. நீங்க எப்படியும் அது தக தக வேண்டு தான் அவர்களுடைய தேகம் இருக்கும். இல்ல இல்ல, நான் சொல்றேன், அது சிலருடைய உடல் வாகை, உடல் அமைப்பு அப்படித்தான். அவர்களுடைய பரம்பரை என்ன
1: சொல்லுவாங்க,
0: சில பேர் வந்து நல்லா மெலிஞ்ச மாதிரி இருக்கும். உண்மையிலேயே உடனே கைகள் எல்லாம் மெலிந்த மாதிரி இருக்கும். அது அவர்களுடைய உடல் அமைப்பு, அதாவது அந்த பிறப்பு அல்லாட்டிய பரம்பரை என்று சொல்லுவார்கள். அந்த மெலிதாக இருக்கிறவர்களுக்கு நோய் குறைவு என்று சொல்லலாம். நோய் வருவது குறைவு, ஏனென்றால் உடல்
1: எத்தனை தூரம் வேணாலும் நடந்து போலாம், அப்படி மூச்சு பிரச்சனை இல்ல. அது மாதிரி இப்ப நம்ம நேர்கள் நிறைய கியூல நின்றுட்டு இருக்குது.
0: சரி, இப்ப நீங்க தான் முதல் பாட போறீங்க, என்ன பாட்டு பாட போறீங்க?
1: நான் வந்து ஒரு பாடல் வந்து கரோக்கில பாடி வச்சிருக்கு. அப்போ அந்த பாடல வந்து இப்போ நான் உங்களுக்கு அனுப்புறேன், அது கேட்கலாம்.
0: அதை கேட்கலாம். நீங்க அப்படி கேட்போம்.
1: மலையாளம் திரைப்படம் இணை இனா என்ற திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல்
0: பாடல். அது வந்து தமிழ் பாடலும் இருக்கிறதா இல்லையா? அதுல
1: இல்ல, அந்த பாடல் தமிழில் இருக்கு. பாடல பாடியவர் வந்து ஒரு தமிழ் பாட்டு பாடி இருக்கு, ரெண்டு மூணு தமிழ் பாட்டு.
0: இதை போட்டுட்டு
1: பாப்போம். ஏதோ மோகம் இருக்குல்ல, ஏதோ மோகம் பாட்டு, அந்த பாடல இல்ல இல்ல, அது மாதிரி இல்ல. அந்த பாடலை பாடின சிங்கர் கிருஷ்ணச்சந்திரன் பாடின பாடல் தான் இப்ப நான் பாடியிருக்கு.
0: இப்ப கரோக்கி இல்ல, நீங்க பாடினது ஒரு ரெண்டு வரி சும்மா பாடுங்க பாப்போம். நான் அதை ஒளிபரப்ப முதல்.
1: வெள்ளி சில்லும் துள்ளி துள்ளியோடும் சிதறும் காட்டருவி
0: இது இந்த பாடல்தான் தமிழ் அது புத்தம் புது காலை.
1: அது ஒரு கொஞ்சம் சாயல்,
0: கொஞ்சம் சாயல், கொஞ்சம் முன்னுக்கு இருக்கு, பின்னுக்கு வித்தியாசமா வருகிறோம் நினைக்கிறேன்.

0: வருகிறோம்
1: தானே,
0: அதுவும் அப்படித்தான் வருகிறது. அத வேணும்னா நாங்க
1: நீங்க நல்லா கண்டுபிடிச்சிட்டோம் பாடல பாடல பாடல கண்டுபிடிச்சிட்டோம்.
0: நாங்க கண்ட மட்டும்தான் பிடிச்சு வச்சிருப்போம், மாட ஓட விட்டுருவோம்.
1: வெட்டிக்காரி வெட்டிக்காரி.
0: சரி அந்த பாட்டை கேட்போம், அப்படியே இணைப்பில் இருந்து கொண்டாங்க. சரியா.

0: ரதீஷ் இருக்கிறீங்களா? அருமை நல்ல நல்ல சிறப்பாக இருந்தது. உண்மையாக எல்லோரும் இப்படி செய்யலாம். நீங்க பதிவு செய்து அனுப்பிட்டு வந்து காட்டலைகள் இருந்து அப்படி கேட்டுட்டு இன்னும் அருமையாக இருக்கும். பாடுபொரு பாடலாம் அது கரோக்கி சிஸ்டத்தோடு.
1: நீங்க ஒரு பாடல வந்து நான் வந்து ஒரு 30-40 முறை பாடி பாடி பாடி பாடி சரியானது.
0: அப்படித்தான் இருக்க வேணும், வாழ்நாள்தான் சரியாக வரும்.
1: ஒரு நாளை ஃபுல்லா பாடியாச்சு, அப்பதான் கரெக்டா எனக்கும் தோணிருச்சு கொஞ்சம் பரவாயில்லன்னு. அப்பதான் ரெக்கார்ட் பண்ணது. ஆனா சின்ன வயசுல இருந்து வானொலியில கேட்டு கேட்டு கேட்டு அப்படியே அந்த ஒரு ராகம் அது இதெல்லாம் மனசுல அப்படியே இருக்குது, அதனால அப்படியே பாடிட்டேன் இந்த கரோக்கில. கரோக்க போட்டு பாடும்போது நமக்கு பெரிய பிரச்சனைகள் வராது.
0: நிச்சயமா நீங்க அது பல நாள் அப்படியே பாடலாம். இப்படி பதிவு செய்து அனுப்பிவிட்டு இப்ப சந்தனராஜ் மாமாவும் அப்படித்தான் செய்வார். சில நேரம் செய்து விட்டு அப்ப நீங்க வந்து காட்டையில பேசிட்டு அனுப்பிட்டு நீங்க முன்பெல்லாம் சில செய்வார்கள் அனுப்பிட்டு நீங்க ஒளிபரப்புங்க வந்து சொல்லுவார்கள். அது நான் செய்ய மாட்டேன். நீங்க காட்டையில வந்து இருந்து சொன்னால் அது சரியாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்க இப்ப விடுபட்டு ரதீஷ் பலர் அழைக்கிறார்கள், அடுத்த பாட்டு தயார் பண்ணி தமிழ் பாட்டு நீங்க கொண்டு வரணும் எனக்கு அனுப்பி வைத்து விட்டு. தமிழ் பாட்டு சரியா உங்களுக்கு உங்களுக்கு இது ஒரு உங்களுக்கு டெஸ்ட் வச்சு அது நீங்க நல்லா
1: பாட்டு நானு வச்சிருக்கேன்.
0: சரி அனுப்பிட்டு மீண்டும் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க சரியா?
1: சரி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. நான் இப்பொழுது நன்றி நன்றி நன்றி. நான் இப்பொழுது ராஜசேகரன் அதாவது அன்று எங்களுக்கு காட்டலையில் வந்து பேசியிருந்தார் அவரை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். அவரை நாங்கள் ஒரு தடவை பேசிவிட்டு என்றால் அவர் அழைத்த வண்ணம் இருக்கிறார். அவரை அழைத்து பேசிவிட்டு நாங்கள் பின்பு காட்டலைக்கு செல்லலாம். ஏனென்றால் அவர் சற்று இந்த கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வந்திருக்கும் ஒரு அன்பு உறவு எங்களுடைய அன்றிருந்து இன்று வரை அன்பு உறவாகவே இருக்கிறார். அவர் அழைத்த வண்ணம் இருந்திருந்தார். இப்பொழுது ரதீஷ் காட்டலைகள் இருக்கும் போது பலர் அழைத்திருந்தீங்க நிறைய பேர். வணக்கம் ராஜசேகர், வணக்கம்.
2: வணக்கம் வீரம்மா, நல்லா இருக்கேன்.
0: நான் நல்லா இருக்கிறேன். நான் இப்ப காட்டலையில இருக்கேன், நீங்க அழைச்ச வண்ணம் இருந்தீங்க, இருந்தாலும் உங்களோட பேசலாம். நல்லா இருக்கிறீங்களா ஐயா? நலம் பெற்று நலமாகவே இருக்க வேண்டும். எப்பொழுதும் உங்களுடைய பிரார்த்தனை உங்களோட பக்கமே இருக்கிறது. எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கேன் வீரம்மா. இப்பதான் வீட்டுக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. வீட்டுக்கு வந்துட்டோம், சரியாகி வீட்டுக்கு வந்துட்டோம்.
0: நான் கேள்விப்பட்டேன், தம்பி எல்லாம் சொல்லி இருந்தா.

0: பிள்ளைகள் மனைவி எல்லோரும் நலமா இருக்கிறார்கள் தானே?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க மீராமா. இப்ப உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை பரவாயில்ல, நல்லா இருக்குங்களா? முடியலன்னு சொன்னீங்களா?
0: அத அப்படித்தான் வந்து வந்து போறது, இரவிலே எல்லாம் செத்து போயிருவது போல இருக்கிறது. உங்களோட வந்து இதுல பேச தொடங்கணும்னு சற்று உற்சாகமா இருக்கிறது. உடல் வலியா இருக்கிறது, அது என்னன்னு சொல்ல தெரியவில்லை எனக்கு. உடல் ஹோல் பாடியும் ஒரு வலி இருக்கிறது, அது என்னன்னு, இது ஒரு புதுவிதமா இருக்கிறது, என்னன்னு சொல்ல தெரியவில்லை எனக்கு.
1: அது எதுனால மீறமா இருக்கு? இந்த கிட்னி ப்ராப்ளம்னாலங்களா?
0: எனக்கு தெரியவில்லை அது என்னவென்று. எனக்கு அதை பற்றி அது என்னன்றது, இது ஒரு புதுவிதமா இருக்கிறது. நான் என்னுடைய பேசும் அன்புறவங்களுக்கும் சொல்லி இருக்கிறேன். நான் அவர்கள் அது அம்மா சும்மா சொல்றாவோன்னு நினைக்கிறேன். நான் அப்பா அதை பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன். சில நேரத்துல கால் எடுத்து வைத்து நடப்பதற்கு கொஞ்சம் ரொம்ப சிரமப்படுகிறேன். என்றால் அந்த வலி மெல்ல வைக்க வேண்டி இருக்கிறது, உடல் பூராவும் வலிக்கிற மாதிரி இருந்துட்டு சரியாயிரும். நான் பெயின் கில்லர் போடுறேன். அது போட்ட உடனே ஒரு 2 மணித்தியாலும் 3 மணித்தியால் டைலனால் போடுறோம். அப்ப கொஞ்சம் 2 மணித்தியாலும் அப்படி நல்லா இருக்கிறது. பேருந்து சில நேரத்தில் நார்மலாவே சும்மா நல்லா இருக்கிறது. ஆனா கொஞ்சம் நான் துடியாட்டமா இந்த படிகள் இறங்கி கொஞ்சம் பலத்த வேலை, பலமான வேலைகள், இங்க இருக்கிற எனல் வந்து இப்படி உருக்கி இழுத்து சாத்த வேண்டும். சரியான டைட்டா இருக்கும் அந்த கிளாஸ், அத கூட அப்படியே சட்டு இறுக்கி சாத்தி ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த வலி கையூடாக ஏற்பட்டு உடம்பு பூராவும் வலிக்கிறது, நரம்புகள் வலிப்பது போலதான் எனக்கு தெரிகிறது. ஒன்றுமே நான் செய்ய போகவில்லை, ஒன்றுமே போகவில்லை. என்ன பயத்தில் இருக்கிறேன், கொரோனாவுக்கு பயத்துல இருக்கிறேன். என்ன கொண்டு போய் இங்க ஹாஸ்பிட்டல்ல போட்டாலும் பக்கத்துல யாரும் இருந்து பார்க்க முடியாதுன்னு இல்லை, அங்கு மாதிரி இல்லை, இங்க யாரும் இருக்க முடியாது, விடவே மாட்டாரு ஹாஸ்பிட்டலுக்கு, யாருமே விட யாரையும் விட மாட்டாரு. தனியாத்தான் இருக்கணும், எந்த வருத்தத்துக்கும் எந்த நோய்க்கும். ஒரு எங்களுக்கு தெரிந்த குடும்பம், ஒரு 20-18 வயது பிள்ளைக்கு நோய், அப்படியே உள்ளுக்குள்ள எமர்ஜென்சில விட்டதுதான் தாய் தந்தையர் காருக்குள்ளேயே இருந்தார்கள். அங்க போய் பார்த்து அடுத்த நாள் வரும் வரை, அடுத்த நாள் பிள்ளை என்ன டெஸ்ட் பண்ணி வரும் வரை யாரையும் உள்ளுக்கு எடுக்கவில்லை. மனைவிக்கு பெரிய ஆபரேஷன், பிள்ளையே கணவன் எல்லாரும் உங்களுக்கு பார்க்கவே வழிய வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கலாம். வழியில அவர்கள் போக சொல்லி சொல்லும் போதுதான் பார்க்கலாம். உங்களுக்கு பார்க்கவே
1: முடிந்து வெளியில
0: வந்தப்பாக்கலாம். அதுவரையும் அவ இப்ப ஆபரேஷன் முடிஞ்சு தனக்கு நினைவு வரும்போது டெலிபோன் எடுத்து கொடுப்பார்கள் பேசுவதற்கு. நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கேன், அவ்வளவுதான் பேசும்படி. மற்றபடி உங்க அங்க இருக்கிற சலுகை இல்லையா? அதுதான் நீ சொல்லுகிறேன், அங்க இல்லை. அப்படி இருந்தால் நான் எப்பயும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயிருவேன். அதான் நீ இதை நினைக்கும் போதுதான் பயமா இருக்கிறது. உங்களுக்கு எழுத, அதாவது நல்லவர்களுக்கு எழுதப்பட்டு இழுத்தேன்னு சொல்லலாம். அதுக்கான நாங்க நல்லவர்கள் அல்ல, இங்க கட்டுப்பாடு அதிகம்.
1: கடவுள் வந்து எந்த ஒரு குறைகளும் உங்களுக்கு விட மாட்டார் எப்பவும்.
0: கட்டுப்பாடு அதிகம், அதை நினைக்கும் போதுதான் நோய் சரியாக இயலாமல் இருக்கிறது. எனக்கு எழும்பி இருந்து கொண்டும் உடனே, அப்ப அந்த முதலெல்லாம் நான் உடனே ஆம்புலன்ஸுக்கு அடிப்பேன். உடனே வந்து எத்தனையோ தடவை போயிருக்கிறேன், எத்தனையோ தடவை அதை உடனே கூட்டிக் கொண்டு போவார்கள் எந்த ஒரு வருத்தது கண்டாலும். ஆனால் இப்ப அழைப்பதற்கு பயத்திலேயே இருந்து இருந்து நாட்டி என்னுடைய அன்பு இந்த வானொலி உறவுகளோடுதான் இரவு நேரத்திலும் நான் அவர்களுக்கு பகல், எனக்கு ஒரு 3-4 மணிக்கு கூட அவர்கள் கூப்பிட்டு பேசுகிறேன். ஏனென்றால் தனிமையா இருக்க அந்த நோய் கூடுவது போல இருக்கிறது, முறைத்து ஏதோ ஒன்றுமே செய்ய முடியாமல் எனக்கு இயலாமல் இருக்கு. அப்ப அவர்கள் நான் பேசும்போது அவர்கள் நினைக்கிறார்கள் அம்மா ஏதோ ஒரு ஜோக்கா பேசுறா. அதே பேருந்து அவர்கள் சிரிச்சு சிரிச்சு பேசும்போது என்னுடைய மைண்ட் அவர்களுக்குள்ள போய் விடுகிறது. அவர்களோடையே இருந்து அப்படியே தூக்கம் வருகிறது, தூங்குறேன் தூங்குறேன். அவர்கள் நினைக்கிறார்கள் அம்மா இதை ஏதோ தமாஷுக்கு தான் எடுத்து பேசி போட்டு படுக்க தூங்குறான் நினைக்கிறார்.
1: நேயர்கள்
0: நம்பறது நம்பாதது இல்ல, அவர்கள் உயிரை திருப்பி கொடுக்கிறார்கள் என்னுடைய கருத்து. என்னுடைய நிலையை மாற்றுகிறார்கள், பின்பு எனக்கு ஏதோ நலமாக இருக்கிறார். அப்ப தேடி எங்க ஓடுறேன், இந்த வானொலி நேர்களிடம்தான் ஓடுகிறேன். எனக்கு என்னுடைய சொந்த பந்தங்களிடம் கூட ஓடவில்லை, வானொலி நேர்களிடம் தான் ஓடுகிறேன். எனக்கோ அல்லாட்டி அப்பாக்கோ எதிர்ந்தாலும் இந்த அன்பு சொந்தங்களிடம் தான் ஓடுகிறேன். இது உண்மை. உடனே கூப்பிடுகிறேன், உடனே கூப்பிடுகிறேன். சில உறவுகளுக்கு விளங்குகிறது, சில உறவுகள்
1: வேற கவலைகள் எதுவும் இருக்கு.
0: சில உறவுகள் தாங்கள் ஏதோ ஒரு பிஸியா இருக்கிறார்கள் போல இருக்குது. அந்த நேரம் சரி சரி நீங்க நான் வச்சுட்டு நான் தேர்ந்தெடுக்கிறேன் நம்மாண்டு சொல்லுகிறார்கள். ஆனா என்னால சொல்ல முடியவில்லை, இப்படித்தான் இல்ல நான் கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்ல முடியவில்லை. சரி அவர்கள் பிஸியா இருக்கிறார்களாக்க வேண்டும், நான் அவட வச்சுட்டு அடுத்த அன்பு உறவுகளை கூப்பிடுறேன். நேற்று என்னோடு பேசிய மற்ற அதாவது தாங்கள் தொழிலில் இருந்து கொண்டும் என்னோடு பேசியிருந்தார் ஒரு அன்பு உறவு, அல்லாட்டி எடுக்கவே மாட்டார். மெதுவா அம்மா அம்மா என்று அந்த அவருடைய அம்மா அம்மா என்ற சத்தம் மட்டும் என்ற காதல் கேட்டது அவர் இருந்து கொண்டிருந்தார். அவர் சொல்றார் அப்ப அந்த நேரம் என்னோட யார இருப்பது போல மற்றவர்களும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அது அந்த இதெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன், அன்பைத்தான் சொல்லுகிறேன். இப்ப எனக்கு வந்து இந்த பணம் வந்து இந்த காப்பாட்டு இல்ல, பணம் வந்து எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கல, அன்பு கொடுக்கல. நான் அழைச்ச உடனே அம்மா என்ன இந்த நேரத்துல தூங்க இனியான்னு கேட்கும் போது எனக்கு ஏதோ செய்கிறது, அதான் உங்களுக்கு எடுத்து நான் என்று சொல்லுகிறேன். அப்ப அவர்கள் கலகலன்னு பேசுகிறார்கள் எல்லாரும்.
1: நானே வந்த பாருங்க, வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல அப்பா அம்மா எல்லாரும் சொன்னாங்க, மனைவி பிள்ளை எல்லாம் சொன்னாங்க. மீராம்மா வந்தவொடனே கூப்பிட சொன்னாங்க, வீட்டுக்கு வந்தவொடனே அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே. அப்பா அம்மா கூட சொன்னாங்க, அஞ்சு தடவை சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்த உடனே உங்களுக்கு நான் கால் பண்ணேன். நேத்து வந்து நீங்க கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
0: உடல் எனக்கு உடல் வாதி இப்பவும் வந்திருக்க மாட்டேங்க. இப்ப இதுல வந்தோடனே நல்ல கலந்து பேசுறேன், இந்த குரல் நல்லா வருது. அது மட்டும்
1: அம்மா அப்பா அதே தான் சொன்னாங்க. அப்ப நீங்க கால் பண்ணப்போ அப்ப அவங்களுக்கு முடியல என்னமோ அப்படின்னு சொன்னாங்க.
0: நேற்று எல்லாம் அப்படித்தான் ஏதோ ஒரு பதுமை மாதிரி நடக்க வேண்டியது. ஏன்னா அவ்வளவு உடல் வேலை அது என்னன்னு தெரியவில்லை. அது நான் இப்படி சொல்லக்கூடாது, இது யாருக்காவது இருக்கிறதாண்டு தான். நான் ஒரு தடையும் சில பேர் அழைக்கிறேன், அவர்கள் எடுக்கவில்லை என்றால் இந்த கொரோனா வந்தவர்களிடம் என்றால் அது வந்து ஒவ்வொரு விதமா வருகிறது அல்லவா ஒவ்வொரு ஆக்களுக்கு. அப்ப சில போல இந்த வலி அதுவா தான் இருக்குமா, அல்லாட்டி எனக்கு நான் ஹை பிளட் பிரஷர் இருக்கு, அந்த பிரஷர் டேப்லெட் எல்லாம் உள்ள நாளா போடாம இருந்தேன்னா நான் அதெல்லாம் போடுறேன், கொலஸ்ட்ரால் டேப்லெட் எல்லாம் போடுறேன். ஏன்னா கொஞ்சம் இருதய பக்கம் ஒரு நோ நோ ஒரு வலி எடுக்கிறது, அதன் பின்புதான் அந்த நோ கூடுதலாக உடல் பூராவும் வருகிறது எனக்கு. அப்ப அது ஒருவேளை இதுவா இருக்குமான்றதும் சுடுதண்ணி சுடுதண்ணி
1: உங்களுக்கு வந்து வாசனைகள் இந்த வந்து டேஸ்ட் இதெல்லாம் சாப்பிடறப்ப
0: எல்லாம் தெரியறது எல்லாம் தெரியறது அந்த சந்தோஷத்துல இருக்கு. எல்லாம் தெரியாது அந்த எல்லாம் நல்லா தெரியறது, வாசனை எல்லாம் வாசனை டேஸ்ட் எல்லாம் தெரியறது அதெல்லாம். அதுல எந்த இதுவும் இல்ல, ஒரு அன்பு உறவு
1: இறங்குறேன்.
0: அதாவது அதாவது இந்த முகம் கைகால் உடம்பெல்லாம் இப்ப இங்க குளிராங்க இருக்கிறது நான் வழியில, அந்த குளிர் தன்மையும் தெரிகிறது. ஆனா எனக்கு உடல் பூராவும் எரிவது போல் இருக்கிறது, அந்த வெப்பத்துல கண் அது உடம்பு பூராவும் எரிவது போல் இருக்கிறது, கை கால்கள் உடம்பு பூராவும் முகம் எல்லாம் ஒரு எரிவது போல் இருக்கு. நல்ல குளிரா இருக்கு, குளிர் காத்து ஃபேன் வீசும், ஆனா எரிவது போல் இருக்கிறது.
1: அந்த குளிர் காத்துலயும்
0: இருக்கிறது, அது ஒரு ஒரு ஒரு ஒரு மத்தியானம் அப்படி இருக்கும். அப்ப நான் சுடுதண்ணி எல்லாம் குடிச்சு கொஞ்சம் அப்படி எல்லாத்தி தெரிய தெரிய, ஆனா அது என்னன்னு தெரியவில்லை. ஒரு அன்பு உறவு ஓடி வந்திருக்கிறேன், எங்களோட சுவாமிலியனா அண்டகையை பேசி எங்களோட இருந்தவர் கேட்டுக்கொண்டு வந்து போட்டு. வணக்கம் செல்வகுமார், இது மனைவியா
1: கணவன்?
0: இது கணவன்.
1: இது நலமா இருக்கீங்களா?
0: இந்த நலத்துக்கு என்ன குறை?
1: இவர்தான்
0: ராஜசேகர், நேற்று வேலை இல்ல, அவர் நகை கடையில வேலை செய்கிறார், அங்கு தொலைபேசி எடுக்க கூடாது. ஆனால் எடுக்கக்கூடாது. ஆனால் நேற்று எடுக்கவே மாட்டார் அவர், நாங்களும் எடுக்கிறதில்லை, அவரும் எடுக்க மாட்டார். நேற்று ஏனாதோடு நான் அழைக்கும் போது மற்றவர்கள், நானும் ஒரு அழைச்சிட்டு விட்டுட்டேன், மற்றவர்களும் இல்லை ஒரு அழைப்போம் வந்துட்டு இப்ப நான் ஏதோ சொல்லுகிறேன் வந்துட்டு அழைச்சோன்னு வந்து இருந்து அம்மா அம்மா அம்மா என்று சொல்லுகிறார். அங்கால சொல்லுங்க அங்கால ஓன
2: வந்துட்டேன் நீட்டு ஸ்பீக்கர் கூட போடல, அப்படியே போன பைக்கெட்ல வச்சுட்டேன். ஆனா எல்லா பேசுறதும் அந்த வெளியே ஸ்பீக்கர் போடாமையே அவரு போன
0: சவுண்ட் கேட்டிருக்கேன். இவர்கள்
2: நான் மீட்டர் அப்படியே நான் மட்டும் மீட்டர் போட்டு உள்ள போட்டுருவேன் பைக்ல இருக்கட்டும்னு. அது லவுட் ஸ்பீக்கர் கூட போடல, அந்த சவுண்ட் வெளியே
0: அழைச்சது
2: நாங்க வந்துருவோம் எந்த இடத்துல இருந்தாலும்.
0: நான்
2: பேசுறது மன மன வருத்தத்துக்கு யாரு காரணம்னு எனக்கு ரொம்ப மனசு சங்கடம் நீங்க பேசுறத கேட்கும்போது.
0: ஞானசேகரம் அண்ணா ஓடி வந்தார், அவரும் வேலையில் இருந்தார்.
2: 100% அம்மா அம்மா இதா தான் இருப்போம்,
0: அதுல
2: எந்த ஒரு மாற்றமும்
0: இல்லை.
2: நீங்க வந்து கடுகளவு கூட எங்களை பத்தி யார பத்தியும் நம்மளுடைய அன்பு உறவுகளையும் நான் நினைக்க வேணாம், உண்மையிலே நான் இதா தான் இருப்போம் உறுதியாவே.
0: ஞானசேகரம் அண்ணாவும்
2: காற்றலையிலேயே அம்மா காற்றலையிலேயே சொல்றேம்மா அம்மாக்கு அம்மா நேர்ல பேசினா கூட எல்லாரும் இது எல்லாருடைய சாட்சிக்கும்
0: வச்சு சாட்சி வச்சு சொல்லி போறவங்களை. ஞானசேகரம் அண்ணாவும் நேற்று வேலையில் இருந்தார் பாவம், அவரும் எடுத்து வச்சுட்டு வைக்கவே இல்லை. நான் தூங்கிட்டேனோ இன்னும் எனக்கு தெரியாது, ஆனா அவர் வைக்கல, அவரும் இருந்து அப்பதான் சொன்னார் அவரு, நாங்கள் எங்களையெல்லாம் காதடிச்சு தானம்மா நீங்க போறீங்கண்டார்.
2: அதெல்லாம் அது சொன்னதான் வந்துதானே, அப்புறம் மேலதான் எம்பிஆர் ஒண்ணு ஆரம்பிச்சிருவோம், அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாது.
0: கேட்டீங்களா ராஜசேகர் பாத்தீங்களா, ஒரு வணக்கம் சொல்லுவோம் செல்வகுமார் ராஜசேகருக்கு. இவர் தான்
2: வணக்கம் ஐயா, வணக்கம் ராஜசேகர் ஐயா, வணக்கம்
1: வணக்கம் ஐயா,
2: வணக்கம். நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்ல எல்லாருக்கும் வீட்டுல எல்லாம் வளர்த்தங்களா?
2: அனைவரும் நலம் ஐயா, உங்க வீட்டுல அனைவரும் நலம் தானே?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க,
0: நல்லா
2: இருக்கு.
0: இந்த அம்மா
2: இங்க எம்டிஆர் எம்டிஆர்னு ஒரு லீலர் கிடைச்சு, இந்த மீரா அம்மா இன்னி செல்வன் அப்பா எல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ஒரு பாக்கியம் செஞ்சிருவானா? ஏன் அப்படின்னா ஒரு சாதாரணமா ஒரு ரேடியோ நேயர்களை ஒருத்தரை ஒருத்தர் பேசவே விடுறதில்ல. எந்த உலகத்துல எந்த ரேடியோவும் கேட்டு நீங்க ஏதோ ஒரு முறையில இருக்கீங்க, நான் ஒரு முறையில இருக்கீங்க, ரெண்டு பேரையும் அம்மா இணைச்சு விட்டு ஒருத்தரை ஒருத்தர் பரிமாறிக்கிற மாதிரி அன்ப. இந்த லிங்க் வந்து இந்த நம்ம எம்ஜிஆர்ல ஒண்ணுல மட்டும்தான் செய்யறாங்க, செய்ய முடியும். இது வந்து இது எத்தனை கோடி எத்தனை லட்சம் கொடுத்தாலும் யாராலும் செய்ய முடியாத ஒரு செயல். நான் வந்து உங்களையும் பார்த்ததில்ல, நீங்களும் என்னையும் நீங்க பார்த்தது இல்ல. ஃபேஸ்புக்லயாவது ஒருத்தரை ஒருத்தர் பாக்குறோம், அதாவது முகங்கிற அந்த முகத்துல பாக்குறோம். ஆனா இதுல அது கூட இல்ல
0: பாருங்க, ஒரு நிமிஷம் செல்வகுமார் பாருங்க, நேர நேர பாக்குற முடியல, பேஸ்புக்ல பாக்குறாராம். எவ்வளவு தூரம் பேஸ்புக்ல ஊறி இருக்கிறார் இவர் ரெண்டு பாருங்க, பேஸ்புக்லதான் எல்லாரையும் போய் பாக்குறேன்.
2: பேஸ்புக்ல பேஸ்புக்கோட இது வந்து தமிழ்ல வந்து முகநூல்,
0: முகநூல்
2: அந்த முகம் மட்டும் முன்னாடி இருக்கும், முன்னாடி வந்து வச்சிருப்பாங்க யாருடைய அவருடைய முகத்தை வச்சிருவாங்க, முகத்தை பாக்கலாம். அது கூட இல்ல இல்ல, இது யார் நான் எப்படி இருப்பேன் அவருக்கு தெரியாது, அவரு எப்படி பார்த்து எங்களுக்கு நம்ம அதாவது திருடாது படத்துல மாதிரி எம்ஜிஆரும் பானுமதியும் பாத்துட்ட மாதிரி
0: பாருங்க. ராஜசேகர் ஏதோ சொல்லுங்க, ராஜசேகர் சொல்லுங்க, ராஜசேகர்
1: மீராமன்
0: சொல்லுங்க.
1: அவர் சொல்லும் போல உண்மைதான். இது வந்து பேஸ்புக்ல கூட நம்ம வந்து முகத்தை நம்ம வந்து இமேஜ்ல நம்ம வச்சுக்கிறோம், ஆனா இது அப்படி இல்லை. நம்ம எம்டிஆர் வரையில வந்து யாரு எங்க யாரு இருக்குன்னு தெரியாது, ஆனா முகம் தெரியாம பேசுறது வந்து எத்தனை உறவுகள் இருக்கிறது வந்து நம்ம எம்டிஆர் அப்ப மட்டும்தான் இருக்கும்.
0: ஆனா ராஜசேகர், நீங்க முதல் முதல்ல பிளைட்ல ஏறினது என்ன பாக்கத்தானே வாழ்க்கையிலேயே?
1: கண்டிப்பாமே
0: அதை நான் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், முதல் முதல்ல அவ்வளவு செலவு செய்து பிளைட் ஏறி இப்படி ஒரு அம்மாவை அன்ப நாடி ஓடி வந்த ஒரு அன்பு குழந்தை இவர். உண்மையிலே அது எனக்கு நான் திருப்பி திருப்பி அப்பாவில எல்லாருக்கும் சொன்ன வேண்டிதான் இருந்தேன்.
2: செல்வக்குமார் தமிழ்நாட்டுக்கு வந்தது
1: அலமேல மங்கம்மா கொடுத்த பாக்கியம் பாக்குறதுக்கு.
0: அது அரமணத்தி அலம் அம்மா, அரமணத்தி அலம் தான் அம்மா பேசுன. நீங்க அதுக்கு எல்லாம் போறீங்களே அம்மா, அந்த கலங்கிய கண்ணும் அது இன்னும் இந்த கண்கள்ல இருக்கு ராஜசேகர்.
1: நான் வந்த உடனே ஒரு பத்து நிமிஷத்துல சரி நான் கிளம்பி போயிட்டு வர ஐயா அப்படின்னு சொல்லிருக்கப்ப வந்து எனக்கு வந்து கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து கிளம்புறாங்களே அப்படிங்கற கொஞ்சம் கவலையா இருந்தது.
0: நான் வந்த சூழ்நிலை அவ்வளவு பேர், 10-15 பேர் என்னோடு, அவர்கள் எல்லாம் அங்காங்கே என்ன கொண்டு போய் ஒவ்வொரு இடமா அதுல காட்டிட்டு தங்களோட வீடுகளுக்கு செல்ல வேண்டும். அப்ப அதனால அவர்கள் வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். அல்லாவிட்டால் நான் தனியா வந்திருந்தால் உங்களோடய உங்களை விட்ட வந்துட்டு தான் வந்திருப்பேன். அந்த கவலை நீங்கள் அந்த கலங்கிய கண்ணும் அம்மா என்று கையை பிடித்து கொண்டு நின்று சொல்லி போறீங்களே அம்மா என்று சொன்ன அந்த வார்த்தை இன்னும் இந்த காதுகள்ல ஒலிக்குது. இந்த பெத்த பிள்ளை கூட அப்படி கலங்கி இருக்காது, கலங்கவும் இல்லை கலங்கி இருக்காது என்றது இந்த மனதுல நடுகை இருக்கிறார்.
1: தெரியும், நீங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட எனக்காண்டி நீங்க எதிர்பார்த்து அவ்வளவு நேரம் இருந்தது கூட எனக்கு தெரியும் நன்றாக.
0: நிச்சயமா அவர்கள் அழைத்து முன்ன வேற காணி எல்லாம் போகலாம், நான் இல்ல இருந்தே போகலாம், ஒரு நாள் இருந்தாலும் இருந்தேன், நீங்க அவசரப்படவும் நாம் என்று சொல்லி பார்த்து கொண்டே இருந்தேன். நீங்க வந்தீங்க, அதை நான் மறக்க மாட்டேன் ராஜசேகர். இனி இனி நான் அங்க வருவதா இருந்தால் உங்களோட வாசல் தேடி இந்த கால்கள் ஓடி வந்து தான் நான் திரும்புவேன். இனி அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா உங்களோடு
1: கண்டிப்பா அடுத்து நீங்க கண்டிப்பா வருவீங்க, உங்க வீட்டுக்கு வருவீங்க, நான் எங்க வீட்டுக்கு கண்டிப்பா உங்களை அழைச்சிட்டு வருவோம்.
0: நல்லதையா,
1: வீட்டுக்கு இருந்துட்டு போகலாம்.
0: நல்லது நல்லதையா, சந்தோஷம் ராஜசேகர். நீங்கள் சுகம் பெற்று இன்னும் நலமாக நீங்கள் உங்கள் குடும்பத்தால் எல்லோரும் நல்ல. அன்றைக்கு தம்பி பேசி இருந்தார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு கூட்டு குடும்பமாக நீங்கள் வாழ்றத நினைச்சு ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்துல அப்படி வாழவே முடியாது. இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டி இன்றைக்கு கண்ணூர் சுத்தி போட்டுருங்க எல்லாரையும், அம்மா அப்பா எல்லாம் இருக்கும் சரியா. ஆசையும் உங்களுக்கு கண்ணூராக பற்றும் ஐயா, சுத்தி போடுங்க சரியா. இன்னைக்கு உங்களோட குழந்தைகள்கிட்ட சொல்லுங்க, உங்களோட பிள்ளைகள்கிட்ட எல்லாம் அழகாக கிளி போல் பேசும் அந்த சில்ல குழந்தைகள்கிட்ட சொல்லுங்க, எல்லார்ட்டையும் மனைவிட்டையும் சொல்லுங்க ராஜலட்சுமி ராம் சரியா.
1: சரி மீரா,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. செல்வகுமார்
3: வணக்கம்மா. வணக்கம்மா.
0: என்ன நித்திர கொண்டுட்டீங்க போல இருக்குது, எனக்கு பயம் உங்களோட உங்களைய வச்சு கொண்டு பேசினா எனக்கு பயம், நீங்க தூங்கிடுவீங்க பயம், அந்த பயத்தோட தான் இருக்கு. அப்ப நீங்க இன்னைக்கு மகாலிங்கம் அழைத்து கொண்டிருந்தார், மற்றது நிறைய நிறைய பேர் அழைத்தவனா, வடலூர் ஆனந்தன் அழைச்சிருந்தீங்க, வடலூர் ஆனந்தன் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க செல்வகுமார்? நீங்க செல்வகுமாருக்கு பாப்பா பாட்டு தெரியும், பாப்பா பாட்டு
3: என்ன பாப்பா பாடும் பாட்டு, அந்த பாட்டு
0: கேட்டு சிரிச்சாலே எல்லாம் பறந்துரு. அது மாதிரி பாப்பா பாட்டுன்னு எங்கட நாங்க எல்லாம் சின்ன பிள்ளைல படிச்ச பாலர் போது நீங்க வந்த பாட்டுகளை தான் யோசிப்போம். நீங்க பாருங்க, உங்களுக்கு பாப்பா பாடும் எல்லாம் சினிமா பாட்டு தான் இப்ப தெரியுது என்ன.
3: அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான் தெரியும்.
0: சரி, என்ன
3: பாப்பா பாட்டு? எந்த பாட்டுமா?
0: அதான் பாலர் போதையில வந்தது, சின்ன சின்ன பாட்டுகள் எல்லாம் பாலர் போதை. நீங்க முந்தி நீங்க படிக்கும் போது, சின்ன பிள்ளையா படிக்கும் போது பாப்பா பாட்டு, தோசை அம்மா சுட்ட தோசை,
3: அம்மா சுட்ட தோசை.
0: அது
3: இப்பதான் ஞாபகத்துக்கு.
0: அது இன்னொன்னு, அம்புலி மாமா வா வா வா, ஆசை முத்தம் தாதாதா, அப்படி என்ன இருக்க? இதெல்லாம் மறந்து போச்சு, மறந்து போச்சு. நீங்க சிலுக்கு சிங்கார பாட்டு பாடுறீங்க பாப்பா பாட்டா, பெரிய
3: எங்க இருக்குனே தெரியலம்மா.
0: பெரிய பாப்பா ஆட பாட்டுகள்லாம் தெரியும், சிலுக்கு சிமித்தா, டிஸ்கோடா, சாந்தி, இந்த பாட்டு. சரி, என்ன பாட்டு இந்த பாட்டு? என்ன பாட்டு? என்ன
3: பாட்டு?
0: பாடு. அதுக்கு முன்பா நீங்க பாடலை தயார் பண்ணுங்க. வணக்கம் மகாலிங்கம்.
4: வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்.
0: என்ன உங்களை மட்டும் நாங்கள காணையில அப்பா சரியா துக்கப்படுறாரு, ரெண்டாவது ஊசியம் எடுத்தாரு, என்ன அடங்க? அப்படி எல்லாம் இருக்க கூடாது சரியா?
4: இல்லம்மா, அப்படி இல்ல.
0: உங்களால அப்பா அப்பா மெலிஞ்சு கொண்டு போற மகாலிங்கத்தை காணையில, மகாலிங்கத்தை
4: பரவாயில்ல. அவர் டாக்டர் கிட்ட போகாம மெலிஞ்சு, அதே மாதிரி உங்களுக்கு வர மாட்டாங்குது.
0: என்ன மெலிவா? உங்கள கண்ணு ஒரு மாதிரி இல்லாத எனக்கு என்ன எப்படி இருக்குது? மெலியல மெலியல
4: இல்ல, எங்களை காணன்னு அவரு மெலியறாரு.
0: உரிய
4: ஏறிட்டு இருக்கீங்க.
0: உரி உரி எனக்கு நீ உங்களை காணல, இன்னும் உங்களை காணல பசி ஓடுது. அப்ப கடல நான் சாப்பிடுறேன், அவ்வளவுதான்.
4: ஓ, இது இது எப்படி இருக்குன்னா,
3: எனக்கு எனக்கு எனக்கு இருக்குமா? அவளை வந்துருச்சுன்னா பசிதான் ஜாஸ்தி வரும்.
4: எனக்கு
3: கவலைப்பட்டா,
4: எனக்கு கவலை
3: அன்னைக்குதான் நிறைய போய் சாப்பிடுவேன்.
0: உங்களுக்கு உண்மையிலே நன்றி. இதெல்லாம் தமாசா சொன்னது செல்வகுமார். உண்மைய கவலை வந்தா பசிக்குமா உங்களுக்கு? உண்மையிலேயே
3: பசிக்கு, உண்மையிலே எனக்கு பசிக்கலாம். எனக்கு மனசு சரியில்லைனா நிறைய போய் சாப்பிடுவேன். அன்னைக்கு போய் நிறைய சாப்பிடுவேன், சாப்பாடு சாப்பிடுவேன், பிரியாணி
0: சாப்பிடுவேன்.
3: அதுதான் என்னுடைய இயற்கையானது.
4: எனக்கு எனக்கு கவலை வந்தா தூங்கிடுவேன், தூங்கிடுவேன், தூங்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். கவலையிலே தூங்கி அப்படியே தூங்கி அதுக்கப்புறம் ஒரு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும். அப்படி இல்லைன்னா ரொம்ப மன அமைதியா இருந்ததுனாலே மனசெல்லாம் போட்டு அப்படியே பிணையற மாதிரி இருக்கும். அதனாலே கொஞ்சம் தூங்கிடலாமேன்னு முயற்சி பண்ணுவேன். அந்த தூக்கத்திலே எனக்கு அந்த கவலைகள் அந்த இது கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடும். ரிலீஃப் ஆனோட அதை நான் மறக்க முயற்சி பண்ணிடும். மறக்கணுங்கிறதுக்காக வேண்டிய தூங்கிடுவேன்.
0: சரி, இப்ப செல்வகுமார் பாட போற, அதுக்கு
4: முன்னாடி மறக்க செல்வகுமார் ஐயா
0: மாலிங்கத்தை கூட விடலாமா பாடுறதுக்கு? சரி மகாலிங்க, நீங்க பாடுங்க பாப்பா. அதுக்கு முன்பா வடலூர் ஆனந்தன், வணக்கம் ஐயா.
5: வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். நீண்ட உரையை பேசுறீங்க, நல்லா இருந்துட்டு கேட்டேன். உண்மையிலே நான் வாழும் தருணத்துல என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அன்புன்ற ஒரு வழியில தான் நான் நல்லாப்பேன்.
0: இன்னைக்கு
5: பேசி இந்த இன்னைக்கு கேட்ட உங்ககிட்ட கேட்ட இந்த ஒரு அரை மணி வார்த்தையில அன்புன்ற ஒரே வழிதான் என் நாய் முழுக்க இருக்கும்.
0: அப்படித்தான் இருக்கணும். மகளிங்க ஜாத்தம் போடக்கூடாது. செல்வகுமார் நீங்க நல்ல பிள்ளை, அது நான் கணிச்சு வச்சிருக்கிறேன். இப்ப செல்வகுமார் கேட்டா ஏனம்மா கண்டு கேட்டிருந்த, ஏனண்டா இந்த கலசர கூட்டம் கலசரம் குரூப் ஒன்று வந்து இருக்கு, அந்த குரூப்ல இருந்து அதுக்குள்ள தூக்கி போனாங்க, அதுல இருந்து வெளியில போயிட்டேன். என்ன செல்வகுமார் அமைதியா இருக்கிறீங்க நீங்க?
3: எல்லாத்தையும் அது அதுலயும் இருக்கோமா? நாங்க அந்த குரூப்லயும் தாங்கிட்டு தானே இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லாம.
0: இல்ல நீங்க வெளியில போயிருந்தீங்க, இவரு நல்ல பிள்ளையா வெளியில போயிட்டாரு அந்த குரூப்ல இருந்து.
3: இவரு வேறு தாங்க முடியாம வெளியே வந்துட்டார்.
0: அதுல இருந்து அவர் தெரியறதா நல்ல பிள்ளைன்னு தெரியுது இல்ல உங்களுக்கு?
4: வடலூர்னாலே அன்பு அதிகமா காட்டணும், எதிர்பார்க்கிறவங்களும் சரி அன்பு காட்டுறவங்களும் சரி வடலூர், ஏன்னா ஐயா பிறந்த ஊருங்கறனால அந்த அன்பு அவர்கிட்ட இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் தோணுது.
0: அப்ப மல்லியத்துல
6: ஐயா சொல்லிட்டாங்க, சாயந்தரம் ஐயா சொல்லிட்டாங்க, வள்ளலார் போலவே ஒவ்வொரு இடத்துலயும் பல மனிதர்கள் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அதெல்லாம் நீரா பாக்குறாங்க, அதான் நான் சொல்லுவேன்.
0: ஐயோ இன்னைக்கும் ஐயோ வைக்கிறாருங்க, ஏற்கனவே நான் எலும்பி இருக்கிறாம இருக்கிறேன்.
4: உண்மையில அன்பு பிறக்கிறது வந்து அவ்வளவு சீக்கிரம் பிறக்காது, பிறந்துட்டா விடாது. அந்த அந்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி அம்மா பேசின விதம் இன்னைக்கு வந்து மனச உருகுற மாதிரி அவ்வளவு அருமையா இருந்தது. வேணா மேடத்தை கனடாவில் ஆகலாம்.
0: இல்ல இல்ல இதெல்லாம்
6: வழி நடக்கு, வழி நடக்கிறதா, வழி நடக்கிறது ஒரு உறுதி நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான் நான்
0: சொல்லிட்டேன். ஆனா மகாலிங்கம் இது இல்ல மேடையில விட்டா பேச்சு, இந்த பேச்சு வராது. மகாலிங்கம் இது அனுபவிச்சு அனுபவித்து பேசின பேச்சு. இந்த என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சு, நேற்று இரவு நான் அனுபவிச்சதான் இன்னைக்கு
4: பேசினேன். உண்மை உண்மை. ஆனா நான் சொன்னது வந்து நகைச்சுவைக்கான்னு சொன்னாலும் அதுல எவ்வளவு மன வருத்தம் இருக்குங்கறத வந்து வெளிப்படுத்துறீங்கிறது எங்களுக்கு தெரியுது. நான் அந்த ஒரு டாபிக் மாத்துவோங்கிறதுக்கா வேண்டிதான் அப்படி
0: பேசுறேன். மற்றது இப்ப நாங்க மகாலிங்கம் நீங்க பாடுறத கேட்க போறோம். மூன்று பாடல்கள் முந்தி அடிச்சுக்கொண்டு வந்திருக்கிறீங்க, பாப்போம்.
6: பாடுங்க
0: பாடுங்க மகாலிங்கம் பாடுங்க.
4: இன்னைக்கு அன்பு செலுத்த அன்பு வந்து நட்புக்கு வேண்டி பாடல், அதனால அந்த நட்பை பத்தி பாடல்.
0: நீங்க பாடுங்க, பாடக்கூடாது, நல்ல இடத்துல இருந்து பாடல்.
4: இல்லீங்க இப்ப விக்குதா, விக்குதா
0: இப்ப முதல்ல பண்ணீங்க, இப்ப நான் பகிர்ந்துட்டேன்.
4: இல்ல இல்ல
0: சரி சரி எங்க பாடுங்க.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே, அது ஏன் ஏன்பனே. பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம். புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே. பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம். பள்ளியை விட்டதும் பாதைகள் மாறினோம், கடமையும் வந்தது கவலையும் வந்தது. பாசம் என்றும் நேசம் என்றும் வீடு என்றும் மனைவி என்றும் பாசம் என்றும் நேசம் என்றும் வீடு என்றும் மனைவி என்றும் நூறு சொந்தம் வந்த பின்னே தேடுகின்ற அமைதி எங்கே. நூறு சொந்தம் வந்த பின்னே தேடுகின்ற அமைதி எங்கே, அமைதி எங்கே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள். பெரியவன் சிறியவன் நல்லவன் கெட்டவன் உள்ளவன் போனவன் உலகிலே பார்க்கிறோம். என்னமே சுமைகளாய் இதயமே பாரமாய், என்னமே சுமைகளாய் இதயமே பாரமாய், தவறுகள் செய்தவன் எவனுமே தவிக்கிறான் அழுகிறான், தவறுகள் செய்தவன் எவனுமே அழுகிறான் அழுகிறான். அந்த நாள் நெஞ்சிலே அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லை, அது ஏன் ஏன் நண்பனே. அதாமா
7: வணக்கம்
6: நீராம்மா.
4: வணக்கம் வணக்கம் ரேவதேம்மா.
7: வணக்கம் நலமா இருக்க மீராமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா நல்லா பாடுறார். இன்னைக்கு நட்புக்காக நம்ம எல்லோரும் நட்புக்காகவும் பாடின அவருக்கு ஒரு ஓ போட்டுலாம்.
4: ரேவதியம்மா வணக்கம்மா.
7: வணக்கம்
4: ரேவதியம்மாவுக்கும்.
7: அப்பாவோட பேச்சு வரலாமா? உங்களோட நல்ல பாட்டுல கேட்டிருக்கேன். அவர் வணக்கம் வள்ளலார் அவர்களே, வணக்கம்.
6: ரொம்ப நன்றிங்க.
7: யார் பண்ணும்?
4: இதுதான் பெஸ்ட்.
0: சிறு சிறு பிள்ளை வேளாமே என்ன வீடு வந்து சேராது என்ன சொல்லுவார்கள்.
6: சின்சியரா
0: இல்ல அம்மா பாத்தீங்களா? சத்தியா சொன்ன இப்ப அதனால அம்மா சரியா ஓ போட்ட வடிவா. நல்லது மகாலிங்கம், நீங்க விடப்பட்டு திரும்பவும் நீங்க நினைப்புக்கு வாங்க. சரியா?
4: நன்றி நன்றி
0: நன்றி ஐயா, நன்றி நன்றி. சரி இப்ப அம்மா ஓ போட்டது சரி என்ற வடிவா அம்மா முதல் விடலாம். அம்மா பாடுங்க. நீங்க
7: அம்மா பாடட்டுங்களா?
0: நீங்க அம்மா
6: பாடுங்கம்மா.
7: ஏதோ தயார் ஏதோ ஒண்ணு வச்சிருக்குதா பாடுற, வேற ஒண்ணு தேடிட்டே இருந்தாங்க பேசுமே. சரி இதே
6: பாடா.
7: அழகிவா அழகிவா அழகிவா ஆலயத்தலை சும்மாதவனாலே நின்னுதல் போலே ஆலயத்தலை சும்மாதவனாலே நின்னுதல் போலே அழகேவா ஒரு கேள்விடம் கேட்டுவிட்டேன் நான் கேட்டதை எங்கோ போட்டுவிட்டேன் என்ன தேடுகின்ற எங்கே ஓடுகின்ற உங்கள் தேவைகளையே மூடுகின்றாய் உங்கள் தேவைகளை அழகேவா இன்பாற்றினில் மோடம் மோடி வரும் அந்த ஓடத்தில் உலகம் கோடி வரும் மன்னவர்கள் வெறும் முனிவரில்லை அவர் தனித்திருந்தால் ஏதோ இந்த இடத்துல ராகத்தை மாற்றிட்டேன் அவர் தனித்திருந்தால் நான் பிறப்பதில்லை அவர் தனித்திருந்தால் நாம் பிறப்பதில்லை அழகேவா பறவைகளும் இந்த வழியறியும் இந்த உறவழியும் இருவிருந்தும் நல்ல மொழி அழகேவா
0: அம்மா அந்த திருப்பி பாடுங்கம்மா இன்ப ஆற்றியலோடும்
7: இன்ப ஆற்றியலோடும்
0: அதை திருப்பி பாடுங்க பார்க்கணும்.

0: வேறும் ஒளியறில்லை அவர் தனிவல்லை நீங்க பாடுங்க.
1: இல்ல அது எனக்கு தெரியாத, நான் அதை நீங்க விட்டுட்டேன்னு சொன்னீங்கல்ல அந்த இத.

0: எனக்கும் சரியா வரையணியம்மா குரலும்
1: நீங்க கரெக்ட் பண்ணீங்க கடுப்பிலதான் நான் பிறப்பதில்லை
0: இந்த பாடல்
1: நீங்க கரெக்டா தான்
0: இந்த பாடல் நான் பாடியதில்ல அது நான் பாடி போட்டதும் இல்ல அம்மா எடுத்து வந்தது ஆனா கேட்டு இருக்கிறேன் நிறைய தடவை அம்மாண்டுக்கு எடுத்து வந்த வடிவம் அந்த பாடல் நல்ல ஒரு பாடல் அதுல அம்மா நான் விட்டுட்டேன் சொன்னீங்க நீங்க பாடிக்கொண்டிருக்கும் போதே அந்த வேர்டை விட்டதுனால விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்க ஆனா திருப்பி நீங்க எடுக்கும் போது
1: இல்ல இல்ல இல்ல ராகம் சரியா நீங்க பாடுவீங்களேன்னு கேட்டேன்
0: இல்ல அதேதான் நீங்க முதல்ல அந்த கடைசி வரி பாடினது போலயே தான் அதை எடுக்க வேண்டும் அந்த அந்த அவர் தனித்திருந்தால் நாம் பிறப்பது இல்லை என்றதை நீங்க கொஞ்சம் மற்றது நம் முன்னவர்கள் வரும் முனிவர் இல்லை
1: முனிவர் இல்லை
0: முனிவர் இல்லை அதை நீங்க அந்த சரியா மனசுல இல்லாதால அதை தடம் மாறிட்டீங்க அவ்வளவுதான் நீங்க பாடுறது இன்னைக்கு கூட நல்லா இருக்கம்மா இன்னைக்கு எடுக்கும் போதே நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருந்தது.

0: அம்மா அப்பா
1: எடுத்து நீங்க பாடுறவங்கல்ல, நீங்க பாடுறதா நல்லா இருக்கு.
0: இல்லையம்மா, முதல் நீங்க எடுத்து பாடும் போதே நல்லா நீங்க அந்த காலத்துல நீங்க
2: இல்ல ரேவதி அம்மா அந்த எக்கோ கரெக்டா கொடுத்தாங்க.
0: எக்கோ வந்ததம்மா, அது எப்படி? நானும் அதை என்னன்னு
1: பாத்துருந்தேன். அந்த இருந்துட்டு அது என்னன்னு
0: தெரியல. அம்மா பாடி நன்மைடாமா, அந்த முதல் நீங்க தடுமாயிட்டீங்களே, நீங்க பாடணும்
1: என்ன.
0: ஆரம்பத்துல அம்மாட குரலையும் பாடலையும் கேட்டு நாங்க அதிர்ந்து போய் அதிசயம்மா சின்ன பொண்ணு வந்துட்டேன். திரும்ப திரும்பி அதுதான் எனக்கு ஞாபகத்துல.
1: நீடாமா இப்ப பாட வர்த்தி கேக்குதா இருக்கு, ஏன்னா ரொம்ப நல்லா பாடுறாங்க எல்லாரும். சும்மா நீ
0: அம்மா
1: நானே இருக்கேன் வரேன்.
0: அம்மா அம்மா கேட்டு குயில் கூவுது, அது குயிலுக்கு மட்டும்தான் அம்மா கூவ தெரியும். கிளி பேசுது அதுல இதையும் இனிமேல் சொல்லி நாங்க அதான் கேக்குறோம். அப்ப அதுட்டு தர நீங்க பாடும்போது நாங்க ரசிக்கிறோம் இல்ல, உங்களோட பாட்டு தான் எங்களுக்கு பிடிக்கும். உங்களோட குரல்ல வர்ற பாட்டை நாங்க ரசிக்கிறோம் அவ்வளவுதான். எவ்வளவுதான் எல்லாரும் நல்லா நல்லா பாடினாலும் அவங்க அவங்களோட குரல்ல அவங்க பாடும் போது நாங்க ரசனையை கொண்டு வரோம். ஒழிய மட்டும்படி யாருலையும் குறை சொல்ல முடியாது, எல்லாரும் நல்லா தான் பாடுறாங்க. சூப்பர் உமையா கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அருமையான
1: பாடுறமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: போன தடவை நீங்க வரையல, அதுக்கு முதல் தடவை ரெண்டு தடவை வரையல. நான்
1: அப்பாட்டேன்
0: இருக்கணும், அப்பவும் திடகாத்திரமா இருக்கணும், மனதுல உறுதி தேவை. இது உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், எனக்கு இல்லையம்மா. நான் கொஞ்சம் நான்
1: பயன்படுத்தேன் உங்களுக்கும் அதுவேதான் இருக்கும். எதை நம்ம நினைக்கிறோமோ, எதை நம்ம சொல்றோமோ, அதே நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நல்லதே
3: எல்லாத்தையும் ஒரு கதை சொன்னேன் அம்மாவுக்கு, அதாவது ஒரு மரத்தடியில உட்காந்து நம்ம எல்லாம் கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சான். அப்ப நல்லதா நினைக்கும் போது நல்லதா கிடைச்சான். இதெல்லாம் பிரச்சனை ஆயிடுமோன்னு அது பிரச்சனையாவே ஆயிருக்கு.
2: உடல் வலிக்கு எல்லாம் இந்த அளவுக்கு அவங்க பயப்படுறாங்கன்னா ஆச்சரியமா இருக்கு உண்மையிலே. அதாவது சரியான உறக்கம் ஓய்வு அவங்க அம்மாவுக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் சரியாயிடும் உடம்புன்னு
1: என்ன. கண்டிப்பா
0: இல்ல இல்ல, உடல் வலி என்பது இப்ப நாங்க முந்தி சின்ன வயதுல எக்ஸசைஸ் செய்திருப்போம், ஓடி ஆடி எல்லாம் செய்திருப்போம், பாரமான பொருட்கள் நிறைய தூக்கி இருப்பேன் நான். அப்ப எல்லாம் வர்ற உடல் வலி அது உடனே நீங்கிடும். இது வந்து உடல் பூராவம், அதாவது ஒவ்வொரு நரம்பும் வலிக்கிறது உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை.
2: அது கண்டிப்பா இது ஓய்வுதான், ஓய்வுதான் உங்களுக்கு. ஓய்வும் அந்த உறக்கமும் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும், இது சரியாயிடுங்கிறது எனக்கு தெரியுது.
0: நான் இங்க அவ்வளவு வேலையானும் செய்வது இல்லையே, இருந்தாலும் அந்த
2: அப்படிதான் தெரியும். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அதை நல்லா யோசனை பண்ணி நல்ல உடல் அந்த ஓய்வையும் அந்த உறக்கத்தையும் கொஞ்சம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்க உடம்பு சரியாயிடுங்கன்னு நான் நினைக்கிறேன்.
0: கொஞ்சம் அதாவது மனம் வந்து கவலைக்கு உள்ளாகியது. என்னன்னா 25 வருடமாக சேர்த்து வைத்த சில சொத்து, அதாவது நீங்க நினைக்க கூடாது காசோ பணமோ இல்ல, இந்த வானொலியால நான் சேர்க்கப்பட்ட சில சொத்துக்கள், அது ஒரு
2: தண்ணில போயிடுச்சு.
0: அதெல்லாம்
2: தண்ணில போச்சு.
0: இந்த காலத்துல
2: வாங்கின சொல்லுங்க,
0: இந்த காலத்துல ரெக்கார்ட் இல்ல, ரெக்கார்ட் பிளேயர் இப்ப இருக்கிறது ஆங்காங்கே, ஆனா அந்த ரெக்கார்ட்ஸ் அவ்வளவு தமிழ் பாட்டு ஹிந்தி தமிழ் அவ்வளவு ரெக்கார்டும் அப்படியே தண்ணியில அவர்கள் அப்படியே எடுத்து பேங்க்ல போட்டு நமக்கு கேசட்ஸ், அதாவது எங்களுடைய நீங்க கேட்டீங்களே எங்களுடைய பழைய நிகழ்ச்சிகள், அது ஒரு 4 பாக்ஸ் அந்த வீடியோ கேசட்ல ரெக்கார்ட் பண்ண அவ்வளவும் தண்ணியில எப்படி எடுத்து அவர்கள் இல்ல இல்ல இதை அறிய முடியாதுன்னு நான் என்ன தூக்க முடியும், தூக்குறதுக்கு தண்ணி அப்பா சொல்ற விட்டுடம்மா விட்டுடம்மான்னு சொன்னேன். அது மற்றது ரேடியோக்குரிய ஒவ்வொரு வயர் சிஸ்டம் அதெல்லாம் அந்த திடீரென்று இந்த பழகாங்கன்னா நான் அதை அவ்வளவு எடுத்துக்கொண்டு உடனே வச்சு செய்வன் அப்படவும் அப்படி தண்ணியில் அதை திருப்பி நாங்கள் பாவிக்க முடியாது. மைக் அந்த காலத்து ஞாபகபூர்வமான எல்லாத்தையும் அப்படவும் அப்படியே தண்ணியில நினைந்திருந்தத அது ரொம்ப கவலைக்குரிய. மற்றது உடைகள் போயிருந்தது, நிறைய மற்ற ஆல்பம் எங்களுடைய படங்கள் அது அதெல்லாம் எடுக்க முடியாதது சிறந்தது. ஏன்னா அவ்வளவு தூரம் இப்படி ஒரு தண்ணி வந்து மிச்சதை நான் கொஞ்சம் பேர்ந்து மனதை சாந்தப்படுத்திக் கொண்டேன்னா அந்த வெள்ளத்தோடு அடிச்சு சென்றவர்கள் இப்படி எவ்வளவு இழந்திருப்பார்கள். இருந்தாலும் இந்த வானொலி மேல இருக்கிற அன்பால மற்ற எதையுமே பார்க்கல. அத இந்த குத்து நீங்க வரவேற்புக்கு எடுத்து வச்சுக்கிற குத்து விளக்கு அதுகள் கூட இவர்கள் அந்த தண்ணியில நனைஞ்ச உடனே அது அப்படியே பாக்ஸோட எடுத்து வைக்காம அவர்கள் தெரியும்னா அவர்களோட பெரிய பேக்ல போட்டுட்டு பாரங்களை மேல மேல தூக்கி அந்த எறிகிறதுக்கு வச்சது அதெல்லாம் அப்படியே அவ்வளவு பரதில் நெளிந்து விட்டது. அதெல்லாம் அந்த பித்தளை குத்து விளக்கு செட் அப்படியே அதுகள் அப்படியே அப்ப அதெல்லாம் அப்பதான் சொன்ன விட்டுடம்மா அது போ அதெல்லாம் காலாகாலத்து பொருட்கள் பொக்கிஷங்கள் அந்த குத்து விளக்கெல்லாம் இந்த வானொலியில திறப்பு விழா இதுகளுக்கெல்லாம் வைக்கப்பட்ட அந்த குத்து விளக்கு அந்த செட் அதுகள் அதுதான் ஞாபகமா வச்சு கொண்டு வந்தேன். நான் எதுக்கு ஏமே கொடுக்க மாட்டேன் யாருகிட்டயும் இதுல அப்படி அந்த
2: கொஞ்ச நாள் பிடிக்கும். இதை வந்து நம்ம இந்த நம்ம மீண்டு வர்றது கொஞ்ச நாள் பிடிக்கும்.
0: ரெண்டு பெரிய
2: யோசனை பண்ணி பார்த்து சரின்னு உங்களுக்கு அந்த மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும்.
0: ரெண்டு பெரிய இதுல வந்து அவளை தேவை ஏற்றி கொண்டு போயிருந்தார்கள். மற்றது வானொலி சம்பந்தமான சில புத்தகங்கள் உங்களுக்கு எல்லாம் கொண்டு வச்சு அதெல்லாம் அந்த அதெல்லாம் அப்படியே போயிருந்தது அதெல்லாம் எடுக்க முடியாமல் எடுத்து பேந்து செய்யலாம் என்று வச்சு கொண்டு வந்த அந்த புத்தகங்கள் மற்றது உண்மையிலேயே பலருடைய பேச்சு இப்ப என்னுடைய தாயாருடைய பேச்சு ரெக்கார்ட் பண்ண இதுகளெல்லாம் அப்படியே தண்ணியில மிதந்தது. அது அது இவர்கள் எடுத்து போட்ட பின்புதான் அது நீண்ட நேரம் நான் அந்த அதுல இருந்து அதையே சுவாசித்து கொண்டு அதுகளை எடுத்து எடுக்கலுமா பார்த்ததுலயும் எனக்கு இந்த இது திருப்பி இந்த உடல்ல இந்த நோய் வந்திருக்கலாமோ தெரியல என்ன அந்த கவலை அத
2: கேக்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. அது நீங்க கண்ணால நீங்க பாத்துக்கிறீங்க
0: எலக்ட்ரானிக் ஆரம்பத்தில இருந்து இந்த வானொலி ஆரம்பிச்ச எலக்ட்ரானிக் சிஸ்டம் அதாவது இந்த இதெல்லாம் புதிய கன்சல்ஸ் அதுகள் தான் அதுல ஆம்பிளிஃபயர் அது இது அதுல இந்த சிஸ்டம் எல்லாம் அது அப்படியே ஞாபகம் அதெல்லாம் இப்ப இருக்காது. ஆனா அது வேலை செய்யும். ஆனா ஏதோ அப்பா சொன்னாரு ஏனம்மா இப்படி வராமிருக்கிறேன் பராமரிச்சு வச்சேன் அது ஞாபகமா இப்ப எல்லாத்தையும் பார்த்தா இனி என்ன என்னாலேயே அது ஒவ்வொரு பொருளையும் தூக்க முடியாமல் இருந்தது என்றால் அந்த மனதில வலி இருக்கு இல்ல ஐயோ ஒன்று ஒன்று தூக்க இருக்கிற அந்த அது போய் போதே என்ன அறியுதே என்ற அந்த கவலை அந்த சின்ன பொருளை கூட என்ற கையால தூக்க முடியாமல் வலி இருந்தது அதுகள் தான் எனக்கு வந்து அப்படியே இருந்ததுதான் அன்பு உறவுகள் எடுத்து பேசினாலும் என் மனசுல அதுதான் இருந்தது. எல்லாம் அவர்கள் கட்டி கட்டி கொண்டு எடுத்து எடுத்து கொண்டு போகும்போது அது ஒரு ஒரு ரூம் பூனாவும் அந்த பொருட்கள் நம்ம அப்பாவே சொல்லுவாரு என்ன வச்சிருக்கிறீங்க ரெண்டு ஒன்றையும் ஆனா அவருக்கும் அப்பாவும் விருப்பம் இல்லை இதம்மா இதம்மாண்டு காட்டுற வழியும் ஒன்றுமே எல்லாம் தண்ணியில நினைந்து விட்டது. அது மட்டுமில்ல நினையாததையும் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் பேக்ல எல்லாத்தையும் போட்டு கொட்டி தெரியவில்லை அவர்களுக்கு அது ஆனா அவர்கள் என்ன அவர்களே நாங்க புலம் சொல்லக்கூடாதுன்னா இப்படி ஆனதுகள் எங்களுக்கு நோய் உண்டு பண்ணும் என்றதுதான் கொஞ்சம் நினைஞ்சிருந்தாலும் கொஞ்சம் இது பட்டிருந்தாலும் அதுல இருந்து இந்த பாக்டீரியாக்கள் உருவாகலாம் என்றதுக்கான சேறு மாதிரி ஒரு நீர் தான் வந்திருக்கிறது தனி நீர் இல்லையே அது அந்த உள்ளுக்கு அப்ப அதனால அதில் எல்லாத்தையும் போட்டு கட்டிட்டார்கள். அவ்வளவுதான் உடைகள் நிறைய போயிருந்தது அதுகளுக்கு நாங்கள் பெருசா எடுக்கல எல்லாத்தையும் கட்டி அதெல்லாம் அதுல இந்த இந்த வானொலி சம்பந்தமான எல்லாம் எனக்கு கவலையை கொடுத்ததுன்றதுதான் அர்த்தம் ஒன்றும்.
2: அது செல்லி நம்ம நம்பர் டெலிட் ஆயிட எவ்வளவு ஃபீல் பண்ணமோ அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க.
0: சிடிகள் பாடல் சிடி நீங்க இந்த இணையத்தில கூட எடுக்க முடியாது பழைய பாடல் சிடி எல்லாம் அதெல்லாம் அதுக்குல நனைந்து அந்த சேத்து தண்ணி போல அதுக்குள்ள அதை கழுவி எடுக்கலாம் உங்க எத்தனை ஆண்டு நீங்க கழுவி எடுப்பீங்க அத சின்ன மனம் வருகிறது அதுலாம் அவர்களே இப்படி பாக்குறார்கள் நான் கையால தொட்டு எடுக்க ஐயோ எடுக்கும்போது அது அது நின்றவர் ரெண்டு பேரும் இன்னும் அவங்களுக்குள்ளேயே இப்படி பாக்குறாங்களே நான் கையால தொடுறேன் நான் எந்த ஆதங்கத்தில் அதை அழுறேன் இப்ப, ஐயோ இது இல்லை இல்லை இதை கழுவி எடுக்கலாமோன்னு அவர்கள் என்ன பாக்குறார்கள். அப்ப அவர்கள் பார்த்த பார்வையில் இருந்தா அதனால எனக்கு வருத்தம் வரமாட்டது அவங்களுக்கு தெரியுது. நான் அதெல்லாத்தையும் எடுத்து ஒழுக்கவில்லை, அதெல்லாம் அவர்களே சொல்லுகிறார் இது நீங்க பாவிக்கிற கஷ்டம் என்று சொல்லுகிறார். அவ்வளவும் போனது. இப்ப நீங்க கூட இணையத்துல கூட எடுக்க மாட்டீங்க, இதுக்கு இருக்கிற எத்தனையோ சைடு இருக்கு தானே பாடல் எடுக்கிறது, அதுல கிடைக்க பழைய பாடல் அவ்வளவு பழைய பாடல் முழுக்க பழைய பாடல்கள் அதெல்லாம் போயிருந்தது. மற்றது ஆடியோ கேசட்ஸ் அவ்வளவும் பழைய பாடல், அதுல சிஸ்டம் எல்லாம் இருக்கு, அந்த ஆடியோ கேசட் ரெக்கார்டர் எல்லாம் அதுவும் எத்தனையோ வகையானது இருக்கு, பயணியர் செட் எல்லாம் ஒவ்வொரு இதுவும் இருக்கு, எல்லாம் புதுசு புதுசா அப்படியே இருக்கிறதா நீங்க இதுக்கு பாவித்த அதுகள் கூட இல்லாமல் ஒன்று ரெண்டு அப்படி எல்லாம் இந்த சிலது இருக்கிறது. என்னவோ ரொம்ப கவலையா இருந்தது, அதுதான்
2: மனத்தான் மிகப்பெரிய கவலைமா உண்மையில இருந்து அதுல சேகரிச்சனால இதுல வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து போச்சு. எங்களை போல சாதாரண ஆளுங்கன்னா பிரச்சனை கிடையாது, நாங்க ஏதோ சில டைரிகள் வச்சிருக்க போறோம் ஏதோ செய்ய போறோம், ஆனா நீங்க வானொலியில இருந்து இருந்ததுனால உங்களுக்கு அந்த கிடைக்கப்பட்ட அவார்டு கிடைக்கப்பட்ட அந்த ஒவ்வொருத்தவங்களும் கலந்து பேசின போட்டோ
0: வானொலிக்காக எங்கேயோ இல்லாம கொடுக்கப்பட்ட அவார்ட்ஸ் அது அப்பாதான் அப்படியே ஒரு பேக்ல அப்படி கொட்டிட்டு என்ன எடுத்தார் அது அப்படியே கையில எடுத்தாப்ப அது அவர்கள் இது ஒன்றை தூக்கி போட்டார்னா அது ரெண்டா முறிந்தும் இருக்கிறது அதுலாம். அப்ப
2: சொல்லவும் முடியாது, நம்ம சொல்லவும் முடியாது, நம்மளால அது கையாளவும் முடியாம அது அது அடுத்தவங்க வந்து அதை பார்க்கும்போது நம்ம சிறப்பமா போயிடுது. அஞ்சு நாள் நம்மராம இல்ல பெருசு இல்ல நம்ம அந்த வீட்டுல விலை உயர்ந்த பொருள் நீங்க நம்ம அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
0: இல்ல அவ்வளவும் போனதுக்கு அப்புறம் அப்படியே சோர்ந்து வந்து இருந்து கொண்டு
2: அந்த
0: கடைசி அந்த மனம் அந்த மனம் எனக்கு என்ன என்ன சொன்னதுண்டா அப்பா
2: அதுல முக்கியமான விலை உயர்ந்த பொருள் அதிக விலை மதிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பொருள் நீங்க தான் கிடைச்சிருக்கீங்க.
0: அப்படி நீங்க சொல்றீங்க இந்த மனம் கடைசியா இருந்து போட்டு இதுல எனக்கண்டு அழியாமல் இருக்கிறது என்னுடைய உறவுகளும் என்னுடைய அப்பாவும் தான், இதுதான் பெரிய சொத்து என்று கொண்டு இருந்து கொண்டு அப்படியே யோசிச்சு கொண்டே இருந்தேன். என்னன்னா அந்த கவலை இது ஒன்றுதான், நான் இனி பாதுகாக்க வேண்டியது இதுதான் நான் உயிரோடு இருக்கும் வரையும்.
3: கவலைப்படாதீங்கம்மா, இறைவன் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் நமக்கு எதுக்கு கொடுக்கறாரு, இந்த மாதிரி பரிசோதனை எல்லாம் பண்றாருனா உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்ல, எதெல்லாம் நம்ம முக்கியம்னு நினைக்கிறோமோ அது கூட நிரந்தரம் இல்லைன்னு நமக்கு வலியுறுத்தி காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி சில சில விஷயங்கள் எல்லாம் காட்டுறாரு. பண்ணல தைரியப்படுத்திக்கணும் மனச வந்து நடக்கட்டும்.
2: நீங்க மீண்டு வந்து இயல்பா வந்துடணும், அதுதான் எங்களுக்கு வேணும்.
3: விடுங்க தைரியமா இருந்தா எல்லாத்தையும் மறைபடி விட கூடவே கிடைச்சிடும்.
2: நீங்க தவறு விட்டுருக்கலாம், நாங்க உங்க எந்த கிடைச்ச எங்க பொக்கிஷன் நாங்க வந்து பாதுகாத்து வச்சிருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு நினைவு இருக்கு வேற ஒண்ணு.
0: நிச்சயமா அந்த உண்மையிலேயே. ஆனா இன்னொருபடி ஒரு கொஞ்சம் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முதல் அப்பா சொல்லி இருந்தார், இங்க எல்லாம் இந்த ரூம்ல இருந்து எல்லாத்தையும் கீழே இருக்கிற ரூம்ல அப்படியே ரேடியோ செட் பண்ணிடலாமா, அந்த சீடி எல்லாம் போயிருந்தா இப்ப இப்படி இருந்த நிகழ்ச்சியும் இல்ல
3: எல்லாத்தையும் சேர்த்து போயிருக்கும். அங்க இருக்கிறதெல்லாம் சேர்த்து வெளியே கொண்டு வந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு காப்பாத்தி
0: அவ்வளவும்
2: பேரிடர் வந்து நம்ம எப்பயுமே எதிர்பாராம இருக்கும் பேரிடர்.
0: நாங்க நினைக்கல தானே, இப்ப இப்ப படுக்கிற கட்டில் அதாவது கட்டில் கூட மூன்று கட்டில் அப்படியே மெத்த எல்லாம் அது எப்படியாண்டு எனக்கு தெரியல, அவ்வளவும் அப்படியே அறையிறார்கள் பாத்துட்டு. அந்த இரும்பால் செய்யப்பட்ட இத கூட அந்த ஹெட்போர்ட் இதெல்லாம் அதுல வந்து இது என்னன்னு கேட்டா நான் சொன்ன அதுவும் போனேன் இவ்வளவும் போயிட்டு அதே அதையும் கொண்டு போ எல்லாத்தையும் கொண்டு போய் என்னென்ன இருக்கிற ஒரு பிள்ளையும் சொல்லிட்டேன் எல்லாத்தையும் கேவேஜ் போட்டு என்னன்னா என்னுடைய இந்த பொருட்கள் பெருசா தெரிஞ்சது எனக்கு. அது அப்பாவே பார்த்து கொண்டு வந்தாரு, என்னம்மா இதை சொல்றீங்க நான் பரவாயில்லப்ப இதே போயிட்டு அது போட்டோம். அவர் அப்பா வந்து நின்று பார்த்துட்டு என் சோகத்தை பார்த்துட்டு அப்பா மேல ஓடி வந்துட்டார். அதுக்கு நிறைய நேரம் நீண்ட எல்லாம் செய்த இப்ப இப்ப ஒன்றுமே இல்லாம சுத்த சுத்தமா செய்து வச்சிருக்காரு. இனி அதெல்லாம் பெருசா இது பண்ணி எடுப்பார்கள் ஒழிய கொஞ்ச பொருட்கள் கராஜில கொண்டு வச்சிருக்கிறார்கள். அதுகளெல்லாம் என்னமோ இனி ஆண்டவன் விட்ட ஆனா கடவுளுக்கு தெரிஞ்சிருச்சோ தெரியாது. இனி எங்க நீ காவி கொண்டு போக போறாய்? இதை உன்னுடைய கடத்தி காலம் இதை வச்சு என்ன செய்ய போற? இதை இல்லாம நீயும் இல்லாம போகும்போது

0: சேகரிச்சு வச்ச பொருள் இல்லைங்களா,
1: என்ன
0: அதிர்வுல இருப்பாங்க. எல்லா பொருள்களும் நினைச்சு பாருங்க, எவ்வளவு அதிர்வு ஆயிருக்கும் உடம்பு நினைச்சு
2: பாருங்க. அம்மா அம்மா வந்து பல இது மாதிரி பல வேதனைகளை கடந்துதான் இப்ப வந்திருக்காங்க. அவங்களவே கலந்து வைக்கிதுன்னா இதுவும் மிகப்பெரிய ஒரு வேதனையா தான் இருக்கும். அவங்க எத்தனையோ
0: பக்குவப்பட்டவங்க எவ்வளவோ சொன்னவங்க, அவங்களுக்கு நாம சொல்லக்கூடிய மாதிரி
2: தைரியமா இருக்குமா, எல்லாமே இதுவும் சரியா போயிருமா, எதுவுமே நிரந்தர வாழ்க்கை இருக்க. இறைவன் வந்து இறையர்களும் அன்பும் தான் கடைசி மிஞ்சம்.
1: அம்மா இருக்கா? அப்பாவையும் நீங்க பேசுற பேச்சு இந்த வர்ற உறவுகளையும் யோசிச்சோன்னா இதுதான் எனக்கு மிச்சம் என்றுதான் எனக்கு சொல்லி வச்சுட்டாரப்ப அதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதுலயும் நேற்று எனக்கு உண்மையிலேயே இரவுல ஆனா அப்பாவுக்கு எழுப்புவதற்கு பாவமா இருந்தது, ரொம்ப தூங்கி கொண்டிருந்தாரப்ப என்னால முடியல. நான் வந்து ஒரு உறவுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன், உடனே நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், சரி சரி ஒரு கொஞ்ச நேரத்தில் எடுக்கிறேன், சரி எனக்கு கொஞ்சம் இயலாம இருக்கிறது என்ன செய்யலாம் கேட்கும் போது சரி அந்த நிலைய பாத்துட்டு அதை சொல்லியும் அவர் அவரோட பிஸியா இருப்பார் போல இருக்கிறது அந்த மகன். சரி என்றுட்டு பேந்த அடுத்த அன்பு பிள்ளைகளுக்கு கோல்வண்ணன் உண்டுண்டா நினைஞ்சார்கள். ஒருத்தர் என்னம்மாண்டு கேட்டார், கொஞ்சம் ஏதாவது போல இருக்கிறது உங்களோட பேசுனா எனக்கு நல்லா இருக்கும் என்ற உடனே சரி என்று டக்கு டக்குன்னு போட்டேன். மகள் மகன்மாரெல்லாம் கொஞ்சம் நினைஞ்சார்கள். வேலையில இருந்தும் உம்மும் என்று போட்டவர் செல்வகுமார், மற்றது வேலையில இருந்தும் எங்களுடைய ஞானசேகரம் அண்ணா வந்து அவர் தான் அப்படி சொல்லிக்கொண்டிருக்கும் போது சொன்னார், எங்களை எல்லாம் சாடிச்சு தானம்மா போவீங்க, நீங்க எங்க போடுவோம், நீங்க ஒரு பங்குதான், நீங்க ஒரு பங்குதான். அதுல கொஞ்சம் சிரிச்சேன். நம்ம கண்ணன் பேசியிருந்தார், ஷியாமலா அம்மா பேசியிருந்தா, என்ன அம்மா அம்மா அங்க இருக்கிறீங்க அம்மா என்னம்மாண்டு கேட்டுக்கொண்டு வந்த அவரும் பேசுவான். அப்படியே அவர்கள் பேச்சோடையே கொஞ்சம் ஆறுதலாக ஏதோ வலி குறைவது போல இருந்தது. சுடுதண்ணி குடிச்சு குடிச்சு அப்படிங்கிற ஒரு சரிவோடு சேர்ந்து அப்படியே தூக்கத்துக்கு சென்றது. அந்த காலையில் ரொம்பன்னொன்னு அப்பாடி சொன்னேன், என்னப்பா அப்பதான் சொன்னேன் எனக்கு ஏலாம இருந்ததப்பா அவங்களை நான் கூப்பிட்டேன், சரி அம்மா சுடுதண்ணிய குடிங்க, அப்ப கொஞ்சம் வலி எல்லாம் குறைஞ்ச மாதிரி தான். நான் அப்ப நெடுங்க அந்த டேப்லெட்ட போடையில அது பெயின் கில்லர், அது எங்களுக்கு ஒத்து வராதுல்ல, எவ்ரி 4 hours போடுறதான்ட்டு ஏதோ என்னவோ நடந்து முடிந்தது.
2: இன்னும்
1: நல்லா இருக்கு பாருங்கம்மா, ஒரு லேகியத்தை அனுப்பி வச்சுட்டு அதை சாப்பிட சொல்றேன், அதை பார்க்கும்
3: போது
1: அனுப்பி வச்சிருக்காதம்மா அந்த லேகியத்தை.
3: அதை
1: கேளுங்க அவர்கிட்ட கண்டோமா,
2: டாபர் டாபர் செவன் பிராமா,
3: ஓ செவன் பிரகாஷ்,
2: நல்லா இருக்குமா
1: என்னம்மா, அம்மா சாப்பிட்டுருக்கீங்களா, அம்மா சாப்பிட்டுருக்கீங்களா,
3: வாயில வீட்டுல வாங்கி வச்சிருக்காங்க, அது வாங்கி வச்சிருக்காங்க, சாப்பிடல அதெல்லாம் சாப்பிடல, எல்லாமே
2: சாப்பிட்டாரு.
3: இப்பக்கிய காலத்துக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லது மேடம்.
1: அனுப்பி வச்சு போட்டு அதுல இது விவரங்கள் சொல்ல, அதான் அப்பா அண்டு நேட்டும் கேக்குறேன்,
3: அனுப்பு
1: இல்ல. இப்ப நான் கேக்குறேன், அது இப்ப நாங்க சாப்பிட்டுட்டோம் இல்ல, இப்ப சோறு சாப்பிடுறோம், அதுக்கு மேல சாப்பிட்டா எதுவும் நடக்குமா?
3: எதுக்கு மேல எப்படி
1: எப்படி சாப்பிடுவது, அது ஒரு வயதுல சாப்பிடுவது,
3: அவ்வளவுதான், ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். நம்ம
1: இல்ல எப்படி நம்ம சாப்பிட்டா பிறகு சாப்பிட வேணுமா, அல்லாட்டி என்ன வருவாய்?

0: இதுல சாப்பிடணுமா?
1: வெறும் வயிற்றுல சாப்பிடணுமான்னு கேக்கணும். சாப்பிடலாமா?
2: சாப்பிட்டே சாப்பிடலாம், சாப்பிடே சாப்பிடுங்க.
1: சாப்பிடாமையும் சாப்பிடலாம்.
2: இல்ல அதான், சாப்பிடாம எந்த பொருளுமே சாப்பிடக்கூடாது. அந்த வாண்டிக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, அது மட்டும் தான் சாப்பிடாம சாப்பிடும் பத்திரமா. அது எல்லா பொருளுமே சாப்பிட்ட பிறகுதான்.
0: அது தெரியும். அப்ப அதை வச்சுக்கொண்டு அப்பா சொல்றேன், நான் கைய வச்சு போத்துல தொட்டோன்னே சொல்லுவாரு மக்கள. டாக்டர் சரியா கேட்கல, சாப்பிட போட்டு மேசன் அப்படி இருக்குது. ஓபன் பண்ணிடாத என்ன சொன்னார். நேற்று செல்வகுமார் சொன்னார், சாப்பிடுங்கம்மா கொஞ்சம் படுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டோம், சாப்பிட்டுறீங்க, நல்லா சாப்பிடல.
1: உங்களை வந்து நம்பவே கூடாது பாத்தீங்களா. எல்லாம் பேச்சுதான் சொல்றீங்க, நகை நகைன்னு. ஆனா உண்மையா இருந்தது கேக்கல பாருங்க. அடாடாடா, இப்ப தானே தெரியுது எல்லாமே வேகமானு.
0: இல்ல ஐயா இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. நேற்று சாப்பிட்டுட்டு எனக்கு இப்படி ஒரு நோய் வந்திருந்தா நான் என்ன நினைச்சிருப்பேன்? அந்த வீரியத்துல என்ன வந்து
1: நினைச்சேன்? இந்த நோயே வந்திருக்காது, இந்த நோயே வந்திருக்காது. உடம்பு நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படி சொன்னது எல்லாமே பொய்யா.
0: அது சும்மா நீங்க சாப்பிட சாப்பிடன்றீங்கல்ல,
1: பெரிய பறவையில மாதிரி தான் கேட்பேன். எல்லாமே பொய்யா அப்படின்னு
0: பெண்களுக்கு தான் முதல்ல. மோகனா லேடிஸ் ஃபர்ஸ்ட், லேடிஸ் ஃபர்ஸ்ட். மோகனா வாங்க.
3: அம்மா வணக்கம்.
0: வணக்கம் மோகனா, எப்படி அம்மா இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கீங்களா? நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன்னு நீங்க சொல்லுங்க அம்மா. நீங்க எல்லாரும் அன்போட இருக்கும் போது எந்த நலத்துக்கு குறைவே இல்லை. நீங்க சொல்லுங்க, எங்க என்ன பாட்டோட வந்திருக்கீங்க? நீங்க
3: சோகம் பனி போல கரைஞ்சிருங்கம்மா.
0: சந்தோஷம் அம்மா, உண்மையிலேயே. நீங்க எங்க
3: பாடுங்க?
0: பாடுங்க.

Thank you.

0: அருமையா
1: படிப்பாங்க. அதாவது இந்த நேரத்துல தான் இந்த பாடல்லாம் இந்த தொலைக்காட்சியில சமயத்துல போடுவாங்க. தினமும் இந்த பாடலை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கேட்க முடியும்.
0: ஒன்றரை கிழமையாக நிலாவ அப்படியே தன்னோடய
1: கூட்டிகிட்டு
0: நிலா அப்படியே அவட கையோடய மொட்டை மாடியில போயிருக்குது ஓடுது. இப்ப இப்பதான் சந்தோஷமா இருக்கிறான் இல்லையா அம்மா? உண்மையிலேயே அந்த ஒரு ஒருத்தருடைய அந்த எப்படி இருக்கிறதுன்னா, அந்த பார்க்க ஆசைப்படுகிற ஒரு மனைவி தான் பார்க்க ஆசைப்படுகிற ஒரு கணவனையும், எல்லோரும் ஒரு பிள்ளைய ஒரு தாய் பார்க்க ஆசைப்படுகிற ஒரு மகனையும், குடும்பத்தார் எல்லோரும் பார்க்க ஆசைப்படுகிற ஒரு மகன் எப்படி இருக்க வேணும் என்றத இப்பதான் நாங்க ரசிக்கிறோம் செல்வகுமார். அதைத்தான் நாங்கள் அப்படி
2: பேசுறேன். நீங்க பதில் திரும்பவே இல்லைம்மா.
1: வாசலிலே வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன், வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன். பாருங்க படம் நல்லா அந்த அந்த வழி தலைதான் நீங்க பேசுறீங்க.
0: எங்க அம்மா அந்த அந்த பாடல பாடுங்க அம்மா.
2: எங்கே நீயோ வாசலிலே மட்டும்தான்
1: இல்ல, அந்த பாட்டு தான் அந்த பாட்டு
2: தான் உன் காலடி ஓசை கேட்டிருப்பே, வந்தவுடன் அது மறிக்கல
3: அந்த காலம்
0: இது அந்த காலத்துல பாடுனது. அதாவது எப்படி என்ன எப்படி என்ன மோகனா இப்படித்தான் அமைந்து பாடுனா

0: இன்னொரு விடயம், இவர் அப்படி ஓடுபட்டு அந்த தொழில், அதுவும் ஒரு தொழில் தான் இல்லை என்று இல்ல, அது நீண்ட காலம் செய்யும். அதாவது அவர் வாகனத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிற, அது வந்து ஒரு உயிரோடு சம்பந்தப்பட்ட ஒரு வேலை. அது நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், நெய்யா காலையில இருந்து பின்னர் மட்டும் இப்படியே இந்த வாகனத்தில் ஓடிக்கொண்டு நீங்க பாருங்க, இதுல இருந்து இன்னொரு சொந்தக்காரர் விட்ட ஒரு வாகனத்துல போயிட்டு அட கடைக்கு போயிட்டு வரைக்கும் நாங்கள் எவ்வளவு அவதானமாக போயிட்டு அட வந்துட்டோம். இவர் வந்து காலையில இருந்து பின்னர் மட்டும் அந்த வாகனத்தோடையே பயணிக்கிறார். அது மனசுக்கு ஒரு காவல், ஒரு பெத்த தாயா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி, எந்த மனதில அப்படியேதான் நான் என்னடா இந்த பையன் அப்பாவும் சொல்லுவேன், என்ன இது ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கான் இதுல எதுவும். இப்ப எங்களை எல்லோருக்கும் சந்தோஷம், அவர் பூட்டு போட்டு
1: இருந்தாலும்
0: நான் சொன்னைய பிறந்த நாளோடயே மாறவனு கொஞ்சம் லேட்டா அவன் முடிவெடுத்துட்டான். இதுக்கு மேல அந்த பக்கமே திரும்பி பார்க்க வேணான்றாசா, என்ன நல்லது பார்க்க ஆசையா இருந்தது. அங்க இருந்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்புனார் பாருங்க, எப்படி இருக்கிறாரு அப்பாட்ட சொன்ன. அப்பா பாருங்க பொக்கெட்ல பெண் என்ன ஆள் என்ன, அப்பா சொன்ன செல்வகுமாரன் முதலா ஆட்டா. அப்ப எவ்வளவு ஒரு சந்தோஷப்படுறோம் நாங்கள, ஏன் இது இப்படி ஒரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி
2: ஆரோக்கியமான மாற்றம்.
0: அதுவும் மட்டும் பாருங்க, லட்சிகரமான லட்சுமிகரமான தங்கத்தை ஜொலிக்கிற தங்கத்துக்கு நடுவில் ஜொலிக்கிற பெண்களுக்கு நடுவில் வேலை
2: செய்யறேன்.
0: இந்த போய் அதாவது ஒரு விடயம் வந்து செல்வகுமார், ஒரு விடயம் அருகில வச்சு பாக்க பாக்கத்தான் அதுல ஆசையும் அதை திருப்பி எங்கட மனசுக்குள்ள அப்படியே ஊறி அது எங்களுக்கு பிடிக்கிறது. சரியா, அதுக்கு முதல் பிடிக்காது, எல்லாம் அது ஒன்றுதான். இப்ப நீங்க ஓடி ஓடி அப்படி ஒரு பழக்கம், இனி அதெல்லாம் மறந்து இதை அதானே சொல்லிட்டேன், ஜொலிக்கிற தங்கத்தையும் ஜொலிக்கிற பெண்களையும் சுற்றி வர வைத்துக் கொண்டு பத்தாத்துக்கு மனைவி யாருக்குங்க இந்த குடுப்பன வரும் உண்டா, மனைவி பக்கத்துல இருக்கிற வேலை யாருக்கு இது குடுப்பன, யார் எத்தனை பேர் ஆனதன் அப்படி வேலை செய்யறீங்களா இல்ல இல்ல நீங்க
2: என்னோட சந்தோஷம் நீங்க புரிஞ்சு சொல்றீங்கம்மா, நல்ல நல்ல சந்தோஷம்
0: ஆனந்தம்னு
2: பேர் வச்சிருக்காங்கம்மா.
0: என்னதுக்கு இல்ல இரண்டு உங்கள்கிட்ட மூன்று செல்வம் இருக்கு, உங்கள்கிட்ட மனைவி என்ற செல்வம், மக்கள் செல்வம்,
1: ஒரு வெகுமதி.
0: அப்ப நாங்களும் எல்லாம் செல்வம் இல்லையா உங்களுக்கு, இவ்வளவு கஷ்டப்பட்டு
2: எங்கேயுமே தேடினாலும் கிடைக்காத செல்வம். அந்த செல்வம்
1: அது கேட்ட மாதிரி ஒரு பாட்டு படப்புறாரு அவரு, நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் படப்புறாரு.
0: ஐயோ இங்க அறையில நான் ஒரு அளவு வச்சு கொண்டு பேசாமல் இருக்கிறேனுங்க. வணக்கம் கார்த்திகேயன், வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்,
0: அவர் எப்பயும் வந்துட்டாரு, நான் மறந்து போனேன்.
3: ராகத்தை கேட்டாரு,
0: கேளுங்க மோகன ராகத்தை கேட்டாரா பாத்தீங்களா.
3: இப்பதான் மோகன ராகம் எப்பொழுதுமே செல்வகுமார் அருகில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க
0: பாத்தீங்களா.
2: நன்றி,
0: எல்லாரும் பேச தொடங்கிட்டாங்க, எல்லாரும் பேச
2: தொடங்கிட்டாங்க. அது இல்லாம வந்தோடனே நீங்க கூப்பிடுற வரைக்கும் அமைதியா எல்லாருமே இருக்கும் பாத்தீங்களா. அப்பாவோட பிராக்டிஸ் அம்மா நீங்க உங்களோட பிராக்டிஸ்
4: கேக்கும் கேக்கும்,
2: நீங்களா கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அம்மா நான் இருக்கிறேன் அப்படின்னு. ரேவதி அம்மா போட்டீங்க, ரேவதி அம்மா வந்தாங்க, வந்த உடனே மீட் போட்டு அமைதியா இருந்தாங்க, எல்லாருமே அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
0: இப்ப நாங்க இப்ப அடுத்த இன்னொரு ஆளை சந்திக்கலாம், சந்திச்சு கொண்டு பாட ஆரம்பிக்கலாம். வணக்கம், எங்களுடைய இது நர்ஸ் வந்திருக்கா, இது தாதி வந்திருக்கா, நர்ஸ் வந்திருக்கா, வாங்க சியாமா வாங்க. இந்திய நிமித்து குடிக்க கொடுக்கற சியாமா வாங்க வாங்க. ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காருங்க, ஸ்பெஷலிஸ்ட் இன்னொரு ஆள் வந்திருக்காருங்க, அவர் தான் சொன்னாரு எங்களை எல்லாம் தார் அடிச்சுட்டு தான் நீங்க போவீங்க. வணக்க ஞான பேரவன்.
4: அவர்களே
0: சியாமலாமா
5: சொல்லுங்கம்மா,
0: நீங்க அவர் டீ கடையில வேலை செய்யறோம்னு பாருங்க, தான் இஞ்சி குடி நீங்க இஞ்சி டீயாங்க.
5: பாட்டு கேட்டு உட்கார்ந்து ஒரு பாட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்க, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், யாராவது பாடுங்க இல்ல நல்லாவது கட்டிட்டு வரலான்னு
0: வந்து பேச பண்ணி. சரி, என்ன ஒரு ஒரு உருப்படி குறையும் அது செல்வக்குமார், இதுல
2: ஒரு
0: ஏன் ஏன் அந்த உருப்படி குறையுதுன்னு தெரியல, அழைச்ச பின்பு அழைக்கலாம், அழைச்ச பின்பு. சரி, இப்ப நாங்க செல்வக்குமார் அந்த பாட்டை கேட்போம், சரியா, எல்லாரும் அமைதியா இருந்து. எங்க செல்வம், நீங்க பாடுங்க செல்வம்.
2: நான் பாடுறேம்மா. மன்றம் வந்து தின்றழித்து மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையே அன்பே என் அன்பே, தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டளவு வட்ட நிலவே கண்ணே என் கண்ணே, பூபாலமே கூடாதென்னும் வானம் உண்டு சொல், மன்றம் வந்த தென்றலுக்கு நெஞ்சம் வர மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையே அன்பே என் அன்பே, தாமரை மேலே நீர் புலி போம் தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன, நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேலமும் தேவை என்ன, சொந்தங்கள் இல்லாமல் பா பந்த பாசம் இல்லாமல் பூ பூவே என்ன, மன்றம் வந்த தென்றலுக்கு நெஞ்சம் வர மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே, மேடையை போலே வாழ்க்கை அல்ல நாடகம் ஆனதும் விலகி செல்ல, ஓடையை போலே உறவும் அல்ல பாதையை மாறியே விலகி செல்ல, விண்ணோடுதான் உலாவும் வெள்ளி வண்ண நிலாவும், என்னோடு நீ வந்தால் என்ன மஞ்சம் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே.
4: அவ்வளவுதான்மா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு.
1: என்ன ஒற்றுமை, ரெண்டு பேரும் ஒரே படத்துல இருந்தே பாடி இருக்காங்க,
4: ஒரே படம்
3: ஆனதனக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடுறேன், கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் லேட் ஆயிட்டு எனக்கு.
0: நீங்க தான் லேட்
1: ஆகும்,
3: நானும் பாடுவேன், எனக்கு ஒரு பாடல் கொடுத்தீங்கன்னா
1: என்னோட பாடல் கேட்டுதா சியாமலா? குரல் வரல வரல போட்டிருந்தீங்களே,
0: அது
1: என்ன வரல? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுச்சு, கேட்கவே இல்ல.
2: நாங்க பேசினதெல்லாம் கேட்டுச்சான்னு
1: அதெல்லாம் கேட்டுச்சு. அம்மா குரல் மட்டும்
0: கேட்டேன். இப்ப யாரு உணவு மூச்சு இப்படி எடுக்கிறது? மூச்சு
2: அனைவருக்கும் அன்பு வணக்கம். நலம் நல முடியாத
0: பாருக்கும் கூட நெஞ்சில உடனாலும் இல்லாத ஒரு பாரன் நெஞ்சில இருக்குது, அதான் அப்படி மூச்சு எடுக்கிறீங்க.
6: அது
0: இல்ல ஃபாரூக், நீங்க எல்லாரும் இந்த பாரத்துல கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி வச்சிருக்கீங்க. நான் உங்கட எல்லா பாரத்தையும் எந்த வார நெஞ்சில தூக்கி வச்சிருக்கேன், அது தெரியுமா? அது தெரியுமா?
1: அன்பு
0: என்னும் சுமை தாங்கி அம்மா, அன்பு என்னும் சுமை தாங்கி. சரியா? இது சரி, இவர் பாடல பாட்டு என்ன ஒரு நல்ல பாட, அந்த தாமரை மேலே
6: அந்த மாதிரி எப்படி பண்ணாரு, எப்படி அவர் எப்படி பண்ணாருன்னு நீ வந்தார்
0: நின்றுட்டார்.
1: பின்னாடி வராங்களா இல்லையா பாத்துருக்காரு.
2: என்ன
0: விடைபெறுதான் மோனா, நீங்க போய் தூங்கலாம். நீங்க நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி தந்தபாசம் பண்ணாமல் பூவே உண்பாட்டி பாருங்க சரி, அந்த அருமை அருமை அருமை
2: அருமை
0: அதாவது
6: உங்களோட சொல்றதுக்கு ஒரு சொல்லணும் பத்தியாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதாவது
0: பாத்தீங்க பேசுறோம், மற்றதை
6: சொல்லணும் இல்ல
0: இல்ல இல்ல. இவர் வந்து பயிற்சி எடுக்காமலே வந்திருக்கிறார், சும்மா பாத்துட்டு ஓ நான் பாடலாம். இப்ப நான் என்ன பாட விட்டாலும் இந்த பாட்டை நான் பாட மாட்டேன், எனக்கு தெரியாது. பயிற்சி எடுக்காம பாடலாம்
6: சொல்லணுங்க, மத்தபடி பாடலாம் அருமையா பண்ணீங்க, நல்லா
0: பண்ணீங்க. மற்ற இன்னும் நீங்க பயிற்சி எடுக்கணும். நீங்க ஒரு பாட்டை நீங்க கடையில இருந்து கத்தி பாட முடியாது, இருந்தாலும் வீட்டுல வந்தோம்னா குளிக்கேக்க மற்ற வேலை செய்தாலும் இதை வச்சு பாடி பாடி கொண்டு போங்க. பாருங்க, ரதீஸ் வந்து சொல்லியிருந்தேன், தான் எத்தனையோ தடவை பாடி பழகித்தான் அந்த பாட்டை நான் பாடினேன். அதுதான் பயிற்சி எடுங்க, பயிற்சி எடுங்க. சரியா? சரி, இப்ப அடுத்தது வந்து நாங்க ஆனந்தன் பாட விடலாம். ஆனந்தன் செல்வகுமார், நீங்க இவரை நினைச்சிருங்க, ஃபாரூக் அவர் விட விட்டுட்டா திருப்பி
2: தன்னன். இது வந்து ஒரு காரியமா, அவரு விஷயமா
0: என்னது?
2: அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு அந்த காரணத்தினால வர
0: முடியாது.
6: அவள் ஒரு நவரசனாகும் அந்த பாடல் பாடிடுறமா?
0: சரி பாடு.
6: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம் அவள் ஒரு அவரச நாடகம். ஆனந்த கவிதையின் ஆலயம் தழுவிடும் இனங்களில் மானினம் தமிழும் அவளும் ஓரினம். அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் மரகத மலர்விடும் பூங்கொடி மழலை கூறும் பைனி. மரகத மலர்விடும் பூங்கொடி மழலை கூறும் பைனி. நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம் நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம் என் நெஞ்சில் தந்தே ஓரிடும்.

கோடை காலத்து வான்மழை, கார்த்திகை தீங்கலில் தீபங்கள், கார்த்திகை தீங்கலில் தீபங்கள், கண்ணில் தோன்றும் கோலங்கள், அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம், அறுசுவை நிரம்பிய பால் குடம், ஆடும் நடையே நாட்டியம், அரும் சுவை நிரம்பிய பால் குடம், ஆடும்

0: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் நாடகம், தழுவிடும் இனங்களில் மானினம் தமிழும் அவளும் ஓரினம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
1: அதுல அந்த கோரஸ் வரும், அதெல்லாம் பாடுங்க.
2: சரியா பாடுறேன் பாப்போம். முதல்ல செல்வகுமார் சொன்னவரையும் பாடட்டும் பாருங்க. சரி போச்சு, அது ஒரு பக்கமா போச்சு. சரி அடுத்தது ஞானத்து ஒரு மண்ணா பாருங்க. எங்க சரி அடுத்தது ஞானமா பாருங்க.
3: வரும்
2: வரும் வரும் வரும்

0: அவள் ஒரு நவரச நாடகம்
1: இதுல அதான் சொல்றாங்களே லேடிஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ரெண்டு பெண்கள் பாடினதுதான் நல்லா
2: இருந்தது.
3: ஒரு பாட்டு கச்சேரி நடந்தது, எல்லாம் ஸ்டேஜ்ல எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க, ஆனா பெண் பாடகர் வரலன்னு அந்த ப்ரோக்ராமே கேன்சல்
1: பண்ணிட்டாங்க.
3: பெண் பாடகர் வரலன்ட்டு அந்த கச்சேரி கேன்சல் பண்ணாங்க.
1: என்னன்னா பாட்டு அதுதானே இந்த பாட்டு, அவளுடைய அப்ப அவள்கிட்ட தான் இருக்கு அந்த பக்குவம், அதனாலதான்
3: அவர்
1: அவ ரெண்டு பாடையிலேயே அவள் ரெண்டு தானே பாடைய இருக்கு செல்வக்குமார். அப்ப இல்ல இப்ப எல்லாம் உணவரசம் இல்ல, கபசுப குடியில வாழ்ந்துட்டாரு சத்தம் கேக்குதுங்க, அத கொஞ்சம் பாருங்க கீச்சு கீச்சாண்டு யாருடைய பக்கம். அதாவது அமெரிக்கால என்ன கூடுதலாக வந்துருச்சு இப்ப இங்க டவுண்டோலையும் கூடுதலான இது தாக்கம், ஆனா எல்லாரையும் அவுட்டு விட்டாச்சு, எல்லாரும் ஓடி திரிகிறாங்க. இருந்தாலும் என்ன ஊசி போட்டமண்ட இதுல எல்லாரும் ஓடி
3: திரிகிறாங்க.
1: தைரியம் அதையும் மீறி அது வருது, ஆனா கவனமா இருக்கணும். ஊசி போடாதவங்களுக்கே தைரியம் கூட, அது எங்க சொல்லி நாங்க இது பண்றது. சரி, இருந்தாலும் கடவுள் தான் எல்லாரையும் காப்பாற்றணும் சொல்லிக்கொண்டு அடுத்தது வந்து யாரும்
2: போடாத பாடுறதுக்கு கேக்குறாரு
1: பாருங்க, அண்ணா அண்ணா பாடுங்க, ஆனா முதல் காத்தியம் தான் வந்தா அண்ணா பாடுங்க. சரி
2: இல்ல இல்ல ஊசி போடல, அதனால நான் முன்னாடி பாடிட்டு நான் ஒதுங்கிக்கிறேன்.
1: பாருங்க பாருங்க பாடுங்க.
2: நன்றி. எனது வாழ்க்கை பாதையில் எரியும் இரண்டு தீபங்கள், என்னை இல்லை ஒன்றிலே, என்னை இல்லை ஒன்றிலே. எனது வாழ்க்கை பாதையில் எரியும் இரண்டு தீபங்கள், என்னை இல்லை ஒன்றிலே, என்னையில்லை ஒன்றிலே. இனிக்க மறந்த கரும்பையும் மணக்க விரும்பும் அரும்பையும் எனக்கு கொடுத்த இறைவனின் கணக்கை நினைத்து பார்க்கிறேன். இரண்டும் இரண்டு கோலங்கள், கோடை வசந்தம் இரண்டு பருவங்கள், எனது வாழ்க்கை பாதையில் எரியும் இரண்டு தீபங்கள், என்னை இல்லை ஒன்றிலே. மலர்ந்த தாமரை கதிரை காண மறைந்தது, பகலில் மலர்ந்த அல்லியோ நிலவை காண துடித்தது. குடும்ப வாழ்வில் வேதனை, பருவ மலைகள் தவறும் போசோதனை, எனது வாழ்க்கை பாதையில் எரியும் இரண்டு தீபங்கள், என்னை இல்லை ஒன்றிலே, என்னை இல்லை ஒன்றிலே. மனித வாழ்வின் சாதகம் சிலரின் வாழ்வில் சாதகம், எதுவும் என்று மாறலாம் மனதுதானே காரணம். இன்னும் என்ன கூறட்டும், கவலை மறந்து பறவை பாடட்டும், எனது வாழ்க்கை பாதையில் எரியும் இரண்டு தீபங்கள், என்னை இல்லை ஒன்றிலே, என்னை இல்லை ஒன்றிலே. நன்றி, வணக்கம்.
1: பணிக்கு
2: போறதுனால ரெண்டு நாளா எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு, அதனால சரி ஆர்வத்துல பாடிட்டு போயிடுவோம் அப்படிங்கறது வந்துட்டேன். நல்ல ஃபீல். நன்றி நன்றி ஆசான், நன்றி ஆசான்.
1: கொஞ்சம் அனுபவிக்கிறீங்க, அந்த பாடல் அந்த இசைய நீங்க உள்வாங்கிக் கொள்ளையில கொஞ்சம்
2: ஒன்று
1: மட்டும் தெரியுது, இந்த பாடல
2: பிராக்டிஸ
1: விட ஒரு விடயத்தை நாங்கள் விரும்பினால் அது தானாக எங்கள்கிட்ட வரும், அதை நீங்க விரும்புறீங்க, அத அனுபவிச்சு பாடுறதுக்கு ஏதோ ஒரு தடை உங்கள அது ஒரு திண்டாட்டம் இருக்கு, அவ்வளவுதான் இருந்த வழியா. அடுத்த தடவை வரைக்கும் நீங்க நல்ல பாடிட்டு வரவும் கட்டிக்காரன் நீங்க பாடிட்டீங்க. அடுத்தது வந்து நாங்க கார்த்திகேயன் வாங்க, அடுத்தது நீங்க பாடுங்க
2: கார்த்திகேயன்,
1: பாடுங்க கார்த்திகேயன்.
2: அவரும் ஊசி போடல, நானும் ஊசி
1: போடல. அப்ப ஊசி போடாத ரெண்டு பேரும் பாடு, ஒரே யாரும் ஊசி போடாதவங்க. ஆனந்தன் போட இல்லையா? செல்வகுமாரம் போடல, நானும் போடல. ஊசி என்றாலே
4: மகள் வந்து ரெண்டு ஊசி எடுத்துக்கிட்டாரு. நாங்க மனைவி என் மகள் எல்லாம் ஒரு முறை ஊசி எடுத்துருக்கோம், எங்க வீட்டுல எல்லாருமே ஊசி எடுத்துக்கிட்டோம்.
1: நானும் ஊசி எடுக்கிறேன், ஆனா நூல் இல்லாம இருக்கு தைக்கிறதுங்கம்மா. இன்னொரு பாட்டு ஒரு ஒரு அப்படியே ஒரு ராகத்தை எடுத்து போட்டுப்போம்.
5: பழையம்மா நாளைக்கு ஸ்கைப், நாளைக்கு ஸ்கைப் இல்ல வாட்ஸ்அப்ல இது இருக்கு, என்னது யோகா கிளாஸ் ஆறுல இருந்து ஏழு
1: அப்ப கூட பாருங்க.
5: நன்றி மேடம், நன்றி எல்லாருக்கும், நன்றி
2: நன்றி
1: நன்றி. சரியா, மற்றது இன்னொரு விடயம், ராம நண்டைக்கு ஒரு பாட்டு பாடினாரு உங்களுக்கு தெரியுமா ஆனந்தன்? அதோட போனாரு தான் வேற இல்ல. என்ன பாட்டு
4: அது?
1: அதோட போன உத்தமியோட
4: உண்மையில
1: அவர் கதம்பத்துல வரட்டு, பாட்டுக்கு ரெண்டு கம்மியா வர இல்லைங்க, அந்த உத்தமியோட போனாரு தான். உத்தமியே கொண்ட
4: நல்லா அந்த பாட்டு நல்லா கதவா
1: வரட்டமானு
4: பாடினாரு, நல்லா அருமையா
1: பாடினாரு, அருமையா பாடினாருக்கு அந்த உத்தமையோட போனார காணலாம். இப்ப நாங்க
4: பேசுறோம், தனியா போனதுன்னு பில் பண்ணுவோம்.
1: தனியா போனா அதுல பாதுகாப்பா இருக்கணும் இல்ல, அதுல நாங்க யோசிக்க வேண்டிய இது உத்தமையோட போயிருக்காருல்ல, அப்ப இவர் எப்படி
4: இருக்காரு நினைக்கிறேன்.
1: உத்தமியும் கூட்டிக் கொண்டு வருவாருண்ட மட்டும் சரிதா அம்மா ரெண்டு நாளா அவர் பாடல சரிதா அம்மா அவரும் பாடல சரி எங்க காட்டிய நீங்க பாடுங்க நீங்க
6: தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே நீ சூரியன் நான் வெண்ணிலா உன் ஒளியால் தானே வாழ்கிறேன் நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால் தானே மலர்கிறேன் நீ சூரியன் நான் வான்முகில் நீ நடந்திடும் பாதையாகிறேன் நீ சூரியன் நான் ஆழ்கடல் என் மடியில் உள்ளை ஏந்தினேன் தவமின்றி கிடைத்த வரமே ஓ இனி வாழ்வில் எல்லாம் சுகமே ஓ கடிவாளம் இல்லாத காத்தாக நாம் மாற வேண்டாமா வேண்டாமா தடிகாரம் இல்லாத பூ பார்த்து குடியேற வேண்டாமா வேண்டாமா கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை சேரட்டும் மொத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும் பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன இரவெல்லாம் வெடியாமல் நீண்டால் என்ன நம் உயிரெண்டும் உடல் ஒன்றில் வந்தால் என்ன பரமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே சூடான இடம் வேண்டும் சுகமாகவும் வேண்டும் தருவாயா தருவாயா கண் என்ற போர்வைக்குள் கண ஒன்றை மெத்தைக்குள் வருவாயா

0: மலம் ஒன்மூத்து சூட்டால் மடிகே பிறந்தாலும் முனையேதான் மீண்டும் சேர்ந்தே. இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவே. தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் உலகமே. நீ சூரியன் நான் வெண்ணிலா உன் ஒளியில் தான் நான் வாழ்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால் தானே மலர்கிறேன். நீ சூரியன் நான் வான்மிகில் நீ நடந்திடும் பாதை ஆகிறேன். நீ சூரியன் நான் ஆழ்கடல் என் மடியில் உன்னை தவமின்றி கிடைத்த வரமே. ஓ இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. நன்றி அம்மா. இனி வாழ்வில் உங்களுக்கு எல்லாமே
1: சுகம்தான்.
2: பாடு பாடினா ஞான சேரம் விட்டுட்டு ஓடிட்டார் தெரியுமா? ரீகனெக்ட்ல இருந்து காணா போயிட்டாரு. அவர் காணா போயிட்டாரு பாட்டுல. அது நெட்டுக்கே பொறுத்து
3: பாருங்க.
2: என்னன்னா அவர் இப்படித்தானே பாடினார். நீ சூரியன் நான் வணி என்ன நான் வண்ணிலா ரெண்டு வெரைட்டி பாடினார். பிறகு நீ சூரியன் நான் தாமரை அதை மட்டும் அனுப்பி பாடுறாருங்க. நீ சூரியன் நான்
4: பாடுறீங்க
2: அதை மட்டும் அழுத்தி பாடுறாரு. இப்ப பாருங்க அதனால அவர் பார்த்தாரு என்னடா நீ சூரியன்
5: பாடிச்சு ஓடுறே.
2: சரி எங்க
5: பாடுறேன்
2: பாடுறான் வந்தேன். ஓகே அவ பாடிட்டு எங்க எல்லாரும் மீன் போட்டுருங்க.

0: நன்றிமா.
1: அருமை, அருமையான பாடல் மழலை பட்டாளத்தில் இந்த பாடல். அன்று தொட்டு இன்று வரை எனக்கும் மிகவும் பிடித்த ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல். அதை ஷியாமலாமா எடுத்துக்கொண்டு வந்திருந்தீங்க. அதுல வர மனதை தொட்ட வரிகள்ல எங்களோட ஞானசேகரம் அண்ணா இந்த பாடலை தந்த மனதை தொட்ட வரிகள் என்று சொல்லியிருந்த அவர் சொன்ன வரிகள் வந்து, மலை மீது அடித்தாலும் காற்று, அது கடல் மீது தவழ்ந்தாலும் காற்று, வயதோடு வந்தாலும் காதல், அது வயதாகி வந்தாலும் காதல், உலகில் சில நூறு எழுத்துக்கள் ஆனால் உறவுக்கு பல கோடி கருத்துக்கள், உள்வாழ்வை நீயாக நடத்து இதில் ஊரென்ன சொன்னாலும் திருத்து என்று அந்த வரிகளை விரும்பி கேட்டிருந்தார் ஞானசேகரம் அண்ணா. இன்றைக்கு ஷியாமலாமா அதை பாடியே காட்டியிருந்தார். சூப்பர், அருமையான பாடல் அது. உண்மையா அந்த பாடல் வந்து இந்த பாடல் கருத்துள்ள பாடலும் மட்டுமில்ல, பாடலை கேட்கும் போது பிடிக்காது என்று சொன்னது யாரு சொல்லுங்க பாபா? யாராவது ஒரு ஆள் சொல்லி இருக்கிறார்களா முன்னுக்கு வந்து நீங்க சொல்லணும். அவரு யாராவது ஒரு ஆள் இந்த பாட்டை ஒரு கா கேட்டுட்டு அல்லாட்டி இந்த பாடலை கேட்டுட்டு பிடிக்கலையே என்று சொன்னவங்க யாராவது இருக்கிறார்களா? இருக்கவே இருக்காது. என்ன அந்த பாடல் அவ்வளவு அருமையான பாடல். சுமித்ரா நடித்திருப்பார் இல்லையா?
2: சுமித்ரா விஷ்ணுவர்த்தன் பெருசா கண்ணாடி.
1: மழலை பட்டாளம், மழலை பட்டாளம், மழலை பட்டாளம,
2: மழலை பட்டாளம்.
1: அது
0: வாழ்க்கிறான் பண்ணது.
1: இது சுசிலாமாடே இல்ல, சுசிலாமா பாடினது இல்ல, வாணிஜயராம் அம்மா பாடின
2: பாட்டு.
1: இப்ப ஷியாமலா பாடினது கெட்டிக்காரன் அந்த நேரத்தை எடுத்து கொடுக்கறீங்க. அருமை, அருமை. இத ரசிக்கிறதுக்கு ஞானசேகரம் அண்ணா இல்லாம போயிட்டு அதான் எனக்கு கவலை.
2: அவரு ரேடியோ கேட்டு
1: அதுதான் நெட்டிலா போயிருக்கேன் பக்கத்தால். சரி, உண்மையிலேயே எல்லாரும் பாடிட்டீங்கல்ல, இன்னைக்கு நான் உண்மையிலேயே நிகழ்ச்சியை மிக விரைவாக முடிவுக்கு கொண்டு வர போறேன். யாரும் குறை நினைக்க
2: இந்த
1: செல்ல ஐயோ கேட்கவே உண்மையிலேயே என்ன நீங்க பாடி போச்சுப்பா.
2: பாருவியா அதிக அனுபவிச்சிருக்கவங்க மறந்துவாங்க, உங்க மேலதான் அழிய
1: அன்புவாங்க. சொல்லுங்க,
0: ரெண்டு மூணு நாளைக்கு இந்த பாட்டு தான் பாடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப அதிகமா வச்சால வேண்டாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா ரேவதி அம்மாவும் ஆனந்தனும் ஒரு பாட்டு இருந்தாங்க, இங்கே நீயும் நானும் வந்து அந்த பாட்டை கேட்டேன். அது ரொம்ப பிடிக்கும், அதை பாடலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். அது அதை பாடல,
1: அது நல்ல ஒரு வரிகளா உண்மையா. அருமை, உண்மையா நீங்க கொஞ்சம் நீங்க கவனம் அடைங்க ஷியாமலா, உங்களுடைய குரல் வளர்ந்துக்கும் இதுக்கும் இரண்டால் கூடுதலாக. மற்றது
0: முன்னாடி ரொம்ப பேசு ரொம்ப பாடவே இல்லமா, அப்பா கேட்டு பாட்டு பாதில் பாட்டு வரவே முடியல
1: சொல்லி இருந்தார் அப்பா.
0: ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா தெரிஞ்சிருந்தாங்க,
1: அப்பா தெரியல. மற்றது தயவு செய்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கொள்ளுங்க, இரண்டாவது தாட்ல அதாவது தொண்டேலி எண்ணும் போது மிக கவனம் எடுக்கவனும் நீங்கள், அத கவனம் இல்லாம இருக்காம கொஞ்சம் பாத்துக்கணும். அங்க மூலிய வகைகள் நிறைய இருக்குது. இந்த ஆங்கில வைத்தியத்தை விட்டு எங்களுடைய சித்த வைத்தியத்துக்கு சென்று அதுல அனுபவிச்சு கொள்ளலாம்னு நினைக்கிறேன். கூடுதலாக தயவு செய்து இந்த சொல்ல கேட்டு ஒரு சின்ன புள்ள அழகான புள்ள சொல்றேன். எல்லாரும் உடனே இருக்கிற கேக்குறவங்க சில பேருக்கு அப்படி நெஞ்செல்லாம் கோவம் வரும், இவன் இப்படி இப்படி சொல்லுவாண்டாது, அது எவ்வளவு தூரம் என்ன வெறுத்து வெறுத்து பேசுறாங்க, அவ்வளவு தூரத்துக்கு நான் நல்லா இருப்பேன் அப்படி சொல்றேன். அழகான புள்ள சொல்றேன், அதனால கேட்டு நடந்துக்குங்க சரியா? பாரு கூட கதை பாரு
2: பாத்துட்டேன்.
1: பாரத், நீங்க ஒரு காலத்துல உங்களோட மூஞ்சிக்கு ரெண்டு பல்லு இல்லாம நீங்க உங்களோட பாட சொல்லி வைக்கணும். அத சில வார்த்தையா போவோம் என்ன சுகம் தானா, அத சொல்லி பாருங்க. அப்படி பல்லு இல்ல
2: சுகம் பாட்டு.
1: சரி, எங்க உங்களோட பாட்டை கேட்போம். பாற கூட பாட்டையும் கேளுங்கப்பா எல்லாரும்.
2: நேற்று நேற்று இன்று நாளை படம் பாடும்போது நான்
1: அருமையான பாடல் பாடணும்.

உலகம் என் இதயம் அது போல் நிலவும் புதுமை உலகம் வளரும் நல்ல பொழுதாருக்கும் விளரும் புதுமை உலகம் வளரும் நல்ல பொழுதான்

0: யாரு ஆசான், அதாவது அதுல காட்டு வரையில காட்டு, அது காட்டுதான் இதுல காட்டு அந்த உச்சரிப்பு வருது, காத்து இல்ல அது வந்து சந்தோஷம் வாசம் எடுத்து அதெல்லாம் வருது. ஒரு நோசம் பாருங்க, அவரு அனுபவிச்சு பாடுறாருங்க செல்வகுமார் சார், அத தொடக்கி
1: விட்டோன்னு
0: காட்டு இல்ல
1: காத்து
0: காத்து காத்து
1: நல்ல வாசம் எடுத்து அன்னை தழுவி கம்போடு என்னதாக்கு அந்த ரத்திலே பச்சை கிளிங்கள்
0: என்னை பார்த்து அட உன்ன பார்த்தா என்ன சங்க பஸ்பம் சுவாசிக்க சுவாசிக்க பாட்டு வருது, இல்ல பாட்டு வருது பாருங்க சங்க பஸ்பம் உடனே.

0: எனக்கும் பண்ணிட்டு வருது. சரி, அதுக்கு முன்னால உங்களுடைய நீண்ட நாளைக்கு பிறகு இந்த பாட்டு பாடணும்னுதான் பாருங்க. இவர் மாறாரு ஏன்டா இவ இதுல சந்தனத்தில் அது இல்ல பாடும் போது நான் சந்தன காத்தி மாமா
1: வந்துட்டு மரியாதையோட அழிச்சுட்டு
0: பாருங்க அந்த இவர் கொண்டு வர பாட்டு எல்லாம் ஒரு வித்தியாசம் தான். பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம்
2: பாருங்க நாடகம் நடித்து
0: மாமா வாங்க மாமா மாமா சந்தன் வாங்க மாமா வாங்க
3: வணக்கம் வணக்கம் மாமா வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: குறைவா இருக்கு மாமா உங்களோட பேச்சு கொஞ்சம் கேக்குறது கொஞ்சம் கிட்ட வாங்க
4: தெரியலையா
0: செல்வகுமார் பாடணும் பயத்துல ஓடுனீங்க இல்லையா
3: செல்வகுமார் ஓடுவாங்களா
0: சொல்லுவான் அவர் நீங்க சும்மா வாங்க
3: அதான்
0: உண்மைதான் மாமா நாங்க அடிக்கடி நேர்ல சந்திக்கிறேன் தானே காட்டலையில சந்திச்சு ஒரு நாள் உங்க கடையில வந்து நான் இது ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போறேன் மாமாட பாட்டு கேட்கலாம் இணையம்
3: பாடல் போட்டு
0: அந்த பாட்டு மாமாட பாட்டு அழகு அதுதான் அடிக்கடி நான் போடுறேனே ஒரு கப்பரேக்க அந்த பாட்டு அழகு என்ற படத்துல மாமா நீங்க நீங்க
3: பாடுங்க
0: எல்லாரும் மீல் போடுங்க மாமா பாட போறேன்.
2: பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாசம் என்னும் நீரேன் ஆசையில நாவத்தி பட்டு வண்ணரோ சாவான் பார்த்து கண்ணு மூடாதா பாசமெனும் நீரெடுத்து ஆசையில நான் வளர்த்தி அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மோ பட்டாலும் சுத்தமில்லே பாவம் அந்த பூவுக்கில்லே பட்டு வண்ணரோ சாவான் பார்த்து கண்ணு மூடாதா பட்டு வண்ணாவாம் பார்த்து கண்ணு மூடாதா காத்து பட்டாலே கரையாதோ கபூரும் கரையுது என் மனசு உன்னாலே காத்து பட்டாலே கரையாதோ கற்பூரும் கரையுது என் மனசு உன்னாலே அடி சத்தியமா அடி சத்தியமா நான் இருப்பதுன்னாலே உயிர் போனாலும் உன் ஆசை போக

0: ராணி அம்மா தான், அதாவது மனைவி
1: தான்.
0: அத சொல்லாம சொல்ற நீங்க எல்லாரும் என்ன, நீங்க நீங்க எல்லாரும் சரியில்லை எல்லாரும். செல்வகுமார வளர்ச்சிக்கு மோகனா, மற்றது வடமானந்த உங்களோட மனைவி பேர் என்ன, என்ன பேர்?
2: சுகுணானந்த.
0: அவருக்கு சுகுணா, அவருக்கு ஃபாருக்கு, ஃபாருக்கு உங்களோட மனைவியின் பேர் என்ன ஐயா?
1: பல்கிஸ்.
0: முதல் மனைவி
1: ரெண்டு மனைவியா இருக்காங்க, பரவாயில்ல. நீங்க பாப்பா பாட்டு பாடுங்கன்னு, நீங்க எந்த பாப்பாலும் கேப்பாருன்னு பாத்தேன். செல்வகுமார்
0: விட்டுட்டு வளர்ந்த பாப்பாட பாட்டுதான் என் வாழ்ல, சின்ன பாப்பா பாட்டு பாடல. அவர் கேட்டார் பாப்பா பாட்டுன்னா என்னது,
1: பாப்பா பாடும்
0: பாட்டுதான்.
1: அதாவது ஒரு நேயரை வந்து மற்ற நேயர்களோட பேச வைக்கிறது நம்ம வானொலி தான் சொன்னார் இல்லையா,
0: அதுதான் நட்பு. நட்பு வளருது, நட்பு வளருது ஒவ்வொரு நேரம்.
1: இது மாதிரி இனிமேல் அடுத்த இதுல எங்க எந்த இதுவும் ரேடியாவும் பண்ண முடியாத ஒரு இதுல நம்ம வானொலி மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்கு.
2: ஒரு மாசத்துல ஒரு தடவை இந்த மாதிரி மீட்டிங் வைப்போம்.
1: இல்ல அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏரியாவுல மன்றம் மாதிரி வச்சிருப்பாங்க, வானொலி நற்பணி மன்றம்
0: வச்சிருப்பாங்க.
1: அவங்க ஒரு கூட்டம் மாதிரி போடுவாங்க, கூட்டம் போடுவாங்க.
3: அது வந்து ரேடியோல எல்லாரும் கேட்க மாட்டாங்கல்ல,
0: அது வந்து அங்க போறவங்க
3: கூடி மக்கள்
0: கேட்டுக்கொண்டிருக்காங்க.
1: என்ன
0: பாட்டு அது எனக்கு பிடிச்ச, உயிரோடு இருந்தாங்க. உங்களால முடியும்,
1: ஒரு பாட்டு பாடுங்க. அடுத்த பாட்டு,
0: இன்னொரு பாட்டு பாடுங்க.
1: பாட்டு மாமா
0: பாடுங்க. பழைய பாட்டு பாட மாட்டீங்களா? நீங்க பழைய பாட்டுகள் பாட மாட்டீங்களா? பழைய பாட்டு பாட மாட்டீங்களா? எங்க பாடுங்க பாப்போம், ஒரு பழைய பாட்டு ஏதாவது ஒரு பழைய பாட்டு ஒன்று பாடுங்க பாப்போம். இந்த சியாமலா அம்மாட காலத்து பாட்டு பாண்டோம் கேங்க, அவ கொஞ்சம் சந்தோஷமா இருப்பா பாவம். அவருக்கு அவட காலத்து பாட்டு ஒன்று பாடுங்க பாவம், அவசிய சந்தோஷமா இருப்பா.
1: பாட்டு சொல்லுங்கம்மா, உங்க பாட்டு சொல்லுங்க.
0: எங்க சியாமலாமா ஒரு பாட்டு சொல்லுங்க, பழைய பாட்டு.
4: பழைய பாட்டு தான் எனக்கு எங்க கேட்டு நல்லா தெரியும்.
0: பழைய பாட்டு டிஎம்எஸ்,
4: எந்த பாட்டு
0: டிஎம்எஸ்
4: பழக்கி?
0: அவ்வளவு தூரம் பழத்துக்கு போவாங்க பாவம். ஆமா பாருங்க எங்க போகலாம் பாட்டு ஐயாமா ராசாத்தி,
4: இது வயல முத்துக்கலை பாட்டு பாடுறது.
0: முத்துக்கலா ரெண்டு பேர் பாடுற, ஒரு ஆள் பாடுற பாட்டு அது பாடுங்க.
4: ஃபுல்லா பாடுறாரு
1: பாடுங்க.
0: என்றும் பனிமலை பொழிகிறது நான் வருகையில், என்னை எதிர்பார்த்து இந்த பூ உறவுகள் காத்திருக்கு. என்ன மாமா ஏதோ சொல்ற, என்ன மாமா, என்ன மாமா?
1: இல்ல ஆனந்த நல்ல, அந்த கம்மிங்க ஆனந்த நல்லா கொடுத்தாருமா,
0: இப்ப கொடுத்தாரு பாத்தீங்களா?
2: புள்ளி.

0: தங்களை பார்க்கையிலே பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே நல்லவர் எல்லாம் நலம் பெறுவார் என்று நம்பிக்கை கிடைக்கிறது. இவர் வர வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று ஆசையை துடிக்கிறது, நெஞ்சில் ஆசை துடிக்கிறது.
1: இவருக்கு நல்லாதான்
2: பாருங்க
1: பாருங்க.
2: நானும் பாடுறேன் பாடுவான்.
1: மாமா பாட
3: தொடங்கிட்டேன். எங்கும் பனிமலை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவே வண்ணப்பூ மலை பொழிகிறது. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவே வண்ணப்பூ மலை பொழிகிறது. புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே, புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே இமயத்தில் இருக்கும் குளிர் காற்று இன்று இதயத்தை தொடுகிறது. அன்று இமயத்தில் சேரன் கொடி பிறந்த அந்த காலம் தெரிகிறது, அந்த காலம் தெரிகிறது. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மலை பொழிகிறது. பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே, பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே நல்லவர் எல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. இவர் வர வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று ஆசை துடிக்கிறது, என்று ஆசை துடிக்கிறது. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மலை பொழிகிறது. எந்த நாடு எந்த கேள்வி இல்லை, என்ன ஜாதி எந்த பேதம் இல்லை, எந்த நாடு எந்த கேள்வி இல்லை, என்ன ஜாதி எந்த பேதம் இல்லை, மனிதர்கள் அன்பின் வழி தேடி இங்கு இயற்கையை வணங்குகிறார். மலை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்ததென்று இவர் வாழ்வில் விளக்குகிறார், இவர் வாழ்வில் விளக்குகிறார். புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மலை பொழிகிறது. அவ்வளவுதான்.
1: ஓ ஹோ ஹோ ஹோ ஹோ உங்களைய திருண்டாட வைக்க இருந்த ஷியாமலாம்மா அந்த பாட்டை பாடுங்க ராசாத்தி, அதுல நாலு வரி எங்க பாப்பா தெரிஞ்ச அளவு மாமாவை பாட சொன்னீங்களே அந்த காலத்தில் அழியாத ஒரு பாடுங்க பாப்பா. இந்த சத்தத்தை காணையில எங்க
4: காலத்தில்

0: வரும். அருமை அருமை பாத்தீங்களா, அவர் இவட குரலுக்கு நல்லா இருக்கம்மா. அது நான் நினைச்சுதான் அதை சொன்னேன், ஏன்னா அது உங்களால முடியும் என்ன. நிச்சயமா உண்மை. மகனே சொல்லிட்டு எப்படி இருந்தது, எப்படி இருந்தது பாருங்க மகனே.
1: மகனே என்று
2: சொல்லுக்குமா
0: சொல்லுங்க.
2: சியாமலா அம்மா குரல் வந்து கணீர்னு சின்ன வயசு கேக்குது. ஆனா நீங்க வந்து வயசான கேட்டு சுந்தர் சுந்தராம்பாளுங்கிறீங்கள எப்படி
3: நீங்க கேபி சுந்தராம்பளை இப்பயும் பாக்கீங்க, பழைய கேபி சுந்தராம்பளை பாருங்க.
4: ஏங்க நீங்க பாத்தீங்களா
0: வயல கண்டுபிடிக்கிறார்.
1: சுத்த மழை வேணுமா சுடாத மழை வேணுமா, சுத்த மழை வேணுமா சுடாத மழை வேணுமா.
0: இவர் இருந்து போட்டு வயலை கணிக்கிறார். அதுதான் இப்ப நான் இவ்வளவு நேரம் நாங்களும் இருக்கிறேன். இவருக்கு இந்த கவலை எப்ப வந்தது அதான் கேக்குறேன்.
2: இல்ல இல்ல, அவர் கேபி சுந்தராம்பாள் போடுறாரு.
3: ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வயதை பத்தின சிந்தனை எப்ப வருதுன்னா, தான் வயசாக போய்கிட்டே இருக்கும்போதுதான் அவங்களுக்கு அந்த வயசு அதை நினைப்பு
0: வரும்.
3: அது வரைக்கும் அந்த நினைப்பு வராது,
0: வராது வராது. அவங்க வயசா இப்ப கார்த்திகேயனுக்கு வயசு கூட, அதனால இவர் அதை இப்ப அவ பாட்டி என்று சொன்னதுக்கு இனிமேல் வயசை பத்தி பேச மாட்டான்.
3: எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் பாருங்க வயசை பத்தி எண்ணமே இல்ல, நல்ல சிறு வயசு.
0: நிச்சயம் யாரு யாருங்க
1: சொன்னாரு முடிஞ்சு பதினேழு
0: யாருங்க
3: பதினாறு
0: யாரு அந்த சிறு வயசு
3: சொன்னது
0: அம்மா மாதிரியே உங்களுக்கு
5: தாய
0: போல நூல போல செய்யல, தாய போல பிள்ளை அதான் அவர் செய்யறார். அவர்கள் அவ்வளவுதான், அது நீங்க தப்பா நிக்க கூடாது. ஷாமலாமா கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் போக நீங்களும் இப்படித்தான் பேச போறீங்க, அது யாருமே மாற்ற முடியாது. எல்லாரும் சொல்றாங்க தான், இப்ப என்ன கேக்குறவங்க சொல்றாங்க. அது என்ன நீங்க அம்மா நீங்க உங்களை மாதிரியே எல்லாரையும் பேச பழக்கி வச்சிட்டீங்க. என்ன என்னதான் பேச பழக்கி வச்சுக்கிறதுன்னா பொய்யா. ஆனந்தன் இன்னொரு பாட்டு பாடுங்க பாப்பா. எங்க ஆனந்தன் இன்னொரு பாட்டு கேப்பா,
1: இன்னொரு பாடல் படைக்கணுமா?
0: பாடுங்க. வேற யாராவது பாடுறதுக்கு இருந்தா அழைச்சிருங்க, நான் நினைக்கிறேன். அழைக்கும் போது எனக்கு தெரியும், நினைச்சிடறேன்.
1: கொடுத்ததெல்லாம் கொடுத்தேன் அந்த பாடல் பாடிருந்தேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தேன்
0: பாடுங்க பாடுங்க பாடுங்க.
1: கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான் இவனை ஊருக்காக கொடுத்தான். மண்குடி செய்வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான்,
6: ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, சுவாசித்தவன் மேல் பாவமும் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உடைத்தவர்கள் தெரிவிக்கின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ, ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பான். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருக்கும். எது வந்த போதும் பொது என்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். நன்றி.
0: அருமை அருமை அருமை அருமையா, சூப்பர் சூப்பர், நல்ல நல்ல நல்ல பாடல்.
2: நீங்க
0: பொறுமையா பொறுமையா அவருடைய குரலுக்கு ஏத்த மாதிரி அவர் அப்படியே பாடிக்கொண்டு போற. எங்க ஃபாரூக் வாங்க.
3: ஃபாரூக்
0: ஃபாரூக் அடுத்தது என்ன, ஏதாவது ஒரு பாட்டோட வருவார் பாப்போம்.
3: நானு நாட்டுப்புற பாட்டு
0: படிக்கிறேன்.
3: முத்துச்செட்டி பாடுனா பாடுறேம்மா. மதுர மல்லி வாங்கி வந்து மணிக்கணக்கு காத்திருக்கேன், மதுர மல்லி வாங்கி வந்து மணிக்கணக்கு காத்திருக்கேன். குறுக்கு பாவன் அரப்பு மேல குத்த வச்சு காத்திருக்கேன், குறுக்கு பாவன் அரப்பு மேல குத்த வச்சு காத்திருக்கேன். எப்ப தாங்க எனக்கு தேடி சொல்லுதுல்ல, அப்பத்தான் மனசாரும் மணி அடிக்குது உசுருக்குள்ள. அடித்தரம் பார்த்து தவிக்கிறந்தி, சனி குடம் போல தலந்துரந்தி, ஏர்வரம் போல இருக்கிறந்தி, அருகி அன்பு இழுக்கி. ஏ சொல்லம்மா சொல்லம்மா உன்னால நாவலரும், மகர மல்லி வாங்கி வந்து மணிக்கணக்கா காத்திருக்கேன். பொறுக்கு பாட அரப்பு மேல குத்தவைக்கு காத்திருக்கேன். ஒத்த கட வீதியில ஒத்தவனா நடக்கிறந்தி, அத்தனவே அலைவரசி அத்தான் கூட நடக்கிறது. நீ ஆச்சி நோக்குத்தி போல நீருக்கு மனசுக்குள்ள, காற்றாத்து வெள்ளம் போல நீ நடக்கிற உசுருக்குள்ள. நீ நான் தரும் அண்டமமா, அரு நான் உன்ன நசிப்பேண்டி, அரு நானும் என்ன பொழுது என்ன நான் என்ன நினைப்பேண்டி. மதுக்கில்லம்மா என்னம்மா என்னத்தான் நினைக்கிறீங்க, மதுரமை வாங்கி வந்து மணிக்கணக்கா காத்திருக்கேன். கொடுக்கு பாடு வரப்பு நீங்க குத்த வச்சு காத்திருக்கேன். மண்டலி மயனால மதிவழங்கி போயிடுச்சு, திமுறடங்கி திமுறடங்கி கண்ணு குட்டி ஆயிடுச்சு. மேல மாசு நீருக்கு ஆறி மேட்ட போட்டு காத்திருக்கேன், காலுக்கு நான் கொலுசு வாங்கி கால் கெடுக்க காத்திருக்கேன். மாமி மழ நீ வந்த அரை நானும் அந்த பாகர் எங்கும் போயிருக்கு, நல்ல பாதுகாப்பு கொடுத்து. அரு என்னம்மா சொல்லம்மா உன்னால அலை இழந்து, மதுரை மல்லி வாங்கி வந்து
6: மணிக்கணக்கா காத்திருக்கேன் நகர நம்பி வாங்கி வந்து மணிக்கணக்கா காத்திருக்கேன் குறுக்கு பாரு அழப்பு மேலே கொத்தாச்சி காத்திருக்கேன் எப்பத்தான் வருவ எனக்கு தேடி சொல்லவில்லை அப்பத்தான் மனசாரு மணி அடிக்கிறேன் சிறுக்குள்ள அடிச்சாரும் பாக்கி தொழிக்க வேண்டி தண்ணி குறம்போலும் அலும்பு வண்டி வேறு இடம் போல இருக்க வேண்டி அருணி என்று இருக்க வேண்டி ஏ சொல்லம்மா சொல்லம்மா உன்னால நான் ஆடுறேன்

0: யார் அடுத்த பாட்டு பாட போறீங்க? இதுல நிக்கிறவங்க மற்றது எங்களோட ஆசான் நீங்க பாடுறீங்களா? ஆசான்
1: நானும் பார்த்தேன், ஆனா அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்க. இருந்தாலும் அது கிடைச்ச லாபம் கிடைச்ச வர லாபம்னு சுருட்டு தட்டா உலகம், நம்ம கால வாரி விட்டபடி மூடு தட்டா கலகம், பொது நலத்தை கொண்டு நம்ம கொடூரமான உள்ளதோ, இந்த சுயநலத்தை அறக்கணக்கு இல்லையடா மரணம். மேல ஆசை வச்சு ஆளை காலி பண்ணது, பொண்ணு மேல ஆசை வச்சு பொட்டிய தான் தூக்குது, பொண்ணு மேல ஆசை வச்சு மிருகமாக மாறுது, மண்ணு மேல ஆசை வச்சு மண்ணாகி போகுது, கிடைச்சவர லாபம் மண்ணு சுருட்டுதடா உலகம், நம்ம கால வாரி விட்டபடி மூடுதடா கலகம், பொது நலத்தை கொண்டு தின்னு கொடுமான உலகம், எந்த சுயநலத்தை அறக்கணக்கு இல்லையடா மரணம். சொத்துக்காக அப்பனைய கண்டபடி ஒதுக்குது, பெத்தவனை பார்க்காம வெட்டித்தான் அடிக்குது, காசுக்காக கண்ட கட்டினவனை வீட்டை விட்டு விரட்டுது, மனிதமான மிருகமாகி வேதனைய கூட்டுது, கிடைச்சவர லாபம் சுருட்டுதடா உலகம், நம்ம கால வாரி விட்டபடி மூடுதடா கலகம், பொது நலத்தை கொண்டு தின்னும் கொடூரமான உலகம், இந்த சுயநல அரக்கனுக்கு இல்லையடா மரணம். எப்படி இருக்கு யாராகும்? ஏராகத்துல ஏதோ ஒரு வரிய வச்சு
2: பாடுன பாட்டு, புது புது பாட்டு, புது பாடகர், புது ராகமா அடிச்சிட்டீங்களாப்பா. புது ராகம் அதான் கரெக்டா உங்க கண்டிப்பா
0: வளர்ந்துட்டாரு பாருங்க.
2: எல்லாரும்
0: நீங்க ரெண்டு ரெண்டு பாட்டு பாடிட்டீங்க, அப்ப நாங்க விட வெட்டு கொள்ளலாம்
2: நினைக்கிறேன்.
0: நாலு குத்து உங்கள உங்களோட மூக்க பாத்து குத்தி தைரியம்
2: குத்துறோம்.
0: உங்களோட ரெண்டு மூன்று முன்னுக்கு இருக்க நாலு பல்லும் மூக்கு சப்பளியான நாலு பல்லு இல்லாம
2: போனோம். நான் கிளாஸ் ஹெல்மெட்
0: போட்டிருப்பேன். சரி, எங்க கார்த்தியை நீங்க விட பாருங்க பாப்போம் சொல்லி.
1: காத்தலையில் எம்சிஆர் காத்தலையில் இதுவரை கதமம் நேரலை நிகழ்ச்சியில் நாம் பாட்டுக்கு பாட்டு என பாடி மகிழ்ந்தோம். இங்கு இணைந்துள்ள அனைத்து உறவுகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்றும் ஒரு சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் கார்த்திகேயன் சிதம்பரத்திலிருந்து நன்றி வணக்கம். நேயர்களே, உறவுகளே, ஐயா
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடா கழகத்திலிருந்து 24 மணி நேரம் சேவை. இதுவரை தாங்கள் கேட்டு மகிழ்ந்தது கடம்பம் நேர நிகழ்ச்சியில் பாடுவோர் பாடலாம், பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் பாடி சென்ற அனைத்து அன்புறவர்களுக்கும் பாடகர்களுக்கும் என்னுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து அன்புறவர்களுக்கும் மீரா அம்மாளவர்களுக்கும் இணை இயக்குநர் பசுமையை செல்வன் அவர்களுக்கும் உலகமுழுவதும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நேர நிகழ்ச்சிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக். நன்றி, வணக்கம்.
0: சூப்பர். சவுதி அரேபியா மன்னர் எப்படி
3: விடப்பட்டாரு? அருமையான நிகழ்ச்சி. ஒருங்கிணைத்த மீரா அம்மா அவர்களுக்கு முதல்ல பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நல்லா சிறப்பா இருக்கும். நன்றி.
4: கலந்து சிறப்பித்த எங்களுக்கும் தொகுத்து வழங்கி வீராமாவுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் சிவனஜனப்பா அவர்களுக்கும் ரசித்த நல் உள்ளங்களுக்கும் இறுதி வரை கலந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறும் நாள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபு.
0: அருமை ஷியாமலா, சூப்பர். கொஞ்ச நாள் இருந்தாலும் அவன் நல்லா பழகிட்டான். உண்மையில அருமை எல்லாருக்கும் என் அன்பு உறவுகளுக்கு. இதுவரை நேரமும் இன்றைக்கு 12 பேர் இணைந்திருந்தீர்கள். அதுல ராஜசேகர் அவர் பாடம் முடியவில்லை, பாடுவார், ஆனா அவர் உடல் நலம் இப்பொழுதுதான் தேறி வந்திருக்கிறார். ரதீஷ் நல்ல ஒரு பாடலை பாடியிருந்தார், ராஜசேகர் இணைந்திருந்தார். செல்வகுமார் நல்ல ஒரு பாடல், மற்றது மகாலிங்கம் அவர்கள் பாடியிருந்தார்கள். வடலூர் ஆனந்த் அவர்கள் பாடியிருந்தார்கள். எங்களுடைய ரேவதி அம்மா பாடியிருந்தார், மோகனா பாடியிருந்தார், கார்த்திகேயன் பாடியிருந்தீங்க, ஞானசேகர மன்னா, ஷியாமல்லா, மற்றது ஃபாரூக் மாமா, இவ்வளவு பேரும் அருமையா பாடியிருந்தார்கள். எனக்கு யாரையும் பேரை விட்ட மாதிரி இருக்கு, உண்மைதானே இல்லையா? சரியா இருக்கிறேன்னு நான் எல்லாத்த பேரும் சரியா வந்துருச்சேன். அதான் நீங்க கடைசியா முடிச்சு அந்த சீல் பண்ணி சைன் பண்ணாம நாங்க மூட மாட்டோம். அதுதான் சரி. நான் இவ்வளவு பேரும் சொன்னே, எத்தனை பேர் பாடினாங்க சொல்லுங்க பாப்போம். இந்த 4 பேர்ல ஒரு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
2: 11.
0: அடுத்தது ஷியாமலா சொல்லுங்க. ஷியாமலா
4: அண்ணந்தம்மா,
0: அடுத்தது நீங்க சொல்லுங்க. சரி, வடலூர் ஆனந்த் சொல்லுங்க. ஆனந்த் சொல்லுங்க.
2: 11.
0: சரி, நீங்க சொல்லுங்க. எங்களுடைய கார்த்திகேயன்
1: 13.
0: என்ன சேர்த்தா நான் பாடல, என்ன சேர்த்தா கார்த்திகேயன் சொன்னது சரி. எங்களுடைய ஷியாமலா அம்மாக்கு தான் வெட்டி உண்மையா கட்டிக்காரு. உண்மையா அருமை அருமை. சரி, எங்க ஷியாமலா அம்மா 3 பாட்டு சொல்லுங்க பாப்போம். அதுல ஒரு பாட்டு இப்ப ஒளிபரப்பலாம். 3 பாட்டு சொல்லுங்க. நீங்க ஒரு 3 பாட்டு சொல்லு. 3 பாட்டு நான் வந்து தெரியப்படுறேன். சரி, அதே பாட்டு முடிவுக்கு வரும்போது அதே பாட்டாலே நான் எப்பவும் நிகழ்ச்சி முடியும் போது முன்பெல்லாம் இந்த பாட்டு தான் நான் கடைசியில் எடுத்து வருவேன். அதுல அது இன்றைக்கு பழைய வடி தொடக்கி விட்டுருக்கலாம். அப்ப இன்றைக்கு அந்த பாடலோட முடிவு பண்ணலாம். இந்த இவ்வளவு நேரமும் இணைந்து சிறப்பித்த என் அன்பவர்களுக்கும் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பவர்களுக்கும் பலர் நீங்க அழைச்சிருந்தீங்க. அந்த முக்கியமான இதில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது பாடுவோர் பாடலாமல் வந்து நான் என்னுடைய சோகங்களை சொல்லி உங்களை எல்லாம் சோகப்படுத்திட்டேனோ தெரியவில்லை. இருந்தாலும் அழைக்கும் போது எடுக்க முடியவில்லை. அதுக்கு மன்னிப்பை கேட்டுக்கொண்டு உங்களிடம் அடுத்த தடவை கொஞ்சம் கலகலண்டு பேசலாம். அதுவரை இறைவன் தான் அந்த சக்தியை கொடுக்க வேண்டும் எனது கண்ணன் என்று சொல்லிக்கொண்டு விண்ணந்து சிறப்பித்த உறவுகளுக்கும் கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் என்னோடு கலந்து இதுவரை நேரமும் காவல் இருந்து காற்றலையில் சிறப்பித்த என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும், நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் எல்லோரிடம் இருந்தும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம். இருக்கிற எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி
3: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. பாடலை கேட்போம் என் அன்பு உறவுகளே. இப்பொழுது இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கலாம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். கனடா கலையகத்தில் இப்பொழுது நேரம் சரியாக 11:33 முற்பகல் என்று காட்டுகின்றது. 2023 பத்தாவது மாதம் 7 நாள் காரிக்கிழமை, சனிக்கிழமை. அதே வேளையிலே ஈழத்திருநாட்டிலும் தென்னகத்திலும் இப்பொழுது நேரம் சரியாக 9:03 என்று இரவு நேரம் காட்டிக் கொண்டிருக்கும் வேளையிலே, ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் இணைந்திருக்கும் இந்த வேளையிலே, அன்னை தந்தை ஆசான் இவர்களெல்லாம் என கழித்து உங்களோடு இணைத்து விட்ட எல்லாமல்ல இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்து, அன்பு உறவுகளே, உலகளாவை இருக்கும் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வைத்து வருக வருக வானொலிக்கு என்று கூறிக்கொண்டு நேரொலியில் வந்து இணைய இருக்கின்றோம் என்று காரிக்கிழமை பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுக்காக

0: கேள்விக்கு என்ன பதில்?
1: என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில் என்று பாட்டுக்கு பதில் பாட்டு ஒவ்வொருவரும் வந்து வேகமாக விவேகமாக இணைந்து சிறப்பித்து திரைப்பட பாடல்களை குவித்து தங்களுடைய வெற்றியை நிலைநாட்ட இருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் விரைவாக வந்து இணைந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்கள், தெரிந்த பாடல்கள், உடனடியாக ஞாபகத்துக்கு வரும் பாடல், சிந்தனை களஞ்சியத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் பாடலாம் வெளிக்கு வர இருக்கின்றது என்று எண்ணுகின்றேன். இன்று அநேகர் வந்து பங்கு பெற்றுவார்கள் என்ற எண்ணிக்கையோடு ஆரம்பிக்கின்றது ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் பாட்டுக்கு பதில் பாட்டு.
0: உன் பார்வைக்கு என்ன பொருள், மணமாலைக்கு என்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி?
1: இனிமையான பாடல்களை இதமாக நீங்கள் தருவதற்காக வானொலியில் வந்து காத்து கொண்டிருக்கின்றேன். நான் அதை எழுதிக்கொண்டு உங்கள் பதிவில் பெயர்களை பதிவு செய்து கொண்டு எண்ணிக்கையை பார்த்து இன்று யார் வெற்றியாளர் என்பதை நிர்ணயிப்பதற்காக வேகமாக விவேகமாக ஓடி வாருங்கள், விரைவாக வாருங்கள், இணையுங்கள் என்று கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே இன்று வழமை போல பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுக்கு ஒரு பாடல் முதலிலே ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் மொத்தம் முதல் வரியிலே 6 பதங்கள் இருக்கின்ற பாடலாக வர இருக்கின்றது. அந்த பாடலை கேட்டு அந்த பதங்களை நீங்கள் மனதிலே பதித்து எந்த பாடலுக்கு நீங்கள் பதில் பாடல் தரப்போன்றோ அந்த பாடல் முதல் வரியில் வருகின்ற பதத்திற்குத்தான் நீங்கள் பாடலை தொடுக்க வேண்டும். இடைவரிகளுக்கு எடுக்கக்கூடாது, அது ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்து வருபவர்கள் உடனடியாக வந்து பாடலை தந்துவிட்டு விடைபெற்று சென்று விட வேண்டும். அங்கே நீங்கள் பேசுவதோ அல்லது அங்கிருந்து நீங்கள் அதை வைத்துக்கொண்டு நான் கூறுவதை கேட்டுக்கொண்டு மட்டும் இருந்துவிட்டு போவோம் என்று எண்ணிக்கொண்டு தாமதிப்பதோ அவ்வளவு நல்லதல்ல, அது அடுத்தவர்களுக்கு இடையூறாக இருக்கும். ஏனென்றால் ஒரு வழியிலே தான் வருகின்றீர்கள். 6 4 7 8 7 4 6 4 என்ற இலக்கத்தோடு தான் தொடர்பு கொள்கின்றீர்கள். இந்த இலக்கம் உலகின் உள்ள எந்த பாகத்திலிருந்தாலும் அழைக்கக்கூடிய ஒரு இலக்கம், கட்டணம் அறவிடப்பட மாட்டாது. அந்த இலக்கத்தோடு தான் வழமையாக வந்து தொடர்பு கொள்கின்றீர்கள். ஒவ்வொருவராகத்தான் வர இருக்கின்றீர்கள். அதனால் நீங்கள் அழைத்தீர்கள், பாடலை தந்தீர்கள், ஒரு கேள்வி இருந்தால் கேள்விக்கு பதிலை கூறுங்கள், இல்லையே விட்டால் நல்லது என்றவுடன் நீங்கள் உடனே நீங்களாகவே துண்டித்து விட்டு போய்விட வேண்டும். ஆமாம், அது சரி நல்லது என்று நீங்கள் கூறுவது நல்லது தான், ஆனால் அது எங்கள் அடுத்த இணைப்புகளுக்கு இடையூறாக இருக்கும். அதனால் தயவுசெய்து கண்ணியமாக வாருங்கள், ஒவ்வொருவராக வாருங்கள், வந்து நீங்கள் விரைவாக வாருங்கள், சிறப்பாக வாருங்கள். அடுத்து ஒரு சில அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டு இருந்தோன் எழுதி கொண்டே இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு தடவை இணைந்து கொண்டு பார்க்கணும். இணைந்து பார்த்தால்தான் உங்களுக்கு அந்த ஞாபக சக்தி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு பாடலின் வரியை கேட்டவுடன் பாடல் உங்களுக்கு தெரியும். வந்து பாடலை கூறுங்கள். வந்து பங்கு பெற்றுபவர்களுக்கு இறுதியிலே பாடல்களையும் தந்து உங்களுக்கு ஒலிபரப்பி விடுவேன் உங்கள் விருப்ப பாடல்களை. எங்கே இப்பொழுது முதல் ஆரம்பிக்க இருக்கின்றது. அதிலே வர முதல் பாடல் என்ன பாடல்? மாயி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. என்ன பாடலாக இருக்கும்? கிட்டத்தட்ட 6 பதங்களை முதல் வரியிலே தாங்கி வரும் பாடல் இதுதான் அந்த பாடல். இந்த பாடலுக்கு தான் நீங்கள் வர வேண்டும். கொண்டு வாருங்கள் பாடலை, உங்கள் தெரிவு பாடலை.

0: ஐவர்கள் எனக்கு பதில் அனுப்பியிருக்க இப்பொழுது ஒருவர் வந்துவிட்டார். பாடலை கேட்டவுடன் புகுந்து விட்டார்கள். போட்டியிலே வாழ்த்துக்கள் அவரை கூறிக்கொண்டு இணைப்போம். அவரை வணக்கம் வணக்கம் வணக்கம். பண்டிகை சிலுவை சந்தன் ராஜ் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலம் இருக்கும் ஐயா. நிலவே சரிமகம்
0: பேச நிலமே இல்லை தானே. நிலவே நிலவே சரிமகம் பதனி என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். அவரை தொடர்ந்து வருகின்றார் அடுத்து எங்கள் அன்பு ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். வணக்கம் வணக்கம் நாகப்பன். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
0: உங்களுக்கு இரவு நேரம் வணக்கம். ரெண்டு நேரத்தோடு இணைந்து கொள்வோம். என்ன பாடலை தந்து ஆரம்பிக்கின்றீர்கள்?
2: நீங்கள் கொடுத்த பாடல் நாகி.
0: ஆமா,
2: அதற்கே பதில் பாடல்
0: அதுக்குத்தான் தர வேண்டும். கொண்டு பாருங்கள். கெட்டிக்காரன்.
2: வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம் பாடு.
0: ஓ, வானிலே தேனிலா என்ற பாடலை தந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள். இணைந்ததற்கு நன்றி. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்தன் ராஜ் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வான் போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலையா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வானம் போலே வந்தாய். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை நாகப்பன் தரப்போகின்றார. அடுத்த பாடலை யார் தரப்போகின்ற வருகின்றார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: அதற்கே பதில் பாடல்
0: கொண்டு வாருங்கள்.
2: நிலா அது வானத்து மேலே.
0: ஓ ஓ, அந்த பாடம் பல்லானது ஓடத்தின் மேல். நிலா அது வானத்து மேலே. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல்? ராஜ்குமார் வந்தது. வணக்கம் ராஜ்குமார்.
3: வணக்கம்.
0: நல்வரவாக. நலம் நலம் வாழ்க. கொண்டு
3: வாருங்கள்.
0: ஓ, நிலா காயும் நேரம் சரணம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை தருகின்றீர்கள். அடுத்த பாடலை தருவது யாரா இருக்கலாம்? மீண்டும் நாகப்பன் அவர்கள் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. மீண்டும் அதற்கே பதில் பாடல். வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா.
0: அடே அப்பா, வான் நிலா அல்ல. வான் நிலா அல்ல. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்கே ராஜ்குமார்? நீங்கள் கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை. ராஜ்குமார் தாருங்கள். கொண்டு பாருங்கள்.
3: நிலா நிலா ஓடி வா, நில்லாமல் ஓடி வா. நன்றியா. தங்கு பூசப்படம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிலா நிலா ஓடி வா. நிலவை இன்றைக்கு அழைத்து விட்டீர்கள். அடுத்த பாடல் சந்தன் ராஜ் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. வணக்கம்.
1: வணக்கம். தேன் பூவே வா, தேன் பூவே பூவே வா.
0: நல்ல பாடல் நல்ல பாடல். தேன் பூவே பூவே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது நாகப்பன் நீங்கள் தரப்போகின்ற உங்கள் பாடலை தாருங்கள். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. நிலவு தூங்கும் நேரம்.
0: வாழ்த்துக்கள். நாங்கள் தூங்க வேண்டாமா? நிலவு தூங்கும் நேரம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. நிலவு தூங்கும் நேரம் பார்த்து கொண்டு இருந்து ஓடி வந்து விட்டார்கள். இணைந்து கொள்வதற்கு சந்தன் ராஜ் அவர்கள் வந்து விட்டார். வணக்கம் சந்தன ராஜ் அவர்களே.
1: நல்ல நேரம் வந்தாச்சியா.
0: நல்ல நேரம் வந்த நேரம் தொடங்கிய நேரம் எல்லாம் நேரம் நல்ல நேரம். எல்லோரும் வெற்றி பெறலாம். நல்ல நேரம் நேரம் நல்ல நேரம். அதை தொடர்ந்து வருகின்றார் எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்.
3: நிலவே முகம் காட்டு என்னை பார்த்து.
0: ஓ, நிலவே முகம் காட்டு. எஜமான் நிலவே முகம் காட்டு. இனிமை இனிமை இனிமை. அடுத்தது நாகப்பன் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: சந்தனராஜ் ஐயா பாடல் பதில் பாடல். தேன் சிந்துதே வானம் உனை என தாளாட்டு.
0: அடேங்க அப்பா, தேன் சிந்துது வானம்.
2: நன்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது ராஜ்குமார் அவர்கள். கொண்டு பாருங்கள் ராஜ்குமார் உங்கள் பாடலை.
3: நிலவே நீ சாட்சி மனநிம்மதி நாடும் உயிருக்கெல்லாம். நன்றி.
0: நிலவே நீ சாட்சி.
3: பாடல்
0: மீண்டும் பாருங்கள். மீண்டும் பாருங்கள். ஓடி வாருங்கள். அங்கே நாகப்பன் அவர்கள் வாருங்கள். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. ராஜ்குமார் ஐயா பாடலுக்கு பதில் பாடல். நிலவே முகம் காட்டு பாடலுக்கு பதில் பாடல். முகமொரு நிலா விழியிரு நிலா அடடா மூன்று நிலா.
0: கெட்டிக்காரன் மாத்தி விட்டீர்கள். நிலமொரு நிலா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து எங்களுடைய கிருஷ்ணன் வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன்.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: நலம் நலம் நலம், நாடுவதும் அதுவே. நீங்கள் எப்படி இருந்தீர்கள்?
2: நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: இப்பொழுது என்ன பாடலை தரப்புக் கொண்டீர்கள்?
2: நிலவே என்னிடம் நெருங்காதே, ராமபடம்.
0: அருமை அருமை அருமை. நிலவே என்னிடம் நெருங்காதே, வாழ்த்துக்கள். மீண்டும் ஓடி வாருங்கள். மீண்டும் வருகின்றார் எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
1: வணக்கம் ஐயா. பூவே முதல் பூவே, ஒரு பனித்துறி உனக்காக.
0: ஓ, பூவே முதல் பூவே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தரப்போகின்ற ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் ராஜ்குமார், உங்கள் பாடலை தாருங்கள். ராஜ்குமார்
4: முகர்ந்து பாடினாருங்க. முகத்தில் முகம் பார்க்கலாம், பழைய பாடலை
0: நகத்தினில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முகத்தில் முகம் பார்க்க போகின்றீர்கள், வாழ்த்துக்கள். முகத்தில் முகம் பார்க்கலாம், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது எங்கள் யார், நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே, உங்கள் பாடல் எதுவாக இருக்கும்?
2: வணக்கம் ஐயா. இப்ப கிருஷ்ணன் ஐயா வந்து என்னுடன் நெருங்காதேன்னாரு.
0: ஆமா,
2: அதற்கு நான் பதில் பாடல் தரேன்.
0: நெருங்க போகிறீர்கள், நெருங்குங்கள் நெருங்குங்கள்.
2: ஆமா, அவர் நெருங்காதன்னு சொன்னா நம்ம நெருங்கியா
0: நெருங்கிறோம்.
2: நெருங்கி நெருங்கி மலகும் போது நெஞ்சம் சுகமானது.
0: எனக்கு தெரியும், அதுதான் நெருங்காதீர்கள் என்று. நெருங்கி நெருங்கி வாழ்த்துக்கள். இனிமை இனிமை சேர்க்கும் பாடல்கள். எங்க ராஜ்குமார், உங்கள் பாடலை கேட்போம், கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே.
0: ஓ, நிலா காயுது நல்லா இல்லையா? ஒரு நேரம் பார்க்கல, நாங்கள் பார்க்கணும், கவலைப்பட. காயுங்கள் காயுங்கள், நிலா காய்கிறது, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கலாம் என்றால் அது யார், நாகப்பன் அவர்களாகத்தான் இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் நாகப்பன் அவர்களை, உங்கள் பாடல்.
2: நெருங்கி நெருங்கி பழகும் போது அதற்கு பதில் பாடல்.
0: உங்கள் பாடலை பாடுங்கள் கேட்போம்.
2: பழகும் வகையில் பழகி பார்த்தால் பகைவன் கூட
0: தெய்வ செயல், வாழ்த்துக்கள். அடுத்து ராஜ்குமார், உங்கள் பாடலை தாருங்கள். ராஜ்குமார்
4: நிலாவே வா செல்லாதே வாயா. நன்றியா.
0: ஓ, நிலாவே வா செல்லாதே வா, நான் நிற்கின்றேன், நீ வந்து பார்த்து விட்டு போ. நிலாவே வா செல்லாதே வா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சந்தன் ராஜ் தரப்போகின்றார், கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ், உங்கள் பாடலை. அந்த பாடல் வந்து விட்டது சந்தனராஜ்.
1: நன்றி.
0: ஒரு ஒரு பாடல் தாருங்கள் சந்தன்ராஜ். அந்த பாடல் வந்துட்டு
1: வெளியில் விழுந்து வெளியில் விழுந்து வெளியில் விழுந்து வந்துட்டா
0: வந்து இல்ல இல்ல அதை எடுக்கிறேன். நல்ல பாடல், நல்ல பாடல். அலைகள் ஓய்வதில்லை. அவருக்கு தொலைபேசி தொலைபேசியாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. இங்கே ராஜ்குமார், உங்கள் பாடலை தாருங்கள்.
4: ராஜ்குமாரியா,
0: கொண்டு வாருங்கள்.
4: நிலவே நிலவே நில்லு நில்லு திருவாய் மொழிகள் சொல்லுங்க.
0: நிலவுக்கும் ஒரு திருவாய் மொழி இருக்கு. நிலவே நிலவே நில்லு நில்லு, நல்ல பாடல் நல்ல பாடல். இங்கே அடுத்த பாடலை தருவது வேறு யார்? சாந்தி.
5: வணக்கம்.
0: வணக்கம் சாந்தி. வணக்கம். நான் நலமா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
5: நல்லா இருக்கேங்க ஐயா.
0: அந்த வேலையில அழகி குடும்பம் எப்படி இருக்கிறார்கள்?
5: முன்னாடி ரெண்டு பேரும் விளையாண்டு இருக்காங்க.
0: விளையாண்டு இருக்கிறது சந்தோஷமான செய்தி. என்ன பாடலை பதில் பாடலாக திறப்பு கொண்டீர்கள் இப்பொழுது?
5: நிலா நிலா ஓடிவானாரு ராஜ்குமாரே.
0: ஆமா,
5: ஓடி விளையாடு பாப்பா.
0: ஓடி விளையாடுறதுல இருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். சர்மபுரியில் ஓடி விளையாடுங்கள் விளையாடுங்கள், ஓடி விளையாடுவாங்க. மீண்டும் வாங்கம்மாளே, மீண்டும் பாருங்கள். எங்க இப்பொழுது நாகப்பன் அவர்கள் வருகின்றார்கள், கொண்டு வாருங்கள் நாகப்பன், உங்கள் பாடலை.
2: வெளியில் விழுந்து பாடினாங்க, அதுக்கு பதில் பாடல்.
0: அதுக்கு பதில் பாடல்
2: விழிகளிலே விழிகளிலே புது புது மயக்கம் யாப்பன்பா.
0: அதுதானே, இந்த விழிகளிலே விழிகளிலே புது புது, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். விழிகளிலே விழிகளிலே புது புது மயக்கம், நல்ல பாடல். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? மீண்டும் நாகப்பன் அவர்கள் தான் வருகின்றார் போல் தெரிகின்றது. அழைப்புகளே சிக்கல்கள் ஏற்படுகின்றது. நாகப்பெண் தாருங்கள் மீண்டும் உங்கள் பாடலை.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. புது புது மயக்கத்திற்கு பதில் பாடல். மயக்கமா கலக்கமா மனதில குழப்பமா?
0: இல்ல இல்ல, அப்படி ஒரு குழப்பம் இல்ல. நீங்களும் குழப்பமா. சாந்தி உங்கள் பாடலை தாருங்கள். சாந்தி கொண்டு வாருங்கள்.
5: ஐயா விழியில் விழியில் சொன்னாங்க ஐயா. விழியிலே உன் விழியிலே அந்த பாட்டு.
0: ஓ, விழியிலே உன் விழியிலே அந்த பாடல். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். கட்டிக்காரே, கட்டிக்காரே, அழைப்பை துண்டித்து விட்டு மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை நாகப்பன் தரப்போகின்றார். வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
2: மனதிலே குழப்பமானு கேட்டா அதுக்கு பதில் பாடல். மனதிலே ஒரு பாட்டு, மழை வரும் அதை போட்டு.
0: ஓ, வெயில் அடிக்காது. குளிர்மையான பாட்டு. மனதிலே ஒரு. அங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல் என்ன பாடலா இருக்கு கிருஷ்ணா?
6: ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் இங்கே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல யார் தரப்போகின்றார்? சந்தன் ராஜ் தரப்போகின்றார். வணக்கம் சந்தன ராஜ்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: பாப்பா பாடும் பாட்டியா?
0: பாப்பா பாடும் பாடல் பாடலாம். பாப்பா பாடும் பாடல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலும் கூட அந்த பாடல் எடுத்த. சாந்தி நீங்கள் தாருங்கள் பாடலை. கடிகாரி சாந்தி.
5: ஐயா மழை என்று வந்தது ஐயா.
0: இளமை முழுதும் நனையும் வரையில் வா. அந்த வாழ்த்துக்கள். மழை மழை இளமை வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். ஓடி பாருங்கள். எங்க நாகப்பன் நீங்கள் கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா. மழை வரும் அதை கேட்டதும் பாடலாம். அதற்கு பதில் பாடல். மழை வருது, மழை வருது, குடை கொண்டு வா.
0: குடை இருக்கையா அப்படி கொண்டு வருவது. நாங்கள் நினைந்து விடுவோம். மழை வருது, மழை வருது, குடை கொண்டு வா. வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை தந்தீர்கள். கிருஷ்ணா உங்கள் பாடலை பாட வேண்டும் இப்பொழுது. கிருஷ்ணா பாடுங்கள்.
6: ஒன்றென்று தெய்வம் உண்டென்று.
2: பட்டினத்தார் ஐயா.
0: பட்டினத்தார் அப்படித்தான் பாடினார். நீங்களும் அப்படி பாடுகிறீர்கள். அப்ப நீங்களும் ஒரு குட்டி பட்டினத்தார். ஒன்றென்று தெய்வம் உண்டென்று. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். இங்கே அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: சந்தனராஜ் ஐயா பாப்பா பாடும் பாட்டு.
0: ஆமா,
2: அவருக்கு பதில் பாடல்
0: கூறுங்கள்.
2: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட சொல்லவா, பறந்து செல்லவா?
0: பறந்து செல்லவா. வாழ்த்துக்கள். பாட்டு பாடவா, அதான் சரி. பாட்டை பாடவா, பாட்டு பாடிவிடு, பறந்து சென்று போட வேண்டும். இங்கே ராஜ்குமார் நீங்கள் பாருங்கள்.
4: ஐயா
0: வணக்கம்.
4: வெளி மூடி யோசித்தாலும் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. நன்றியா.
0: கண்ண மூடினாலும் கரைச்சல் தான் ஐயா. என்னடா கரைச்சல் இதான். வெளி மூடி யோசித்தால் கூட மூடாமல்
4: கட்டாகலையா?
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் பாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வரப்போகிறீர்கள்? அடுத்த பாடல், அடுத்த பாடல் சாந்தி தரப்போகின்றார். வணக்கம் சாந்தி. சாந்தி வணக்கம் அம்மா.
5: கிருஷ்ணன் பாடுது தெய்வம் வந்ததுங்க ஐயா.
0: ஆமா.
5: தெய்வமே தெய்வமே நன்றி
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இணைப்பை துண்டித்து மீண்டும் பெற வேண்டும். நாகப்பன் வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன் அவர்களே. நாகப்பன் தடைமீறி இருக்கின்றதே. இங்கே வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. பார்த்து பாடவா, பார்த்து பேசவான்னு கேட்டான்.
0: ஆமா,
2: அதற்கு பதில் பாடம். பேசக்கூடாது பேச்சில் சுகம்
0: ஐயா. பாட்டு பாட சொல்லி போட்டு பேசக்கூடாதுன்னா என்னையா செய்யறது நாங்கள்? பேசக்கூடாது, நாங்கள் பேசவில்லை. மீண்டும் பாருங்கள். இங்கே ராஜ்குமார் வந்து விட்டார். வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார்
4: காதல் நாடகம்.
0: ஓ, அது நாடகம் தானே? அது இப்போது நாடகம் தானே? விழிகள் மேடையாம். சரி, வாழ்த்துக்கள் தந்து விட்டேன். நாகப்பன் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
2: வணக்கம் ஐயா. பாட்டு பாடவா, பாடலுக்கே பதில் பாடல்.
0: அதுக்கு பாடல்.
2: பாடவா உன் பாடலே.
0: நான் முதல் அதை நினைத்தேன், நீங்கள் உடனே மாற்றி மாத்தி கொடுக்கிறீர்கள். கட்டி காரணையா. பாடவா உன் பாடலை எடுத்து கொடுக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சந்தன ராஜ் கொண்டு வருகின்றார். வணக்கம் சந்தன ராஜ் அவர்களே. வணக்கம்.
1: ஜாதி மல்லி பூச்சரமையா.
0: ஜாதி மல்லி பூச்சரமே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஜாதி மல்லி பூச்சரமே வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்து அடுத்து யார் வருகிறார்? ராஜ்குமார் தான் கொண்டு வருகிறார். ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
4: பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா? பால்நிலவை பார்த்து
0: பாடுங்க. என்னையா வந்தது? பால்நிலவையும் பார்த்து பாடலாம், வெளிநிலவையும் பார்த்து பாடலாம். பாட்டு ஒன்றும் இல்லை, பத்து பாட்டு பாடுங்களேன். யார் கேட்டது? பாட்டு ஒன்னு பாடத்துல அமைக்க வேண்டாம். அடுத்த பாடலை கொண்டு வந்தது இப்பொழுது யாராக இருக்கும் என்று பார்த்தால் அது நாகப்பன் அவர்கள் தான். கொண்டு வாருங்கள் நாகப்பன் அவர்களே, உங்கள் பாடலை. அவர் அப்படித்தான் யோசிப்பார். நீங்க கொண்டு வாருங்கள்.
7: அந்த மூன்றுக்கு ஒரு பாட்டு பாடுகிறாங்க.
0: வாழ்த்துக்கள். மூடி திறந்த இமை இரண்டும் பார்ப்பார். கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்களே, கேட்போம். கிருஷ்ணன்
6: பாடும் போது நான் பெண்கள் காட்டு பருவ மங்கையோ தென்னங்கீற்று.
0: அப்படியா? எனக்கு தெரியாம போயிடுது. வாழ்த்துக்கள் அங்கே மகளே. சாந்தி நீங்கள் என்ன பாடல் தர போகிறீர்கள்? சாந்தி
5: பேசு, பேசி பேசுவது கிளியா இல்லை அந்த மாதிரி
0: பேசுவது கிளியா இல்லை சாந்தியா? பேசுவது கிளியா இல்லை தர்மபுரி சாந்தியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமே அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் நாகப்பனுடைய பாடலாகத்தான் இருக்கின்றது. நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
7: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
7: அதே ராஜகுமாரின் அதே பாடலுக்கு
0: பாடல் கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
7: விழிமூடி எடுத்தால் அங்கேயும்

0: காத்திருந்து பேசு, பேசு என் அன்பே. இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் அந்த வாழ்த்து கிழங்கே சாந்தி உங்கள் பாடலை கொண்டு வரீங்க கேட்போம். சாந்தி
1: ஐயா அங்கே வருவது யாரோன்னு வந்ததுங்க ஐயா.
0: ஆமா
1: ஐயா, யாரோ யாரோடி உன்னோட
0: புருஷன். அவ்வளவு தூரம் வந்து விட கண்டுபிடிக்க கடினமா. வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். கிருஷ்ணன் பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. அவ்வளவு ஒரு தொடர் கதை
0: வேறையா இப்ப அந்த நிலை வந்தது. தெய்வம் தந்த பட்டணத்தாரா வந்தா தாண்டக்கும். வாழ்த்துக்கள் அங்கே நாகப்பன். நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. நாகப்பன் தாருங்கள் உங்கள் பாடலை.
3: வணக்கம் ஐயா. அந்த யார் பாடலுக்கு பாடல், யார் போகும் வழியில் வெளியே போகிறாய்.
0: அதுதானே யார் போறது தெரியுது. யார் போகும் வழியில் வெளியே நீ போற. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யார் போகும் வழியில் யார் போனாலும் பார்க்கும் அந்த புலி. இனிமை இனிமையான ஒரு பாடலுங்க. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம். மீண்டும் சாந்தி வந்து விட்டா. சாந்தி கொண்டு வாங்க
1: ஐயா. தெய்வம் தந்த வீடு, தெய்வம் தந்த வீடுக்கு பதில் பாட்டு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி.
0: அது தெரியாமல் போறாரு என்ன. வீடு வரை உறவு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் மீண்டும் கிருஷ்ணன் பாட போகின்றார். கிருஷ்ணா உங்கள் பாடலை பாடுங்கள். பாட்டுக்கு பதில் பாட்டு வருகின்றார் இப்பொழுது ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் பாடல் தருவதற்கு. நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: மீண்டும் வணக்கம் ஐயா. இப்ப சாந்தியம்மா வந்து
0: நீங்கள் எப்படி நாகரிகமான பாடலை சிறப்பவர்கள் கொண்டு வாருங்கள். கிருஷ்ணா
2: காட்டு காட்டு ராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை. தாயகத்தானே
0: கோட்டையிலானே கதவும் இல்லையா ஐயா. அங்க கோட்டை இருந்தா தானே கதவு இருக்கும் என்ன. வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி. இங்கே அடுத்த பாடல் சாந்தி கொண்டு வருகிறார். சாந்தி கொண்டு வாருங்கள்.
1: மாப்பிள்ளை யாரோ அது சொல்லுங்க. அதுக்கு பதில் பாட்டுங்க ஐயா. மாப்பிள்ளை டோய் மாப்பிள்ளை டோய்.
0: மாப்பிள்ளை ஒளிஞ்சிருக்கிறார். என்ன மாப்பிள்ளை டோய் அப்படி வந்து விட்டது அப்படி டோய். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள் கொண்டு வாருங்க. நாகப்பன் நாகப்பன் கொண்டு வாருங்க.
3: அதே யார் பாடல் தான் பதில். யார் யார் யார் அவள் யாரும்
0: அது வேற யாரும் தர்மஸ்புரி சாந்தி தான். வருகின்றது அடுத்த பாடல் எங்க சந்தன் ராஜ் வந்து விட்டார் கொண்டு வாருங்கள். சந்தன் ராஜ் அவர்களே
4: வணக்கம்யா. புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணையா.
0: ஆமா ஆயத்த போடுறது சொல்லி அனுப்பணும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணு தங்கச்சி கண்ணு. புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணு தங்கச்சி கண்ணு. எங்க ராஜ்குமார் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: காட்டுக்குள்ளே திருவிழா
0: காட்டுராணி கோட்டையில காட்டுராணியில கோட்டை இருந்தா காட்டுக்குள்ள திருவிழா வேண்டும் தானே ஐயா. காட்டுக்குள்ளே திருவிழா அற்புதமான பாடல், நல்ல பாடல், நல்ல பொருத்தமான பாடல். எங்கே அடுத்த பாடல் ராஜ்குமார் கொண்டு வந்து ஓடி வந்து விட்டார். ராஜ்குமார் உங்கள் பாடலை தாருங்கள். வணக்கம்.
5: காட்டுராணி காட்டுக்குயிலு மனசு கொள்ளு.
1: அவள் வருவாளா அவள் வருவாளா அந்த பாட்டு.
0: வருவாள் வருவாள் கண்டிப்பா. அழகி வருவாள் உங்களோட ஓடி வருவாள். அவள் வருவாள்
1: வருவாள்

0: வருவாள். அடுத்த பாடலை எங்கள் நாகப்பன் அவர்கள் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
1: ராஜகுமார் குயிலுக்குப்பம் குயிலுக்குப்பா இப்ப கோபுரமானவன்.
0: ஓ, குயிலுக்குப்பம் குயிலுக்குப்பம் கோபுரமானதோடைய அப்பா குயிலுக்குப்பமா, அது கோபுரமாகி விட்டது. வாழ்த்துக்கள் அங்கே ராஜ்குமார். இதுக்கு என்ன பதில் நீங்கள் தரப்போகின்றீர்கள்?
2: வணக்கம் ஐயா. தெய்வங்கள் பண்ணாங்க.
0: ஆமா,
2: தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போக மண்ணை உண்ணு நம்பினேன். நன்றி ஐயா.
0: அற்புதம், நன்றி. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை
1: வாழ்த்துக்கள்.
0: அடேங்க அப்பா, அது ஒரு அதுக்கு குரல் அடிச்சு போயிடுச்சு அந்த குயிலுக்கு. அதான் வாழ்த்துக்கள். குரல் கம்மியா வந்து. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? கிருஷ்ணன் அவர்கள் பாடப்போகின்ற என்று வருகின்றார்கள். கிருஷ்ணா பாடுங்கள் உங்கள் பாடலை. உங்கள் பாடலை கேட்க அவளாக இருக்கின்றோம். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள்.
3: மாப்பிள்ளையே பார்த்து கடி மைனா குட்டி படம் நிதி ஐயா.
0: ஓ, மாப்பிள்ளை டோய்க்கு வருகிறதா இந்த பாடம்? மாப்பிள்ளையே பார்த்து கடி மைனா குட்டி. வாழ்த்துக்கள். நல்ல நல்ல பாடல்களை எடுத்துக்கொண்டு வரும். எங்க நாகப்பன் நீங்கள் கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. மீண்டும் அதே குயில்.
0: அதே குயில்.
1: உள்ளே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்ள யாரக்கா.
0: அது யாரு மறைச்சு வச்சுக்கிறோ தெரியாதானே. கூட்டுக்குள்ளே குயிலே குயிலே குஞ்சுதான் முறை என்ன குயிலக்கா. மறைச்சு வச்சிருக்கின்றா யாரையோ. அதுதான் குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்ளே யாரப்பான்னு கேட்க வேண்டியதா இருந்த. யாருன்னு தெரியாமல் மறைச்சு வச்சிருக்கேன் அந்த குயிலக்கா. இப்பொழுது அதற்காக பதில் தரப்போகின்றார் சாந்தி. கொண்டு வருங்கள்.
4: அவள் வருவாள் அந்த பாட்டுக்குங்க. வருவாயோ எனது மாளிகையின் வாசலுக்கே அந்த பாட்டுங்கய்யா.
0: ஐயா அது வருவேன் நான் ஐயா. நீ வருவாயோன்னு இருக்காமா?
4: வருவேனோ.
0: வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கு. நல்ல பாடல், மல்லிகா திரைப்படம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் அம்மா அந்த பாடல். வருவேன் நான் உனது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள். ராஜ்குமார் கொண்டு வாருங்கள் இந்த பாடலை.
2: வணக்கம் ஐயா. குயிலுக்கு குயில புடிச்சு கூண்டில் அடிச்சு கூவ செல்லுகின்ற உலகம்
0: ஐயா. பாவம் ஐயா, குயில புடிச்சு கூண்டில் அடைஞ்ச பாவம். அது கூடு கட்டவே தெரியாது. குயிலை பிடிச்சு கூண்டில் அடைச்சாலும் சும்மா விட மாட்டாங்க. மயில் குயில் எல்லாத்தையும் பிடிப்பாங்களேங்க. இப்பொழுது நாகப்பன் நீங்கள் என்ன கொண்டு வர போன்றீர்கள்?
1: வணக்கம் ஐயா. அந்த மாப்பிள்ளை டோன்னு பாடினாரு.
0: ஆஹா,
1: அதற்கு பதில் பாட இது வந்துதான் தெரியல பாடுறேன். மாப்பிள்ள வந்தார், மாப்பிள்ள வந்தார் மாட்டு வண்டியில்.
0: இன்னும் வரல ஐயா.
1: இன்னும் வந்தா
0: இப்பதான் ஐயா வந்திருக்காரு. மாப்பிள்ள வந்தார் இப்பதான் வந்திருக்காரு. மாட்டு வண்டியில இல்லையா வருகிறார். ஆறுதலா தான் பெறுவாரு. எங்க கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா.
3: ராணி மகா ராணி ராஜ்யத்தில் ராணி.
0: ஐயோ, ராணி எதிப்பாடி விட்டு போல இருக்கு. சொல்லிவிட்டு நின்று விட்டார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்க ராஜ்குமார் உங்கள் பாடலை தாருங்கள்.
2: அதே குயில். குயில் பாட்டு ஏ வந்தது என்ன?
0: அந்த வரி நல்ல வரி. குயில் பாட்டு ஓ, அந்த ஓ தான் ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். குயில் பாட்டு ஓ வந்தது என்ன மானே ராஜ்குமார். இப்பொழுது
1: வணக்கம் ஐயா.
0: நாகப்பன் வணக்கம். கொண்டு பாருங்கள்.
1: ஒட்டு வண்டிகளன் பாடமுல்ல அதுக்கு பதில் பாடம். ஒட்டு வைத்த ஒரு வட்ட நீளம்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. அங்க சாந்தி உங்கள் பாடலை தாருங்கள் மகளே. சாந்தி கொண்டு வாருங்கள். சாந்தி என்ன நடந்தது அம்மா உங்களுக்கு? உங்களுடைய இணைப்பு தடைப்பட்டு கொண்டிருக்கின்றதே மகளே. அங்கே சாந்தியினுடைய பாடல். சாந்தியினுடைய அழைப்பு இணைக்கப்படவில்லை. இது மன்ற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை பாட்டுக்கு பதில் பாட்டு வேகம் விவேகமாக வந்து இணைந்து அற்புதமாக பாடல்களை குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பு உறவுகள் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த விலையிலே அழைப்பு வருவது கடினமாக இருக்கின்றது. எங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? சிக்கல் அடைந்து விட்டது. எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு இலக்கத்தில் அழைத்தால் வந்து கொண்டு யாருக்கு இடம் கிடைக்கிறது? எங்கே பார்ப்போம், எங்கே பார்ப்போம். சாந்தி தான் இருக்கின்றார். அவருடைய இணைப்பு தொடர்பு சந்தன்ராஜ் வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
5: வணக்கம் ஐயா. மகாராணி மகாராணியா, மாளிகை மகாராணியா?
0: ஓ மகாராணி மகாராணி, மாளிகை மகாராணி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணாவனுடைய பாடல். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம்.
6: வணக்கம். பாட்டொன்று கேட்டு பரவசமான்
0: நீங்க தானே பாடுறீங்க, இப்படி பாடலை என்று சொல்லலாம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கேட்போம். சந்தன்ராஜ் அவரிடம். சந்தன்ராஜ் கொண்டு வர
5: காட்டுக்குள்ளே பாட்டு சொல்லும் கண்ணி பண்ணி தானே
0: காட்டுக்கு போய்ச்சி. வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன், உங்கள் பாடலை தாருங்கள். இடையூர் மத்தியில் ஓடி வருகின்றீர்கள், தாருங்கள் உங்கள் பாடலை.
6: மகாராணி மகாராணி பாடினாங்க,
0: கொண்டு வாருங்க.
6: மகாராஜா ஒரு மகாராணி, அந்த இருவருக்கு இவள் குட்டி ராணி ஐயா.
0: ஓ மகாராஜா ராஜா தருகிறீர்கள் இந்த பாடல். சரி எடுக்கின்றேன். மகாராஜா ஒரு மகாராணி. வாழ்த்துக்கள் நாகப்பனை தொடர்ந்து. அடுத்த பாடலை மீண்டும் அவர் தான் திறப்புகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன். மீண்டும் நாகப்பன் சென்று விட்டார். அடுத்த பாடலை யார் திறப்புகின்றீர்கள்? ராஜ்குமார் திறப்புகின்றார். வணக்கம் ராஜ்குமார்.
2: பொட்டு என்ன பாடினாங்க, பொட்டு வச்சது யாரு யாரு அன்னை முகத்துல பொட்டு வச்சது யாருன்னு வருங்க. வட முகத்தில்
0: நீங்க தான், வேற யாரு, நீங்க தான் பொட்டு வச்சது யாரு யா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடலை தருவது எங்கள் சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
5: வணக்கம் ஐயா. அவள் மெல்ல சிரித்தாள் ஒன்று சொல்ல நினைத்தாள்.
0: அப்படியா, மெல்ல சிரிச்சிருந்தேன். அவள் மெல்ல சிரித்தாள் ஒன்று சொல்ல நினைத்தாள். பொல்லாத கண்ணனின் ராதை. வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடலை தருவது நாகப்பன் அவர்களாக இருக்கின்றது. நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள். கட்டிக்காரன் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணா பாட போகின்ற. இங்கே கிருஷ்ணன் பாடுங்கள் உங்கள் பாடலை. அவளோடு கேட்க காத்து கொண்டிருக்கின்றோம். கிருஷ்ணா
6: பாட்டுன்னு பாடட்டுமா? பால் நிலவ கேட்டு
0: பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? அந்த பாடல் வந்துவிட்டது, வேறு பாடல் தர வேண்டும் நீங்கள்.
6: நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசுதே.
0: அப்படியா, வாழ்த்துக்கள். அப்படியெல்லாம் நல்லம்தான். வாழ்த்துக்கள். எங்க அடுத்த பாடலை ராஜ்குமார் நீங்கள் தாருங்களே உங்கள் பாடலை.
2: வந்ததுக்குன்னு பாடினாங்க. வந்ததே ஓ ஓ வசந்தம். நன்றியா.
0: வந்ததே ஓ. வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் உங்கள் பாடலை.
2: நன்றியா.
0: நன்றி நன்றி நாகப்பன், உங்கள் பாடலை தாருங்கள். நாகப்பன் உங்கள் பாடல் தர வேண்டும். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
6: மீண்டும் வணக்கம் ஐயா. அவன் நிலவும் மலரும் பாடுதுன்னு
0: சொன்னாரு,
6: பதில் பாடம்
0: கூறுங்கள்.
6: நிலவே என்னிடம் நெருங்காது.
0: அது தந்து விட்டார்கள் அந்த
6: பாடல்.
0: ஆமா.
6: மலர்களிலே ஆராதனை.
0: வாழ்த்துக்கள். மலர்களிலே ஆராதனை, இனிமையான பாடல். மலர்களிலே ஆராதனை செய்து விடுவோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது அன்புடன் சாந்தி. மகளே சாந்தி கொண்டு வாருங்க.
7: ஐயா வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்க மகளே.
7: வந்ததே ஓ ஓ பிரியா பிரியா என் பிரியா பிரியா அந்த பாட்டுங்க.
0: வாழ்த்துக்கள். நான் நெஞ்சில் ஓ போடுங்கோ பாட்டு வருதுண்டு. ஓ பிரியா பிரியா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
7: நீங்க பாட்டு சொல்லிக்கிட்டு
0: நன்றி மகளே. நன்றி நன்றி. எங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணன் பாட போகின்றாராம். எங்கே
6: வசந்த ஊஞ்சலிலே ரயில் பயணங்கள் ஐயா.
0: அவ்வளவு நான் எடுத்து எடுப்பில் முழுக்க பாட போகிறேன். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். எங்க நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள்.
6: வாழ்த்துக்கள்
0: கொண்டு
6: கட்டபொம்மன்ல இருக்கிற பிரியா ஐயா. அது பிரியா பிரியா ஓ பிரியா பிரியா.
0: ஓ பிரியா பிரியா ஓ பிரியா அந்த பிரியாவா? ஓ பிரியா வாழ்த்துக்கள். ஓ பிரியா பிரியா நீங்கள் பிரியா பிரியா உட்காந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் கேட்டிக்கார். அங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
3: வசந்தமே அருகில்
0: வாசந்தத்துல
3: இருக்கு.
0: வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை சந்தனராஜ் தரப்போற. சந்தனராஜ் தான் வசந்தமே தருவார். இப்ப கொண்டு வாருங்கள். வணக்கம்.
5: ஊஞ்சல் மனம் ஒரு நாளில்
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் கொண்டு வந்திருக்கின்றார். கொண்டு வாருங்க நாகப்பன் உங்கள் பாடலை.
6: ஓ பிரியா பாடலுக்கு
0: நீங்களும் ஒரு பிரியா கொண்டு வாருங்கள்.
2: வசந்தத்துக்கு வணக்கம் ஐயா. வசந்தமே அருகில் வா, நெஞ்சமே உருகவா. நன்றியா.
0: அப்படித்தான் கிருஷ்ணன் பாடினார். நீங்க இன்னொரு வசந்தம் கொண்டு வாருங்கள்.
2: வசந்தத்தில் ஓர் நாள் மனவரை
0: நாகப்பனுடைய பாடல் எதுவாக இருக்கும்? வணக்கம் நாகப்பன்.
6: வணக்கம் ஐயா. மாலை மாலை மாலை உன்னைத்தானேன்னு பாடலாம். அதற்கு பதில் பாடல்
0: கொண்டு வாருங்கள்.
6: உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே.
0: உன்னைத்தானே தஞ்சம் என்று வாழ்த்துக்கள். இனிமையான பாடல், வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த பாடலை தருவது மகள் சாந்தி வருகின்றார். மகளே சாந்தி கொண்டு வாருங்கள் பாப்போம். என்ன பாடல்?
7: அயவோ வசந்தத்தில் ஒரு நாள் சொன்னாங்க ஐயா.
0: ஆமா.
7: நாலாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கும் தங்கைக்கும்
0: மனநாளாம்.
7: அந்த
0: பட்டுங்க
7: நாளாம் திருநாள் அந்த பட்டுங்க
0: கெட்டிக்காரை கெட்டிக்காரை. எங்க அடுத்த பாடலை அடுத்த பாடலை தருவது எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. ராஜ்குமார் வணக்கம்
2: ஐயா. வசந்த வணக்கம் ஐயா. வசந்த காலங்களை சேர்ந்து பாடுங்கள். பாடிட்டாங்களா ஐயா?
0: ஓ வசந்த காலங்களை வாழ்ந்த இல்லை பாடவில்லை பாடவில்லை. நீங்கள் தான் பாடுகிறீர்கள்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. மீண்டும் பாருங்கள். மீண்டும் வருகின்றார் எங்களுடைய ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
6: இன்று வணக்கம் ஐயா. வசந்தத்தில் ஒரு நாள் பாடினாங்களா அதற்கு பாடம். ஒரு நாள் ஒரு கனவு
0: ஒரு
2: வார்த்தை சொல்ல ஒரு வருடம் காத்திருந்தேன் ஐயா. நன்றி.
0: அது திக்குவாய் ஐயா. அப்படிதான் அதை எடுத்து உடனே ஒரு வார்த்தை கூற வாழ்த்துக்கள். ஒரு வார்த்தை கூற ஒரு வருடம் காத்திருந்தேன். கிருஷ்ணா நீங்கள் எத்தனை வாரம் இங்க கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
6: மலரும்
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? எங்களுடைய நாகப்பன் போல் தெரிந்தது இல்லை, சந்தன்ராஜ் அவர்கள் வந்து விட்டார் போல் தெரிகின்றது. சந்தன்ராஜ் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். வந்து விட்டார். வணக்கம் வணக்கம்
5: சந்தன்ராஜ். இரவில் பாட்டு வந்தது. நன்றி வணக்கம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமை எங்கே நாகப்பன் நீங்கள் கொண்டு வர வேணும். ஓ இது என்ன இப்படி இருந்தது அவர்களே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
6: ராஜ்குமார் ஐயா வந்து இப்ப பாடினாரு. ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் காத்திருந்தார்.
0: அவர் திக்குவாயா நீங்கள் சொல்லுங்க.
6: அதற்கு பதில் பாடம் நம்ம வேற மாதிரி
0: யோசிக்கலாம்.
6: ஒரு வருஷம் காத்திருந்தா கையில ஒரு பாப்பா.
0: பத்து மாசம் காணாத ஐயா. சரி பொறுமையோட விடுவோம். ஆமா ஒரு வருஷம் காத்திருக்கணும் முன்னும் பின்னும். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
3: உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி.
0: அப்படியா, எனக்கு தெரியும். வாழ்த்துக்களை எல்லாத்தையும் கடவுள் தானே சாட்டுவோம். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருகின்றார் அடுத்த பாடலை கொண்டு வரவிருப்பது அடுத்த உறவு மீண்டும் ராஜ்குமார் தான் வருகின்றார். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்
2: ராஜ்குமாரியா.
0: வணக்கம்.
2: உன்னை நான் பார்த்தது வெண்ணில வேலை இல்லையா? நன்றியா.
0: அமாவாசையில பார்க்க முடியாதானே ஐயா? உன்னை நான் பார்த்தது. கங்கை கிருஷ்ணா நீங்கள் பாடுங்கள். சுதந்திரம்.
3: ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமேனில் மூன்றானவன் திருவிளையாடல்.
0: நன்றான பேதத்தில் நான் காணவன். அடுத்து அப்படி போனா கணக்கு வந்துவிடும். அடுத்த பாடல் ஆனந்தன் வந்து விட்டார். எங்களுடைய அன்புடன் ஆனந்தமாக வருகின்றார் ஆனந்தன் அவர்கள். வணக்கம் ஆனந்தன். ஆனந்தா வணக்கம்.
8: வணக்கம் ஐயா. வணக்கம். பாட்டு மதம் சிறப்பு, சிறுவர் பூங்கா சிறப்பு, எல்லாம் நிகழ்ச்சி எல்லாம் இருக்க அருமையா இருக்கு.
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. குதூகலிக்கின்றது. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வாழ்த்துக்கு வாழ்த்துக்களுக்கு குறிப்புகளுக்கு நன்றி. ஆனந்தன் நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
8: மலரும் மாநிலம் சொல்லி பண்ணங்க. வான்மேகம் பூவாய் தூவும் அந்த பாடல் கொடுத்தாங்க.
0: உங்களுக்கு ஏற்ற வானிலை தெரியும். வான்மேகம் வாழ்த்துக்கள். சிறப்பு ஆனந்தா சிறப்பு. அடுத்த பாடலை நான் சென்றுகிறேன் எங்களுடைய நாகப்பன் இடத்தில். நாகப்பன் நீங்கள் தாருங்கள் பாடலை.
6: என்ன
0: பாடலா இருக்கும்?
6: காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகும்.
0: அதுதானே வைதேகியும் அப்படித்தான் இருந்தவா. காத்திருந்து காத்திருந்து காத்திருந்து காத்திருந்து. வாழ்த்துக்கள். இனிமையான பாடலை தந்து கொண்டிருக்கின்றார்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு. புதிதாக வந்தெல்லாம் இணைந்து கொண்டிருக்கும் வேளையிலே நேரம் 12:18 கனடாவில், உங்களுக்கு நேரம் 9:48 இரவு நேரம் வந்துவிட்டார். அடுத்த பாடலை கொண்டு இங்கே கிருஷ்ணன் மீண்டும். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் கிருஷ்ணா.
3: வசந்த போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே.
0: அந்த அந்த சாரதங்கால பாடின இந்த புறா ஆட வேண்டும் என்றால் இளவரசர் பாட எங்கே அவர் போய்விட்டார் இப்பொழுது? உங்களுடைய சோடி பாடகி
6: ஊர்ல இருக்காங்க.
0: மறக்க முடியாத பாடல். வாழ்த்துக்கள். நான் வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் நினைவூட்டியதற்கு. எங்கே நாகப்பன் கொண்டு வரங்கள் உங்கள் பாடலை. நாகப்பன்
6: மீண்டும் வணக்கம் ஐயா. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதுன்னு
0: பாடலாம். ஆமா,
6: அதற்கு பதில் பாட
0: கொண்டு வாருங்கள்.
6: போகுதே போகுதே பயங்களும் வானிலை.
0: அடேங்க அப்பா, எட்டி பிடிக்கவே முடியாமல் பறந்து போகுது இல்லையா? போகுதே போகுதே பயங்களே வான. ஓ என் பயங்களே. வாழ்த்துக்கள். எங்கே ஆனந்தன் வந்து விட்டார். வணக்கம் ஆனந்தன். கொண்டு வாருங்கள்.
8: வணக்கம் ஐயா. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது அப்படின்னு ஏ நாகப்பன் பண்ணாங்க. போகுதே போகுதே என் பைங்கிலே வானிலே, நானும் சேர்ந்து போகவும். நன்றியா.
0: அந்த பாடலை இப்பொழுது நாகப்பன் பாடியிருந்தார் போகுதே என்று. நீங்கள் வருகின்ற குரலாம் தானே?
8: நீ போகும் இடமெல்லாம் அந்த பாடல் கொடுத்துறையா.
0: நீ என்று வந்து விட்டதாம். சரி, நீ போகும் இடமெல்லாம் என்று வருகின்றது. நீ போகும் இடமெல்லாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமை இனிமை அடுத்த பாடலை கேட்போம். யாரிடமிருந்து? நாகப்பனிடமிருந்து கேட்போம். நாகப்பன் தாருங்கள் உங்கள் பாடலை.
6: காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது அந்த பாடலுக்கு பதில்
0: பாடல்.
6: காலங்களில் அவள் வசந்தம்.
0: ஆஹா, இனிமையான பாடலாச்சேயா. காலங்களில் அவள் வசந்தம். காலங்களில் அவள் வசந்தம். எங்க சந்தனராஜ் ஓடி வந்து விட்டார். கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை சந்தனராஜ்.
9: காலங்கள் மழை காலங்கள்.
0: ஓ, அந்த பாடல்கள். காலங்கள் மழை காலங்கள் என்று பாடுகின்றார். காலங்கள் மழை காலங்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா. கிருஷ்ணா
6: வணக்கம்.
0: வணக்கம்.
3: வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள்
0: மூன்று முடிச்சலே வசந்த கால நதிகளிலே. வாழ்த்துக்கள். ஒரு வந்தாதி பாடல் நதிகளில். அடுத்த பாடல் நாகப்பன் அவர்கள் தரப்புகின்றார். அங்கே சாந்தியினுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதா? என்ன நடந்தது சாந்தி? நாகப்பனோடு வாருங்கள்.
6: நீ போக மடமெல்லாம் அந்த இடத்துக்கு ஒரு பாட்டு பாடுங்க.
0: ஆமா, கொண்டு வாருங்கள்.
6: இடமோ சுகமானது, தொடவோ பதமானது.
0: ஓ, அதை சொல்லி கொடுக்குறீர்கள். இடமோ சுகமானது. வாழ்த்துக்கள், நல்ல செய்தி. வாழ்த்துக்கள். எங்கே சாந்தி வந்து விட்டார். வணக்கம் சாந்தி. ஐயோ, சாந்தியுடைய நினைவை காணவில்லை. சாந்தி வந்து விட்டார். வணக்கம். வணக்கம் சாந்தி. வணக்கம். தெரிகின்றது, எனக்கு தெரிகின்றது. என்ன
7: நதிகளில் வசந்த கால நதி நதின்னு வந்ததுங்க ஐயா. நதியோரம் நானல் வந்து அந்த பாட்டுங்க ஐயா.
0: இனிமையான பாடல் நதியோரம் நானல் ஒன்று. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். அடுத்த ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இப்பொழுது வந்தவர் எங்களுடைய யார்? நாகப்பன் அவர்கள். நாகப்பன், தருங்கள் உங்கள் பாடலை.
6: சுகத்துக்கு ஒரு பாடல் ஐயா,
0: கொண்டு வாருங்கள்.
6: சுகம் சுகமே ஏய் தொட தொடப்பான.
0: அப்படி இல்லைன்னா சுகம் இல்லையா?
6: நன்றி நன்றி
0: நன்றி. தொட்டு பாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஆனந்தன் அவர்கள் கொண்டு வருங்கள். ஆனந்தா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
8: காலங்கள் மழை காலங்கள் சந்தன் ராஜ் பண்ணங்க.
0: ஆமா.
8: மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது. மழைக்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடி.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எங்கே சாந்தி கொண்டு வருகின்றார்கள் அடுத்த பாடல். நீங்க இணைப்பை துண்டிக்க வேண்டும் உடனே. எங்கே சாந்தி கொண்டு வருகின்றார் அடுத்த பாடலை. சாந்தி உங்கள் பாடலை தர வேண்டும். வணக்கம் சாந்தி. சாந்தி வணக்கம்.
7: ஐயா நதியிலே பாட்டுங்க ஐயா. நதிக்கரையோரத்தின்னல்களே அந்த பாட்டுங்க ஐயா.
0: நாயகர்
7: பாடுங்களே.
0: நதியோரம் நாணல், இப்பொழுது நதிக்கரை நாணம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நதிக்கரையோரத்து நாணல்களே. வாழ்த்துக்கள். தண்ணீர் குடியுங்கள், இருமல் வருகின்றது உங்களுக்கு. சிறுமதம். நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. எங்கே நாகப்பன் உங்கள் பாடலை காணவில்லை. ராஜ்மகளை குறுக்கிடுகின்றார் போல் தெரிகின்றது. நாகப்பன் வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
6: இன்னும் வணக்கம் ஐயா. தொடர்ந்து ஒரு பாட்டு பாடிடலாம் ஐயா.
0: பாடுங்களேன், கேட்போம்.
6: தொட்டு வீட தொட்டு வீட தொடரும்
0: தொடத்தொட சுகம் தான். தொட்டு பாப்போம்னு போய் தொட்டால தொடர்ந்து விடுவோம் பயம் இல்லையா? தொட்டு வீட தொட்டு வீட தொடரும். வாழ்த்து கிழங்கு. ராஜ்குமார் உங்கள் பாடல் என்ன பாடல் கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
2: ஐயா தொட்டு தொட்டு தொட்டு செல்லும் தென்றல் பாடல்
0: விடமாட்டீங்க. விடமாட்டீங்க. பழசு புதுசுல இணைத்து விடுவீர்கள். தொட்டு தொட்டு செல்லும். வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடல் ஆனந்தன் கொண்டு வருகின்ற. ஆனந்தா, கொண்டு வாருங்கள். ஆனந்தன் ஆனந்தன் தாருங்கள் உங்கள் பாடலை.
8: நதிக்கரை ஓரத்து நாணல்கள் என்ன சாந்தி பண்ணுங்க.
0: ஆமா.
8: ஓரம்பு ஓரம்பு இருக்கு மணி வண்டி வருது வாங்கடா வண்டிய தள்ளுங்கடா நண்டியா.
0: ஓரம்போ ஓரம்போ. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் நாகப்பன் தரப்போகின்றார். நாகப்பன் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
6: மீண்டும் வணக்கம் ஐயா. கை பதத்திற்கு பதில் பாடம். கை பட்டு விட பட்டு விடன்னு அதற்கே பதில் பாடம்.
0: கொண்டு வாருங்கள்.
6: கையோடு கை சேர்க்கும் காலங்களே கல்யாண சங்கீதம் பாடல்கள்.
0: ஓ, கையோடு கை சேர்க்கும். ஓ, நல்ல பாடலா இருக்கு ஐயா. கையோடு கை சேர்க்கும். அதுக்கு முந்தைய கண்ணோடு கண் சேர வேண்டாமா? வாழ்த்துக்கள். இனிமே மீண்டும் எங்கே சந்தன்ராஜ் ஆயுசு நூறு நினைத்து கொண்டிருக்க வருகின்றீர்கள். சந்தன்ராஜ் வணக்கம்.
5: நதியாடி லைன் எழுதி ஐயா.
0: ஓ வா, நதிக்கு கொண்டு வருகிறீர்கள். நதிய நதி. அடுத்த பாடலாக கொண்டு வர போகிறீர்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது ராஜ்குமார் கொண்டு வருகின்றார். கொண்டு வருங்கள் ராஜ்குமார் உங்கள் பாடலை.
2: தொட பாடலுக்கியா. தொட வா நில்ல பட பட. நன்றியா.
0: எப்படி எப்படி தொட தொட வானில்லையா?
2: தொட தொட வா நில்ல பாடல ஆரம்பிக்கும் பாருங்க.
0: வானில். வாழ்த்துக்கள். இங்கே மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தாருங்கள். நாகப்பன் அவர்களே உங்கள் பாடல் என்ன பாடலாக இருக்கும்? நாகப்பனுடைய பாடலுக்கு செல்லுகிறோம். கொண்டு பாருங்கள் நாகப்பன்.
6: நதியே அடி நைல் நதியன்னு பாடினார்
0: சொன்னா
6: அதவே இப்படி பாடலாம் ஐயா.
0: எப்படி?
6: நதியா நதியா நைல் நதியா
0: அப்படியும் பாடலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு. இப்படி எப்படி எல்லாம் சுத்தி பிடிக்கிறாங்க பாடல்கள். எங்க சந்திரராஜ் கொண்டு பாருங்கள்.
5: வசந்தம் பாடி வர வைகை ஓடி வரையா.
0: ஓ, வசந்தம் பாடி வரைக்க வைகை ஓடி வர. வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சாந்தி கொண்டு வருங்க. சாந்தியை கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள் சிறப்பு. எங்கே அடுத்த பாடலை திறப்புவது ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். கொண்டு பாருங்க நாகப்பன் உங்கள் பாடல். வணக்கம்.
6: வைகை ஓடி வருது.
0: ஆமா,
6: வைகை கரை காற்றே நில்லு
0: கொஞ்சமே பார்த்தால் ஓடி வருதுன்னு நில்லுன்னு சொல்லி விட்டீர்கள். அப்படியா? வைகை கரை காற்றே நில்லு. வாழ்த்துக்கள். வைகை கரை காற்றே நில் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் பாடப் போகின்றார்கள். கிருஷ்ணா பாடுங்கள் உங்கள் பாடல்களை.
9: நதி எங்கே போகிறது கடலை தேடி.
0: திருபுவனத்தை தேடுறதுலையா? நான் நிஜன் திருபுவனத்தை தேடி ஓடுகிறது. நதி எங்கே போகிறது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் சந்தனராஜ்.
5: வைகை கரை காத்தேன் இல்லையா வஞ்சிதனை பார்த்தாச்சு.
0: அதை தந்து விட்டார், தந்து விட்டார் நாகப்பன். நீங்கள் பொறு உண்டு. மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள் தான் பெறுகின்றார்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். கொண்டு வாருங்கள்.
5: நில்லடி என்றது உள்மனதியா?
0: ஓ, நில்லடி என்றது உள்மனது. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். கொண்டு வாருங்கள். மீண்டும் நாகப்பன் தரப் போகின்றார் பாடலை. நாகப்பனிடம் கேட்டு பார்ப்போம். நாகப்பன் என்ன பாடல்?
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
6: நில்லடி நில்லடி சீமாட்டி நினைவில் சீமாட்டி.
0: என்ன நினைவு? உங்களோட நினைவு தான். நில்லடி நில்லடி சீமாட்டி. ஓடி போக வேண்டாம். வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
5: வசந்தமே அருகில் வாயா.
0: வந்துவிட்டது வந்துவிட்டது.
5: நன்றி.
0: வந்துவிட்டது இந்த பாடல்.
5: வந்துட்டயா?
0: அடுத்த பாடலை தருவது எங்களுடைய விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம் விக்னேஸ்வரன். வணக்கம். வணக்கம் விக்னேஸ்வரன்.
6: வணக்கம். வணக்கம் ஐயா. காட்டு வாங்க போனேன்.
0: போய் வந்துட்டீங்களா? காட்டு வாங்கிட்டீங்களா? காட்டு வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நல்லமா இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் முடிந்தால் மீண்டும் பாருங்கள். தாருங்கள் பாடலை. இணைந்தமைக்கு நன்றி. சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. எங்கே சாந்தி நீங்கள் தாருங்கள். சாந்தி
10: வணக்கம் ஐயா. நில்லடி நில்லடி அதுக்குங்க ஐயா. போகட்டுமா?
0: நில்லடின்னு தானே கூறுங்க. அப்ப நின்று பாக்குறது இருக்காள். நிக்கட்டுமா? யாரை நம்புறது? என்னம்மா சும்மா கூப்பிட்டோட இல்ல தானே. நீ கேட்டுமா போகட்டுமா? ஓகே கிருஷ்ணா, நீங்கள் என்ன சொல்ல போறீர்கள் அதுக்கு? கிருஷ்ணா நீங்கள் என்ன கொண்டு வாங்க?
9: தொட்டு கொள்ளவா நல்ல தொடுத்து கொள்ளவாள்ளவா.
0: அப்படியா? நீங்களும் தொட்டு கொள்ள பாக்குறீர்களா? தொட்டு கொள்ளவா. சரி, வாழ்த்துக்கள். நீங்க என்ன செய்யற தொட்டு பாருங்கள். எங்கே அடுத்த பாடலை கொண்டு வருகிற ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம்.
11: நிக்கட்டுமா போகட்டுமா பாடல் வரிகள். போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன்.
0: அப்பா ஆர்வமா சொல்ற. போகாதே போகாதே நிக்கட்டுமா போகட்டுமான்னு கேட்டதுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் நீங்க என்ன சொல்ல போகிறீர்கள்?
6: வணக்கம் ஐயா. இப்ப சீக்கிரமா போகட்டுமான்னு பாடுறாங்க அந்த பாடலுக்கு. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும்.
0: தெரியாது. போக போகத்தான் தெரியும். போக போக தெரியும். ஆனந்தன் வந்து விட்டார். ஆனந்தா ஆனந்தன்
12: வசந்தம் பாடி வரேன்னு. வசந்தம் பாடி வரேன்னு சொல்லிட்டு சந்தன் ராஜ் பண்ணாங்க.
0: ஆமா.
12: பாடி அழைத்தேன் உன்னை இதோ தேடும் நெஞ்சம்
0: வாழ்த்துக்கள். இணைப்பை துண்டியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தரப்போகின்றார் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம், வணக்கம். கொண்டு வாருங்கள்.
6: தெரியும் தெரியும் விஷயம்
0: தெரியும் தெரியும் விஷயம் தெரியும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிறைவான பாடல், நல்லது ஒரு பாடல். எங்க மாமா சந்தம்பாட்டி, நீங்கள் கொண்டு வாருங்க.
13: தெரியும் தெரியும் விஷயம் தெரியும்.
0: அதைத்தான் இப்பொழுது நாகப்பன் சொன்னார். நாகப்பன் சொன்னார் தெரியும் என்று. கிருஷ்ணா, உங்கள் பாடலை பாடுங்கள், கேட்டு பார்ப்போம். கிருஷ்ணா,
9: வண்டி உருண்டோட
0: வண்ணக்கிளி. சரி, எந்த பாடல்கள் வருகிறது? வண்டி வண்டி உருண்டோட அச்சாணி தேவையா? வண்டி உருண்டு வண்ணங்கள் இல்லையா? இல்லையே. ஓகே, வாழ்த்துக்கள், தெரிஞ்சு பாருவோம். அடுத்த பாடலை நாகப்பன் அவர்கள் தரப்போகின்றார். கொண்டு வாருங்க நாகப்பன்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
6: புரியும்னு பாடினமே முதல்ல, இந்த பாடலுக்கும் முதல்ல புரியும்னு பாடணும். புரியாத நோக்கு, புரியாத நோக்கு,
0: புரியாதோ, புரியாத நோக்கு, புரியாதோ. சின்ன வயசு நீ காதலிச்சா பைத்தியம் பெற ஒண்ணு புரியாதோ. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது ராஜ்குமார் தான் தரப்போகின்றார். ராஜ்குமார், எங்கே உங்கள் பாடல்?
2: போகாதே பாட்டுக்குறீங்கயா? போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் தானுங்க.
0: வீரபாண்டிய கட்டபொம்மன். போகாதே போகாதே என் கனவா இனிமை இனிமை, போகாதே போகாதே வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து விட்டார். ராஜ்குமார் கொண்டு வாருங்கள், பாடலை தந்துவிட்டீர்கள், மீண்டும்
2: தரப்போகிறீர்கள். வரிக்கை பட்டர்ஃபிளை பாடல்
0: வரிகள் படம். ஓ பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை. நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
6: மீண்டும் வணக்கம் ஐயா. சொப்பனம் பாடினாரு ராஜ்குமார் ஐயா.
0: ஆமா ஆமா,
6: அதற்கு பதில் பாடல்
0: கொண்டு வாருங்கள்.
6: சொப்பன சுந்தரி நான் தானே,
0: சொப்பன சுந்தரி நான் தானே. அது வைக்கம் விஜயலட்சுமி. சொப்பன சுந்தரி, சொப்பன சுந்தரி நான் தானே, வைக்கம் விஜயலட்சுமி. ஆனந்தன் கொண்டு வருகின்றார் பாடலை. ஆனந்தா கொண்டு வாருங்கள் ஐயா.
12: வண்டி உருண்டோடனே கிருஷ்ணன் பண்ணாங்க.
0: ஆமா,
12: வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, சண்டித்தானம் செய்யலாமா குதிரை. அந்த
0: வண்டிக்காரன் சொந்த ஒரு மதுரை, மதுரைக்கு குதிரை விளையாட்டு. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். சந்தன்ராஜ், உங்கள் பாடலை தாருங்கள்.
13: வணக்கம்யா. சின்ன வயசுல, ரொம்ப சின்ன வயசுலயா?
0: ஓ, சந்தன்ராஜுக்கு சின்ன வயசுல, ரொம்ப சின்ன வயசுல ஞாபகம் வந்துடுது. வாழ்த்துக்கள், சின்ன வயசுலே, ரொம்ப சின்ன வயசுலே. வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த பாடலை தருவது ராஜ்குமார். கொண்டு வாருங்கள் ராஜ்குமார் உங்கள் பாடலை.
2: சின்ன
0: விடா வரட்டுமா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இங்க அடுத்த பாடலை கேட்போம். சாந்தி, உங்கள் பாடலை கொண்டு
10: வாருங்கள். கண்ணால் ஒரு செய்தி, அந்த பாட்டுங்க.
0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி சுந்தரி, கண்ணால் ஒரு செய்தி. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருகின்றார் சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
13: வணக்கம். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசையா?
0: அதுக்கு என்ன ஐயா ஆசையை தீர்த்து? ரொம்ப நாளாக ஒரு ஆசை வச்சிருக்க கூடாது ஐயா, ஆசையெல்லாம் மனசுல வச்சிருக்க கூடாது. ரொம்ப நாளாக ஒரு எனக்கு ஒரு ஆசை. எங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணா, நீங்கள் கொண்டு வாருங்களேன் உங்கள் பாடலை. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
9: சொந்தம் எப்போதும் தொடர் கதை தான், முடிவே இல்லாதது பிரார்த்தமையா?
0: ஆ, அப்படி எது அது பிரார்த்தமா? ஆ, சொந்தம் எப்போதும் தொடர் கதை தான். வணக்கம் நாங்க கிருஷ்ண சந்தம் ராஜ் அவர்களே. வணக்கம்.
13: நன்றி.
0: ஆசை வைக்கிறாங்க என்ன பண்ணு. கேப்ப கலைக்க ஆசை. எங்க நாகப்பன் உங்கள் பாடலை தர வேண்டும். நாகப்பன் தாருங்கள்.
6: வணக்கம் ஐயா, ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசைன்னு
0: பாடல
6: பதில் பாடல்
0: பாடல் கொண்டு வாருங்கள்.
6: எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான்.
0: அப்படியா, வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே குழப்படி செய்வான். வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணா, நீங்கள் என்ன விருப்பம் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
9: முல்லை மலர் மேலே வைக்கும்பண்டு போலே உள்ளம் உறவாதற்குங்கள் அன்பாலே.
0: உத்தம புத்திரன் தான் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் சந்தன்ராஜ் கொண்டு வருகின்றார் பாடலை. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. இதுதான் நேரம் சந்தன்ராஜ், கொண்டு வாருங்கள்.
13: வணக்கம்.
0: என்ன பாடல் ஐயா?
13: முதல் முதலாக காதல் ரோஹித் பாட
0: வந்தேன். மலர்களை முதல் முதலாக முதல் முதலாக காதல் ரோஹித் பாட வந்தேனே காதல் கண்மணி. நாகப்பன் ஓடி வாருங்கள் உங்கள் பாடலை தருங்கள். கொண்டு
6: வாருங்க கிருஷ்ணன் ஐயா. உள்ளத்தின் கதவுகள்
0: கண்களாம். உள்ளத்தின் கதவுகள் கண்கள்லாம் உறவுக்கு காரணம். அடையாப்பா பெண்களா வந்துடும். உள்ளத்தின் கதவுகள் கண்கள். அடுத்த பாடலை தாருங்க ராஜ்குமார். நீங்கள் என்ன பாடலை தர?
2: ஐயா வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: ஆசை அதிகம் வச்சு மனசு திறந்து வைக்கலாமா? அடவாமா,
0: சும்மா ஆசை வச்சு மறைக்கலாமா? ஓடி வர வேண்டியான்னு ஐயா. ஆசை அதிகம் வச்சு. அடுத்த பாடல் தருவது சாந்தி. சாந்தி வணக்கம். சாந்தி வணக்கம்
14: ஐயா. ஆசை பாடலுங்க ஐயா. ஆசை நூல் வகை வாழ் வெள்ளூர் சுவை வா.
0: ஆசை நூறு வகை. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை ராஜ்குமார் தருகின்றார். ராஜ்குமார் தருங்கள் உங்கள் பாடலை.
2: ஐயா வணக்கம் ஐயா. ஆசை ஆசை இப்போது பேராசையா?
0: நூறு வகை என்று பார்த்தா நீங்க பேராசைன்னு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். ஆசை ஆசை நூறு வகை ஆசை. ஓகே, பேராசை இப்போது பேராசை வந்து விட்டது உங்களுக்கு. வாழ்த்துக்கள். எங்கே சாந்தி, நீங்கள் என்ன ஆசையை கொண்டு வாருங்கள் மீண்டும். சாந்தி
14: வா அருகில் வா. அந்த பாட்டுங்க ஐயா.
0: வா அருகில் வா. வாழ்த்துக்கள். சாஜு பாட்டு. வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் பாருங்கள். இணைப்பை தொண்டியுங்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு. இங்கே அடுத்த பாடலை கிருஷ்ணன் நீங்கள் தருகின்றீர்கள். கிருஷ்ணா
9: உள்ளத்தின் நல்ல உள்ளம் புரங்காதென்பது வஞ்சகன் வகுத்தவரா?
0: ஐயா வஞ்சகன் இல்லையா, வல்லவன் ஐயா வகுத்தவர். உள்ளத்தில் நல்ல உள்ளம் புரங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. வல்லவன் வல்லவன் மஞ்சகன் அல்ல, வல்லவன். நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் சிறப்புகள் கண்ணா. சிறப்புகள் இங்கே நாகப்பன் பாருங்கள். கொண்டு வாருங்க நாகப்பன்.
6: மீண்டும் வணக்கம் ஐயா. ஆனந்த ஐயா வந்து வந்துக்காரன் கொண்ட ஒரு மதுரன்
0: பாடல் பாடல் தாருங்கள்.
6: மதுரை குழுங்க குழுங்க நையாண்டு ஆட்டம் போடு. நன்றி.
0: சும்மா குலுங்க குலுங்க ஆட்டம் போடுறாங்க இல்ல, அங்கே போனா அப்படித்தான் ஐயா. மதுரை போனா குலுங்க குலுங்க ஆட்டம் போடலாம். எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ் மிகவும் பிஸியாக இருக்கின்றார்.
13: கொண்டு ஆசை வச்சே உண்மை இல்லையா?
0: ஆசை வச்ச வேலை மச்சான், நரளியும் வளர்த்து
13: வச்சேன்.
0: ஆசை வச்ச வேலையில உடனே அரளியையும் வைத்து விட்டார்கள். அது முறிந்து விடும் என்று தெரிஞ்சுங்க. நாகப்பன் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. நாகப்பன் தாருங்கள். அருகில் வந்தால் உருகி நின்றால். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாகப்பன். இனிமே இனிமே எங்க சாந்தி உடனே வந்து விட்டார் பாத்தீங்களா?
14: உள்ளம் உள்ளம் வந்ததுங்க ஐயா. உள்ளம் ரெண்டும் ஒன்று நம் உயிர். அந்த பாட்டுங்க ஐயா.
0: அருமை, அருமையான பாடல், அருமையான பாடல். உள்ளம் ரெண்டும் வாழ்த்துக்கள்.
14: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் நாகப்பன்.
6: வண்டிக்காரன் சொந்த ஊரு. அதற்கு பதில் பாடல்.
0: ஆமாம்.
6: ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கோவல் பண்ணாது.
0: உங்க படத்து பாடலானே ஊரு விட்டு ஊரு வந்து உங்களுடைய ஆண்டு பாடல ஊரு வந்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஊரு விட்டு ஊரு வந்து ஒன்பது முகே நாகப்பன் தந்து விட்டால் மீண்டும் திறப்புகின்றார் நாகப்பன். இன்னும் ஒரு பாடல் வணக்கம் நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
6: அந்த ஊரு ஊரு பதற்கே பதில் பாடல்.
0: ஆஹா.
6: ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான்
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? சந்தன் ராஜாக இருக்கின்றது. சந்தன் ராஜு உங்கள் பாடலை தாருங்கள். பாட்டுக்கு பதில் பாட்டிலே 12:41 எங்களுக்கு காட்டும் வேளையிலே உங்களுக்கு 10:11 என்று காட்டுகின்றது. வருகின்றார் சாந்தி பாடலை தருவதற்கு. வணக்கம் வணக்கம் சாந்தி.
15: சாந்தி ஒன்றாக சொல்லும் போதிலே அந்த பாட்டுங்கய்யா.
0: இனிமை இனிமை உள்ளங்கள் ஒன்றாக சொல்லும் போது. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல்கள். வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. நாகப்பன் வாழ்த்துக்கள். உண்டு காணாது 1000 பார்வை பார்க்க வேண்டும். அடுத்து பாடலை தருவது சந்தன் ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன ராஜ் அவர்களே. வணக்கம்.
16: வணக்கம். நதியோடும் கரையோரம் ஒரு ராகமலை.
0: ஓ நதியோடும் கரையோரம். நதியோடுகிற கரையோரம். நதியோடும் கரையோரம். வாழ்த்துக்கள். நதியும் வந்துவிட்டது. பாடல் எங்கே ராஜ்குமார் உங்கள் பாடலை தாருங்கள். ராஜ்குமார் உங்கள் பாடல்.
11: ஐயா வச்சுக்கன ஒரு பாடல் பாடினாருங்க.
0: வச்சுக்கவா
11: வச்சுக்கவா உன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள.
0: பிடிச்சிருவாங்க அந்த பாடல். வச்சுக்கவா உன்ன மட்டும் உடனே பிடிச்சிருவாங்க அந்த பாடல் எனக்கு தெரியும். வாழ்த்துக்கள் ராஜ்குமார். எங்கே அடுத்த பாடல் சாந்தி நீங்கள் திறப்பு கொண்டு கொண்டு பாருங்கள். சாந்தி உங்கள் பாடலை கெட்டுக்காரே. சாந்தி ஒரு சிங்கம் பெண் சிங்கமாக வந்து போராடி கொண்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள் சாந்தி.
15: மறுபடியும் உள்ளம் ரெண்டும்
0: வாழ்த்துக்கள். ஓடி வாருங்கள் மீண்டும் கொண்டு வாருங்கள். எங்கே அடுத்த பாடல் ஆனந்தன் கொண்டு வருகின்றார். ஆனந்தமாக கேட்போம். ஆனந்தன் கொண்டு வாருங்கள்.
17: உள்ளங்கள் ஒன்றாகி துள்ளும் பொழுது என்ன சாந்தி பண்ணாங்க.
0: ஆமா.
17: துள்ளி துள்ளி அலைகள் எல்லாம் எங்க செல்லுது. அது துண்டு துண்டா எழுந்து அது எங்கே செல்லுது. கள்ளவிழி பார்வை தானே கண்டுகொள்ளுது.
0: அப்படியா துள்ளி துள்ளி அலைகள் எல்லாம் எங்கே போகுது. கரையை தேடித்தானே போகிறது. துள்ளி துள்ளி அலைகள் எல்லாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் ஆனந்தன். அதை தொடர்ந்து நாகப்பன் நீங்கள் திறப்ப ஒன்றீர்கள் ஒரு பாடலை கொண்டு வாருங்க நாகப்பன்.
6: மீண்டும் வணக்கம் ஐயா. அந்த வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளேன்னு பாடினாங்க அதை பாடல்
0: கொண்டு வாருங்கள்.
6: நெஞ்சில் மாமலை நெஞ்சில் மாமலை.
0: ஓ ராஜ்மா இந்த பாடல் அந்த பாடலாம் நெஞ்சில் மாமலை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கேட்போம். அடுத்த பாடல் கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
18: பூவே இனைய பூவே பரந்தரும் வசந்தமே
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை சாந்தி கொண்டு வந்து விட்டார். வணக்கம் சாந்தி. வணக்கம்.
15: கொஞ்சம்
0: நல்ல பாடலாம் மிஷல் வருகின்றது. ஒரு ஒரு பல்லை காணவில்லை இருந்தாலும் அது வருகின்றது. வா உள்ளத்தை அள்ளி கொஞ்சம் தாத்தா தா. வாழ்த்துக்கள். நல்ல பாடலம்மா. ஒரு காலத்தில் நாங்கள் வண்டி வந்து மிதி வண்டியில மிஷல் அடித்த பாடல்கள். எங்கே நாகப்பன் உங்கள்
6: பாடல்கள். பாடல் தான் நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே.
0: பாடலையா நல்ல பாடலையா. நெஞ்சில் நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலி. ராஜ்குமார் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
11: ஐயா நெஞ்சரம் பாடினாரு. நெஞ்சமடி நெஞ்சம் அது நீ கொடுத்தது. நன்றியோ
0: பாவம். நெஞ்சமடி நெஞ்சம் இவ்வளவு உருக்கமான பாடல. அது நீ கொடுத்தது அந்த நெஞ்சத்தை நினைவுகளோடு. அடுத்த பாடல் தருவது நாகப்பன் அவர்கள் கொண்டு வாருங்கள். நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள்.
6: நெஞ்சுக்குள்ள இன்னாருன்னு சொன்னா தெரியுமா?
0: சொன்னா தானே ஐயா தெரியும். அனுமாரா திறந்து காட்டுவதற்கு நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று பொன்னுமணி தானே நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? அடுத்த பாடலை கொண்டு வருவது சந்தனராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் சந்தனா.
16: ஒருவரம் தெய்வம் தந்தால் நான் உன்னை கேட்டு பெறுவேன் ஐயா.
0: ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான கருத்து, இனிமையான கருத்து. ஒருவரம் தாள் நிம்மதியே இல்லையா உலகத்திலே? வாழ்த்துக்கள் சிறப்பு. ஆனந்தன் கொண்டு வர இல்லை, கிருஷ்ணன் வந்து விட்டார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன்
19: ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடத்தணும்.
0: ராஜ்குமார் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்?
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: நெஞ்சோரத்தில் என் நெஞ்சோரத்தில் என்னை அறியாமல் நுழைந்து விட்டாயா?
0: பிச்சைக்காரன் படம் நன்றியா? பட்டன் போட்டு சட்டைக்கு நீங்கள் நெஞ்சோரத்தில் உள்ளே போடுறதுக்கு இல்லையா? சொல்லாமல் கொள்ளாமல் நெஞ்சோரத்தில் நெஞ்சோரத்தில் நெஞ்சோரத்தில் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது சாந்தி. சாந்தி கொண்டு வரணும் உங்கள் பாடலை. நன்றி ராஜ்குமார். நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: அந்த பாடலுங்க நெஞ்சோரத்தில் என் நெஞ்சோரத்தில் என்னை அறியாமல் நுழைந்து விட்டாய் பாடல் வருகையா?
0: அதான் வந்து
2: விட்டது. இல்ல இல்ல இல்ல அது நீங்க கேட்டீங்கன்றதன். சரி ஐயா அதுக்கு அடுத்த பாடல் பாருங்க. நெஞ்சுக்கு நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது, கண்கள் மறுமுறை வார் என்றது. நன்றியா.
0: நெஞ்சம் ஒரு முறை நீ வசீகராவா? ஒரு முறை வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். அங்கே ஆனந்தன் கொண்டு வருகின்றார் அடுத்த பாடலை. ஆனந்தன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
12: நெஞ்சம்னு வந்ததையா பாடல?
0: ஆமா.
12: நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழப்பதில்லை.
0: நான் பார்த்திருந்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆனந்தா, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் அடுத்த பாடலை தர இருக்கின்ற ராஜ்குமார் அவர்கள் இல்லை. அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? இங்கே பார்ப்போம். வரவில்லையே, கிடைக்கதில்லையே முழுனைப்பு. யார் இணைக்கின்றீர்கள்? அலையுங்கள் அலையுங்கள் அலையுங்கள் அலையுங்கள். பார்ப்போம் பார்ப்போம். முன்னேறு தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை கனடாவிலே ஒலித்து கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் பக்குவமாக வந்து பங்களித்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது நேரம் சரியாக 12:49 எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு நேரம் 10:18 என்று காட்டுகின்றது. எங்களுக்கு நண்பகலை தாண்டி இப்பொழுது மதியமாக இருந்தாலும் வெயிலை வெளியும் வெயில் என்பது இல்லை, காண முடியல. ஒருவருடைய அழைப்பும் எனக்கு கிடைக்கிறது இல்லையே. என்ன செய்ய, எல்லோரும் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஒரே நேரத்திலே. யாருடைய இணைப்பு எனக்கு இப்பொழுது கிடைக்கின்றது என்று பார்ப்போம். மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை வருகின்றது. சாந்தியினுடைய இணைப்பு. வணக்கம் சாந்தி.
20: நினைவோ. வணக்கம் ஐயா. நினைவோ ஒரு பறவை.
0: ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நினைவோ ஒரு பறவை சிவப்பு நிலா. நினைவோ ஒரு பறவை அது பறந்து விடும் இங்கும் அங்கும். நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
6: ஒரு கிருஷ்ணன் ஐயா வந்து ஓடி பாடி நடக்கிறது,
0: ஓடி ஓடி உழைக்கணும் என்று பாடியிருந்தார். வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள்.
6: ஆடலுடன்
0: பாடலை கேட்டு நல்ல சுகமா இருக்கும். ஆடலுடன் பாடலை கேட்டு நாளைக்கு கேட்போம் பங்கு பெற்றலாம். அங்கே ராஜ்குமார் உங்கள் பெரிய உங்கள் அழைப்பு வரவில்லை. ஓகே மீண்டும் நாகப்பன் உங்களுடைய அழைப்பைத்தான் நிற்கின்றது. கொண்டு வாருங்க நாகப்பன் இந்த பாடல்.
6: அதே ஆடலுக்கு பதில் பாடம்
0: கொண்டு பாருங்க.
6: ஆடிவா ஆடிவா ஆட பிறந்தவளே ஆடிவா,
0: ஆடிவா ஆடிவா ஆட பிறந்தவளே வாடிவா அரச கட்டளை. எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல் கொண்டு பாருங்கள். கிருஷ்ணன்
19: உழைக்கும் கைகளே உருவாகும் கைகளே,
0: ஓ
19: ஒன்றே
4: தனிப்பிறவி ஐயா.
0: வாழ்த்துக்கள், நீங்கள் ஒரு தனிப்பிறவி ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இங்கே சாந்தி உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள் மகளே. சாந்தி, சாந்தி உங்கள் பாடல் வர வேண்டும். இல்லை, ஆனந்தன் வந்துவிட்டார். ஆனந்தன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
4: நினைவு ஒரு பறவை சாந்தி பண்ணங்க.
0: ஆமா.
4: பறவைகள் பல விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்.
0: அப்படியா?
4: பாடல்கள் பல விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்.
0: அப்படின்னா சரி, அப்படின்னா சரி. வாழ்த்துக்கள். எங்களை அடுத்த பாடலை தருவது நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
21: மீண்டும் வணக்கம் ஐயா. ஆடி வாடி வாங்க அதுக்கு பதில்.
0: ஆமா.
21: வா வா வா வா கண்ணா வா. நன்றி ஐயா.
0: அப்போ கண்ணாவோட வேறு யார் வர வேண்டும்? வா வா வா கண்ணா வா வா வா. ஒரு வா. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது? பாடுகிறார் பாடுகிறார் கிருஷ்ணன் பாடுகிறார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் பாடுங்கள்.
4: கை வலிக்குது கை வலிக்குது மாமா, அடி அண்ணி அரைப்பதும் பொம்பள வேலை தாண்டி.
0: அப்படி நீங்க பதிலுக்கு பதில் சொல்லிவிட்டு உதவி செய்ய மாட்டீர்கள். வாழ்த்துக்களையே பாவந்தானே. கை வலிக்குது கை அப்படிங்கன்னு கேட்க அதெல்லாம் பொம்பளை வேலை கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. ராஜ்குமார் உங்கள் பாடலை தாருங்களேன்.
22: வணக்கம் ஐயா. ஒரு நாலு தடவை போய் கட் ஆயிடுச்சுங்க, பிடிக்கவே முடியல.
0: நாலு தடவை ஐயா? நான் ஒரு தடவை அழைக்கிறாங்க ஐயா, பிடிக்கலாம இருக்கு. அம்மா
22: நன்றி. இல்ல லைன் போய் கட் ஆயிடுச்சுங்க. நெஞ்சில் மாமலை நெஞ்சில் மாமலை
0: வந்து விட்டது
22: ஐயா. பாடிட்டாரு நினைக்கிறேன். மன்னிக்கணும் மன்னிக்கணும். நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே,
0: என்ன
22: நெத்தி போட்டில்
0: நெஞ்சாங்கூட்டில்
22: நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே,
0: நெத்தி பொட்டிலேனும். நெத்தி பொட்டில அடிக்கிறாங்க. நல்ல பாடல் அல்லவா? இருவருக்கும் பிடித்த பாடல். நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய். வாழ்த்துக்கள் ராஜ்குமார். மீண்டும் ராஜ்குமார் நீங்கள் தான் வருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலையும்.

0: வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: ஒரு அற்புதமான உரை பிள்ளைகளை பற்றி. இந்த நாட்டிற்கு இப்போது தேவைப்படுகிற ஒரு விவேகானந்தன் நம் முன்னரே இப்பொழுது வரப்போகிறார். அவரை வரவும் செய்திகள் தரவும் அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
2: பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களே, நகைச்சுவை மூலம் ஒரு சிந்தனை வரலாற்றை படைத்திருக்கிற தென்கச்சி சுவாமிநாதன் அவர்களே, இன்னும் நாளை காலை பொழுது விடிந்து அலுவலகம் போக வேண்டும் என்ற பரபரப்பு துளிக்கூட காட்டாமல் வீற்றிருக்கிற அருமை சிங்கப்பூர் ரசிகர்களே, மூன்று பெரிய சிந்தனையை உங்கள் முன்பு வைப்பதற்காக இந்த நிகழ்வை அமைத்திருக்கிறார்கள். தென்கச்சி சுவாமிநாதன் அவர்களை பற்றி சொல்வது என்று சொன்னால், பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கிற காலத்தில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு கதை எழுதி அனுப்பிச்சாராம். கதையை போடலை, திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூல் அட்ரஸுக்கு அந்த கதையை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க வாத்தியார்கிட்ட அந்த கதை கிடச்சிருச்சு. அவர் இவரை கூப்பிட்டு காதை திருகிக்கிட்டே கேட்டாராம், கதை எழுதுறியா? கதையா எழுதுற? ஒழுங்காக படிக்காத, கதையெல்லாம் எழுத அப்படின்னு காதை பிடிச்சி திருகு திருகுன்னு திருகிட்டு, அதுக்கப்புறம் எப்போ கிளாஸ்லையும்

ஐயா, தங்கள் நிலையத்தில் ஒரு பெரியவர் நாள்தோறும் இன்று ஒரு தகவல் சொல்வதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பெரியவரை சந்திக்க ஆசைப்படுகிறேன். நான் அந்த நிகழ்ச்சிக்காக எப்போதும் என் காதுகளை தீட்டி வைத்துக் கொண்டு வானொலிக்கு பக்கத்திலேயே காத்திருக்கிறேன். அந்த லெட்டர் அவங்க ஸ்டேஷன் டைரக்டர் இவருக்கு அனுப்பிச்சா அவர் வேற யாரும் அல்ல, அவங்க வாத்தியார் காது திருவுனார் பாருங்க, அந்த வாத்தியார் அது அவர் சொன்னாரு, அப்பெல்லாம் என் காது அவர் வசம் இருந்தது, இப்போ அவர் காது என் வசத்துல இருக்கு அப்படி. அப்படி வாழ்விலே வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். ஐயா, பாப்பையாவை பற்றி சொல்வதுன்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஒரு வசனமே இருக்கு. எப்படின்னா, சாலமன் பாப்பையா பட்டி மண்டபத்தின் போப்பையான். அவ்வளவு சிறந்த ஒரு உன்னதமான ஒரு நிலையிலே பட்டி மண்டபத்தை எடுத்து நிறுத்திய, சிரிப்பு கலந்த சிந்தனையின் மூலம் தமிழகத்தை எழுச்சி பெற வைத்திருக்கிற, நாவீறு படைத்த நல்ல பெரிய மனிதர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். இங்கே ஒரு உன்னதமான தலைப்பு, கணவன் மனைவி குழந்தைகள் இவர்களை கொண்டு நல்ல குடும்பத்தை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு அக்கறை. மனைவியை பற்றி ஐயா பேசினார்கள், கணவனை பற்றி நம்முடைய பெருமதிப்பிற்குரிய தங்கச்சி பேசினார்கள். இப்ப பிள்ளைகளை பற்றி நான் பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்லணும். ஒரு பையனுக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. பையன் மாட்டேன்ட்டான், வேண்டாம் கல்யாணமே வேண்டாம், எனக்கு கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு. உடனே அப்பா என்ன நினைச்சாரு, என்ன என்ன கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கிறான், நாம எந்த பொண்ணை பார்த்தாலும் வேண்டாங்கிறான், மனசுல யாரையோ வச்சுக்கிட்டு சொல்றான்னு நினைக்கிறேன், அவன் மனசில் யாரை வச்சிருக்கிறான்னு கேளுன்னர். அம்மா சொன்னா, அவன் மனசில் வேற யாரையும் வச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லலை, நம்மளை மனசில் வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிறான். ஏன் விடுஞ்செழிஞ்சா நீங்களும் நானும் போடுற சண்டையை பார்த்துக்கிட்டு இந்த கன்றாவி நமக்கும் தேவையா அப்படிங்கிற கருத்தில் தான் அவன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்கிறான். இது வந்து ஒரு கற்பனை அல்ல, ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். குழந்தைகள் யாரை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க? அப்பா அம்மாவை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட அப்பா அம்மா தான் அவங்களுக்கு ஆரம்பத்தில் முன்மாதிரி, இவங்க மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், மேலே வரணும்னு சொன்னால் பெற்றவங்களுக்கு அதில் எவ்வளோ பெரிய பங்களிப்பு இருக்கு. பையன் சரியாக படிக்கலை, அப்பாவுக்கும் கோவம் வந்துருச்சு, பையனை கூப்பிட்டு சத்தம் போட்டார். அறிவு இருக்காட அவனுக்கு? அறிவு இருக்கா? உன் வயசு என்ன? 8. எதிர் விட்ட இருக்கான், உன் வயசு என்ன? 8. நீ என்ன ஸ்கூல் படிக்கிற? அதே ஸ்கூல் தான் அவனும் படிக்கிறான். நீ என்ன கிளாஸ் படிக்கிற? அதே கிளாஸ் தான் ஏத்து விட்டு பையன் படிக்கிறான். அவன் மார்க் என்ன தெரியுமா? 80. நீ வாங்கியிருக்க மார்க் என்ன தெரியுமா? 30. ஏண்டா, அதே வயசு அதே ஸ்கூலு அதே சப்ஜெக்டில் அவன் 80 வாங்குறான், நீ 30 வாங்குறியே. அவன் சொன்னான், அப்பா அம்மா வெவ்வேறு எண்ணம். ஏன், எல்லாம் சரிதான், ஆனால் அப்பா அம்மா கிட்டே இருந்தானே எல்லாம் வரணும். நீங்க இது வந்து முட்டாள்தனமான கருத்து இல்லை. ஜீன் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு சயின்ஸ் திணறுது, மரபு அணு அப்படிங்கிறத பத்தி திணறுது. ஜெனட்டிக்ஸ்ல என்ன சொல்றான், பரம்பரையில சில குணங்கள் பதிஞ்சிருக்கு, சில இயல்பு பதிஞ்சிருக்கு, அது அப்படியே பரம்பரை பரம்பரையா வருது. ஒண்ணும் இல்லை, பரம்பரையிலேருந்து எதுவுமே வரலன்னா குறைஞ்சபட்சம் என்னன்னா சக்கரை வியாதியாவது வருது. அது பரம்பரை பரம்பரையா வந்துகிட்டே இருக்கு. கடைசியா இப்ப கண்டுபிடிச்சிருக்கான், யாராவது கொலை பண்ணான்னா அவன் கொலை பண்ணல, அவங்க பரம்பரையில கொலை பண்ற உணர்வு இருக்கு அந்த ஜீன்ல. ஆனா இதை கோர்ட் ஒத்துக்காது. கோர்ட்ல போய் ஏன் கொலை பண்ணேன்னா, எங்க தாத்தாவுக்கு தாத்தா அந்த வேலையை ஆரம்பிச்சாருங்க, இது எங்க ஜீன்லயே இருக்கு அப்படின்னா நீதிபதி சொல்லுவார், உன்னை தூக்குல போடுறது எங்க ஜீன்லயே இருக்கு, நாங்க ஒன்னும் பண்ண முடியாது, உள்ள போக வேண்டியதுதான். இப்ப இவன் கொலை இவன் பண்ணல, இவங்க தாத்தாவுக்கு தாத்தா உள்ளே கொலையை பண்ணிவிட்டு இவனை உள்ள அனுப்பிச்சுட்டா இருப்பாருங்க. தற்கொலை பண்ணிக்கிறது ஜீன்ல இருக்குங்கிறான், சாமி கும்பிடுறதே பரம்பரை ஜீன்ல இருக்கு அப்படிங்கிறான். அப்போ ஒரு பாரம்பரியம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம், மேலேந்து எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு. இதை பெற்றவங்க யோசிக்கணுமா இல்லையா? எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க சரியில்லை பிள்ளைங்க சரியில்லைன்னு நாம சொன்னா நாம எந்த அளவுக்கு சரி? இது முதல் கேள்வி. ரொம்ப நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம பிள்ளைகள் நம்மளை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறார்கள். ஒன்று ஜீனில் வர்றதுன்னு சொன்னேன், எது பரம்பரையாக ரத்தத்தில் வருது. இன்னொன்று என்னன்னு கேட்டால் பழக்க வழக்கம். நம்ம வீட்டில் என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதை பார்த்து பிள்ளைங்க கற்றுக்குதா இல்லையா? காரைக்காலம்மையாருடைய வரலாற்றை சேக்கிழார்னு ஒரு புலவர் எழுதுறாரு. அந்த மாதிரி சின்ன வயசுலேயே என்ன பண்ணுவாங்கன்னா மணி அடித்து சிவபூஜை பண்ணுவாங்க.

0: எழுதுறாரு. சின்ன வயசுல அது எப்படி வந்தது? அப்பா அம்மாவை பாக்குறாரு, சிவபூஜை பண்றது, தானும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பு வருது. அப்ப ஒன்னு ஜீன்ல வருது பிள்ளைகளுக்கு, இல்லாட்டி பழக்க வழக்கத்துல வருது. பெத்தவங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்து பிள்ளைங்க பண்ணுது. அப்பா சொல்றாரு பையனை பார்த்து, உருப்பிடுற வழிய பாருன்னு. இவர் உருப்பிட்டார, நீங்க தப்பா நினைக்காதீங்க. அப்பா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுங்க, அப்பா வட்டம் வட்டமா விட்டா பையன் மாவட்டம் மாவட்டமா விடுவான். 8 அடி பாஞ்சா 16 அடி பாயணும்னு தியரி இருக்கு. அப்பா வட்டம் வட்டமா விட்டா நம்ம மாவட்டம் மாவட்டமா விடுவோம் அப்படின்னு. அப்புறம் பையனை பார்த்து, நீ சிகரெட் பிடிக்கிறியன்னு கேட்க முடியுமா? சரி, எத்தனை குடிகார தகப்ப புள்ளைய கெடுத்துக்கான் தெரியுமா? எத்தனை குடிகார தகப்ப புள்ளைய கெடுத்துக்கான் தெரியுமா? எப்படி? அவன் குடிக்கிறது, அமகலம் பண்றது, வீட்டுல அடிக்கிறது, இதெல்லாம் பையன் பாக்குறான். ஓ, நாமளும் இப்படி இருந்தாதான் சரியா இருக்கும் அந்த எண்ணம் வருதா இல்லையா? இப்ப சில பிள்ளைகள் அதை பார்த்துட்டு நாம இப்படி இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வருது. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்பா தவறு பண்ற போது, அம்மா தவறு பண்ற போது, அந்த குடும்பத்துல பிள்ளைகள் மட்டும் எப்படி தவறு பண்ணாம இருக்க முடியும்? எனவே ஒரு குடும்பத்துல குழந்தைகள் வெற்றி பெற வேணும், மேல வர வேணும், நல்லா இருக்கணும்னு சொன்னா பெத்தவங்க தங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும். நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி கவலைப்படணும். ரெண்டு பேரும் சொன்னாங்க, கணவனால என்ன இன்பம், மனைவினால என்ன இன்பம்னு சொன்னாங்க. குழந்தைன்னு ஒண்ணு வீட்டுல இல்லைன்னா வீடு வீடா இருக்குமா? அதான் ஒரு பழமொழி சொல்லுவான், பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி துள்ளி விளையாடணும்னு. பிள்ளை இல்லை, கிழவரே தொட்டில உட்கார்ந்து அவர் சொன்ன மாதிரி விரல் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? அந்தந்த காலகட்டத்தில் அது இருக்கணும். நம்ம ஊர்லேயே பாருங்க, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்க, 2 வருஷம் ஆகி ஒரு வீட்டில் எதுவும் இல்லைன்னா ஒன்னே ஒரு கேள்வி கேட்பேன், என்ன ஒன்றும் விசேஷம் இல்லையா வீட்டில், ஒன்றும் விசேஷம் இல்லையா? இது பரவாயில்ல, சில பேர் நாகரிகமாக கேட்குறான், இன்னும் சில பேர் அசிங்கமாக கேட்பான், ஒரு புழு பூச்சி இல்லை. அது என்ன புழு பூச்சின்னா, புழுங்கிறது பையனா, பூச்சிங்கிறது பொண்ணா? எப்படிறான்னா, புழு வந்து இருந்த இடத்துல குடைஞ்சிக்கிட்டு அங்கேயே இருக்கும், அந்த இடத்த விட்டு போகவே போகாது. பூச்சி குடைஞ்சிட்டு பறந்து போயிடுது. பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டாலாம், பையன் போக மாட்டேங்கிறானா, குடைஞ்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறான். அதை எப்படி கேட்கறான், வீட்டில் ஒரு புழு பூச்சி இல்லையா அப்படிங்கிறான். இப்போ பூரானே வந்து பிறக்குது, புழு என்ன புழு? நீ கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம வீட்டில் பிள்ளைகள் சரியில்லைன்னா அது எங்கேருந்து ஆரம்பமாகுது அப்படின்னா, நம்மகிட்டேருந்து ஆரம்பமாகுது. எனக்கு நினைவு தெரிஞ்சு, நான் எப்பவுமே எனக்கு நினைவு தெரிஞ்சுன்னு சொல்வேனே ஒழிய எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி சொன்னால் சில பேர் சொல்லுவான், இன்றைக்கி உனக்கு ரொம்ப விவரம் தெரிஞ்சு போச்சோ அப்படிம்பா. ஸோ நம்ம எச்சரிக்கையாக வார்த்தையை கையாளணும். எனக்கு நினைவு தெரிஞ்சு, எங்கள் அப்பா ஒரு நண்பர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அவருடைய நண்பர் வீட்டுக்கு வாசலில் ஒரு பசங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. உள்ளே போகிற போது எங்கள் அப்பா அந்த பசங்களை பார்த்துட்டு உள்ளே போன உடனே அவங்ககிட்ட கேட்குறாரு, அவருடைய நண்பர்கிட்ட கேட்குறாரு, வாசல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்களே உன் பசங்களா அப்படின்னு. அவன் சொன்னான் பாருங்க, திருப்பி பார்த்தாலே தெரியல எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் மொத்தமாக வந்து பிறந்திருக்குன்னா. அது நம்ம ரொம்ப கிளியராக ஒன்று சொன்னான், எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவமோன்னு சொன்னானே ஒழிய இந்த ஜென்மத்தை சொல்லலை. ஏன், இந்த ஜென்மத்தில் பண்ணியிருக்கிற பாவத்துக்கு இதை விட மோசமாக பிறக்கும்னு அவனுக்கே தெரியும். அதனால தான் எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் வருஷம் வந்து பிறந்திருக்குது அப்படிங்கிறான். நீங்க யோசிச்சுங்க. அப்புறம் பிள்ளைகளை நோக்கிறதால என்ன பயன் இருக்கு? நான் இப்ப சொல்ல போற தியரி ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா வேற வழி இல்லை, பொறுத்துக்கணும். என்னன்னா, நம்ம ஜீன்லேருந்து தான் பிள்ளைகள் உண்டாகுதுன்னு சொன்னேன் இல்லையா. மகாத்மா காந்தி கிட்டேருந்து நல்ல பிள்ளையும் பிறந்திருக்குது, மோசமான பிள்ளையும் பிறந்திருக்குது. ஒரு குடும்பத்தில் சில பிள்ளை ரவுடியா வந்து பிறக்குது, ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை ரொம்ப புத்தர் மாதிரியா அமைதியா நல்லபடியா வந்து பிறக்குது. எப்படி சார் பிறக்குதுன்னா கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம ஜீன்ல எப்பவுமே ஒரே கேரக்டர் டாமினேட் பண்றது இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு குணம் டாமினேட் பண்ணுது, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு குணம் மேலோங்கி நிக்குது. மகாத்மா காந்தியோட புள்ள குடிச்சுட்டு தெருவில் உருண்டுகிட்டு இருந்தான். அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்டான், என்னங்க இது தப்பா இருக்குது, உங்க புள்ள எப்படி இருக்கிறாரு? அப்ப காந்தி சொன்னார், நான் மிருகமா இருந்த போது பிறந்த பிள்ளை வேறு எப்படி இருக்கும்னு கேட்டார். அப்ப நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் புள்ள அப்படி வந்து பிறந்தது, இப்ப நான் ரிஃபைண்ட் ஆயிட்டேன், என்ன பண்ண முடியும்? எங்கிட்ட அந்த உணர்வு மேலோங்கி இருந்த நிலை, அவன் அப்படி வந்து பிறந்துட்டான். இதைத்தான் பெரியவங்க பார்த்து என்ன முடிவு பண்ணாங்க, ஆணும் பெண்ணும் இணைந்து சந்ததியை உண்டு பண்ற போது உணர்வுகளை எல்லாம் பதிவு பண்ணி பிறகுதான் சந்ததியை உண்டு பண்ணணும் அப்படின்னா. ஒரு கிளார்க் போஸ்ட்ல நியமிக்கிறதா இருந்தா, ஒரு ரூம் பாய் ஒரு வேலைக்கு ஒருத்தர் நியமிக்கிறதா இருந்தா, அவன் என்ன தகுதி உள்ளவன் பார்க்கிறோம். ஒரு அப்பா என்ற பதவியில் ஒருவரை நியமிப்பதற்கு உடல் தகுதியை தவிர வேறு என்ன தகுதி இருக்கிறது என்பதை பற்றி எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கிறோம். பயாலஜிக்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான், இந்த வார்த்தையை கவனிங்க, பயாலஜிக்கலா ஒருத்த அப்பா ஆயிடுறான், சைக்கலாஜிக்கலா அப்பாவா ஆகிறதே கிடையாது. ஏன் மைனர் மாதிரியே சுத்துறான், பொறுப்பு இல்லாம பொண்டாட்டி இண்டியாட்டி சுத்திக்கிட்டே இருக்கான். பயாலஜிக்கலா ஃபாதர் ஆயிட்டான், சைக்கலாஜிக்கலா ஃபாதராவே ஆகல. அவன் பிள்ளை எப்படி மெச்சூர் பிள்ளையா வளர முடியும்? இது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்சிடென்ட், உடல் உறவு காரணமா புள்ள வந்து பிறந்திருது. அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பல பேர் விபத்துக்களால் தகப்பனாகிறார்களே ஒழிய திட்டமிட்ட யோசனையினால் தகப்பனானவர்கள் உலகத்தில் மிக குறைவு. உண்டாயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். எனக்கு இப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து தகப்பனானவன் எத்தனை பேர் சார்? நான் ஒரு பழைய இன்சிடென்ட் சொல்றேன், ஆதிசங்கருடைய வாழ்க்கையில வருது. ஆதிசங்கருடைய வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிள்ளை இல்லையேன்னு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரியாம்பாள் சிவகுருன்னு பேரு, ரெண்டு பேரும் உட்காந்து பிள்ளை இல்லையேன்னு கோயில்ல போய் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இரவு அப்படி படுத்திருக்கும் போது அவர் கனவுல கடவுள் வந்தாராம், உனக்கு எப்படிப்பட்ட புள்ள வேணும்பா? ரொம்ப நாள் இருக்கிற புள்ள வேணுமா, கொஞ்ச நாள் இருக்கிற புள்ள வேணுமா? இவர் எதுக்குன்னு கேட்பாருல்ல. அப்ப கடவுள் சொன்னாரா, ரொம்ப நாள் இருக்கிற புள்ளைன்னா அயோக்கியனா கொடுப்பேன், கொஞ்ச நாள் இருக்கிற பிள்ளைன்னா நல்ல பிள்ளையா கொடுப்பேன், உனக்கு என்ன வேணும்? அப்படி ஒரு கனவு கண்டவர் சிவபெருமான்ட்ட ஒரு பதில் சொல்லிட்டு முழிக்கிறார் பாருங்க. அவர் மனைவி படுத்திருந்தா, எந்திரிச்சு உட்காந்தா, என்ன திடும்னு எந்திரிக்கிறேன். அவ கேட்டா, நீங்க என்ன தூக்கத்துல எந்திரிக்கிறீங்க? கனவுல கடவுள் வந்தார் இது மாதிரி என்ன கேட்டார். அந்த அம்மா சொன்னா, என்னையும் இதே கேள்வி கேட்டாரு, நல்ல பிள்ளை கொஞ்ச நாள் இருக்கிறது வேணுமா, கெட்ட பிள்ளை ரொம்ப நாள் இருக்கிறது வேணுமா? உடனே அவங்க கணவர் கேட்டாரு, நீ என்ன சொன்ன அப்படி? அவ சொன்னா பாருங்க ஒரு பதில், இத நான் எப்படி முடிவு பண்ண முடியும், உங்களை கேட்டுட்டு சொல்றேன்னு எந்திரிச்சேன். அவர் சொன்னார், கடவுள் என்ன கேட்ட போது நானும் அதே தான் சொன்னேன், நான் எப்படி முடிவு பண்ண முடியும், அவளை கேட்டுட்டு சொல்றேன்னு நான் எந்திரிச்சேன். அவர்களுக்கு தான் ஆதிசங்கரன் பிள்ளையா வந்து பிறந்தாரு. இப்ப நம்ம வீட்டுல அப்படி பறக்கலன்னா ஏன் பறக்கலன்னு தெரியுதா? கடவுளே வந்து நம்ம அப்பா அம்மா கேட்டா என்ன தரமா சொல்லுவோம்? இப்ப அப்பா வந்து கேட்டான்னு வச்சுங்க, எப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படின்னு, அப்பா ஒண்ணு அம்மாவை கேட்டு சொல்றேன்னு சொல்ல மாட்டேன், அவளை கேட்டாலே விளங்காது அவளுக்கு. இது தெரியாம இருக்கிறதே நல்லதும் பார், எது இப்படி கனவுல கடவுள் வந்தது தெரியாம இருக்க நல்லது. அவகிட்ட போய் கேட்டா அவனு சொல்லுவா, அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு எது விளங்குச்சு இது விளங்குறதுக்கு? ஏதோ சட்டங்கத்தை போடாம உள்ள வந்துட்டா சரி. மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. பல வீட்டுல மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. மனைவி அப்படின்னா கணவனுக்கு மனைவி மேல நம்பிக்கை கிடையாது. இப்ப யோசிச்சுங்க, நம்பிக்கை கிடையாது மரியாதை கிடையாத தம்பதிகளுக்கு ஆதிசங்கர் வந்து பிறக்க முடியுமா? ஆதோசங்கர் தான் வந்து பிறக்க முடியுமே ஒழிய ஆதிசங்கர் எப்படி சார் வந்து பிறக்க முடியும்? அப்ப எத்தனை பேர் பிளான் பண்ணி நமக்கு இப்படி ஒரு புள்ள வேணும் அப்படின்னு விரதம் இருந்து நோன்பு இருந்து எனக்கு இது மாதிரியான புள்ள வேணும் அப்படின்னு தவம் இருந்து பெற்றவர்கள் எத்தனை பேர்? பிள்ளைகளை நோகுறோம், நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னா அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்ற பேச்சை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு இப்படி ஒரு புள்ள வேணும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கணும். அது ஆணா இருந்தாலும் நல்லதுதான், பெண்ணா இருந்தாலும் நல்லதுதான், அதுலலாம் ஒன்றும் பெரிய பேதம் இல்லை. ஆம்பளை புள்ள என்ன ஒஸ்தி, பொம்பளை புள்ள என்ன மட்டும், அதெல்லாம் இப்ப ஏற்பட்டிருக்கிற மோசமான ஒரு கான்செப்ட். எனக்கு ரெண்டும் பொன் குழந்தைங்க, நான் இதை ஒன்றும் வருத்தமா சொல்லல சந்தோஷமா சொல்றேன். எனக்கு ரெண்டு குழந்தை ரெண்டும் பொண்ணு. இது நடந்த இன்சிடென்ட் எப்படின்னா, நான் வந்து ரெண்டாவது பிள்ளை பேருக்கா என் மனைவி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அப்போ கார் கிடையாது. கோயம்புத்தூர்ல இருந்தேன், போய் ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு ராத்திரி 12 மணி ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு நேராக போய் ஹாஸ்பிட்டலில் அவளை சேர்க்குறேன் டெலிவரிக்கு. அவளை உள்ளே அப்படி சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வெளியே வந்து இந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்டேன், என்ன பணம் கொடுக்கணும்? எங்கள் ஊர்லலாம் அந்த ஃபிக்ஸடாக வாங்க மாட்டேன், அவங்க சௌகரியப்படி வாங்குவாங்க. எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ நீங்களே ரொம்ப பரபரப்பாக இருக்கிறீங்க, இப்போ கொடுத்தா குறைச்சலாக கொடுப்பீங்க, நாளைக்கு நல்ல செய்தியோட கூட 10 ரூபா வாங்கிக்கிறேன்னார். சரி விட்டுட்டேன். டெலிவரி ஆகி 1 வாரம் ஆச்சு, அவரை பார்க்க முடியல. அப்புறம் அவரை தேடி பிடிச்சிக்கிட்டு நேராக போய், என்னங்க 1 வாரமாக நீங்கள் வரவே இல்லை, உங்கள் நான் பணம் பாக்கி வச்சுருக்கிறேன். அவர் கேட்டார், அதெல்லாம் அப்புறம் என்ன பிள்ளைன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன பொம்பளை பிள்ளை. பொம்பளையா? நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க. நான் என்ன வருத்தத்தில் இருக்கிறேன்? அவராகவே நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க, கொடுக்கறத கொடுங்க. நான் சொன்னேன், இதில் ஒன்றும் வருத்தப்பட ஒன்றும் இல்லைங்க, நான் வருத்தத்தில் இருப்பீங்க. அப்படி பார்த்தா எனக்கு இந்த ரெண்டாவது பொம்பளை பிள்ளையா பாருங்க. அவர் சொன்னார், அப்போ நான் தான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்போ ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பார்த்தா கையேந்திட்டவன் அர்த்தமா? அப்படி ஒரு நினப்பு இருக்கு, பெண் குழந்தை பிறந்துட்டா அது ரொம்ப செலவு, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா அது ரொம்ப நல்லது அப்படின்னு. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, பொம்பளை பிள்ளையா இருந்தாலாவது பிற்காலத்தில் அப்பா அம்மாவுக்கு ஒரு காப்பியாவது கொடுக்கும், ஆம்பளை பிள்ளையா இருந்தா அது கொடுக்கிற யோக்கியதை கூட உனக்கு இல்லாம போயிடும். ஏன்னா பொண்டாட்டியை கேட்டுட்டு கொடுக்கணும், அப்ப மாமியாருக்கு கொடுக்க விடுவான, அப்ப என்ன ஆகும், ரொம்ப கஷ்டம். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு ஒரு வேட சோறு கிடைக்கும், ஆம்பளை பிள்ளையா இருந்தா வர்றவளை பொறுத்து அவனுக்கே கிடைக்கலையா, அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு எங்கேயிருந்து கிடைக்க போகுது, கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. பொம்பளை பிள்ளைனா மட்டும் ஆம்பளை பிள்ளைனா ஒஸ்தி, அதெல்லாம் ரொம்ப தவறு. இதை உடைக்கிறான் பாருங்க பாரதி. இங்க திருவள்ளுவர் கூட ஒன் சைடடா திங்க் பண்ணிட்டார். எப்படின்னா ஆம்பளை பிள்ளை தான் தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மகனை அப்படின்னார். பாரதி தான் உடைச்சா, என்ன மகனை என்ன மகனை, திருவள்ளுவர்ல இருந்து டிவியேட் ஆகிறான். ஆனா நாசுக்கா டிவியேட் ஆனா, மகனைன்னு சொல்லல. எப்படி, உச்சிதனை முகந்தால் கர்வம் போய் வளருதடி. அப்ப என்ன அர்த்தம், பொம்பளை பிள்ளை உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி. உன்னை யாராவது பாராட்டினா என் உடம்பெல்லாம் சிலிர்க்குதேம்மா, மகளை பார்த்து பாடுகிற. உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி. என்ன ஆம்பளை பிள்ளைனாலும் சரி, பொம்பளை பிள்ளைனாலும் சரி, புள்ள பிள்ளையா இருந்தா வெற்றி தான். பல பேர் சொல்லுவாங்க ஆம்பளை பிள்ளையா இருந்திருந்தா பரவாயில்ல சார். இன்னும் சில பேர், சார் ஆம்பளை தடியன்லாம் வந்து பிறந்திருக்கிற, அன்பா இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையே இல்லையே சார் அப்படின்னு வருத்தப்படுற எத்தனை பேர் இருக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன், ஆம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமை, பொம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமைங்கிறதெல்லாம் வெறும் மாயை. ஒரே வார்த்தை சொல்லுமா, பிள்ளைய பிள்ளையா பெத்து பிள்ளையா வளர்த்திருந்தா பெருமை தான். நீங்க பிள்ளைய பிள்ளையா பெத்துக்காம மிருகமா பெத்திருந்தா ஆம்பளை இருந்தானே பொம்பளை இருந்தா. இப்ப எங்கூர் வரலாறு சொல்லட்டுமா, எங்கூர் வரலாறு என்ன, ஆம்பளை பிள்ளையாலும் பெருமை இருக்கு, பொம்பளை பிள்ளையாலும் பெருமை இருக்கு. எப்படி, எங்கூர்ல மோதிலால் நேருன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தது, பெரிய பாப்புலாரிட்டி. அந்த ஜவஹர்லால் நேருங்கிற ஆம்பளை பிள்ளைக்கு இந்திரா காந்தின்னு ஒரு பொம்பளை புள்ள பிறந்தது, அதனால பெரிய பாப்புலாரிட்டி. அந்த இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தின்னு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தது, அதனால பாராட்டு பெருமை. அப்ப என்ன, ஆம்பளை புள்ள பெற்றாலும் பொம்பளை புள்ள பெற்றாலும் சரியானபடி பெற்று வளர்த்தா அது பாராட்டு தானே ஒழிய, ஆம்பளை பொம்பளைங்கிறது வெறும் மாயை. மோதிலால் நேருவுக்கு நேருவால் பெருமை, நேருவுக்கு இந்திரா காந்தியால் பெருமை, இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தியால் பெருமை. என்ன ஆம்பளை புள்ள என்ன பொம்பளை புள்ள என்ன, அந்த கான்செப்டே தப்பு. புள்ள பிள்ளையா இருந்தா வெற்றி தான். இதை விட இன்னொரு கான்ட்ராஸ்ட் சொல்ற பாருங்க, அழகான ஒரு கான்ட்ராஸ்ட். ஆண்டாள் ஒரு ஆழ்வார் வாழ்ந்தா பெண், அவ கண்ணனை காதலிச்சா, அந்த கண்ணனை பெத்த தாய பாராட்டினா, இப்படி ஒரு பிள்ளையை பெத்து கொடுத்தியே, ஆம்பளை பிள்ளையை பெத்து கொடுத்தியேன்னு பாராட்டினா. எப்படி தெரியுங்களா பாட்டு, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பாட்டு வரும். எப்படி பிள்ளை பெத்து கொடுத்தா பாரியா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படி. இதுக்கு உரை எழுதுற போது எழுதுனா, பெற்ற வயிறுக்கு பட்டம் கட்டியவள் அப்படின்னு எழுதுனா. அந்த பெத்த வயிற்றுக்கு அவ பட்டம் கட்டிட்டாளா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன், பெத்தா இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்துக்கணும் அப்படின்னு. அப்ப ஆண்டாள் யார பாராட்டுறா, ஆம்பளை பிள்ளைய பெத்தவளை பாராட்டின. ஆனா ஆண்டாள் பொம்பளை பிள்ளை தானே, அதை வளர்த்தவர் யார் தெரியுமா, அவங்க அப்பா பெரியாழ்வார்னு பேரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கு மகள் பிறந்தாள்னு சொல்லல, நான் ஒரு மகளை வளர்த்தேன்னு சொல்லல. பாட்டு எப்படி தெரியுமா, பெரியாழ்வார் சொன்னார், ஒரு மா மகளை உடையேன்னு, ஒரு மாமகளை உடையேன்னு. எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா பாரு, பேர்பட்ட பொண்ணு தெரியுமா. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆண் பிள்ளை என்பதற்காக கண்ணனை பாராட்டுகிறாள் ஆண்டாள், அவள் பெண்ணாய் பிறந்ததற்காக பெரியாழ்வார் பாராட்டுகிறார் என்றால், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்பது அபத்தமான ஒரு எண்ணம், பிள்ளை பிள்ளையாக இருந்தால் கொண்டாடத்தக்கது. நீங்க முன்னெல்லாம் உங்களுக்கு தெரியும், வீட்டுல பாப்புலேஷனே ஜாஸ்தி, ஒவ்வொரு வீடுமே ஒரு முனிசிபாலிட்டி வார்டு மாதிரி இருக்கும், எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு கச்ச கச்ச கச்ச ஆறு பனியன் ஆறு சட்டை ஆறு துண்டு ஒன்றும் தெரியாது, அது எது அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும், அது பாட்டுக்கு ஒரு 40-50 உருப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஓடும். நாங்களே எங்கள் வீட்டில் மொத்தம் எப்படின்னா 6 பிள்ளை 3 பையன் 3 பொண்ணு எங்கள் அப்பா அம்மா 8 பேர். நல்ல வேளை இன்னும் ஒன்று இருந்திருந்தால் நவக்கிரக ஊடு அப்படின்னு இருப்பேன், தப்பிச்சோம் நாங்கள். 8-6 பிள்ளைங்க வீடு ஜெய ஜெயின்னு இருக்கும் அது பாட்டுக்கு, எப்படி இருக்கும். இப்பெல்லாம் ரொம்ப லிமிட்டட், ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு, கருவேப்பிலை கண்ணு மாதிரி ஒன்னே ஒன்று, அதையே சமாளிக்க முடியலன்றா. அப்போ 6 எப்படிடா சமாளிச்சான்னா, பெத்தவன் சமாளிக்கல, ஒன்ன ஒன்று குட்டியே சமாளிச்சிருக்கும். பெருசாக ஒரு குட்டு குட்டுவார் பாருங்க அப்பா, அவன் அடுத்தவனை குட்டுவான், அவன் அடுத்தவனை குட்டுவான், அடுத்தவனை குட்டுவான், அப்படியே அது வந்து ஒரு டீசென்ட்ரலைசேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன்ல டீசென்ட்ரலைசேஷன், எல்லாம் தானாகவே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். இப்போ அப்படி இல்லை, ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறான் பசங்களை வளர்க்குறது. அப்ப இந்த நம்பர் ஆஃப் இந்த பாப்புலேஷன் கூட இருந்து பாருங்க வீட்டில் நான் எண்ணிக்கை, அதுக்கு ஒரு ஜோக் சொல்லுவேன். பஸ்ஸில் ஒரு அம்மா பிள்ளைய கூட்டிட்டு ஏறிச்சு, கொஞ்சம் நிறைய கூட்டிட்டு பஸ்ஸில் ஏறின உடனே அந்த நினச்சிட்டான் ஸ்கூல் பஸ் ரிப்பேர் போல் இருக்க, இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களை எல்லாம் கூட்டிட்டு பஸ்ஸில் ஏறுதுன்னு நினச்சிக்கிட்டு அவன் கேட்டான் டவுன் பஸ்ஸில், ஏன் டீச்சர் அம்மா ஸ்கூல் பஸ் ரிப்பேர் ஆனும். அந்த அம்மா இப்படி ஒரு முறை முறைச்சது, உன் கண்ணில் கொள்ளியை வைக்க, என்ன ஸ்கூல் டீச்சர் நான் நினச்சிக்கிட்டேன், ஆ அவ்வளவு என் சொந்த பிள்ளைங்க. டக்குன்னு இன்னொரு பெரியவர் பார்த்தார், அவருக்கு இப்போ போதாத நேரம், அவர் ஓன் பிள்ளையாகவே இருக்கட்டுமே, இந்த எல்லாத்தையும் என்ன ஊர்வலமாக கூட்டிட்டு வருது, இந்த சிறுவர்கள் மாநில மாநாடு நடக்குதா, பேரணி கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வரையே, வீட்டில் ஒரு ரெண்டு விட்டுட்டு பாக்கி கூட்டு வர வேண்டாமா. அவ சொன்ன அதே கொள்ளிய ஓன் கண்ணிலையும் வைக்க, ஏன் வீட்டில் மூணு விட்டுட்டு பாக்கி தான் நான் கூட்டியாந்துருக்கிறேன். ஆமாம், அதோட வாய்ப்புத்திட்டான். இந்த பஸ்ஸில் ஏறிச்சு பாருங்க, உள்ளாம குளம் எல்லாம் தப்ப தப்ப இங்கே போய் ஓடி உட்காருது, அங்கே ஒன்று இங்கே வந்து உட்காருது, இன்னொன்று மாற்றி உட்காருது, மாற்றி மாற்றி எல்லாம் அங்கே உட்காந்துட்டு இருந்தது. அப்படி மாற்றி மாற்றி உட்காந்த உடனே ஒரு பிள்ளை ஒரு பெரியவரை தள்ளிக்கிட்டு போய் பக்கத்தில் உட்காந்து அங்கேருந்து இன்னொன்று கூப்பிடுது, இங்கே போ அப்படி இன்னொன்று கூப்பிடுவா அப்படி. அவரால் இதையே சமாளிக்க முடியாது, இது இன்னொரு பிசாசை வேற கூப்பிடுதேன்ட்டு, ஏ நீ ஒன்று உட்காந்தா போதுமா, எதுக்கு அவளை கூப்பிடுற அப்படின்னு. உங்கள் அப்பா விட்டு பஸ்ஸா டக்குன்னு ஒரு வாயம் பூத்த, உன் பேர் என்ன பாப்பா, உன் பேர் என்ன, பேரா எட்டு, எட்டு நம்பர் தான், ஏ பேரெல்லாம் வச்சு ஞாபகம் இருக்காதுன்னு எங்க அப்பா நம்பர் வச்சிருக்கிறாரு, எங்க வீட்டுல நான் எட்டா நம்பர் அப்படின்னு. உடனே அவன் கேட்டான், நீ கூப்பிட்டியே அது என்னன்னா எட்டு, ஏ என்ன எட்டு, ஏ ஒரே பிரசவத்துல ரெட்டை வேற எப்படி பேர் வைப்பான், எட்டு எட்டு ஏ பஸ் விட்டுருக்கிற. இதெல்லாம் அந்த காலம் யோகப்பட்ட பிள்ளைங்க இருந்து வீட்டில் வச்ச வச்ச வச்ச வச்சு இருக்கும் சார், அதுலயும் ஒரு சந்தோஷம் இருந்தது சார். எங்கள் அண்ணனுக்கு எனக்கு நிறைய சண்டை வரும், சண்டை வரலன்னா அப்புறம் என்ன லைஃப் இருக்குது சொல்லுங்கள், நிறைய சண்டை வரும். அப்போல்லாம் எங்கள் வீட்டில் பெரிய வீடு, ஒரே பாத்ரூம், குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி அடித்து வச்சு குளிக்கணும், நான் தண்ணி அடித்து பக்கெட்டில் வச்சுட்டு இப்படி வெளியே வருவோம் பாருங்கள், எங்கள் அண்ணன் உள்ளே போய் கஷ்டத்துக்கும். அந்த தண்ணி அடிக்கிற வேலை அவனுக்கு, தண்ணி அடிக்கிற வேலைலாம் தப்பாக நினைக்காதீங்க, பைப்பில் தண்ணி அடித்து தான் குளிக்கணும் அங்கெல்லாம். அப்போது இப்போலாம் வரதே இல்லை, சிம்பிளாக எல்லாம் சால்வ்டு ப்ராப்ளம். அப்போ நான் கத்துவேன் அவனை, இப்படி தான் பண்ணுறேன். அப்போ எங்கள் அண்ணன் திருப்பி என்னை திட்டுவான், திட்டும் போது அப்போ கோவத்தை, நாங்கள் மயிலாப்பூரில் இருந்தோம், மயிலாப்பூரில் உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பாஷை அதிகமாக இருக்கும். நான் எதாவது சொன்னேன், எங்கள் கட்டையில் போகிறவனே அப்படிமா, கட்டையில் போகிறவன்னா போகிறவன் அர்த்தம், கட்டையில் போகிறவனே அப்படின்னு. நான் எரிச்சலை சொல்லுவேன், நீயும் தான் போகிறேன் நானும் தான் போகிறேன், போகாதவன் எவன் சொல்லு, நீயும் தான் போகணும் நானும் தான் போகணும். அவன் சொல்லுவான், யார் முன்னாடி போகிறோங்கிறதான பிரச்சனையே, யார் முன்னா, நான் சொல்லுவேன் பாத்ரூம்லேயும் முன்னாடியே போ. ஆனா அன்னைக்கு அப்படி சண்டை போட்டோம் யாரு, அண்ணன் தம்பி எல்லாம் ஒருத்தன் கொத்த அடிச்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அண்ணன் வீட்டுல ஒரு விசேஷம், எங்க வீட்டுல ஒரு விசேஷம், எவ்வளவு ஆசையா பாசமா போய் உட்காந்துக்கிறோம், போட்ட சண்டைனா ஏதாவது ஒரு அர்த்தம் உண்டா, சிரிக்கிறோம் இப்ப அதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். ஒரு வீட்டுல போய் உட்காந்த இன்னைக்கு வீட்டுல எல்லாம் ஒன்னே ஒண்ணு கருவேப்பிள்ளை குழந்த மாதிரி இருக்கு, அதுக்கெல்லாம் அண்ணன் தங்கங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. நான் வேடிக்கையா சொன்னேன், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த ஊர்ல ராமாயணமே சொல்ல முடியாது, ஏ அண்ணன் ராமனுக்காக தம்பி பரதன் தான், ஸ்டாப் இட், அண்ணன்னா யாரு, தம்பின்னா யாரு, தங்கச்சின்னா யாரு அப்படிமா, அண்ணன் தம்பி தங்கச்சிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. எல்லாம் வீட்டில் ஒன்னே ஒன்று உட்காந்துருக்கும் பாருங்க, அதான் இப்போ தப்பாகி போச்சு. என்ன தப்பாகி போச்சுன்னா, இப்போ வளர்ற பிள்ளைகள் இன்னொருத்தருக்கு எதையும் கொடுக்கறதே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த செல்ஃபிஷா சுயநலமா, நான் மட்டுமே அனுபவிக்கணும் நான் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு ஒத்தைக்கு ஒத்தையாவே பெற்றவங்க வளர்த்துறாங்க, கொடுக்கணும் இன்னொருத்தருக்கு, போகணும் வீட்டுக்கு வந்து போகணும், ஒன்றுமே இல்லையே. அந்த பிள்ளைகளுக்கு சகோதர பாசம் தான் என்னன்னு சொல்லித்தர முடியலையே, சகோதரி பாசம் தான் என்னன்னு சொல்லித்தரவே தெரியலையே, அப்படி ஆகி போச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சதால மன வளர்ச்சி அடைகிறதுக்கு பதிலாக மனம் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கு. அப்ப நாம எப்படி வளர்க்கணும், எழுத்து விட்டு பிள்ளைகளை இவனோட ஒத்தவனை சகோதரனா நினைக்க வைக்கணும், சகோதரியா நினைக்க வைக்கணும், அந்த உறவுகளுடைய சுகம் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லணும். நீங்க இந்துக்களுடைய திருமண முறையில தாலி கட்டுற போது மாப்பிள ஒரு முடிச்சு தான் போடணும், கூட நிக்கிற அக்கா தான் இன்னொரு முடிச்சு போடுவா, ஏன் அவளுக்கு ஒரு அந்தஸ்து, அவளுக்கு ஒரு மரியாதை, ரெண்டாவது முடிச்சு நீ போடு அப்படிம்பாங்க. அப்புறம் மாமன் சீர், தாய் மாமனுக்கு மரியாதை, காது குத்துற போது மாமன் மடியில தான் உட்காந்து குத்தணும், ஏன் இதெல்லாம் வச்சான், உறவுல ஒரு பந்தம் இருக்கணும், பாசம் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கணும். இவ்வளவு என்னத்துக்கு, நீங்க வீட்டுல கல்யாணத்துல வாசல்ல என்ன கட்டுவான் தெரியுமா, தென்னம் கொலை கட்டுவான் இல்லையா, தென்னை மரத்து கொலை கொலையா தென்னம் கட்டுவான், வாழை குளத்தில் வாழை கட்டுவான், இல்லாட்டி பாக்கு அப்படியே கொலையா கட்டுவான். என்ன அர்த்தம்னா, ஒத்தையா காய் விடுகிறத கட்டவே மாட்டான், கொலை கொலையா காய் விடுறதான் கட்டுவா. ஏ குலை குலையாக காய்த்து தொங்குவது போல் மனித இனமும் குலை குலையாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தழுவி வாழ வேண்டும் என்று கொலை கொலையா கட்டி வச்சான். இப்ப என்னன்னா கொலை கொலையா நடக்குது, கொலை கொலையா கட்டி வச்சான், இப்ப கொலை கொலையா நடக்குது. அண்ணன் தம்பியை வெட்டுறான், தம்பி அண்ணனை வெட்டுறான், எதுக்குறான், சொத்துக்காய் வெட்டிட்டேன் அப்படிங்கிற எவ்வளவு பாசம். அது வந்து ஒரு அன்பு வலை. குடும்பம் என்பது ஒரு அன்பினாலே பின்னப்படுகிற ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய வலை. சோ முதல்ல நான் வற்புறுத்த விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பெற்றோர்களிடத்தில் இருக்கிற இயல்புகள், பழக்க வழக்கங்கள் இவைதான் அந்த குடும்பத்துக்குள் ஊடுருவி வருகின்றன. இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சைக்காலஜியில நம்ம பிள்ளைங்க பிற்காலத்தில் சந்தோஷமாகவும் நல்லாவும் வளரணும்னா புருஷன் பொண்டாட்டி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா பிள்ளைங்க எதிர்த்தாப்புல சண்டை போடக்கூடாது. நம்முடைய குழந்தைங்களுக்கு எதிர்த்தாப்புல நமக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. சில வீடுகளில் அந்த நாகரிகம் தெரியாது, குழந்தைக்கு எதிர்த்தாப்புல சண்டை போட்டிருப்பாங்க. சண்டை போட்டு கணவன் மனைவி சண்டை போட்டு அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனா படிப்புல கவனம் இருக்காது.
1: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR F

நல்லது. என் அன்பு உறவுகளே, இன்றைய நான்கு பாடலோடு நிறைவு பெறுகிறது என்னுடைய என் மன கானம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் உங்களை என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம். இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுது உங்கள் நேரம் காலை 11:28. எங்களுக்கு இரவு 12:58. என்னுடைய பதிவு நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்த வேளையில் காய்ச்சலைக்கு வருகிறேன். எங்கே பார்க்கலாம் எத்தனை பெயர் இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று. நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்கும் என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் எனது அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த வானொலியில் நிகழ்ச்சிகள் மறு உழைப்பு போனாலும் அதை ரசித்து கேட்கும் அன்பு உறவுகள் பலர். நீங்கள் காற்றலைக்கு வரலாம், பார்ப்போம். ஒரு பாடலை காற்றலையில் எடுத்த வண்ணம் மீண்டும் காற்றலையில் உங்களை சந்திக்கலாம் என்றிருக்கிறேன். எத்தனை பெயர் இப்போ நேரடியாக நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? இன்று 11 மாதம் 12 தேதி 2025. ஆனால் உங்களுக்கு இது 13 தேதின்னு நினைக்கிறேன். புதன்கிழமை என்று நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை பெயர் மறு ஒழிப்பை கேட்டு நல்லா இருக்கிறது என்று சொல்லும் அன்பு உறவுகள். பார்க்கலாம், ஒரு பாடல் எடுத்து வருகிறேன், மீண்டும் உங்களை சந்திப்போம். இப்பொழுது நேரம் சரியாக 11:30, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:00 அதிகாலை நேரம்.

உங்களோடு காற்றலையில் அன்பான உங்கள் மீரா. எங்கே பார்க்கலாம், முதல் கண் என் கண்ணனுக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு நான் வணங்கும் கண்ணனுக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா உறவுகளுக்கும் அன்பை தெரிவித்துக்கொண்டு சற்று தடுமாற்றம், நீண்ட நாட்கள் காற்றலை வராதனால் ஒரு தடுமாற்றம் பார்க்கலாம். இன்னும் நேர்கள் அழைக்கவில்லை, அதனால் நீங்கள் நிகழ்ச்சியில் விட்டு விட்டு தான் கேட்குறீங்கன்னு தெரிகிறது. அது எங்களுடைய என்ன செய்வது, உடல்நலக்குறைவுனாலே காற்றலைக்கு வர முடியவில்லை. அப்பா தான் இவ்வளவு நாளும் எடுத்து வந்து கொண்டிருந்த பார்ப்போம். அன்பு உறவுகளே, இதை கேட்டு யார் முதலில் வருகிறீர்கள் என்று பார்ப்போம்.

0: காட்டில இணைந்து கொள்ளும் ரேவதி அம்மா. வணக்கம் ரேவதி அம்மா.
1: வணக்கம் மீராம்மா. இது கனவா இல்லை நினைவா?
0: என்னன்ற
1: இது கனவா நினைவா? அப்படி உங்களுடன் உரையாடுவது என்று அதை நீங்கள் தான் கூற வேண்டும்.
0: அம்மா தான் இதுக்கு எழுதி, அதாவது என்னுடைய மறு ஒளிபரப்பு போகும் போது அம்மா அதில் போட்டிருந்தீர்கள். நான் சட்டி இதில் இருந்து கொண்டிருந்தேன். அப்ப பார்த்தன் பாக்கலாம். அம்மா கேக்குறார், ஜெகபர் சாதிக்கன்ன வானொலியில் நிகழ்ச்சி வரவில்லை என்று போட்டிருந்தார்.
1: அவர் தான் போடுவார்.
0: அப்ப அவரும் கேட்டுக்கொண்டிருப்பார், ஆனா வரவில்லை. அம்மா அதை தொடர்ச்சியாக கேட்கிறீர்கள் என்று மட்டும் தெரிகிறது. இருந்தாலும் நன்றி அம்மா, இந்த வேளையில் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறீர்கள்? நீண்ட நாட்களுக்கு பின்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா?
1: ஐயோ மீராம்மா, சந்தோஷத்தை சொல்லவே முடியல. நீங்க என் முகத்தை பார்த்தாதான் தெரியும் என் மீராம்மா பழையபடி வந்து நாங்கெல்லாம் நேரம் போகிறது தெரியாம பேசணும் அப்படின்னு என்னோட ரொம்ப நாள் ஆசை விருப்பம். இப்பொழுது கூட கண்ணனுக்குன்னு எனக்கு பயங்கர கோபம். அது என்னடா, அது அப்புறம் தான் ஐயோ கடவுள் கண்ணன் பிள்ளைக்கு, கடவுள் கண்ணன் இல்ல
0: நான் வணங்க கண்ணனுக்கு வணக்கம்.
1: புரியா பொறாம பொறாம எப்படி அவரு முன்னாடி போட்டாரு
0: அப்படின்னு
1: சரி
0: கரூர் கண்ணனு தான் ரேவதி அம்மா. நீண்ட நாள் அப்ப நான் காட்டிலையில் வரையில நீண்ட நாட்களாக பாடல்கள் எழுதுகிற இருந்துட்டு அந்த காட்டிலையில் அப்பாவோட வந்து பேசுவது இல்லையே. ஆனா மற்ற நிறைய, அதாவது நீங்கள் எல்லோரும் சில அன்பு உறவுகள் தொடர்ச்சியாக வருகிறீர்கள். எல்லோருக்கும் இப்ப என்ன மாதிரி ஏதாவது ஒரு இன்னல்கள் இருக்கலாம், உடல்நல குறைவுகள் இருக்கலாம். எப்படி அம்மா இருக்கிறீங்க? எங்க ஒரு பாட்டு டக்குன்னு எடுத்து விடுங்க பாக்கலாம். என்ன எந்த குரலை கேட்டதுக்கு உங்களோட மனம் இப்ப என்ன சொல்லுதுன்னு பாப்போம்.
1: காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பொங்கிடும் கீதம், கள்ளும் கணிந்திடும் கீதம், காற்றினிலே வரும் கீதம்.
0: நான் பேசும்போது நான் காட்டளிக்கு வந்து விட்டேன் என்று அறிந்தீர்களாமா?
1: இல்லை, அதாவது எனக்கு வணக்கம் போட்ட உடனே அறிந்தேன். ஜெகபன் சாதிக் சகோதரருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர்தான் என்ன எங்கள் அம்மா வழங்குறாங்கன்னு போட்டாரு. சரி, நெடு நாட்கள் ஆகிவிட்டதே உங்கள் குரல் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன்.
0: அம்மா
1: அதனால என்னால கேக்க.
0: அம்மா ஒரு நிமிடம் நில்லுங்கள், ஒரு நிமிடம் ஒரு நிமிடம்.

0: மணிக்க வேண்டுமாம்மா. சட்டு அப்பா பேசுவது காட்டலைக்கு வருகிறது என்றால், எனக்கு இந்த காட்டலை இருக்கும் அந்த அறையினுள் கதவை பூட்டி கொண்டிருந்தால் சட்டு இடைஞ்செல்லாம் இருக்குமோ சுவாசத்துக்கு என்றதுக்காக திறந்து வைத்திருந்தேன். அப்பா அங்க பேசுகிறது இங்க வருகிறது, அதனால் தான் அதை மூடி விடும்படி சொல்லி இருந்தேன். சரி, இப்ப சொல்லு.
1: நன்றி நன்றி மீரா மேடம். அதுல வந்து இங்க வானொலியில ஒழித்ததே அதெல்லாம் பரவாயில்ல எனக்கு.
0: அதுதான் என்னடா,
1: இப்ப பாடல் தொடரட்டுமா மேடம்?
0: பாடுங்க. எங்க அம்மா பாடுங்க.
1: காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம்.

கீதம் பட்டமரங்கள் தளிர்க்கும் கீதம், பன்னொளி பொங்கிடும் கீதம், பட்டமரங்கள் தளிர்க்கும் கீதம், பன்னொளி பொங்கிடும் கீதம், காட்டு விலங்கும் கேட்டே மயங்கும் மதுர மோகன கீதம், காட்டு விலங்கும் கேட்டே மயங்கும் மதுர

கீதம் காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பணித்திட பொங்கும் கீதம், கல்லும் கனியும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், சுனைவண்டுடன் சோலை குயிலும் மனம் குவிந்திடவும், சுனைவண்டுடன் சோலை குயிலும் மனம் குவிந்திடவும், வானவெளிதனில் தாரா கணங்கள் தயங்கி நின்றிடவும், வானவெளிதனில் தாரா கணங்கள் தயங்கி நின்றிடவும், மாயன் சொல்வேன் மாய பிள்ளை வேங்குழல் பொழிகீதம், ஆயன் சொல்வேன் மாய பிள்ளை வேங்குழல் பொழிகீதம், நிலமலர்ந்த இரவினில் தென்றல் உலாவிடும் நதியில், நீல நிறக்கு பாலகன் ஒருவன்

0: அம்மா, அருமை அருமை. ஆஹா, உடனே பாடலை எடுத்து அந்த பாடலை முழுமையாக பாடியிருக்கிறீர்கள். சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்து இப்பொழுது மாலிங்கம் ஐயா அழைத்து கொண்டிருக்கிறார், அவரை இணைத்து கொள்வோம்.
1: அவருதான் ரொம்ப அவரும் எதிர்பார்த்தாரு.
0: இரண்டாவதாக
1: பிழைத்து இருந்திருக்கார்.
0: ஓ ஆமாம், உங்களோட இணைத்து விடுகிறேன் நான் அவரையும்.
1: சரி சரி மீரம்மா, எனக்கு ஏன் இவ்வளவு ஆவல்னாக்கா, நான் நினைச்சு நேர்ந்து டக்குன்னு நீங்க வந்ததுல எனக்கு சொல்லவே இல்லை. ரொம்ப நாள் ஆகுது மீராமா காற்றலைகளை வர்றதே இல்லையே, இது மனசு நினைச்சது. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: அவரை இணைக்க முடியாமல் இருக்கிறது. நான் உங்களை அவரை எடுத்து விட்டு உங்களை இணைக்கவாம்மா.
1: சரி சரி மீராமா, சரிங்க
0: மேடம், அவரோடு இணைக்கிறேன், இணைந்து கொள்ளுங்க. அருமையாக வந்து பேசிவிட்டு சென்றார் எங்களுடைய ரேவதி அம்மா அவர்கள். மாலிங்கம் ஐயா வந்து கொண்டிருக்கிறார். பாப்பம் இரண்டாவது ஆளாக ஐயா தான் வருகிறார். வணக்கம் வணக்கம் மாலிங்கம் ஐயா.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? எங்கேயோ தூரத்தில் நிற்கிறா போல இருக்கிறது. எங்கேயோ தூரத்தில் இருக்கிறீங்களோ மாலிங்கம் ஐயா. வணக்கம் மாலிங்கம் ஐயா. ரேவதி அம்மா
2: கேக்கல,
0: கேக்கவில்லையா? கேக்கவில்லையா? ஓ, உங்களோட
1: குரல் வந்திருக்காரு.
0: ஓ, உங்களோட குரலும் கொஞ்சம் கேட்காத மாதிரி இருக்கிறது. இப்பொழுது பாருங்க,
1: நாலு பேர் நான் ரெண்டு பேரும் வந்திருக்கோம், அவரே என்ன நினைச்சிருக்காரு.
0: எங்க மாலிங்கம் ஐயா, நீங்க நிக்கிற இடம் சரியா இருக்கிறதா? எத்தனை வருடம் ஆனாலும் இப்படி ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்காது இல்லையா?
3: இல்ல இல்ல, சென்னையில இருக்கேன் ஏம்மா, நான் நெட் இல்ல, அடுத்தவங்க நெட்ல இருந்து பேசுறேன்.
0: நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இந்த பிரச்சனை இருக்கதான். ரேவதி அம்மா ஒரு வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் ரேவதி அம்மா, வணக்கம்.
1: மகிழ்ச்சி மகாலிங்க, வணக்கம்
2: வணக்கம் ரேவதி அம்மா.
1: வணக்கம் வணக்கம், உடம்பு பார்த்து எப்படி இருக்கீங்க?
2: நீ பாடங்கி ரேவதி அம்மாவுக்கு வணக்கம்.
0: சரி, அவ ரேவதி அம்மா வந்தோடனே எனக்காக ஒரு பாடல் பாடிட்டா. எங்க மாலிங்க ஐயா, ஒரு ரெண்டு வரி பாடுங்க பாக்கலாம். ஒரு பாட்டு
3: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றா ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் நடக்கும் வாழ்வை நிம்மதி நாள் அதுதான்
0: அம்மா இருக்கிறீங்களா? ரேவதி அம்மா நீங்க பாருங்க, வந்த முதல் நாளே என்ன கண்டோனே மயக்கம் மக்களுக்கும்.
1: தோன்றுமா அவருக்கு மயக்கம் கலக்கம்லாம் இருக்கு. ரொம்ப நாளா சொல்லிட்டே இல்ல, மீராமா காற்றலையில வரலையே, மீராமா பேசணும் இருந்தாரு. அதனால அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியில மயக்கமா கலக்கம் நிஜம்தானா?
3: இல்ல, அம்மாவுக்குதான் மயக்கம் குழப்பம் எல்லாமே.
0: எனக்கா எனக்கா ரேவதி அம்மாக்கா,
3: அதுக்குதான்
0: எனக்கு எனக்கு தான் சொல்றீங்க. என்ன சிரிக்கிறீங்க? எனக்கா ரேவதி அம்மாக்கா,
3: உங்களுக்குதான் உங்களுக்குதான்
0: எனக்கு. சரி சரி, ரேவதி அம்மா, ரேவதி அம்மாக்கு தான் சின்ன பிள்ளைமா துள்ளி பாடல் என்ன?
3: அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பேரம் மட்டும் தான் குழப்பம், வேற எந்த குழப்பமும் இல்ல.
0: ஒரு குழப்பமும் இல்லை. நாங்க இப்ப சரவணனை இணைத்துக் கொண்டேன், சரவணனையும் இணைத்துக் கொண்டேன் உங்களோடு. அவரோடு பேசும் ஒரு வணக்கம் சொல்லி. வணக்கம் சரவணன். நல்ல சோமாய் உங்களோடு மலியம் எங்களுடைய மகாலிங்கம் ஐயா ரேவதி அம்மா இணைஞ்சிருக்கிறார்கள். சரவணன் உங்களோடு வணக்கம் சொல்லிக் கொள்ளுங்க அவர்களுக்கு. கேக்குறதா அவர்கள் பேசுறதுன்னு பாருங்க.
1: சரவணன் வணக்கம்.
4: வணக்கம். கடலூர் மாவட்டத்துல இருக்குங்க அரசடி குப்பம். அந்த ஊரு
1: நேத்து
4: கூட சிதம்பரம் அருகே சென்று விட்டு வந்தேன்.
0: போய் வந்தீங்களா? சந்தோஷம். நானும் அங்க சென்று வந்தேன். அங்க ஒரு தடவை வந்த போது அங்க எல்லாம் போய் வந்தேன்.
4: ஐயா கூட நிகழ்ச்சியில ஒரு முறை சொன்னாங்க சிதம்பரம் வந்ததாக.
0: என்னவென்றால் இன்றுதான் முதல் முதலில் நான் சரவணனோடு காட்டிலையில்
4: பேசுகிறேன்.
0: நான் ஒரு போட்டி வச்சேன். எப்படி என்ன, யார் யார் இந்த நேரத்துல நிகழ்ச்சி கேட்க?
4: நாங்க இப்ப பாத்தீங்க எங்க வீட்டுக்கு வந்து இந்த டைல்ஸ் எடுப்பதற்காக வந்திருக்கோம் ஷோரூமுக்கு. அப்புறம் சரி பேசுவோம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வீடு வெயிட்டிங் காத்திருப்புல இருக்கோம். சரி பேசலாம் சொல்லிட்டு.
0: எங்க சரவணனுக்கு உங்களுடைய நெட் நல்லா இருக்கிறது. ஒரு பாடல் ஒரு நாலு வரி பாடுங்க பாக்கலாம். முடிந்த அளவு பாடுங்க. நாங்க பாப்போம் கேப்போம்.
4: நாங்க
0: அங்க நிக்கிறீங்களா? அப்படியா?
4: அதனால தனியா வீட்டுல இருந்தா பாடல.
0: ஓ, அதுல இருந்து இந்த பாட்டை பாடுங்களேன். என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். அங்க அப்ப அவங்க நேப்பாங்க. அங்க பாக்குறது எல்லாம் வாங்க
1: சொன்ன விலைக்கு வாங்க வந்தேன்.
0: சரி பரவாயில்லை சரவணன். உங்களுக்கு என்ன பாடல் வேணும் என்றால் நீங்கள் விடுபட்டு கொண்டால் பேருந்து உங்களுக்கு பாடல் தருவதற்கு இப்ப அம்மா அவர்களோடு பேசுகிறேன். என்ன நீங்க ஏதாவது என்ன சொல்ல விரும்புறீங்க? நீண்ட நாட்கள் முதல் முதல் நான் உங்களோடு பேசுகிறேன்.
4: நிறைய நாட்கள் நீங்க நிகழ்ச்சியில நிகழ்ச்சியை கொடுக்கும் போது நான் நினைப்பேன். நான் இது நாள் ஒரு நாள் கூட மீரா அம்மா கூட பேசுனதில்லையே. ஐயா கூட தானே பேசிட்டு இருந்தேன், நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு சொன்ன உடனே சரி உடனே நான் தொடர்பு கொள்ள எனக்கு வாய்ப்பாக இருந்தது.
0: அதான் நீங்க என்னோட
4: பகல் வேலையிலே அதிகம் நமது வானொலி கேட்பதற்கு எனக்கு கால
0: நேரம்
4: கிடைப்பதில்லை. இரவு நேரங்களில் தவற விடுவதில்லை.
0: நீங்க இப்ப அதாவது என்னோடு இணைந்து நிகழ்ச்சியில் பேச இவ்வளவு காலம் பேசாதபடியா நீங்க ஒரு நல்ல பிள்ளையா இருக்கீங்க. என்னோட சேர்ந்து கூத்தடித்தவர்கள் பக்கத்துல இருக்கிறாங்க. மாலிங்க ஐயா ரேவதி அம்மா இப்ப பாருங்க அடுத்தடுத்து
1: வருவான். அவர் அப்பாவோட மாணவன். அதனால அப்பாவோட மாணவன் அவர்.
0: அப்ப அவர் இல்ல என்னதான் அப்பாவோட இல்ல என்னதான் அப்பாவோட டிசிப்ளின்ல இருந்தாலும் எங்கட கூட்டத்துக்கு வந்துட்டா அவரும்
1: சரிதான்.
0: நல்ல பிள்ளைகள் ஆயிருக்கோம் இல்லையா? கரவணன் யோசிக்கிற தெரியாத இடத்துக்கு வந்துட்டோமோ. சிவரஞ்சினி வருகிறார் என்று நினைக்கிறேன். அவரையும் இணைத்துக் கொள்ளலாம். சரவணன் நீங்க வழியில் நிக்கிறதுனால நீங்க விடுபட்டு உங்களுக்கு முடிந்த நேரம் வாங்க. நான் ஒரு ஒரு ஒரு மணி தியானம் ஒன்றரை மணி தியானம் செய்வேன். நிகழ்ச்சி எடுத்து வருவேன். நன்றி நன்றி நன்றி. சரி, மாலிங்கம் ஐயா சிவ சிவ சிவரங்கின்னு தான் அழைத்துக் கொண்டிருக்கிறார், அவரை இணைத்துக் கொள்கிறேன். சொல்லுங்க மாலிங்க ஐயா, இந்த மயக்கமா கலக்கமா இப்ப போயிச்சா? எனக்கு போயிருச்சு, அதனாலதான் இப்ப இதுல இருக்கிறேன்.
5: கொஞ்சம்
0: மயக்கம் இருந்தது கொஞ்சம் நிச்சயமா உடல்நல குறைவு மட்டும் யாருக்கும் வரக்கூடாது. அது மிக முடியாத ஒரு
5: கடுமையானது.
3: ஆமா, நான் வந்து என் வாழ்க்கையில மீண்டு வர்றதுங்கிறது இந்த வாட்டி தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணங்கள் வந்தது. நான் வந்து மறுபடியும் வருவேனா பேசுவேன்னா ஒரு எண்ணங்கள் இருந்தது. அது வந்து நல்ல தருணத்துல எனக்கு வெளிக்கொடந்து மறுபடியும் பேச வச்சிருக்காரு. அது அது ஒரு நினைச்சு ஒரு மகிழ்வு தான். மயக்கம் இருந்தது, தயக்கம் இருந்தது, அதெல்லாம் சரி.
0: நீங்க மார்க்கண்டியன் மாதிரி மாலிங்க ஐயா உங்களுக்கு ஒன்றுமே வராது, சரியா? நீங்க இன்னும் எத்தனையோ சிரஞ்சீவியாக வாழுவீங்க, அதனால கவலைப்படாதீங்க. நாங்க எல்லாம் இருக்கும் வரையும் நீங்க நல்ல உற்சாகத்தோடும் திடகாத்திரத்தோடும் உடல் நலத்தோடும் இருப்பீங்க. இப்ப சிவரஞ்சினி வந்திருக்கிறார். வணக்கம் சிவரஞ்சினி.
6: வணக்கம் அம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நான் நலமா இருக்கேம்மா, உங்களுக்கு உடம்பெல்லாம் பரவாயில்லையாமா?
0: நான் நல்லா இருக்கிறேன்.
3: வணக்கம் வணக்கம்.
0: பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வணக்கம் சொல்றாங்க, என்னன்னு பாருங்க.
6: எல்லாருக்கும் வணக்கம், எல்லா உறவுகளுக்கும் வணக்கம், எல்லாரும் நலமா?
5: வணக்கம், நலம்.
0: நலம் இல்லாட்டி சொல்லுங்க சிவரஞ்சினி, ஏதாவது மறந்து பார்த்து கொடுப்பான் இல்லையா சிவரஞ்சினி? நல்ல குறைவான எங்களுக்கு மறந்து வருவீங்க தானே, இல்லையா?
6: கண்டிப்பாக தருவேனுமா,
0: கண்டிப்பா.
6: அங்கிள் நல்லா இருக்கேன், பரவாயில்ல, அப்படியே
3: இருக்கிறேன். அடிக்கடி வருவேன்.
6: வீட்டுல எல்லாரும் நலம்
3: இருக்காங்களா? நலம் நலம்.
6: பாத்தீங்களா, என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் மீராமா கூட சீக்கிரமா கதைக்கு வந்துட்டீங்க,
0: சொல்லாம வந்துட்டீங்க.
3: எப்போதும் காலையில வாட்ஸ்அப் பாக்குறது, வாட்ஸ்அப் போடுறது,
0: அன்பு சிவரஞ்சினி
3: பாக்குறது.
0: இதுல கண்ணனை நினைச்சிருங்க, அழைக்கிற நீங்க நினைப்பீங்க இல்ல? முந்தி மாதிரி கொஞ்சம் திடகாத்திரமா டக்கு டக்குன்னு செய்ய முடியதில்ல. இப்படி சின்ன சின்ன பொண்ணுங்களை வச்சிருந்தா எங்களுக்கும் சுகம் இல்லையா? உடனே செக்ரட்டரி என்று எதுக்கு வைக்கிறது சொல்லுங்க பாக்கலாம். இதுக்கு தான் எங்க
5: கண்ணன்
0: பக்கத்துல ஏதாவது பெரிய பெரிய கல் எதுவும் இருந்தா எடுத்து தடையில அடிச்சு பாருங்க, லைவா
5: இல்லையா? உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்குங்களா?
0: எனக்கு நல்ல மட்டும் சொல்ல முடியாது, ஆனா உங்களோட பேசுறதுக்கு நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்ல சுகமா இருக்கணும், நல்லா இருக்கணும். எனக்கு கவலை எல்லாம் நீங்க உங்களை எல்லாம் காட்டிடையில காணையில, அதுதான் கவலை. உடல்நல குறைவா
3: நல்லா இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல.
0: சரி, அப்படின்னு உடல்நல குறைவா இருக்கும் போது உங்க நிகழ்ச்சியெல்லாம் கேப்போம், ஆனா வேற கண்ணுன்ற குரலை கேட்கவே இல்லை, வரையல.
5: ஆமா,
3: அவர் பிஸி ஆயிட்டாரு, கடைக்கானல்ல இருந்தாரு.
0: என்னத்துல இருந்தாரு?
5: என்னது கொடைக்கானல் போயிருந்தாரு?
0: கொடைக்கானல் இருந்தாரு, நானும் பார்த்தேன். அதுல தண்ணி சரியா ஊத்துதான்னு பாத்துருக்காரு மேல இருந்து. நல்லா இருந்ததா? ஆனா அந்த ஊட்டு, அந்த ஊட்டு வந்து கொஞ்சம் குறைவா இருந்ததோ தண்ணீர் அதுல.
5: இந்த நேரத்துல தண்ணி இருக்கு, பரவாயில்ல.
0: கண்ணன் ராஜ்குமார் இணைங்க, சாந்தி சாந்தியை உணைச்சிருங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒண்டா கேள்விப்பட்டு ஓடி வானாங்க, ஒரு ஹாய் சொல்லிடுவோம். அது கண்ணன் நினைப்பார், அதாவது சிவராஞ்சினி நினைப்பாங்க. நான் இப்ப செக்ரட்டரி எல்லாம் பாருங்க, அடுத்தடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, ரெண்டு மூணு பேர். அந்த நாள்ல இருந்து இவங்க கொஞ்சம் நேரம் தேடுறாரு போல இருக்கு ராஜ்குமார். சிவராஞ்சினி உங்களுக்கு தெரிஞ்சா நினைச்சிருங்கம்மா ராஜ்குமார். மற்றது ஜெகபர் அண்ணாவும் எடுக்கிறார், முடிஞ்சா இணைச்சிருங்க. சாந்தி தர்மத்தோடு சாந்தி அவங்களும் அழைக்கிறாங்க, இணைச்சிருங்க.
6: ஜெகபர் மாமா நான் இணைச்சிட்டேன்.
0: சரி,
6: இணைக்கிறேன்,
0: இணைக்கிறேங்க. ரேவதியமா தூங்க போறா, ஆனா இருந்தாலும் அவ விட்டு போக மாட்டா இன்றைக்கே, நிச்சயமாக. சரி மாளிங்கய்யா
7: சொல்லுங்க,
0: நீங்க இப்ப தூர பயணம் எல்லாம் போய் வர்றீங்களா?
7: இல்லீங்க, சென்னையில.
8: வணக்கம்.
0: வணக்கம் சாந்தி அம்மா.
8: வணக்கம் செங்கமலா அக்கா.
0: ஓ செங்கி, ஓ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கிறீங்க?
8: நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். இன்று காலையில கூட நீங்க அப்பாவோட பேசினது கேட்டுக்கொண்டு வந்தேன், கேட்ட பாடலையும் கேட்டுக்கொண்டு இருந்தேன். குரல் எல்லாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டுதான் இருப்போம் நாங்க.
8: எங்க
0: செங்கமல் அம்மா ஒரு ரெண்டு வரி பாட்டு பாடுங்க பாப்போம், டக்குன்னு.
9: வணக்கம்மா, இது மறு ஒளிபரப்புங்களா? இது
10: இல்ல இல்ல இல்ல இல்ல, தலைவரே.
9: தெரியுமா
0: இப்ப புதுசா புதுசா இணைந்திருக்கிறாங்க அவங்க.
9: அம்மா வணக்கம்மா, மீராமா
0: வணக்கம், ராஜ்குமார் எப்படி இருக்கிறீங்க?
7: ராஜ்குமார் வணக்கம். ராஜ்குமார்
9: இப்போ ஒரு ஒரு மணி நேரம் பேசினா 1000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க.
0: பரவாயில்ல, 1000 இல்ல 10000 கொடுக்கலாம். 10000
9: ரேடியோ பேசினா 1000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க, அதனாலதான் ஓடி வந்தேங்க. நல்லா இருக்கீங்களா?
7: வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜ்குமார் அவர்களே.
9: ஐயா மகளிங்க ஐயா வணக்கம், ரேவதி அம்மா வணக்கம், மீராமா எப்படி இருக்கீங்க?
7: உங்க கூட இணைஞ்சு பேசணும்னு அதை வந்துட்டாங்க சாந்தி அம்மா.
0: வணக்கம் சாந்தி அம்மா, இப்பதான் நான் சரவணனுக்கு சொன்னேன், இவ்வளவு காலமா என்னோட இணையாதபடியா நீங்க நல்ல பிள்ளையா இருக்கிறீங்க, எங்கட கூட்டத்தோட இணைஞ்சீங்க, அதுக்கு அப்புறம் நீங்க அப்பாட பிள்ளை இல்லைன்னு சொல்லியிருந்த. எங்கட கூட்டத்தை இப்பதான் கேப்ப, ஓ இப்படித்தான் நடக்குது.
9: வணக்கம் பாப்பா.
0: யார கூப்பிடுறீங்க? சாந்திய பாப்பான்னு கூப்பிடுறீங்களா? யார கூப்பிடுறீங்க? கண்ணன்
7: கண்ணன்
0: மோகன்
7: விஜய்
0: சிவராஞ்சனியா
5: சித்ராமா
0: அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. செங்கமலம்

0: உன்னை காணும் அருகில் எனது கண்ணாலியம் அதிலே போனாய் நல்ல ஓவியம் சிறு பார்வையில் காதல் காதல் போக்கலே எனதுயிரி எனதுயிர் கடவுளை போல் நீ முளைத்தாய் நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலம் வரும் நாட்களே தரும் போக்கே மீண்டும் கூடி கூடி தமிழ்நே
1: சூப்பர் அருமை எல்லாரும் வாங்கிட்டாங்க பாருங்க இது எங்களுடைய சிவரஞ்சினி குயில் பாடிய பாட்டு
2: நல்லா இருக்குதுமா வாழ்த்துக்கள்
1: எங்கட வாழ வார எங்கட வாழ வார எல்லா அன்போரோடும் நல்ல ஒரு பாடகர்கள் தான் குயில் போல பாடுகிறார்கள் இப்ப அடுத்த உயிர் பாட போறா கேளுங்க சாந்தி அம்மா எங்க ரெண்டு வரி எடுத்து விடுங்க பாக்கலாம் என்ன சாந்தி அம்மா இவட பாட்டோட
3: தூங்கிட்டீங்க ஓடோடி வந்த எங்களை ஏமாத்தி விடாதே பாடு சாந்தி
1: பாடு சாந்தி பாடு
2: பாடுமா பாடு
3: கங்கை கரை தோட்டம் சாந்தி
1: என்ன சாந்தி அம்மா அப்படி அமைதிக்கு பெயர் தான் சாந்தி உன் அமைதிக்கு என்ன பெயர் சாந்தி
4: வீட்டை போட்டு பாடிட்டு இருப்பாங்க போல
3: இருக்கலாம்
1: மீண்டும் போட்டு பாடுறாங்க போல சரி கண்ணன் நீங்க பாடுங்க சார் கண்ணன் ஒரு எங்க எடுத்தோடனே ஒரு பாட்டுங்க கண்ணன் என்ன கேட்டீங்க
3: இப்பதான் கேக்குது பாடு
1: அதானே கண்ணன் கண்ணன் மீண்டும்
3: போடலையா பாடு
1: யாருக்கு கேக்குது இல்ல பேசுறது கண்ணன் கேக்குறதா கண்ணன் கண்ணன் எங்க நான் பேசுறது யாரு உங்களை ஒருத்தருக்கும் கேட்கவில்லையா மாளிங்கய்யா உங்களுக்கு கேக்குறதா எல்லாரும் மீட்ட போட்டுருக்கிறீங்க எனக்கு என்னன்னு தெரியல அடடா என்ன நடந்தது எல்லாருக்கும் இருந்தா போல என்ன பிரச்சனை வந்தது சரி எங்க மீண்டும் எல்லோரையும் இணைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன் என்னென்ன எல்லோரும் விடுபட்டு கொண்டார்கள் நினைக்கிறேன் வணக்கம் ஜெகபத் சாதிக்கண்ணா
4: வணக்கம்மா வணக்கம்மா மீராமா நல்ல மாறிக்கலாமா
1: நல்ல சோமா இருக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க
4: இங்க அனைவரும் நல்ல நலமா இருக்காமா உங்களை பத்தி விசாரிக்கிற நாளே கிடையாதுமா ஐயாட்ட விசாரிக்க போய் போன்ல லைவ்ல வரும்போதுதான் உங்களை பத்தி விசாரிப்போமா
1: எல்லோருக்கும் உடல் நலம் நிச்சயம் தேவை சுகபலமாக இருக்க வேண்டும் நோயற்ற வாழ்வோடு அல்லவா சரி நீங்க ஒரு ரெண்டு வரி பாட்டு பாடுங்க பாக்கலாம்
4: கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக

கொடுத்தால் ஒரு தெருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒரு தெருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒரு தெருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றால்

0: உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார்.
1: அருமை அருமை. அப்பா சொல்லி இருந்தார், இப்பொழுது எல்லாரும் நன்றாக பேசுகிறார்கள் என்று, பாடுகிறார்கள் என்று. உண்மையிலேயே தேவா எல்லாரும் நன்றாக பாடுகிறார்கள். உண்மையா சந்தோஷமாக இருக்கிறது. அன்பு உறவுகள் என்னோட ஒரு முயற்சி தானே இல்லையா? இணைந்து கொண்டவர்கள் எல்லோருக்கும் நான் எனது தெரிவில் பாடல் பதிவு செய்து போட்டு எடுத்து வருவேன். உங்களுக்கும் நான் உங்களுக்காக ஒரு பாடல் எடுத்து வருகிறேன்.
0: நன்றி. என்மனகாலங்கள் போடும்போது பழைய நிகழ்ச்சி தான் எடுத்தேன். அப்புறம் எனக்கு இந்த அம்மா இப்போ சிவரஞ்சனி போன் பண்ணி அம்மா லைவ்ல வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கம்மா.
1: நீங்க தான் முதல் வானொலி, அதாவது ஒளிபரப்பாகவில்லை என்னும் போது நான் இந்த இடத்தில் வந்தேன். அப்பொழுது நேர நேரம் நீங்கள் கேட்ட பாடல்கள் அப்போ அப்பா எடுத்து வருவதற்கு சற்று தாமதமாகி விட்டது. பார்த்து கொண்டிருக்கும் போது என்ன நிகழ்ச்சி எடுத்து வரலாம்னு ஒரு சிறிய என்னுடைய அந்த நிகழ்ச்சியை எடுத்து வந்தேன். அப்பொழுது ரேவதி அம்மா, எப்படி இருக்கிறீங்க மீரா அம்மா? நல்ல பாடல் போட்டிருந்தேன். சரி, ஒரு காட்டிலைக்கு வந்து பார்ப்போம், இந்த நேரத்துல யார் யார் பேசுறாங்கன்னு எடுத்து வந்தேன். எல்லோரும் வருகிறார்கள். சந்தோஷம், நன்றி ஜெகபிரசாதி கண்ணா. நன்றி,
0: ரொம்ப பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:07. கண்ணன், நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்.
2: சொன்ன
1: விதம் அப்படி இருந்தது மாமா. இனிய புத்தாண்டு வாது.
2: அப்புறம் எப்படி இருக்கீங்க?
1: இந்த வேளையில் ஒரு 1:30, 1.5 எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு காலையில் என்னால முடியாது, நான் மருந்துகள் எடுக்கிறேன் மாமா. மற்றது இரவுல தூக்கம் வருது இல்லை, இருக்கிற நோய்களினால தூக்கம் கொள்ளுவது குறையும். காலையில் தான் நான் கொள்ளுகிறேன். அப்ப காலையில் அப்பா எடுத்து வருகிறார் தானே உங்களுக்கு? இதுல ஒரு 1:30, 2 இதுல பேசிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறது உங்களை எல்லோரோடும் பேசுவது சந்தோஷமா. நான் முன்பு போல உற்சாகமும் தைரியமும் இல்லை, தடுமாற்றங்கள்
2: தான்.
1: எல்லோரும் இணைந்திருந்தார்கள் இப்பொழுது. அது சத்தம் வரவில்லை என்றுட்டு விடுபட்டு
2: கொண்டார்கள்.
1: ஓ, ஏதோ அதுதானே எங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா? எங்களுக்கு தெரிஞ்சதுதானே மாமா. அதான் மாலிங்கையா வந்த உடனே நான் வணக்கம் சொல்றேன், அவருக்கு கேட்கிற கேக்குதா? கேக்குதான் இது கடைசி வரையும் அந்த வானொலி இருக்கும் வரையும் இது இந்த இந்த நான் கேட்கிற இந்த கேள்வியும் முடியாது.
2: பாடுவது நானும் இளவயதுமா, அவ்வளவுதான்.
1: ஒரு நினைப்பு தான் இளவயது இருந்தா போல மாமா, ஒரு இளவயது மானாண்டு
2: வந்துருச்சு.
1: வாணி அம்மா இதுல உங்களுடைய கடையில் இல்லை என்ன பொழுது அவ கேட்டதா சொல்லுங்க. சரியா?
2: நல்லது.
1: நன்றி மாமா.
2: நன்றி
1: மாமா. நேரம் சரியாக 12:10. இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 1:40. கண்ணன், நீங்கள் மீண்டும் அந்த எங்களுடைய வந்தவர்களை அப்படியே எடுத்துக்கொண்டு வாங்கோ. வணக்கம் காற்றடையில்.
3: வணக்கம் நல்லா இருக்கீங்களா?
1: வணக்கம் கிருஷ்ணன். குரல் தெரியுதுதானே கிருஷ்ணா, உங்களோட குரல். எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க கிருஷ்ணா?
3: நல்லா இருக்கேன். கிருஷ்ணகிரியில இருக்கேன், நம்ம இப்போ மக்கள் வீட்டுல இருக்கேன். திரைப்படம் பார்க்க வந்தேன், அப்பதான்
1: தெலுங்கு
3: பாஷை புரியும் எனக்கு, பேசத்தான் வராது. படம் எல்லாம் பார்க்க புரியும், அதான் படம் பார்க்க வந்தேன், வேற ஒண்ணும் இல்லாமா. முன்னாடியே அந்த ரேவதி அம்மா, சிவரஞ்சனி, மகாலிங்கம் எல்லாருடைய பேச்சும் பாட்டும் கேட்டுகிட்டு இருந்தேன்.
1: நல்லா புரியுமா உங்களுக்கு தெலுங்கு?
3: தெலுங்கு புரியும், புரியும், பேசத்தான் வராது.
1: நல்ல படமா இப்ப நீங்க பாக்குறது?
3: புதிய படம் தான் வந்திருக்கு, இங்க ஹாலிவுட் படம் இது போல படம் தான் வந்திருக்கு. தினத்து ஒரு படம் போய் பாத்துட்டு வந்தேன், ஆண் பாவம் போல. அதுன்னு காலகட்டத்துல எப்படி நடந்துக்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்டாக அந்த படம் பார்க்கக்கூடிய ஒரு படம்
1: தான்.
3: நீங்க காற்றலையில வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சியா, ரொம்ப மகிழ்ச்சி.
1: எனக்கும் மகிழ்ச்சி தான். திடீரென்றுதான் எனக்கு ஒரு இதில் வந்து இருந்தா போல ரேவதி அம்மா, நான் ஒரு மறுவழிப்பு எடுத்து வந்தேன். அப்போ ரேவதி அம்மா மீராம்மான்னு கேட்டிருந்தார், அப்ப பாக்கலாம். கண்ணன் வணக்கம். கண்ணன் கிருஷ்ணனோட இணைச்சிருக்கேன், மற்ற எல்லாரும் இணைச்சிருங்க. ரேவதி அம்மா எல்லாம் முன்பு மாதிரி, அதாவது நீங்க தான் இப்ப சின்ன பிள்ளைங்க, அதாவது இளைஞர்கள். நான் எங்களுக்கு எல்லாம் வயசு போயிட்டு கண்ணன், டக்கு டக்குன்னு இணைங்க பாப்போம்.
3: ஆமா, சொன்ன மாதிரி எல்லாரும் இருந்தாங்க காற்றையில, ஒவ்வொரு விடுபட்டு இருக்காங்க. சாண்டி அம்மா வரும்போது
1: தொலைபேசியிலயோ என்னத்திலயோ ஏதோ ஒன்று நடந்து விட்டு, அப்ப அவர்களுக்கு கேட்க இல்லை நான் பேசுவது. அப்போ அப்படியே கட் ஆகி விட்டது. எங்க கிருஷ்ணா, நீங்க ஒரு ரெண்டு வரி பாட்டு பாடுங்க பாப்போம்.
3: பாடெல்லாம் பாட வந்தான், காணாத கண்களை காண வந்தான், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தார், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தார், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தார். நன்றி அம்மா.
1: அருமை.
4: நாங்கெல்லாம் தனியா பேசிட்டு இருந்தோம்மா இவ்வளவு நேரம்.
1: முக்கியமான
0: ஒரு போன் வந்தது, அதை அட்டெண்ட் பண்ணிட்டு உடனே வந்துட்டேன்.
3: நீங்க கலாய்த்தா அப்படிதான்.
1: ரேவதி அம்மா
0: என்ன பேசுவாங்கன்னு தெரியும். யாரு போனது?
1: இல்ல, ஒரு தடவை போயிட வர்றாங்க, போனதுன்னு மட்டும் சொன்னாங்க. ரேவதி அம்மா, என்ன ஏதோ ஒரு பக்கத்துல உங்களுக்கு நான் பேசுறதும் கேக்கல. அப்ப சற்று விடுபட்ட உடனே எங்களுக்கு யார் வந்தாங்கன்னா, ஜெகவர் சாதிக்கண்ணா, மற்றது மாமா சந்திரராஜ் மாமா வந்தாங்க. அவர் ரெண்டு பேரையும் இணைச்சு பேசிட்டேன். அப்ப உங்களை எல்லாரையும் இணைச்சு. எங்க சாந்தி அம்மா இரண்டு வரி, அவதான் பாடுறா அந்த குரல்ல. எங்க எல்லாரும் மீன் போட்டு கொள்ளுங்க. எங்க சாந்தி அம்மா பாடுங்க ரெண்டு வரி. மீண்டும் பாருங்க, மீண்டும். நன்றி நன்றி. எங்க சாந்தி அம்மா, எங்க பாடுங்க உங்களோட பாட்டு. பாடுங்க. நல்லா கேக்குது. என்ன இன்னும் கேட்க இல்லையாமே சாந்தியம்மாக்கு? அது நீங்க போட்டீங்க, சாந்தியம்மா பேசுறான் பேசுறான் ஆனா கேக்குது இல்லையே. எங்களுக்கு கேக்குது சாந்தியம்மா, உங்களுக்கு கேக்கு இல்லையா? கேக்குதா சாந்தியம்மா உங்களுக்கு?
5: சாந்தியம்மா உங்களுக்கு இஸ்கிஸ்கின்றா கேக்குறது, எனக்கும் அப்படிதான் கேட்கிறேன்.
1: பக்கத்துல பாம்பு இருக்கோ தெரிய பாருங்க. சாந்தியம்மாட பேசுங்க ஒரு வணக்கம் சொல்லி, யார்ட்ட குரல் நல்லா கேக்குதுன்னு அவன் சொல்றான்னு பாக்கலாம். சரியா சாந்தியம்மா?
0: சாந்தியம்மா சாந்தியம்மா நல்லா நல்லா கேக்குதா?
4: நீங்க பேசுறது கேக்குது.
1: சரி அடுத்தது
0: கேக்குதாண்டு
4: நீங்க
0: கேட்க போகும் ரயில்ல பாட்டு பாடுவீங்களா? அந்த பாட்டு பாடுங்க.
1: சரி ஒரு ரெண்டு வரி பாட்டு பாடுங்க. ரெண்டு வரி பாடு.
0: ரயில் பாட்டு, ரயில் பாட்டு.
5: மேடம் சாமலா அவங்களை
1: இணைக்கிறேன்.
0: தெரிஞ்சிருக்கு
1: நீங்க
0: ரெண்டு பேருமா?
1: இல்ல அப்படி என்றாலும் இவ பேசுறான்னு பாத்தீங்க.
0: இல்ல மீட்டு போட்டிருக்காங்க, இது ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு இருக்காங்க.
1: நீங்க இவ மாலிங்க ஐயா நினைச்சது சரியில்லையே ஐயா. எங்க சாந்தி அம்மா கிட்ட தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சரி ராஜ்குமார் வாங்க. ராஜ்குமார் இது தர்மபுரியில தான் பிரச்சனை. ராஜ்குமாரும் சத்தம் இல்லை, அவருக்கும் கேக்குது இல்லையன்னு நினைக்கிறேன். இது அங்க இந்த அந்த கோயில்ல ஆடு வட்டி இது செய்யணும் பூசை, அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் கேட்கும். யாருமே பேசுறீங்க இல்லப்பா, நான் தான் பேச போன போல இருக்குது. வணக்கம், என்ன நடந்தது எல்லாருக்கும்? அமைதி ஆயிட்டீங்க? ஆஹா, மீண்டும் எல்லோரும் ஒருமிக்க இணைஞ்சு கொள்ளுங்க பாப்போம். வணக்கம், காற்றடையில் இணைந்து கொள்ளுமே.
6: வணக்கம், வணக்கம் தாமரைக்கு வாழ்த்துக்கள்.
0: தேவா.
1: தேவா தேவா எப்படி இருக்கீங்க தேவா?
0: நலமா இருக்கமா, உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கமா,
1: நல்ல சுகமா இருக்கு.
0: போட்டு போட்டு பாத்துட்டு நல்லா இருக்கமா,
1: சந்தோஷமா இருக்கு. எங்க தேவா, நீங்க நல்லா பாடுவீங்களா? ஒரு ரெண்டு வரி பாடுங்க பாக்கலாம்.
0: ரெண்டு வரி. இதோ என் தந்தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு சிறுபொலியை கண்டேனே. எங்க அம்மா சிற்பொலியை கண்டேமா, அவ்வளவுதான்மா.
1: பாசமுள்ள நெஞ்சினே கடவுளாகிறார், இந்த கருணையுள்ள நெஞ்சினே கோயில் கொள்கிறார்
0: கொள்கிறாள்.
1: இதோ இந்த தேவா காட்டலையில் நான் ஒரே ஒரு பாடலை கேட்டேனே. சந்தோஷமா இருக்கு. அம்மா நலமா இருக்கிறாங்களா?
0: நலமா இருக்காங்கய்யா.
1: வீட்டுல எல்லோரும் நலமா?
0: எல்லாம் நலமா இருக்காங்க.
1: சந்தோஷமா இருக்கு.
0: பேசுறேன்.
1: ஆ, சந்தோஷமா இருக்கணும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கு ஒரு சிறிய நேரம் தான் நிகழ்ச்சி எடுத்து வரலாமன்ட்டு இதில் திடீரென்று வந்து நீங்க எல்லாம் கேட்குறீங்களா இல்லையான்னு பார்க்க வர நாட்கள்ல நான் இப்ப உங்களுடைய இந்த பகல் நேரத்தோட கொஞ்ச நேரம் நிகழ்ச்சி எடுத்து வருகிறேன். இங்க வந்து சரியா 1:52 அதிகாலை. இரவுல கொஞ்சம் தூக்கம் வருவது குறைவுதான், என்றால் மாத்திரைகள் எடுப்பதனாலும். இதுங்க காலையில தான்.
0: அதேதாம்மா எனக்கும், அதேதாம்மா. இந்த ஜோக்கு வந்ததுல இருந்து தூக்கம் வராம மாத்திரையை போட்டு அதே அணைச்ச போட்டு அலசுது. தூக்கமும் வர மாட்டேங்குது, இதுவும் பண்ண மாட்டேங்குது. ரெண்டாம் கட்டியா இருக்கு.
1: எல்லாத்துக்கும் நீங்க ஒரு
0: நிலைமையிலதான் இருக்கு.
1: நீங்க என்ன கந்த சஷ்டி கவசம் ஒண்ணு படிச்சுட்டு தூங்கணும். நன்றி தேவா. உங்களுக்குரிய பாடல் நாளை நான் பதிவு செய்து எடுத்து வருவேன், நான் எனது விருப்பத்தில் இந்த இன்று இணைந்தவர்.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. ஓ, நான் தெரியாமல் அவரை சொல்லிட்டேன். தேவா, நாளைய தினம் நீங்கள் இணைந்து கொள்ளலாம், சரியா? மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் நினைச்சு நீங்கள் பேசி முடிந்து விட்டீர்கள் என்றால் நினைச்சேன். சரி, மீண்டும் கண்ணன், நீங்கள் எல்லாரையும் நினைச்சிருங்க. கண்ணன், என்ன இங்கே நடக்கிறதுன்னு மட்டும் எனக்கு தெரியவே இல்லை. எங்கே பார்க்கலாம், நினைச்சு கொள்ளலாம்.
5: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். பாருங்க, கேக்குது இல்ல? நான் கேக்கல. எங்க சாந்தி அம்மா பேசுங்க. எல்லாரும் மீன்
6: போட்டுறேன்.
1: ஷியாமலா, வணக்கம். ஷியாமலா, எப்படி இருக்கிறீங்க?
6: நல்லா இருக்கலாமா?
1: நல்ல சோமா இருக்கு, நல்ல சோமா இருக்கிறேன். உங்களுக்கு குட்டி பயல் எல்லாம் வந்திருக்காங்க?
6: ஆ, பேத்தி பேத்தி.
1: ஆ, பேத்தியா?
6: ஆமா, தமிழ் இனியால்.
1: ஆ, அழகு குட்டி உண்டு இல்லையா?
6: ஆமா ஆமா,
1: சந்தோஷம்தான்.
0: நீங்க அம்மா போயிடுறீங்க?
1: நான் போகல, நான் உருடம் போயிருந்தேன். இதெல்லாம் இருக்கிறேன்.
6: நீங்க ஓடி போயிட்டு தான் சொல்லிட்டாங்க எல்லாரும்.
1: யாரோட ஓடுனு மட்டும் சொல்லிடுறாங்க
0: பாருக்காங்க.
1: யா இல்ல, யா ஓடுனது
6: இங்க இருக்க. நீங்க யாரோட ஓடினு பார்த்த?
1: இல்ல பரவாயில்ல, ஓடி போனு சொல்லுங்கப்ப. யாரோட வேண்டதை மட்டும் படியில சொல்லிடுறாங்க, சரியா?
0: அதுக்குள்ள சொல்லு, ஓடுற அளவா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க.
1: என்னண்டு ஓடுறாங்க?
0: நடந்தாலே அதர்றது, ஓடுனா என்ன செய்யும்?
1: அது சரி, நீங்க சொல்லி சொல்லிங்க.
6: ஆராய்ச்சி என்ன உடவே இல்லையா?
1: எந்த ஆராய்ச்சி?
6: ஓடி போற ஆராய்ச்சிதான்.
1: யாரு? மாலிங்கய்யாவா? மாலிங்கய்யாவா?
6: ஆமா, அவரே தான், அவரே தான்.
1: அதுதான், மாலிங்கய்யாவோட மட்டும் நம்பி ஓடிடுறாங்க. இடையில கைய விட்டுட்டு ஓடிடுறாங்க.
6: கூட்டிட்டு மாடுலேஷன் மாத்தி சொன்னார்ல, அது சொன்னீங்களா? எனக்கு ஞாபகம் இல்ல கேள்வி அப்படி சொன்னாப்ல கண்ண.
1: சாந்தி அம்மா மட்டும் சரியான அமைதியா இருக்கிறான், ஒருக்கா கொஞ்சம் பேசுறா பேந்து இல்ல
6: யாரோ அமைதிக்கு போயிருந்தா சாந்தின்னு பொய்யா சொல்லிட்டீங்க, உடனே வாயில இருந்து அமைதி ஆயிட்டாங்க.
1: ஒரு ரெண்டு முறை கூப்பிட்டா அதுக்கப்புறம் இல்லாம
5: அதுதான்
1: என்னன்னு தெரியல. அவங்க ரெண்டு பேர் நான் சொன்ன கிடாய் விட்டேன்
0: வீட்டுல நிக்குது, வீட்டுல ரெண்டு வீட்டுல இருக்கா
1: எத்தனை வருஷம் ஆனாலும் இதை மறக்க மாட்டாரு.
0: குசும்ப மறக்கலாம்
1: சரி சரி ஜியாமா வர இல்லைன்னா ஜியாமா இணைக்க முடியாம போச்சு. ஜியாமாட பசங்கள் எல்லாம்
0: போட்டாரு ஆடுற
1: ஜியாமாட பசங்க எல்லாம் வளர்ந்துருப்பாங்க
0: இருப்பாங்க.
1: எங்க ராஜ்குமார் பேசுங்க, ராஜ்குமார் வாங்க பேசுங்க.
7: நேரலையில் தங்கள் குரலை கேட்டு ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆயிருக்கு நினைக்கிறீங்க,
1: என்ன
7: ரொம்ப நாள் ஆச்சு இல்ல
1: நீங்க? ஷியாமளாவா கேக்குறீங்க?
5: 1.5 இயர்
7: 1.5 இயர்ஸ்
1: ஷியாமளாவையா கேக்குறீங்க? அவரே காணலையா டூ இயர்ஸா தேடி பிடிக்க வேண்டி இருக்கு, அதுக்குமே என்ன பிளேம் பண்ற பாருங்க.
0: அதாவது அதாவது எப்படின்னா நீங்க இல்லங்கும் போது
5: எல்லாரும்
1: இல்ல,
6: நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லைன்றாங்கம்மா.
1: இன்னொரு பாட்டு
7: என்ன காத்திருந்தேன் கூட சொல்லுவாங்க மேடம், இப்படி எல்லாம்
6: பாட முடியும்.
1: நீ இல்லை நினைவு இல்லை என்ற ஒரு பாட்டு இருக்குல்ல,
5: நீ இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை வானவில்லை.
6: மழையை பெய்யலாம் வானம் இல்லை எங்க வரும்
0: சொன்னது நீதானா
1: வயசுக்கு ஏத்தான் இல்லை இல்லை என்று ஒரு கணம் அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல என்றால் என்ன சொல்ல போகிறாய்
6: ஒருத்தரும்டமாட்டாங்க
1: பாருங்க
5: பாருங்க
7: தேவகானத்தை பாடுங்கள்.
1: அந்த பாத்தீங்களா எங்க
6: குழலூதும் கண்ணனின் வண்ணமேனி கதை சொல்வான் கண்களில் அந்த ஞானி வளை வீசும் கனவிலே வந்து போவான்
0: இந்த கண்ணன் தாளம் எவ்வளவு அழகா வந்தது பாத்தீங்களா?
1: இல்ல அப்படி இல்ல
6: கண்ணன் இல்லையா,
1: இல்ல
6: கண்ணன் இல்லையா,
1: கண்ணன் பாடல்கள் அருமையான பாடல், அதை எல்லாரும் எடுத்து பாட
6: பாட கண்ணன் மட்டும்தான் அருமையா இருக்கிறது இல்ல
1: கண்ணன் எப்படி அப்படி நீங்க சொல்லுவீங்க சரி கண்ணன் நீங்க ரெண்டு பேரும் பாடுங்க, நீங்க ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு விட்டுட்டீங்க, பாடுங்க அங்க.
6: அண்ணா பாடினா அது வேற லெவல்மா.
1: பாடுங்க கண்ணா.
6: கண்ணா உங்க சைடுல கண்டுபிடிக்கிறது ஒரு பாட்டு பாடுவீங்க, அந்த மாதிரி பாடுங்க.
0: ஐயோ அது வேண்டாம்.
5: கழிச்சு
0: வந்திருக்கோம் போ வச்சிடாத.
1: அதெல்லாம் மறக்க முடியாத ஒன்று. இப்படி ஒரு வானொலி எங்க நடக்குது சொல்லுங்க பாக்கலாம். எங்கேயும் இல்ல ரசிக்கிறதுக்கு. நீங்க திருப்பி அதை மறுபடியும் கேட்க நீங்க கேட்டு பாத்தீங்களா எப்படி? நான் எந்த பாண்டிலே சிரிச்சு கொண்டு படுத்துருக்குறேன் அதை திருப்பி போட்டுட்டு. எங்க பாடுங்க கண்ணன், நீங்க எங்க நீங்க பாடுங்க. அத ஏதோ ஒரு பாட்டு பாடுறீங்க, அது நான் கேட்காத பாட்டா இருக்கேன். நீ இல்லை என்றாள். அது என்ன பாட்டு? திருப்பியும் போயிட்டீங்களா எல்லாரும்? வணக்கம் வணக்கம் வணக்கம்.
8: ஹலோ
1: வணக்கம்.
8: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க யார் பேசுறீங்க?
8: நான் சிவபுரியில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: சோமசுந்தரம், முன்பு நீங்க இணைஞ்சி இருக்கீங்களா என்னோட? சோமசுந்தரம்,
8: 2021 பேசிருக்கேன்னு நினைக்கிறேன்.
1: என்ன
8: காணியா? நண்பரு சந்தனராஜ் அனுப்பிச்சு விட்டுருந்தாப்ல, வணக்கம் உறவுகள் ஒரு நிகழ்ச்சி போகுதுங்க அப்படின்ட்டு.
1: அப்படியா? சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கிறது உங்களோட குரலும் பேச்சும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எத்தனை வருஷங்கள் சென்றாலும் நாங்க மறக்க மாட்டோம். என்ன மறுவுள்ள விருப்பம் நாங்கள் எடுத்து வரும்போது அதுல திரும்ப திரும்ப வாரீங்க இல்ல பேசுனது எல்லாம் எல்லோரும். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்ல சுகமா இருக்கிறேன். உங்களை போல அன்பான உறவுகள், இந்த காற்றலை உறவுகள் இருக்கும் போது எங்களுக்கு எவ்வளவு நோய் வந்து துன்பம் வந்து ஏனாத நிலையிலும் உங்களுடைய எல்லாருடைய குரலை மறு ஒளிபரப்பு கேட்கும் போது உற்சாகம்தான், திரும்பவும் வளர்ந்து விடுகிறோம். சரி, எங்க ரெண்டு வரி பாட்டு ஒன்று பாடுங்க பாக்கலாம்.
8: ஐயோ எனக்கு பாடவே வராதுங்க.
1: வராதா? சரி, எந்த பாட்டு விருப்பம் உங்களுக்கு பாக்கலாம்?
8: என்ன பாட்டு விருப்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய பாடல் தான் நான் கேட்பேன். முள்ளமலரம் படத்துல செந்தாழம் பூவில் வந்தாடும்
1: அதுதான் பாடுற சுவாமே. எங்க பாக்கலாம், உங்களோட குரல்ல நல்லா இருக்கும். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. பாடுங்க.
8: எனக்கு பாட வராது மேடம்.
1: நல்லது, சந்தோஷம். அங்க காலநிலை எப்படி இருக்கிற சோமசுந்தரம்?
8: காலநிலை இன்னைக்கு வெயில், காலையில பனியா இருந்தது, இப்ப நல்லா வெயில் அடிக்குது.
1: ஓ, அங்க இருந்தால் நல்லந்தான், காலநிலை நன்றாக இருக்கும். இங்கு எங்களுக்கு குளிர் தொடங்கி விட்டது. பனி பொழிந்தது இப்ப 2 நாட்களாக, நாளைக்கும் இருக்குமான்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சு விட்டது, இனி குளிர். இனி வெயில் அடித்தாலும் குளிரும். நாங்கள் எப்படியும் ஜாக்கெட் எல்லாம் போட்டுதான் போகணும். உடை அணிந்து.
8: 12 மணி இங்க பகல் 12 மணி மாதிரி அங்க வெயில் வந்துருங்களா?
1: காலையிலேயே வந்துடும் வெயில். ஆனா அந்த பனி பொழியும் நாட்களில் நாங்கள் சூரியனை பார்க்க முடியாது. இப்ப 2 நாட்களாக நாங்க பாக்கிறோம். இன்றைக்கு காலையில வந்தது சூரியன், இருந்தாலும் குளிர் எங்களை விட்டு போகாது. அது பனி இருக்கும், கொஞ்சம் உரியிட்டு திரும்பவும் குளிர். வீட்டுக்களை எல்லாம் ஹீட்டர் தானே போட்டிருக்கிறோம் சோமசுந்தரம் நாங்கள்.
8: இங்க ஒரு வாரம் நாங்க சூரியனை பாக்கலனால எங்களால இருக்க முடியலங்க.
1: ஓ, அப்ப இங்க கொஞ்சம் கஷ்டம்தான்.
8: மழைக்காலத்துல ஒரு வாரம் தொடர்ந்து மழை பெஞ்சதுன்னு வச்சுங்களா, மழை பெஞ்சதுன்னா அப்ப சூரியனே பாக்க முடியாது. அப்ப எப்படா பாப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்.
1: நீங்க எங்களுடைய நேர் விருப்ப தளத்தில் இருக்கிறீங்களா? அந்த பாடல் விருப்ப பாடல் எழுதும் தளத்தில் இருக்கிறீங்களா?
8: இல்லையே.
1: நான் அதுல உங்களை இணைச்சு விடுறேன்னா உங்களை. அப்ப நீங்க அதுல ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் அதுல பதிவு செய்து விடலாம். நீங்கள் வராவிட்டாலும் அந்த நிகழ்ச்சி பதிவுல எடுத்து வந்து உங்களுடைய காலை 11 மணிக்கு அந்த நிகழ்ச்சி போகும். 11 மணிக்குங்களா 12 மணி வரையும் அந்த நிகழ்ச்சி போகும் தொடர்ச்சியாக. நீங்க கேட்கலாம். நன்றி சோமசுந்தரம், மறக்காமல் வந்ததற்கு நன்றி.
8: நன்றிங்க, நன்றிங்க. ரொம்ப நாளாச்சு உங்க குரலை கேட்டதே ரொம்ப எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க.
1: சந்தோஷம் எல்லாருக்கும் அதுதான். நான் நீண்ட நாட்கள் வரவில்லை தன் உடல்நல குறைவுனால. இன்றைக்கும் திடீரென்று தான் வந்தேன், ஒரு உற்சாகம் வந்து விட்டது.
8: வந்தது வரைக்கும் நல்லதா போச்சு.
1: நன்றி, நன்றி.
8: ரொம்ப நீண்ட நாளைக்கு பிறகு சந்திச்சதுல உங்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம்.
1: நிச்சயமா, நிச்சயமா. ஆனா உங்க எல்லாருடைய குரலும் அப்படியே தான் இருக்குது, அதே கம்பீரத்தோட. நன்றி, நன்றி, நன்றி சுந்தரம். நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் நாங்கள் எங்களுடைய அந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம், அவர்கள் இருக்கிறார்கள். வணக்கம், மீண்டும் வந்து விட்டேன், மீண்டும் வந்து விட்டேன். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். காற்றில் இணைச்சு கொண்டோம். எங்கே சாந்தியை இணைச்சிருங்க, திரு மீண்டும் இங்கே அழைக்கலாம். சாந்தி
0: இணைச்சு விட எல்லாமே நல்லா இருந்தது. அந்த நரம்பு வந்து ரத்த குழாய வந்து சிரித்து போயிருந்தது, அதனால அத வந்து
1: பண்ணாதான் போய்விட போறா. சாந்தி அம்மா வணக்கம. சாந்தி அம்மா வணக்கம்.
9: கண்ணன் போன் போட்டா கூட எடுத்தது
1: இல்லைங்க.
0: அவரா போட்டாதான் நம்ம எடுக்கணும், நம்மளா போட்டா அவர் எடுக்க மாட்டாரு.
1: இல்ல அதாவது நான் வந்து கரவலதான் வீசுறது வீசு சாண்டு கேட்க எல்லாரும் வந்துருவாங்க.
0: நீங்க நீங்க வந்து
1: ஒன்று
9: இழந்துட்டனே
1: அது அது அந்த நோவு இப்ப குறைந்து விட்டது. ஆனால் உணவு உண்ணும் போது அந்த பக்கத்தால சாப்பிட முடியுதில்ல. அது என்னண்டா அது மிக தைரியமா இருந்த பல்லையும் அவர் புடுங்கணும் புடுங்கிட்டார். அப்ப அதுக்காக
0: அந்த ஆபரேஷன் பண்ண போற நேரத்துல அதாவது பல்லோட டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, டென்டல் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்ட்டாங்க. ஏன்னா அந்த வாயில இருக்கிற கிருமி எல்லாம் சேர்ந்து போயிடும்.
1: அதுக்கப்புறம்
0: பேசி நடத்தி விட்டாங்க. இன்னொரு பல்லு எடுக்கணும்னாங்க. இந்த வேலையில பல்லு எடுக்கிற வேலையில என்கிட்ட ஆகாது, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு டாக்டர் வந்து வேண்டாம் வேண்டாம் அவரை விட்டுருங்க
1: அப்படின்ட்டாங்க. கொடுங்க மாலிங்கய்யா, நான் அவருக்கு பேசணும். என்ன
10: இங்க வரதே இல்லையா காக்கலைக்கு ஐயாவு கிட்ட, ஐயாவோட
11: நினைப்பேன் வர முடியறது இல்ல.
1: சாந்தி அம்மா
11: கேக்குறதே அப்பதான் கேட்க முடியும்.
1: சாந்தி அம்மா காட்டலைக்கு உடம்பு வர முடியாது, மனம் மட்டும்தான் வந்திருக்கு இல்லையா ஷியாமலா?
11: கண்ணனே
1: கண்டுபிடிக்க முடியல. கண்ணன் எப்படி என்ன
11: கண்டுதா? கண்ணனே 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு தடவை போன் பண்ணா கூட எடுக்கிறது இல்ல.
1: பாருங்க
0: அவர் அவருக்கு வேலை இருந்தா மட்டும்தான் எடுப்பாரு.
1: சரி எங்க சாந்தி அம்மா அந்த பாட்டு
11: எடுக்கிறது வேஸ்ட் ஆச்சு.
1: இல்ல இல்ல அவர் உண்மையா கொஞ்சம் அந்த கோயில் வேலையாக இருந்தார் கண்ணன், அது மட்டும் நன்றாக தெரிகிறது.
11: கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிச்சு.
1: ஓ கும்பாபிஷேகம் நடந்தது,
11: மண்டல பூஜை எல்லாமே
10: முடிஞ்சிட்டு.
1: சாந்தி அம்மா பாடுங்க, சாந்தி அம்மா ரெண்டு வரி
10: பாடுங்க.
1: ராஜ்குமார் ஓடிட்டார், எதுக்கு பயந்துட்டார்?
11: ராஜ்குமார் ஓடி போயிட்டாரு.
1: அவர் பயந்து
11: நீங்க பாடுன்னு சொன்னா யாரா ஓடி போயிடறாங்களா? எப்படி நான் தான்
0: ராஜ்குமார் நேரலையே பாடிக்கலாம், நீங்க பாடுங்க.
10: லைவ்ல பாக்க வந்துட்டு இருக்காரு.
0: ஓ
1: லைவ்ல பாக்குறாரா? அப்ப சரி பாடுங்க, நீங்க பாடுங்க.
10: நெஞ்சத்தின் பேரெழுதி அண்ணு கொள்ளான் படித்தேன் கற்பனைகளில் சுகமும் சுகமும் கண்டறிந்தோ இதுவும் இதும் தெரியல புரிய

0: நன்றி மீராமா.
1: ஓ, அதுக்குள்ள ஒரு ஆண் குரல் மூஞ்சல் ஆடிச்சு உங்களோட சேர்ந்து.
2: என்ன
1: மட்டும் இல்ல, கண்ணனை பாக்கல, ஷியாமலாவை பாக்கல, வேற யார நடுக பாத்து கொண்டிருந்தது ராஜ்குமார மட்டும் தான். அவங்க அவங்கட ஊர்
0: தானே, இல்ல
1: பாக்கவே இல்லையா அவரை?
2: பார்த்ததே இல்லையா?
1: ஓ, ஜார்ஜ் வந்து யாரு?
0: ஆமா, எல்லாரும் பாத்துட்டாங்க. கிருஷ்ணன் பாத்துட்டாரு.
1: சாந்தி அம்மாவையா?
0: என்ன பார்த்தாரு? அவரையும் பார்த்தாரு.
1: கண்ணனையும்
0: இல்ல, ராஜ்குமார
1: ராஜ்குமாரே பாத்தாரு. கண்ணனும் வந்துச்சா? கண்ணனும் பாத்துட்டாரு.
0: கண்ணன் வந்து ராஜ்குமார
3: பாத்து இல்ல, சாந்தி அம்மா நான் பாக்கல. என்ன
1: பாத்தீங்களா?
2: கண்ணன் எண்ணையே பாக்கல மேடம். நான் கரூர் கொத்தன்னா அவர் பாட்டுக்கு நாமக்கல் போற. நான் நாமக்கல் போனா அவர் கரூர்ல இருக்காரு.
1: ஓ, ரேவதி அம்மா பாக்கல.
2: கண்ணன்றவரே மாற்றலையில தான் இருக்காரு.
1: ஓ, மட்டும்பதி
2: காரோட்டின்னு இருக்காரு, இல்லன்னா காற்றலையில இருக்காரு.
1: ஒன்றில் அவர் தேர் ஓட்டுவார், இல்லாட்டி கார் ஓட்டுவார்.
3: திருப்பி இவங்க நாமக்கல் இருக்காங்க, நான் நாமக்கல் போற, அவங்க கரூர்
1: வந்துட்டேன். கண்ணன் வந்து தேர் ஓட்டுவார், இல்லாட்டி கார் ஓட்டுவார், இல்லையா கண்ணா? நான் எடுக்கும்போது சொன்னேன், அங்க கும்பாபிஷேகம் நடக்குது, அப்ப தேர் ஓட்டுறாருன்னு விட்டுட்டேன். பேந்து கார் ஓட்டுற, இல்லையா கண்ணா? சரி, இப்ப கண்ணன் நீங்க அந்த பாட்டு பாடுங்க கண்ணன். ஏதோ ஒரு பாட்டை முன்னு முன்னு போட்டு விடுறீங்க. எங்க
3: காரோட்டும் கண்ணனுக்கு ராதா, சிங்கார ராமனுக்கு சீதா, காரோட்டு எனக்கு ஒரு கீதா, இது நடையா ஒரு நாடகம் என்றும் நடக்குது, இது இடையா அது இல்லாதது போல் இருக்குது. சின்ன பொண்ணு மீனா
2: வெள்ளிக்கண்ணு மீனா வீதி வழி போன
1: நினைக்கிறேன். கண்ணன் நீங்க பாடி நீண்ட நாள் இல்லையா? எப்படி?
2: உடல்நலக்குறைவா அவருக்கு இல்ல இப்ப பரவாயில்ல அவரு சொந்த ஊர்ல தான் இருக்காரு.
3: சொந்த ஊர்ல ஃப்ரீயா தான் இருக்காரு, வேலைக்கு போறது இல்ல.
4: வேலைக்கு போறது இல்லன்னு மனைவி பக்கத்திலே இருக்கிறதால ஆட்டி பேச முடியல,
3: அவ்வளவுதான்.
1: ஏங்க இந்த பையன் சொல்றீங்க, பாவம் அந்த பையனை.
4: அப்புறம் உண்மையா நம்ம பேசும்போது எப்படி பேசுறது அவர் குரூப் பண்ணிட்டு வர்றாரு இல்ல போல இருக்குது இல்லையா.
1: அம்மா, பாரு கண்ணனுடைய தொலைபேசி வந்து கைபேசி வந்து தொலைஞ்சு போயிருச்சு அதனால அண்ணன் வேற எண்ணில் இருந்தா என்ன கூப்பிட்டாங்க நான் திரும்ப தாத்தா கிட்ட வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். சரியம்மா, ஒரு கண்ணன் வச்சிருங்க பாக்கணும். அவர் கண்ணன் அவர் வேற எதை தொலைச்சாரு?
3: போஸ்டர் நிறையா அவர்
1: துளைக்கிறதுல கட்டிக்காரன், எங்கட மாலிங்க மையா தூண்டில் போடுறதுல கட்டிக்காரன், கண்ணன் கார் ஓட்டுறதுல கட்டிக்காரன்.
5: நினைக்கிறீங்களா?
1: ஓ
3: நம்பர்மா
1: இணைங்க பாக்கலாம்.
5: சரி
1: இணைங்க பாக்கலாமே, அது புது நம்பர் இல்ல போல என்னட்டு இருக்கிறது. இனிமையான வணக்கம் ஃபாரூக், வணக்கம் மீரா அம்மா.
5: வணக்கம்.
1: நீங்க காட்டலையில இருக்கிறீங்க?
4: காட்டலையில
6: எல்லாருக்கும் வணக்கம்.
1: நீங்க காட்டலையில இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க?
6: நான் நல்லா இருக்கேன்மா. என்னுடைய போன் தவறி போச்சு, அதான் எடுக்க முடியல.
5: என்னவா
1: அந்த யாருக்கோ
5: கேக்கிட்டே இதெல்லாம் சொல்லவே இல்ல, லைவ்ல சொல்றீங்க பாருங்க.
1: நான் பாருங்க அது எனக்கு
6: நான் போன் அடிச்சிட்டு
5: கேக்கிட்டு இருப்பாங்க.
1: எனக்கு மட்டும் தான் ஃபாரூக் கூட அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியும், அதனால நான் மட்டும் தான் சரியா சொல்லுவேன் இல்லையா?
6: ஆமா, தாய போல பிள்ளை
1: தாய. அந்த பெருமை எனக்கு இருக்கட்டும் பாருங்க, அது உண்மையான உண்மைதான், உண்மைதான். அந்த குணம் எனக்கு இருக்குதான், கொடுத்து போட்டேன் எல்லாத்தையும். அதான் அப்பாசு, இப்ப நான் எல்லாம் இப்ப எல்லா இடத்துக்கும் போயிட்டு இப்ப ஸ்ரீலங்காக்கு போய் வந்த அப்புறம் சில பொருட்களை கேக்குறார், எங்கம்மா உன்னட்டா அது இருந்துச்சு காலையில, இது இருந்துச்சு காலையில, எல்லாத்துக்கும் கொஞ்ச நேரம் எனக்கு நோய் வந்த மாதிரி வந்துடும், உடனே அதோட விட்டுருவாரு.
5: இலங்கை பயணம் போயிட்டு வந்தேன்.
1: நீங்க போயிட்டு வந்தீங்கல்ல, நானும் கேள்விப்பட்டேன், எப்படி இருந்தது இலங்கை?
5: ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு, ரெண்டாவது முறை போலான் இருக்கு.
1: அது நீங்க நீங்க போற இடமெல்லாம் நல்லா இருக்குது ரேவதி அம்மா, அது நீங்க பாதுகாப்போட எல்லாம் போய் வாருங்க. இப்ப கொஞ்சம் நல்லம் தான், இருந்தாலும் இன்னும் அந்த மோசமான நிலைகளும் மக்களுடைய எப்படி சொல்றது, அது என்னுடைய நாடு, மக்களுடைய குணங்கள் எல்லாம் எல்லாம் பணத்தை நோக்கித்தான் இருக்கு, பணத்துக்காக எதுவும் செய்வாங்கன்ற ஒரு நிலையில இருக்கிறாங்க அங்க. அப்ப அது ஒரு கொஞ்சம் பயமான ஒரு நிலை தான் அங்க, எதுவும் செய்வாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கொஞ்சம் மரியாதை கொடுக்கறது எல்லாம் குறையும் அங்க. இப்ப கண்ட இடத்துலயும் நாங்க ஒரு விஷயத்த கை கொண்டு நடக்கணும்னு சொன்னா, எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எங்களோட மருத்துவத்துக்கு போனாலும் காசுதான் முக்கியம், முதல்ல அது கட்டினாதான் நாங்க அது மாதிரியும் உயிர் போயிரும். அப்படி அந்த ஒரு நிலையிலதான் அங்க இருக்குது எல்லாம். பணம் இல்லாதவன் வாழ்க்கை வந்து மிகவும் கஷ்டம் அங்கு. அப்படி இல்லாதவங்களுக்கு தான் அந்த ஏழாத பட்சத்துல அவங்களுக்கு நோய் வந்து சாகுறதும் அதுவும் எல்லாமே அதுதான்.
6: மீண்டும்
1: பாத்தீங்களா, அவர் அங்க நான் மனைவி வந்துட்டா போல இருக்கு, அப்படித்தான் ஷியாமலா? யாரும் சொன்னாங்க மனைவி இருந்தா பேச மாட்டேன்னு, அந்த பிள்ளை வந்து பேசிட்டு போறாரு பாருங்க அழகா இல்லையா?
4: பேசிட்டு போறாப்பா, மனைவி இருந்தாங்களான்னு பக்கத்துல தெரியணும் உங்களுக்கு?
1: ஓ இருந்தாங்களோ தெரியாது, சாந்தியமா பாடின பாட்டு ஞாபகம் இல்லாம போச்சு எனக்கு, யோசிக்கிறேன்
5: என்னண்டு சொல்லுங்க பாப்பா.
1: சாந்தியம்மாட பாடல் இப்ப
5: பாடுதான்.
1: ஒரு பாடல் உண்டு,
5: அது வந்து எஸ்பிபியும் வாணிஜெயராமும் பாடுவாங்க.
1: நிலாவில் பார்த்தது இல்லையா? அந்த ஒவ்வொரு அக்காவுடைய இப்ப ஷியாமலாமாவும் ஞாபகம் வர்றேன்டா, இந்த பாட்டு எனக்கு கேட்டேன்டா ஞாபகம் வரும். அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு எடுத்து வர பாட்டு, அந்த தூரத்தில் நான் கண்ட உன் முகம், அந்த பாட்டு
4: தான் என்னோட ரிங்டோன்.
1: அது அப்ப ஒரு நிகழ்ச்சி
4: கால் பண்ணா அந்த பாட்டு தான் வரும்.
1: ஒரு ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் நான் எடுத்து வர நிகழ்ச்சி ஷியாமலாமா வந்த அந்த பாடல் ஞாபகம் எனக்கு வரும். இப்ப நான் ஒட்டுமொத்தமாக உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் எல்லார்ட்டையும், இன்னும் முடியவில்லை, யாரும் பேருந்தும் வருகிறார்களோ தெரியவில்லை. இது வரைக்கும் எத்தனை பேர் வந்திருப்பார்கள் என்று யார் சரியா சொல்றீங்கன்னு பாப்போம்.
5: எட்டு அல்லது ஒன்பது, ஒன்பது பேர். சரி, இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல முழுசாவே சொல்றேன், சரியாவே சொல்றேன். கொஞ்ச நேரத்துல
7: பதினோரு பேருங்க, பதினோரு பேர்.
1: எங்க பாக்கோம் எத்தனை எத்தனை பேர் வந்து
7: சென்றார்கள்.
5: சரி, நான் சொல்றேன் மேடம், இருங்க.
7: என்ன சொல்லுங்க, விடை சொல்லுங்க. 11 பேர்.
5: ஆ, வர அத எண்ணிட்டு இருக்கேன் கையில. உங்களை விட்டு போறீங்க, உங்க தலைய
7: என்ன விடுவானா?
1: எங்க பாப்போம், இப்ப அடுத்த கள்ளியும் கேட்க போறேன், அடுத்த கள்ளியும் கேட்க
5: போறேன்.
8: வணக்கம் வணக்கம்
5: வணக்கம்
7: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் விஜயராகவன்.
8: நல்லா இருக்குமா மீனா? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சோமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: இப்படியேதான் இருக்கேன், அப்படியேதான் இருக்கேன்.
4: அப்படியே இருந்தா சந்தோஷம்தான்.
1: மெலிந்து விட்டார் இல்லையா விஜயராவன்? நீங்க மெலிந்து இருக்கிறீர்கள், உடல் மெலிந்து பாத்தீங்களா. நான் இந்தியாவுக்கு அவர்கிட்ட மட்டும்தான் நான் வந்துட்டு வந்தேன்.
7: நீங்களும் இருக்கீங்களா? கார் குண்டு வெடிப்பு
1: எனக்காண்டி ரெண்டு வரி பாடல் பாடுங்க பாக்கலாம்.
8: சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி.
5: பாட்டு போறாரு
7: அடிக்கடி வந்து நான் சின்ன பொண்ணு சொல்லுவாங்க, அதனால அந்த
8: மாதிரி
1: புதிய புத்தம் புதிய ஒரு உறவு இணைந்து கொள்றார். கொஞ்சம் போறங்க. வணக்கம் ஷாகுல். ஷாகுலுக்கு ஒரு வணக்கம்.
7: ஷாகுல் பேர்ல நம்பர் தான் வருது.
1: ஒரு வருஷத்துக்கு
8: வணக்கம். ராகுல் வணக்கம். ராகுல் அமீனுக்கும் வணக்கம்.
9: வணக்கம்
1: உங்க எல்லாருக்கும் தெரியுதா ஷாவுலி யாருண்டு?
7: நானும் விஜயராகவன் இவங்க மட்டும்தான் தைரியமா போட்டோட வந்திருக்கோம்.
9: சரி, அவங்களுடைய தவக்காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சா?
1: என்னுடையதா? தவக்காலத்துல ரெண்டு பல்லு குடுத்துட்டேன். சரியா? கடைசி இல்ல, அதோடதான் சரி வந்து
7: சொல்லு போலியா?
1: சொல்லுவது நீங்கதான் கேட்டு கேட்டு சொல்லணும். சில விட உசண்டு போனா அந்த பல்லுக்குள்ளால போகுது.
9: அவங்கதான் கோல்டு பல்லு கட்டிட்டாங்கல்ல, பல்லு இழந்தால என்ன கட்டிட்டாங்கல்ல, அதனால எப்படி சொல்லு போவோம்?
1: ஐயோ, நீங்க பொய்க்கு சொல்லி
9: கோல்டு
1: தான் கோல்ட கட்டிட்டு அந்த பக்கம் வரவா? எல்லாம் முழுசா
7: கட்டிட்டு
1: வாங்க, நான் புடுங்கிட்டு வர.
9: விஜயராகவன் வந்து இப்ப வந்து காட்டன் ஷர்ட் போட்டிருக்காரு, அப்புறம் வந்து பேண்ட் போட்டிருக்காருன்னு
1: நினைக்கிறேன். அவர் எப்பவும் போடுறத பாத்துட்டு இங்க சொல்றீங்க, உண்மையா விஜயராகவன்?
10: சொல்லுங்கம்மா.
1: உண்மையா நீங்க அவர் சொல்றதா போட்டுட்டு இருக்கீங்க?
9: அவருக்கு அதான் பிடிக்கும், கேட்டு பாருங்க, அவருக்கு அதெல்லாம் பிடிக்கும்.
1: உங்களை வந்து யார் யாரெல்லாம்

0: விஜயராவனுக்கு
1: மட்டும் தெரியுதுங்க கெண்டு பட்டு படவா கட்டினார் பொண்ணு.
2: இல்ல விஜயராவனுக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லையா, அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
1: என்ன பட்டு படவ
3: கேனச்சது? குரூப்ல வந்துச்சு,
1: குரூப்ல வந்துச்சு.
4: அது தாத்தா அனுப்பி இருந்தாருன்னு நினைக்கிறேன். பொண்ணு அவரே அம்மா
1: ஒரு பொண்ணு.
3: அது யார் ரெண்டு பேரும் சொல்லி வந்துச்சு புரிய
1: பண்ணுங்க. ஒரு படவா கட்டின பொண்ணா?
4: கோவில் வந்து ஒரு சின்ன வயசு பள்ளி பண்ணுதான் வந்து நாட்டிய உடையில் இருந்தாரு. இந்த பக்கத்துல ஒருத்தவங்க கௌரவிக்கிற மாதிரி யாரோ ஒரு அம்மா இருந்தாங்க, அதான் அவங்க சொல்றாங்க.
0: அவர் சொன்னார் ரெண்டு புடவை பண்ணு, ரெண்டு புடவை எனக்கு கட்டிட்டு வந்தீங்களா?
1: ஷாமுல் எங்க ரெண்டு வரி பாட்டு ஒன்று பாடுங்க, பாட்டு பாடுங்க ஷாமுல் ரெண்டு வரி.
4: அது வந்து கட்டாரி அப்படின்னு
1: இருக்கும்.
2: சொல்லுங்க,
1: எங்க ஒரு பாட்டு பாடுங்க.
3: என்ன
2: பாட்டா? நான் பேசினதே பாடின மாதிரி
1: தானே? நாள் உங்களோட குரலை கேட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு அப்புறம் உண்மையா மனம் உடைஞ்சு ஒரு ரெண்டு நாளா படுக்கையில இருந்தேன்.
2: என்ன என்ன சம்பவம் அது?
1: அது சந்தமாஜி மாமா சொல்லி இருப்பாரு, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
2: இல்லையா சொல்லலையா?
1: இல்லையா சொல்லுங்கப்பா, யார காணலண்ட? எங்க ஷா உள்ளங்க டக்கண்ட ரெண்டு வரி பாட. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலநிலை. சொல்லுங்க.
4: காய வைக்கலாம் அரைக்க, மிளகாய் பொடி காய வைக்கலாம் அரைக்க.
1: எனக்கு
2: பைசாவே இல்லாம விளம்பரம் பண்றாங்க.
1: கசாயம் ஏதோ விக்கிறார் போல இருக்கு விஜயராக.
4: கபசுப
1: குடிநீர் அது இல்ல நினைக்கிறேன். இப்ப இருக்கா?

0: எடுத்து முதல்ல உங்களுக்கு தந்து பார்த்துட்டு நீங்க நல்லா இருக்கிறீங்க
1: நல்லா
0: முதல்ல அந்த பொடியை எடுத்து உங்களுக்கு நான் தந்து பார்ப்பேன் சரியா நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னதுக்கு அப்புறம் தான் நான் குடிப்பேன் அதுக்கான ஷாவுல எலி என்று சொல்லி இல்ல அவர் தான் சொல்றாரு அங்க குடுக்குறாங்க பொடி குடுக்குறாங்க ஷாவுலங்க ரெண்டு வரி பாடுங்க சரி
2: நம்மள்ட்ட இட்லி பொடி இருக்கு
0: இட்லி பொடி
2: இட்லி பொடி
0: சாம்பார் பொடி
2: இருக்கு
0: சாம்பார் பொடி
2: சாம்பார்
0: ஆமா விஜயராகவன் அவங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடுங்க பாப்பா பாடிட்டீங்க என்ன சின்ன பொண்ணுதான் கவர் அவர் பாடிட்டார் சரி இப்ப ஷாவன் தான் பாடையில பாடுங்க ஷாவன் ரெண்டு
3: பேரும்
0: வருது இல்ல பாட்டு
1: வானொலி பயணிச்சு 50 ஆண்டுகள் சொல்லிருக்கேன்
0: ஓ நீங்கள் 50 ஆண்டுகளை பிடித்து விட்டீர்கள் இல்லையா நினைக்கிறேன் ரேவதி அம்மா அப்படித்தான் இருப்பீங்க நினைக்கிறேன் இல்லையா
1: இன்று வரை தொடர்கிறது
0: அப்பா வந்து காலையில உங்களுக்கு 9 மணிக்கு வராரு இல்லையா எங்க ஷாவுல் நீங்க பாடிட்டீங்கன்னா நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டுடலாம்
4: அவர் ஒரு பாட்டு பாடுவாரு என்னது செம்பருத்தி ஏதோ ஒரு பாட்டு பாடுவாரு
0: யார் அவர் ஷாவுலா
4: விருப்ப பாடல் சொல்லி
0: விருப்ப பாடல் ஷாவுல் பாடுற பாடல்
4: செம்பருத்தி ஏதோ ஒன்னு சொல்லுவாரு செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ ஏதோ ஒண்ணு சொல்றாரு கேளுங்க அவரே
0: நிறைய பாடல்
4: செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே இந்த பாடல் தான் அவர் கேட்பார்
0: இது ஷாவுல் பாடுற பாட்டா இல்லையே
4: ஆமா கேட்டிருக்காரு அவரு
0: அப்படியா
4: அவரு கேட்டு
0: ஷாவுல் நீங்க செம்பருத்தி பூ பாடல் விரும்பி பாடுறதுண்டா ஷாவுல் அங்கால கடைக்கு கடையில வந்து விட்டார்கள் அதனால பிஸி இந்த நேரம் அவங்க எல்லாரும் பிஸி தானே கடை அங்க இங்க
1: மாலை போட்டுட்டாரா ஐயப்பன்
0: யாரு
1: மகாலிங்கம்
0: மாலிங்க இந்த முறை போட மாட்டார் நினைக்கிறேன் ஆமா ஆமா ஓய்வில்
1: இருக்கிறாரு
4: அடிக்கடி
1: பார்ப்பேன் அடிக்கடி மயிலாடுதுறை அருகில்
4: பார்ப்பேன் சென்னை அருகில் இருக்கிறார் சென்னையில் மகள் வீட்டில்
0: அங்க இருக்கிறார் ஆமா
1: ஓஹோ அங்க போயிட்டு
0: ஓய்வாக இருக்கிறார் அவர் செட்டு உடல் நலக்குறைவா இருந்து இப்ப நலமாக இருக்கிறார் இன்னும் அவர் நலமாகி அவர் ஒரு 20 வயதுல எப்படி இருந்தாரோ அப்படித்தான் இனி நீங்க காணும் போது இருப்பார் பேசும் போதே தெரியல பேசும் போதே தூண்டில் போடுறார் இப்ப அப்பா சந்தோஷம் விஜயராவ்.
1: பஸ்ல போகும்போது கண்ணனை கரவுல பார்த்தேன்,
0: கையில காப்பு போட்டு காட்டியிருந்தா கண்ணன் பாத்துருப்பாரு. கண்ணன் இவர் கைய காட்டினாரா? நீங்க எதுக்கு பாக்கல? ஒருவேளை கிளி வச்சு சாத்திரம் பாக்குறாரோ விஜய சிவரஞ்சினி? சாத்திரம் எதுவும் பாக்குறாரோ? அந்த கை அடையாளம் போட்டு வச்சிருக்கிற?
3: ஆமா ஆமா, கைய வச்சுட்டு அண்ணன் தூங்கிட்டாங்க போல இருக்கு. ஒருவேளை கைய மட்டும் கட்டி
0: வச்சுட்டு எல்லாரும் இது இங்க வந்துட்டு நாங்க பேச தொடங்கன்னா தூங்கிடுறாங்க இல்லையா? விஜயராவன் பொய் சொல்ல தொடங்கிட்டார் போல இருக்கு.
4: நம்ம கடைசியா அந்த காரைக்கால ஒரு கல்யாணத்துல பாத்தோம். ஒரு கல்யாணம் மணிமேகலை பொருள்
0: தெரியும்
4: மேடம். 500 பேர் வந்தாங்க.
0: கடைசியில பாக்கலாம். நீங்க நீங்க ரேவதி அம்மா சொன்னது 11 சரியா? எங்க மற்ற பேர் யார் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு இணைஞ்சு கொண்டாங்க எங்க சொல்லுங்க பாப்போம்.
1: இன்னைக்கு 13 பேரா?
0: எத்தனை பேர் இணைஞ்சு கொண்டாங்க? நீங்க 13 சொல்றீங்க விஜயராகவன்.
4: சோமசுந்தரம்
3: ஒரு ஐயா ஒருத்தவங்க பேசினாங்க, அவங்களையும் சேர்த்துக்கோங்க. சோமசுந்தரம் ஐயா ஒருத்தவங்க பேசினாங்க, நான் தனியா போய் அவனுக்கு கேட்டுட்டு வந்தேன்.
4: அப்படியா?
3: தனியா அழைத்து பாத்தினமா, அவங்க வந்து நெட் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இது மதிய உணவு வேலை இல்ல, அதனால இப்பொழுது அவங்க வரமாட்டாங்க.
0: பாடசாலையில வேலையில் இருப்பான், இப்ப அவளுக்கு வருவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அது எங்களுக்கு
3: தெரியும்.
0: இப்பொழுது உங்களுக்கு என்ன நேரம்? இப்பதானே
5: 1:15 வருவீர்களா?
0: இந்த நேரத்தில் தான்.
3: இந்த நேரத்தில் வரலாம்.
1: பகல் மட்டும்தான்
4: எங்களுக்கு. 1:00
3: அருமை அருமை.
0: இந்த நேரத்தில்
1: பகல் நேரத்துக்கு மட்டும்லாமா?
0: ஓ, பகல் நேரம். இந்த நேரத்தில் என்ன? இந்த நேரத்தில் காலையில் அப்பா அடுத்து வருவார். இரவு வேளையில் நான் உண்மையிலேயே எனக்கு மருந்து வகையில் எடுப்பதனால் சரி இரவு நேரத்தில் தூக்கம் வருதில்லை. அப்போ உங்களோடு 1-2 மணித்தியாலம் அதில் செலவழித்து விட்டு தூங்க போகலாம். அப்போ சரியாக இருக்கும் நினைக்கிறேன். எங்க இப்ப நான் ஜார்ஜை இணைச்சிருக்கிறேன். ஜார்ஜ் வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம் அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க?
6: நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
6: அப்புறம் நான் இந்த நிகழ்ச்சி ஓடி நிற்கும்போது நானா நினைச்சேன், எப்பவும் போல பழைய நிகழ்ச்சி தான் போயின்னு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா 12ஆம் தேதி புதன்கிழமை 2025
0: என்று சொல்லப்படுது.
6: கீ பாத்துக்கினேன், என்ன உண்மையா இது இல்ல சும்மாவா அப்படின்ட்டு.
1: கிள்ளி பாத்தீங்களா?
6: ரொம்ப சாம்
1: கிள்ளி பாத்தீங்களா?
0: கிள்ளி பாத்தாரன்.
6: ஆமா, என்ன நானே கிள்ளி பாத்துக்கினேன். எப்படி இருக்கீங்க விஜயராகவன் ஐயா? மகாலிங்கம் ஐயா, மகிழ்ச்சிபுரம் மகாலிங்கம் ஐயா எப்படி இருக்கிறாரு? உடம்பு சரியில்லைன்னு
4: சொன்னாரு.
6: நல்லா இருக்கிறோம் குட்டு வேதி அம்மா, எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம்.
4: வணக்கம்
6: சிவரஞ்சனி. அப்புறம் யாரு தலைவர் எல்லாம் வந்து
0: போயிட்டாங்க?
6: ஐயா ஆமா ஆமா.
0: எங்க ஜார்ஜ் எனக்கா ஒரு ரெண்டு வரி பாட்டு பாடுங்க பாப்போம்.
6: ரெண்டு வரி பாட்டு பாட்டு தான்மா, நானும் அதுக்காகத்தான் நானும் உள்ள நேரம் நானும் சும்மா
0: இவ்வளவு இவ்வளவு பாட்டு கேக்குறீங்க ஒரு ரெண்டு வரி பாட்டு?
6: ஆமா.
0: எல்லோரும் நலமா இருக்கிறாங்க, எல்லோரும் இணைந்து கொண்டாங்க, எல்லோரும் நலமா இருக்கிறாங்க.
6: ஆமா, சந்தோஷம் சந்தோஷமா.
0: இந்த
6: மாதிரி எப்பயாவது வரணும். நீங்க இன்னைக்கு ஏதோ என்ன திடீர்னு கடவுள் அப்படி ஒரு திருப்ப வச்சிட்டாரு இல்லீங்களா?
0: எல்லாம் ரேவதி அம்மாட கருணை. நான் இதுல வந்து நிகழ்ச்சிய போட்டுட்டு
6: ரேவதி அம்மா டெய்லி டெய்லி நிகழ்ச்சி நிறைவு பண்றது ரொம்ப அருமையா பண்றாங்க.
0: நிச்சயம்
6: ஐயா கிட்ட
0: நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் எல்லாருடைய நிகழ்ச்சி நீங்கள் வந்து சில நேரம் பேசுகிறது பாடல் கேட்கறது எல்லாம் அது கூட அவள் கேட்டுக்கொண்டிருப்பேன். சில நேரம் எல்லாரும்
6: பேசிக்கொண்டிருக்கும் அர்த்தம் எல்லாம் ரொம்ப அருமையா பண்றாங்க.
4: நன்றி
6: நன்றி நன்றி.
0: நிச்சயமா என்ன எங்க பாப்போம் ஒரு ரெண்டு வரி பாட்டு சொல்லுங்க பாப்போம். சரி நீங்க பாட்டை சொல்லுங்க.
6: பாட்டு யாராவது ஒரு இதுல சேர்த்து விடுங்க பரவாயில்ல, ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பாடல் ஒண்ணு
0: இல்ல, விருப்பமான ஒரு பாட்டை சொல்லுங்க பாப்போம். நானும் அதாவது இன்றைக்கு வந்த எல்லோருக்கும் என் விருப்பத்துல நாளைய தினம் பதிவு செய்து போடுவேன். இந்தியான்னு இத சொல்லி அவர் விஜயராகவன் சேதுபதியை நேச்சிட்டார் போல இருக்க, விஜய சேதுபதி அதை நேச்சிட்டு தான் தலைவன் தலைவியை கேட்கிறேன் பாருங்க. ஜோஜும் ஜோசிக்கிறார் ஏதோ எந்த பேர்ல ஏதாவது ஒரு பாட்டு இருக்க. சரி எங்க ஜோஜி காண்டி ஒரு பாட்டு பாடிங்க அம்மா, எங்களுடைய ரேவதி அம்மா நீங்க பாடிங்க.
4: யாருக்கு?
0: ஜோஜி காண்டி ஒரு பாட்டு ரெண்டு வரி பாட்டு பாடுங்க.
4: சரி ரெண்டு வரி, ரெண்டு வரி போருமா?
0: ரெண்டு வரி
6: போதும் போதும் போதும்.
4: சரி
6: நானும் வேலையில.
4: சரி இந்த மாங்கள் சொந்தமா பக்கம் வந்துதான் பாடும் உங்கள் சொந்த பக்கம் வந்துதான் திண்டு பாடும் சிந்தைக்குள் பாடும் கண்மணியே சந்திக்க வேண்டும் என் உயிரே.
6: எல்லோருக்கும் நன்றி. இன்னும் இணைஞ்சவங்களுக்கும் இணைய போறவங்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். யாராவது பேர் விட்டு போயிருந்தா சாகுல் அமீது, சிலுவை சந்தனராஜ் ஐயா, அப்புறம்
0: நீங்க ஊருக்கு வந்த போது
6: ஃபாரூக் ஐயா,
0: ஊருக்கு வந்த போது சாகுல் அமீது போய் பாத்தீங்களா?
6: இல்ல இல்ல, நானு வீரம் மட்டும்தான் போய் பாத்துட்டு வந்தேன். யாரு? நம்ம சிலுவை சந்தனராஜ்.
0: என்னன்னா சரியா துக்கப்பட்டுட்டு போனார். ஒருத்தரும் தன்னை வந்து பாக்க, நான் தான் என்ன கண்ணாடியில
6: எனக்கே அப்ப உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு. எல்லாம் உடம்பு சரியில்லாத
0: உண்மைதான். அந்த உடல் நல குறைவு எல்லாரும்
6: எல்லாரையும் போட்டு ஒரு இது ஆட்டாயிடுச்சு.
0: சந்தோஷம் ஜார்ஜ், நீங்க வேலையில் இருக்கிறீங்க.
6: நன்றி.
0: வீட்டுல எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க.
6: அனைவருக்கும் நன்றி. சரிங்கம்மா, சரி, கண்டிப்பா.
0: நன்றி. எங்க வேற? அப்ப நான் இப்ப விடைபெற்றுக் கொள்ளவா? சாந்தி அம்மா, சாந்தி அம்மா,
7: பாடல்
0: கேட்கலையே? பாடல் வந்து அதுக்கு முதல் எத்தனை பேர் வந்துன்னு சொல்லுங்க. அப்ப நிக்கிறவங்க
1: சிவரஞ்சினி.
0: சிவரஞ்சினி பதினேழு. சரி, வேற யாரு? கண்ணன் மகாலிங்கய்யா இருக்கிறீங்களா?
8: அண்ணா கை தூக்கிட்டு நின்று விட்டார்.
0: அவர் அப்படித்தான் கைய தூக்கிட்டு நின்றார். மகாலிங்கய்யா தூங்கிட்டார். கொரட்டை சத்தம் ஒண்ணு கேட்டது. கொரட்டை சத்தம் யார்ட்டியோ
8: போட்டிருக்காரு.
0: போட்டுக்கொண்டே நம்பர் சொல்றாரோ தெரியல. ஆனா உண்மையா சாந்தி அம்மா விட்டு விட்டு போய் வந்தாலும் சரியா சொல்லி இருக்கிறார். முந்தி தெரியுமா?
9: நான்
0: பாடவா? இப்ப என்ன பாட்டு வர?
9: உன் பாடலை
0: பாடவா? உன் பாட பாடல்ல எனக்கு எதுவுமே இப்ப வர. நீங்கள் டக்கு டங்கு உங்களை பாடுங்க பாடுங்கன்னு சொல்லிட்டேன்.
9: மறைமூர்த்தி கண்ண

0: சாந்தியம்மா உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள். விட்டு விட்டு போனாலும் நிகழ்ச்சியை கேட்டு கட்டி நிக்காம இருந்தாலும் சரியா சொல்லி இருக்கிறாங்க. என்ன இது ஒரு குருட்டு லக்கில சொல்லி
1: இருக்கிறேன்,
0: பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, குருட்டு லக்கில அடுத்த கேள்வி கேட்டுருவேன். சரி, எத்தனை பெண்கள்
2: எழுதி வச்சிருக்கேன், நான் எழுதி வச்சிருக்கேன்.
0: சரி, எத்தனை பெண்கள் இணைஞ்சாங்க அதை சொல்லுங்க பாப்போம்.
2: நாலு நாலு.
0: பேர் சொல்லுங்க.
2: சாமலா, சுந்தரஞ்சனி, பாந்தி, ரேவதி.
1: இல்ல, செங்கமலம்.
2: செங்கமலம்
0: செங்கமலம் அவர்களை நான் எழுதல. உண்மையா
1: செங்கமலம் சொன்ன மீராமா? இப்போ
2: சரி சரி, அவங்க பேர் விட்டுட்டேன் நானு.
0: அப்ப பதினேழு. அப்ப யார் சரி? சிவரஞ்சினி சரி. சிவரஞ்சினி இணைப்பிலே வந்து அவன் அம்மா பேசினதுல நான் அதை எழுத மறந்துட்டேன். அப்ப அவங்களும் இணைஞ்சு கொண்டாங்க. அப்ப பதினேழு பேர் சரியாக. உண்மையிலே
3: சிவரஞ்சினி ராகம் பாட்டு எந்த படத்துல வரும்? சிவரஞ்சினி பாடல்
0: சிவரஞ்சனி, சிவரஞ்சனி அவளொரு மேனகை.
3: அவளொரு
0: தேவதையா?
2: மேனகை மேனகை
0: மேனகை
2: மேனகை மேனகை. அபிமான தாரகை.
0: அபிமான தாரகை. இப்ப இதுல இணைஞ்சு இணைஞ்சு கொண்டவங்க வந்து பெண்கள் எத்தனை பேர் சொன்னீங்க? நாலு பேர்.
2: இணைந்து ஐந்து பேர் மேடம்.
0: என்ன?
2: செங்கமலம், சாமலா, சிவரஞ்சனி, பாம்பு, ரேவதி.
1: மீராமா?
2: மீராமா சேர்க்கை. மீராமா
0: என்ன சேர்க்கையில? என்ன சேர்க்கையில?
2: ஆறு. ஆமா, சேர்க்காம
0: இல்ல. நீங்க எல்லாம் பொண்ணு, நான் குட்டி பொண்ணு சேர்க்க. உண்மையிலேயே முதல் இணைந்தது வந்து ரேவதி அம்மா, அடுத்தது மகாலிங்கம் ஐயா, அடுத்தது சரவணன், அடுத்தது சிவரஞ்சினி, அடுத்தது கண்ணன், அதுக்கப்புறமா ராஜ்குமார். சிவரஞ்சினியோடைய அம்மா இணைஞ்சிருந்தா சரியா? செங்கமலா, பேர் ராஜ்குமார், சாந்தி அம்மா, ஜெகவர் சாதிக்கண்ணா, சந்தன ராஜ் மாமா, கிருஷ்ணா, தேவா, ஷியாமலா, சோமசுந்தரம், ஃபாருக், விஜயராகவன், ஷாகுல், ஜார்ஜ். அடுத்தது வந்து சரி, அவ்வளோ பேர் தான். இனி வர்றவங்க இனி எழுதி கொள்ளலாம் சரியா? இப்ப நான் உங்கள் எல்லார்ட்டையும் இருந்து விடை பெற்றுக் கொள்ள போறேன். இந்த இன்றைய நாள் இணைந்தவர்களுடைய அவர்களுக்கு ஏத்த பாடலை கஷ்டப்பட்டு தெரிவு பண்ணி எனக்கு பிடித்த பாடல் அதில் பதிவு எடுத்து வந்து நாளை எடுத்து வருவேன் நான். சரியா? உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. என்னுடைய செல்வங்கள் எல்லோருக்கும் நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நாளை சந்திக்கலாம் எல்லோரும். நன்றி. நேரம் சரியாக 1:29. காற்றலை இணைந்து கொள்ளும் அன்பு உறவு, வணக்கம். ரதீஷ் வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
0: ஹலோ ரதீஷ்.
4: அன்பு நீனிய வணக்கத்தோட பாலக்காட்ல இருந்து ரதீஷ்.
0: ரதீஷ் இப்ப ஓய்வா இருக்கிறீங்க போல இருக்க, இல்லையா? அதனாலதான் வானொலிக்கு அடிக்கடி. இன்று காலையில் கூட நீங்க அப்பாவுடைய தொலைபேசிக்கு அழைச்சிட்டு காட்டிலேயே வர்றதுக்கு வர முடியாமல் போய்விட்டது இல்லையா?
4: காதல விழுந்தா அவ்வளவுதான்
0: அதுக்கு ஓடி போறீங்களா? நல்லம் நல்லம் சந்தோஷம். ஷாகுல் நினைந்திருந்தார் கேட்டீங்களா?
4: ஆமா கேட்டிருந்தேன்.
0: அப்ப வீட்டுல பிரியாகு, நயனா, அம்மா, அப்பா எல்லாரும் நல்லம்மா? மாமா, மாமி
4: எல்லாரும் நலமாக இருக்கின்றது.
0: தாரா எல்லோரும் நலமா? எல்லோரையும் நான் கேட்டேன் சொல்லுங்க. நீங்க நீங்க டிக்கெட் அனுப்ப போறேன்னு அப்பா சொன்னார். அப்பாக்கும் எனக்கும் அங்க வர்றதுக்கு
4: அது எப்படி தெரிஞ்சது? நீங்க
0: கொஞ்சம் மூச்சு நின்னு,
4: அப்பா சொன்னா
0: கொஞ்சம் மூச்சு நின்னுடுது போல ஒரு இடம்.
4: இல்ல இல்ல மூச்சல் அதல்ல, அப்படி எல்லாம் இல்ல. நீங்க வரணும், வந்தா தான் தெரியும்.
0: சொன்ன உடனே அப்படி அந்த வார்த்தை அப்படி மௌனம் ஆயிட்டு என்ன பயந்துட்டீங்க போல இருக்க.
4: பழைய காலத்துல
0: முடிஞ்ச
4: பழைய காலம் சொன்னா எம்டிஆர் எஃப்எம்ல நான் வந்த டைம்ல ஒரு பாட்டு பாடி இருக்கல.
0: சரி, அதை பாடுங்க.
4: நீலவான நீந்திடும் சந்திரி, நீ வரும் நாளையாய் நின்று மீறி கண்டு வராதே வந்த என் தேவி. அவ்வளவுதான்.
0: காளிதாசன் பாடினா தேவதூதனே. நல்ல பாடல் அது, இல்லையா? எத்தனை தடவை கேட்டாலும் அந்த பாடல் ரசிக்கலாம். அந்த பாடல் அது மலையாளத்தில் நல்லா சந்தோஷமாக இருக்கு. நாளைய தினம் உங்களுக்கு இந்த உங்களுக்கு நாங்கள் ஒரு பாடல் தெரிவு செய்து எடுத்து வருவேன். இன்றைக்கு நீங்கள் 18வது நபராக இணைஞ்சு கொண்டீங்க இந்த நேரத்தில். எங்களுக்கு நேரம் லாஸ்ட்னு சொல்ல முடியாது, என்ன அழைச்சு கொண்டிருக்கிறார்கள்
4: சொல்ல முடியாது.
0: இப்ப இங்க 3:02 எங்களுக்கு அதிகாலை, உங்களுக்கு 1:32. சந்தோஷமா இருக்க
4: உங்களுக்கு இல்லாம நீங்க தூக்கம் இல்லாம இப்படி இருக்கும் போது ஒரு கவலைதான்.
0: இல்ல என்னடா, இரவுலதான் தூக்கம் இல்லாம சில சில நேரம் வேதனையாக இருக்கும். அங்க இங்க அப்பாவுக்கு சத்தம் போடாம தெரியண்ட, அப்பா காலை இளம்புறது தானே, ஏதோ ஒரு தனிமையாக அலைஞ்சு தெரியும். அப்ப இந்த நேரத்தை உங்கள் எல்லாரோடையும் செலவழிக்கலாம். அது இப்பொழுது பேசக்கூடியதான் இருக்கிறது. என்னடா ரெண்டு பல்ல கொடுத்துட்டோம்ல,
4: நான் 4 பல்லு கொடுத்தாருச்சு எனக்கு இந்த சின்ன வயசுல.
0: சின்ன அதுக்குள்ள ஒரு சின்ன வயசுன்னு சொல்லிருங்க. சரி, பரவாயில்ல. நன்றி நன்றி.
4: இல்ல அல்ல, அப்ப எனக்கு எனக்கு கொஞ்சம் பெரியவர்கிட்ட அப்படி சொன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆகும் இல்ல?
0: உங்களுக்கு சின்ன வயசுன்னா எனக்கு நானும் அதை விட சின்ன வயசு தானே இல்ல?
4: ஆமா.
0: சந்தோஷம், நல்ல சந்தோஷம் ரதீஷ். நாளைய தினம் இந்த நேரத்துல சந்திக்கலாம், சரியா?
4: ஒரு புது நிகழ்ச்சி அனுப்பி வச்சிருக்கு.
0: ஓ, நான் அதை பார்த்தேன். நான் உங்களோட பேசுறேன், சரியா? உங்களுடைய நிகழ்ச்சி வந்து வியாழக்கிழமையில் வரும்.
4: வியாழக்கிழமை
0: 9 மணிக்கு.
4: வியாழக்கிழமையில 9 மணிக்கு காலையில?
0: காலையில 9 மணி. ஆமா, அது நெடுங்க அப்படித்தான் வரும். அதனால நீங்கள் புதிய புதிய நிகழ்ச்சிகள், இப்ப நீங்க பழைய நிகழ்ச்சிகள் நாங்கள் எடுத்து வர்றேன்னா அந்த டைமுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. புதிய நிகழ்ச்சி நீங்க அனுப்புறதால சந்தோஷமா இருக்கு. அனுப்புங்க,
4: இனி அனுப்பி இனி கொடுக்குறோம் புது புது நிகழ்ச்சி.
0: நிச்சயம் நிச்சயம்.
4: இதுப்ப இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து புது நிகழ்ச்சி தான், மலையாள திரைப்பாடல் திரைப்பட பாடல்கள்.
0: சரி, எல்லாம் சந்தோஷம். நன்றி நன்றி
4: நன்றி
0: சதீஷ். நன்றி
4: நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
4: சரி.
0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் அடுத்த அன்பு உறவை இணைத்துக் கொள்ளலாம். தேவநாதன் இணைந்து கொண்டிருந்தீங்கள், நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். உங்களுடைய உங்களை இணைத்துக் கொண்டு நான் விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன்.

0: பாட்டிலே இணைந்து கொள்ளும் தேவநாதன். எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் அம்மா, நல்லமா
0: இருக்கிறேன். 19வது நபராக இணைந்து கொள்றீங்க தேவநாதன், நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன், நலமா இருக்கிறேன். அம்மா குரல கேட்டு ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: சந்தோஷம் என்னவென்றால், நான் நெடுக உங்களை எல்லோருடைய குரலையும் அப்பாவோட நிகழ்ச்சிக்கு நீங்க வரும்போது பாடும் போது எல்லாம் நான் கேட்டு ரசித்தவண்ணம் தான் இருக்கிறேன். அன்பு உறவுகளோட குரலை நீங்க நலம் தானே? உங்களுடைய குட்டியம்மா என்ன செய்கிறா?
1: குட்டியம்மா பள்ளிக்கு சென்றிருக்காங்க.
0: அவவும் வந்து அழகாக பாடுவா, பேசுவா, உண்மையா கேட்டு கொண்டிருக்கலாம். கட்டி காரி சந்தோஷமா இருக்கிறது. நீங்கள் ஒரு அன்பு உறவு குழந்தை இணைச்சிருந்தீங்களோ?
1: ஆமா,
0: நல்லா அவர் நல்லா பாடி இருந்தார் போல இல்லையா?
1: ஆமா, நல்லாவே பாடினாரு.
0: ஒரு முறை வந்ததுக்கு பிறகு அவர் வரல மீண்டும்.
1: ஆமா, அவரு கொஞ்சம்
0: வேலையாக இருக்கு. நல்லா பாடி
1: நல்லா பாடி வந்தார். இன்னும் இரு நண்பர்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க.
0: அவங்கள இணைச்சு கொள்ளுங்க, இணைச்சு விடுங்க. என்னென்னா நல்லா பாடக்கூடியவங்கன்னா கேட்கறதுக்கும் எல்லோருக்கும் ஆசையாக, எல்லோரும் இந்த வானொலியில் வந்து எல்லோரும் நன்றாக பாடுவார்கள். பாடாதவர்கள் கூட பாடுவார்கள், நாங்கள் பாட வைத்து விடுவோம். எங்கே ஒரு இரண்டு வரி பாடல் பாடுங்க பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட.
1: அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மாவை அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் செற்றதா என்று வேறொன்று ஏது? அம்மாவை அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. பசுந்தங்

அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, அம்மா என்றழைக்காத

0: பெற்ற தாயன்றி வேறொன்றும் ஏது அம்மாயின் அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே.
1: அருமை அருமை, உண்மையிலேயே நன்றாக இருந்தது. வார்த்தைகள் வராவிட்டாலும் அதுல ஒரு அப்படியே மொழிய எடுத்துக்கொண்டு போயிட்டீங்க இல்ல?
0: ஒரு பாட்டு பாடுன்னு சரி நினைவுல இருந்ததை வச்சு
1: பாடிட்டீங்க. நீங்க தான் இல்ல பாடுறீங்க தானே அந்த சில இதுகள் அப்பா எடுத்துக்கொண்டு காட்டுவாரு எனக்கு. நீங்க அவருக்கு அனுப்புறத நாங்க கேட்போம், ரசிப்போம், நர்மையாக இருக்கும். அப்ப உடனே உங்களுக்கு பாடல் வரும் தானே?
0: பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த பல் சிகிச்சை எல்லாம் பண்ணி எப்படி இருக்கீங்க?
1: அதெல்லாம் நாங்க தானம் பண்ணிட்டோம். அதாவது
0: தானம் பண்ணிட்டு
1: இல்ல, அதாவது இந்த பால் பெல்லன்னு சொல்லுவாங்கல்ல, கடைசியில இருக்கு அதுல நாலு பல்லு. இங்க ஒரு பழக்கம் இவங்க என்னண்டா, சின்ன வயது பிள்ளைகளுக்கே எடுத்து விடுறாங்க அத. அது கஷ்டத்தை கொடுக்கும் பின்பண்ண. ஆனா எங்களோட ஊர்ல எல்லாம் அதுல ஒரு நோ வந்தா தான், ஆனா எங்களுக்கு எல்லாம் இத்தனை வயது மட்டும் இருந்தது தானே, அது நோ வேற. ஒரு மேல் பல்லு மட்டும் பலப்பக்கம் நோ வேற. அதை போய் காட்ட காட்ட அவங்க சொன்னாங்க அந்த பல்லு எடுக்கணும்ட்டு. சரி, அதனாலதான் அந்த வேதனை வருதுன்னு பாக்கிட்டு அவர் சொன்ன எல்லாம் அந்த கடைசியில இருக்கிற எல்லா பல்லும் எடுக்கணும்ட்டார். நான் சொன்ன அப்படி எடுக்க வேணாம் வந்துட்டு மேலே மட்டும் எடுங்கன்ட்டு அந்த வேதனை தாங்க முடியல, மேல் பல்ல எடுக்க வேதனையா இருக்கமன்ட்டு சொல்ல. உடனே திரும்ப நான் யோசிச்சேன், ஒரு பக்கம் அவங்க அந்த விரைக்கிறதுக்கு எல்லாம் போடுவாங்க தானே, அப்ப அதனால அவர் சொன்னது போல அந்த பக்கத்திலேயே கீழ் பல்லையும் எடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஏனென்னா அந்த மேல் பல்ல இருக்கிற அந்த வேதனை அந்த பக்கம் முழுக்க எனக்கு வேதனையா இருந்தது. தலையெல்லாம் சரியான வேதனையா இருந்தது. உண்மையிலே முடியல, அந்த நிக்கல. நான் எல்லா மருந்தும் அவர் எழுதி கொடுத்து ஆன்டிபயோட்டிக் குடிச்சு எல்லாம் குடிச்சும் அது நிக்குது இல்லை அந்த வேதனை. சரி என்று ஓகே பண்ணோன்னு அவர் நல்ல சந்தோஷமா, ஒரு பல்ல எடுக்கிறதுக்கு காசிங்க இங்க எல்லாம். அப்ப சரி என்று அவர் சந்தோஷமா அதை எடுத்தாரு. அப்ப அது எனக்கு அவர் எடுக்கும் போது சரியா விரைக்கிற அந்த நோய் இருந்து கொண்டே இருந்தது. நான் முடிய எனக்கு நோவுது நோவுது என்று சொன்னேன். அவர் அந்த விரைப்பு மருந்து நிறைய கொடுத்த எனக்கு. அப்பாவும் பார்த்து கொண்டுதான் இருந்தார். அப்ப திரும்ப திரும்ப திரும்ப அது விரைக்கலையா விரைக்கலையான்னு கேட்டு கொடுத்தார். பேந்த ஒரு மாதிரி அது விரைச்சிட்டு அவர் எடுத்துட்டாங்க ரெண்டையும். எடுக்கும் போது எனக்கு தெரியல அது ரெண்டு மூணு நாள் அந்த விரைப்பு அப்படியே இருந்தது எனக்கு. அந்த வேதனையும் தலையெல்லாம் வேதனை அந்த விரைப்பு இப்பவும் எனக்கு அந்த கீழ் அந்த சொல்லுவார்கள் அந்த கீழ் அந்த காதடி தாடை என்று சொல்லுவார்கள் அல்ல, அந்த பகுதியெல்லாம் புரட்சமாயி தான் இருக்குது எனக்கு. ஆனா எடுத்துட்டாங்க அந்த வேதனை. இப்ப சாப்பாடு எல்லாம் சாப்பிட முடியாது, அந்த பக்கத்தாலையெல்லாம் சாப்பிட முடியாது. ஆனா என்ன ஒரு என்ன ஒரு சந்தோஷமான விடயம் உண்டா, ஐஸ்கிரீம் தான் கூட சாப்பிட சொன்னாங்களா,
0: அது அந்த இடத்து மறுத்து போயிடும், அதனால நிறைய சாப்பிட்டுட்டீங்க
1: இல்ல? அதுதான் இப்போ இருந்தும் நோவு என்று சொல்லி சொல்லி சாப்பிடுறேன் அப்பாக்கு சொல்லிட்டு. ஐயோ நோவுது நோ ஆட்டியும் நோவுதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுறேன். நன்றி தேவநாதன். நாளைய தினம் சந்திக்கலாம், நேரம் இருந்தால் நீங்கள் காற்றலைக்கு வாங்க. இந்த நேரத்துல அப்பா காலையில 9 மணிக்கு ஒரு நாளும் வருவேன் தன்னுடைய நிகழ்ச்சியில் எடுத்து. நன்றி
0: ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 1:43 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 3:13.

0: மாற்றியுடன் இணைந்து கொள்ளும் அன்போரா. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம் ஆனந்தன், எப்படி இருக்கிறீங்க ஆனந்தன்?
1: நலமா இருக்கமா?
0: ஆனந்தமான ஆனந்தன். நான் நல்லா இருக்கேன், நீங்க நலமா இருக்கிறீங்களா ஆனந்தன்?
1: நலமா இருக்கமா.
0: செட்டவள
1: முதலீதான் உங்களுக்கு கொஞ்சம்
0: நோய்கள் இருக்கிறது தானே எனக்கு ஏற்கனவே, அதை விட பல்வலிதான் இப்ப கடைசியில இருந்தது. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு ஏதோ பேசுறேன், பேசுறது நல்லா இருக்குது. எனக்கு கொஞ்சம் இந்த மூச்சு பேசிக்கொண்டிருக்கும் போது நிறைய பேச முடியாம இருந்தேன் இவ்வளவு நாளா. அந்த இழைப்பு மாதிரி வந்து உடனே தடங்கள் ஆகுறது, தொடர்ச்சியாக பேச முடியும். ஆனா இன்னைக்கு ஏழுமா இருக்கு, உங்களோட எல்லாம் பேசுறேன். உங்களோட
1: இருக்குமா? எப்பயுமே பேசுறமே இனிமையா இருக்கு, நல்லா நிகழ்ச்சி நல்லா இருக்கு.
0: நீங்கள் முடிந்த நேரம் இணைஞ்சு கொள்ளுங்க ஆனந்தன். அழைத்தவங்கள் இருக்கிறார்கள், நாங்கள் குரூப் போட்டு பேசும்போது அவர்கள். உங்களுக்கு பிடித்த பாடல் ரெண்டு வரி பாடுங்க. எங்க நிக்கிறீங்க, வீட்டுல இருக்கிறீங்களா, வேலையில இருக்கிறீங்களா?
1: ஆமா, இங்க கடைவீதான் இருக்கேன். கடையில இருக்கும்.
0: எப்படி உங்களோட தொழில் தொழில்ல இந்த
1: வியாபாரம் எப்படி நிரந்தரமா? அது எப்பயுமே நிரந்தரமா
0: இருக்கிறேன். அந்த பக்கம் வந்தா கூட ஒரு ரவக்க தச்சு கொண்டு வர இப்ப எல்லாம் இந்த ரெடிமேட்டுகள் வந்துட்டு தானே இப்ப எல்லாம்.
1: ஆமாமா, அது ரெடிமேட் வந்திருக்கு. இருந்தாலும் தைக்கிறவங்க இருப்பாங்கம்மா.
0: அப்படின்னு தைக்கிற மாதிரி வராது.
1: ஒரு ஒரு துணி ஒரு துணியா இருந்தாலும் வர்றதுக்கு கவனமா செய்து கொடுத்தா போகும்போது.
0: ஆனா இல்ல, ரெடிமேட் இருந்தா கூட இந்த தைக்கிற மாதிரி அந்த அழகு இல்ல ரெடிமேட்ல. அது போட்டோன்னு ஒரு பக்கம் அப்படி இழுத்து கொண்டு போகுது. இப்ப இந்த ஒரு வித்தியாசமா இருக்கு எங்களுக்கு, ஃபிட் இல்லாம இருக்கிறது.
1: அது அனுபவம், அனுபவம்ல சில நாங்க தைக்கிறோம் பாருங்க. அது அது உண்மையில அது பெரிய விஷயம் தான். அது ரெடிமேட்ல பாத்தீங்கன்னா இறக்கம்
0: உயரம்
1: எல்லாமே ஏதாவது ஒண்ணு மாறுபட்டுடும் இல்லைங்களா?
0: நீங்க யார சந்திச்சீங்க இவ்வளவு நாளைக்கும் எங்கட அன்பு உறவுகள்ல நேரடியாக?
1: என்னம்மா, நான் வெளியில எங்க இப்ப வர்றது ரொம்ப குறைவுதாம்மா. நான் வெளியில
0: பாப்பேன்.
1: சமயத்துல வர்றது கூட இருசக்கர வாகனத்துல வர்றது பேருந்து பயணம் தான் அதிகமா இருக்கு. வேறு இருசக்கர வாகனத்துல எங்க வருவோம் போவோம்னா குறைஞ்சு போச்சு.
0: சரி, உங்களுக்கு பிடித்த பாடல் ரெண்டு வரி பாடுங்க பாக்கலாம்.
1: பாடிறேன். பஞ்சாயி காதல் பறவைகள் பாடும் கவிதைகள் தீராததோ பாராததோ பலரும் இந்த சுகம் உறவில் வந்த சுகம் பஞ்சாயி காதல் பறவைகள் பாடும் கவிதை. நன்றிமா.
0: அருமை அருமை அருமை, சந்தோஷம். நாளைய தினம் இந்த இன்று வந்து நீங்க 20வது அன்பு உறவாக இணைஞ்சிருந்தீங்கள். நாங்கள் தெரிவு செய்து பாடல் எடுத்து வருகிறேன். இணைஞ்சதுக்கு அன்பு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று நாளை சந்திப்போம் நாங்கள்.
1: ஆமா, அப்பாவுக்கு நம்ம வந்து முக்கியமா நல்ல ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். இப்ப நல்ல நிகழ்ச்சிகளை சிறப்பா கொண்டு வராங்க. கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே புதுசா அப்பதான் முதல் நிகழ்ச்சியா கொடுக்கற மாதிரியே கொடுப்பாங்க. பாத்தீங்க, இப்ப நம்ம இப்ப நீங்க இணைஞ்சி நிகழ்ச்சி கொடுக்குறீங்களா, அதே போலதான் இருக்கும். அப்ப ஒரு ஒரு நிகழ்ச்சி வந்தாலும் புதிதா இன்றுதான் புதிதா ஒரு நிகழ்ச்சி கொடுக்கற மாதிரிதான் அந்த சுவாரஸ்யமா அவங்க கொடுப்பாங்க. நிகழ்ச்சியா இருக்கும்
0: கேட்கறதுக்கு
1: ஒரு வாழ்த்துக்கள்.
0: அப்பதான் உண்மையிலேயே தன்னுடைய உடல்நலத்தையும் பார்க்காமல் நேர்களை சந்திக்கிறதுக்கு நிப்பார். சந்தோஷம் ஆனந்தன், நீங்க மீண்டும் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. சந்தோஷம், நன்றி,
1: நன்றி, நன்றி.
0: அன்பு உறவுகள், எல்லோரும் வந்து இணைந்திருந்தீர்கள். வேற அன்பு உறவுகளை நான் இணைக்காம விட்டிருந்தால் மன்னித்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் இணைத்திருக்கிறேன் என்றுதான் நினைக்கிறேன். சந்தோஷம், நாளைய தினம் உங்களை சந்திக்கும் வரை நான் விடைபெற்றுக் கொள்ள போகிறேன். உங்களிடமிருந்து ஒரு பாடலை கேட்ட வண்ணம் காற்றிலையில் இந்த பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் நான்.

எனது என் அன்பு உறவுகளை, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள போகிறேன். இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும். உங்கள் அன்பு மீரா, நன்றி வணக்கம். இணைந்த என் அன்பு உறவுகளுக்கு என் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காற்றிலே சோராமல் இருக்கிறது அன்பு உறவுகளின் வருகைதான். இவ்வளவு காலமும் அதை விடாமல் அப்பா அந்த நிகழ்ச்சிகளை எடுத்து வந்து உங்களுக்கெல்லாம் எடுத்து வந்திருக்கிறார். இவ்வளவுதான் சோர்ந்து நான் இருந்த போதும் என்னை நாடி ஓடி வரும் என் அன்பு உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் என் மனதார இதயபூர்வமாக அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காற்றிலையின் சிறப்பு உங்களிடம் தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் மீரா அம்மா. நன்றி வணக்கம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் கனடா கலையகத்திலிருந்து உங்களோடு நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னை தந்தை ஆசான் இவற்றையெல்லாம் அளித்த இறைவன் அன்னை தமிழையும் அளித்து என்னை உட்கார வைத்து இந்த கலையகத்தில் உங்களோடு பேச வைத்த இந்த வேலைக்காக அவர்களுக்கு சிரம் தாத்தி வணக்கம் செய்து தலை வணங்கி இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவிக்கும் இந்த வேளையிலே அன்பு மனத்தோடு என் அன்பு நேய நெஞ்சங்களே உங்களையும் வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு. இன்று நாங்கள் இணைந்திருக்கும் இந்த எளிமையான கதம்பம் 2025 ஆண்டின் 3வது மாதத்தின் 6வது நாள். இன்று வந்தது போல் இருந்தது, புதிய வருடம் பிறந்து விட்டது என்று மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே இன்று 3வது மாதத்தில் காலடி எடுத்து வைத்து நகராமல் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஓடி ஓடி உழைத்து வாழ வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும், வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆன்மீகத்தோடு இருக்கும் இந்த வேளை இன்று புனித காலமாகிய ரம்லான் காலம் என்று எங்கள் இஸ்லாமிய சகோதரர்களால் அறிவிக்கப்பட்டு அவர்களால் நோன்பிருக்கப்பட்டு உலகில் சமாதானம் அமைதி துன்பம் என்றால் என்னவென்று எண்ணும் வகையில் அவர்கள் நடந்து கொள்ளும் வேளை நாங்களும் அதை கிரகித்துக் கொள்ளலாம், பின்பற்றியும் கொள்ளலாம் என்ப உறவுகளே. இனிமையான இந்த நேரத்திலே உங்களிடம் நீங்கள் நலம் தானா என்று நான் கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொள்கின்றேன். நேற்றைய தினம் நான் காற்றலைக்கு வரும் பொழுது எங்களுடைய காலநிலை வெப்பத்தை நோக்கி நகர்கின்றது என்று கூறினேன். இன்று அது நகர்ந்து 4 பாகை என்ற அளவுக்கு உயர்ந்து இருக்கின்றது. ஆனால் வெப்பம் தெரியவில்லை, குளிர்தான். விரைவில் நாங்கள் வசந்த காலத்தை எட்டி பிடித்து விடுவோம் என்று எண்ணும் வேளையிலே இன்று கதிரவன் தன் கடமையை ஆற்றுவதற்காக 6:27 நிமிடத்துக்கு வெளிவந்தார். ஆனால் அவரை நாங்கள் பார்க்க முடியவில்லை. பகலென்று உணர்ந்து கொண்டோம். தான் 5:53 வரை இருப்பேன் என்றும் கூறுகின்றார். நீண்ட பகலாக்கி கொண்டு செல்கின்றார். இன்னும் 3 தினங்களிலே நேரமும் மாற்றப்பட இருக்கின்றது கனடாவிலே. நான்கு பாகைகள் என்று வெப்பத்தை நோக்கி செல்லும் வேளையில் ஆனால் குளிரின் உணர்வோ பூஜ்யத்துக்கு கீழே ஒரு பாகை இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கின்றது. வெளியே செல்லும் பொழுது நாங்கள் குளிர்நாட்டிலே தான் வாழ்கின்றோம் என்ற உணர்வோடு சென்று வருகின்றோம், வர வேண்டி இருக்கின்றது என்று உறவுடைய பகலவனுடைய கதிரொளி வராது விட்டாலும் தெளிவாக இருக்கின்றது. இன்று மழை வருவதற்காக மழை மூட்டம் காணப்படுகின்றது. ஏனென்றால் வானம் தெளிவாக இல்லை,

கரைந்து செல்லும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. கடம்பத்திலே இந்த வேளையிலே நாங்கள் வியாழக்கிழமை தானே உனக்காக நான் நிகழ்விலே இணைந்திருக்கின்றோம் என்று நான் கூற வருவதற்கு முன்பு அன்புடன் ஜெகபிரசாதிக் அவர்களும் கிருஷ்ணன் அவர்களும் அழைத்து விட்டார்கள். வளமை போல உனக்காக நான் என்ற நிகழ்விலே நீங்கள் வந்து இன்று உங்களுக்காக நீங்கள் பாடலை கேட்கலாம். வளமையாக இன்னொருவருக்காக இல்லை இன்னொரு உயிரினத்துக்காக அல்லது ஏதாவது ஒரு செயலுக்காக நீங்கள் வாழ்த்து கூறும் பொழுது பாடல்களை கேட்கும்போது இன்று பெண்கள் தினம் என்று அறிவிக்கப்பட்டதாக ஒரு கேள்வி, நீங்கள் அதையொட்டியும் கேட்கலாம். என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமோ அதை கேளுங்கள். உங்களுக்காக நான் ஒலிபரப்புவேன், உங்களுக்காக நான் ஒலிபரப்புவேன் என்று கூறும் உனக்காக நான் நிகழ்விலே இணைந்து விட்டோம் அன்பு உறவுகளே. அதற்கேற்ற இசையை நீங்கள் தேடுகின்றீர்கள் போல் தெரிகின்றது. அந்த இசை இப்பொழுது காற்றலையில் காற்றலையில் வரும் அந்த இசையோடு நாங்கள் ஆரம்பிப்போம். உனக்காக நான் நிகழ்வினை நீங்கள் ஆயத்தமாகுங்கள், ஆயத்தமாகி விட்டீர்கள், காத்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே பதிவுகள் எனக்கு

சிலுவையில் சந்தனராஜ் அவர்களும் வணக்கம் கூறி சிங்கங்களை பொறித்து எங்களுக்கு வணக்கம் கூறும்படியே நாங்களும் வணக்கம் கூறி இணைந்து கொள்வோம். உனக்காக நான்

0: நீங்கள் இணைந்தது போல் இருக்கின்றது, வந்துவிட்டீர்கள். வணக்கம் வணக்கம் தேவா, முதல் முதலில் இணைந்திருக்கும் தேவா, உங்களை வரவேற்கின்றோம். வருக வருக தேவா.
1: நன்றியா நன்றியா நன்றியா.
0: அங்கே நீங்களும் நலமாக இருக்கும், நாச்சியார் கோவில் அப்படி இருக்கின்றது. நீங்களும் உங்கள் உறவுகள் நண்பர்களும் நலமாக இருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: காலநிலை வெப்பநிலை,
0: வெப்பநிலையாக இருக்கிறது. சூரியன் வந்து சூரியன் மறைந்து விட்டார். இப்பொழுது இருள் சூழ்ந்த வேளையிலும் வெப்பமாக இருக்கின்றதா?
1: ஆமையா ஆமையா,
0: இறுக்கமாக இருக்கு, காற்றோட்டம் குறைவாக இருக்குது. அப்ப இனிமேல் தான் இந்த புழுக்கம் என்று ஒன்று வரும், தெரியுமா? எங்கு பார்த்தாலும் வியர்த்து ஓடிக்கொண்டிருக்கும். அவ்வளவு தூரம் எங்கள் உள்ளத்தில் உடம்பிலே இந்த குளிர் நேரங்களிலே கழிவு கழிவுகள் எல்லாம் சேர்ந்திருக்கின்றது. அது வெப்பம் குறுங்கள் வெப்பம் வந்தவுடன் மீறி விரிவடைகிற தோல் வந்து விரிவடையும் பொழுது அந்த தோல் நுண் துளை குழாய் என்று இருக்கின்றது எங்கள் தோலில். நாங்கள் அப்படியே மெழுகாக இருக்கும் எங்கள் தோல் என்று இல்லை, அதிலே துவாரங்கள் இருக்கிறது. மயிர் துளை குழாய்கள் இருக்கின்றது, அதன் அருகிலே வியர்வை துளை குழாய்களும் தெரியாமல் இருக்கின்றது எங்களுக்கு தெரியாது. அது வழியே அப்படியே வியர்வை வெளியே வரும் இல்லையா? வெளியே வந்து சும்மா இருந்தால் பரவாயில்ல, பிசு பிசுன்னு ஒட்டும், பற்றாக்குறைக்கு அப்படியே வடிந்து ஓடும். அதுல இந்த நடைப்பயிற்சி ஏதாவது கைகாலாட்டி வேலை செய்ய எங்கள் பெண் குலம் வந்து அடுக்கலையில நிற்கும் போது அவர்கள் நெட்டியை இப்படி வலித்து விடுவார்கள், அவ்வளவு வியர்வை கொட்டி கொண்டிருக்கும். அது என்னவென்றால் தூயதில்லை, எங்களுடைய உடம்பிலே உள்ள கழிவுகள் வெளியேறுவதற்குத்தானே ஒன்பது வாயில்களை இறைவன் படைத்து விட்டார். அந்த ஒன்பது வாயில்களும் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதுதான். பார்வைக்கு ருசிப்பதற்கு மணப்பதற்கு கேட்பதற்கு இருந்தாலும் அது வழியவும் இங்கே வெளியேறுவது கழிவுகள் தான். இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்காக ஒன்பது துவாரங்களை இறைவன் அமைத்து விட்டார் எங்கள் படைப்பிலே. ஆனால் அவற்றையெல்லாம் போகின்றதா போகின்றதா இல்லை என்று படைத்து விட்ட பெரிய துவாரமான இந்த வாயினாலே பேசிக் கொள்ளுகின்றோம். நிகழ்ச்சிகள் எப்படி சென்று கொண்டிருக்கின்ற, நீங்கள் தானே அடிக்கடி எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பீர்கள் சின்னங்கள் அழைப்புகளை விட்டு.
1: அருமை அருமையா போயிட்டு
0: சிறப்பு. நாங்கள் என்று உனக்காக
1: சும்மா ஓ சும்மா சொல்ல, உண்மையிலே நல்லா இருக்கு. நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், எங்க எங்க வீட்டுல கேட்டுறாங்க, பக்கத்து வீட்லயும் இப்ப கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் இதுல வந்துட்டு

0: உலகெல்லாம் பறந்து பரவி கொண்டிருக்கின்றது எங்கள் நிகழ்ச்சிய வாழ்த்துக்கள். எங்களுக்கு முகம் தெரியாத உறவுகள் பலர் வந்து குறிப்புகளை என்னோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். எழுத்து மூலமும் தொலைபேசி மூலமும் அழைப்பார்கள். உங்கள் வானொலிக்கு எப்படி வருவது என்று நான் இலக்கங்களை அழைப்பேன். அவர்கள் முயல்வார்கள். சிலர் வருகிறார்கள், சிலர் வர முடியாமல் இருக்கின்றார்கள். ஆனால் நிகழ்ச்சி சிறப்பாக சென்றவர்கள் அதிலும் அவர்களுடைய வாழ்த்துக்கள் இருக்குன்னு இந்த மறு ஒலிபரப்புக்கு தான் வாழ்த்துக்கள் பெரிதாக கிடைக்கின்றது. நேரொலி வந்து இரண்டு மணி நேரம் நேரொலியில் வந்து கலந்து கொள்கிறோம். மற்றும் நேரங்களிலே மறு ஒலிபரப்பு இவ்வளவு அற்புதமான படைப்புகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள் எங்களுடைய படைப்பாளிகள் என்று வாழ்த்துகிறார்கள். சரி, இன்று உனக்காக நான் நிகழ்வே முதலாவது நேராக வந்து இணைந்திருக்கின்றீர்கள். நீங்களாம் கை விசேஷகர்த்தா, நீங்க தான் போலி பண்ணுகிறீர்கள். அதனாலே உங்களை வாழ்த்து வரவேற்றுக் கொண்டு நல்ல மறைந்து கொண்டு அம்மா எப்படி இருக்கின்றார்கள்? நலமாக இருக்க வேண்டும், நீங்களும் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தும் இந்த வேளையிலே இன்று உனக்காக நான் இன்று பெண்கள் தினம் என்று ஏதோ கூறுகிறார்கள், அப்படி இதை நீங்கள் அறிந்தீர்களா?
1: இல்லையா, நான் அப்படி ஒண்ணும் அறியல.
0: ஆனா எங்களுக்கு எந்த நாளும் பெண்கள் தினம் தானே. அன்னை பெற்ற அன்னை கூட வாழ வந்த தாய்க்கு பின் தாரம், அதன் பின்பு எங்கள் சந்ததிகள் என்று பெண்மைக்கு முதலிடம் கொடுக்கும் சமயம் எங்களுடைய சமயம் தானே, எங்களுடைய மதம் தானே, எங்களுடைய பண்பாடு தானே. பெண்களுக்கு அங்கே பெரிய பிளாக்கள் எது நடந்தாலும் பிரத்யேக இடம் கொடுத்து விடுவார்கள் பெண்களுக்கு முதலிலே, இல்லையா? பேருந்துகளில் தொடர் பொதுவாக செல்லும் பொது பேருந்துகளில் கூட செல்லும் பொழுது அவர்கள் கூறாமலே நாங்கள் எங்களுக்கென்று ஒரு அவர்களுக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்து விடுவோம். முதன்மை கொடுப்போம் நாங்கள். அந்த முதன்மைக்கு பாத்திரவாளிகளாக அவர்கள் நடந்து கொள்ளும் போலே அவர்கள் முதன்மையானவர்கள், முக்கியமானவர்கள், பிரதானமானவர்கள், எங்களுக்கு தேவையானவர்கள், பிரயோகமானவர்கள் என்று தெரிந்து கொள்கிறது. நன்றி. சரி,
1: 24 மணி நேரம் உழைக்கிறவங்க பெண்கள் தான்.
0: ஆமாம் ஆமாம், தூக்கத்தில் கூட நாங்கள் அசந்து வெளியே சென்று வந்து அரே தேவா வந்தவுடன் இங்க வெளிச்சமும் வருகின்றது, வெயில் வருகின்றது. தேவா வாழ்த்துக்கள், சிறப்புகள். இந்த பகலவன் காட்சி கொடுக்க விட்டார், கதிரொளி பரப்பி விட்டார். வாழ்த்துக்கள், சிறப்பு. அந்த இந்த நல்ல வேளையிலே நல்ல விடயங்களை பகிர்ந்து கொண்டோம் உனக்காக நான். அவர்களுக்காக நீங்கள் ஒரு பாடல், என்ன பாடலை என்று கேட்க முடியும்?
1: கவிதா என்ற பட்டில எழுதியா? கண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு, ஒண்ணுக்குள்ள கண்ணு இருக்கு, பெண்ணுக்குள்ள என்ன இருக்குங்கிற பாட்டு.
0: அது என்ன இருக்குன்னு தெரியாதா உங்களுக்கு? கண்ணுக்குள்ள
1: ஒண்ணு இருக்கு, ஒண்ணுக்குள்ள கண்ணு இருக்கு, பெண்ணுக்குள்ள என்ன இருக்கு. நல்ல பாட்டு
0: கவிதா. இந்த பாடலை இன்று நீங்கள் கேட்பதற்கு ஏதாவது விசேஷ காரணம் உண்டா ஐயா?
1: விசேஷ காரணம் ஒண்ணும் இல்லையா.
0: சரி சரி, சாதாரணமா சில அந்தரங்கமானதும் இருக்கிறாங்க சபையில சொல்லப்படும். நன்றி, உங்கள் பாடலை நான் காற்றலையில் தருகின்றேன். கேட்டு மகிழ்வோம், நலமாக மகிழ்வாக எல்லோரும் இருக்க வேண்டும். நன்றி தேவா, நன்றி நன்றி.
1: நல்லா இருக்கா?
0: நீராமா வார்த்தை வந்தா நல்லா இருக்குதான். நீராமா கேட்டுக்கொண்டிருக்க வருவார் விரைவில் என்றுதான் நான் நம்புகிறேன். வரவு செய்கிறேன். நன்றி நன்றி தேவா, வாழ்த்துக்கள்.

0: எட்டி இருப்பது எதற்காக என்று கேட்டவுடன் கிட்ட வந்து விட்டார் அன்பு கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணா, இது கிருஷ்ணாவா அனுஷியாவா? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நல்லா
0: கிருஷ்ணா நலமாக இருக்கும். உங்களோட ஒலி சேர்த்து ஒரு ஒரு விதமாக வருகின்றது, தெளிவாக இல்லை. எங்கே மீண்டும் கிருஷ்ணா வணக்கம், வருக வருக.
1: வணக்கம் ஐயா.
0: வந்து விட்டீர்கள். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நலத்துக்கு குறைவில்லை, மகிழ்வாக இருக்கின்றோம். இங்கே இப்பொழுது நீங்களும் வந்தவுடன், தேவா வந்தவுடன் வந்த ஒளி இன்னும் பலமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, சூரியன் ஒளி. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: இங்க வெப்பமாக தாங்க இருக்கு.
0: வியர்த்து ஊதுவது வியர்வை தொடங்கி விட்டதா? அது இல்லாம அதுல அப்படி என்றால் உங்கள் உடம்பிலே சரியான கள்ளம் இருக்கின்றது. அதனால்தான் அந்த கள்ள துர் நீங்கள் உள்ளம் தெளிவாக இருந்தாலும் உங்கள் உடலிலே இருப்பதுதான். சரி, அந்த வெப்பமான நேரத்தில் நீங்கள் ஏதாவது மின் விசிறிகள் உபயோகிக்கின்றீர்களா, இல்ல கை விசிறி பாவிக்கின்றீர்களா, இல்ல சட்டையை கலட்டி போட்டிருக்கின்றீர்களா, எப்படி இருக்கின்றீர்கள்? எப்படித்தான் செய்தாலும் இந்த வாயினால் எழுதுறவள என்று கூறினா கொஞ்சம் குறைவாக இருக்கும் இல்லையா? அந்த உப்பு போன்ற பெரிதாக எங்கள் முன்னோர்கள் அந்த பழக்கத்தை கொண்டு வந்த என்னவென்றால் உடம்பில் உள்ள வெப்பம் வாயினாலே வெளியே வருது. அகோரம் என்று கூறும்பொழுது அந்த காற்றோடு காற்றோ வெளியே ஏறிவிடும் அந்த வெப்பம். இனிமையான இந்த வேளையில பணி ஆரம்பித்து இப்பொழுது மும்மூரமாக இருக்கும் என்று என்ன நிறத்திலே பணி ஆற்றப் போகின்ற, என்ன நிறத்திலே இந்த புடவையை நெய்யப் போகின்றீர்கள், அதுக்கு என்ன நிறம் அந்த உடலுக்கு கொடுத்திருக்கின்றீர்கள்?
1: உடல் மிதுபால கரை வந்து
0: கூறிவிட்டீர்கள். நான் தான் அதை மறக்கவில்லை. மீண்டும் ஒரு முறை கேட்டு பார்த்தால் கண்ணுக்குள்ளே அந்த வண்ணம் வருகின்றதா என்று கற்பனையை பண்ணுகின்றோம். சரி, வாழ்த்துக்கள், சிறப்புகள். அங்கே இன்று என்ன பாடலை நீங்கள் யாருக்காக, உங்களுக்காக ஒன்று யாருக்காக, எதற்காக கேட்க போறீர்கள், என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்?
1: பெரிய
0: கோவிலா? பெரிய கோவில், அது என்ன பாடல்?
1: நாம் போறேன் முன்னாலே நடந்து வாயம் பின்னாலே பூங்கொடிய எனக்கு செல்லம்மா.
0: நான் போறேன் முன்னாலே. அப்படியா? முன்னாலே போக வேண்டும். சரி, நான் போறேன் முன்னாலே நீ வரவனும் பின்னாலேயா? பாருங்கள்,
1: நடந்து
0: பாடுங்கள், பாடுங்கள் கேட்போம்.
1: பூங்கொடிய எனக்கு வாச்ச செல்லம்மா.
0: அட்டங்க அப்பா, எங்க எங்க மீண்டும் பாடுங்களே.
1: நாம் போறேன் முன்னாலே நடந்து வாயம் பின்னாலே பூங்கொடிய எனக்கு வாச்ச செல்லம்மா.
0: ஓ, பெரிய கோவில் திரைப்படுத்த பாடலை என்று கொண்டு வந்து எனக்கும் பிடிக்கும். எனக்கும் நல்லா, நான் முன்னாலே போவது எனக்கு நல்ல விருப்பமே, பின்னாலே மற்றவர்களும் வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் நல்லவர்கள் முன்னாலே போனால் சரியான பாதையில் போனால் அதை பின்னாலே நானும் போக தயாராக இருக்கிறேன். எந்த பாடல் கேட்டாலும் எனக்கும் பிடிக்கும். கிருஷ்ணா நன்றி, நினைத்து என்னோட இணைத்து கேட்க இந்த பாடலை நான் முயற்சி செய்து ஒலிபரப்புவேன். இந்த பாடல் இதுக்கு முன்பு நாங்கள் இந்த பாடலை கேட்கவில்லை போல இருக்கின்றது என்று கேட்கலாம். அடுத்து உங்களுடைய நேற்றைய தினம் நீங்கள் தந்த அந்த பாடல், நான் தண்ணி அடிச்சால் அந்த பாடல், நான் ரெண்டு மூன்று தளம் இறுதி நேரத்தில் முயற்சி பண்ணும் சத்தமே வரவில்லை. உங்களுக்கு கேட்டதில்லை, நீங்கள் எழுதியிருந்தீர்கள் தெளிவில்லை என்று, அப்படித்தானே? உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பு சரியா வரவில்லையா அந்த பாடல்?
1: ஆமாம் ஐயா.
0: அப்ப அந்த பாடல் நான் அந்த பாடலை கேட்டு கேட்டு அந்த பாடலை பாடி பாடி வலைத்தளம் தண்ணி அடித்து விட்டது, அதுதான் அந்த மேகம் போட்டு. நகைச்சுவை நல்ல கருத்தை அந்த பாடல் நடிகர்களின் நன்றாக நடித்திருக்காங்க. அந்த காட்சியோடு தான் இந்த பாடல் நான் கிட்டத்தட்ட 5-6 தலங்களுக்குள்ளே சென்றெடுத்தேன். அப்படித்தான் வந்தது. அப்படி இன்னும் அது தெளிவா, ஏனைய பாடல்களை போன்று தெளிவாக இல்லையா? அதாவது சொத்தழிவு இல்லையா, சத்தம் இல்லையா?
1: சத்தம் குறைவாக இருந்தது, தெளிவாக இல்லையா அந்த பாடல்?
0: வரிகளை கிரகிக்க முடியவில்லையா? கிரகிக்க முடியவில்லையா அந்த பாடலை? சரி, பார்ப்போம். இங்கே நாங்கள் விடாமுயற்சி செய்வோம், மீண்டும் மீண்டும் இல்லையா, பார்ப்போம். அப்படி உங்களுக்கு நல்ல சத்தத்தோடு நல்ல துணியோடு வரக்கூடிய தளம் உங்களுக்கு கிடைத்தால் அந்த பாடலில் ஒன்றை எனக்கு அனுப்பி வைக்கலாம், முடிந்தால் பார்ப்போம். என்ன எங்கள் வானொலி சிலபடி எங்கள் வானொலி பாடும் போது தண்ணி அடித்து விட்டதோ தெரியல, நான் தண்ணி அடிக்கவில்லை, கேட்கின்ற நீ தண்ணி அடிக்கவில்லை, பாடுதான் அப்படி வேற. நல்லது கிருஷ்ணா, அனுஷா இருக்கின்றாவா அல்லது பணியோடு
1: இருக்கின்றாவா?
0: பேசலாம், பேசுவோமா? அம்மா வணக்கம் மகளே. வணக்கம் மகளே. அனுஷியா நலமாக இருக்கின்றீர்களா? தாயே
2: நலமா இருக்கும் பண்ணுங்க. நலமாப்பா,
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கணும். பிள்ளைகள் எல்லாம் வந்து சேரும் பொழுது நீங்கள் வந்தால் எங்களுக்கு மகிழ்வுதானே அம்மா? நீங்கள் எல்லோரும் வரும் பொழுது பிள்ளைகளோடு நானும் இருக்கின்றேன், இணைகின்றார்கள் என்று அம்மாவும் நலமாக இருக்கின்றார், மறந்தோடு இருக்கின்றார், உற்சாகம் இல்லை. அவர் இரவிலே அம்மா உடம்பு எல்லாம் கொஞ்சம் அவருக்கு உற்சாகத்தை குறைத்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. உணவு கட்டுப்பாடா அல்லது மருந்தினுடைய தாக்கமா தெரியவில்லை. அவரும் வேண்டிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கார். இன்று அதிகாலையும் 10 மணிக்கு வர சொல்லி 9 மணிக்கு ஒரு அறிவித்தல் வருகிறது, 10 மணிக்கு ஒரு இடம் உங்கள் வரலாம் என்று, நாங்கள் முடியாது என்று சொல்லிவிட்டேன். அந்த நேரம் அவர் தூக்கத்தில் இருக்கிற நேரம் எழுந்து போக முடியாத வைத்தியர் இடத்துலேயே, அங்கே யாரோ வரவில்லை, அந்த நியமனத்தை அந்த அப்பாயின்மெண்ட்டே உங்களுக்கு தரலாம், அந்த நியமனத்தை உங்களுக்கு தரலாம்னு திடீரென அறிவித்தார்கள். அது போக முடியவில்லை. இப்போ இது வேறு ஒரு டேட் தந்திருக்கின்றார்கள். நேரம் நீங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்கள். பணி ஆரம்பித்து பொழுது ஒத்துழைப்பாக சதியும் பதியும் சேர்ந்து அழகாக நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே என்ன பாடல்களை கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? அவர் தான் சொல்லிட்டாரு, நாம் போற முன்னாலே நீ வா பின்னாலே எழுதியா. அவர் எப்பொழுதும் கிருஷ்ணன் எப்பொழுதும் கண்ணன் தானே, என்ன பாடலை தரப்போகிறீர்கள்? அம்மாக்கு பிடித்த பாடல் அம்மாவுக்காக கேக்குறீங்களா? மீரா அம்மாக்கா? சரி, என்ன பாடல இருக்கு மகளே?
2: கங்கைக்கரை கோட்டம், அந்த பாட்டுப்பா.
0: ஓ, கங்கைக்கரை தோட்டமா? அந்த முதல்வரிய பாடங்கள் எப்படி வரும் பாப்போம்.
2: கங்கைக்கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவி நிலே.
0: இனிமை, இனிமை. நீங்கள் அந்த கண்ணன் நடுவுநிலை என்றது கிருஷ்ணன் நடுவிலேயே இருந்தால் அப்படி இருக்கும். கங்கைக்கரைக்கு போய் அங்க கன்னி பெண்கள் கூட்டத்துக்கு நடுவிலே கிருஷ்ணன் இருந்தால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? இனிமையான பாடல். அம்மா கேட்பார் இந்த பாடலை, மகிழ்வார். அம்மாவுக்காக நீங்கள் இன்று பெண்கள் தின நாளையிலே வந்து கேட்ட பாடல் சிறப்பாக இருக்கும், எனக்கும் விருப்பமான ஒரு வண்ணம். பாடசாலை காலத்திலே இந்த பாடலை நான் அந்த மாணவர்கள் தேர்ச்சி சங்க கூட்டம் என்று ஒன்று நடைபெறும், அதிலே பாடுவோம். அந்த குழந்தைகள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து பாடுவது. அப்படி வளர்ந்து வரும் பருவத்திலே ஒரு தடவை நான் இந்த பாடலே பாடியிருக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. கங்கைக்கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவுநிலை என்று இந்த பாடலை நான் போது என்னுடைய அந்த பள்ளி தோழர்கள் என்னை பரிகசித்தது உண்டு. என்னடா அப்படி பாடு, இன்னைக்கு கன்னி பெண்கள் கூட்டத்தில் நீ என் போயிருந்தாய் என்று பலவாறாக திரிவு எல்லாம் திரித்து கூறுவார்கள். சரி, இனிமையான இந்த பாடல் ஞாபகத்தை ஊட்டுகிறது. உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன் மகளே, கேட்டு மகிழுங்கள். அன்பாக மகிழ்வாக சிறப்பாக இருங்கள். அம்மா நிச்சயமாக சந்தோஷப்படுவார் இந்த பாடலை கேட்டு. நான் ஒளிபரப்புகிறேன். நன்றி மகளே, நன்றி கிருஷ்ணா நண்பரே, நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி இணைந்தமைக்கு நன்றி. அடுத்து உறவாக வருகின்றார் எங்களுடைய ஜெகபிரசாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே, வணக்கம். மீண்டும் அழைக்க வேண்டும், உங்கள் அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது.

0: ஈழத்திரு நாட்டிலிருந்து அன்புடன் அருள். நீங்கள் அழைத்தீர்கள், உங்கள் அழைப்பு நின்றுவிட்டது. மீண்டும் முடிந்தால் அழையுங்கள். நீங்கள் துபாய் மலேசியா நண்பர்களோடு எல்லாம் இணைந்து பாடல்களை கேட்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். எங்கள் வானொலியின் ஒளிபரப்பை உலக நாடுகளுக்கு பரப்புவதில் நீங்களும் ஒரு கெட்டிக்காரன் என்பது தெரியும். வர வேண்டும் காற்றலைக்கு இணையுங்கள். இப்பொழுது வந்து விட்டார் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம். ஐயா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். இங்கு நான் எனது செல்லக்கிளி பச்சைக்கிளி மற்றும் அனைவரும் நல்ல நலமாக மகிழ்வார்கள். தாங்கள் மீராமா நலமாயிருக்கீங்களா?
0: வர வேண்டும் வர வேண்டும் ஜெகபர் சாதிக் ஐயா அவர்களே. நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். உங்கள் செய்தியை கேட்டவுடன் அதிலும் செல்லக்கிளி பச்சைக்கிளி என்றவுடன் நாங்கள் எல்லாம் குதூகலித்து விடுவோம். ஹா, எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்கள். அந்த நல்ல செய்திக்கு இந்த இறைவனை துதித்து நீங்கள் ஒன்றிருக்கும் இந்த புண்ணிய காலத்திலே வணக்கம் கூறுவதில் நானும் பெருமைப்படுகிறேன். அப்படி நீங்கள் கூறிவிட்டீர்கள், நாங்கள் நலமாக இருக்கின்றோம். இப்பொழுது உனக்காக நான் நிகழ்ச்சிக்காக என்ன கூறப்போகின்றீர்கள்?
1: எனது நண்பனை பத்தி ஒரு சொல்றேன் சார். அதாவது இளம் வயது இளம் பிராயத்திலேருந்து என்னோட பழகி எங்கு சென்றாலும் ஒன்றாகதான் செல்வோம். பள்ளிக்கூடம் செல்லும் போதும் சரி, சினிமாவுக்கு செல்லும் போதும் சரி,
0: சினிமாவுக்கு
1: அதாவது எங்கள் நாகூர்ல வந்து அதிகமா பாக்குறதை விட நாகப்பட்டினத்துல சைக்கிள் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு இரவுல போவியா.
0: அதுல பேர் ஆனந்தம் ஐயா. அந்த கதைக்கு அடிச்சு பசி பண்ணி பார்க்காமல் அங்கும் இங்கும் பார்த்து எழும்பி நின்று சக்கரவண்டியும் விரைவாக போக சொல்றதும் போட்டி போட்டு ஓடுவதும் தோளிலே கையை போட்டுக்கொண்டு அதெல்லாம் மறக்க முடியாதவை ஐயா. அப்படி நீங்க எவ்வளவு தூரம் இருக்கீங்க நாகப்பட்டினம்? நாகூர்ல இருந்து
1: நாகப்பட்டினம் வந்து 8 கிலோமீட்டர் தான் இங்கிருந்து. ஆனா இரவு காட்சி போறது 9 மணிக்கெல்லாம் சைக்கிள் வாடகைக்கு, அப்போது வந்து சைக்கிள் வாடகை 20 ரூபாய், 1 ரூபாய்.
0: ஆமா ஆமா ஆமா.
1: அந்த 1 ரூபாய் சேர்க்கறதுக்குள்ள ரொம்ப சிரமப்பட்டு சேர்த்து அந்த இரவு காட்சி போயிட்டு திரும்ப வருவோம் ஐயா. 2 மணிக்கு திரும்ப வருவோம்.
0: உற்சாகமாக சேர்த்து கொண்டு வருவோம் ஐயா. ஒரு கொஞ்சம் வந்தவுடன் அந்த காசு எடுத்து செலவில் வடை வாங்க மாட்டோம், தேநீர் வாங்க மாட்டோம், சேர்ப்போம். கேட்டா கொடுப்பார்கள். ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்த காலத்திலே திரைப்படத்துக்கு செல்வதை தவறு என்று எங்களை போதிப்பார்கள். ஆனா இன்று அவர்களுடைய அனுமதி இல்லாமல் உள்ளங்கையில் வைத்து திரைப்படத்தை அப்படி அப்பட்டமாக பார்க்கின்றோம். தடைகளை இவர்களால் விதிக்க முடியும். அன்று எங்களுக்கு பெரிய தடை. அங்க திரைப்படத்துக்குள்ளே மடபத்துக்குள்ளே மடபம் என்று கூறுவோம் அந்த கொட்டகைக்குள்ளே இருந்தாலும் அக்கம் பக்கம் பார்க்கும் எங்கள் கண்கள். வேற வயலவர்கள் இருக்கிறார்களா, எங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா, வீட்டிலே சொல்லி போடுவார்களா,
1: வீட்டில் சொல்லுவாங்களோ,
0: தட்டி தவறி ஒருவர் கண்டுவிட்டால், ஒருவர் எங்களை கண்டுவிட்டார் பார்த்து விட்டார் என்றால் அதுக்கு எத்தனை ஐடியாக்கள் போடுவோம். இப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம், என்னடா செய்வது என்றெல்லாம். அது ஒரு காலம் ஐயா. சரி குருங்க, அப்படி நீங்கள் வயசுகளில்
1: அப்படி பழகிய நண்பன் என்னை விட்டு இறந்தார் ஐயா. மறக்க முடியாத அந்த நண்பன் ஐயா.
0: மன்னிக்க வேண்டும் எங்களுடைய வருத்தம்.
1: பக்கத்து வீடு, பக்கத்து வீட்டுல, பக்கத்து வீட்டுல இருந்து அதாவது பள்ளி விழுப்புரம் நாட்கள்லாம் ஒரு பெரிய தோட்டத்துக்கு போவாங்க. நாவற்பழம், மாம்பழம், கொய்யாப்பழம் இதெல்லாம் பறிச்சுட்டு வருவோம். அந்த தோட்டக்காரன் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்டுட்டு போங்க, காணா கொண்டு போக கூடாது.
0: அது சார், கொண்டு சென்று சிதைத்து விடுவார்கள். எப்பொழுது நடந்தது அவருடைய மரணம்? எப்பொழுது?
1: வந்து ஒரு 50 வருடங்கள் இருக்கு ஐயா.
0: 50 வருடங்களுக்கு முன்பு இறந்து விடுவா? இளம் வயதிலேயே போயிட்டாங்க. என்ன நடந்தது?
1: ஆமா, இல்ல இல்ல, 50 வருஷம் அவ்வளவு பழகிய நண்பன் இப்ப இறந்து போய் 2 வருடம் ஆகுதுயா.
0: ஓ, அங்க நாகப்பட்டினத்தில் நாகூர் தானே? அவருடைய பசுமையான நினைவுகள், பசுமையான நினைவுகள் உங்களோட ஓடும் பொழுது உள்ளத்தை நெருடி கொண்டிருக்கும் சோகம் இல்லையா? உங்களுடைய வயது தானே அவர்? உங்களுடைய வயதா?
1: ஒரே வயது.
0: அப்பப்பா, எவ்வளவு திருவிளையாடல் செய்திருப்பீர்கள் அந்த வேளையில். அதெல்லாம் பெரிய திருக்கூத்தாக இருக்கும் கேள்விப்பட்டார். ஆனா அத்தனையும் எங்கள் வீட்டவர்களுக்கு மறைத்து ஒழித்து அகிலவர்க்கு உறவினர்களுக்கு பயந்து செய்கிற விடையே வந்து அத்தனை விடையே நல்ல விடையமா தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு ஒரு பயம்
1: கட்டுக்கியமா முக்கியமான திரைப்படம் போறதுதான் நம்மளுடைய எந்த பழக்கமும் கிடையாது.
0: வாழ்த்துக்கள். சரி, அப்படியா நம்ம நினைத்து இன்று இந்த உனக்காக நான் நினைவிலே ஒரு பாடல் கேட்க போகின்றீர்கள். என்ன பாடலா?
1: ஆமா ஐயா.
0: என்ன பாடலா?
1: சட்டம் என்ற படத்துல இருந்து நண்பனே எனது உயிர் நண்பனே அப்படிங்கிற பாடல் ஐயா.
0: அது முதல்வரிய பாடுங்கள்.
1: நண்பனே எனது உயிர் நண்பனே, நண்பனா அப்படிங்கிற பாடல். மலேசியா வாசுதேவனா
0: உருக்கமாக இருக்கிறது. சட்டம் திரைப்படுத்துவது உருக்கமாக இருக்கு. நீங்கள் பாடும் பொழுது உள்ளத்தை உருக்கி கொண்டிருக்கிறது. உள்ளத்திலே அந்த பசுமையான எண்ணங்கள், ஆனால் அந்த பசுமையான எண்ணங்கள் என்றும் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். அவருடைய நினைவு என்றும் அமைதி அடைவார் ஆண்டவன் சன்னிதானத்திலே என்று நாங்களும் துதித்துக் கொள்ளுகின்றோம். இனிமே அந்த பாடலை கேட்கும் பொழுது உங்களுக்கு மன ஆறுதலும் ஏற்படும், அவருடைய நினைவும் வரும் என்று நாங்களும் உங்களோடு அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறோம். இந்த பாடலை கேட்கும் பொழுது அங்கே நோன்பு அப்படி உங்களுடைய நோன்பு நேரம் அப்படி செல்கின்றது
1: சிறப்பா செல்கின்றது.
0: இப்ப இரவு நேரத்தில் நீங்கள் தூக்கம் அளிப்பீர்களா?
1: ஒரு முடிக்கிறதுக்கு ஒரு மணிக்கு முடிக்கிறோம். காலையில வந்து 6 மணி வரை கண் முடிப்பு தான் நோம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் துடுத்துட்டு அதுக்கப்புறம் சில நேரம்
0: படுப்போம். நல்லது. உங்களுடைய நோன்பு சிறப்பாக இருக்க வேண்டும். உங்கள் ஊடாக எங்கள் எல்லோருக்கும் அருள் கிடைக்க வேண்டும், கருணை கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள் ஜெகபிரசாதிக்கு அவர்களே. நீங்கள் இணைந்தமைக்கும், உங்களுடைய நண்பரோடு நினைவுகளை பகிர்ந்தமைக்கும், அதை பாடி காட்டியமைக்கும் உங்களுடைய உள்ளத்தில் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும், ஆறுதல் பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்காக உனக்காக நான் மூன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கொள்வோம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் 11 மணியை எங்களுக்கு காட்டும் வேளையிலே உங்களுக்கு 9:29:30 என்று உடனே காட்டிவிட்டது. இது மூன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகம். வந்துவிட்டார் எங்களுடைய தலைவர் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம்
2: ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாக மகளாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க.
0: சந்தோஷமா நாங்கள் மகிழ்வாகத்தான் இருக்கோம். பார்த்தா நீங்கள் சந்தோஷமாயும் இருக்கிறீர்கள். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம் என்றும் நன்மை தரும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதற்கு சரியான ஆளார் என்றால் நான் அல்ல, என் மகள் மீராதா. அவர் வந்துவிட்டா நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி குதூகலித்து வாய் விட்டு சிரித்து மகிழ்ந்து அஹா ஓஹோ என்றெல்லாம் பேசுவீர்கள். நான் அப்படியே அந்த நேரம் படுக்கை அந்த கடலே உறங்கிக் உறங்க அப்படியே கேட்டுக்கொண்டிருப்பேன், சிரிப்பேன். இந்த
2: நிகழ்ச்சியை அம்மா கிட்ட பேசும் போதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேசணும் இருக்குதுங்க.
0: இல்ல இல்ல, அப்படி இல்லை, இது சுதந்திரமானது. பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் உள்ள காலம். நீங்கள் வடிவாக பேசலாம். என்னையும் என்னையா அப்படி வயசானவனாக்குறது? என்னையும் உங்களும் கலந்து கொள்ளுங்களே. நன்றி நன்றி மானே. அங்கே காற்றலை எப்படி, உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? ஆரம்பித்து விட்டது வெப்பம். வெளியே சென்றால் குடை வேண்டும் அல்லது தொப்பி வேண்டும் அப்படியா?
2: ஆமாங்க.
0: தொப்பியை விட
2: இருக்கு
0: தலைப்பாகை சிறப்பு. ஆனால் அது அணிவது இப்போ நாகரிகம் இல்லை, அது ஒருவருடைய கலாச்சார உடையாக இருக்கிறது. எங்களுக்கு தலைப்பாகை நம் முன்னோர்கள் அணிந்தார்கள். அதற்கு பின்பு குடை வந்து மிகவும் சிறந்தது. தொப்பியை விட குடை சிறப்பாது. நான் தொப்பி அணிந்து என் தலைமுடியை இழந்து விட்டேன். தொப்பி அணிந்து சென்றால் தலைமுடி விரைவாக போய்விடும் ஐயா. என்றால் அதை அந்த அமுத்தி அந்த வெப்பத்தை உள்ளடக்கி வைத்துக் கொண்டது. குடை என்றால் காற்றோட்டம் இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஒரு காலத்தில் வரும் ஐயா, பயப்படாதீர்கள். காற்று வீசும்போது குடையை பிடித்தால் குடையை பறித்து மற்ற பக்கம் திருப்பி கொண்டு போற காலம் வரும். அதெல்லாம் ஒரு அன்பான காலங்கள், மகிழ்ச்சியான நேரங்கள். ஆடி மாசம் அம்மி கல்லையே தூக்கிட்டு போகும். அம்மிய ஆடி காத்து அம்மியே தூக்கும் என்று ஒரு பழமொழி இருக்குத்தானே?
2: ஆமாங்கய்யா.
0: இங்கே வெப்பமும் குளிரும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் காலநிலை. இப்பொழுது சூரியனுடைய ஒளி மங்கிக் கொண்டு போகின்றது. வெப்பநிலை வெப்பத்தை நோக்கி செல்லுகின்றதுதான் காலநிலை. ஆனால் குளிர் இன்னும் போன பாடில்லை. கொட்டி கிடந்து குவிந்திருக்கும் பனி கூட்டம் அப்படியே தான் இருக்கின்றது. சரி, இன்றைய நாள் பெண்களுக்குரிய நாள், ஏதோ அப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதா?
2: நீங்க உங்களை பத்தி தெரியல, நாங்கெல்லாம் அடிமைகள் தான்.
0: அன்னையின் மடியில் நாங்கள் அடிமைகள் தானே, அன்புக்கு அடிமையானவர்கள். அதுதானே தவிர வேறு ஒன்றுமில்லை. உண்மையிலே பெண்களை எதிர்த்து எங்களால் வாழ முடியாது அல்ல, அவர்கள் பாவங்கள். நாங்கள் எதிர்த்தால் அவர்களால் வாழ முடியாது, துன்பப்படுவார்கள். அதற்காக சரி புழைச்சி போட்டு அன்பும் அவர்களுடைய அரவணைப்பு, அவருடைய அரவணைப்பு, அம்மாவின் அரவணைப்பு, மனைவியின் எங்களுடைய அனுதாபங்கள், பிள்ளைகளுடைய பாசங்கள், அதிலும் பெண் குழந்தைகளுடைய நேசங்கள், இவற்றையெல்லாம் இறைவன் படைத்து எங்களுக்கு அந்த பண்பாட்டை கொடுத்திருக்கிறார். பாரத பண்பாட்டிலே பெண்களுக்கு முதலிடம் கொடுப்பது, எங்கள் சமயத்திலேயும் பெண் தெய்வங்களை எவ்வளவோ எல்லாம் நாங்கள் வைத்து வணங்குகிறோம். பெண் என்பவள் தான் உலகத்தின் கண் கண்ட தெய்வம் ஐயா, அவள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை தானே, நீங்கள் என்ன சொல்றீங்க? அதனால்
2: தாய்நாடுன்னு சொல்றீங்க,
0: தாய் மண், தாய் மொழி, தாய் நாடு
2: சொல்றது இல்ல, தாய்நாடு தான் சொல்றோம்,
0: தாய் நாடு, தாய் மொழி, தாய் மண், தாய் குலம், தந்தை குலம் மனம் பெரியதையா. சரி, இந்த வேளையில நீங்கள் இன்று என்ன பாடலை, யாருக்காக எப்படியான பாடலை கேட்க போகின்றீர்கள்?
2: ஐயா, என்னோட பள்ளி நாட்கள், கல்லூரிக்கு காலடி வச்ச நாட்கள்ல நான் கேட்ட பாடல உங்ககிட்ட திருப்பி கேக்குறேன்.
0: கேளுங்கள், திருப்பி மற்ற பக்கமா போடுகிறேன், பின்னிலிருந்து முன்னுக்கு. அப்படியா, திருப்பி என்றால் என்ன?
2: மறுபடியும்,
0: மறுபடியும் திரைப்படத்துல என்ன பாடல்?
2: படம் மறுபடியும் இல்லைங்க, படம் வந்து ராசா, ராசாவே உன்னை நம்பி படத்துல.
0: அடங்கப்பா, ராசாகுமாரா உன்னை நம்பியா, ராஜ்குமார் ராசாவே உன்னை நம்பி. வீட்டுல எல்லோரும் கேட்பார்களா இந்த பாடலை, இந்த வசனங்களை?
2: ஐயா, நான் தனியா ஒதுக்கப்புறமா வந்து பேசிட்டு இருக்கிறேன்,
0: எனக்கு தெரியும் இந்த பாடலை கேட்க. ராசாவே உன்னை நம்பி, ராஜ்குமாரே உன்னை நம்பி என்று கூறியவர்கள் எத்தனை பேர் இருந்தாரோ தெரியவில்லை. என்ன பாடல்
2: அதுல எங்க, இந்த படத்துல இந்த பாடல் வரி நல்லா இருக்கும். அதுல என்ன பாட்டு? ராசாத்தி மனசுல என் ராசா உன்னப்பு தான்
0: சொன்னேன் பாத்தீர்களா, ராசாத்தி மனசிலே என் ராசா உன்ன, ராஜ்குமார் உன் நினைப்பு தான் என்று கூறாமல் ராசாத்தி மனசிலே ராசா உன். இப்படி எத்தனை தடவை பாடி இருக்கின்றார்கள்?
2: அதுல ஒரு வரி பாத்தீங்கன்னா, அதுல பாடல்ல என்னன்னா, வீதியில நீ நடந்தா கண்கள் எல்லாம் உன் மேலதான், முள்ளு தச்சா தாங்கும் நெஞ்சம், கண்கள் தச்சா தாங்காத
0: நினைத்திருப்பார்களா, மனதிலே நினைத்த வழியை சொல்லி இருப்பார்களா என்றால், ஒரு பெண் நினைத்தால் தன்னோட தன் தான் நினைத்தவனே மற்ற கண்கள் பார்க்க கூடாது, தன் மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று வாழாம். அதே போன்று இந்த கருத்தை அதேதான், அதே அது யார் என்று கண்டுபிடிச்சீங்களா அப்படி நினைப்பது? அப்படி பாடல் வரி வரும்பொழுது அவர்களும் கடை கண்ணால் நோக்க, அண்ணலும் நோக்கி அங்கே ஒரு உடல் ஏற்பட்டு இருக்கும். நல்ல பாடல். பாடசாலை நேரத்தில் உங்கள் மனதை கவர்ந்த வரி, எத்தனை கண்கள் நீ நடந்தால், எத்தனை கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது, அத்தனை கண்களையும் பார்க்க எனக்கு எனது கண்கள் தைக்குமா. நல்ல வரி ஐயா அந்த வரி. சரி, இது வந்து ராசாவை உன்னை நம்பி என்று. ஆனா அந்த நாயகி அந்த திரைப்படத்திலே,
2: நாயகி
0: பாத்தீங்கன்னா கைலாயபுரி பெரியவன், அப்படி
2: அது அது எங்க தலைவி இல்லைங்க,
0: தலைவி இந்த பாடல் இப்படி எல்லாம் வருமா, நேரடியாக வந்து விடுவேன். பாடலை தந்தீர்கள், பணி என்று பணி சென்று வந்து விட்டீர்கள் இப்பொழுது இரவு நேரம்.
2: வந்துட்டேன்.
0: அப்ப பணியில எப்படி சுமைகள் எல்லாம் அப்படி இருக்கிறது பணி
2: ஐயா?
0: பெரிய பெரும் சுமையான பணியா, அல்லது இலகுவாக இருக்கின்றதா, மகிழ்வாக இருக்கின்றதா?
2: கொஞ்சம் அந்த வெயிலுக்காக தான் கொஞ்சம் இதா இருக்குங்க.
0: உடல் நலம் ஒத்து வரவில்லை, வீட்டில் இருந்தா நலமாக இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள் போல் தெரிகின்றது. சரி, இன்னும் இரண்டு நாளே சனியாறு வந்துவிடும். நாளை மறுநாள் ஓய்வு நாள் தாரே, சனி ஞாயிறு இரண்டும் நன்றாக ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள்.
2: சனிக்கிழமையே வேலை நாட்கள் தாங்க.
0: ஓ, அப்படியா? முழு நேரவு இல்லையா? இந்த ஆண்களுக்கு எவ்வளவு தொல்லை ஐயா, 24 மணி நேரம் செய்தாலும் அடங்காதது, பணி புரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா?
2: எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் என்னன்னா, நம்ம எஃப்எம்ல பேசுறது தாங்க ஐயா. வீட்டுல 1000 பேசினாலுமே முதல்ல உங்ககிட்ட பேசிட்டு
0: வானொலி
2: அடுத்த வேலையை அடுத்தது
0: வானொலி வந்து பேசுவது ஆனந்தம். அதிலும் வந்து கூட்டமாக இருந்து கும்மாளம் அடித்து பேசுவது அலாதி ஆனந்தம். அதற்கு நீரா வர வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
2: வருவாங்க வருவாங்க
0: வருவாள் வருவாள் வருவாள் மகள் வருவாள். நன்றி ராஜ்குமார். வேறு ஏதாவது பிரத்யேகமான செய்திகள் உங்களுடைய வானொலி உறவுகளை நீங்கள் நேரலையில் சந்திப்பதுண்டா, நேரடியாக சந்தித்து பேசுவதுண்டா?
2: இல்லைங்க, இவர் கண்ணனையா பார்த்தோம் அவ்வளவுதான். அப்புறம் நம்ம கிருஷ்ணனையா பார்த்தோம் அவ்வளவுதான்.
0: அவர் கண்ணனும் கிருஷ்ணனும் எல்லா இடத்திலும் நிற்பார்கள். சரியா,
2: எல்லா இடத்துலயும்
0: கண்ணனும் கண்ணா கிருஷ்ணா என்றால் வந்து விடுவார்கள். நல்லது. நன்றி ராஜ்குமார் அவர்களே. இனிமையாக பேசினோம். மகள்வாக இருந்த இந்த தருணம், இந்த தருணத்துக்காகத்தான் நாங்களும் காத்துக்கொண்டு இந்த இந்த உலகத்திலே எத்தனை எவ்வளவு நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி தியாலம் என்று கூறுகிறார்கள். அதிலேயே 24 பிரித்து ஒரு மணி நேரம் கிடைத்தால், அதில் ஒரு நிமிடம் கிடைத்தால் கூட அதை சந்தோஷமாக கழித்து விட்டு செல்ல வேண்டும். ஏன்னா வந்த நிமிடங்கள் மீண்டும் வராது. ஆகையால் கிடைத்த நிமிடத்தை நாங்கள் மனதுக்கு இலகுவாக்கி சந்தோஷமாக மகள வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மனதிலே அன்பு என்ற ஒன்றை நிரப்பிக் கொண்டு வந்தால் மனிதனுக்கு மனிதர் இடைத்தூரம் ஏற்படாது என்று கூறியிருக்கின்றார்கள். நாங்களும் அதை அனுபவத்திலே கண்டிருக்கின்றோம். இன்று பாருங்கள், மனிதருக்கு மனிதர்கள் நாட்டுக்கு நாடே இடைத்தூரம் பெருகிவிட்டது. அதனால் தான் இந்த பேராபத்துகள் விளைவித்து கொண்டு இருக்கின்றது. நல்லது ராஜ்குமார், இனிமையான நேரம். மகள்வாக பேசினோம். மகள்வாக உள்ள கிடக்கே வெளியே கொண்டு வந்து கொட்டிவிட்டீர்கள். அந்த பாடலை உங்கள் நாங்கள் கேட்கும்போது மேலும் மேலும் திருப்தியாக. இப்ப அந்த பாடல் நீங்கள் நிறைவுடன்
2: பாடல வந்து வீட்டுக்குள்ள போய் கேட்டுக்கிறேங்க. யார் பேசுறது மட்டும்தான் வெளியில பேசுறேன்.
0: நன்றி ஐயா, நன்றி நன்றி ராஜ்குமார்.
2: நன்றி நன்றி.
0: உங்களோட பேசுவது பெரும் மகிழ்ச்சி எனக்கு. நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: மண்டல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை ஏழமணி திருநாட்டின் அருள். 2-3 தடவைகள் முயற்சி செய்தார் வருவதற்கு, இன்னும் வரவில்லை. இங்கே அரசரி குப்பம் சரவணன் ஒரு செய்தி தந்திருக்கின்றார். நிகழ்ச்சி சுரக்கட்டும், இணையம் மிகவும் வருத்தமாக இருக்கின்றது, முயற்சிப்போம் என்றார். முயற்சி பலன் அளிக்கும். முயற்சி திருவதி ஆக்கம். நீங்கள் முயலுங்கள் முயலுங்கள், முயன்று பாருங்கள். முயற்சி உங்களுக்கு அது பயிற்சியாகி அது கவர்ச்சியாக வந்து பெரிய பெரிய பெரிய பெரிய வெற்றியாக உங்களுக்கு கிடைக்கும். முயன்றுங்கள், முயற்சியை கைவிடாதீர்கள். நாங்கள் உங்கள் நினைவோடு இருக்கின்றோம். அரசரி குப்பம் சரவணன் அவர்களை நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பது போன்ற எண்ணத்தோடு இருக்கின்றோம் என்றும், நீங்கள் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள் என்பது தெரியும். உங்கள் நினைவு எங்களுக்கு இருக்கின்றது. முடியும் மட்டும் முயற்சியுங்கள். முடிந்தால் வாருங்கள், பேசுவோம். நேரம் சரியாக 11:10 எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு 9:40 என்று காட்டுகின்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும். நீங்கள் 6478746415 என்ற இலக்கத்தோடு இணைந்து பேசி மகிழ்ந்து செல்லும் வேளை உனக்காக நான்.

நிச்சயமாக பள்ளியில் இன்னும் ஒரு தரம் படிக்கத்தான் வேணும். ஏன்னா இந்த பள்ளிக்கூட ஞாபகங்கள் எங்களை எப்பொழுதும் உறுத்தி கொண்டும் பருத்தி கொண்டும் மகிழ வைத்துக் கொண்டும் நெகிழ வைத்துக் கொண்டும் இருக்கின்றது. அந்த வகையில் இரண்டு உறவுகள் வந்தார்கள். பள்ளிக்கூட காலத்து தங்களுடைய பாலிய பருவத்து எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார்கள் அல்லவா. வாழ்க்கையில் ஒரு தடவை தான் எங்களுக்கு பள்ளிக்கூட வாழ்க்கை கிடைக்கும், அதை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும், அதை உபயோகித்தால் பேரானந்தம். பள்ளிக்கூட படிப்பு முடிந்து பட்டப்படிப்புக்காக நான் சென்ற சமயத்தில் இருந்த இன்பத்தை விட நான் சேவையில் இருக்கும் பொழுது சேவை மூலம் கிடைத்த சில பயிற்சிகளுக்கு நான் கலாசாலைகளை சென்று பாண்டித்யம் பெற்ற வேளையிலே அது பெரிய ஒரு மகிழ்வாக என்னை மீண்டும் ஒரு பழைய பள்ளிக்கூட மாணவன் என்ற நிலைக்கு கொண்டு வந்தது. நான் ஆசிரியராக இருந்து ஆசிரியர்ல உயர்கல்வியை கற்றுக்கொண்டு எந்த பதவிகளை பெற்றுக்கொண்டு சென்ற வேளையில் சேவையோடு ஒட்டிய சில பயிற்சிகளை மாதம் 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் என்று சில பயிற்சி கொடுப்பார்கள் பயிற்சி கலாசாலைகளிலே. அங்கு சென்ற வேளையிலே நாங்கள் இந்த நாங்கள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் என்ற எண்ணத்தை மறந்து விடுவோம். நாங்கள் எல்லாம் மாணவர்கள் என்றுதான் மீண்டும் அந்த பள்ளி நிலைக்கு வந்து விடுவோம். அது ஒரு அற்புதமான நிலை. வாழ்க்கையிலே அந்த நிலை கிடைக்கவே கிடைக்காது யாருக்கும். கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். அதை இப்பொழுது மீட்டி பார்க்கும் பொழுது மேலும் சிறப்பாக இருக்கின்றது அல்லவா. இது உனக்காக நான்.

0: உனக்காக எல்லாம் உனக்காக என்றவுடன் ஓடி வந்து விட்டார். முயற்சிக்கு மேல் முயற்சி செய்து எங்கள் ஈழமணி திருநாட்டின் யாழ்ப்பாணத்திலிருந்து அருள். வணக்கம் அருள்.
1: ஓம் ஐயா,
0: ஓம்
1: ஐயா, நலமாக இருக்கிறீங்களா?
0: ஓம் என்ற அந்த பிரணப மந்திரத்தை கேட்டவுடன் நாங்கள் மகிழ்வாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். கூறுங்கள்.
1: நேற்று கிறிஸ்தவ பர்த்டே ஐயா, திடீரென்று தான் எனக்கு தகவல் கிடைச்சது, அப்ப போயிட்டு இன்றைக்கு வந்துட்டேன்.
0: என்ன கிறிஸ்தவ
1: வாழ்த்துக்களையும் கிறிஸ்தவன் திருகோணமலை பாலை ஊற்று பாலகுமார் இந்த மகன்.
0: ஓ, அவருடைய மகனுடைய பிறந்த நாளா? நேற்று அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்களுக்கும் தெரியாது, நீங்கள் கூறத்தான் தெரிகின்றது. கேட்டவுடன் நாங்கள் எல்லோரும் இணைந்து அவருக்கு நல்வாழ்த்து கூறுகிறோம். வாழ்க வாழ்க வளமுடன் என்று கூறி பல்லாண்டு வாழ்க என்றும் ஆசி வழங்குகிறோம். வாழ்த்துக்கள் அவருக்கு.
1: நன்றி ஐயா.
0: சொல்லிட்ட
1: நேரத்தோட
0: எங்கள் வானொலியை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல உலகளாவிய இருக்கும் உறவுகள் அத்தனை பேரும் இன்று பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள் முன்பு நான் கூறிக்கொள்வது வழக்கம், கூறாமலும் எங்கள் மனதிலே எல்லோருக்கும் அந்த வாழ்த்துக்கள் இருக்கும். நீங்கள் கூறுவது சரி. ஓம் ஓம் என்று ஒத்துக்கொள்ள உங்களுடைய ஓம் என்ற வார்த்தை இப்பொழுது ஒன்றியல் தமிழ் வானொலி ஒரு சிலர் உபயோகிக்கின்றார்கள். ஓம் என்று அவர்கள் பதிப்பது பார்த்தீர்களா? ஓம் என்ற பிரணப மந்திரம் இவ்வளவு வலிமை பெற்றது என்று. அங்கே அருள், இன்று காலநிலை எப்படி இருக்கின்றது உங்கள் யாழ்ப்பாணத்திலே?
1: இங்க வெயில் ஐயா, இங்க சரியான வெயில்.
0: சரியான வெயில் தானே? அப்ப ஒரு பிள்ளையும் இல்லை. கொம்பு போட்ட கொடுமை என்று வந்துடுமே ஐயா, கொடுமையான வெயில் வரவில்லை. கொடுமைக்கு இன்னும் காலம் இருக்கின்றது, பொறுமை வேண்டும். இப்பொழுதல்ல, இன்னும் கொஞ்சம். அப்ப இப்பொழுது நீங்கள் இந்த வெப்பம் தாங்க முடியாத ஒன்றெல்லாம் செய்வீர்களா?
1: இல்ல, வெளியில போகும்போது செய்வது.
0: ஏன் ஐயா அப்படி எங்கள் மண் முன்னோர்கள் அப்படி செய்தார்கள்? அது என்ன பழக்கம் அது? கையால விசிறியால விசுக்கலாம், காற்றத்தை காற்றை மேனிக்கு எடுக்கலாம், மின் விசிறியும் கை விசிறி எல்லாம் இருக்கின்றது. அதை விட கையாலை துடைத்து தலையால எல்லாம் தடவிக்கொண்டு ஒன்று. ஏன் ஐயா கூறுவோம், ஏன் ஐயா கூறுவோம், அப்படி என்ன குறைகிறது? அது என்ன எப்படி?
1: அந்த மூச்சு வழியா போகும்போது அப்படி குறையுதோ ஐயா?
0: இப்ப உங்களுக்கு காலிலே கையிலே ஏதாவது ஒரு அடிபட்டு விட்டால், அல்லது ஒரு பிள்ளைகள் மற்றவருடைய கையிலே ஒரு நோய் ஏற்பட்டோம், நாங்கள் என்ன செய்யணும்? உடனே ஊதுகிறோம் அல்லவா? அது எதற்காக? காரணத்தோடுதான் நம் முன்னோர்கள் இந்த பழக்கம். அந்த ஊதும் பொழுது எங்கள் உடம்புக்குள்ளே இருக்க வெப்பம் வெளியே வருது. பாருங்க, கையை பிடிச்சுக்கொண்டு கையில ஊதுங்கள், அந்த வெப்பம் அந்த வெளியே வருகிறது, சுடும். அது சூடாக இருக்கும். இயற்கையிலே ஒன்று, இந்த பிரபஞ்சத்திலே அது ஒன்று, வெப்பம் அக்னி. அந்த வெப்பம் இந்த நோவை மாற்றுகிற தன்மை அதுல இருக்கின்றது ஐயா. பாருங்கள், எப்பொழுதும் அந்த கையில நோவு ஏற்பட்டால், ஒரு வலி ஏற்பட்டால், அதை நாங்கள் வயிற்று வலி ஏற்பட்டால் கூட வயிற்று தலைவர் ஊதுவார்கள் இல்லையா? குழந்தைகளை வைத்துக் கொண்டு இப்ப கண்ணிலே ஒரு கண்ணிலே ஒரு குச்சி பட்டு விட்டால், உடனே ஒரு துணியை மடித்து அதை அதிலே எங்கள் வாயை உஃப்ன்று அதிலே ஊதி அந்த உஷ்ணத்தை கொண்டு சென்று கண்ணிலே ஒத்துவார்கள். அதனாலதான் இந்த வெப்பம் வெளியேறுகின்றது உடம்பில் இருந்து. அதனால் தான் உங்கள் வெப்ப காலத்திலே உடல் எல்லாம் வேர்க்கும் காலத்திலே உடம்பெல்லாம் சுடுச்சுடியான வெப்பமாக இருக்கிற சொன்னால் அந்த வெப்பம் வெளியே வந்துவிடும், உடம்பு தணிந்து விடும். சரியா? கூறுங்கள்.
1: வெளியால போய் வந்த வெயில் நேரம் அப்படி வந்து செய்யறது.
0: இன்னும் ஒரு நேரத்திலே நாங்கள் கூறுவோம். அதாவது எப்பொழுது துன்பம் ஏற்படும் பொழுது, மனதுக்கு மற்றவர்கள் தொல்லை தரும் பொழுது, அல்லது ஒரு துன்பமான நிகழ்வு நடந்துவிட்டால் உள்ளத்துக்குள்ளே அதை வந்து பொம்பி வெதும்பிக் கொண்டு உள்ளத்துக்குள்ளே வெப்பமாக்க அந்த வெப்பத்தை வெளியேற்றுவது தான் என்ன இது அடே அப்பா என்றெல்லாம் அந்த வெப்பத்தை வெளியே விடுகின்றோம். கோபத்திலே நாங்கள் உரத்து பேசுவதற்கும் காரணம் வெப்பமாறிவிடும் உடம்பு இரத்தத்திலே அந்த இரத்தத்தை வெளியே செல்ல விடுவதற்காகத்தான் வேகமாக விரைவாக உரத்து பேசுகிறோம். பாருங்கள் காதலன் காதலியோடு பேசும் பொழுது காது கொடுத்து கசு கசு கசு கசு தானே பேசுவார்கள். அது குளிர்ச்சியாக இருக்கும். அருள் ஞாபகம் இருக்குது. கசு கசு என்றவுடன் கசு கசு என்றவுடன் கிசு கிசு என்று சிரிக்கிறான். மெதுவாக பேசும் பொழுது தன்மையாகவும் அது உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியில். கோபமாக வரும் பொழுது ஒப்பந்தம் ஒப்பமாக இருக்கும் உடம்பு. நாங்கள் பலமாக பிறத்து உரத்து பேசுகிறோம் அந்த வெப்பத்தை அடக்குவதற்கு. இது இயற்கை சந்த பரமங்களை அறியாமல் இந்த பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டது எங்களுக்கு பழக்கம் வழக்கமாகி அது ஒரு பழக்க வழக்கமாகி விட்டது. உலகளாவ இருக்கும்.
1: நான் ஐயா இந்த வானொலிக்கு வந்தவரது ஐயா மூலம் அம்மா மூலம் உறவுகள் மூலம் நிறைய விஷயத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஐயா.
0: அப்படி அதனால வானொலியில அதுதான் வானொலி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த கருத்தை எங்களுக்கு தருகிறீர்கள். எங்களுக்கு தெரிந்த உங்களை வந்து பகிர்ந்து கொள்ளுகிறோம் மகிழ்வோடு. வாழ்த்துக்கள் சிறப்புகள் உள்வாங்குகிறீர்கள் நன்றாக. சரி, பிறந்த நாள் விழாவுக்கு சென்று வந்தீர்களா அல்லது வாழ்த்தினீர்களா?
1: சென்று வந்தனா.
0: சிறப்பாக நடைபெற்றதா? ஓம் ஓம் வாழ்த்துக்கள் சிறப்பு. இப்பொழுது அம்மா எப்படி இருக்கின்றார், அப்பா எப்படி இருக்கின்றார், சகோதரி மருமகன் மைத்துனர் எல்லோரும் எப்படி இருக்கின்றார்கள்?
1: இருக்கணும் ஐயா, நலமா இருக்கணும். அம்மாவுக்கு தான் அந்த கொஞ்சம் அந்த இவங்கள்தான் அந்த பிரஷர் அதுகளாலதான் அம்மா அந்த பிளட் வந்து இதாகி பலி கூடி தண்ணீருக்கு
0: இப்ப இப்ப அதுக்கேற்ற நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. இப்ப கொஞ்சம் குறைவாக இருக்கின்றதா, கொஞ்சம் குணமடைந்து வருகின்றாரா?
1: குணமடைந்து
0: வருகிறது. அம்மாவுக்கு இப்பொழுது எத்தனை வயது இருக்கும்?
1: 72
0: என்றால் மதியம் திரும்பி மாலை நேரத்தை என்னை போல் அவர்கள் நோக்கிவிட்டார்கள். மகிழ்வோடு வைத்திருப்பதுதான் சிறந்த மருந்து அவருக்கு. இந்த நேரத்தில் அவர்களுக்கு பல ஞாபகங்கள் வரும். பிள்ளைகளுடைய எண்ணம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அருளை பற்றிய சிந்தனை. இத்தனை வயதாகியும் கிசு கிசு இல்லாமல் இருக்கிறானே, கசு குசு என்று கதைக்கிறானே, அது ஒரு விருத்தம் இருக்கலாம். எப்பொழுது இந்த மருமகள் வந்து என்னை பார்ப்பார்கள், இந்த கவலைகளும் இருப்பது உண்டு. அதனால் நீங்களும் அதற்கு ஒரு வழியை செய்யலாம் தானே. என்னடாப்பா இவ்வளவு காலம் திரீர்கள், ஒன்றும் சந்திக்கவில்லையா? சந்திக்க வைக்க வேணும். வர நீங்கள் தானே எல்லோருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் நல்லது. ஒரு மின்சார நிபுணராக இருக்கிறீர்கள், மின்சாரம் பாய வையுங்கள். மின்சாரம் அது இந்த ஒரு சம்சாரமாக வந்து சஞ்சரிக்க வேண்டும். அம்மாவை மகிழ்வாக பார்த்துக் கொள்ளுங்கள். எவ்வளவுதான் இப்பொழுது மருந்து செய்தாலும், உடல் ஆரோக்கியம் உள்ள பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த உணவுகளை கொடுத்தாலும் மகனே, வேலி இருந்தால்தான் அதிலே வரிச்சு என்பதை பிடிக்கலாம் என்று பழமொழி ஒன்று உண்டு. முந்தி வேலி மதில்கள் இல்லை, அந்த காலத்திலே சுவர்கள் இல்லை. வேலி மரங்களால் தடிகளால் இலைகளால் ஓலைகளால் அப்படி கட்டும் பொழுது அதை நிலையாக நிற்பதற்காக ரெண்டு பக்கம் தடி அல்லது மட்டை வைத்து நார் நாளை இறுக்கி கட்டுவார்கள். வரிச்சு என்று அதை கூறுவார்கள். அது அந்த வேலி நன்றாக இருந்தால் தானே வரிச்சு பிடிக்கலாம். அழகான வரிச்சா அல்லது சுவர் நன்றாக இருந்தால் தானே சித்திரம் அதிலே வரைய முடியும். அதனால் எவ்வளவுதான் கொடுத்தாலும் அது பலமாக இருக்க வேண்டும். பலமாக இருக்க வேண்டும். எவ்வளவு மருந்துகள் செய்தாலும், எவ்வளவு உணவுகள் உண்டாலும், மனம் என்று ஒன்று இருக்க, மனம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் எல்லாம் ஆலயங்களுக்கு செல்வது, குழந்தைகளுடைய சிறப்புகளை பார்த்து பேர குழந்தைகளை தூக்கி கொஞ்சி அவர்களுடைய கடமைகளை செய்யும் பொழுது அதில் உள்ள இன்பம், பிள்ளைகள் மருமக்கள் மக்களுடைய நல்ல வாழ்க்கையை பார்த்து தான் அவர்கள் மகிழ்வார்கள் ஐயா. அதிலும் பெண் என்றால் மேலும்
1: வைத்தியசாலையில இப்ப அம்மாவுக்கு அம்மாவுக்கு பாக்குற ரீட்மன் டாக்டர் மாதிரி எல்லாம் அவைய ஒரு கருத்து எங்களுக்கு தந்துட்டான்.
0: என்னன்னு
1: சொன்னா, எங்களுடைய அம்மாவுக்கு வீட்டுல ஒரு பிரச்சனை போகுது, இதாலதான் அம்மா குழம்பி இருக்கிறா, தாங்கள் இனி தலையிடுவோம் சொல்லி இருக்கிறார்.
0: கவுன்சிலிங் நல்லது நல்லது. அதனால அவர்கள் நல்லபடி
1: ஓமாம், அப்படி ஒரு பிரச்சனை இனிமேல் வந்தா எங்களுடைய மச்சானுக்கும் பிரச்சனை வரும் என்று சொல்லி இருக்கேன்.
0: ஓ, நான் சொன்னேன் மன உளைச்சல் என்று சொல்லி. அதுதான் முன்பு ஒரு நாள் சொல்லாமல் சொன்னீர்கள் சில கதைகளை. நான் அதை புரிந்து கொண்டேன் மகனே. நானும் வயது வந்தவர், வாழ்க்கை அனுபவம் பெற்று நான். இது சகஜம். இதற்கு சரியான வந்து அவனுடைய மன உறுதி தான். இதெல்லாம் சர்வசாதாரணம், இதை நான் தூக்கி போட்டு என்ன வருத்தக்கூடாது என்று அவர் எண்ணும் வகையில் நீங்கள் அவரை தாவரிக்க வேண்டும்.
1: ஓ
0: சரி, சிறப்பு. அவர் விரைவில் குணமடைய வேண்டும், நலமடைய வேண்டும் என்று நான் வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். உங்களோடு இணைந்து நானும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இவர்கள் எல்லாவற்றையும் பேசிய உங்களுக்கு மனதிலே இப்பொழுது என்ன பாடல் நினைவுக்கு வருகின்றது?
1: தங்க மீன்கள் படத்திலேயா?
0: அது நீங்கள் கேட்டு நான் ஒளிபரப்பி விட்டேன், கேட்கவில்லையா? ஆனந்த யாழை மீட்டுகிறாள்.
1: ஓ, அது கேட்டு நானே. இதுல ரெண்டாவது பாடல்.
0: ஓ, அப்படி ஒன்று இருக்கா? இன்னொன்று இருக்கா? அங்க என்ன பாடல்? கொண்டு வாருங்க.
1: நதி வெள்ளம் மேலே என் மீனே மீனே.
0: என்னத்துக்கா இந்த பாடல்? நதி வெள்ளம் மேலே என் மீனே மீனே.
1: மீன் மீனே.
0: ஏதாவது மீன் தழுவியா?
1: இந்த வானொலியில கேட்டு தழுவும் போல இருக்கு. வானொலியில
0: கேட்க வைங்க. நீங்க உலகளாவ பிறக்க வச்சிருக்க மலேசியா, சிங்கப்பூர், அதை கூட துபாய், சவுதி அரேபியா, இந்தியா போன்றவர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் உங்களோடு இணைந்து. அப்படி ஒரு தடவை நதி மேலே வெள்ளம் போலே ஒரு மீன் தழுவ விட்டால் என்ன? நழுவ விட்டு விடாதீர்கள். தழுவார மீனை இறக்கி பிடிங்க, நழுவ விட்டு விடாதீர்கள். காலம் போய் விட்டது. கடைசி பஸ்ஸை விட்டா வேந்து பயணம் செய்யலாது. ஐயா, மிஸ்டர் லாஸ்ட் பஸ் என்று கூறுவார்கள். நோ மோர் டிராவல். அதை மனதில வச்சுக்கொண்டு அப்படி ஒன்று நடந்தால் அம்மாவுக்கு மேலும் சந்தோஷமாக இருக்கும். சரி, வாழ்த்துக்கிறோம். மொன்றியல் தமிழ் வானொலி ஊடாக
1: வாழ்த்துக்கிறோம்.
0: சிரிப்பு உங்களுடைய ஊமந்த மந்திரம் எங்களை நன்றாக ஆட்கொண்டு விட்டது. வாழ்த்துக்கள், சிறப்பாக இருங்கள். அம்மாவை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி,
1: நன்றி ஐயா.
0: நன்றி, நன்றி, நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பேச பேச இணைத்துக் கொண்டிருக்கும் உனக்காக நான்.

எனக்காக எல்லாம் உனக்காக நிகழ்வு சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு பாடல் அன்பு தேவா வந்து கேட்டிருந்தார். ஒரு பாடலை அவர் கேட்ட பாடல் கவிதா என்ற திரைப்படத்தில். இந்த பாடலின் கருத்துக்கள் அப்படியென்னு கிண்டி கிண்டி நானும் கேட்டு பார்த்தேன். அவர் சொன்ன இறுதியிலே ஒருவர் என்று ஏதோ ஒரு மர்மத்தை வைத்திருக்கின்றார். அதற்காக அந்த பாடலை ஒரு தடவை கேட்டு விடுவோம். தேவா, உங்கள் பாடல் காற்றலையில் கவிதா திரைப்படத்திலிருந்து கண்ணுக்குள்ளே என்று ஆரம்பிக்கின்றது. அந்த பாடல் எங்கள் காதுக்குள்ளே கேட்பதற்கு

அந்த பாடல் கண்ணுக்குள்ளே பொண்ணு இருக்கு, ஒண்ணு இருக்கு, ஒண்ணுக்குள்ளே பொண்ணு இருக்கு, பொண்ணுக்குள்ளே என்ன இருக்கு என்று அந்த பாடலில் மாறி மாறி ராகங்களை மாற்றி ஒரு ராகமாளிகை பாடலாக நகைச்சுவையாகவும் நாங்கள் சிந்திக்கக்கூடிய வகையிலும் அந்த பாடல் வந்து இதனுடைய அந்த என்ன இருக்கு என்பதை அறிந்துதான் நாங்களும் பார்த்தோம். எதற்கும் மர்மமாக அந்த கருத்தை வந்து எங்கள் தேவா இறுதியிலே கூறுகிறேன் என்றார்கள். காத்திருக்கின்றோம் இறுதிக்காக. இனிமையான அந்த பாடலை தந்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு எங்களுக்காகத்தான் அந்த பாடலை தந்திருக்கின்றார். சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் என்ற கண்ணுக்குள்ளே ஒன்றிருக்க அவனுக்குள்ளே பொண்ணு இருக்க பொண்ணுக்குள்ளே என்ன இருக்கு என்று கூறுகிறார்கள். பார்ப்போம் அவர் என்ன கூற போகின்றார் என்று. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை ஒலிக்கின்றது. உனக்காக நேன் உங்களுக்கு 10 மணியை காட்டும் வேளையில் எங்களுக்கு 11:30 நிமிடம் இரவு நேரம் என்று உங்களுக்கும் எங்களுக்கு பகல் நேரம் 11:30 நிமிடம் 31 தொடப்போகின்றது என்று காட்டும் நண்பகல் நேரம். பகலவன் வந்து பழி சென்று வந்தார், பேர்ந்து அப்படியே மயங்கி மங்கி சென்று விட்டார்.

இந்த வேளையில் உனக்காக நான் திரைப்படுத்த உனக்காக நான் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவதாக ஒரு பாடல் அன்புடன் வந்து அழகாக பேசி முகந்தரஸ் எங்களுடைய அன்பு கிருஷ்ணன் என்ற பாடலை தந்தார் அல்லவா. நான் போறேன் முன்னாள் என்று மிகவும் அன்பாக கூறி செல்லமே என்ற வார்த்தை பெறும் பாடலை இனிமையாக கேட்டு உங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று கூறுகின்றார். அந்த பாடல் எதுவாக இருக்கும்? பெரிய கோயில் என்ற திரைப்படுத்த பாடல் என்றார். இதோ அந்த பாடல் காற்றலையில் வருகிறது. நான் போறேன் முன்னாலே நடந்து வாயின் பின்னாலே அங்காலே ஒரு செல்லமே என்ற வார்த்தையும் வந்தது. எப்படி இந்த வார்த்தை வந்தது என்று இப்பொழுது கேட்போம். கிருஷ்ணா உங்கள் பாடல்.

பூங்கொடியே செல்லம்மா என்றும் மாறனாக நீ இருக்க வேண்டும் என்ற மன எண்ணம் கொண்ட அந்த அன்புள்ளம் கொண்ட குடும்பத்தின் மகிழ்ச்சி எங்கே இருக்கின்றது என்று பார்த்தீர்களா? இப்பொழுதெல்லாம் ஆடை ஆபரணங்கள் அலங்கார வர்க்க பூச்சுக்கள் அலங்கார அலங்கரிப்பு சாதனங்கள் அதை விட விளையாட்டுகள் மூலம் எங்கள் அறிவை வளர்த்து கொள்ள அன்றிருந்ததை விட இன்று விவேகமான விளையாட்டுகள் எல்லாம் இருந்தாலும் அன்று நடந்து சென்று ஆலயத்துக்கு செல்லும்போது அந்த காட்சிகளை காட்டும் வேளையிலே அங்கு இருக்கின்ற சின்ன சின்ன கடைகளிலே இருக்கின்ற பொருட்களை அழகாக எடுத்துக்கூடிய நல்ல நல்ல தமிழ் சொற்களை அங்கே கண்டோம். இந்த கண்டசரம் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது. இப்பொழுது நெக்லஸ் என்றார்கள், பட்டியல் என்கிறார்கள், சிறு வெண்டனை போட்டு பதக்கம் என்றெல்லாம் கூறுகிற காலத்திலே போறது அந்த கண்டசரம். அந்த கண்டசர மாலை இன்று மட்டுமல்ல அன்று தொல்காப்பிய காலத்திலிருந்து இருக்கின்றது கண்டசரம். அந்த ஒரு தெய்வ நாடகத்திலே நாங்கள் அந்த புராண நாடகங்கள் பார்க்கும் பொழுது மாரி அம்மன் வந்து சிவனாரிடம் அந்த கண்டசர மாலையை தாருங்கள் என்று கேட்கின்றாள். அப்படி ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த கண்டசர மாலை எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு நாங்கள் கண்ணால் காணவில்லை. இன்று அன்று அது இருந்து அழகை கொடுத்தது, அதில் அருளும் இருந்தது, அதில் வைத்திய சிறப்புகளும் இருந்தது. கண்டசரம் கண்டசரம் என்று ஒன்று இருக்கின்றது. இன்று அந்த பொருளை கண்டுகொண்டோம் இந்த பாடலில். அது மட்டுமில்லை, இங்கே இளமாறன் தனிமாறன் நெடுமாறன் கூலமாறன் அந்த மாறன் இந்த மாறன் என்றெல்லாம் கூறுகிறார். மாறன் என்றால் என்ன? இளமை, குமரன். அங்கே அவர் சொல்லுகிறார், எனக்கு மட்டும் நீ இந்த இதுகளை

வாங்குவதில் உனக்காக துப்பட்டா இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த நேரத்திலே மை பூசினால் மரம் போல் இருக்கும் மீசை என்றது. மீசைக்கு மை பூசினால் மீசை நிறைத்தாலும் அந்த கருப்பு மையை அன்றே பூசி இருக்கின்றார்கள் என்று செல்கின்றது. அந்த மரம் என்ற பதம் அதிலே வந்தது. நடந்து போறேன், நான் முன்னுக்கு போறேன், நீ பின்னாலே நடந்து வா என் அதிலே அந்த அந்த அன்பின் மிளர்ச்சி அந்த மிகுதி தான் அங்கே காட்டப்படுது. பூங்கொடி என்றால் என்ன செய்யும்? நட்டு நெஞ்ச நிமித்தி வளர்ந்து காத்தோடு எதிர்த்து நிற்பதா? இல்லை. பூங்கொடி அழகான பூவை வாசத்தோடு தருகின்ற அந்த பூங்கொடி வளைந்துதான் செல்லும். நாங்கள்தான் பிடித்து பிடித்து நீரை மேலே மேலே விடுவோம். அந்த பெண்ணை வர்ணிக்கிறார் பூங்கொடியே செல்லம்மே என்று கூறப்படுகின்றது. இனிமையான வார்த்தைகளை நாங்கள் அங்கே கேட்கக்கூடிய அற்புதமான ஒரு பாடல். நன்றாக பிடித்தது எனக்கு இந்த பாடல். கிருஷ்ணா, நீங்கள் கூறியது போன்று என்றுதான் இந்த பாடலை நான் கேட்கின்றேன். இந்த பாடலை எங்கள் இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு, அற்புதமான குரல் அரசி ஒரு டிவி ரத்னம் என்ற ஒரு அம்மா இருந்திருந்த அவருடைய குரலோடு ஒலித்த அந்த பாடல். நடையை மாற்றி பாடும் பொழுது எங்களுக்கு எப்படி இருக்கின்றது? அழகாக இனிமையாக இந்த சொற்களை நாங்கள் உள்வாங்கி கேட்டு மகளக்கூடிய வார்த்தைகள் அடங்கிய பாடலை தான் அநேகமாக எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் தருவார்கள். தமிழ் வளர்ப்பதில், தமிழை சிதைய விடாமல் இருப்பதில், தாய்மொழி வேறாக இருந்தாலும் தமிழ் மொழியில் தற்று கொண்டவராக இருக்கின்றார் கிருஷ்ணன். வாழ்த்துக்கள் கிருஷ்ணன். இனிமையான இந்த பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். உனக்காக நான் என்ற வரிசையில் எங்கள் எல்லோருக்காகவும் நீங்களும் உங்களுக்காக கேட்டு மகிழ்ந்த அந்த பாடலை ஒலிபரப்பியதில் நானும் திருப்தி அடைகின்றேன். இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை கன்னடா கலையகம். உனக்காக நான்

0: ஆறு குளம் கடல் தாண்டி சமுத்திரத்துக்கு அங்காலே கூட தாண்டி வந்து விடுவது இந்த அன்பு. நீ அங்கே இருந்தால் நான் இங்கிருந்து தாண்டி வந்து விட நிடி மின்னல் எல்லாவற்றையும் டேக் கேர் பண்ண மாட்டேன், கணக்கெடுக்க மாட்டேன். ஆ, நீ தான் பெரிது, உனக்காக நான் அறிவோட அன்பான பாடல். இனிமையான இந்த பாடலே அடுத்து ஒரு பாடலை தருவதற்கு முன்பு அன்புடன் அழைக்கின்றார் ஒரு உறவு, அவரை இணைத்து விடுவோமா பேசி விடுவோமா? இது உனக்காக நான், மொன்றியல் தமிழ் வானொலி. நேரம் சரியாக 11:43 நிமிடத்தை பகல் வேளை என்று எங்களுக்கு காட்டும் வேளையிலே உங்களுக்கு இரவாகிவிட்டதே என்று 10:13 நிமிடத்தை காட்டிக் கொண்டிருக்கும் வேளையிலே நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில தான் இன்னும் ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடல் யாராக இருக்கும் என்று எண்ணினால் அந்த பாடல் வருவதற்கு முன்பு ஒரு அன்பு உறவு அழைக்கின்றார், அவரை இணைத்து விடுவோமா? இணைக்க வேண்டும், அழைக்க வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை உனக்காக நான் நிகழ்ச்சியை எல்லோரும் விரும்புகிறார்கள் என்ற பக்குவமான கருத்துக்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நான் கேட்ட பாடலை கொடுத்து விட்டேன். திருபுவனம் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் உடனே அழைப்பை விட்டு நன்றி கூறிக்கொள்ளுகின்றார். இது உங்கள் வானொலி, உங்கள் விருப்பு பாடல்களை உங்கள் நேரத்தில் தருவது என்னுடைய வழக்கம். நன்றி கூறி என்னை தள்ளி வைக்க வேண்டாம். நன்றி, நன்றி, நானே அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நன்றி ஐயா. இது மன்னியல் தமிழ் வானொலியில் வரும் இந்த பாடலை கேட்கும் வகையிலே இணையர்களாகத்தான் அவர்கள் வந்து இணைவார்கள். கிருஷ்ணா வந்தால் மகள் அனுஷியாவும் மைந்து விடுவார். இப்பொழுது வருகின்றார். வணக்கம், வணக்கம் சாந்தி, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: வணக்கம் மகளே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? உயிரினங்களையும் நாங்கள் அழைத்து கேட்டுக்கொள்ள வேண்டும். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கிறோம். நீங்களும், நீங்களும் ராசன் சாந்தி என்ற ராசன் அழகி எல்லோரும் நலமாக இணைந்திருக்கின்றீர்கள் என்பதை கேட்க மகிழ்வாக இருக்கின்றது. உங்களுக்கு உங்கள் கடமைகள் உங்களுக்காக, எங்களுக்காக நல்ல பாடல்கள் அங்கே. இன்று உங்களுடைய பகல் வேலை எப்படி சென்றது மகளே? ஆலயம்
1: சென்றது
0: உங்களுக்கு வீட்டினுடைய மின்விசுறு இருக்கின்றதா? இருந்தாலும் அந்த மின்விசிறி அதை என்ன செய்ய முடியும்? வெப்ப காற்றை எடுத்து வெளியே தள்ளும்போது வெளியே உள்ள வெப்ப காற்று உள்ளே அந்த வீசுகிற அசைதான் எங்களுக்கு உதவி செய்கிறது. மின்விசிறி கீழே இருந்தாலும் வியர்வை அடங்கும் கொஞ்சம், ஆனால் வெப்பமாக தான் இருக்கும் இல்லையா? இயற்கை இப்ப வந்து
1: சாதம் எல்லாம் கம்மி பண்ணிட்டு திரவ ஆகாரம் தான் நிறைய எடுத்துக்கிறேன்.
0: ஓ, குளிர்மையான உணவுகள், பல வகைகள், பல ரசங்களை நாங்கள் மோர் மிகவும் சிறப்பானது. இந்த நேரத்திலேதான் அந்த தண்ணீர் பந்தல்கள் வீதி வழியை போடுவார்கள், இதை அமைப்பார்கள். தண்ணீர் பந்தல்
1: போடுவாங்க
0: தாக சாந்தி செய்வதற்காக. இது தர்மம். அந்த அன்றைய நாளையிலே அறவழியிலே மனித நேயத்தோட வாழ்ந்தவர்கள் தங்கள் இல்லத்துக்கு வெளியிலே, அது மண்வீடாக இருந்தாலும் கல்வீடாக இருந்தாலும் பெரிய மாளிகையாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு திண்ணை மாதிரி வைத்து அதிலே ஒரு நிழல் வைத்து அதற்குள்ளே பானை, பானைக்குள்ளே தண்ணீர், அதற்கு மேலே ஒரு பாத்திரம் வைப்பார்கள். யார் எவரும் போகும் வரும்பொழுது அதை அள்ளி வந்து. எங்கள் நாட்டிலே பெரிய வீடுகளுக்கு மதில் சுவர் கட்டியிருப்பார்கள் வீதியோரத்து வீடுகளிலே. அங்கே உள்ளே கிணறு என்று ஒன்று இருக்கின்றது. தண்ணீர் அள்ளி நிலத்திலே கிண்டி கட்டி வைத்திருப்பார்கள் தோண்டி. அது கிணறு, அது ஆழத்திலே தண்ணீர் இருக்கும். வாளியை விட்டு தண்ணீரை வெளியே நாங்கள் அது தெரியும். அந்த தண்ணீரை அந்த கிணற்றடியிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு பாதை செய்து அந்த மதிலே ஒரு துவாரம் வைத்து வெளியிலே தொட்டி என்று ஒன்றை கட்டியிருப்பார்கள். தொட்டி, அதுக்கு பெயர் தொட்டி என கூறுவது. நாலு பக்கம் கட்டி நடுவுக்குள்ளே தண்ணீர் நிறைத்து விடுவார்கள். அதற்குள்ளே இந்த தண்ணீரை இறைத்து விட்டால் தண்ணீர் வந்து அது நிறைந்து நிற்கும் பொழுது அந்த தருவீதியிலே நடந்து செல்லும் மிருக இனங்கள், ஆடுகள், மாடுகள், பறவைகள், நாய்கள், பூனைகள், செல்லும் விலங்குகள், பிராணிகள், பறவைகள் தாகம் தீர்ப்பதற்காக அதை செய்திருக்கின்றார்கள். இது எல்லாம் அறம், மனித நேயம் இல்லையா? ஆன்மா இப்பொழுது பைப்புகளில் குழாய்களை நீராட்டி அங்கங்கு வைக்கிறார்கள் தான். இப்பொழுது போத்தல்லே தண்ணீரை அடைத்து விற்கின்றார்கள் செல்லும் பள்ளியில் எடுத்து. அந்த அந்த நாளிலே அப்படி இல்லை. தாக சாந்திக்கு இப்படி சேரும். ஆனால் எவ்வளவுதான் குளிர்பானத்தை எடுத்து பலரசங்களை மோர்களை கொடுத்தாலும் தண்ணீர் குடிப்பது போன்று தாக சாந்தி எதுக்கும் ஏற்படாது இல்லையா? தண்ணீர்
1: ஆமாங்க ஐயா.
0: தண்ணீர் குடி என்ன ராசனா அழகியா நாங்கள் செய்யும் பொழுது போத்தல் அண்ணா அப்படி அண்ணாந்து பார்த்து தண்ணீரை மெல்லுகிறோம், செம்பிலே தண்ணீர் எடுத்து அண்ணாந்து மெல்லுகிறோம், ஆனால் வாய் வைத்து உறிந்து குடிப்பது போன்று தாகம் தீராத ஒன்று. வாய் வைத்து
1: குடிப்பது
0: உள்ள இழுத்து அருந்துவதுதான் சரியான முறையும் யோகாசன முறையிலும் அதுதான் சரி என்று எங்கள் யோகிகள் ஞானிகளும் கூறி சித்தர்களும் கூறியிருக்கின்றார்கள். பைப்பு வச்சு இழுக்கிறது அண்ணாந்துவிற்கு அதெல்லாம் நாகரிகமாக பழக்க வழக்கம் மாறி வந்து விட்டதம்மா. அதுல இன்னும் ஒன்று இருக்குது, செம்பிலே தண்ணீரை எடுத்து நாங்கள் வாய் வைத்து குடித்து விட்டு வைப்பதையும் தாய் தந்தையர்கள் சகோதரர்கள் எடுத்து கொடுக்க குடிக்கும் பொழுது அந்த பாசம் அங்கே ஒட்டி கொண்டு வருகின்றது. கவனித்தீர்களா?
1: சில பேர் விரும்ப மாட்டாங்க.
0: அது இல்லையம்மா, அதுல பாசம் இருக்கின்றது. அநேகமான இடங்கள்லயே நான் சில
1: இப்ப கொரோனா டைம் அந்த மாதிரி குடிக்கலாம்.
0: இல்ல கொரோனா போயிருது அம்மா, அது நோய்
1: நோய்ச்சியதால இல்ல
0: கொரோனா மட்டும்
1: என்ன வரும் நமக்கு ஏதாவது அவங்களுக்கு காய்ச்சல் இருந்தா ஒட்டிக்குமோ சளி.
0: இப்ப கொரோனா வந்து கொரோனாவை நாங்கள் சாடு, அது ஒரு வைரஸ் தான். அதே போன்றுதானே ஜலதோஷம் இருக்கிறது எங்களுக்கு இயற்கையாக அன்று தொட்டு இருந்து வரை குழந்தையிலிருந்து வயோதிகர் வரைக்கும் ஜலதோஷம், அது மாறாத ஒரு வருத்தம். இப்ப எனக்கு ஜலதோஷம் நான் தும்பி கொண்டிருப்பேன், நான் வாய் வைத்து குடிச்சதில் நீங்கள் வாய் வைத்து குடிக்க முடியாது தானே, அப்படியான நேரத்தில் செய்ய மாட்டார்கள் தானே அம்மா? அப்படியான நேரத்தில் உங்களை வாய் வைத்து குடிக்கும் போது
1: ஒத்துப்பாங்க,
0: அப்படியானது என்ன நேரத்தில் தொத்து வரும்
1: பழக்கம்.
0: பாசம் எவ்வளவு இருக்கின்றதை பார்க்க வேண்டும். உங்கள் மடியிலே உங்கள் குழந்தை இருக்கும் பொழுது அந்த குழந்தை ஒரு சிறுநீரை கழித்து விட்டாச்சு அறிவீர்களா? இல்லை, கையாலும் சில தாய உணவு அருந்தும் பொழுது சாதாரண வீடுகளை நான் கண்ணாலே கண்டிருக்கின்றேன். ஒரு சாதாரண வீட்டிலே அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது குழந்தை சிறுநீரை சாப்பாட்டுக்களை விட்டு விட்டது, அவர் அதை தூக்கி வீசவே இல்லை, அனைத்து அந்த குழந்தையை கொஞ்சி விட்டு அமுதம் என்று உண்டார்கள். பாசந்தானம்மா அங்கே இருக்கின்றது, பாசந்தான் அங்கே இருக்கின்றது அம்மா. சரியா? அன்னை அன்னை உணவு உண்டு கொண்டு இருக்கும் பொழுது குழந்தை அங்கே மலம் கழித்து விட்டது. அந்த அன்னை அதை கழித்து கொண்டு கிடக்கட்டும் என்று விடுவாரா? இல்லை, கையை கழுவி விட்டு உதறி விட்டு ஓடி சென்று அதை துப்புரவு செய்து பழத்தி விட்டு திரும்பி வந்து அந்த கையாலே கையை கழுவின கையோ கழுவாத கையோ அந்த அந்த இது பார்த்து விட்டு அதை அந்த கழுவி அகற்றி விட்டு வந்துதானே உண்ணுகிறாள். காரணம் என்ன? கடமையா? இல்லை, பாசம். எங்கள் தாய் தந்தைகள் அப்படி
1: செய்திருக்கியா?
0: இப்பொழுதுதான் வலைத்தளங்கள் என்று ஒன்று, இந்த இலவச ஊடகங்கள் வந்த பின்பு எப்பொழுது எது நடக்க போகிறது எல்லாம் அட்வான்ஸ் அட்வான்ஸ் முன்னரே அறிவித்து விடுவார்கள். எப்போ அங்கே விவரம் கூற மாட்டார்கள், வாழ்த்துக்கள் என்று போட்டு விடுவார்கள். சரியா? இருப்பினும் எங்களுக்கு தினமும் மகளிர் தின வாழ்த்து தானே மகளே? தினமும் நாங்கள் மகளிர்
1: கொண்டாடணும்,
0: கொண்டாடினாலும்
1: வீட்டில் ஐயா மகளிரை கொண்டாடுகிறார்கள்.
0: மகளிர்கள் நடக்க வேண்டும், உங்களுக்கு சரிசமம் சம அந்தஸ்து வந்துவிட்டது என்று அங்கே அவர்களும் கோஷம் போட்டு போராடி கொண்டுதானே இருக்கின்றார்கள். அப்படி பார்க்க போனா மகளிர் மகளிராக இருக்க வேண்டும், மகன்கள் மகன்களாக, ஆண்கள் ஆடவர்கள் ஆடவர்களாக இருந்தால் அன்று போல் இன்று துன்பம் இல்லாமல் வாழலாம். இன்று துன்பத்துக்கு இதுவும் ஒரு காரணம் தானே அம்மா, மிதமிஞ்சிய சுதந்திரம்.
1: எங்க காலத்துல இல்லீங்கய்யா, இப்பதான் அப்படி இருக்கு,
0: இப்பதானே வந்திருக்கிறது. தேங்க்ஸ் கிவிங், லவர்ஸ் டே, இதெல்லாம் இப்ப இப்பொழுதுதானே வருகின்றது, முன்பு இல்லையே எங்களுக்கு தெரியாது. ஈவன் பிறந்த நாள் பர்த்டே என்று கொண்டாட்டங்கள் கூட இங்கு நாங்கள் இப்பொழுதுதான் பெரிதாக வருகின்றோம். அன்று பிறந்த நாள் அன்று இல்லை, அன்று ஆலயத்துக்கு செல்வார்கள், பூஜை செய்வார்கள், இவ்வளவுதான். சரி, இன்று உனக்காக நான் நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன பாடலை தரப்போகிறீர்கள், யாருக்காக தரப்போகிறோம், எதற்காக தரப்போகின்றீர்கள்?
1: நான்
0: அம்மாவிற்காக மீராமாக்கா கேட்கலாம் நினைச்சேன்.
1: சரி, மீராமாவுக்காக
0: என்ன பாடலை தர போறீர்கள்?
1: இந்த பாடல் தூரத்தில் அவர்களுக்கு பிடித்த பாடலே.
0: அவர்கள் நான் கண்ட உண்மகம், தூரத்தில் நான் கண்ட உண்மகம்
1: எனக்கு பிடிக்கும்.
0: அது மீராமாவுக்கு நல்லா பிடிக்கும், அவருக்கு நல்லா பிடிக்கும் இந்த பாடல். சரி, நீங்கள் கேட்ட தூரத்தில் நான் கண்ட உண்முகம் என்ற திரைப்படம் என்ற பாடலை உங்களுக்காக மீராமாவும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். மீராமாவுக்காக என்று குறிப்பிட்டதும் அவர் கேட்டு மகிழ்வார். ஒலிக்கின்றேன், ஒலிக்க வைக்கின்றேன் அந்த பாடலை கேட்டு மகிழும். ஒரு நாளைக்கு நீங்கள் ராசானுக்காக அல்லது அழகிக்காக ஒரு பாடலை கேட்டிருக்கலாம் தானே? அழகிக்காக
1: ராசானுக்காக
0: கேட்டு நீங்கள்
1: நாய்கள்
0: ஜாக்கிரதை. ஆனால் இந்த வானொலி ஒலிக்கும் பொழுது அல்லது வானொலி தொலைபேசி ஒலிக்கும் பொழுது அல்லது வரும் காட்சிகளை பார்க்கவோ அல்லது ஒலியிலே வரும் விடயங்களை மகிழ்ச்சியான விடயங்களை கேட்கவோ இவர்கள் ஆர்வமாக இருப்பார்களா, பார்ப்பார்களா? அந்த நாய்களுக்குரிய படங்கள் ஒளிப்பதிவு ஒளியிலே வரும்பொழுது இவர்கள் எப்படி இருப்பார்கள், கூர்ந்து கவனிப்பார்களா?
1: அதாவது வேற விதமான ஒளி வந்தா தலைய ஆட்டம், சிரிப்பா இருக்கும்
0: பார்த்து உங்களுக்கு நகைப்பா இருக்கும். வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பான கருத்துக்கள் சார்ந்து நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறுங்கள். தூரத்தில் நான் கண்ட உன்முகம் என்ற பாடலையும் நான் ஒலிக்க
1: வைக்கிறேன். இந்த அந்த பக்கம் கனடால இருந்து கொஞ்சம் தூரம் அந்த இடம் பேர், அங்கதாங்க இரவில் தெரியும். அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி எல்லாரும்
0: போய். சில இடங்கள்ல வெளிச்சமாக தெரிகின்றதா, மின்னொளி தெரிகின்றதா? சாதாரண
1: இல்லைங்க, இரவில் வந்து இந்த வானவில் போல கலரா தெரியுதுங்க.
0: அது சில இடங்கள்ல, சில இடங்களை கேளிக்கைகளுக்காக சில காட்சி அமைப்புகள் அமைத்திருக்கலாம். அல்லது இப்பொழுது கூறினார்களே, ஒரே நாளையிலே கிரகங்கள் எல்லாம் ஒரே நீருக்கு வருகின்றது, நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் என்றெல்லாம் எழுதியிருந்தார்கள். அப்படியும் இருக்கலாம் தானே?
1: அது இல்லைங்க ஐயா, இது இயற்கையிலே தோன்றுவது, அடிக்கடி வர தோன்றுமா இந்த மாதிரி? நான் சொல்றேங்க ஐயா, நாளைக்கு அது அது இல்லைங்க ஐயா, வானமே அந்த மாதிரி கலர் கலரா தெரியுதுங்க ஐயா. அதுக்கு ஏதோ லைட்ஸ்னு பேரு.
0: ஓ, கனடாவிலே இருக்கு.
1: கனடா பக்கம் தாங்க ஐயா இருக்கு.
0: நான் இரவில் தூங்க தூக்கத்துல வீட்டினுள்ளே குளிர்காய் எல்லாம் மூடி அடைத்து திரைச்சீலைகளை எல்லாம் மூடி விட்டு தானே உள்ளே தூங்கவும் பார்க்க.
1: இப்ப இல்லைங்க ஐயா,
0: கோடை காலத்துல, கோடை காலத்துல இருக்கலாம்.
1: அது மாதிரி நான் கூட கலர் லைட்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல, இயற்கையிலேயே தோன்றுவது அது.
0: சில பகுதிகளிலே நீண்ட பகல் மகளே, நீண்ட இரவு ரெண்டும் இருக்கின்றது. சரியா, இரண்டு விதமான. இப்பொழுது எங்களுக்கு நீண்ட பகல் கூடிக்கொடு, இப்பொழுது 11 மணி நேரத்துக்கு மேலாக வந்துவிடும். முந்தைய 8 மணி நேரத்தில் இருந்த பகல் படிப்படியாக கூடி கூடி வந்து இனி 9-10 மணி இரவு, இரவு நேரம் 9-9:30 வரைக்கும் பகல் இருக்கும் இங்கே. ஐரோப்பிய நாடுகளிலே மண்டலத்திலே சில பகுதிகளிலே ஒரே பகலாக இருக்கும், சில இடத்திலே சில இடத்துல ஒரே இரவாக இருக்கும். நோர்வே பகுதியிலெல்லாம் இரவு முழு நேர இரவு இருக்கின்றது. 1 மணி நேரம் 2 மணி நேர பகல் தான் இருக்கின்றது. இந்த நீங்கள் கூறியது என்னவென்று, நான் வானவில் அல்ல, வேறு விதமாக வானத்திலே வர்ணம் வர்ணமாக இருக்கின்றது என்று கூறுகிறீர்கள். அதை ஒரு சின்ன விவரம் எனக்கு அறிவித்தால் நான் அதை தேடி பார்த்து விட்டு உங்களுக்கு கூறுவேன். நான் பார்க்கவில்லை இன்னும். நல்லது மகளே, இந்த பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்பேன். உனக்காக நான் நிகழ்வை அலங்கரித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நலமுடன் வளமுடன் வாழ்க அழகி. ராசன் பகை அவர்கள் ஒலி ஒலியையும் கேட்டு மகிழ்கின்றார்கள். பாருங்கள் எவ்வளவு அறிவு அதற்கென்று. அதனால் தானே அம்மா இந்த துப்பு என்று உலகத்திலே யாராலும் கண்டுபிடிக்க முடியாத துப்புக்களை நாய்கள் தானே கண்டுபிடிச்சு கொடுக்கிறது. பெரிய பெரிய பெரிய பெரிய துப்பறியும் இலாக்காவினர் அரசாங்க அதிகாரிகள் கூட நாயை கொண்டு தானே மோப்பத்திலே பிடித்தெடுக்கின்ற எத்தனையோ பொய்களை களவுகளை பிடிச்சிருக்கின்றார்கள் பிடிக்கின்றார்கள்.
1: ஐயா அது ஞாபகத்திற்கு வந்துட்டுங்க, அரோரா அரோரா போரே போரேல்ஸ் சொல்லுவாங்க ஐயா.
0: அரோரா போரேல்ஸ்
1: நார்தன் லைட்ஸ். நார்தன் லைட்ஸ்
0: அப்படியா? நார்தன் லைட்ஸா? சரி நான் தேடி பாருங்க, நான் தேடி பாரு. நார்தன் லைட்ஸா அரோராவா?
1: ஆமாங்க, நார்தன் லைட்ஸ் சொல்லுவாங்க. அது இரவில் வந்து அவ்வளோ ஒரு அழகா தெரியுதுங்க ஐயா வானம்.
0: ஓ
1: அதை பார்க்க எல்லாம் போறாங்க.
0: நீங்க போவீங்களா
1: ஐயா? உங்களுக்கு தானே
0: இப்பொழுது எங்கும் பராபரமே எல்லா கடவுளும் செல்லலாம். யாது முறை யாவரும் கேளீர். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் இணைந்து கொண்டு பாடல்களையும் உனக்காக நான் என்ற நிகழ்வோடு கேட்டு மகளும் இந்த வேளையிலே ஒரு பாடல் வரை இருக்கின்றது. மீரா அம்மாவுக்காக இந்த பாடலை தரப்போகின்றேன் என்று அன்பு மகள் அனுஷியா நீங்கள் தந்தீர்கள். அந்த வானம் பாடி என்ற திரைப்படுத்த பாடல் அன்று தட்டாலும் இன்று தட்டாலும் இனிக்கும் பாடலாக இருக்கின்றது. நான் ஒரு பாடியும் இருந்தேன் என்று கூறினேன்தானே. இப்பொழுது பி சுசீலா அம்மா அவர்களின் குரலே, கே வி மகாதேவன் இசையிலே, கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய வரிகளிலே ஒலிக்க இருக்கின்றது அந்த பாடல். அனுஷியா உங்கள் பாடல் காத்தலையில்.

0: அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனவு. மீனா
1: அம்மா,
0: உமா எத்தனையோ பாட்டு கட்டிட்டு இருக்கான், இருந்தாலும் இந்த ஒரு பாட்டு தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை அடிக்கடி பாடுவான், நாங்களும் கேட்டு பரவச முடியும். இந்த ரெண்டு வருஷமா அந்த பாட்டும் இல்லை, அந்த பரவசமும் இல்லை. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் வளரட்டும். பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா.

இனிமையான வரிகளோடு வந்த பாடலை பற்றி பல தடவை நான் கூறியது உங்கள் காதோரம் வரவில்லை என்று எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. நான் விட்ட பிள்ளை என்னவென்று எனக்கு புரிகின்றது. நான் இந்த காலநிலை கொடுமை காரணமாக எங்கள் கலையகத்துக்குள்ளே இருக்கிற வெப்பத்தின் கடுமை காரணமாக, எங்கள் சுவாசத்துக்கு ஏற்படுகின்ற இடையூறு காரணமாக நான் ஆளியை இறக்கிவிட்டேன். என்னுடைய ஒலி உங்களுக்கு வந்து இடையூறு தரக்கூடாது, நிகழ்ச்சியை தடைப்படக்கூடாது என்று எண்ணிவிட்டு அதை நான் மீண்டும் உயர்த்தி விடுவதற்கு மறதியிலேயே விட்டதால் நான் கூறிய அத்தனையும் உங்களுக்கு வந்திருக்காது. நான் புரிந்து கொண்டேன். இந்த பாடல் கங்கைக்கரை தோட்டம் பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா? மீரா அம்மாவுக்காக என்று அவர் தந்திருந்தார் ஒரு பாடலை அன்பு அனுஷியா அவர்கள். அந்த பாடல்கள் எல்லோருக்கும் பொருத்தமான ஒரு பாடல், அற்புதமான வரிகள். கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரிகளுக்கு கே வி மகாதேவன் ஐயா இசை கொடுக்கும் பொழுது அன்னை பி சுசீலா அம்மா பாடியதற்கு கண்ணால் கண்களாலும் இதழாலும் நக நடிப்பை கொட்டும் நடிகையர் தாரகைக்குள் தாரகையாக இருந்த தேவிகா அம்மாவின் நடிப்பும் அற்புதமாக இருந்தது. அந்த பாடலை காட்சியோடு பார்க்கும் பொழுது அதிலே வந்த கருத்துக்கள் கண்ணன் என்பவனை வைத்து அன்புக்கு எவ்வளவு லீலைகள் புரிந்திருக்கின்றார், கண்ணன் என்றால் என்ன என்றதை அழகாக எடுத்துக்கூறும் அந்த வரிகளை சுமந்து வந்த பாடல் சிறு வயதிலே நாங்கள் பாடசாலை வாழ்வில் கேட்ட பாடல், இன்று கேட்டாலும் இனிக்கின்றது. அனுஷியா, நீங்கள் அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீரா அம்மா அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்திருந்தார். அவர் மகிழ்வார், மகிழ்வார், மகிழ்ந்து கொண்டே இருப்பார் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறும் இந்த வேளையில் அடுத்த பாடலையும் தர இருக்கின்றேன். அடுத்த பாடல் வந்து எங்கள் அன்பு உறவு ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தன்னுடைய பாலிய நண்பன் பள்ளி தோழன் தாங்கள் செய்த குறும்புக்கள் அத்தனையையும், ஓ நகைச்சுவையாக செய்தவை அத்தனையையும், பிள்ளை பிராயத்திலே துள்ளித்திருந்த காலத்திலே செய்த பருவகால நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர் உள்ளம் எப்படி அந்த நினைவுகளை சுமந்து தாங்கியது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்றால் அப்படிப்பட்ட இயக்கம் எங்களுக்கும் இருந்திருக்கின்றது. மனித வாழ்வு என்பது இதன் எல்லாம் பாசத்தால் துடிப்பது தான். அப்படியான ஒரு பண்பாடுகளோடு தான் நாங்கள் அன்று வளர்ந்தோம். அந்த பண்பாடுகளை வளர்க்கும் வகையிலே தான் ஊடகங்கள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்தது. அப்பொழுது ஊடகம் பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி. இப்பொழுது தான் இந்த கைபேசிகள் வந்து இப்பொழுது வலைத்தளங்கள் சுதந்திரத்தோடு எப்படியும் அப்பட்டமாக நான்கு சுவர்களுக்கு நடக்கின்ற இத்தனை ரகசியங்களை பகிரங்கமாக எடுத்து வெட்கமில்லாமல் கூறுகின்றார்கள். அன்னை தந்தையர்கள் பற்றி நாங்கள் சொல்லக்கூடாதே, அன்னையை பற்றி, தந்தையை பற்றி, மகளை பற்றி என்றெல்லாம் கூறுவதை அப்படியே எழுதுகிறார்கள். நேர்மைக்கு மாறாக நல்லவற்றை விட்டு தீயவற்றை தான் கொண்டு வந்து புகுத்துகிறார்கள். ஏனென்றால் உலகம் நல்லதை விட்டு தீயதை கேட்க ஆவல் படுகின்றது. அங்கேதான் அந்த அதான் சொன்னேன், இந்த துன்பங்களுக்கு காரணம் ஆசை. இந்த ஐந்து புலன்களும் ஆசையில் அந்த புலன் வழி செல்லுகின்றது. ஆனால் இதுகள் பாசம் என்ற ஒன்றை வைத்து, பண்பாடு என்ற ஒரு ஒரு இதை வளர்த்து சிறுவயது முதல் முதுமை வரை இருந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்லக்கூடிய வகையில் வாழக்கூடிய வகைகளை தந்த பண்பாட்டு பழக்க வழக்கங்கள். அங்கே குறும்பு செய்தாலும் தீங்கு செய்தால் கூட அதிலே ஒரு நன்மை இருக்கும். இப்பொழுது அன்பு ஜெகபர் சாதிக் அவர்கள் தன்னுடைய பாலிய நண்பனை பற்றி இந்த புனித நன்னாளிலே திரும்பவும் நினைத்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை மொழியல் தமிழ் வானொலியில் உனக்காக நான் கொடுத்ததை எண்ணி நாங்கள் மகிழ்கின்றோம். உங்களுக்கு ஏற்பட்ட நிலைகள் மற்றவருக்கு ஏற்படக்கூடாது, இருப்பினும் வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற வகையில் உங்கள் மனம் ஆறுதல் அடைய வேண்டும். உங்கள் நண்பனின் நினைவோடு நீங்கள் செய்த பசுமையான நினைவுகளை நினைந்துருவுங்கள். இதோ உங்களுக்காக வருகிறது சட்டம் திரைப்படத்தில் கங்கை அமரனுடைய இசையிலே ஒலித்த ஒரு பாடல், நண்பனே எனது உயிர் நண்பனே என்று பாடுகின்றது.

மனித இனத்துக்களில் உள்ள உறவுகளுக்குள்ளே சிறந்த உறவு நட்பு என்று கூறுகிறார்கள். அது உண்மை என்பதை நிரூபிப்பதற்கு பல சம்பவங்கள் இருக்கின்றது உலகத்திலே ஒவ்வொருவருக்கும். இனிமையான இந்த நட்பு அவர்களுக்கு மனதால் நீடித்து வந்தாலும், ஒரு மனது மட்டும் பாடும் வகையில் இன்னொரு மனது சென்று விட்டாலும், அந்த நினைவு என்பது அந்த நட்பு என்ற சொல்லோடு இணைத்துத்தான் வைக்கின்றது உங்களை மட்டுமல்ல எல்லோரையும். நாங்களும் அந்த நட்பை மறவாதிருக்க வேண்டும் என்று இந்த பாடலோடு தீர்மானித்துக் கொள்வோம். எங்கள் நட்புகளை நினைந்து கொள்ளுகிறோம். ஜெகபிரசாதிக்கு அவர்களை மனம் ஆறுதல் அடையுங்கள். அவர் நல்ல இறைவன் பதம் சென்று ஆறுதல் அடைந்து விட்டார். விதி என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா, ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை எவ்வளவுதான் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றதை அவர் அனுபவித்து சென்றிருக்கின்றார். இந்த வேளையில் உனக்காக நான் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கேட்க இருக்கின்றோம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவை கனடா கலையகம்.

0: நேரம் படிக்கணுமா.
1: பள்ளியிலே என்றவுடன் ஞாபகம் வருகிறது பாடசாலை வாழ்க்கையில் பஸ்ஸிலே, அதாவது பேருந்திலே பயணம் செய்யும் பொழுது அந்த பேருந்துக்காரர்கள் ஒரு பாடலை ஒலிபரப்பும் வேளையில் எத்தனையோ கண்கள் பார்க்கும், ஒரு கண்களுக்கு மட்டும் வலிக்கும் என்ற கருத்தை உள்ளடக்கி வரும் தனக்கு விருப்பமான பாடல் என்று தலைவர் ராஜ்குமார் அவர்கள் பொழிந்து விட்டு சென்றார். ராசாவே உன்னை நம்பி என்ற திரைப்படத்திலிருந்து ராசாத்தி மனசிலே ராசா உன் நினைப்புத்தான் என்ற அந்த அற்புதமான பாடல் தளத்திலே பல தடவைகள் பலரும் கேட்டு நாங்கள் எல்லோரும் கேட்டு ரசித்த வேளையில் இன்று ராஜ்குமார் அவர்கள் சொன்ன வேளையில் அதிலே ரசம் இருக்கின்றது என்று தெரிந்து சுவையாக கேட்டு மகளே அந்த பாடலை இப்பொழுது காற்றலையில் தருகின்றேன். ராஜ்குமார் ராசாத்தி மனசில் ராசா உன் நினைப்பு தான் இங்கே கேட்போமா. ராசாவே உன்னை நம்பி என்ற திரைப்படத்தில் தான் அந்த பாடல் ஒலிக்கின்றது.

ராசாத்தி மனசில் ராசா உன் நினைப்புத்தான் என்ற குறது மட்டுமல்ல, அந்த ராசாவுக்கும் தினமும் உன் நினைப்புத்தான் என்ற எண்ணத்தை பசுமையான எண்ணங்களை கொண்டு வரும் பாடசாலை பள்ளி பருவத்திலே புது நேசம் வளர்வது உண்டு. பாசத்துக்கும் நேசத்துக்கும் சற்று வித்தியாசம் இருக்கின்றது. நீங்கள் சீர்தூக்கி பார்த்தால் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்டதை கொண்டு உணர்ந்து கொள்ளலாம். புது நேசம் வளர்ந்தது, அந்த நேசத்தினாலே தான் இது வளர்ந்து என்ற அற்புதமான கற்பனையோடு வருகின்றது. இரண்டாவது தடவையும் அந்த முள்ளுக்குத்தினால் இப்படி இருக்கும் கண்ணளிக்கும் என்ற வரியை மீண்டும் கேட்டோம் ராஜ்குமார் அவர்களே. மிகவும் அற்ப சிறந்த பாடலை நீங்கள் தனியே வந்து வெளியே நின்று பாடலை கேட்டுவிட்டு உள்ளே வந்து எல்லோருடையும் கேட்டு ரசிக்கும் இவ்வளவு சாணக்கியம் இருக்கின்றது உங்களுக்கு. வாழ்த்துக்கள் ராஜ்குமார். அந்த பசுமை நினைவுகள் பள்ளியோடு செல்லாமல் வீடு வரையும் வந்து, வீடு வந்தாலும் வேறு இல்லம் சென்றாலும் நின்று நிலைக்கின்றது அந்த எண்ணங்கள். யாரெந்த புண்ணியம் செய்தவர்களோ தெரியாது, இந்த ராசாவின் நினைவுத்தான் மனதை வைத்து கொண்டிருப்பவர்கள் என்றும் ராசாவின் மனதும் ராசாத்தியின் மனதும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேரத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கும் உனக்காக நானில் பங்கு கொண்டு நீங்கள் கேட்ட பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றதை கேட்டுமா.

0: இனிமையான இந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடல். இன்னமும் அப்படி ஒன்றும் தோன்றவில்லையே, அப்படியா என்று நாங்கள் கேட்டவள் ஓம் என்ற பிரணதம் மந்திரத்தை உச்சரிக்கும் அருள். நீங்கள் ஆனந்த யாழை மீட்டுகிறாள் என்ற ஒரு பாடலை கேட்டவளில் மீண்டும் அந்த திரைப்படத்தில் நதி வெள்ளம் என்று ஆரம்பிக்கும் பாடலை கேட்கின்றீர்கள். இதற்குள் என்ன ரகசியமோ தெரியவில்லை, இருப்பினும் நதி வெள்ளம் போல் உங்களுக்கு அன்பு வெள்ளம் பெருகி வர வேண்டும் என்று கூறும் வேளை அந்த பாடலை தங்க மீன்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றேன். உங்களோடு நாங்களும் இணைகின்றோம். உனக்காக நான் நிகழ்விலே கேட்டு மகிழ்வோம்.
1: மகள்கள் அதிர்ஷ்டசாலிகள், மகள்களை பிரிய அப்பாக்கள் பாக்கியவான்கள். ஆனால் அப்படியெல்லாம் தந்துவிட வாழ்க்கை ஒன்றும் தோழன் இல்லை.

உண்மையான உறவுகள் பல இருந்தாலும், சொந்தங்கள் பல இருந்தாலும், இந்த அப்பா மகன், அப்பா மகள், இந்த இரண்டும் இணைப்பிரியாத, இணைக்க பிரிக்க முடியாத ஒரு இணைப்பு. பந்தம், பாசம், நேசம், அத்தனை ஒருமித்த ஒரு பிணைப்பு. விட்டு பிரிந்து சென்றாலும் பிரிக்க முடியாத, பிரிய முடியாத பாசம் நேசம் கொண்டது. இந்த பாடலே தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள ஒரு உறவு. தந்தைக்கு, தந்தை மகள் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றால், தெரியாத வயது, அறியாத நிலையில் இருக்கும் அந்த குழந்தை மீது இவரவ்வளவு அறிவு அனுபவம் பெற்றவர் அந்த பாசத்தை வளர்த்து, நேசத்தை வளர்த்து கொண்டார். அது இல்லை என்றால் இப்படி இருக்கும் என்ற உண்மை கருத்தோடு வந்த ஒரு பாடல் தங்க மீன்கள் திரைப்படத்திலிருந்து. அன்பு அருள், நீங்கள் கேட்டபொழுது நாங்களும் அதை கேட்டு மகிழ்ந்தோம். எளிமையான பாடல், சிறப்பாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தது. இது யுவன் சங்கர்ராஜா அவருடைய இசையிலே வந்த பாடலாக இருக்கின்றது. இனிமை உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, ராகுல் நம்பியார் பாடியிருக்கின்றார் என்பது ஆச்சரியமாக இருக்கின்றது. அந்த குரல், ராகுல் நம்பியாரோட குரல் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த பாடலை இவ்வளவு மெதுமையாக, மென்மையாக பாடியிருக்கின்றார். இதை மறைந்த எங்கள் நாவண்ணா முத்துக்குமார் அவர்கள் வரிகளை கோர்த்திருக்கின்றார் இந்த பாடலுக்கு. வாழ்த்துக்கள் அருள், நன்றி, நல்ல பாடலை தந்தீர்கள். உனக்காக நான் தெரிவுகளை.

இறுதியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிரப்பிக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். நேரம் 12:23 எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு மன்னிக்க வேண்டும், 12:33 எங்களுக்கு காட்டுகின்ற நான் 10 முழங்கி விட்டேன். உங்களுக்கு நேரம் 11:03 நிகழ்ச்சி சட்டப்படி, அதாவது நியதிப்படி, நிகழ்ச்சி நிரலின்படி முடிவடைந்து விட்டது தான். இருப்பினும் எங்களுடைய நிகழ்ச்சிக்குரிய கொஞ்சம் விட்டு தரும் மனப்பான்மை மொழியார் தமிழ் வானொலி ஒரு 5-10 நீடித்தால் காரியமில்லை என்று இனிவரும் அறிவிப்பாளர்களோடும் கலந்து பேசி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நெறிப்படுத்தி கொண்டிருக்கும் வேளையில் இறுதியாக ஒரு அற்புதமான பாடலை மீரா அம்மாவுக்காக தருகின்றேன் என்று வந்து மகள் சாந்தி கேட்டிருந்தீர்கள் ஒரு பாடல். அந்த பாடல் நிழல்கள் திரைப்படுத்த பாடல். இந்த பாடல் மீரா அம்மாவுக்கும் விருப்பம், உங்களுக்கும் விருப்பம் என்று கூறினீர்கள். எங்களுக்கும் விருப்பம், உங்கள் விருப்பம் தானே எங்கள் விருப்பம், உங்கள் திருப்தியே எங்கள் திருப்தி, உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் மகிழ்ச்சி. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் ஒரு தாரக மந்திரம். அங்கே தூரத்தில் நான் கண்ட உன் முகம் எப்படி இருந்தது என்று கூறும் பாடல் இப்பொழுது நிழல்கள் திரைப்படத்தில் மீரா அம்மாவுக்காக உனக்காக நான் நிகழ்வே சாந்தி நீங்கள் கேட்ட வகையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

சிறப்பான அந்த பாடல் கண்ணனை நினைந்திருக்கும் பாடல். கண்ணனை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார்கள். இந்த பாடலை மீரா அம்மாவுக்காக தருகின்றேன். எனக்கும் விருப்பம், எல்லோருக்கும் விருப்பம் என்று கூறிய வேளையிலே சாந்தி அவர்களே அந்த பாடலை தந்தோம். நிழல்கள் திரைப்படத்திலிருந்து. அவர்கள் சந்ததி பரம்பரை பரம்பரையாக கண்ணன் கோவிலை அமைத்திருக்கின்றார்கள். அது இலங்கையிலே வடபகுதியிலே பிரபல்யமான ஆலயம். இப்பொழுது அவருடைய சந்ததியினர்கள் அதை நிர்வகித்து கொண்டு வருகின்றார்கள். இந்த நிர்வாகம் இவருடைய தந்தையாருடைய தாய் அப்பம்மா, அதாவது அந்த பாட்டி, அவருடைய பூர்வீகம். அவதான் அந்த ஆலயத்தை ஆரம்பித்து இந்த மூன்றாவது தலைமுறை கையாண்டு கொண்டிருக்கின்றது. இன்றும் அவர் கண்ணன் தரிசனத்திலே குறைவதில்லை. கண்ணனை வேண்டிக் கொண்டிருக்கும் அவவுக்கு கவலைகள் எல்லாம் தீரும். கண்ணன் விளையாட்டு பிள்ளை தானே. விளையாட்டுகளை கொடுத்துத்தான் வினைகளை வீரர்ப்பார்கள் இறைவன். அவதாரங்கள், அவதார புருஷர்கள், சிறந்த அவதாரமான கண்ணாவதாரத்தை இவருக்கு கண்ணனை விருப்பமானது. இந்த கலியாணத்துக்களையும் கண்ணன் படங்களைத்தான் சோடித்து வைத்திருப்பார். கண்ணனை நினைந்திருக்கும் அவருக்கு கண்ணன் அருள் என்று

கிடைக்கும் வேளை அவரை சார்ந்து எங்களுக்கும் கிடைக்கும், நாங்களும் கண்ணனை வணங்குவோம் என்று கூறிக்கொண்டு இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வந்து இணைந்து உனக்காக நான் நிகழ்வை அழகாக அலங்கரித்த வேளையிலே உங்கள் உள்ள கருத்துக்களை வெளிப்படுத்தி எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்கள் உள்ள கருத்துக்களை வெளிப்படுத்தும் வகையில் உங்களுக்கு தாராளமாக நேரங்கள் ஒதுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறப்பு அது ஒன்று. நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் கருத்துக்களை அன்போடு பேசி மகிழ்ந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்ற அந்த உண்மையை அறிந்தவர்கள் பலர் எங்களுக்கு பாராட்டுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். பாராட்டுக்காக நாங்கள் செய்யவில்லை, உண்மை விசுவாசம் உள்ள அன்பு உள்ளம் மன திருப்திக்காக தருகின்றோம். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வேன், உங்கள் திருப்தியே எங்களுக்கு மகிழ்ச்சி, உங்கள் மகிழ்ச்சியே எங்களுக்கு திருப்தி. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் தாரக மந்திரமாக நான் மனதில் பதித்துக் கொள்வது மட்டுமல்ல, நீங்கள் அத்தனை பேரும் அதை பதித்து வைத்திருக்கின்றீர்கள், அதை அதன்படி இயங்குகிறீர்கள். வந்து இணைந்த உங்கள் அனைவருக்கு நன்றியையும் மரியாதையும் தந்து இன்றைய நிகழ்ச்சியை 2025 ஆண்டின் 3வது மாதத்தின் 6வது நாள் நிகழ்ச்சியை சிறப்பாக நிகழ்த்தி நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டோம் என்ற திருப்தியுடன் விடைபெறுவோம். அன்பு உறவுகளே, உலகெல்லாம் பறந்து வாழும் உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வோடு மன நிறைவான வாழ்க்கையை அடைய வேண்டும். அவலங்கள் தேவையில்லை. இந்த நாங்கள் இடையிலே இந்த பாடல்கள் வரும்பொழுது சினம் கோபம் ஒப்பம் என்றெல்லாம் பேசினோம் அல்லவா, உண்மையிலே அந்த இடைவெளி மக்கள் பாச நேசங்கள் உருவாகி வளர்ந்து விருட்சமாக வரும் இந்த வேளையிலே விரிவுகள் ஏற்பட்டு தூரங்கள் அதிகரிக்கின்றது. அந்த தூரங்கள் அதிகரிக்காமல் மனிதருக்கு மனிதன் அந்யோன்யமாக அன்போடு மனித நேயத்தோடு அறம் காத்து வாழ்வோம் என்று நான் கூறுவது போன்று நீங்களும் கூறுவீர்கள். நாங்கள் எல்லோரும் அதை கடைப்பிடிப்போம் என்று அதற்கேற்ற அனுகூலமான நிலையை தர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவாக என்று கேட்டு அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் அறிய வைத்த இறைவன் அதற்கு மேலாக தந்த அன்னை தமிழ் இவர்களுக்கெல்லாம் வணக்கத்தை கூறி சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி உங்களோடு நான் இணைந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து நாளை சந்திக்கலாம் என்று கூறி காற்றலையிலிருந்து விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது உனக்காக நான். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னையுடன் தந்தை இவர்களை முதல் வணங்கி அவர்களோடு இணங்கி இவர்கள் காட்டிய ஆசான் இவர்களை எல்லாம் நமக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு பெரு வணக்கமும் பெரு நன்றியும் கூறி எல்லாவற்றையும் உணர்ந்து உங்களோடு நான் வந்து இந்த காற்றலையிலே கலந்துரவாட வைத்த அன்னை தமிழுக்கும் வணக்கத்தை தெரிவித்து முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே உங்களையும் வருக வருக என்று வரவேற்று அனைவருக்கும் வணக்கம் கூறி இணைந்த சிந்தனை செல்வன் இப்பொழுது முதல் காற்றலையில் 2025 ஆண்டின் 8வது மாதத்தின் 15வது நாள் வெள்ளிக்கிழமையில் இணைந்திருக்கின்றோம். இந்த வேளையிலே நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து நீங்களும் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு அக்கறையோடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சி கதம்பத்தை ஆரம்பிப்போம் என்று எண்ணுகின்றேன். அன்புடன் ஜெகபர் சாதிக் அவர்களும் வணக்கம் கூறி வரவேற்று இன்று பக்தி வேளை என்று அவர் நினைவூட்டும் வேளை இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா, பக்தி வேளையிலே இணைந்திடுவோம்.

0: இந்த பவசாகரத்தில் நாங்கள் வந்து பிறந்து வளர்ந்து எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து சென்று முடித்துக் கொள்வதற்காக எல்லாம் வல்ல இறைவன் என்ற ஒரு சக்தி ஒன்று, எங்களை ஆட்டி படைத்து அழித்து ஒழித்து நிறுத்தி புதியவற்றை படைத்துக் கொண்டிருக்கின்ற சக்தியை நாங்கள் இறைவன் என்று கூறுகின்றோம். அதனால்தான் இறை பக்தி கொண்டாடுவோம் என்ற பாடலையும் உங்களோடு இணைந்து நானும் கேட்டு இந்த பவசாகரத்திலே நாங்கள் உலர்ந்து கொண்டிருக்கின்றோம். யாராவது மகிழ்வாக இருக்கின்றீர்களா என்று எவரொருவரை நீங்கள் கேட்டாலும் யாரும் நான் மகிழ்வாக இருக்கின்றேன், திருப்தியாக இருக்கின்றேன் என்று கூறவே மாட்டார். அது கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, கோபுரத்தில் இருந்தாலும் சரி, வீதியிலே யாசகராக இருந்தாலும் சரி, வீடு வாசல் இன்றி அலைபவர்களாக இருந்தாலும் சரி, திருப்தி என்ற பதத்தை ஒருபோதும் அவர்கள் கூற மாட்டார்கள். இன்னும் இன்னும் வேணும் வேணும் என்றுதான் உழன்று கொண்டு இருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த பவசாகரத்திலே கிடந்து அலையா விதத்திலே அலைந்து அலைந்து அலைந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எங்களுக்கு ஆறுதல் என்று ஒன்று கிடைக்க வேண்டுமென்றால் அது இறை அருளால் தான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். இறை நம்பிக்கை எவ்வளவு இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் எங்கள் மனதுக்கும் நிறைவும் அமைதியும் கிடைக்கும் என்பதை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் பலர். அந்த வேளையிலே இது என்ன இறைவன் என்று சென்றவர்கள் எல்லாரும் வாழ்க்கையிலே பல போராட்டங்களை சந்தித்து வெற்றி அடைய முடியாமல் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த பூமிக்கு அவர்களும் வந்து இருக்கின்றார்கள். இறுதியிலே நாங்கள் இந்த பூமியை விட்டு செல்லவும் அனைவரும் தயாராக இருக்கின்றோம். வந்த இடத்தில் நாங்கள் நிலைத்து நிற்காமல் போகத்தான் வேண்டும் என்ற நம்பிக்கை, அந்த போகத்தான் வேண்டும் என்ற எண்ணம், அந்த போகத்தான் வேண்டும் என்ற உண்மை தெரிந்துவிட்டால் அங்கே நிம்மதிக்கு ஒரு வழி பிறக்கும். எப்படி? இறை பக்தியின் வழி, இறை மார்க்கத்திலே எங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற சமய வழி நெறிமுறைகளை கடைபிடித்தோமானால் ஓரளவு இந்த பவசாகரத்தில் அமைந்துள்ள இன்ப துன்பங்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு ஆசா பாசங்களை அறுத்து அந்த இயற்கையோடு இணைந்து விடலாம் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள், வாழ்ந்து காட்டியும் இருக்கின்றார்கள். அன்பு உறவுகளே,
1: பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம்.
0: பக்தி கொண்டாடுவோம் நிகழ்வினை எல்லோருக்கும் அறிய வைத்து தானும் இணைந்து கொண்டிருக்கும் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்களை வருக வருக என்று நானும் வரவேற்றுக் கொண்டு தொடர்போம் நாங்கள் என்று கூறி நீங்கள் வந்து இணைந்து உங்கள் மனக்கருத்துக்களை வெளிப்படுத்தி மனதிலே ஒரு ஆறுதலும் நிம்மதியும் தேட வேண்டும் என்று பாடல்களையும் கேட்டு செல்லும் வழியாக 6478744115 என்ற இலக்கம் வளமை போல ஒன்றியல் தமிழ் வானொலியில் காத்துக் கொண்டிருக்கின்றது உங்கள் வழியலையை. வழி அலையிலே நீங்கள் வந்து இணைந்து எங்களோடு பேசி மகிழ்ந்து உங்கள் மன விருப்பத்துக்குரிய பாடலை கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மனதிலே படுகின்ற இன்ப துன்ப கருத்துக்களையும் எங்களுக்கு எடுத்து கூறலாம். அது மட்டுமல்லாமல் இந்த பக்தி வேளையிலே வாரத்தில் ஒரு நாள் மலரும் இந்த பக்தி வேளையை எல்லோரும் மகிழ்ந்து வரவேற்றுக் கொண்டிருக்கும் வேளை நானும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நேற்றைய தினம் எங்களுக்கு வர முடியாத ஒரு நிலை என்று நான் அதற்கு முதல் நாளே உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தேன். இந்த வாழ்க்கையிலே ஓடும் வாழ்க்கை பயணத்திலே அதுவும் ஒன்று வைத்தியம் பெரும் பங்கு வகிக்கின்றது. இப்பொழுது அந்த வைத்தியத்துக்காக சென்று சீராக நடைபெற்று சிறப்பாக வீடு திரும்பிவிட்டோம். ஓம் நம சிவாய என்று மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொள்ளும் அந்த எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு வைத்தியநாதர் என்றும் ஒரு பெயர் இருக்கின்றது. அந்த வைத்தியநாதர் கைலாசநாதர் என்றும் கூற, உலகத்திலே உயரத்தில் இருக்கும் எவராலும் தொட்டு பார்க்க முடியாத கைலாசத்தில் குடிகொள்பவர் என்றும் கூறப்படுகின்றது. அந்த கைலாசநாதருக்கு வைத்தியநாதர் என்றும் ஒரு பெயர் உண்டு. அவருக்கு அந்த வைத்தியம் என்பது என்ன? மக்களுக்கு ஏற்பட்டிருந்த நன்மை தீமைகளைத்தான், அந்த நன்மைக்கும் தீமைக்கும் அகப்பட்டு இந்த பஞ்சமா புலங்கரனால் தவித்துக் கொண்டிருப்பது ஒரு பைத்தியம். உறவு ஒருவர் வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் இல்லை, அவர் சென்று விட்டார், மீண்டும் வருவார் என்று எண்ணுகின்றேன், மீண்டும் வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அந்த பைத்தியமாக தெரிகின்றோம். எத்தனை விதமான பைத்தியங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அத்தனை பைத்தியங்களுக்கும் அருமருந்தாக வைத்தியநாதர் என்ற அந்த இறைவன் பல உருவத்திலே வந்து தீர்த்து வைக்கின்றார். அதனால்தான் பசுபதி என்ற அந்த இறைவன், பசு என்பது ஆன்மாக்கள், பதி என்பது தலைவன். இந்த ஆன்மாக்களின் தலைவனாக இறைவனை நாங்கள் வணங்க வேண்டும் என்று கூறும் வேளையிலே உறவினை அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நாச்சியார் கோயிலிருந்து ஆர் தேவா பேசுகிறேன்.
0: சரியான அடையாளத்தை கூறி இணைந்து கொண்டு, அன்பு தேவா, நலமாக இருக்கின்றீர்களா? வருக வருக.
2: நலமோடும் வளமோடும் ஜெயமோடும் மகிழ்வோடும் விழா கொண்டாட்டத்தோடும் நல்லா இருக்கையா?
0: எல்லாம் அவற்றோடும் இருக்கின்ற, எது வரணும் வரட்டும் எல்லாம் நமக்குத்தான் என்ற ஒரு அற்புதமான எண்ணத்தை கொண்ட நீங்கள் நிச்சயமாக மகிழ்வாக கொண்டாட்டமாகத்தான் இருப்பீர்கள். இது வரணும் வரட்டும், வருவது வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை அனுபவிக்கத்தானே வந்தோம் என்ற கருத்தை கொண்ட நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்று அறிந்து மகிழ்வாக இருக்கின்றதை அறிந்து சிறப்பாக இருக்கின்றோம், ஜெயமாக இருக்கின்றோம், ஆனந்தமாக இருக்கின்றோம், கொண்டாட்டமாக இருக்கின்றோம் என்று கொண்டாடும் இந்த வேளையில் உங்களை நாங்களும் அன்பும் மகளும் பாசத்தோடும் வரவேற்றுக் கொள்வோம். நாங்களும் நலமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கின்றோம். எங்கள் காலநிலையை ஒரு தடவை கூறி பார்ப்போம். 24 பாகை என்று காட்டுகின்றது. இது படிப்படியாக கூடி 27 பாகையை தொட்டு மீண்டும் அது குறைந்து 11 பாகைக்கு வர இருக்கின்றது இந்த வேளையிலே. எங்களுக்கு உணர்வை தருகின்றது வெயில், உஷ்ணம் வெப்பம் என்ற உணர்வை தருகின்றது. ஏனென்றால் பவனத்திலே இந்த காற்றிலே ஈரப்பதம் சிறிதளவும் இல்லை, சில வேளையிலே 2 வீதம், 4 வீதம், 10 வீதம் ஈரப்பதம் இருக்கும். இன்று ஈரப்பதம் என்பது இல்லை. மரம் செடி கொடிகளில் உள்ள இலை குலைகளில் உள்ள பச்சையம் அப்படியே கதிரவினால் உறிஞ்சப்பட்டு இனி அவர் தன்னோட சத்துழந்து வந்து விடுவார். இந்த வேளையில் வெளியே செல்லலாம் வரலாம் என்ற எண்ணம் எண்ணினால் சென்று வரலாம். அதனால் எங்களுக்கு இருந்த கர்மங்களை அதிகாலையிலே முடித்து விட்டோம். இப்பொழுது நண்பகல் 11:40 எங்களுக்கு, உங்களுக்கு நேரம் 9:10. ஆனால் இந்த காலை நேரம் 9 நாங்கள் வெளியே சென்று 10:30 உள்ளே திரும்பி வந்து விட்டோம். அந்த அப்பொழுது இந்த வெப்பம் அதிகமாக எங்களுக்கு தோன்றவில்லை. ஆனால் இப்பொழுது படிப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் உங்கள் மகன் அயல்நாட்டிலே, அங்கே அயல்நாட்டிலே தானே வாழ்கின்றார் உங்கள் மகன், அவருக்கு தெரியும் இதனுடைய நன்மை.
2: அங்கே போன் பண்ணி வெயில காமிக்கிறான், வெயில் அப்படி இருக்கு,
0: அவ்வளவு தூரம் அடிக்க. ஆனால் இதை சந்தோஷமாக
2: காமிச்சான்.
0: அப்படியா? எல்லோரும் சந்தோஷமாக வரவேற்பார்கள் இங்கே. எங்கள் நாட்டிலே தான் இதை வெறுப்பார்கள், இங்கே சந்தோஷமாக வரவேற்பார்கள். ஓடி ஆடி திரிஞ்சு விளையாடி அதுக்காக அவர்கள் கடற்கரையோரம் ஆத்தங்கரையோரம் விடுதி உள்ள இடம் பூங்காறு சொல்லி தேடி சென்று அங்கெல்லாம் வந்து அனுபவிப்பார்கள் என்றார். ஏனென்றால் இன்னும் ஓரிரு மாதங்களில் தான் குளிர் வந்து புகுந்து விடுமே, அதிலே அனுபவிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. சரி, உங்களுடைய அயலில் இருக்க ஆலயங்களிலே திருவிழாக்கள் அப்படி சொல்கின்றது. இப்பொழுதும் திருவிழா நடக்கிறதுல தின பூஜைகள் தான் நடக்கும், தினமும் பூஜைகள் நடைபெறுவது உண்டு. ஆறுகால பூஜை
2: ஆடி வெள்ளை, ஆடி வெள்ளி கடைசி வெள்ளி கொஞ்சம் விசேஷமா இருக்கும். எல்லாம் பெண்களுமே ரொம்ப, அம்மனுக்குன்னாவே பெண்கள் வந்து முன்னாடி இருப்பாங்க. எல்லா பெண்களும் எல்லா வீட்டுக்கு எல்லா பெண்களுமே கோயில், மாரியம்மன் கோயில், ஆகாச மாரியம்மன் கோயில்.
0: எங்களுக்கு மாரியம்மன் கோவில்னு தனியாக நாங்கள் இருக்கும் பகுதியில எங்கள் கைலாசநாதர் சிவன் ஆலயத்திலே அந்த தெய்வங்கள் இருக்கின்றன, அந்த அவர்களை மூர்த்திகளை எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். இன்று எங்கள் மாநிலத்திலிருந்து எத்தனையோ மாநிலம் கடந்த வான்கூவர் என்ற மாநிலத்தில் எங்கள் தமிழ் உறவுகள் நிறைய இருக்கின்றார்கள். அங்கிருந்த ஒருவர் உபயம் செய்கின்றார். இன்றைய ஆலய திருவிழாவுக்கு அவர் வருகை தந்திருப்பார் என்று
2: 3 லட்சம் பேர் இருக்காங்களா?
0: ஐயா,
2: 3 லட்சம் பேர் சொல்லி கேள்விப்பட்டேன்.
0: ஆமாம், ஆமாம்,
2: கனடாவில் மட்டும் தமிழர்கள் 3 லட்சம் பேர் இருக்காங்க.
0: இப்பொழுது அதற்கு மேல் வந்து விட்டது. ஆனால் அது வந்து மாநிலம் மாநிலமாக பிரிந்திருக்கு. டொரண்டோ, அதாவது ஒன்றாரியோ மாநிலம், நாங்கள் வசிக்கும் ஒன்றாரியோ மாநிலம் அதிகமாகவும், இரண்டாவது தொகை கியூபெக் மாநிலம், மொன்றியல் என்று அழைக்கப்படுகின்ற அயல் மாநிலமான கியூபெக்கிலும், இப்பொழுது நான் கூறிய வான்கூவர் 3வதாக, 4வதாக அல்பர்டா மாநிலம் இருக்கின்றது, அங்கும் பறந்து வாழ்கின்றார்கள். ஏனைய மாநிலங்களிலும் சிறிதளவு இருக்கின்றார்கள், கடமைகள் காரணமாக சென்றார்கள். இந்த கூடுதலாக தங்களை பெறாம பரிகரித்துக் கொள்ளக்கூடிய எல்லா சலுகைகள், உரிமைகள், கடமைகள் எல்லாம் உள்ள இந்த மாநிலங்களிலே தான் 3 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கின்றார்கள். அதிலே பலர் கனடிய அரசியல், கனடிய நாகரிக நீரோட்டத்திலே கலந்து விட்டார்கள். இருப்பினும் எங்கள் இன மொழி மத பேதம் எங்களை விடவில்லை. நாங்கள் தமிழர்கள் சைவர்கள் என்ற எண்ணம் இருக்கின்றது. அவர்கள் இந்த ஆலயத்துக்கு இங்கு வான்கூவர் மாநிலம் என இங்கிருந்து நாங்கள் வாகனத்தில் பயணம் செய்ய வேண்டும். இரண்டு இரவு ஒரு பகல் அல்லது இரண்டு பகல் ஒரு இரவு என்று வாகனம் ஓடினாத்தான் அங்கு போய் சேரலாம். நேரத்திலும் காலத்திலும் 3 மணி நேரம் வித்தியாசமான மாநிலம் அந்த மாநிலம். அங்கும் தமிழர்கள் இந்தியர்கள் நிறைய வாழ்கின்றார்கள், சீனர்களும் நிறைய வாழ்கின்றார்கள். அங்கிருந்து இன்று ஒருவர் வந்து உபயம் கொடுத்து உபயம் அவருடைய உபயத்தில் இன்றைய விழா நடைபெறுகின்றது எங்கள் ஆலயத்தில். அந்த ஏனென்றால் இந்த கனடாவுக்குள்ளேயே தமிழர்களால் நிர்ணயிக்கப்பட்ட சிவ ஆலயங்கள் 1-2 தான். அதிலே பெரிய அளவில் இருப்பது இப்பொழுது எங்களுடைய கோன்வால் கைலாசநாதர் வல்லவாம்பிகை ஆலயம் தான். அங்கு செல்ல வேண்டும். பகல் அபிஷேகங்களும் இருக்கின்றது, இரவு நேரம் உலா வந்து நடக்கின்ற விழாவும் இருக்கின்றது. இப்பொழுது நான் கூறியதன்படி இந்த பவசாகரம் என்பது இந்த உலகம், அதிலேயும் இந்த பூ உலகம். இந்த பூ உலகத்திலே நாங்கள் பிறந்து வளர்ந்து பிறந்து எங்களுடைய கர்மங்களை செய்வதற்கு இறைவன் படைத்த உயிர்களுக்குள்ளே சிறந்த ஒரு ஆன்மாவாக சிறந்த ஒரு உயிராக இந்த மனித இனம் இருக்கின்றது. ஏனென்றால் 6வது அறிவை கொடுத்து புரிந்து உணர்ந்து செயற்பட வேண்டும் என்று அவர் படைத்திருக்கின்றார். இதெல்லாம் அந்த படைப்பிலே தான், பூச்சியாக புழுவாக கல்லாக மண்ணாக இரும்பாக மரமாக என்றெல்லாம் பிறந்து பல பிறப்புகள் இருக்கின்றதுன்னு மாணிக்கவாசகம் அவெல்லாம் கொண்டு வந்தாலும் இந்த மனித பிறவி தான் எடுத்துக்கு அறிய பிறவி என்பது நாங்கள் முன்பறிந்த உண்மையும் எங்களுக்கு தெரிந்த உண்மையும் அதுதான்.
2: ஏனென்றால் எடுத்துட்டோம், கடைசியில மனித பிறவி எடுத்துட்டோம்.
0: மனித பிறவியாக வந்து கடந்த பிறவிகளிலே செய்த நன்மை தீமைகள், நாங்கள் செய்த நற்பயன் தீமைகள் கர்ம வினைகளாக அங்கு மீதியாக இருக்கு. அந்தந்த பருவத்திலே அந்தந்த பிறவியிலே அனுபவித்தது போய் மீதியும் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் வயது வரை இருக்கின்றோம் என்ற பெருமை பேசிக் கொள்ளுகிறோம். நான் இத்தனை வயது மட்டும் இருக்கின்றேன், நான் நல்ல திரகாத்திரமா இருக்கின்றேன், ஆனால் செய்த காரியங்களில் எவ்வளவு நன்மை எவ்வளவு தீமை என்பது எங்களுக்கு தெரியாது. அங்கே கணக்கிடப்பட்டு வருகின்றது. கணக்கிடப்பட்டு வரும்பொழுது
2: சிவன் இருப்பாரு, சக்தி போயிட்டுனா மனுஷன் ஆட்டம் கொண்டு போடும்.
0: இந்த ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுவதையும் அடாபடித்தனங்கள் செய்வதையும் பார்த்து கொண்டிருப்பது காலம். காலம் ஓடிக்கொண்டுதானே இருக்கின்றது. நேற்றைய நாள் இன்று வராது, இன்றைய நாள் நாளைக்கு, நாளை நாள் திரும்பி போகாது என்ற போல காலம் என்பது மாறாத ஒன்று. இந்த காலத்தின் கோலம் என்பது இந்த அடாபடித்தனங்கள் ஆடாத ஆட்டங்களால் அவன் ஆடிக்கொண்டு அட்டகாசம் பண்ணிக்கொண்டு வாழ்க்கையை அனுபவிச்சு கொண்டிருக்கிறது. பார்த்து கொண்டிருந்து சரியான நேரத்தில் அது தன்னுடைய கடமையை செய்து அழித்து விடும். நாங்கள் முடுக்கிவிட்டால் அது இயங்கும், அது ஓடு மட்டும் ஓடி அங்கே அதுக்குள்ளே அதனுடைய சக்தி குறையவோ அந்த சக்தி குறைவதற்கு பல காரணங்கள் இருக்கு, தானாகவும் நின்றுவிடும். இல்லை, ஒருவரால் நிறுத்தப்பட வேண்டும். அதே போன்றுதான் எங்கள் வாழ்க்கையை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையை நிறுத்தி எங்கள் கர்ம வினைகளை முடிவடைத்து தன்னோடு இணைத்துக் கொள்வது இயற்கை. இறுதியில் இயற்கையிலே தானே நாங்கள் போகின்றோம். நாங்கள் எங்கே போகின்றோம்? இந்த ஆன்மா ஆவியான உயிர் என்றதை நான் கண்ணால் காணவில்லை. இயங்குவதை வைத்து இதுக்கு உயிர் இருக்கு என்று கூறுகிறோம். உயிரை தொட்டு காட்ட முடியாது, உடம்பெல்லாம் உயிர் இருக்கின்றது தானே. காலையிலிருந்து உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையும் ஓடிக்கொண்டிருக்கிறது, உடம்பு இருக்கு, உடம்புல உயிர். ஆனால் அது அந்த ஓட்டம் தான், அந்த ஓட்டத்தை உயிர் என்று கூறுகின்றோம். ஆனால் கண்ணால கண்டோமா இல்லை, தொட்டு பார்க்கிறோமா இல்லை. ஆனால் அது நின்றுவிடும். நின்றதன் பின்பு இந்த உடலுக்கு என்ன மதிப்பு?
2: ஒன்றும் இல்லையா. ஒரு பானை உடஞ்சா கூட எடுத்து வைப்பாங்க, இவங்க வெண்கல பானை உடஞ்சா கூட எடுத்து வைப்பாங்க. ஆனா நாம போயிட்டோம்னா
0: வளர்த்தோம். உணவுக்கும் ஒன்று இருக்கு, உணவை தின்று இந்த ஊனை தின்று இந்த ஊனை வளர்த்தோம். இந்த உடம்பு சதைகளை வளர்த்தோம். உயிர் நின்ற பின்பு இந்த ஊனினால் எந்த விதமான பயனும் இல்லை. திரும்ப உணவை கொடுத்து அதை நடமாட வைக்க முடியாது. அதை வீட்டிலே வைத்து நீங்கள் கூடிய பழுதடைந்த பாத்திரங்கள், உடைந்த பாத்திரங்களை கூட வீட்டிலே ஒரு மூலையில போட்டு வச்சு விடுவோம், இருக்கும். அல்லது வேற ஏதாவது உபயோகிப்போம், வீட்டிலே வீட்டிலே வீடு மேயப்பட்ட கூரை, கூரையே கிடுகு அல்லது ஓலைகளால் வேய்ந்தால் கூட அதை நாங்கள் பழுதடைந்து விட்டது என்று புதுப்பிக்க போகும்போது அந்த ஓலைகள் கூட மரபுறவி எடுத்து வயல்களுக்குள்ளே காணிகளுக்குள்ளே விவசாயத்துக்கு பயன்படும் அல்லது எரிப்பதற்கு பிறகாக பயன்படும். இது எதற்கு பயன்பட போகின்றது?
2: எதுக்கும் பயன்படும்.
0: ஆதலால் தான் நாங்கள் அதை எரித்து பார்க்கின்றோம், எரித்து பார்க்கின்றோம், உடல் எரிந்து போகட்டும் என்று. ஆனா எரியும் எலும்புகள் எரியாது, அதிகமான எலும்பு மண்டையோடு எரியாது கிடக்கவும். அதன் பின்பு அந்த எரிந்த சாம்பல்கள் அடையாளமா இருக்குன்னு அதை கொண்டு சென்று நீரிலே கலக்கின்றோம். எரியும் போது காற்றோடு கலந்து விடுகிறது பாதி, மீதியா இருப்பதிலே சிலவற்றை கொண்டு சென்று நாங்கள் நெருப்பிலே எரிந்து போன சாம்பலை கொண்டு சென்று கடலிலே கரைக்கின்றோம். அப்படி இயற்கையோடு சேர வேண்டும் என்று இதை சீரழித்து விடுகிறோம், இல்லையோ மண்ணுக்குள்ளே புதைத்து விடுகிறோம். இந்த உலகம் எல்லாம் எனக்கென்று ஆட்சி பொருந்தியவர்கள் எல்லாம் ஒரு 6 அடி நிலம் போதும் என்று கொண்டு சென்று புதைத்து விட்டால் அந்த நிலம் கூட அவருக்கு சொந்தம் இல்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் போக அவர் அதை தோண்டி இறந்து விட்டு வேறு ஒன்று போட்டு மூடி விடுவார்,
2: வேற ஒரு ஆள் அடிக்கடி போட்டுருவாங்க
0: போடுவாங்க. ஆதலால் நிலையற்ற இந்த வாழ்க்கையின் நிலையற்ற உடம்பை வைத்துக் கொண்டு நிலையற்ற வாழ்க்கையை நிலையென்று கூறி புலம்புகின்ற நாங்கள் இது எல்லாம் காயமே, இது பொய்யடா, வெறும் காற்று அடைத்த பையடா என்று ஒரு கதை ஒன்று இருக்கின்றது பஞ்சதந்திரத்திலே. இரண்டு நண்பர்களும் ஒரே வீதியில் வாழ்கின்றார்கள். ஒரு நாள் ஒரு நண்பர் நடந்து போகும்போது அவருடைய இரண்டு காலிலேயும் அணிந்து கொண்டு போன செருப்பு அந்த பாதரட்சை அறந்து விட்டது. தொடர்ந்து அவர் பயணத்தை செய்ய வேண்டும், அதனால் அது நல்ல செருப்பு அறந்தால் திருப்பி கட்டலாம் என்ற எண்ணத்தோடு அந்த நண்பன் வீட்டு கதவை தட்டி, நண்பா நடந்து வந்த இடத்தில் என்னுடைய பாதரட்சை அறந்து விட்டது, இதை நான் உன்னுடைய வீட்டிலே வைக்கின்றேன், திரும்பி நான் வரும்போது எடுத்துக்கொண்டு போகின்றேன். அதற்கு அந்த நண்பன் என்ன செய்தான், நண்பனுடைய பொருள் அல்லவா, வெளியே வைத்தால் யாராவது எடுத்து விடுவார், நாயனரையும் தூக்கி விடும் என்று எடுத்து உள்ளே சென்று கதவுக்கு பின்னாலே மறைத்து வைக்கின்றான், வைத்து விட்டார். மீண்டும் அவர் திரும்பி வந்து அந்த செருப்பை வாங்கி கொண்டு அவர் போய்விட்டார். பாதுகாப்பாக வைத்து கொடுத்திருக்க காலம் முழுக்க எங்களோடு இயங்குகின்ற இந்த மூச்சுக்குள்ளே கிடந்து ஆடிக்கொண்டு இத்தனை கர்மங்களை செய்து கொண்டிருக்க இந்த உடல், அவருடைய தந்தையார் அந்த உடலை பற்றி அறிவாளி, அவர் இறந்து விட்டார். அந்த நண்பர் சிறப்பை அறுத்த நண்பருடைய தகப்பனார் சரி எல்லோரும் வந்து அந்த கொண்டாட்டத்தை அந்த இறுதிச்சடங்கை செய்து எல்லோரும் தூக்கி கொண்டு சுடுகாட்டுக்கு செல்லுகின்றார்கள். சுடுகாட்டுக்கு செல்லும் போது ஒரு அடைமழை வருகின்றது. எல்லா ஜனமும் கலைந்தோடி விட்டார்கள். இதை காவி கொண்டு போனவர்கள் தொடர்ந்து சென்று எரிக்க முடியாது, எரித்தால் மழையும் வந்து விட்டது என்று கூறிவிட்டு அந்த நண்பரின் கதவை தட்டி, நண்பா நான் என்னுடைய தந்தையாரை உங்களுக்கு தெரியும், தந்தையார் இருந்து அவர் என்னுடைய கடமையை செய்வதற்காக கொண்டு வந்த வேளையிலே மழை பொழிகிறது, இந்த மழை விடுமட்டும் உங்கள் வீட்டிலே வைத்து விட்டு மழை விட்டதன் பின்பு வந்து தூக்குகிறேன் என்றவுடன் நண்பருக்கு வந்ததே கோபம், மடையா என்ன கலைக்கின்றாய், குணத்தை கொண்டு வந்து என்ன விட்டு வைக்க
2: போறது,
0: அறந்து போன செருப்பை பாதுகாத்து கொடுத்த அந்த நண்பர் தான் கூறுகிறார். இது நடைபெறாது. அதனால் ஒரு அறந்த செருப்புக்கு இருக்கின்ற மதிப்பு கூட இறந்த உடலுக்கு இல்லையே ஐயா,
2: இல்லையே. ஆமாயா,
0: அதனால்
2: அதுவும் சக்தி இல்லைன்னா மனுஷன் படுற பாடு.
0: அதெல்லாம் நாங்கள் இருக்கும் வரை அன்பாக
2: இருப்பாரு. ஆமா, சிவன் உடல்ல இருந்துகிட்டேதான் இருப்பாரு. ஆனா சக்தி போயிட்டுனா கை கால் நடக்க முடியாம படுத்த படுக்க கிடக்குறாங்க பாருங்க.
0: சிவனும் இயங்க வேணுமெண்டா சக்தி வேணுமே ஐயா,
2: வேணும்.
0: சக்தி வாழ வேணுமெண்டா சக்தி மட்டும் இருந்தும் போதாது, அருள் வேண்டுமே, அதுக்கு சிவன் வேண்டுமே, அதுக்கு சிவன் வேண்டும் தான். அதனால் நாங்கள் இருக்கும் போது இந்த நிலையற்ற வாழ்வை நிலையாக எண்ணி இறையை மறக்க கூடாது. அது எதுவாக இருக்கலாம்,
2: மறக்க கூடாது.
0: இறை சக்தியை பற்றி, இறை சக்தியிடம் எப்படி போக வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் பல வழிகளை காட்டியிருக்கின்றார்கள். அந்த வழிகளிலே இறை என்ற அந்த இயக்கத்தை, அந்த இயற்கையான இறைக்கு பல உருவங்களையும் கொடுத்திருக்கின்றார்கள். அது அவர்களுடைய கற்பனை, பக்தி முத்தி அப்படி கூறுகின்றார்கள். அம்மா வந்து எங்களுக்கு அம்மா என்ற உறவு, எந்த உருவத்தில் இருந்தாலும் அம்மா தானே. கோடீஸ்வரியாக இருக்கலாம், யாசகம் செய்பவராக இருக்கலாம், அழகு நிறைந்த உடலையும் வைத்திருக்கலாம், அழகற்ற உடலையும் வைத்திருக்கலாம், அருவறுத்த உடவை உடலை வைத்திருந்தாலும் அம்மா அம்மா தானே ஐயா, அதுக்கு இணையாக ஒன்றும் இல்லை. அதே போன்று இறைவன் பல உருவங்களிலே வந்தாலும் இறைவன் இறைவன் தான், அவர் பாலிப்பது அருள். அவர் அருள் பாலிக்க வேண்டுமென்றால் அவரை நாங்கள் வணங்கி நேசிக்க வேண்டும், அவருக்கு பணிந்து போறதில் அவரை நேசிக்க வேண்டும், நம்பிக்கை வேண்டும். கடந்த வாரத்திலே நாங்கள் நம்பிக்கை விசுவாசம் பற்றி பேசணும்.
2: அருமையா அருமையா அருமையா.
0: ஆகவே அந்த சக்தி என்பது மிகவும் முக்கியமானது. கடந்த வாரம் நாங்கள் சக்தியை பற்றி பல பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த இறைவன் என்பதை இயற்கை என்று நாங்கள் நினைத்து இயற்கை தான் இறைவன் என்று கணக்கிட்டு கொண்டு வரும் பொழுதே அதில் எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ விடயங்களை நம் முன்னோர்கள் யோகிகள் ஞானிகளாக இருந்தால் தந்திருக்கிறார். அவர்களாம் பட்ட படிப்பை படித்து பெரிய பதவிகளை பெற்று உயர் பதவியில் இருந்து ஆளுங்க அரசனாக இருந்தெல்லாம் கூறவில்லை, கூறியது இல்லை. இயற்கையை பற்றி முனிவர்கள் ரிஷிகள் ஞானிகள் தான் கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் ஞானத்தால் உணர்ந்து அந்த மெய் அறிவை பெற்றுத்தான், புத்தக அறிவில்லை உலக அறிவை விட மெய் அறிவு மிகவும் முக்கியம்.
2: மெய் அறிவு அவங்களால் உற்பத்தியான
0: அந்த மெய்யறிவின் மூலம் அவர்கள் உணர்ந்து காட்டிய வழியிலே நாங்கள் செல்லலாம் என்று எண்ணுகின்றோம் தேவா. இன்றைய தினம் நீங்கள் என்னோடு இணைந்து இப்படி பேசி உண்மையிலே இறைபக்தி என்று இருக்கின்றது. இறைவன் அருளால் நாங்கள் எல்லோரும் நாங்கள் வாழ்வது எங்கள் உள்ளே சென்ற மூக்கின் வழியாக உள்ளே சென்ற சுவாசம் அந்த காற்று வெளியே வருவதற்கும் ஒரு உந்து சக்தி வேண்டும். அந்த சக்தி தான் இறைவன் என்று நாங்கள் கூறுகிறோம்.
2: ஆமா நிச்சயமையா, அந்த சக்தி இருந்தாதான் இல்லைன்னா
0: முடிந்தது. அள்ளி சாப்பிட்டு உணவும் பார்க்க முடியும்.
2: எவ்வளவு சொத்து இருந்தா எத்தனை மாடி வீடு இருந்தாண்ணா,
0: புலன்கள் எல்லாம்
2: அனுபவிக்க,
0: புலன்கள் எல்லாம் அழிந்து விடும். நேற்றைய தினம் மகள் பேசும் போது ஒரு தடவை அஞ்சும் கெட்டு அறிவும் கெட்டது என்று ஒரு பதம் கூறினார். சில பேர் சொல்லுவோம், அப்படியே அப்பா இதை கேட்டவுடன் எனக்கு அஞ்சும் கெட்டு அறிவும் கெட்டு போச்சு, இதை பார்த்தவுடன் அஞ்சும் கெட்டு அறிவும் கெட்டு. அஞ்சும் என்ன, இந்த புலன்கள் கண் மூக்கு செவிவாய்
2: புலன்கள்,
0: அந்த புலன்கள் அஞ்சும் போனால் ஆறாவது என்ன அறிவுதானே, அறிவும் போயிட்டு அறிவும் போய்விடும். என்ன அஞ்சும் கெட்டு அறிவும் கெட்டு இந்த உடலும் தனித்திருந்து ஒன்றுமே செய்ய முடியாது. சக்தி வேண்டும், சக்தி கிடைப்பதற்கு அருள் வேண்டும். அந்த அருள் தேவையாக நாங்கள் பக்திமயமாக இருக்க வேண்டும். அருளிடம் கொண்டு செல்வதும் அருளை எங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதும் பக்தி. இந்த வழியில் உங்களுக்கு என்ன பாடல் தோன்றுகின்றது தேவா?
2: ஐயா அந்த வள்ளலார் பாடின சிவனை பத்தி பாடுவார்ல ஒரு பாடல் வந்து,
0: எப்படி
2: அது அது வள்ளலார்
0: வள்ளலாருடைய சிவன் பாடல்.
2: கண்ணி இமைக்கும் நேரம் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி ஒருவர்
0: ஒரு பாடல் வருகின்றதா? சரி பார்ப்போம். வள்ளலார் பாடல், வள்ளலார் பாடல் நீங்கள் நல்ல ஒரு வழிகாட்டி வள்ளலார். வள்ளலாரை நீரை நாங்கள் பார்த்திருப்பவர்கள் உண்டு. இங்கு இந்த பூவுலகிலே வாழ்பவர்கள் நம் முன்னோர்கள் பார்த்திருக்கின்றார்கள். அவரால் படைக்கப்பட்ட பல விடயங்கள் நாங்கள் இன்னும் கண்கூடாக பார்க்கக்கூடியவர்கள். வீடுகள்
2: பார்த்து
0: அவர் கூறிய அறிவுரைகள் பதியப்பட்டு அது பொக்கிஷமாக இருக்கின்றன. அதை பின்பற்றி எத்தனை வள்ளலார் சபைகள் வள்ளலாருடைய பின்பற்றலை வைத்து வள்ளலாரும் என்ன கூறினார், நான் கடவுள் அல்ல, கடவுள்க பற்றி கூறுவர் தூதுவர் தான், கடவுளை அறிந்தவர், ஞானத்தான் நான் அறிந்திருக்கிறேன், இப்படி செய்யுங்கள் என்றுதான் அவர். நான் கடவுள் என்று அவர் கூறவில்லை, வந்த ஞானிகள் யோகிகள் எல்லாம் அப்படி கூறவில்லை, கடவுளை அறிந்தவர்கள் ஞானத்தான். வாழ்த்துக்கள், சிறப்பு தேவா.
2: நன்றியா.
0: அதனால் தானே கூறுகிறார், கடவுளை மறந்து கடவுளை மறந்தார் கைவிடப்பட்டார்.
2: கண் இமைக்கு நேரம் கூட நான் மறக்க
0: மறக்கவர்கள் கடவுளை மறந்து
2: நமச்சிவாயா நமச்சிவாயா.
0: கடவுளை மறந்தவர் யார் கைவிடப்பட்டார்? ஒருவரும் கைவிடப்படவில்லை, அதான் அதனுடைய அர்த்தம். நன்றி தேவா, உங்கள் பாடலை நான் காட்டலை தருகிறேன். இது முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி தேவா. தங்கத்தாமரை நல்லா இருக்காங்களா? குரங்க
2: தங்கத்தாமரை நல்லா இருக்காங்களா?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், உங்களோட தங்கத்தாமரை அம்மாவை நலமாக இருக்கின்றார், வருவார் விரைவில் காட்டலைக்கு வருவார். நன்றி தேவா.
2: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. நேற்று கேட்டுக்கிட்டேன், கூறுகின்றேன்
1: கூறுகின்றேன். பணிவோடு நின்று திருநீர் அணிந்து மறவாத
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த உறவு வந்துவிட்டார், கூறுங்கள்.
2: வணக்கம்
3: வணக்கம், நான் அரசடிக்குப்பம் சரவணன்.
0: அரசடிக்குப்பம் சரவணன், சரியாக சொல்லிவிட்டு நீங்கள் தான், நாங்கள் தெரிந்து கொண்டோம். பிறகு பிறகு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இறைவன் அருள் கொண்டு ஓடி வந்து விட்டார் சரவணன், எங்களோடு அருள் கொண்டு பேசி மகிழ்வதற்கு. ஐயா நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாகவும் இருக்கின்றோம். உங்களைப் போலவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து நேயர்களைப் போலவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றோம்.
0: அதுதான் தேவை. அடுத்தவர்களைப் போல நாங்கள் மகிழ்ச்சி என்றால் அடுத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்ற நல்ல எண்ணம் மனதில் இருக்கின்றது. அதுதான் தேவை. வாழு, வாழ விடு, வாழ்ந்து காட்டுவோம் என்றெல்லாம் கூறியிருக்காள். சரி, இந்த வேளையிலே உங்களுடைய காலநிலையை ஒரு தடவை கூற முடியுமா? எங்களுக்கு வருத்தம், மன வருத்தம் பெறாமல் இருக்கிறது.
3: காலநிலை இப்போ இப்போதைக்கு எங்களுக்கு 28 பகையில்
0: அடேங்க, முந்தி விட்டாங்களாப்பா, முந்தி. நாங்கள் 24 தானே இருக்கோம். இன்று முக்கி முக்கி போனால் 27 வரை தான் செல்லும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்து எங்களுடைய சூரியன் இப்பொழுது தன்னுடைய கடமையை சுருக்கி கொண்டார். நேரத்தை வளமையாக வர இன்றைக்கு 6:01 தான் வெளிவந்தார். மாலை ஆகிய பின்பு 8:04 சென்று 4 சென்று விடுவேன் என்று கூறியிருக்கின்றார். அப்ப எத்தனை மணி தியாலம் நிற்க போகின்றார்? 14 ஒரு நிமிடம் தான் நிற்பார், சரியா? 3 தான் நிற்பார். 14 ஒரு 3 கூட வர வர குறைத்து கொண்டு போகிறார். நாளைக்கு இதை விட குறைவார் என்று எண்ணுகிறேன். அப்படியான காலநிலையில் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் 28 என்றால் வெப்பமாகத்தானே இருக்கும் சரவணா? மழை பொழிந்ததா?
3: ஆமா, மழை ஒரு 4-5 முன்பு மழை.
0: அது இந்த இத்தனை நாளைக்கும் போதுமா அந்த மழை?
3: போதுமான அளவு தான் மழை.
0: இந்த ஊர்களிலே சரவணன், நீண்ட நாள் மழை இல்லாமல் வெயில் கொடுமையாக கடுமையாக இருந்தால் அந்த மண்ணிலே, அந்த ஊரிலே யாரோ ஒரு கொடும் பாவி வாழ்கின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டு, இந்த கொடும் பாவி இருக்கின்றபடியால் தான் மழையே வருவதில்லை, இப்படி அகோரமாக வெயில் அடிக்கின்றது, இயற்கை கோபம் கொண்டு விட்டது, அதனால் அந்த கொடும் பாவியை அழித்து விட வேண்டும் என்று எண்ணி, யார் கொடும் பாவி என்று இவர்களுக்கு தெரியாது, அதனால் பொம்மையை செய்து ஒரு பாவையை செய்து அதற்கு தீ வைத்து கொண்டு அதற்கு பாடல்கள் இருக்கு பாடிக்கொண்டு தெருவெங்கும் போவார்கள். ஐயா கொடும்பாவி சாக மாட்டாளா, கோடை மழை பெய்யாதா என்ற ஒரு பாடலும் பாடுவார்கள். இந்த ஊரில் யாராவது இந்த ஊரில் ஒரு கொடும்பாவி யாரென்று தெரியல, அந்த கொடும்பாவி செத்தால் தான் மழை வரும் என்று. அப்ப அந்த கொடும் பாவங்களை செய்யக்கூடாது. மழை வருவதற்கு மாதமும் மாறி பொழிய வேண்டும். காலத்துக்கு காலம் மழை பொழிந்து கழனி எல்லாம் பெருக வேண்டும். மக்கள் எல்லாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் மழை வேண்டும். அது எங்கிருந்து வரும்? இயற்கையாக கிடைப்பது. அது வருவதற்கு தாமதம் என்றவுடன் யாரோ கொடுமை செய்திருப்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை அழித்து விட்டால் மழை பொழியும் என்ற ஒரு பண்பாடு எங்களுடைய ஒரு ஐதீகம் இருக்கின்றது. நீங்களும் கண்டு அது அதுதான் காரணம். அதனால் ஆரண்டு தெரியாத ஆணோ பொண்ணோ ஒரு பாவையை செய்து அதுக்கு நெருப்பை மூட்டி இழுத்து கொண்டு பாடிக்கொண்டே போவார்கள். மறுநாள் மழை பொழியும் இருந்தார்கள். ஒரு சில குடும்பாவி இருந்தார்கள், குறிப்பிட்டு அழித்தார்கள். இப்பொழுது எல்லோரும் குடும்பாவியில் ஒரு சிலர் தான் நல்லவர்கள். எப்படி இழுப்பது? கரைச்சல் தான் அது. அப்ப இந்த ஆனால் மழை வரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது தானே இல்லையா?
3: மழை வரும், மழை வர்றதுக்கான அறிகுறிகளை இருக்கு, மழை வரும்.
0: அடுத்து எங்களோட சமயத்தின்படி இன்று ஆடி இறுதி வெள்ளி, ஆடி மாதத்தில் வரும் இறுதி வெள்ளி என்று கூறப்பட்டிருக்கின்றது. அங்கே என்ன மாதிரி இருக்கு உற்சவங்கள், ஆலயங்கள் அப்படி இருக்கின்றது?
3: ஆமாம், இன்றைக்கு கூட இங்க பக்கத்து ஒரு சிறு ஊரு, அந்த கிராமத்தோட பேரு சிறுவந்த மாதேவி.
0: சிறு
3: திருத்தொண்ட மாதேவி?
0: ஓ, திருத்தொண்ட மாதேவியா? திருத்தொண்ட மகாதேவி என்ற
3: சிறு தொண்ட மாதேவி. சிறு தொண்ட மாதேவி,
0: சிறு தொண்ட,
3: இந்த சிறு சிறு தொண்ட நாயனான்னு இருந்தார்ல அவங்க,
0: அவர் சிறு தொண்டர், சிறு தொண்டர் சொல்றது சிறு தொண்ட மாதேவி என்ற. நல்லது, நல்ல.
3: ஆமா, அந்த ஊர்ல இன்னைக்கு செடு திருவிழா நடந்தது இன்னைக்கு.
0: ஓ,
3: அரசடிப்பம் ஊராட்சி, அரசடிப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமம் அது. இந்த ஊர்ல நடந்தது.
0: ஓ, நீங்கள் சென்றீர்களா அதற்கு? அரசடி குப்பம் என்றால் நீங்கள் சென்றிருப்பீர்கள்.
3: ஆமா, எங்க பக்கத்து ஊர் தான். பக்கத்து ஊர் தான் செல்லல தெரியும். அங்க மைக் செட் எல்லாம் கட்டிருக்காங்களா?
0: அங்க கூறுவது பாடுவது எல்லாம் உங்களுக்கு கேட்கின்றது?
3: எல்லாம் எங்க ஊர்ல கேட்கும்.
0: அதனால்தான் இந்த ஆலயங்களில ஒலிபெருக்கி பெரிய மணி ஓசையை வைப்பார்கள். அந்த அங்கிருந்து எழும் ஓசை எவ்வளவு எல்லையை தொடுகிறதோ அந்த எல்லை மட்டுக்கும் வாழ்பவர்களுக்கு தெய்வீகம் கிடைக்கும் என்று கூறுவார்கள். அதனால் தான் ஊருக்கு ஊர், கிராமத்துக்கு கிராமம் ஆலயங்களை அமைத்து கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றும் கூறியிருக்கீங்க. அந்த பரிபாலனம், அந்த இறை பரிபாலனம் எங்களுக்கு கிடைக்குமா? அதனால் அதை வைத்திருக்கா. அங்க உங்களோட சிறுதொண்ட தேவி அந்த இடத்துல நடக்கிற என்ன அம்மன் ஆலயமா? அங்கே நடக்கின்ற ஊர்வலங்கள், உற்சவங்களினுடைய ஒலிகள் உங்களுக்கு கேட்கும் பொழுது நீங்கள் உடனே மாதவியை கையெடுத்து உங்களை அறியாமல் நெத்தியிலே வைத்து நெஞ்சிலே வைத்து கும்பிடுவீர்கள். எங்கிருந்து வணங்கினாலும் அவருடைய கடாட்சம் கிடைக்கும் உங்களுக்கு என்று. அதை பற்றி ஏதாவது அபூர்வமாக நடந்த அதிசயங்கள் எதுவும் கூற முடியுமா? துன்பங்கள் ஏற்படும் போது அந்த துன்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு கடன் நேர்த்தி செய்வார்கள். அங்க என்னென்ன கோலாகல நிகழ்ச்சிகளை செய்வார்கள்?
3: கோலாகலமா ஒரு வாரமா தினமும் நிகழ்ச்சி தான், ஆடல் பாடல் நிகழ்ச்சி இப்படி நடந்துட்டு இருந்தது. இப்ப கடந்த இரவு கூட நான் கரகாட்டம் நடந்தது.
0: ஓ, கரகாட்டம்.
3: அதுக்கு முன்னாடி முதல் நாள் மேடை நாடகம் நடந்தது.
0: எத்தனை நாள் நடைபெற்றது அந்த விழா?
3: மேடை அது ஒரு வாரம். ஒரு வாரம்
0: களியாட்டம் தான். களியாட்டம் தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அந்த ஒரு வாரத்திலே ஒரு நாளும் நீங்கள் போகவில்லையா?
3: சென்று வருவோம். இப்போதைக்கு எங்க ஊர்ல நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போக,
0: எங்க ஊர்ல நடக்கிறதுக்கே போக நேரம் இல்லையாப்பா இதுக்கு அப்படி. ஆனால் சனிப்படைந்தாலும் நேரம் இல்லாத விட்டாலும் தியானம் இருந்திருக்கும் தானே? நீங்கள் மனதிலே தியானிச்சிருப்பீர்கள் தானே? எதிர்பாரா விதமாக அந்த வழியை செல்ல வேண்டி வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உடனே இறங்கி நின்று கும்பிட்டு போட்டுதான் போவீர்கள். போகும்போது வணங்கிட்டுதான் செல்வீர்கள். அந்த வணக்கத்தை கொடுத்துக்கொண்டுதான்
3: அங்க போயிட்டு திரும்ப வரும்போதுதான் அங்க தீபாராதனை நடந்துகிட்டு இருந்தது.
0: அதை நீங்கள் காணும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தது. தீபாராதனையை பார்ப்பதற்கும் ஒரு
3: நடந்ததுதான்.
0: ஒரு
3: நாங்க வரும்போது ஒளிபெருக்கில் சொன்னாங்க தீபாராதனை, தீபாராதனை காட்டுறது தயாராக உள்ளோம் சொன்னாங்க. அப்படியே உடனே
0: நின்று உடனே தீபாராதனை பார்க்க தீராபாத ஆராதனை நடக்கின்றது என்று தியானித்துக் கொண்டீர்கள். அதுதான் ஐயா அரை பக்தி, அதுதான் பக்தி. அந்த பக்தியிலே அறம் இருக்கின்றது, மனித நேம் இருக்கின்றது. நீங்கள் செல்லுகின்ற வழியை ஒரு குறுக்கே நீங்கள் துவிச்சக்கர வண்டி மிதி வண்டியிலே செல்லுகிறீர்கள். செல்லும் பொழுது குறுக்கே ஒரு அணில் குறுக்கீடு வருதுன்னா நீங்க என்ன செய்வீங்க? அதுக்கு மேலே ஏத்தி கொண்டு போவீர்களா? இல்லை இல்லை, அங்கி செய்தி அந்த அணிலை பாதுகாப்பு. நாங்கள் பைசிங்கில் நாங்கள் அந்த துச்சக்கரத்திலிருந்து விழுந்தாலும் எங்களுக்கு காயம் ஏற்பட்டாலும் காரியம் இல்லை. அந்த அணில் சாகக்கூடாது, அதை நசிக்கக்கூடாது, நெரிக்கக்கூடாது என்ற ஒரு மனித ஒரு நியம் இருக்கின்றது இல்லவா? இது சொல்றது ஜீவ காருண்யம். அது வளர வேண்டும் என்ற இறை பக்தி மனதில் எவ்வளவுக்கு இருக்கின்றதோ அந்த அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும்.
3: ஆமா, நம்ம நம்ம நம் உயிர் உயிர்களை பார்த்துதான் அவங்களும் உயிரும்.
0: அதைத்தான் இயேசுநாதரும் சொல்லியிருக்கிறார், தன்னுயிர் போல் மண்ணுயிரை எண்ண வேண்டும் என்று ஒரு இடத்துல சொல்லி. தன்னுடைய உயிரை போலதானே மற்ற உயிரும். ஒரு சிலர் பேசும்போதும் மற்றவர்களை துன்புறுத்தும் வகையில பேச மாட்டார். எக்காரணம் கொண்டும் துன்பு மனம் கோணக்கூடிய வகையில் பேச மாட்டார்கள். அதை நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எங்களுக்கு எங்களை மனங்கூணும்படி மனம் குறைபடும்படி நடந்து கொண்டால் நாங்கள் அதை விட்டு கொடுத்து சகிப்போடு சென்று விட வேணும் அந்த இடத்தை விட்டு. அந்த மகாத்மா காந்தி அவர்களுடைய அலுவலகத்திலே முன்னுக்கு மூன்று குரங்குகள் இருந்த படங்கள் போடுவார்கள், பார்த்தீர்களா? ஒரு குரங்கு வாயை மூடிக்கொண்டிருக்கும், அடுத்த குரங்கு ரெண்டு காதையும் பொத்திக் கொண்டிருக்கும், இன்னொரு குரங்கு ரெண்டு கண்களையும் மூடிக்கொண்டிருக்கும். அதை கவனிச்சிருக்கு. தீயனவற்றை பார்க்காதே, தீயனவற்றை கேட்காதே, தீயவற்றை பேசாதே என்றுதான் அது கூறுகின்றது. எப்படியான கருத்து?
3: கிருஷ்ணகிரி கனகராஜ் இருக்காருல்ல,
0: ஆமா அவரை நான் பார்க்கவில்லை, அடைந்திருக்கிறேன்.
3: அவருடைய தொலைபேசி பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னா, கோழி அடிக்கிறதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு
0: இருந்தார்.
3: அப்ப நான் சொன்னேன், கனகராஜ் நீ வந்து உணவுக்காக அத தேடிட்டு போற, அது அது வந்து அது உயிரை காப்பாத்தணுங்கறத அது ஓடிக்கிட்டு இருக்கு. அது உயிருக்காக ஓடுது, நீ உணவுக்காக
0: ஓடுற,
3: இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்ல
0: நீங்கள் கோழியை காத்தவர் உண்மைதான். அதைத்தான் சொல்றார், மெலியோர்களை வலியோர் வலித்தல் என்று சொல்வது, வருத்துதல் என்று. கோழி திருப்பி எங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாது இல்லையா, அது
3: நிறைய கோழிகள் இருக்கு, ஒரு கோழி கூட நாங்க வந்து அடிச்சது கிடையாது.
0: ஆனா அடுத்த வீட்டு கோழியை வாங்குவீர்களா?
3: இல்ல இல்ல இல்ல,
0: கடையில வாங்குவீர்களா? அது யாராவது அடித்து ரெஜியா கொடுத்தால் வாங்குவோம் இல்லையா? வளர்ப்பு பிராணி தான், இருப்பினும் அது வேறு எங்கோ இருந்து அதனுடைய அதனுடைய சதையைத்தான் நீங்கள் பெற்றிருக்கீர்கள், உயிரை நீங்கள் எடுக்கவில்லை.
3: இல்ல இல்ல இல்ல இல்ல,
0: சிறப்பு சிறப்பு. இன்று நீங்கள் பக்தி வேளையில என்ன பாடலை கேட்டு மகளை விரும்புகிறீர்கள்?
3: அவரு தேவா வந்து வள்ளலார் பாடல் பத்தி கேட்டு, வள்ளலார் பத்தி பேசிட்டீங்க கேட்டுட்டு இருந்தோம்.
0: அதுல அந்த சிவபெருமானை பத்தி ஒரு பாடிய பாடல் இருக்கா வள்ளலார்?
3: ஆமா, எனக்கு அது அவர் கேட்கும் போதே எனக்கு ஒரு பாடல் தோணியது, இந்த ஆடுகின்றானடி தெல்லையிலேன்னு ஒரு பாடல் இருக்குங்களே,
0: அது வந்து வள்ளலாருடைய பாடலா? ஆடுகின்றானடி தெல்லையிலே அந்த பாடல?
3: ஆமா இல்ல இல்ல, அது வந்து ஏடு தந்தானடி தெல்லையிலே பாடல், ஆடுகின்றானடி தெல்லையில்.
0: ஆடுகின்றானடி
3: வள்ளலார் பாடல, அவரு வள்ளலார் யார் பண்ண, வள்ளலார் சிவனையும் முருகனையும் தான் ரெண்டு பேரும் தான் பாட்டிருக்காரு.
0: அவர் பாடிய சிவன் பாடல் தெரியுமா என்னவென்று?
3: தெரியவில்லை.
0: கண்ணிமைக்கின் நேரத்திலே, சரி அந்த பாடலை தேடி பிடிப்போம். ஆடுகின்றானடி தில்லையிலே என்ற பாடலையும் உங்களுக்காக, அது வந்து சிவபெருமான் தானே தில்லையிலே ஆடுகின்றார், திருநடனம் புரிபவர். ஆரணபமணி நாளைகளாட ஆடும் மரபம் படம் விதித்தாட, சீரணி கொன்றை மலத்துறையாட சிதம்பர தேரா. சிதம்பரத்து தேர் கூட ஆடுமாம் இல்லையா?
3: சிதம்பரம்
0: மணியோசம் முன்பு உங்களுக்கு கேட்க வேண்டிய ஒரு தடவை கூறியிருந்தீர்கள் இல்லையா?
3: சிதம்பரம் மணியோசம் கேட்காது, சிதம்பரம் கோபுரம்,
0: கோபுரம் தெரியும், கோபுரம்
3: கோபுரங்களுக்கு தெரியும்,
0: அது தெரியும்.
3: நானும் இப்ப இரண்டு இரண்டு வாரங்களாக ஒரு சிதம்பரம் போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், என்னால போக முடியல.
0: அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, அதற்கும் அவன் அருள்
3: அவன்தாள் வணங்கி, அவன் அருள் இப்ப கிடைக்கும் தெரியல, இப்ப ஞாயிற்றுக்கிழமை கூட
0: போயிருக்கோம். அவருடைய அருள் கிடைக்கின்றது, எங்கள் எண்ணம் மாறி எங்கள் கர்மங்கள் மாறி நேரங்கள் வந்து அமைதியாக நாங்கள் அவரை தரிசிக்கும் ஒரு பக்குவ நிலை வரும் பொழுது எங்களுக்கு கிடைக்கும்.
3: வெளிநாட்டிலிருந்து நிறைய பேர் சிதம்பரம் வராங்க, நம்ம பக்கத்துல இருந்து போக முடியாது.
0: அதுதான் அவன் அருளாலே அவன் தாழ்வன. இன்று எங்கள் அயல்லே உள்ள சிவன் ஆலயத்து இங்கிருந்து எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள அடுத்த மாநிலத்திலிருந்து ஒருவர் இன்று உபயம் செய்து அந்த திருவிழாவை நடத்துகிறார், இந்த திருநாள் உபயத்தை கொடுத்திருக்கிறார். அவர் வருவார், அவருக்கு அந்த அருள் கிடைத்திருக்கின்றது. அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்த நம்பிக்கை தான் காரணம். நம்பிக்கையோடு நீங்கள் வந்தால் எதுவும் நிறைவேறும். இந்த ஆடுகின்றானடி தில்லையிலே இது ஆண் குரலா பெண் குரலா?
3: பெண் குரல்.
0: ஆடுகின்றானடி தில்லையிலே, ஏடு தந்தானடி, இது ஆடுகின்றானடி என்று வருகின்ற இந்த படம். வாழ்த்துக்கள், சிறப்பான பாடலை தந்திருக்கீங்கள் சரவணா. உங்களுடைய இல்லத்துக்கு மிக அருகாமையில் இருக்கும் தெய்வம் இந்த தெய்வம்.
3: எங்களுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா எங்களை அம்மன் கோயில், அருள்சக்தி மாரியம்மன் கோயில் இருக்கு.
0: கடந்த வாரம் அங்கிருந்தெல்லாம்
3: திருவிழா நடந்தது,
0: திருவிழா நடந்து எங்களுக்கு அழைப்பு விட்டு இருந்தீர்கள், நாங்கள் மனத்தால் வந்தோம் அங்கே. சரியா? முதல் முதல் ஒரு கலையரங்கம் அமைத்து அதிலே ஊஞ்சல் விழாவை நடத்துகிறேன் என்று எழுதியிருந்தீர்கள். இன்றும் கனடாவில் கதம்பத்திலே பக்தி வழி என்பதையும் குறித்து ஒரு படம் அனுப்பியிருக்கிறேன். வாழ்த்துக்கள், உங்களுக்கு நன்றிகள். உங்கள் பாடலை உங்களோடு இணைந்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். சரவணன், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
1: சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடும் பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடும் பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர்த்த

வாடி நோய்களாலே மெலியவும் அமுதும் வாயில் ஏகிடாமல் ஒழுகிட வகையிலாது சேகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணமதில் நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமதுட

சிறப்பான இந்த பாடலின் இசை எங்களை ஈர்த்து கொள்வதற்கு பல வாக்கியங்கள், பதங்கள், சொற்கள் அங்கே குவிந்திருக்கின்றன. வரிக்கு வரி, ஒவ்வொரு வரிசை வரியிலும் வருவதங்கள் வாழ்க்கை பாதையிலே நாங்கள் அடையும் நிலையைத்தான் கூறுகின்றது, நாங்கள் கண்ட நிலையைத்தான் கூறுகின்றது. ஆனால் அதை காணாத நிலை என்று ஒன்றை தெரிய வைப்பதற்காக, புரிய வைப்பதற்காக இந்த வரிகளை கண்டுகொள்ள வைக்கிறார்கள். எங்கே என்ற ஒரு கேள்வியை அங்கே கேட்கின்றது அந்த பாடல். அது அங்கே என்று கூறுவது எங்கே? இறைவனிடத்திலே. இறைவன் எங்கே? எல்லா இடத்திலும் இருக்கின்றார். அதனால்தான் எங்களுடைய திருமூலர் கூறினார், உள்ளத்திலே கடவுளும் இருக்கின்றார். அது உள்ளம் அது கடவுள், உடல் அது கோவில் என்று கூறியிருக்கின்றார். இந்த உடலை ஒரு ஆலயமாகவும் அதன் உள்ளே ஆன்மாதான் கடவுள். நாங்கள் ஒவ்வொருத்தரும் கடவுளான், எங்களுக்குள்ளே இந்த கடவுள் நிலை இருக்கின்றது. அதை மறந்து தேடுகிறோம், ஓடுகிறோம், பாடுகிறோம், பிரதவிக்கின்றோம், காணவில்லையே என்று. அது எங்கள் உள்ளே தான் இருக்கின்றது. எப்பொழுது அது கிடைக்கும்? மனித வாழ்வு நிலைக்கும் வேலை என்று எண்ணி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நிலை வருவது, இது உண்மை என்ற உண்மை நிலை அறியும் வேளையிலே இறைவனாக மாறுகிறோம், இறைவனோடு நாங்கள் இணைகிறோம். அதுதான் முத்தி என்று கூறப்படுகின்றது. அதனால் அன்பு உறவுகளே, உள்ளம் அது கோவில், ஊனுடம்பு ஆலயம், உள்ளம் அது கடவுள் என்று கூறும் வேளையில் நாங்கள் கடவுள் என்று, கடவுள் என்ன செய்வார் அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும், படைத்தலை செய்ய வேணும். எதை படைக்க வேணும்? அன்பு, கருணை, சாந்தம் இவர்களை கொண்டு வாழ்விலே மகிழ்வை படைக்க வேண்டும், நேயத்தை போற்ற வேண்டும். அதை போற்றினால் இறைவனை வணங்கிய இதுக்கு சரியாக இருக்கும். அந்த வகையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் இருவர் வந்து பேசியவது அருள் சோதி வள்ளலாரை பற்றிய கருத்தை தந்தார்கள். அவர் யார்? அவரை கடவுள் என்று அவரும் கூறவில்லை, மற்றவர்களும் கூறவில்லை. அவர் வழிகாட்டி, இறை வாழ்க்கை என்றால் என்ன, மனித வாழ்க்கை என்றால் என்ன, மனித வாழ்க்கையிலே இறை நம்பிக்கை எப்படி வளர்வது, இறை வாழ்க்கையை எப்படி நாங்கள் வாழ்வது என்று ஒன்றிணைப்பதற்கான பாதைகளை காட்டி சென்றவர்கள் இவர்கள். ஏனென்றால் இவர்கள் அப்படி ஒன்று இறைவனோடு பூரண மன இன்பத்தை பெற்று முக்தியை பெற்றார்கள், இறைவனோடு இரண்டர கலந்தார்கள். அந்த வேளையிலே இப்பொழுது என்னுடைய தேவன் ஒரு பாடலை தந்திருந்தார், வள்ளலார் பாடிய ஒரு பாடல், எனக்கும் பிடித்த பாடல். அந்த பாடலை ஒரு தடவை கேட்போம். அவர் வரிகளை கண்டுபிடிக்கவில்லை, ஏதோ நானும் கண்டுபிடித்து விட்டேன் என்று கூறவில்லை. இப்படி ஒரு பாடல் இருக்கின்றது, எனக்கு கிடைத்திருக்கின்றது என்று அவர் கருணையின்படி, இறை நியதியின்படி இந்த பாடலை நாங்கள் எல்லோரும் கேட்க வேண்டும் போல் கூறப்பட்டிருக்கின்றது போல் தெரிகின்றது. கேட்போமா அந்த பாடலை? தேவா, உங்களோடு நாங்கள்